0: மேலும் 17 பேர் மாண்டனர். சிலரை காணவில்லை. நேபாளத்தின் 77 வட்டாரங்களில் பெரும்பாலானவற்றுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. சுமார் ஒரு மாதத்திற்கு முன் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 1400 பேர் மாண்டனர். 5600 பேரை இன்னமும் காணவில்லை. இந்நிலையில் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் வெள்ளம். 56 பேர் மாண்டனர். வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை மாநிலத்தில் சுமார் 60 மில்லிமீட்டர் மழை கொட்டியதாக அதிகாரிகள் கூறினர். வழக்கமான அளவை விட அது கிட்டத்தட்ட 9 மடங்கு. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவுடன் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய போருக்கு தெஹ்ரான் தயார் என்று கூறியிருக்கிறார். அரசு தந்திர முயற்சிகளில் ஈடுபடவும் தெஹ்ரான் தயார் என்றார் அவர். ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் ஒரு திட்டத்தை பரிந்துரைத்தது. அதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்தார். அந்த மறுப்பு பற்றி அதிகாரப்பூர்வமாய் தகவல் பெறவில்லை என்று திரு அராக்ஷி சொன்னார். ஈரான் மோசமாக தோல்வியடைவதால் அது ஒப்பந்தம் செய்திட முனைவதாக திரு ட்ரம்ப் முன்னர் கூறினார். இந்த வாரம் கூடுதல் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். ஆனால் ஈரானின் தேசிய ஊடகங்கள் அப்படி ஏதும் இல்லை என்று தெரிவித்தன.
1: சொல்லும் பொருளும் லீஸ் குத்தகை. பொதுவாக பெரிய நிறுவனங்கள் ஓர் அலுவலகத்தை மாத வாடகைக்கு பதிலாக நீண்டகால குத்தகைக்கு எடுக்கும். லீஸ் குத்தகை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
6: நல்ல தருணங்களை தருவேன், புன்னகையில் மகிழ்வேன்.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துடைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: தசவதாரம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஹேமேஷ் ரஷாமியா வினீத் அந்த ஹிமேஷ் ரஷாமியாவின் இசையில் வினீத் அந்த பாடல வழங்கி இருந்தாரு. சரி நேர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம யங் ராஜாவை சந்திக்க போறோம். அதாவது நம்ம சிங்கப்பூர் நாயகன், உலக அளவுல வந்து வெற்றி பெற்ற ஒரு நாயகன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடல் வரியில ஒரு வரி வரும், அதாவது உன்னை கண்டதும் பெருமை கொண்டது நாடு அப்படின்னு அந்த பாடல்ல வந்து அவங்க பாடுவாங்க. அதே மாதிரி சிங்கப்பூரும் யங் ராஜாவை பார்த்து பெருமை கொள்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இப்ப ஒளிக்கூடத்துல உட்காந்துருக்காரு, எனக்கு அப்படியே காலு கையெல்லாம் வடவடவடங்குது. வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் பக்கத்திற்கு வாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய கேள்விகள் ஏதாச்சும் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே நீங்க அங்க வந்து பதிவு செய்யலாம். சரியா, மீடியாகாப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். சரி, அவரை சந்திப்பதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSI என்னும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 61 82 இடைப்பட்டிருக்கிறது.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
0: ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 71 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 20 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: திங்கட்கிழமையில அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல, எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.

பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: நேயர்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து குட் மார்னிங் யங் ராஜா அப்படின்னு சொல்றாங்க.
1: குட் மார்னிங் மக்களே, தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். இவ்வளவு காலையில நீங்க இவ்வளவு எனர்ஜியோட நீங்க பேசுறத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு.
0: 218 பேர் உங்களை பாக்குறதுக்காக இணைஞ்சிருக்காங்க.
1: சூப்பர்.
0: சரி, யங் ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து ஒரு சொல்லிசை கலைஞர், ஒரு பாடகர், நடிகர், தொழில் முனைவர், இப்படி பல பரிமாணங்களை வந்து கொண்டிருக்கீங்க. அந்த கலைத்துறையில உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: வாவ், ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அது ஆரம்பிச்சிருச்சு. நான் 13-14 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா ஆடிஷன்லாம் போக சொல்லி டிவி ஷோஸ்லாம் நடிக்க ஆரம்பித்தேன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு, யூனோ, ஆன் த சைட். ஸோ என்னோட முதல் கனவுன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் டு பிகம் அன் ஆக்டர் ஒன் ஹவர்ஸ் 14 இயர்ஸ் ஓல். ஈவன் வசந்தம்ல வந்து நட்சத்திரம்னு ஒரு ஷோ நடந்துச்சு, வாஸ் 14 பெஸ்ட் சைல்டு ஆக்டர் கேட்டகரியில் வாஸ் டேக்கிங் பார்ட். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், யூனோ, ஸ்கூல் படிச்சுக்கிட்டே அதுலேயும் நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. அப்புறம் அது ஒரு 8 இயர்ஸ் நான் செஞ்சேன். அப்புறம் அரௌண்ட் NS டைம்ல வந்து ஐ வென்ட் இன்டு MDC. MDC முடிச்ச கையோட ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஃபாரிஸ் ஜாபா. அவரும் நானும் வி ரியலி பாண்டட் ஓவர் அவர் லவ் ஃபார் ஹிப்ஹாப். அது வந்து ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திருப்பு முனைன்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ வுட் ஹவ் நெவர் எக்ஸ்பெக்டட் ஒன் டே ஐ வில் பி எ ஃபுல் டைம் ரேப்பர், ஆர்டிஸ்ட், சிங்கர், பாடல்ஸ்லாம் எழுதுற டைப் ஆஃப் அ பர்சன், லிரிக்ஸ் எழுதுற டைப் ஆஃப் அ பர்சன் ஐ வுட் ஹவ் நெவர் எக்ஸ்பெக்டட். அண்ட் ஆனஸ்ட்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தேங்க் காட் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, யூனோ வாட், வி ஹவ் நத்திங் டு லூஸ். கடவுள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராரு, வை ஷுட் வி டர்ன் இட் டவுன், வாட் வி ஹேவ் டு லூஸ், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் வாட் எவர் தட் கேம். அது ஓப்பன்டா இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு ஐ வுட் ஹவ் நெவர் எக்ஸ்பெக்டட். இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் கமிங் டு 10 இயர்ஸ் ஆஃப் டூயிங் மியூசிக்.
0: ஆமா, கண்டிப்பா.
1: யா, சோ இட்ஸ் பீன், நான் என்ன சொல்றதுன்னு தெரியல மேன், இட்ஸ் அமேசிங்.
0: பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல தான் பிரபஞ்சமே நமக்கு வந்து வாழ்க்கையின் பெரிய ஒரு மாற்றம், ஒரு திருப்பு முனையை அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கண்டிப்பா. அதற்கு அந்த அந்த அந்த வாய்ப்பை நீங்க எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் யங் ராஜா அப்படிங்கிற ஒரு பிரமாதமான கலைஞர் வந்து நம்ம உலகமெங்கிலும் நமக்கு தெரியாது இல்லையா?
1: ரொம்ப கைண்டா சொல்றீங்க. பட் ஆனஸ்டா சொல்ல போனா என் ஃபேமிலி வாஸ் வெரி சப்போர்டிவ். கம் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் கம்யூனிட்டி, தமிழ் முஸ்லிம்ஸ். டிபிக்கலி, யூனோ, தே நாட் வெரி சப்போர்ட்டிவ், நாட் தேர் ஓப்பன் மைண்டட். நான் ஒரு ரேப்பர் ஆகணும்னு சொல்லும்போது எங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன அதை தடுக்கல. யூனோ, தே லெட் மீ, யூனோ, ரேப்பர் ஆகுறது அதுக்கும் முன்னாடி, லைக் ஈவன் ஆக்டிங் நான் செய்யணும், கொஞ்சம் டிஃப்ரெண்டான நான் பாதையில நான் போகணும்னு எனக்கு ஆசைலாம் வரும்போது நோபடி வாஸ் தேர் டு கெட் இன் த வே. எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஃபேமிலியில. Which I think was the number one biggest thing that we need to highlight.
0: Kandipa.
1: Because family support illama, parents oda blessings and parents oda support illama, I don't think we can do this. Because evlo challenging ana work ungalukku theriyum, pearl neenga po radio DJ a irukinga, we are all walking on the beaten path la. This is not the common path. So in the same way, you know, you have a world of challenges, different kinds of challenges, financial matter illama, like all kinds.
0: ஆமா, நேரத்த நிறைய தியாகங்கள் நம்ம செஞ்சாகணும். சரியான ஆதரவு இல்லைன்னா அந்த தியாகங்கள் செய்யும் பொழுது அப்படியே சில நேரங்கள்ல மனசு உடஞ்சு போயிரும், எதுக்குடா இதை செய்யறோம் அப்படிங்கற
1: எண்ணம்
0: தோன்றும் இல்லையா?
1: Yeah, definitely, definitely. So I feel like நம்ம எல்லாருமே are very blessed. Singapore mari ore inda mari or first world fast paced country city la namba valrom, but at the same time we are part of a very small group of full time creatives. Nammaloada manasukku pidicha or velaya namba serom adu tholune solla mudiyadhu because we love what we do.
0: Ama
1: paarenga neenga kaalaiyila evlo prakasama unga face irukku, evlo sirichikitte evlo jaliya neenga pesuringa. Now inge irukkumbodhu I can feel that you love what you do.
0: சேர்ந்து மற்றவர்களை மகிழ்விக்கிற அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு ஒரு பிளெஸிங் தான், ஒரு ஆசீர்வாதம்
1: தான்.
0: சரி, நேர்களை தொடர்ந்து நாம யங் ராஜா கிட்ட பேசலாம். அவரு நம்மோடு ஒலிக்கூடத்துல இணைஞ்சிருக்காரு. இப்பதான் வானொலி பக்கமா வந்திருந்தீங்கன்னா நீங்க வானொலி வாயிலாக அவருடைய காந்த குரலை கேட்கலாம். அது மட்டும் இல்ல, டிக்டாக் வாயிலாகவும் நம்மோடு இணையலாம். மீனக்கா போலி 9.68 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். இப்பவே அந்த பக்கமா ஓடோடி வந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடர்ந்து நாம அவர்கிட்ட பேச போறோங்க. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடிற்கும் கிளெமென்டி அவென்யூ 6 இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE KPE ECP எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE AYE எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா கோப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா. செல்லுங்கள் wondershop.sg. இத்தகவலை வழங்கியது த வாண்டர் ஷாப்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
0: நேரம் இப்பொழுது காலை 8:24 ஆகிவிட்டது. ஒலிகுடத்துல என்னோடு இணைஞ்சிருக்காரு யங் ராஜா. அவரோட பேசிக்கிட்டு இருக்கோம். அவரை நீங்க பார்க்கணும், உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே எங்களுடைய டிக்டாக் பக்கத்திற்கு வாங்க. மீடியா போலி 9.68 என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். சரி யங் ராஜா, நீங்க வந்து இந்த கலைத்துறையில 15 வயசுலயே காலடி எடுத்து வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் பலவற்றை நீங்க செஞ்சிருக்கீங்க, பல பாடல்களை நீங்க வெளியிட்டிருக்கீங்க. நீங்க வெளியிட்ட பாடல்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச பாடல்னா எதை சொல்லுவீங்க?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி மிஸ் கால். ஒரு 2 லாஸ்ட் இயர் நான் வெளியாக்குனேன். டேர்னிங் பாயிண்ட், மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் லைஃபே மாத்தின மாதிரி பாடல்னா முஸ்தபா, தட் கேம் அவுட் 2018. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். தமிழும் இங்கிலீஷும் கலந்து கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு ஒரு ஐடியாவாக இருந்த ஒரு டைம், அது அப்படியே ஒரு பாடலா மாறி முஸ்தபான் ஒரு பாட்டு வெளியாக்குனேன். அப்புறம் ஒரு ஹோல் நியூ சாப்டர் ஆரம்பிச்சு. பட் இந்த லாஸ்ட் 9 இயர் ஜெர்னில எனக்கு மோஸ்ட் பிடிச்ச பாடல் வுட் பி மிஸ் கால். பிகாஸ் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் புது விதமான பாடல் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஐ ஸ்டார்ட் மை ஜெர்னி அஸ் எ ரேப்பர், அஸ் எ ஹிப் ஹாப் ஆர்டிஸ்ட். சோ மோஸ்ட் ஆஃப் மை பாடல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹிப் ஹாப் சென்ட்ரிக். அந்த ஜெனர் வந்து
0: சொல்லிசை
1: உங்ககூட நிறைய பேசணும். நீங்க யூஸ் பண்ற வொகேபுலரி பயங்கரமா இருக்கு. சொல்லிசை, தட்ஸ் வாஸ் அ வெரி சொல்லிசை. எஸ் கரெக்ட். சோ என்னோட ஜேர்னிய ஒரு சொல்லிசை கலைஞரா நான் ஆரம்பிச்சேன். கரெக்ட். பட் போன வருஷம் ஐ மேட் எ சாங் கால் மிஸ் கால், விச் இஸ் எ தமிழ் இங்கிலீஷ் பாப் சாங். ரைட். நான் அந்த மாதிரி ஒரு பாடல்ஸ் நான் செஞ்சதே இல்லை, எழுதுனதும் கிடையாது. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு வைப், அந்த மாதிரி ஒரு ஜோனர் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஜே பார்க், இஸ் அ கொரியன் ஆர்டிஸ்ட், அவருக்கு அந்த பாட்டை நான் அனுப்பினேன். ஹீ எண்டட் அப் லவ்விங் இட். அண்ட் பாருங்க, ஒன்ஸ் அகெயின் ஒரு அன்எக்ஸ்பெக்டட்,
0: எதிர்பாராத
1: ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னாக்க, நாட் ஓன்லி டி ஹீ லைக் த சாங், அவர் வந்து தமிழை கலந்து தமிழ் கொரியன் இங்கிலீஷை கலந்து அவரோட வரிகளை எழுதினாரு, விச் பிகேம் அ ட்ரைலிங்குவல் சாங். அண்ட் ஆப்பிள் மியூசிக் வந்து did a playlist of best songs of 2025 playlist. It was number 3rd. which was crazy. I think it's number 3 and it's the only Tamil song on the whole playlist.
0: கண்டிப்பா இந்த தருணத்துல வந்து நம்ம கை தட்டுகளை வழங்கி ஆகணும்.
1: Let's go.
0: சரி, சொல்லிசை கலைஞராக நீங்க தொடங்கி இப்ப வந்து அதுக்கப்புறம் ஒரு பாப் பாடலா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது வந்து வேறொரு திருப்பத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வந்தது இல்லையா? அது மட்டும் இல்ல, டெக் டாக் ஒன்றையும் வந்து இளையர்களுக்காக நீங்க வந்து செஞ்சிருந்தீங்க. அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம்
1: சொல்லுங்களேன். அவங்க டீம் அந்த டீம் வந்து நீங்க ஏதாச்சும் பத்தி பேசுறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா என்னன்னாக்க, அடிக்கடி யோசிக்கிற ஒரு டாபிக், மைண்ட்ல எப்பவுமே இருந்த ஒரு டாபிக் எப்படின்னா, நம்ம சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்த நம்ம எஸ்பெஷலி தமிழவங்க, தேர் ஆர் பார்ன் அண்ட் ரேஸ்ட் இன் சிங்கப்பூர், நம்ம பைலிங் எவ்வளவு பைலிங்குவலா இருக்கும். நம்ம யோசிக்கிறது பேசுறது எல்லாமே இங்கிலீஷும் தமிழும் கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு மேக்,
0: தனித்துவம் வாய்ந்த ஒரு அடையாளத்தை தான் நம்ம சிங்கப்பூர் தமிழர்கள் கொண்டிருக்காங்க அப்படின்னு
1: தான் சொல்லணும். தனித்துவமான, அதே தான் கரெக்ட். மத்த ஊருக்கெல்லாம் போகும்போது ஐ ரியலைஸ் சிங்கப்பூர் இந்த ஐடென்டிட்டி, இந்த பைலிங்குவல் ஐடென்டிட்டி சோ யூனிக். என்னோட ரேப், இந்த இசை, என்ன
0: சொன்னீங்க,
1: பயணத்துல அடிக்கடி எனக்கு ரிமைண்டட், லைக் வாட் ஐம் ஆல்வேஸ் கெட்டிங் ரிமைண்டட் ஆஃப் இஸ் தட் எனக்கு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல யோசிச்சு பேசுறது அட் த சேம் டைம், யூ கேன் ஸ்விட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்.
0: ஆமா ஆமா, அது வந்து ஒரு திறன், அற்புதமான ஒரு ஆற்றல், ஒரு திறன் அப்படிதான்
1: சொல்லணும். உலகத்தையே சுத்தி உலகத்துல இருக்கிற மத்த தமிழ் மக்கள் ஃப்ரம் லண்டன், ஃப்ரம் சிட்னி, ஃப்ரம் மலேசியா, எத்தனை எத்தனை ஊர்ல போய் என்ன டைப்ஸ் ஆஃப் தமிழ் உங்களை ஐ ஹவ் சீன், ஐ ஹவ் மெட், ஐ நோ பிரைஸ் காட் அண்ட் தி பிளெஸிங் ஐ ஹேட், ரைட். பட் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வாட் ஐ ரியலைஸ், இந்த வயசுல எனக்கு 30 இயர்ஸ் ஓல்ட், ஐ அம் ரியலைசிங் நம்ம இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தது, இந்த ஊர்ல ஒரு சிங்கப்பூர் தமிழனா பிறந்து வளர்ந்தது இஸ் ஆக்சுவலி, அதுல நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. And one of that is this bilingual DNA. There is a Singaporean DNA. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல யோசிச்சு பேசுற அந்த கிஃப்ட் has allowed us to connect with the world.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: So in the bilingual identity, இது எப்படி என்னோட இசைக்கு உதவுச்சு, இது எப்படி உலகத்தோட எனக்கு கனெக்ட் பண்ணுச்சு, இது எப்படி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஐடென்டிட்டியா உருவாகுச்சு இன் மை லைஃப், இதை பத்தி பேசணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு ஆன் டெட் டாக். எனக்கு எப்படி, ஏன் வந்து இது

0: இயற்கையாகவே வரும், ஒரு பயம் ஏற்படும், அதுக்கப்புறம் அந்த மொழிய சரியா நாம பேசுறதும் கிடையாது.
1: சொல்லும் போது கண்டிப்பா சில மக்களோட பேர்லாம் நம்மளுக்கு வரும், லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தி வி க்ரூ அப் வித், ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு கிடைச்ச உள்ளூர் ஒரு கிஃப்ட் என்னன்னாக்க, நான் பிறந்து வளர்ந்தது வாஸ் அன் என்வாயர்மெண்ட் வேர் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் கேம் ஃப்ரம் தஞ்சாவூர் டு சிங்கப்பூர் இஸ் இமிகிரண்ட்ஸ். ஸோ நான் மட்டும் தான் சிங்கப்பூர்ல பிறந்து வந்தேன், பட் மூணு அக்கா அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே ஃப்ரம் தஞ்சாவூர். ஸோ நான் வளர்ந்த அந்த என்வாயர்மெண்ட் ஒரு பக்கா தமிழ்நாட்டு ஹவுஸ் ஹோல்ட். ஸோ என்ன எப்படி வளர்த்தாங்க, என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசின லாங்குவேஜ் வாஸ் தமிழ். அப்புறம் இங்கிலீஷ்லாம் அப்புறம் கத்துக்கிட்டது தான்.
0: எனக்கு
1: அமைஞ்ச அந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, தமிழ் வாஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் அண்ட் எக்ஸ்போஜர் வாஸ் வெரி ஹை. ஸோ அந்த தமிழ் தமிழன் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி வாஸ் வெரி ஸ்ட்ராங்லி ஃபார்ம்ட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ்.
0: சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அந்த அடையாளம் ஆழமா பதிஞ்சிருச்சு, அதை வைத்து தான் உங்களுடைய பயணமும் இப்ப வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான்
1: சொல்லணும். இந்த டெட் டாக் சாரி நான் கொஞ்சம் எனக்கு அமைஞ்சது எல்லாருக்கும் அமைஞ்சிருக்காதுல்ல, பட் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு மெசேஜ், ஏனோ வீட்ல ஃபார்ம் ஆகுற அந்த எக்ஸ்பீரியன்சஸ், ஹவ் தட் ஷேப்ஸ் அ பர்சன், ஷேப்ஸ் அன் ஐடென்டிட்டி, அண்ட் ஹவு டூ வாய்ஸஸ் பிகம் ஒன்.
0: இரு மொழிகள், அதாவது ஆங்கிலம் தமிழ், இந்த இரண்டு மொழிகளுமே வெவ்வேறு மொழிகளாக இருந்தாலும் இவற்றை இணைத்து நீங்க உங்களுடைய பாடல்களை வந்து அமைக்கிறீங்க, உருவாக்குறீங்க, அது இப்ப வந்து உலக அளவுல வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா மறுபடியும் கை தட்டுகள். சரி யங் ராஜா, இந்த பயணத்துல வந்து கண்டிப்பா நீங்க நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க, சரியா? ஒவ்வொரு நாளும் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாடல்களை வந்து பதிவு செய்யணும், அது மட்டும் இல்ல நீங்க வந்து ஒளிப்பதிவு செய்யணும், அதாவது காணொலிகளை வந்து பதிவு செய்யணும், அப்புறம் மேலையும் கீழையும் வந்து நீங்க அங்க எங்கேயோ பயணம் செய்யணும். நீங்க இதுல வேற ஒரு தொழில் முனைவரா வேற இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கடையும் இருக்கு. இதற்கு இடையே வந்து நீங்க எப்படி உங்களுடைய நேரத்தை வகுத்துக்கிறீங்க, உங்களுக்கு சவால்கள் ஏற்படும் பொழுது அதை நீங்க எப்படி கடந்து வரீங்க?
1: உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப ஒரு நிறைய கேஆஸ் இருக்கிற ஒரு உலகம் அது. யூனோ டு பி அ ஃபுல் டைம் கிரியேட்டிவ் ஆண்டர்பிரனர், யூனோ பாடல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் அதை ஒட்டி இருக்கிற தொழில்ஸ் இதுல நான் இறங்கலாம், அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ டுக் தேர் அப். யூனோ ஒரு சாப்பாடு கடை, அப்புறம் ஒரு துணி கடை, அப்புறம் ஒரு ஏஜென்சி, அப்புறம் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. கரெக்டான டைம்ல ஒரு கரெக்டான பார்ட்னர்ஷிப் மூலமா வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிகாஸ் ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. பிகாஸ் உண்மையிலே சொல்ல போனா மியூசிக் செய்யறது வந்து ஒரு ரொம்ப செலவு ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நான் வந்து தேக்கால வாழ்றேன், மை பேரண்ட்ஸ் ரைட், நம்மள லோவர் மிடில் கிளாஸ் இன்கம் ஃபேமிலிஸ், அப்பா இஸ் அ டியூஷன் டீச்சர், மதர் இஸ் அ ஹவுஸ் வைஃப். ஸோ ஐ சப்போர்ட் தெம். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துறையில நான் இருக்க ஒரு பாட்டு நீங்க செய்யறத இருந்தா கூட ஒரு ப்ரொடியூசருக்கு ஐ நீட் டு பே லைக் 2-3 thousand சொல்றேன், ஒரு ஆவரேஜா சொல்றேன். அப்புறம் பாட்டு செஞ்சதுக்கு அப்புறம் யூ வான்ட் மேக் எ மியூசிக் வீடியோ, அதுக்கு ஒரு 5-10 thousand லைக் நிறைய காஸ்ட் இருக்கிற ஒரு ஒரு தொழில் ஒரு பாட்டுக்கு.
0: ஒரு பாட்டுக்கு சராசரி அளவு நீங்க செலவு செய்யணும்னா ஒரு 20,000 வெள்ளின்னு சொல்லலாமா,
1: ஆவரேஜ் ஆவரேஜ் மார்க்கெட்டிங் காஸ்ட்ல நம்ம முடி சேர்க்கலாம். யூ நோ, சோ அதுதான் இந்த இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி. நம்ம வந்து இன்னும் ஸ்பெஷலா நம்ம ஒண்ணு சொல்லல, எனக்கு மட்டும் இப்படி இருக்குன்னு சொல்லல, இது வந்து ஃபார் எவ்ரிபடி தட் வாண்ட்ஸ் டு பி அ ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட், திஸ் இஸ் வாட் இட் டேக்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ரைட். சோ எனக்கு வந்து கோவிடுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ரைட் அரவுண்ட் 2021 எனக்கு வந்து ரியலைசேஷன் என்னன்னா, அம்மா டி இதை நான் வந்து ஒரு வாழ்க்கை பூரா இதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா ஐ நீட் டு கிரியேட் சம்திங் தட் அலவ்ஸ் மீ டு சஸ்டெயின் இட்.
0: ஆமா, இந்த வாழ்க்கைய வந்து நீடித்து நிலைத்து இருக்க அதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படும், அதை நீங்க எப்படி தக்க வச்சுக்க போறீங்க இல்லையா?
1: அப்படியா, அந்த க்வெஸ்சன் தான் என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்துச்சு ரைட். நான் அதை பத்தி யோசிக்காம இருந்தா எனக்கு நைட்ல தூக்கம் வரல ரைட். ஐ அம் லைக் ஐ கட் ஃபிகர் அவுட் சம்திங், ஒரு ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணணும். லைக் இப்போ என்னோட டைம் அண்ட் எனர்ஜியை மட்டும் கொடுத்து அது மூலமா வர சம்பாத்தியத்தை நான் வச்சு நான் என்னோட லைஃப் நடத்தினேனாக்க அது பத்தாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் எனக்கு வந்துருச்சு. இப்ப நான் ஒரு ஷோக்கு போறேன், நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்றேன், அதுக்கு எனக்கு காசு

0: தராங்க. அதை வச்சு நான் இந்த மாதிரி டிரான்சாக்ஷனல் இப்படி மட்டுமே என் லைஃப் இருந்துச்சுன்னா என்னோட இசை ஜேர்னி ஐ கேனாட் எனக்கு உண்மையா இருக்கிற ஒரு பிசினஸ் சும்மா லைக் ரேண்டமா சம்பந்தமே இல்லாத ஒரு பிசினஸ் செய்யாம ஒட்டி இருக்கிற சம்திங் தட் மேக்ஸ் சென்ஸ். இப்ப எங்க அம்மாவோட தோசைய டாக்குவா மாத்தி மகாகுன்னு 5 வருஷமா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கேன். Because I believe in it. எனக்கு FNB பத்தி ஒண்ணுமே தெரியாது. என் பேக்ரவுண்ட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா லைக் எப்போ இறங்கியாச்சு இன்னொருமே லைக் எவ்வளோதான் பயம் இருந்தாலும் லைக் தேர்ஸ் நோ அதர் ஆப்ஷன் தேர்ஸ் நோ பிளான் பி. எங்கள் அம்மா எப்போ போய் டிகிரிலாம் படிக்க சொன்னாங்க நான் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு 18-19 இயர்ஸ் ஐ கமிட்டட். என் லைஃப் பார்த்தீங்கன்னா 14-15 இயர்ஸ் இந்த கிரியேட்டிவ் ஃபுல் டைம் கிரியேட்டிவ்
1: எனக்கு
0: வேற எதுவுமே தெரியல, நான் வேற எதுவுமே செய்யல. சோ அதனாலயே ஒரு ஒரு டைப் ஆஃப் பைத்தியம் தான் யோசிச்சு பாத்தீங்கன்னா. ஆக்சுவலி லுக் பேக் நானும் யோசிக்கிறேன் எப்படி நான் எந்த தைரியத்துல லைஃப் என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிசினஸ்ல போட்டு நான் அப்படி இறங்கினேன்னு யோசிச்சு பார்க்கும்போது மேபி வேற வழி இல்லாம இருந்திருக்கும் அந்த டைம்ல 2021ல. உண்மையா சொல்ல போனா 2021ல இன்னுமே எப்போ நான் மேடையில் ஏற போறேன்.
1: ஆமா, என்னோட கோவிட் காலம் கட்டம் வந்து என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் உலகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ரொம்ப குழப்பம் மிகுந்த ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு இல்லையா?
0: சோ இப்போ உங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா, நீங்க எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றீங்கன்னு சொன்னீங்க, கேட்டீங்க. கரெக்டான மக்கள் கரெக்டான டைம்ல வந்தாங்க, கரெக்டான ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிச்சு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான தைரியம் தில்லு அந்த டைமில் இருந்துச்சு. யோசிச்சு பார்க்கும்போது எப்படி செஞ்சேன்னு சம்டைம்ஸ் நானே என்கிட்ட கேட்பேன்.
1: இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோமா?
0: பிகாஸ் மகாக்கு ஆரம்பிக்கும் போது என் பேங்க்ல இருந்த எல்லா காசையும் நான் போட்டேன்
1: அதில்.
0: அப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ப்ரோ FNB கண்டிப்பா இட் வோன்ட் வொர்க் ப்ரோ, நீ இப்போ போய் FNB ல இறங்குற, தி வேர்ல்ட் எகனாமி இஸ் இப்படி இருக்கு,
1: பல கடைகள் மூடப்படுகின்றன.
0: எங்க அக்கா சொந்த ஃபேமிலில இருந்து கூட சம் காமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. பட் ஏதோ ஒரு துணிச்சல், ஏதோ ஒரு மைண்ட் செட்ல நான் இறங்கினேன். யூனோ மேபி காட்ஸ் கிரேஸ், 5 வருஷத்துக்கு அப்புறம் ஐ டோன்ட் நோ யூனோ. பட் இப்போ மியூசிக் இல்ல ஆக்டிங் இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா, அவுட்கம் யோசிச்சு கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆயிடுவோம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு ஹோப் தான், இட்ஸ் அ ட்ரீம். பட் துணிஞ்சு அந்த பயம் இருந்தா கூட எப்படியோ துணிஞ்சு இறங்கி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு அப்படியே வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. யோசிச்சு பாத்தீங்கன்னா
1: அப்படின்னா நீங்க வந்து சவால்களை கடக்கும் பொழுது, சவால்களை தாண்டி வரும் பொழுது, தாண்டி வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட நீங்க வந்து காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாமா?
0: ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஒரு பிரேயரோட ஒரு ஒரு தாட் ஆஃப்
1: ஒரு நம்பிக்கை,
0: ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கை சொல்லுவாங்களே விடாமுயற்சி,
1: நாங்க சரியாக 8:40 ஆகிவிட்டது.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
3: 9:00 போக்குவரத்து நிலவரம்
1: TIE-ஐ நோக்கி செல்லும் BKE KJE exit அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழைங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: எங்க மறுபடியும் அதை செய்யுங்க.
0: 9 6 8 5.
1: அடுத்தது நீங்க தான் சொல்லுவா. இப்ப வணக்கம் சிங்கிக்கு ஒரு ரேப் செய்யுங்க
0: பாக்கலாம். லைவ் டெலிகாஸ்ட்ல போட்டு வச்சு செய்யுங்க என்ன ப்ளீஸ்.
1: சரி யங்ராஜா, இப்ப வந்து ஒரு சிங்கப்பூரரா அனைத்துலக அளவுல வந்து நீங்க வந்து பல வெற்றிகளை வந்து பெற்றுக்கிட்டு வரீங்க, அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம்
0: சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச டைம் ஒரு 5-6 இயர்ஸாக மற்ற ஊருக்கு போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரல. மலேசியாவுக்கு போனோம் நிறையா, ஆனால் மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் நிறையா செஞ்சோம். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்தியாவுக்கு போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு, பாம்பே சென்னை. இப்போ ரீசெண்டாக பிரபுதேவா வந்து டொரண்டோவில் பெர்ஃபார்ம் பண்ணார். தென் வாஸ் ஒன் ஆஃப் த ஓப்பனிங் ஆக்ட்ஸ் வித் சம் ஆஃப் த அதர் இந்தியன் இண்டிபெண்டன்ட்
1: ஆர்டிஸ்ட்.
0: So, இந்த மாதிரி லைக் சில எக்ஸைட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூனோ, பெர்ஃபார்மிங் இன் தாய்லாந்து, மற்ற ஊரில், மற்ற நாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் நிறைய வந்திருக்கு. அண்ட் என்ன அதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியனா, ஒரு தமிழனா, ஒரு சிங்கப்பூரியனா, யூஸ்வலி ஹம் த ஒன் ஆஃப் த ஒன்லி ஒன்ஸ் ஆர் த ஒன்லி ஒன் இன் தட் ஹோல் யூனோ. அண்ட் எப்படி லைக் இட்ஸ் சோ கூல், இட்ஸ் சோ கூல். இப்போ ரோலிங் லாட் இந்தியாவில் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், அப்போ தான் அதை யோசித்தேன். திஸ் வாஸ் இன் நவம்பர் லாஸ்ட் இயர், மும்பையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிப் ஹாப் ஃபெஸ்டிவல் ரோலிங் லாட் இந்தியா. இது வந்து அமெரிக்காலேருந்து வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஐபி. அண்ட் ஒரு 100 ரேப்பர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே மோஸ்ட்லி இந்தியன்ஸ் அண்ட் ஹெட்லைனர்ஸ் வர் ஃப்ரம் அமெரிக்கா. அண்ட் ஐ காட் டு பெர்ஃபார்ம் தட் அண்ட் ரோலிங் லாட் தாய்லாந்து நடக்கும்போது ஆல்சோ காட் டு பெர்ஃபார்ம் தட். எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சம்டைம்ஸ் ஐம் திங்கிங் அபௌட் இட்.
1: பிரபஞ்சம்
0: நோ, பிரபஞ்சம் நீங்க சொல்றது இஸ் ரைட், பிரபஞ்சம். பட் நான் அதையே சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்க வேணாம். பிகாஸ் ஆனஸ்டா சொல்ல போனா, சிங்கப்பூர்லேருந்து நம்ம இது செய்கிறோம், இன்னும் சிங்கப்பூர்ல தான் வாழ்றேன். சிங்கப்பூரியன்ஸ் நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ஸ்மால் இல்லை, நம்ம பாப்புலேஷன் சைஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தோனேஷியா, வியட்நாம்லாம் பெரிய நாடு, பெரிய எக்கானமிஸ். இப்போ எனக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா சிங்கப்பூர்ல எத்தனை ரேப்பர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு கையில் நான்
1: எண்ணலாம்.
0: லிட்ரலி ஃபுல் டைம் ரேப்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4-5 பேர், அவ்வளோதான். அவ்வளோ சின்ன நாடு, அவ்வளோ சின்ன ஊர் நம்ம. ஸோ சம்டைம்ஸ் சில விஷயங்கள்லாம் அமையும் போது ஐ ஆல்சோ கான் பிலீவ் யூனோ. பட் த ஃபேக்ட் தட் இப்படி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு இது இப்படி அமையுது, இந்த மாதிரி உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது, அந்த பிளெஸிங் வருது அப்படின்னு சொல்லும்போது, ஆனஸ்டா சொல்ல போனா இட் இஸ் நாட் அ மியூசிக்கல் ஜேர்னி எனிமோ, இட் இஸ் ஆக்சுவலி அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி.
1: கண்டிப்பா
0: யூனோ, லைக் நான் வந்து நம்பி இறங்கினதுக்கான ஒரு பிளெஸிங் மாதிரி, நம்பி இறங்கினதுக்கான ஒரு கிஃப்ட் மாதிரி யூனோ. That's how it feels like.
1: இது இனிமே வந்து ஒரு கலை துறைக்கான பயணம் கிடையாது, ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை பயணம்.
0: 100% நீ யோசி பாருங்களேன், எங்க பேரண்ட்ஸ் கேம் ஹியர், தஞ்சாவூர்ல இருந்து கேம் டு சிங்கப்பூர், ஒண்ணுமே கிடையாது எங்க அப்பா அம்மாக்கு. ரியலி அவங்க பட்ட கஷ்டம், என்ன எப்படி பெத்து வளர்த்தாங்க, எப்படி 3 பிள்ளைங்களை படிக்க வச்சாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது I'm like, how?
1: எப்படி? ஆமா,
0: எங்க அப்பாக்கு ஃப்ரெண்ட்லாம், ஃப்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா 2-3 பேர் இருப்பாங்க
1: அவ்வளவுதான்.
0: பட் எப்படியோ அவரு துணிஞ்சு இறங்கினாரு, அப்படியே அப்ரூட் த ஃபேமிலி ஃப்ரம் தஞ்சாவூர், தமிழ்நாடு, பிரிங் தம் டு சிங்கப்பூர். எந்த ஒரு சேஃப்டி நெட் எல்லாமே, எந்த ஒரு பேக்கிங் எல்லாமே,
1: அவருக்கு இருந்த அந்த மன தைரியம், அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
0: ஐ திங்க் சோ, ஐ திங்க் சோ. பட் நான், நீங்க வந்து என்னோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இந்த மாதிரி ஆங்கிள் நீங்க ஏதாச்சும் பேசும்போது எனக்கு அவரு தான் ஞாபகம் வருது. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அவரோட ஷோல்டர்ல நான் நிக்கிறேன். ஏன்னோ அவங்க பண்ண சாக்ரிஃபைசஸ், அவங்க லே பண்ண ஃபவுண்டேஷன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் உள்ள என்ன பெத்தாங்க எங்க அப்பா. எங்க அம்மா வாஸ் ஆல்மோஸ்ட் 40. ஏன்னோ அந்த ஏஜ்ல தி ஹேட் மீ அண்ட் தி ரேஸ் மீ ஆஸ் அ சிங்கப்பூரன்.
1: ஆனா ஒண்ணு சொல்லி ஆகணும் யங் ராஜா, நீங்க எங்க போனாலுமே உங்களுடைய பெற்றோர் அங்க வந்துருவாங்க, கூட்டத்துல ஒருத்தரா இருப்பாங்க, கை தட்டுவாங்க, உங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுப்பாங்க, படம் பிடிக்கிறியாமா அப்படின்னு ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க, உங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆதரவு வந்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு வந்து கண்ணுல தண்ணி வரும். எங்க அம்மா வந்திருந்தா நல்லா இருக்குமே, ஆனா அவருடைய பெற்றோர் வந்து நின்னு கை கை தட்டு கையெல்லாம் தட்டுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
0: ஆமா, தேர்ஸ் எ ரீசன் வை நம்ம இந்த மாதிரி டாபிக் பத்தி எல்லாம் பேசும்போது ஒரு காரணம் இருக்கு. நான் ஏன் அவங்களை பத்தி all the time now ungala pathi pesuren because number community paarenga
1: ama
0: you know we come from a community where idu vandu is a rare situation
1: adhe na romba ariya vagiyana oru soolnil appadi dhaan solren ena ellarum vandu padikano indha velaiku pogano nirandharamana oru vela irundha dhaan nee vaalkaiyila munnera mudiyum appdinu solluvaanga adhe taandi vera oru paadhiya vandu therndu edukkiradhu appingiradha vandu nenichu paarkum bodhu pala per nenichu paaka maatanga nenichu paathirundhalum andha mana dhairiyam irukano andha paadhiyila kaaladi eduthu veippadharku
0: nee andha paadhiyila kaaladi eduthu vachi நீ சக்சஸ்ஃபுல்லா ஆகுவேன் ஆவேன் ஒரு நம்பிக்கை.
1: யூனோ
0: ஒரு பேரண்ட்ஸோட ஆதரவு அதுல லவ் இருக்குல்ல, அது வந்து ஐ ஃபீல் லைக் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லவ்.
1: யூனோ
0: என்ன வந்து லைக் ஒரு செல்ஃப் டவுட் ஆக்குற மாதிரி செல்ஃப் டவுட் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க உருவாக்கல.
1: யூனோ
0: வாட் ஐ மீன்? சோ அந்த மனதைரியம், அந்த அந்த நெஞ்சில் இருக்கிற அந்த தில், அதெல்லாம் எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கும்போது எங்க அம்மா எனக்கு 14-13 இயர்ஸ் ஓல்ட் இருக்கும்போது ஒரு தடவை நான் ஆடிஷன் போயிட்டு ஆடிஷன்ல என்ன அவங்க தி ரிஜெக்ட் தி டென் டேக் மீ வீட்டுக்கு வந்து நான் அழுதேன். எங்க அம்மா கிட்ட கட்டி பிடிச்சி அழுதேன், மா எடுத்துக்கலாமா அவங்க, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அழகா செஞ்சம்மா, அவங்க வந்து என்ன எடுத்துக்கலாமா. எங்க அம்மா எனக்கு கட்டி பிடிச்சி சொன்னாங்க, நீ வருவே தம்பி, ஒரு நாள் நீ வருவே, ஒரு நாள் நீ நிப்ப பாரு, அவங்க எல்லாம் பாரு, உனக்கு திரும்ப கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ஷி சேட். அப்போ எனக்கு அது வந்து ஒரு ஜஸ்ட் தைரியம்,
1: ஓகேமா
0: ஓகேமா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுவுற நிப்பாட்டினேன். அப்போ அவங்க சொன்னாங்க அந்த அந்த வேர்ட்ஸோட வெயிட் எனக்கு அப்போ புரியல, 13 இயர்ஸ் எனக்கு புரியல, பட் எப்படியோ அது அப்படியே மனசுக்குள்ள இறங்கி அது அப்படியே ஒரு மாதிரி இட் ஷேப்ட். இப்போ அந்த சிச்சுவேஷன்ல எங்க அம்மா அங்க வந்து நின்றுகிட்டு அதெல்லாம் நான் அப்பவே சொன்னேன்னே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு, ஏன் கேட்கல, போய் படி எக்ஸாம் வருதுல ரெண்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் நெகட்டிவா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இது எங்கேயோ போயிருக்கும்
1: கண்டிப்பா
0: லெப்ட் சைட்.
1: ஆமா,
0: யூனோ
1: அதேதான்.
0: பட் அந்த மாதிரி எத்தனை கட்டம் வந்துச்சு for them to do that, but they didn't do that. Instead நின்றாங்க வந்து, எப்படி தம்பி எப்படி போச்சு ஷூட்டிங் நல்லா போச்சு, ஆடிஷன் எப்படி போச்சு, எப்படி இது பண்ணுச்சு, அதனால அப்பாவும் சரி அம்மாவும் சரி.
1: ஆமா, ரெண்டு பேரும் நான் பாத்திருக்கேன் உங்களுடைய நிகழ்ச்சிகள்ல.
0: யூனோ
1: எஸ் ரெண்டு பேரும் நான் பாத்திருக்கேன்.
0: இப்ப நீங்க கேக்குறீங்க கேள்வி, நோ ஐம் கோயிங் ஆல் அரௌண்ட் தி வேர்ல்ட், நான் பார்க்கிறேன் லைக் அ கைட். சொல்லுங்க தெரியுமா, லைக் கைட் இருக்கணும்னாக்க ராக் இருக்கணும்,
1: ஒரு பட்டம் இருக்கணும்னா ஒரு கல் இருக்கணும்.
0: There we go. Oh my gosh. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் நீங்க தமிழ்ல சொல்றீங்க. அதேதான். Yes. அதேதான். So I feel like and the rock. You know, and the rock வந்து உம பேரண்ட்ஸ். You know, there was a time. யாருமே நம்பல. You know, யாருமே நம்பல. ஒரு பையன் நம்பல. That வரும்ல கடந்து போறதுக்கு நிறைய காலம் இருக்கு, நிறைய திங்ஸ் இருக்கு செய்யறதுக்கு. நம்ம நோவே நியர் தி எண்ட். இப்போ நம்ம ஒரு சிங்கப்பூரியன் தமிழனா நம்ம செய்ய வேண்டியது இட்ஸ் அ லாட்.
1: இந்த
0: குளோபல் எக்கானமின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் ஸ்டேஜ்னு
1: பாத்தீங்கன்னா,
0: இன்னும் நிறைய இருக்கு நம்ம செய்ய வேண்டியது. ஃபார் அஸ் டு அகாம்ப்ளிஷ், ஃபார் அஸ் டு எஸ்டாப்ளிஷ், ஃபார் அஸ் டு பில்ட், ஃபார் அஸ் டு சேஞ்ச் நேரட்டிவ். ஒரு சிங்கப்பூரியன் தமிழ்னால முடியாதுங்கிறீங்களா? அப்படி அந்த டைரக்ஷன்ல போச்சுன்னா தென் நம்ம வேர்ல்டு பத்தி எல்லாம் பேசவே முடியாது,
1: கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது.
0: கனவுகள் needs to be boundless, needs to be big. It can't by can't be shaped by small minded thinking.
1: இந்த சின்ன தீவியை தாண்டி நம்ம யோசிக்கணும்.
0: Yes, நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அது யோசிச்சு அத நோக்கி நம்ம பயணம் செலுத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம அமைச்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதை நோக்கி போறதுக்கான சப்போர்ட் நம்ம நம்மளுக்கு இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். And I feel like someday சிங்கப்பூர் தமிழவங்க or just Singapore in general, we will be a part of the global conversation.
1: கண்டிப்பா
0: நம்ம நிறைய இடத்துக்கு நிறைய சிங்கப்பூரியன்ஸ் will be waving the flag high, representing Singapore, representing Southeast Asia, representing Singapore தமிழவங்க. That's what I wish to see.
1: அதனுடைய தாக்கம் எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா? அதே மாதிரி நாம வந்து சிங்கப்பூர்ல வந்திருந்தாலும் நம்மளுடைய தாக்கம் சிங்கப்பூரை தாண்டி உலகளவுல இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சு அந்த வகையில நாம வாழ்க்கைய
0: செலுத்தணும்.
1: சரி, நம்ம நேயர்கள் எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தலாம். அவர் ரொம்ப கூல் அப்படின்னு அமுதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுலைமான் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க ரொம்ப அற்புதமா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. பல நேயர்கள் உங்களுடைய நடிப்பை பாராட்டி டிக்டாக் வாயிலாக கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு புதிய நாடகத்துல நடிச்சுக்கிட்டு வராரு, ரக்ஷகன் அப்படிங்கிற நாடகம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைந்தது? இந்த நாடகத்துல நடிக்கிற அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இந்த க்வெஸ்சன் நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கதையை சொல்லணும். நான் அதாவது சொல்லலாமா? ப்ளீஸ்
1: சொல்லு. உங்களுக்கு நேரம் இருக்கா?
0: எனக்கு நேரம் இருக்கு. உங்களுக்கு நேரம் இருக்குல்ல?
1: எனக்கு நேரம் இருக்கு. நீங்க சொல்லுங்க.
0: ஓகே, நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ், பிரபஞ்சம் ஒன்ஸ் அகெயின் பட் ஆல்சோ டு ஷேர் மை கிராட்டிட்யூட். ஓகே, எனக்கு வந்து மியூசிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார் 8 இயர்ஸ், ஓகே, 13 இயர்ஸ் ஓல்டு 2021 என்னோட ஒன்லி கனவு என்னன்னாக்க, அவனு பி அன் ஆக்டர், யூனோ, காட்டணும் லைக் நான் யாருன்னு. அப்படிதான் என் மனசுல என் மைண்ட்ல எல்லாமே தஸ் த இன்டர்னல் டயலாக். ஓகே, அப்போ 14 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்போது, செக்டிவ் படிச்சுட்டு இருக்கும்போது, நட்சத்திரம் டேலண்ட் ஹண்ட் ஒரு ரியாலிட்டி ஷோ வசந்தம்ல எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பெஸ்ட் சைல்டு ஆக்டர் கேட்டகரியில் ஐ சைன்ட் அப் ஃபார் இட். எப்படியோ ஓவர் த ஸ்பேன் ஆஃப் 1 to 2 months அந்த ஷோ ப்ரோக்ரஸ் ஆகும்போது ஆகிற டைம் ஐ காட் செலக்டட் ஆஸ் த டாப் ஃபைவ்ல போயிட்டேன். கடைசி அந்த ஷோ ஃபினாலே நடக்கும்போது ஆல் த பெஸ்ட் அடல்ட் ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர், எல்லா கேட்டகரியில் இருக்கிற அந்த டாப் ஃபைவ் எல்லாருமே இன் மீடியாகாப். ஸோ ஒரு சின்ன பையனாக நாங்கள் இருக்கேன். And I'm seeing all the stars, all the celebrities, all the Vasanam celebrities. And the time, I think Abhi Shankara was, he just won.
1: Vasanam star,
0: he just won.
1: Vitri Pitran.
0: And the time, parents and family, Vasanam, adikadi paakra time, chinna pillaya irukkumbodhu, like school mudichittu, we always watch Vasanam. And Abhi Shankara, paathona, I was so starstruck. 14 vayasu payan, I walked up to him. எந்த தைரியம், என்ன, what I was thinking, I don't know. But அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், அண்ணே you are very cool. நான் உங்களை மாதிரி ஒரு டிவியில் நடிக்கணும்னே, உங்களை மாதிரி நான் செய்யணும்னே, I think you are so cool. அப்படின்னு just flabbergasted like a little boy. ஓகே, அப்புறம் he looked at me, ஆமாம்ப்பா, thank you so much. சொல்லிட்டு he hugged me. So keep in mind, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க நிறைய மத்த செலிபிரிட்டிஸ்லாம் இருந்தாங்க, மத்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், பட் ஐ ஓன்லி ஸ்போக் டு ஹிம்.
1: அவர் வந்து உங்களுடைய மனசுல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாரு இல்லையா? கண்டிப்பா. அதனால தான் நீங்க கண்டிப்பா அவர்கிட்ட போய் பேசிருப்பீங்க.
0: எஸ், டெஃபினட்டா, டெஃபினட்டா. சோ அந்த மூமெண்ட் வாஸ் எ ஸ்பெஷல் மூமெண்ட், வாஸ் எ இன்டிமேட் மூமெண்ட். அது நடந்துச்சு தட் நோபடி நோஸ் அபவுட், ரைட்? ஓன்லி மீ அண்ட் ஹிம், எபி அண்ட் ஐ. ஆமா. 16 இயர்ஸ் லேட்டர் எபி சங்கரா கால்ஸ் மீ அண்ட் சேஸ் ப்ரோ, ஃப்ரீயா இருக்கீங்களா ப்ரோ, வாங்க மீட் பண்ணலாம். சோ ப்ரோ, என் கடைக்கு வாங்க ப்ரோ, சேட். அவர் சொல்றாரு, ப்ரோ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ப்ரோ, நீங்கள் இப்போ மியூசிக் செய்கிறீங்க, பட் உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குல்ல ப்ரோ? நான் சொன்னேன், ப்ரோ என்ன ப்ரோ இப்படி கேட்டீங்க, உங்களுக்கு தான் தெரியுமே ப்ரோ, எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீம், ஃபர்ஸ்ட் கனவு, யூஸ் டு பிகம் அன் ஆக்டர் மேன். என்ன இப்படி கேட்குறீங்க? ஆஃப் கோர்ஸ், நான் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக I put that dream in the back seat. This was always the truth. Like management la sonna avanga epovume ketirukanga po acting opportunity vanchana nikku music enna pannuva appdi ketta nalla opportunity vanchanaaka I would definitely
1: take it.
0: Ethana varsham 8 varsham as a child I pathi yosichi innikaachu or nalla opportunity vanduchna I would definitely take it ne ellarku en team kitta ellarkitta na solliruken in the last 10 years of doing music. So Abhi Shankar vandu kekkuraaru. நான் சொன்னேன், ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு தான் தெரியுமே ப்ரோ, ஞாபகம் இருக்குல்ல, நான் ப்ரோ அப்படி சொன்னேன். ஓகே ப்ரோ, நான் சொல்கிறேன், நோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், என்னோட ஸ்கிரிப்டை வந்து சேனல் க்ரீன் லைட் பண்ணிட்டாங்க, இட்ஸ் கால் ரச்சகன், உங்களை நான் லீட் ஆக்டரை நான் போடணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் இதை செய்யணும் ப்ரோ அப்படின்னு. ஆல் லைக் ஓ மை,
1: முதல் நாடகத்துல உங்களை நடிக்க வச்சிருக்காரு.
0: இதுல என்ன ஒரு பெரிய ஒரு லைக் அமேசிங் திங்னா, இவர் வந்து சொல்லியிருக்காரு டு ஹிஸ் காலீக்ஸ், டு த பீப்புள் அட் த சேனல், இந்த மாதிரி யங் ராஜா வந்து அவள் ஆஸ்க் ஹிம் ஹூ டு த லீட் ஆக்டர், அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாரும் நோ நோ நோ நோ, யங் ராஜா அவர் எப்படி நடிப்பாரு? அந்த மாதிரி
1: கண்டிப்பா சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க,
0: 4 பேர், 5 பேர், 10 பேர், 100 பேர் இருந்திருப்பாங்கன்னு வெச்சீங்களே. இவர் வந்து ஃபாட் ஃபார் இட் அண்ட் செட் தட் நோ நோ நோ, ஹி ஐ நோ தட் பாய், ஐ நோ ஹிம் ஃப்ரம் எ யங் ஏஜ், ஹி வான்ட்ஸ் டு பிகம் an actor, ஹி ஹஸ் ட்ரீம்ஸ் ஆஃப் பிகமிங் an actor, ட்ரஸ்ட் மீ நான் போய் பேசுறேன்னு சொல்லி ஹி ஃபாட் ஃபார் இட்.
1: அவரே அவருடைய அவரு நம்பிக்கை இருந்துருந்துச்சு.
0: And the conversation that we had 16 years ago, he remembered that, he held on to it. And 16 years later, he's telling me, bro, you remember that time? You still have that dream, right? He come and ask me. Used to be like, in the opportunity Amma. Could have come through any other person,
1: Kandipa.
0: In a, any other way.
1: Amma.
0: So, you used to be right?
1: Amma.
0: But in order, மிகப்பெரிய கனவு ஒரு ஷோல ஒரு லீட் ஆக்டரா ஒரு லைக் ஒரு ப்ராப்பர் நடிப்பு இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு ஒரு ஜேர்னி அது அதுல இறங்கணும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை.
1: சரி இருங்க, தொடர்ந்து நாம இத பத்தி பேசலாம். இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு நாம போயிட்டு வந்துருவோங்க. வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
6: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
6: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
6: கேட்டாலே பரவசம்.
7: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
8: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
7: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
8: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை விளம்பரம் செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
7: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
8: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
7: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg, அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: டான்பாஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டான்பாஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: ஹலோ, யங் ராஜா நம்மோடு தொடர்ந்து இணையிறாரு. யங் ராஜா
3: வணக்கம்.
2: உங்களுடைய நடிப்பு பயணத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவி சங்கரா, நீங்க 14 வருடங்களுக்கு முன்பு அவரோட உரையாடிய அந்த தருணத்தை வந்து ஞாபகத்துல வைத்துக்கொண்டு அவர் தயாரிக்கும் முதல் நாடகமான ரட்சகத்துல உங்களை நடிக்க வச்சிருக்காரு. உங்களுக்கு தான் வந்து ஹீரோ, கதாநாயகன், கதாபாத்திரம். சரி, தொடர்ந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: Yes, so நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, லைக் திஸ் வாஸ் அ வெரி பிக் ட்ரீம் ஆஃப் மைன். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதை நான் கண்டிப்பா செய்யணும் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அண்ட் கரெக்டா இவர் மூலமா இந்த இது வந்து அமைஞ்சிச்சு. And it was so exciting, you know, like first time in the mari or role. Adha and kadhai vandu is a very beautiful story. Avaru kadhai okkan solraru, mahakol okkan pesrom and the kadhai fulla solraru. And I thought to myself, wow, idu vandu family ku pidikira mari story, ellarume paakalam. You know sala stories la vandu romba nariya complexities, you know, like velanga adu puriyadhu yen inge la podu andha mari la ellame. It was such a beautiful story. அவர் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு என்கிட்ட இந்த மாதிரி, இந்த கதை வந்து இஸ் பீன் இன் மை மைண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். ஃபைனலா வி ஹவ் காட்டன் தி கிரீன் லைட், சேனல் இஸ் அ ப்ரூஃப், நம்ம எடுக்க போறோம். இஸ் டெல்லிங் மீ தி என்டையர் ஸ்டோரி அண்ட் ஐ வாஸ் சோ இம்ப்ரஸ்ட் பை இட். அண்ட் ஐ வாஸ் ஃபீலிங் சோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் தட் இவ்வளோ பெரிய ஒரு ரோல், நம்பிக்கையோட ஏதோ ஒரு நம்பிக்கையோட என்கிட்ட வராரு, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தராரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஐ வாஸ் சோ லைக் இமோஷனல் ஆல்சோ, யூனோ. அப்புறம் அந்த ஷூட் ஹேப்பன்ட், ஒரு 3 மாசம் நம்ம ஷூட் பண்ணோம். அண்ட் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஆல் தீஸ் அதர்
2: நட்சத்திரங்கள்.
3: எஸ், அண்ட் இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் unlike any other.
2: மறக்க முடியாத தருணம் ஏதாச்சும் இருக்கா?
3: மறக்க முடியாத தருணம், எஸ் டெஃபினட்டா. நம்ம சென்னைக்கு போய் ஒரு 2 வாரம் ஷூட் பண்ணோம். அப்போ வந்து சம் ஆஃப் த காலிவுட் ஆர்டிஸ்ட், இவன் பால் டப்பா,
2: ரொம்ப
3: க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் வந்து நடிச்சிருந்தாரு. சென்னையில போய் சென்னையில இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸ் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது, இட் ரியலி கேவ் லைக் ஒரு படத்துல ஒரு யூனோ ஒரு பெரிய படத்துல இருந்தா எப்படி இருக்கும். அதெல்லாம் சின்ன பிள்ளைல யோசிச்சு பார்த்த யூனோ ஜஸ்ட் ட்ரீம்ஸ் சொல்லலாம். அந்த ட்ரீம்ஸ் வர் கெட்டிங் ஃபுல்ஃபில்ட், அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வர் சோ சோ கூல்.
2: உங்களுடைய கனவு வந்து இளம் வயதுல இருக்கும் பொழுது நீங்க அந்த கனவு கண்டீங்க, நடிக்கணும் அப்படிங்கிற கனவு. ஆனா வந்து அந்த தருணத்துல உங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகல. ஆனா பல வருடங்கள் கடித்து சரியான தருணத்துல உங்களுக்கு அந்த கனவு நனவாயிருக்கு.
3: எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நேரம் ஒரு நேரம் வரும், எல்லாம் நேரம் வரும். சம்டைம்ஸ் ஐ திங்க் அபௌட் இட், வாட் ஷீ மீன், யூனோ, லைக் ரொம்ப போயட்டிக்கா சும்மா ஒரு லைன்ல பஞ்ச் டயலாக் மாதிரி ஷீ ஜஸ்ட் சே, யூ நோ வாட்
2: ஐ மீன். ஆமா, நேரம்னு சொல்லிட்டு
3: நேரம்னு சொல்லிட்டு போறாங்க. நேரம், நேரம்
2: உங்களுக்கு சரியான நேரம் அமைஞ்சிருக்கு, சரியான கதை, சரியான கதா பாத்திரம், சரியான ஒரு வாய்ப்பு.
3: இட்ஸ் கிரேசி. ஐ மீன் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஐ மீன் டு எவ்ரிபடி தட்ஸ் வாட்சிங் திஸ், ஐ திங்க் தயவு செஞ்சு டியூன் இன் ரட்சகன் மண்டேஸ் டு தர்ஸ்டேஸ் 9 PM. இது வந்து உண்மையிலே இட்ஸ் அ ஸ்டோரி தட் ஐ லவ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக, யூனோ, மை லவ் அண்ட் கிராட்டிட்யூட் டு அபிஷங்கரா அண்ட் டீம், டு வசந்தம், டு மீடியாகாப், இந்த நம்பிக்கையை வச்சதுக்காக, யூனோ, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கிராட்டிட்யூட் டு ஷேர் ஃபார் தேட். பட் அதை மீறி நான் உண்மையிலே சொல்கிறேன், இட் இஸ் அ வெரி வெரி நைஸ் என்ஜாயபிள் ட்ராமா. இது எங்கே போகுது உடனே கொஞ்சம் சஸ்பென்ஸா, யூனோ, அடுத்த எபிசோடுக்கு உங்களை வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஒரு ட்ராமா. சத்தியமா சொல்றேன், பிகாஸ் எனக்கு ஐ எம் வெயிட்டிங் மண்டே நாளைக்கு
2: ஒன்றரை மாசம்
3: ஷூட் அப்புறம் லைக் குழம்பிடுச்சு, மைண்டே குழம்பிடுச்சு, இது எந்த எபிசோடு எந்த சீனா அவங்க
2: வச்சிருப்பாங்க, நடிச்சோமா, உயிரை கொடுத்து நடிச்சு வந்திருக்கீங்க.
3: சோ எல்லாத்தையும் அழகா பீஸ் பண்ணி, யூனோ, ஒரு ஷோவா 26 or 27 எபிசோட்ஸ் உருவாக்கி இருக்காங்க. வெரி கூல் டு சி எல்லாருடைய எஃபர்ட்ஸ் எப்படி அழகா ஒரு ஷோவா மாறி இருக்குன்னு. இது வந்து ஒரு ஃப்ரண்ட் ரோட் சீட் ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியற திங்ஸ் அண்ட் டு சி ஹவ் எவ்ரிதிங் ஹஸ் ஷேப்ட் அப் கம் டுகெதர் It's actually so crazy. I have so much newfound appreciation solalam to in the kale of filmmaking TV drama and என்ன சொல்றது
2: படப்பிடிப்புக்கு
3: படப்பிடிப்பு ரைட்
2: நாடகங்கள் எடுப்பது
3: நாடகம் யா இஸ் a newfound appreciation because எத்தனை பேரோட எஃபோர்ட்ஸ் you know
2: எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக செயல்படணும் ஒருத்தருடைய அந்த முயற்சி இல்லனாலும் கூட அது வந்து அது தோல்வி அடைஞ்சிரும் எல்லாரும் ஒத்துமையா ஒரே நேரத்துல இணைந்து செயல்படணும்
3: ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் that signifies and the saying சொல்லுவாங்க தெரியுமா teamwork makes the dream work
2: ஆமா
3: அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்ல சொல்லுவாங்க பட் இந்த கான்டெக்ஸ்ட்ல இஸ் த 100% உண்மை அது டீம் ஒர்க் ஒரு 100 பேர் சேர்ந்து இப்படி வேலை பார்த்தா தான் the outcome can be like that you know so எனக்கு அது first time experience ஆ இருந்ததனால I think about that you know கொஞ்சம் ஒரு ஆளு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜியை கொண்டு வந்து like ஒரு மாதிரி
2: கண்டிப்பா அது பாதிக்கும்
3: கண்டிப்பா பாதிக்கும் you know but shout out to team ரச்சகன் shout out to the entire production crew and all the actors involved அது வந்து ரொம்ப pleasant ஆ ரொம்ப memorable ஆ ஒரு I mean anybody cool man like you know
2: said anybody cool சொல்லிட்டீங்க யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை பட்றீங்க
3: யார் கூட சேர்ந்தா I mean of course தலைவர் கூட ஒரு அப்படி ஒரு ஒரு quick shot ஒரு சும்மா ஒரு கலஃபே ஒரு எக்ஸ்ட்ரா அப்படி சொல்லிட்டு போற மாதிரி
2: அப்ப ஹீரோயினா இருந்துச்சுனா
3: ஹீரோயினாவா அதெல்லாம் வந்து ஏன் நீங்க கேக்குறீங்க I don't know யோசிச்சு பார்த்தா யோசிச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு
2: யார் வேணாலும் இருக்கலாம்
3: யார் வேணாலும் இருக்கலாம் ஆனா சொல்ல போனா opportunity கொடுக்கறவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிஸ் அண்ட் மரியாதை
2: உலகம் முழுவதும் வந்து ஒளிபரமதாரி கேட்டுக்கிட்டு வராங்க கண்டிப்பா யாராவது இங்க ஒருத்தர் வந்து என்ன தர சொல்லிருக்காரு ஹாவி மறுபடியும் சொல்லிருக்காரு லோகேஷ் கனகராஜ் தான் உங்களுக்கு செட் ஆவாரு உங்களுக்கு இயக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு உங்களோட சேர்ந்து த்ரிஷா தான் நடிக்கணும் அப்படின்னு
3: சொல்லிருக்காரு
2: உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு போல இருக்கு பக்கத்துல இல்ல யங்ராஜா பேசினதான் ஒரு தன்முனைப்பு பேச்சாளர் என் முன் வந்து பேசின மாதிரி இருந்துச்சு அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் கிளம்ப போறாரு விடுபெறுவதற்கு முன்பு யங்ராஜா நம்ம இளையர்கள் பலர் வந்து இந்த நேரத்துல வந்து வானொலியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்ல பெற்றோரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இறுதியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க
3: வா அவங்களுக்கு இறுதியா நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா மிக்க நன்றி you know for tuning in மிக்க நன்றி for all the ஆதரவு all the support all the love என்ன மாதிரி சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு கலைஞன் உருவாக்குறதுக்கான அந்த ஜேர்னில நீங்க ஒரு மிகப்பெரிய பார்ட் பிளே பண்ணிருக்கீங்க ஏன்னா அதுக்கு உங்களுக்கு நான் என்னோட நன்றியை சொல்லணும் அண்ட் ஐ ஹோப் என்னோட ஸ்டோரி என்னோட ஜேர்னியை பற்றி சில விஷயங்கள் ஐ ஷேர் ஐ ஹோப் இட் இன்ஸ்பயர்ஸ் இஸ் இம்பேக்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் யூ கைஸ்
2: கண்டிப்பாக
3: பிகாஸ் யூனோ இது வந்து நம்ம ஒரு சின்ன ஊர் நமக்கு நம்ம தான் இருக்கோம் அண்ட் நம்ம வந்து நமக்கு நம்ம தான் சப்போர்ட் தரணும் அண்ட் அந்த சப்போர்ட் இல்லாட்டி நான் இந்த மாதிரி ஒரு துறையில் நான் இறங்கி இத்தனை வருஷமாக நான் செஞ்சுருக்க முடியாது அண்ட் ஐ ஹோப் டு சீ மோர் ஆர்டிஸ்ட்ஸ் அவுட் தேர் ஐ ஹோப் டு சீ மோர் பீப்புள் பர்சூவிங் தேர் ட்ரீம்ஸ் அண்ட் அவங்களோட ட்ரீம்ஸை நோக்கி நடக்கிறதுக்கான சப்போர்ட்டை தரக்கூடிய பேரண்ட்ஸும் இன்னும் நிறையா பேர் வரணும் அப்படின்னு இன்னும் என் மனசில் ஆசை இருக்குது அண்ட் அதை பற்றி நிறையா விஷயங்கள் வி ஸ்போக் அபவுட் டுடே அண்ட் ஐ ஹோப் தேட் வி கெட் டு சீ தட் சம்டே அண்ட் யா தேங்க்யூ for tuning in everyone and I hope to be back here Sanjani thank you so much for having me
2: Abhijit,
3: thank you so much for arranging this shout out to team Oli
2: நீங்களே விடைபெற்று சொல்லுங்க.
3: It's your boy on Raja. Thank you so much for having me. Oli, 96.8, 96.8. I hope to be back soon. Vidai perigiren. It's your boy, Stumbi.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லீந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
3: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
2: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லீந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
2: தொடர்புக்கு
3: 8854 89 89. நெட்லி வந்தாச்சு,
2: டென்ஷன் போயாச்சு.
4: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
5: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
4: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
5: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
6: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கம் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
1: நேரம் இப்பொழுது காலை 9:19 ஆகிவிட்டது. வணக்கம் சிகை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜென்சி பீட் அங்கத்திற்காக நீங்க பாம்பே திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைத்து அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. அடுத்து உங்களுக்காக கட்ட பொம்மன், அதிசய பிறவி திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன. அதற்கு முன்பு வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSI என்னும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 61-75 இடப்பட்டிருக்கிறது.
7: வானிலை நிலவரம் ஆதரவு
8: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா

அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் Wondershop திருவிழா. செல்லுங்கள் wondershop.sg. இத்தகவலை வழங்கியது The Wondershop.

0: இங்கிருந்து திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஏ ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கி இருந்தாங்க. ஒலி 96.8 நீங்க இணைஞ்சிருக்கீங்க.
1: இனிமையான 90
2: இவங்கத்திற்கு ஆதரவு
3: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
4: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் செப்டம்பர் 28 1958 தன்னாட்சியாக சுதந்திரமாக இயங்க வேண்டும் அப்படின்னு மெடகஸ்கா வாக்களித்தது. இப்ப வாங்க மெடகஸ்கரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம தெரிந்து கொள்வோமா. மெடகஸ்கர்ல லிமோர் அப்படிங்கிற ஒரு விலங்கு இருக்குங்க. மெடகஸ்கர்ல மட்டும்தான் 110 மேலான விதவிதமான லிமோர் வகைகள் உள்ளன அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. அது மட்டும் இல்ல, நம்ம பூமியிலே வேற எந்த இடத்துலயும் இந்த லிமோர் வகைகளை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, இந்த மெடகஸ்கர் தீவுல கமீலியன்ஸ் பச்சோந்திகள் நிறைய இருக்கின்றன அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க நீங்க பாத்தீங்கன்னா வெண்ணிலா இருக்கு இல்லையா, நாம வந்து அடிக்கடி வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். வெண்ணிலா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வாசனை திரவியங்கள்லயும் இருக்கு இல்லையா. அப்ப இந்த வெண்ணிலாவிற்கு இந்த உலகம் முழுவதும் வெண்ணிலாவை வந்து உற்பத்தி செய்து வழங்குகிறது நம்ம மெடகஸ்கர் தீவு.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
2: நிறுவப்பொழுது காலை 9:42 ஆகிவிட்டது. சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் மனு எஸ் ஜானகி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக உள்ளத்தை அள்ளித்தான் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. மனோ கொண்டு வரும் பாடலை கேட்பதற்கு முன்பு ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா தங்க நகைகளை அணியணுங்க. ஆனா தங்க விலை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 169 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: 968 போக்குவரத்து நிலவரம்.
2: சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. PIE நோக்கி செல்லும் KJE, PIE சாங்கி எக்ஸிட்க்கு பிறகும், பிரிக்லன் ரோடிற்கு பிறகும், PIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கேயும் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி தான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
9: அருண் ஐஸ்கிரீம்.
0: ஒலி 968
2: மண்டாடி
10: கும்பன் கடலாடி கடலே கத்தும் மண்டாடி வெளியிலடியாடி வங்கர மண்டாடி.
2: மண்டாடி என்பது சூரி நடிப்பில் சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம். மண்டாடிக்கு என்ன பொருள் அப்படின்னா, சி வண்டர அப்படின்னு பொருள்படும். மதிமாறன் புகழேந்தி இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்துல சூரியோட சேர்ந்து சுஹாஸ் நடிச்சிருக்காரு. மண்டாடி திரைப்படத்தின் வாயிலாக சுஹாஸ் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, மகிமா நம்பியார், சத்யராஜ், மிதுன் ஜெய், ரவீந்திர விஜய் இப்படின்னு பலரும் மண்டாடி திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. சூரி அப்படின்னு சொல்லும்பொழுது மாமன், கருடன், விடுதலை பாகம் ஒன்று இப்படின்னு பல ஹிட்டான திரைப்படங்களை வழங்கி இருக்காரு. இப்ப சுட சுட வெளியாகி இருக்கும் தகவல் என்னவென்றால், மண்டாடி இந்த திரைப்படங்களின் வெற்றியை விஞ்சி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவுல முதல் வார இறுதியில் இதன் வசூல் சுமார் 50 கோடியை தாண்டி உள்ளது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இயல்பான நடிப்பு, சக்தி வாய்ந்த காட்சிகள், அதோடு விறுவிறுப்பான விளையாட்டு நாடக பின்னணி, இவை எல்லாமே தான் இந்த திரைப்படத்திற்கான வெற்றி அப்படின்னும் ரசிகர்கள் சொல்றாங்க. உங்களோட இந்த தகவலை பகிர்ந்த பிறகு நானும் மண்டாடி திரைப்படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க இன்னும் பாக்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. செய்யல் மழோ அந்த பாடலை வழங்கி இருந்தாரு. வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சியில இருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. விடைபெறும் பொழுது ஒரு சந்தோஷத்தோட நான் விடைபெறேங்க. இன்று வந்து நம்ம ஒளிக்கூடத்திற்கு யங் ராஜா வந்திருந்தாரு. அவரை சந்திக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. யங் ராஜாவை நான் பல நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கேன். இவர் வந்து சிங்கப்பூரை சார்ந்த ஒரு சொல்லிசை கலைஞர், ஒரு தொழில் முனைவர், ஒரு பாடகர், இப்படின்னு பல பரிமாணங்களை கொண்டு அனைத்துலக அளவுல வெற்றி பெற்றுக்கிட்டு வராரு நம்ம யங் ராஜா. இருந்தாலும் ஒரு தன்னடக்கத்தோட அவர் வந்து பேசுவாரு. அது மட்டும் இல்ல, யாரு வந்து அவர் அணுகி நான் படம் இருக்கலாமா, அவங்க கிட்ட பேசலாமா, உங்களுடைய கையெழுத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டாலுமே அவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவர் வந்து ஏதாச்சும் ஒரு நேர்காணல் இருந்துச்சுன்னா அவர் அதுக்கு ஓடி போவாரே ஒழிய என்னைக்குமே முடியாது அப்படின்னு சொன்னது கிடையாது. அது மட்டும் இல்ல, ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. இந்த இளைஞருக்கு கண்டிப்பா நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சே ஆகணும். வாட்ஸ்அப் வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் உங்களுடைய ஆதரவை தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அவர்கிட்ட நான் ஒரு மணி நேரம் பேசினேன் அப்படிங்கறது வந்து எனக்கு தோணவே இல்லை. ஒரு நண்பரோட சேர்ந்து பேசின மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க இந்த நேர்காணல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒலி 968 சமூக வலைதளங்களோட இணைந்துடுங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல வாரங்கள்ல கண்டிப்பா உங்களுக்காக இந்த நேர்காணல இருந்து சின்ன சின்ன துணுக்குகளை நாங்க உங்களுக்கு பதிவேற்றம் செய்வோங்க. அது மட்டும் இல்லைங்க, யங் ராஜாவின் நடிப்பில் அடுத்து வந்து ரட்சகன் அப்படிங்கிற நாடகம் வெளியாகி உள்ளது. திங்கள்ல இருந்து வியாழன் வரையிலும் ஒவ்வொரு இரவு 9 மணிக்கு வசந்த மொழிவடியில் உங்களுக்காக இடம்பெறுகிறது. கண்டிப்பா இந்த நாடகத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும். சரி, இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை நான் நாளை காலை மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: Adiós, amigo.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்
3: வணக்கம் சிங்கே.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், புன்னகையில் மகிழ்வேன்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
6: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். தொலைத்தொடர்பு நிறுவனமான சிம்பாவின் வாடிக்கையாளர்களில் 23,000 அதிகமானோரின் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்துள்ளன. கடந்த வியாழக்கிழமை அந்த ஊடுருவல் பற்றி தெரியவந்தது. வாடிக்கையாளர்களின் பெயர்கள், அடையாள அட்டை எண்கள் போன்ற தகவல்கள் கசிந்ததாக சிம்பா கூறியது. கடன்பற்று அட்டை விவரங்களோ வங்கி கணக்கு விவரங்களோ வெளியாகவில்லை என்பதை அது உறுதிப்படுத்தியது. ஊடுருவப்பட்ட தகவல்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டதற்கான அறிகுறி ஏதும் இல்லை என்றும் நிறுவனம் கூறியது. நிறுவனம் தற்போதைய பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்கிறது. ஊடுருவல் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவதாக சிம்பா தெரிவித்தது. சிங்கப்பூரர்கள் பருவநிலை மாற்றத்துக்கு தயாராக சுயமாக செயல்படலாம் என்று தென்கிழக்கு வட்டார மேயர் தினேஷ் வாசுதாஸ் கூறியுள்ளார். பருவநிலை அபாயங்களிலிருந்து நாட்டை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சி எடுக்கும் வேளையில் குடிமக்கள் நடைமுறைக்கேற்ற செயல்களில் ஈடுபடலாம் என்றார் அவர். பருவநிலை மாற்றம் கொண்டுவரும் எல்லா பிரச்சினைகளுக்கும் ஒரே தீர்வை எதிர்பார்க்க முடியாது என்றார் திரு தினேஷ். அதனை படிப்படியாக கையாளலாம் என்று அவர் ஆலோசனை வழங்கினார். கல்வியாளர்கள், வணிக தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் ஒரு கலந்துரையாடலில் அவர் பங்கேற்றார். பருவநிலை சவால்களை கையாளும் வழிகளை அவர்கள் ஆராய்ந்தனர். வெப்பநிலை, உயரும் கடல் மட்டம், உணவு, தண்ணீர் பாதுகாப்பு போன்ற விவகாரங்களை பங்கேற்றவர்கள் அலசினர். சிங்கப்பூரின் தேசிய பருவநிலை திட்டத்தில் அவர்களின் கருத்துக்கள் இணைத்துக் கொள்ளப்படும். புரூனையின் பட்டத்து இளவரசர் ஹஜி அல் முட்டாடி பில்லா இன்று சிங்கப்பூர் வருகிறார். வரும் வெள்ளிக்கிழமை வரை அவர் இங்கிருப்பார். இவ்வாண்டின் இளம் தலைவர்கள் திட்டத்துக்கு அவர் பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் இணைந்து தலைமை வகிப்பார். இரு நாடுகளின் அடுத்த தலைமுறை தலைவர்களுக்கு இடையே நட்புகளை உருவாக்கவும் ஆழப்படுத்தவும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. மின்னிலக்கம், பசுமை பொருளியல், தற்காப்பு, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து இன்னும் என்னென்ன செய்ய முடியும் என்பதை கலந்தாலோசிக்கவும் நிகழ்ச்சி வழிவகுக்கும். அதிபர் தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் லாரன்ஸ் வாங், மூத்த அமைச்சர் லீசியன் லுங் ஆகியோர் பட்டத்து இளவரசரை வரவேற்று உபசரிப்பர். துவாஸ் துறைமுகம், சாப்டி ராணுவ பயிற்சி கழகம், சுல்தான் பள்ளிவாசல், மலாய் மரபுடைமை நிலையம் போன்ற முக்கிய இடங்களுக்கு பட்டத்து இளவரசர் செல்லவிருக்கிறார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, அமெரிக்காவுடன் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய போருக்கு தெஹ்ரான் தயார் என்று கூறியிருக்கிறார். அரசதந்திர முயற்சிகளில் ஈடுபடவும் தெஹ்ரான் தயார் என்றார் அவர். ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் ஒரு திட்டத்தை பரிந்துரைத்தது. அதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்தார். அந்த மறுப்பு பற்றி அதிகாரப்பூர்வமாய் தகவல் பெறவில்லை என்று திரு அராக்ஷி சொன்னார். ஈரான் மோசமாக தோல்வியடைவதால் அது ஒப்பந்தம் செய்திட முனைவதாக திரு டிரம்ப் முன்னர் கூறினார். இந்த வாரம் கூடுதல் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். ஆனால் ஈரானின் தேசிய ஊடகங்கள் அப்படி ஏதும் இல்லை என்று தெரிவித்தன. பிரிட்டனில் உள்ள ஒரு ஆகாயப்படை தளத்தில் ஏற்பட்ட மிரட்டலை கையாண்ட அதிகாரிகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாராட்டியிருக்கிறார். அந்த தளத்தை அமெரிக்க படைகளும் பயன்படுத்துகின்றன. அங்கிருந்து அமெரிக்க ராணுவம் ஈரானை தாக்கியிருக்கிறது. குளோச்செஸ்டர்ஷயரில் உள்ள ஆகாயப்படை நிலையம் அருகே 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பயங்கரவாத செயலுக்கு தயாரானதாக சந்தேகிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் தளத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ததாக திரு டிரம்ப் சொன்னார். ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அதனை உறுதி செய்யவில்லை. தாய்லாந்தின் அரசமைப்பு சட்ட நீதிமன்றம் இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தல் குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கவிருக்கிறது. தீர்ப்பை பொறுத்து தேர்தல் முடிவில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமே கேள்விக்குறியாகலாம். பொது தேர்தலில் வாக்குகளின் ரகசியத்தன்மை கீழறுக்கப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டது. வாக்குச்சீட்டுகளில் உள்ள பார்கோட் QR குறியீடுகளை கொண்டு எந்த வாக்காளர் எந்த வேட்பாளரையும் எந்த கட்சியையும் தேர்ந்தெடுத்தார் என்று கண்டுபிடித்து விடலாம் என்று கூறப்பட்டது. குறியீடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக சேர்க்கப்பட்டதாய் தேர்தல் ஆணையம் சொன்னது. பிப்ரவரி 8 நடந்த பொது தேர்தலில் சுமார் 38 மில்லியன் பேர் வாக்களித்தனர். அதில் பிரதமர் அனுடின் சான்விரா கோனின் பூமி ஜெய்தாய் கட்சி வெற்றி பெற்றது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ள நீர் வடிய தொடங்கியிருக்கிறது. வியாழக்கிழமைக்குள் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வழக்கநிலை திரும்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடமாட்டத்தை குறைக்க அரசாங்க ஊழியர்களுக்கு 2 சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. பாங்காக்கில் இன்றும் கனமழை பெய்யும் என்று முன்னுரைக்கப்பட்டது. சில பகுதிகளில் 1 முழுமைக்குமான மழை 4 கொட்டி தீர்த்தது. கடந்த 10 நாடு முழுக்க 8 மாண்டனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: வீட்டுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
3: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
2: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
3: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
2: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
3: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
4: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
5: காலை 10 இருந்து பிற்பகல் 2 வரை ஆனந்தம் அரபம்.

டான்ஸ் ஆடிக்கிட்டே ஆடிக்கிட்டே உங்களுடைய நாள் நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல நீங்க ஆட தேவையில்ல, உங்க கால்கள் மட்டும் தனியா ஆடுற மாதிரி இருக்கும். அவ்வளவு வேலைகள் காலம் காத்தாலே இருக்கும். நம்ம இதை எடுத்துட்டோமா அதை எடுத்துட்டோமா, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும். அதே நேரத்துல ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தொடர்ந்து பிஎஸ்எல்இ தேர்வுகளாக இருக்குது, அவங்கள தயார் பண்ணி நம்ம அனுப்பணும், நம்மளும் தயாராகிடும். இப்படி பல வேலைகளை எல்லாமே செஞ்சுக்கிட்டு அதே நேரத்துல நீங்களும் இப்ப அலுவலகத்துக்கு போய்கிட்டு இருப்பீங்க. சில பேர் அங்க இருந்து இப்ப கேட்டுட்டு இருக்கலாம், சாலையில பயணம் மேற்கொண்டு இருக்கலாம். இப்படி நீங்க எங்க இருந்து கேட்டாலும் சரி, உங்க எல்லாரையும் ஆனந்த மார்வ நிகழ்ச்சிக்கு வருக வருகனு வரவேற்கிறேன். நான் ஹலீமா அஸ்வான். ஆமாங்க, இன்றைக்கு ஒரே ஒரு குரல் தான் கேட்க போகுது. கதகளியோ குச்சிப்புடியோ இல்ல வேற எந்த ஒரு நடனத்தை நான் ஆடணும்னு நினைச்சாலும் தனியா தான் ஆட முடியும். ஆனா ஏன் கூட நீங்க எல்லாரும் இருக்கீங்க, அதனால ஒன்னா சேர்ந்து ஆடுவோம். இந்த வாரம் புதிய ஒரு தொடக்கம், புதியதொரு வாரம், புத்தம் புதிய நாள்ல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நேற்று நம்ம கண்டிப்பா மாற்ற முடியாது, ஆனா இன்று எப்படி செல்லணும்னு அது உங்க கையில தான் இருக்குது. ஒரே ஒரு குறைபாடோ இல்ல ஒரே ஒரு கசப்பான சம்பவமும் நடந்துடுச்சுன்னா அதை பத்தியே நினைச்சு உங்க நாள் நீங்க கெடுக்காதீங்க. அது ஒரு விழுக்காடு தான். இன்னும் 99 விழுக்காடு இருக்கு, அதை எப்படி நீங்க மாற்றி அமைக்கல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பேசுறதுக்கும் நிறைய இருக்குதுங்க. இன்ஸ்டாகிராம்ல புதுசா ஒரு சுவாரஸ்யமான புது வசதி வந்திருக்கு. சிங்கப்பூருக்கு பெருமை சேர்த்த நம்ம சாந்தி பிரேரா. தொடக்கப்பள்ளி ஆண்டிறுதி தேர்வு, தாய்மொழி தேர்வு எழுதும் மாணவர்கள், அதன் பிறகு எல்லார் வீட்டிலும் இருக்கும் பொருள். ஆனா உங்க வீட்டுல மட்டும் இல்ல, அதை பத்தி நம்ம பேச போறோம். எல்லாமே நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே பேச முடியாது இல்லையா? தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. அடுத்த 4 மணி நேரம் உங்களுக்காக நிகழ்ச்சி. நான் வழங்க வந்துட்டேன் ஹலீமா அஸ்மான். வாங்க, சங்கர் மகாதேவன் வசுந்தரா தாஸ் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து ரோஜா காடு சுடிதார் போட்டா எப்படி இருக்கும்னு ஹரிஹரன் சொல்ல வராரு. ரேட் படத்துல இருந்து இது உங்க ஆனந்தம் ஆரம்பிக்கலாமா?

நிகழ்ச்சியில நினைச்சிருக்கீங்க. எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம பயன்படுத்துறீங்க தெரியல, ஆனா இன்ஸ்டாகிராம நீங்க அதிகமா பயன்படுத்துற ஒருத்தர்னா அதுல நிறைய இஃபெக்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப புதுசா ஒரு இஃபெக்ட் சேர்க்க போறாங்க, அதுதான் பிக்சல் இஃபெக்ட். ஆமாங்க, மெட்டா நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்க்காக 30க்கும் மேற்பட்ட AI செயற்கை நுண்ணறிவு சார்ந்த புதிய இஃபெக்ட்ஸ் அறிமுகப்படுத்தி வருது. அதே போல புதுசா இந்த பிக்சல் இஃபெக்ட் மூலம் நீங்க என்ன செய்யலாம்னா, ஒரு படத்துல குறிப்பிட்ட நபரையோ இல்ல பொருளையோ நீங்க மறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிக்சல் வடிவில் உங்களால மறைக்க முடியும். மெட்டாவின் புதிய ஸ்டோரி இஃபெக்ட்ஸ்ல பல நாடுகள்ல இந்த ஒரு பிக்சல் இஃபெக்ட் படிப்படியா வழங்கப்படுகின்றன. நல்ல பயன்பாடுகள் இதற்கு இருக்குதுங்க. குழந்தைகளின் முகத்தை நீங்க மறைக்கலாம், பின்னணியில தெரியாத ஒரு நபர் வந்துட்டாங்க அவங்கள மறைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறைக்கலாம். ஒருவரின் தனி உரிமையை நீங்க பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு இஃபெக்ட் பயன்படுத்தலாம். சில பேர் காதலர முழுசா ரிவீல் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நீங்க மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த பிக்சல் இஃபெக்ட் பயன்படுத்தலாங்க.

0: சங்கிகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகைய மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: குஸ்து அலமாஸ் மிகாசா சூமிகாசா ஷூ.

0: சொந்தக்காரன் கிருஷ்ண ஐயர் சாருலதா மணி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 10:34 ஆகுது. அன்றைக்கு வணக்கம் சிங்கையில நான் பேசியிருந்தேன், இன்றைக்கு ஆனந்த பார்வம்ல ரொம்ப அழகா மஞ்சள் கட்டு மைனா இல்ல பச்சை கட்டு மைனா, ஏன்னா பச்சை டிரெஸ்ல அவங்க வந்திருக்காங்க. அவங்க சிரிப்புல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருன்னு. இந்த சிரிப்புல இருக்கிற ஒரே நபர், ஒரே படிப்பாளர் நம்ம சஜினி தான்.
1: வணக்கம் ஹலிமா. வணக்கம் நேயர்களே.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போகாம?
1: ஹலிமா, அது மட்டும் இல்ல, உங்களை பார்த்தேன், பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து
0: பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
1: இல்ல, வெளிக்கிழமைதான் பார்த்தோம், பேசணும், மிஸ் பண்ணிட்டேன். நீங்க வேற என் பார்ட்னர் எல்லாம் இழுத்து போட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: How do I tell you? இல்ல பிரச்சனை இல்ல, நீங்க காதல கூப்பிட்டு நீங்க ஆளலாம் பாடலாம்
1: செய்யறேன் செய்யறேன்.
0: அது நம்ம பாக்குறதுக்கு நிச்சயமா ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்கோம். நேர்களே, நீங்களும் சொல்லலாம், நம்ம காதல் சஜினி வந்து எந்த ஒரு நடனத்துக்கு எந்த ஒரு பாடலுக்கு ஆடணும் அப்படின்னு, அந்த பாடலுக்கு நிச்சயமா நம்ம காதல் சஜினி ஆடுவாங்க. எப்படி நான் காதல் கிட்ட கேட்காம நான் கமிட் பண்றேன் பாத்தீங்களா?
1: காதல் கிட்ட நீங்க வந்து கேட்கவே
0: அங்கதான் நிக்கிறேன்.
1: காதல் வா, வாங்க, இங்க நில்லுங்க, கேமரா இருக்கு, வாங்க நம்ம ஆடிடலாம் அப்படின்னு சொன்னாக்க
0: உண்மைதான், கோடே கோடு போட்டா ரோடே போட்டுருவாரு. சரி சஜினி, ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து இதை தொடங்கணும் ஆசைப்படுறேன். இப்போ ஒரு வீட்டுல அத்தியாவசிய பொருள்கள்னு ஒண்ணு இருக்கும், அது நம்முடைய மனப்பான்மையில சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லிருப்பாங்க. ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா இந்த பொருள்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. ஆனா காலம் மாற மாற அந்த பொருள்களும் குறைய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, சேவைகளும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது வரிசையில இப்ப என் வீடு நீங்க பாத்தீங்கன்னா, என் வீட்டுல வந்து இந்த லேண்ட் லைன் கிடையாது, லேண்ட் லைன் இல்ல, எல்லாருமே கைபேசிகள் எல்லாம் பயன்படுத்துறோம்.
1: வீட்டு தொலைபேசி அப்படிங்கறதுக்கான அந்த தேவை இப்ப இருக்க மாட்டேங்குது, ஏன்னா எல்லாருமே வந்து கையெழுத்து தொலைபேசிலேயே தொடர்பு கொள்றாங்க.
0: ஆனா என்னுடைய அம்மா வீட்டுல இன்னும் இருக்குது, வீட்டு தொலைபேசி இருக்குது. என்னுடைய வீட்டுல இல்ல, என்னுடைய மாமியார் வீட்டில் இருக்குது. ஆனா என்னுடைய வீட்டுல அந்த லேண்ட் லைன் கிடையாது, வீட்டு தொலைபேசி கிடையாது.
1: சரி,
0: அந்த வரிசையில உங்க வீட்டுல எதை நீங்க பயன்படுத்துறது கிடையாது, எதை இல்ல?
1: ரெண்டு முக்கிய இந்த காலகட்டத்திற்கு தேவையான இரண்டு
0: பொருள்கள், அத்தியாவசிய பொருள்கள் இல்ல
1: கிடையாது.
0: என்னது அது?
1: ஒண்ணு வந்து தொலைக்காட்சி.
0: ஓ,
1: என் வீட்டுல தொலைக்காட்சி கிடையாது.
0: தொலைக்காட்சி பெட்டி இல்ல,
1: தொலைக்காட்சி கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த இணையத்திற்கான அந்த இணைப்பு இருக்கு இல்லையா, அந்த வைஃபை ரவுட்டர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் கிடையாது.

0: என்ன சொல்றீங்க நீங்க?
1: ஆமா, என் வீட்ல இணையமும் கிடையாது, தொலைக்காட்சியும் கிடையாது.
0: பிராட்பேண்டும் இல்ல, வைஃபை இல்ல, அதே நேரத்துல தொலைக்காட்சி பெட்டியும் கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க டேட்டா தான் நீங்க பயன்படுத்துறீங்க.
1: முழுக்க முழுக்க டேட்டா தான் பயன்படுத்துறேன். அது மட்டும் இல்ல, நான் அவ்வளவாக வந்து இப்ப திரைப்படங்கள் தொலைக்காட்சி பார்ப்பது கிடையாது. வீட்டுக்கு நான் போனேன்னா அது வந்து என்னுடைய சேஃப் ஸ்பேஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இளைப்பாடுற இடம். அப்ப அங்க வந்து நான் நிறைய புத்தகங்களை வாசிப்பேன். அது மட்டும் இல்ல, இப்ப இதாச்சும் வந்து புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து அவ்வப்போது ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல நான் பார்ப்பேன், செய்வேன். இல்லாட்டி சின்ன வீடுதான், ஆனா இருந்தாலும் வந்து இந்த ரெண்டும் வந்து இருக்கிறது கிடையாது. தொலைக்காட்சி அப்படி பாக்கணும்னு நினைச்சேன்னா என்னுடைய தோழியோட வீட்டுக்கு நான் போவேன், அங்க நான் தொலைக்காட்சி பார்ப்பேன். ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி நீ பாத்துறாத, நான் வந்து உன் கூட சேர்ந்து பாத்துறேன் அப்படின்னு சொல்லி, பாத்துரு அப்படின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரே நேரத்துல அதை பார்ப்போம். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல வந்து நான் வீட்டுல இருந்தேன்னா அது வந்து இட்ஸ் லைக் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போற மாதிரி, ஹோட்டலுக்கு போனப்ப நம்ம வந்து எழுப்பாறணும்னு நினைப்போம், ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்போம், எந்த ஒரு சத்தம் இல்லாம அந்த நாய்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி என் வீட்டுல நான் ஏங்கிக்கிட்டு வரேன், ஒரு காட்டுவாசி மாதிரி.
0: அவங்க பேர்ல ஒரு வீடு இருக்கணும், அவங்க ஒரு வீட்டு உரிமையாளரா ஆகணும் அப்படின்னு நீங்க ஆயிட்டீங்க.
1: நீங்க சொல்றது ரொம்ப உண்மை அலிமா. ஒரு காலகட்டத்துல வந்து என்னுடைய தோழிகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், வாழ்க்கையில என்னதான் செஞ்சிருக்கேன் எனக்கு தெரியல, வானொலியில ஒரு படைப்பாளரா இருக்கேன், ஆனா இருந்தாலும் வந்து என்ன பெருசா சாதிச்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டாரு. ரொம்ப உறுத்துணுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா சொன்னாங்க, சிங்கப்பூர்ல நில பற்றாக்குறை உள்ளது, அதனாலேயே வீட்டு வேலை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இல்லையா.
0: கொஞ்சம் அதிகமா இல்ல, ரொம்பவே அதிகமா இருக்கு,
1: அதிகமா இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு தனி நபராக இருந்து நீ ஒரு வீட்டு உரிமையாளராக இருக்க, அப்ப அது கண்டிப்பா ஒரு பெரிய சாதனை தான்.
0: கண்டிப்பா
1: அது நீ வந்து நினைச்சு சந்தோஷப்படணும் சஜினி அப்படின்னு சொன்னப்ப எனக்கு வந்து உண்மையிலே
0: உங்களுடைய சாதனைகளை, உங்களுடைய மைல்கற்களை நீங்க சிறுமைப்படுத்த கூடாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை சிறுமைப்படுத்தி பேசலாம், ஆனா நீங்க அதை சிறுமைப்படுத்த கூடாது. தொடர்ந்து நீங்க சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வீட்டு உரிமையாளரா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை, எவ்வளவு பெரிய ஒரு மைல்கற். அது நம்ம சஜினி ஏற்கனவே அடைஞ்சிட்டாங்க. அதனால வீடு சின்னதோ பெருசோ அது உங்களுடைய சரணாலயமா இருக்குது, அதை நீங்க நல்லா தக்க வச்சுக்கணும்.
1: இதுல நாலு பேர் வந்து சொல்லுவாங்க, சரி வீடு வாங்கி இருக்க, நாலு ரூம் வீடு வாங்க வேண்டியதானே,
0: நீங்களா இருக்கீங்க
1: ரூம் வீடு வாங்க, நீ கொண்டு
0: அத்தியாவசிய பொருள்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த அத்தியாவசிய பொருள் ஒன்று உங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா சொல்லுவீங்க? வாட்ஸ்அப் செய்ய 9687 8 8 9 6 8
1: பதிவாகவும் அனுப்பி வைக்கலாம், அல்லது குறுஞ்செய்தியாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அடுத்து உங்களுக்காக பாடல் இடம்பெறுகிறது. அல்லி அர்ஜுன் படத்திலிருந்து கார்த்திக் வசந்தராஜாஸ் பாடலோட வராங்க.

பார்ப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நம்ம ஒரு முறை வெற்றி பெற்றோம்னா அது ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய மைல்கல். ஆனா ஒரு முறை உச்சத்துக்கு போன பிறகு எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நம்ம தோள்ல சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. நம்ம மேல அதிக எதிர்பார்ப்புகளும் வருது. அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்யணும். அது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். இப்போ நீங்க உச்சத்தை தொட்டுட்டோன்னு திரும்ப அந்த உச்சத்தை தொடறீங்க பாத்தீங்களா, அதுதாங்க நிலைத்த சாதனை அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பூர் வீராங்கனை சாந்தி பெறாரா விளையாட்டு போட்டியின் பெண்கள் 200 மீட்டர் ஓட்டத்துல தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க. அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் 22.78 வினாடிகள். ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 2 தங்க பதக்கங்களை வென்ற முதல் சிங்கப்பூர் என்ற பெருமை சாந்தி பெறறவர் அங்க போய் சேரும். 200 மீட்டர் பிரிவுல எந்த பெண் வீராங்கனையும் இதற்கு முன்னால அடுத்தடுத்த போட்டிகள்ல தொடர்ந்து தங்க பதக்கம் வென்றது கிடையாது. வெள்ளி பதக்கம் சீனாவுக்கும் வெண்கலம் இந்தியாவுக்கும் சென்றடைந்தது. நம்ம 30 வயது சாந்தி ஏற்கனவே 100 மீட்டர் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. 3 ஆண்டுக்கு முன்பு அவங்க சீனாவில நடந்த போட்டியில 100 மீட்டர்ல வெள்ளியும் 200 மீட்டர்ல தங்கமும் வென்றிருந்தாங்க. 2023 தங்கம் வென்றாங்க. இப்ப 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க. முதல் வெற்றி உலகத்துக்கு உங்களை யாருன்னு காட்டும். அடுத்த வெற்றி நம்ம பெறும்போதுதான் அது தற்செயல் கிடையாது, அதுக்கு பின்னால நிறைய கடின உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும். சாந்தி பெறறா அவங்க சிங்கப்பூருக்கு ஒரு பெரிய பெருமை தான்.

கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
6: நான் தஞ்சை ராஜா பேசுகிறேன்.
5: வணக்கம் ராஜா.
6: நாங்கெல்லாம் சிந்தமுள்ள இருக்கும்போது நியூஸ் பேப்பர், அதாவது நாளிதழ் தினமும் வர்றதுக்காக எங்க அப்பா எல்லாருமே ரெடியா காலையில உட்காந்து வந்தவொடனே அவங்க பாத்துட்டு உடனே அன்னைக்கு பேப்பர் படிச்சுட்டுதான் மத்த வேலை பார்ப்பாங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த நியூஸ் பேப்பர்ங்கிறது எங்கேயுமே இருக்கிறது இல்ல, யார் வீட்லயுமே வாங்குறது இல்ல. 100க்கு 2 பேர் 3 பேர் வாங்கினாலே அதிகமா இருக்கு. எல்லாமே மொபைல் போனு செல்போனு அந்த இதுலயே பாத்துட்டு அந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க டிவியை பாத்துட்டு.
5: என்ன கேட்டீங்கன்னா, வீட்டு தொலைபேசியை தான் நான் கைவிட போகிறேன். அதாவது வருஷ கடைசியில கண்டிப்பா என்னோட வீட்டுல இந்த வீட்டு தொலைபேசி இருக்காது அப்படின்னு ராகு சொல்லியிருக்கேன். ஆமா, பல பேருக்கும் இப்ப இந்த வீட்டு தொலைபேசி தேவைப்படுறது இல்ல. காரணம், எல்லாருமே கைபேசியை பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த வீட்டு தொலைபேசி எதுக்குப்பா வீட்டுல இருக்குது அப்படின்னு சில பேர் அகற்றுறாங்க. இப்ப என் வீட்டுல பாத்தீங்கன்னா அது சுத்தமாவே கிடையாது. என்னோட அம்மா வீட்லயும் அது இருக்குது. சரி, இப்போ எந்த ஒரு அத்தியாவசிய பொருள், ஒரு காலத்துல இந்த பொருள் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கணும், ஒரு வீடுதான் இருந்துச்சுன்னா இதை இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கீங்க. இது என் வீட்டுல இல்ல ஹலிமா அப்படின்னு சொல்ற ஒண்ணு, எந்த ஒரு பொருளா இருக்கணும்னு கேட்டிருந்தேன். வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.

0: மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை விளம்பரம் செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
4: வணக்கம் ஹலிமா, பேசுறேன்.
3: சொல்லுங்க நந்தினி.
4: ஓகே, என் வீட்டுல வந்து முன்ன வந்து எப்போதுமே நான் வந்து பிசிக்கல் கேஷ் வச்சிருப்போம் வீட்டுல. ஏன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து கேஷ் இருந்தா ஈஸியா இருக்கும் வீட்டுல பிள்ளைங்க யூஸ் பண்றதுக்குன்னு. ஆனா இப்ப வந்து அந்த தேவை இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே இப்ப டிஜிட்டல் ஆனதால இது ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர். சோ இப்ப வந்து என் வீட்டுல நான் அதை மெயின்டைன் பண்றது இல்லை.
3: அவங்க வீட்ல மைக்ரோவேவ் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொருத்தவங்க இஸ்திரி பெட்டி இல்லன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ஸ்டீமை பயன்படுத்துறதுனால அவங்க வீட்ல ஒரு இஸ்திரி பெட்டி இல்லையா, அந்த அயன் பாட் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்பா, என்னென்ன பொருள்கள்லாம் இப்ப இல்லாம போகுது பாருங்க. ஒரு காலத்துல இது எல்லாமே இருந்தாதான் அது ஒரு வீடு. ஆனா இப்ப அந்த வீட்டுடைய அமைப்பையே மாத்திட்டாங்கப்பா. காலமே மாறி போச்சு, என்ன பண்றது? சரி வாங்க, நம்பிக்கை நட்சத்திரம் படத்துல இருந்து மூக்கா முத்து எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடலை இப்ப கேட்கலாம்.

இன்றைக்கு நான் கொண்டு வந்த இடத்தை நீங்க கண்டுபிடிக்க தயார்னா, இது உங்களுக்கான முதல் குறிப்பு. ஒரு காலத்துல இங்க இருந்த நிலம் சதுப்பு நிலமாக இருந்துச்சுங்க. பாரம்பரிய சீன மருந்து விற்பனையாளர் ஒருவர் இந்த நிலத்தை வாங்கி இருந்தாரு. அதன் பிறகு அங்க பல மக்கள் வந்திருந்தாங்க, குடும்பங்கள் வாழ ஆரம்பித்தன. எந்த ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப வரைக்கும் இந்த இடம் இருக்குதுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

பையனே தெரிஞ்சுக்கடா நீ மலரும் பிள்ளையடா. ஒரு ரகசியம் சொல்வேன் புரிஞ்சுக்கடா உனை வெறுப்பவன் இல்லையடா. அடராஜா பையனே தெரிஞ்சுக்கடா நீ மலரும் பிள்ளையடா. ஒரு ரகசியம் சொல்வேன் புரிஞ்சுக்கடா உனை வெறுப்பவன் இல்லையடா. அன்பும் பண்பும் கண்ட

0: அனைத்தும் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் 1st ஒன் ஷாப் SG இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா செல்லுங்கள். ஒன் ஷாப் SG. இத்தகவலை வழங்கியது த ஒன் ஷாப்.

0: உங்கள் நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: அவங்களுடைய பாடல்கள், அவங்க நடிச்ச படங்கள்ல இருந்து வந்த பாடல்களை அவ்வப்போது நீங்க நிகழ்ச்சிகள்ல கேப்பீங்க. இப்ப பாத்திமா மஜின் தந்தோக் சிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தந்தோக் சிங் கிடையாதுமா, சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. உங்களுக்காக மீண்டும் அந்த இடத்தின் குறிப்புகளை நான் வழங்குறேன். 50களில் பாரம்பரிய சீன மருத்துவ பொருள்கள் விற்ற ஒரு நபர், அவர் தான் இந்த நிலத்தை வாங்கி இருந்தாரு. அப்ப அங்க பெரிய குடிப்பெல்லாம் இல்லைங்க. 60களில் சுமார் 40 குடும்பங்கள் அங்க வாழ ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த எண்ணிக்கை அதை விட ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. ஒரு காலத்துல இந்த இடத்த சிலாக் கயேன் அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. சிலாக் கயேன்னா உடையையோ சாரங்கையோ மேல தூக்கி கொள்வது அப்படிங்கிற ஒரு பெயர். இந்த ஒரு இடத்துக்கு அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த ஒரு இடத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், இப்பவும் அந்த இடம் இருக்குதை யோசிச்சு பாருங்க.

0: தொண்ணூறு காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: சாதன வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏக்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏக்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏக்கோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDEcon.com.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: ஆஹா, இந்த சீலாக்காயின்னு நான் சொல்லிட்டோன்னு பல நேர்கள் நீங்க சரியான பதில சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நேர்கள் ரோஸ்மேரி, கேரலின், ராஜன், நீங்க எல்லாருமே என்ன பதில சொல்லிருக்கீங்க? கம்போங் லோரோங் பாங்காக்னு சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, அதுதான் சரியான பதில். நான் கொடுத்த குறிப்புகள் இந்த இடத்தை பற்றினதுதான். அந்த இடத்துக்கான வரலாறு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன்.

0: ஆமாங்க, இன்றைக்கு எங்கே அங்கத்துல நான் கொடுத்த இடம் கம்போங் லோரங் புவாங்காங். சிங்கப்பூர்ல இன்னும் எஞ்சிருக்கும் கடைசி கம்போங் இதுதான். இந்த கம்போங்க சுத்தி பாத்தீங்கன்னா நவீன குடியிருப்புகள்லாம் வந்துடுச்சுங்க, உயர்ந்த கட்டிடங்கள்லாம் இருக்குது. ஆனா பழைய காலத்தின் வாழ்க்கை முறைய நினைவூட்டும் அந்த கடைசி கம்போங் நடுவுல இருக்குது. என்பவர் அவர்தான் இந்த சீன மருத்துவ விற்பனையாளர். இந்த நிலத்தை வாங்கிய போது அது சதுப்பு நிலமா இருந்திருக்கு. அப்ப அந்த காலத்துல அங்கு சில வீடுகள் மட்டுமே தான் இருந்தன. அதன் பிறகு மலாய் மற்றும் சீன குடும்பங்கள் இங்கு குடியேறி வாழ ஆரம்பிச்சாங்க. பல ஆண்டுகள்ல சிங்கப்பூர் முழுக்க நிறைய கம்போங் வகைகள் நகர வளர்ச்சிக்காக மறைந்தன. ஆனா இது மட்டும்தாங்க இன்னும் நீடித்திருக்குதுன்னு சொல்லலாம். சரி, இன்னும் இந்த இடத்து கம்போங் லோரங் புவாங்காங்னு சொல்லி அழைக்கிறாங்களே, நமக்கு தெரியும் கம்போங் அங்க மின்சாரம் இருக்காது, குழாய் தண்ணீர் இருக்குமா, இல்ல அங்க வேலையை வந்து கையால தான் அவங்க செய்வாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லங்க, 1950களில் இருந்த அந்த உறைந்து போன இடம் இது கிடையாது. 62ல இருந்து இங்க மின்சாரமும் குழாய் நீரும் வந்து விட்டன. இப்ப மக்கள் நவீன வாழ்க்கையோடு தான் இங்க வாழுறாங்க, ஆனா இந்த கம்போங்ல வாழுறாங்க. 1962ல தண்ணீர் மின்சாரம் எல்லாம் வந்திருக்கு. வெளியில மர வீடு, கூரை, மண்பாதை, ஆனா வீட்டுக்குள்ள தொலைக்காட்சி பெட்டி இருக்கு, குளிர் சாதன பெட்டி இருக்கு, குளிர் பதன பெட்டி இருக்கு. ஒரு வீட்டின் முன்னால மர்சிடிஸ் கார் கூட பார்த்துதான் 1924 அங்க சென்ற ஒரு எழுத்தாளர் பதிவு செஞ்சிருந்தாரு. பழைய அமைப்புக்குள்ள நவீன வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல இந்த இடத்துக்கு கம்போங் சிலாக்காயின்னு பெயரும் இருந்துச்சுங்க. சிலாக்காயின்னா உடையையும் சாருங்கையும் மேல தூக்கி கொள்வது. சரி, ஏன் இந்த பெயரை வச்சாங்கன்னா, இந்த பகுதி தாழ்வான சதுப்பு நிலமா இருந்ததுனால ஒரு காலத்துல அடிக்கடி வெள்ளம் வருமாங்க. அதனால அந்த தண்ணீருக்குள்ள அவங்க நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. மக்கள் அவங்களுடைய சாருங்க மேல தூக்கி கொண்டுதான் அந்த தண்ணீருக்குள்ள அவங்க நடப்பாங்களா. மேல தூக்காம நடந்தா உங்களுக்கு தெரியும் எல்லாமே இருமாயிருமே. அந்த அன்றாட சிரமமே ஒரு இடத்துடைய பெயராக மாறியது. அதன் பிறகு காலப்போக்குல இந்த இடத்த பிரபலமா நம்ம கம்போங் லோரங் புவாங்காங்னு சொல்ல ஆரம்பிச்சோம்.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நீ என்றால் மோகி மிஸ்ட்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
3: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றை தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நேரம் சரியா 11:53 ஆகுதுங்க. பல நேரங்கள் நீங்க சாப்பிட்டு இருக்கலாம், நீங்க சமையல இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கலாம், அலுவலகத்துல இருக்கலாம், சாலையில பயணம் இருக்கலாம், ஆனந்த மாணவ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சற்று முன்பு எங்கே எங்கே அங்கத்துல இன்றைக்கு நான் கொடுத்த இடம் கம்போங் லோரும் போங்கோங். பல பேரும் கெட்டிக்கார பசங்கப்பா சரியான பதில அனுப்பி வச்சு இருந்தீங்க, அதன் பற்றின வரலாறையும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நான் பகல் 12 மணி செய்திகளுக்கு இப்ப நேரம் நெருங்கிட்டு இருக்க, அதன் பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். எந்த அங்கத்துல 3 குறிப்புகளை நான் வழங்குவேன், அந்த குறிப்புகளை வச்சு இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு நீங்க சொல்ல போறீங்க. இப்ப வாங்க பனிமலர் படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம் ஜெயந்தி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹலிமா அஸ்மான்.

டாமினோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கோட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: வித்தியாசம்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: நண்பகல் மணி 12, மீடியா காப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். டாக்ஸி, தனியார் வாடகை கார் ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்களாக மாற புதிய வாய்ப்பு அறிமுகமாகியிருக்கிறது. அதற்கான புதிய வேலைப்பாதை இன்று தொடங்கப்பட்டது. தானியக்க வாகனங்கள் படிப்படியாக அறிமுகமாகும் நிலையில் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. போக்குவரத்து அமைச்சு, திறன் ஊழியரணி மேம்பாட்டு அமைப்பு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் ஆகியவை அதனை அறிவித்தன. துறை மாறினாலும் ஓட்டுநர்களின் அனுபவம் தொடர்ந்து மதிக்கப்படும். அடுத்த ஈராண்டில் தானியக்க வாகனங்களின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கை எட்டக்கூடும். அதனால் ஓட்டுநர்களின் வேலை உடனடியாக பறிபோகும் நிலை இல்லை. இருப்பினும் ஓட்டுநர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் ஆதரவு வழங்கப்படும். ஆதரவு திட்டத்தை போக்குவரத்து மூத்த துணை அமைச்சர் சுன்சேலிங் ஜூனை மாதம் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். பயிற்சிக்கு 1600 வெள்ளி வரை ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். சிங்கப்பூரில் அனுமதியின்றி பொது இடங்களில் கூடியது தொடர்பில் 6 பேர் மீது இன்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. செய்தியாளர் கிறிஸ்டன் ஹான், பாச்சுகாங் நாடகத்தில் நடித்த நடிகர்கள் லிங்கே சி, நியூ சீலின் ஆகியோரும் அவர்களில் அடங்குவர். குற்றச்சாட்டை எதிர்நோக்கும் மேலும் மூவர் அண்ணாமலை கோகிலா பார்வதி, டென் லியூசியன், ஹவ்வென் கோங் ராக்கி ஆகியோர். 5 மீது அரசு நீதிமன்றத்துக்கு வெளியே கட்டுப்படுத்தப்பட்ட வட்டாரத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதாக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. இருவருக்கு ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட வட்டாரத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 சிறை, 10,000 வெள்ளி வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். அனுமதி இல்லாத பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றால் 5,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். துவாஸ் சோதனை சாவடியில் 1 மில்லியன் வெள்ளிக்கும் மேல் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் 32 மலேசிய ஆடவர், மற்றவர் சிங்கப்பூர் ஆடவர். மலேசியாவில் பதிவு பெற்ற மோட்டார் சைக்கிளை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதன் பின்புற பெட்டியில் பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை விற்பனைக்கான பிஸ்கட் பொட்டலங்கள் போல் குறிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றின் போதைப் பொருள் இருந்ததாக சந்தேகிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 7 கிலோகிராம் போதை மிகு அபின் பறிமுதல் செய்யப்பட்டது. குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையமும் மத்திய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவும் இன்று அதுகுறித்து தகவல் தெரிவித்தன. மலேசியாவின் முன்னைய பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதின் மனைவி டாக்டர் சித்தி ஹாஸ்மா காலமானார். அவருக்கு வயது 100. இன்று காலை 9:25 மணி அளவில் அவர் மலேசிய தேசிய இதய நிலையத்தில் மரணம் அடைந்ததாக தெரிகிறது. டாக்டர் மகாதீரும் டாக்டர் சித்தி ஹாஸ்மாவும் சிங்கப்பூரில் மருத்துவம் பயின்ற போது சந்தித்தனர். 1955 மருத்துவ படிப்பை முடித்த டாக்டர் சித்தி ஹாஸ்மா மலாய் சமூகத்தைச் சேர்ந்த முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவர். 1956 டாக்டர் மகாதீரும் டாக்டர் சித்தி ஹாஸ்மாவும் திருமணம் செய்து கொண்டனர். தம்பதிக்கு 4 பிள்ளைகள். அவர்கள் மேலும் 3 பிள்ளைகளை தத்தெடுத்தனர். டாக்டர் மகாதீர் பிரதமராக பொறுப்பு வகித்த போது டாக்டர் சித்தி ஹாஸ்மா கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அமைதியாக சமூக பணியாற்றி வந்தார். டாக்டர் சித்தி ஹாஸ்மா 1926 ஜூலை மாதம் 12 பிறந்தவர். தாய்லாந்தின் அரசமைப்பு சட்ட நீதிமன்றம் இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தல் குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கவிருக்கிறது. தீர்ப்பை பொறுத்து தேர்தல் முடிவில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமே கேள்விக்குறியாகலாம். பொது தேர்தலில் வாக்குகளின் இரகசியத்தன்மை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. வாக்குச்சீட்டுகளில் உள்ள பார்கோட் QR குறியீடுகளை கொண்டு எந்த வாக்காளர் எந்த வேட்பாளரை எந்த கட்சியையும் தேர்ந்தெடுத்தார் என்று கண்டுபிடித்து விடலாம் என்று கூறப்படுகிறது. குறியீடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக சேர்க்கப்பட்டதாய் தேர்தல் ஆணையம் சொன்னது. பிப்ரவரி 8 நடந்த பொது தேர்தலில் சுமார் 38 மில்லியன் பேர் வாக்களித்தனர். அதில் பிரதமர் அனுட்டின் சான்விராக்குனின் பூமி தாய் கட்சி வெற்றி பெற்றது. நேபாளத்தில் மேலும் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர். கடந்த வியாழக்கிழமையிலிருந்து வெள்ளத்தாலும் நிலச்சரிவுகளாலும் மேலும் 17 பேர் மாண்டனர். சிலரை காணவில்லை. நேபாளத்தில் 77 வட்டாரங்களில் பெரும்பாலானவற்றில் எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 1400 பேர் மாண்டனர். 5600 பேரை இன்னமும் காணவில்லை. பிரிட்டனில் உள்ள ஓர் ஆகாயப்படை தளத்தில் ஏற்பட்ட மிரட்டலை கையாண்ட அதிகாரிகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டியிருக்கிறார். அந்த தளத்தை அமெரிக்க படைகளும் பயன்படுத்தி வந்தன. அங்கிருந்து அமெரிக்க ராணுவம் ஈரானை தாக்கியிருக்கிறது. ஆகாயப்படை நிலையம் அருகே 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பயங்கரவாத செயலுக்கு தயாரானதாக சந்தேகிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் தளத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ததாக அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார். ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அதனை உறுதி செய்யவில்லை.
3: சொல்லும் பொருளும் லீஸ் குத்தகை. பொதுவாக பெரிய நிறுவனங்கள் ஓர் அலுவலகத்தை மாத வாடகைக்கு பதிலாக நீண்டகால குத்தகைக்கு எடுக்கும். லீஸ் குத்தகை.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
2: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
1: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
2: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1 கேம்பல் லேன்.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
4: பதனப்பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இந்த அங்கத்தில் உங்களுக்கு

0: பாடல்களை நீங்க கேட்க போறீங்க. முழுமையா கேட்கணும்னா என்ன செய்யணும்? தொடர்ந்து ஆனந்த மார்பு நிகழ்ச்சியோட நீங்க இணைந்திருக்கணும். அதே நேரத்தில் வாங்க, வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு இடியுடன் கூடிய மழையை பல இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்க போறீங்க. ஆமாமா, வார இறுதியிலயும் நல்ல மழை பெய்தது, சும்மா சொல்லக்கூடாது. வெப்பநிலை 24-33 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-95 வழிகாட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடுல இன்றைக்கு 24 மணி நேர நிலவரப்படி 59-73 ஆக பதிவாயிருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: அங்கத்துல இன்றைக்கு நான் கொடுக்க போகிறது வாழைப்பழம், மனித உடல், கிரானைட் கல். இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒன்னு சாப்பாடு, ஒன்னு நாம, இன்னொன்னு கல்லு. இந்த மூன்றுக்கும் எந்த வகையில எப்படி தொடர்பா இருக்க முடியும், சம்மந்தமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். மூளைய போட்டு நல்லா பிடிஞ்சு எடுக்கிற மாதிரி ஒரு கேள்வியாக இதை இருக்கும். யோசிங்க யோசிங்க, என்ன சம்மந்தமா இருக்கோ தொடர்பா இருக்கும்னு சொல்லுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687-8-9968. மீண்டும் சொல்றேன், வாழைப்பழம், மனித உடல், கிரானைட் கல்.

சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியாகாப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் 1st ஒன் ஷாப் SG இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா. செல்லுங்கள் ஒன் ஷாப் SG. இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்துல இருந்து பாம்பி ஜெயஸ்ரீ கொண்டு வந்த பாடல கேட்டோம். நேரம் சரியா 12:30 ஆகுதுங்க.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: வாழைப்பழம் மனித உடல் திறனெட்கள் இந்த மூன்று பொருள் தொடர்பு மூன்றுமே வலுவழுப்பு தன்மை கொண்டது.
1: நல்ல முயற்சி மாஹிதரன். மூன்றுமே வலுவழுப்பு தன்மையை கொண்டது அப்படின்னு அவர் கணிச்சிருக்காரு. சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருக்கீங்க. இன்றைக்கு நான் கொடுத்தது வாழைப்பழம் மனித உடல் கிரைனைட் கல், இந்த மூன்றுக்கும் முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குதுங்க, ஒரு சம்பந்தம் இருக்குது, அது என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டதுக்கு மாஹிந்தரன் இதை யோசிச்சு வச்சிருந்தாரு. ஆனா அது சரியான பதில் கிடையாது. சில நேர்கள் சரியான பதில நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாங்க, நல்ல ஒரு முக்கியமான சம்பந்தம் தொடர்பு இந்த மூன்றுக்கும் இருக்குது. வாழைப்பழம் மனித உடல் கிரைனைட் கல் யோசிச்சுக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பதில நம்ம கேட்போம். தலைநகரம் படத்துல இருந்து தேவநேகாமரம் மஞ்சரி கொண்டு வரும் பாடல் இதோ.

0: என்னத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679-66646
4: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
5: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலுக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
4: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
5: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடிக்க வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888 மின்னஞ்சல் முகவரி meekup.com.sg உங்க meekup.sg/readysetgrow

0: எப்படி நான் கேட்ட கேள்விக்கு நேர்கள்னா பதில கண்டுபிடிச்சிட்டாங்களா?
1: ஹாய் அலிமாக்கா, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
1: வாழைப்பழம், மனித உடல், கிரானைட்கள், இது மூணுத்துக்கும் என்ன ஒற்றுமைனா, இது மூணுமே வந்து கதிரியக்கத்தால் ஆனது. பொட்டாசியம் 40, இதுதான் வந்து அதனோட ஒற்றுமை.
2: நினைக்கிறேன் கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்டிஸ் இருக்கு நினைக்கிறேன்.
3: ஹலிமா, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து மூணுலயுமே பொட்டாசியம் இருக்கு ஹலிமா, அதனால மூணுமே கதிரியக்க தன்மை கொண்டது. மனித உடல், வாழைப்பழம், கிரானைட்கள், இதுலயுமே பொட்டாசியம் இருக்கு.
0: நேயர்கள் சங்கீதா, செழியன், சஜிதா, ராஜன், கேரோலின், அமாட், சந்திரன், மங்களம், சுஸ்வீட்டே, லைலா, ராஜலக்ஷ்மி, சுசிலா, பிரேமா, அசோகன், நீங்க எல்லாருமே அதே பதில குறிப்பிட்டிருக்கீங்க. இத்தனை பேர் சொல்லும் போது அதை தப்பா இருக்க முடியுமா? சரியான பதில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆமா, இப்ப நீங்க வாழைப்பழத்தை பார்த்து பயப்பட வேண்டாங்க, வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடலாம். ஏன்னா வாழைப்பழத்துல இருக்கும் இந்த இயற்கையான பொட்டாசியம் இருக்குது இல்லையா, அதுல இருக்கிற சிறிய பகுதி பொட்டாசியம் 40. இந்த பொட்டாசியம் 40 தான் இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் அப்படின்னு சொல்றாங்க. கதிரி இயக்கம் தன்மை இதுல இருக்குது. மனித உடல்லையும் இயற்கையாகவே நமக்கு இந்த பொட்டாசியம் 40 இருக்குதுங்க. கிரானைட் போன்ற கற்கள்ல யுரேனியம், தோரியம், பொட்டாசியம் இவை சிறிய அளவுல இருக்கலாம். ஆக மூன்றிலும் பொட்டாசியம் 40 இருக்குதுங்க. இந்த பொட்டாசியம் 40 இருக்கிறதுனால இந்த மூன்றுக்குமே மிக குறைந்த அளவுல இயற்கையான கதிரியக்க தனிமங்கள் இருக்கின்றன. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கின்றன.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளமை போன்றும் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிதிசை.

கேட்டது மங்களவாத்திய இசையாக நாதேஸ்வர தவிதிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடி, வணக்கம் தமிழடியில். இனி தொடர்கின்றது பக்தி பாமரர்கள். பக்தி பாமரர்கள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக சக்திதாசன் குழுவின்

கேட்டது விநாயகர் துதியாக சக்திதாசன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக பென் சாமுவல் ஜோன் ரோஹித் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பென் சாமுவேல் ஜோன் ரோஹித் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக இரியன் பென் குத்துஸ் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதம் தந்திருந்தார்கள் இறையன்பன் குத்துஸ் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது செல்வன் சூர்யா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜூதா பர்னபாஸ் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக நாகூர் எம் ஹனிஃபா குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நாகூர் இஎம் ஹனிஃபா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என சாய் விக்னேஷ்.

கிறிஸ்தவ கீதமாக தினேஷ் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

எஸ் பி ஏ பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய இஸ்லாமிய கீதத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழொலியில் வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8 மணி, ஐக்கியராஜ்யத்தில் 7 மணி. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழ்நிலையில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலம். நீங்களும் அவ்வாறே இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு. பத்மாசன் என்னும் ஒரு மாமன்னன் இருந்தார். திருமாலின் மனைவியான மகாலட்சுமியிடம், லட்சுமியே தன் குடும்பத்தில் பிறந்து தனக்கும் தனக்கே மகளாகவும் பிறக்க வேண்டும் எனவும் வேண்டினான். அவனை பார்த்து, மகாலட்சுமி, நான் உன் குடும்பத்தில் உனக்கு மகளாக பிறந்தால் உனக்கு துன்பமே நேரிடும். உனக்கு மகளாவதில் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இதற்கு எனது பதியின் அனுமதி வேண்டும் என சொன்னார். இதை கேட்ட மன்னன் மகாவிஷ்ணுவை குறித்து கடந்தவம் செய்தார். அவனது தவத்தில் மகிழ்ந்த திருமால் அவன் முன் தோன்றி ஒரு பழத்தை அளித்தார். மகளுடன் அந்த அதை தனது அரண்மனையில் எடுத்து சென்று அதனை பத்திரமாக பாதுகாத்தான். 9 மாதங்கள் கழித்து அந்த பழத்தில் இருந்து ஒரு அழகிய பெண் மகள் உதித்தது. அது சாத் மகாலட்சுமியே. மிகவும் மனம் மகிழ்ந்த மன்னன் அந்த குழந்தைக்கு பத்மாசி என பெயரிட்டு அன்புடன் வளர்த்தார். சீருடன் வளர்ந்து திருமண வயது வந்தது. பல மன்னர்களும் தேவர்களும் அவளை மணக்க வேண்டி மன்னனை கேட்டனர். தனது மகளை நீல வண்ணத்தில் இருக்கும் ஒருவருக்கே மனம் முடிக்க விரும்புவதாக சொல்லி அவர்களை மறுத்து அனுப்பிவிட்டான். இதனால் கோபமடைந்த மன்னர்கள் எல்லாருமாக சேர்ந்து சஞ்சகமாக பத்மாசியை கொலை செய்தனர். அவனது மகள் பத்மாசி ஒரு யாகம் வளர்த்து எரியும் அந்த தீயை தன்னை அர்ப்பணம் செய்தார். அவள் அப்படி குதிக்கும் போது அவளை பார்த்த ராவணன் அவளது அழகில் மயங்கி அவளை காப்பாற்ற அந்த தீயை விரைவாக அணைத்தான். ஆனால் அதற்குள் பத்மாசி மறைந்து போனாள். அந்த யாக குண்டத்தில் கண்ட 5 ரத்தினங்களை எடுத்து வந்து அவற்றை தன் மனைவி மண்டோதரியிடம் கொடுத்தான். அவர்கள் இருவரும் அந்த 5 ரத்தினத்தையும் ஒரு பெட்டியிலிட்டு பாதுகாத்தனர். சில நாட்களுக்கு பிறகு தற்செயலாக அதை திறந்த போது அதற்குள் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருப்பதை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஆசையுடன் அந்த குழந்தையை ராவணன் தூக்க, மண்டோதரி, இந்த குழந்தையை நாம் இங்கே வைத்துக் கொண்டால் இந்த இலங்கை முற்றிலுமாக எரிந்து போகும் என எனக்கு பயமாக இருக்கிறது. பத்மாசினியின் ராஜ்யமே இந்த குழந்தையால் தான் அழிந்து போனது. அவளை இவளை மணக்க நினைத்த அரசர்களும் தேவர்களாலும் அந்த மாமன்னன் கொல்லப்பட்டான். அதனால் இந்த குழந்தையை இந்த பெட்டியுடன் சேர்த்து எங்காவது கண்காணாத இடத்தில் எரிந்து விடுங்கள் என பதட்டப்பட்டான். அதை கேட்ட ராவணன் மிரண்டு போய் தனது மந்திரியை அழைத்து அந்த பெட்டியை தனது ஜென்ம வைரியான ஜனகரின் ராஜ்யத்தில் எங்காவது புதைத்து விடுமாறு ஆணையிட்டான். மந்திரியும் தனது பணியாட்களை அழைத்து ராவணன் சொன்னது போலவே செய்யுமாறு ஏவினான். அந்த பெட்டியை பணியாட்கள் தூக்கிய போது அதற்குள் இருந்த குழந்தை, நான் இங்கே திரும்பவும் வருவேன், எல்லா அசுரர்களையும் அழிப்பேன் என சொல்லி சிரித்தது. இதை கேட்ட ராவணன் ஆத்திரமடைந்து அப்போதே அந்த குழந்தையை கொல்ல துணிந்தான். ஆனால் மண்டோதரி அவனை தடுத்து விட்டார். இரவோடு இரவாக அந்த பெட்டி எடுத்து செல்லப்பட்டு ஜனகரின் நாட்டில் இருக்கும் ஒரு அந்தணனின் வயலில் புதைக்கப்பட்டது. ஒரு நாள் அந்த அந்தணன் தன் வயலை உழுது கொண்டிருக்கும் போது அந்த பெட்டியை கண்டெடுத்து அதை ஜனகரிடம் சென்று கொடுத்தான். அந்த பெட்டி திறக்கப்பட்டது. அதிலிருந்து அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு அழகான 5 வயது பெண் இருந்தார். அவளை பார்த்ததுமே ஜனகர் மனம் அன்பினால் நிறைந்தது. சீதை என பெயரிட்டு தனது மகளாகவே அந்த பெண்ணை வளர்க்க தொடங்கினார் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்புறதாக இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ராஜா. யோசிரி குணராஜா கதைக்கிறேன்.
0: ஜோசிரியம்மா, நல்லமா இருக்கீங்களா?
2: நாங்கள் நல்லமா இருக்கிறோம். நீங்கள் நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி, உங்களோட அன்புக்கு
2: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசகன் திருவாசகத்தில் இருந்து ஆனந்தாதீதம் பேரின்ப மேலீடு தொடர் பெறப்போறேன். நன்றி. உடையநாதனியே பற்று மற்ற எனக்கு ஆவது ஒன்று உடையனோபனி போற்றியும் வரார் தம்பராவரா போற்றியாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்தமாயினாய் போற்றி அப்பனே உரை. என்னை அடிமையாக உடைய தலைவனே வணக்கம். உன்னை அல்லாமல் இனி வேறு ஆதரவு எனக்காக கூடியதொன்றை உடையேனோ உத்தரவாகுக. வானவர்களுடைய மேலோட்கு மேலோனே வணக்கம். எல்லாரினும் கீழ்ப்பட்டவனாயினேன் காத்திடுக. எனது பேரருளாளனே காத்திடுக. முதலும் முடிவுமானவனே அப்பனே என்ன நினது அடியானாக்கி அடியானாக்கினாய் காத்திடுக. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நகல்லூருதேன் ஒப்பனே உனக்கூடிய அன்பரில் உரியனாயுனை பருக நின்றதுவோர் துப்பனே துடன்முடியனே துணையாளனே தொழும்பாளரை பினில் வைப்பனே என்னை வைப்பதோ தொலாயினைய வையகத்து எங்கள் மன்னனே உரை. தந்தையே எனக்கு சாவா மரும் தானவனே இன்பனே உள்ள முருகும்படியாக நெருங்கி சுடக்கின்ற தேன் போல் பவனே உனக்கு உரிமையுடைய அரியாருள் யானும் உரிமையுடையனாய் உன்னை நுகரும்படியாக அருள் செய்து நின்றதொரு வல்லாளனே சோரி மகுடத்தனே உதவியாளனே தொண்டர்களுக்கு இழப்பிடத்து பயன்படும் வெப்ப நிதி போன்றவனே எங்கள் வேந்தனே உலகத்திலே துன்பம்படி என்னை வெப்பது நீதியோ சொல்லி அருள்க. நன்றி. நிகிதி நாளை.

0: அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோய்சுரியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்த அவரை தொடர்ந்து வைஃபரோடாக இணைந்திருக்கிறார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
2: ஓம் ராஜா, ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி கலை உறவு நீங்க எல்லோரும் நிலமா இருக்கீங்க.
1: எல்லோரும் நிலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நட்சத்திரையே.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காத்தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு உமது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கொடுக்கவதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவண்ணப்பனை எடுத்துக்கொண்டு லண்டனில் உங்களுடைய பாலன் பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுந்த சுவிசேஷம் 23 அதிகாரம் இறை வார்த்தைகள் 31-43 முடியும். கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேற 2 பேரும் இயேசுவோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே இயேசுவையும் அவருடைய வலது பக்கத்திலே ஒரு குற்றவாளியையும் இயேசுனுடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசுனுடைய ஆடைகளை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். மக்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் இயேசுவை இகழ்ந்து, இவர் மற்றவர்களை ரட்சித்தார், இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். போர்ச்சேவகரும் இயேசுவிடத்தில் சேர்ந்து இயேசுவுக்கு காடியை கொடுத்து, நீர் யூதரின் ராஜாவானால் உம்மை ரட்சித்துக் கொள்ளும் என்று இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். இவர் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி இயேசுவுக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று இயேசுவை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகின்றோம், இயேசுவோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று மற்றவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் எங்குதையா. நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: ரொம்ப நன்றி அண்ணா.
1: அவர் பாலன் அவர்கள் லண்டனிலிருந்து பாலனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
0: வணக்கம் ராஜா, குணநாயக சோதி.
1: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் ராஜா, நலமா இருக்கிறேன். நன்றி, நீங்க நலந்தா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள்
0: நன்றி. நன்றி எல்லோருக்கும். காலை வணக்கங்கள் சூரிய எல்லா உயிர்களும் மின்புட்டு வாழ்கிறதை பிரார்த்தித்துக் கொண்டு ஆன்மீக சிந்தனையாக, ஒருத்தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்கு என்ன வழி என்று 4 பேரிடம் யோசனை கேட்டான். பணம் இருந்தால் மகிழ்ச்சி தானாக வரும். அதனால் பணம் சம்பாதிக்கின்ற வழியை பெயர். அதன் பிறகு நீ தேடிக்கொண்டிருந்த மகிழ்ச்சி உன்னை தேடிக்கொண்டு வரும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மகிழ்ச்சி இருக்கிற இடம் பணம் தான் என்று அவன் முடிவு செய்தான். அதை சேர்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச காலத்தில் பெரிய ஆளாகி விட்டான். செல்வம் நிறைய சேர்ந்து விட்டது. இப்போதும் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. மறுபடியும் நண்பரிடம் யோசனை கேட்டான். பணம் சேர்த்தால் மட்டும் இன்பம் வந்து விடாது, செலவு செய், பணம் மூலமாக இன்பத்தை தேடு கிடைக்கும் என்றார்கள். உடனே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகள் எல்லாம் சுற்றி பார்த்தான். விருப்பமானதை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தான். மது போதை பழக்கம் இப்படி எல்லாவற்றிலும் ஈடுபட்டு பார்த்தான். கல்யாணம் பண்ணி கொண்டு குடும்பம் நடத்தினான். எப்படி இருந்தாலும் அவன் எதிர்பார்த்த மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கிறது என்கிற ரகசியத்தை அவனால் கண்டு பிடிக்க முடியவில்லை. கடைசியாக ஒரு பெரியவரிடம் யோசனை கேட்டான். அவர் சொன்னார், இல்லறத்தில் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை, துறவரத்திலாவது கிடைக்கும் என்று. சரி, அதையும் முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று முடிவு செய்தான். துறவரம் என்றால் சும்மாவா? எல்லாத்தையும் துறக்க வேண்டும். எதற்கும் துணிந்து விட்டான். வீட்டில் இருந்த நகை, பணம், வைரம், வைரூரியம் எல்லாவற்றையும் மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு ஒரு யோகியை தேடி போனான். அவர் காலடியில் கொண்டு போய் போட்டான். அவர் நிமிர்ந்து பார்த்தார். என்ன இதெல்லாம்? இதெல்லாம் இனி எனக்கு தேவையில்லை என்றான் அவன். சரி, அப்படி என்றால் உனக்கு என்ன தேவை? எனக்கு மகிழ்ச்சி தேவை, மன அமைதி தேவை என்றான் அவன். அந்த யோகி தன் காலடியில் இருந்த மூட்டையை பிரித்து பார்த்தார். உள்ளே தங்கம், வைரம், நகை, பணம் அவ்வளவுதான். அவசரமாக அதை சுற்றி கொண்ட தலையிலே வைத்து கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தார். இவனுக்கு அதிர்ச்சி போல் அதிர்ச்சி. இவர் போலி சாமியார் போல இருக்க ஏமாந்து விட்டோம் என்று நினைத்தான். வருத்தப்பட்டார். துக்கம் ஆத்திரமாக மாறியது. உடனே அந்த யோகியை துரத்த ஆரம்பித்தான். அவர் சந்து ஒன்றெல்லாம் நுழைந்து ஓடினார். அவனும் விடாமல் துரத்தினார். எங்கிருந்து ஓட ஆரம்பித்தாரோ அங்கே வந்து நின்றார். துரத்தி வந்தவனும் ஓடி வந்து நின்றான். அந்த யோகி சொன்னார், என்ன பயந்து விட்டாயா? இதோ உன்னுடைய செல்வம், நீயே வைத்துக்கொள். உன்னுடைய மூட்டையை திரும்ப பெற்றுக்கொள் என்று கொடுத்தார். கைவிட்டு போன தங்கம், வைரம், பணம் திரும்பி கிடைத்து விட்டதால் அவனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. இப்போது மறுபடியும் அந்த யோகி சொல்கிறார், இங்கே நீ வருவதற்கு முன்னால் கூட இந்த தங்கமும் வைரமும் உன்னிடம்தான் இருந்தது. ஆனால் அப்போது உனக்கு மகிழ்ச்சி இல்லை. இப்போது உன்னிடம் இருக்கிறதும் அதே தங்கமும் வைரமும் தான். ஆனால் உன் மனதில் மகிழ்ச்சி இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, அது உள்ளே இருக்கிறது, அது நம் மனதில் இருக்கிறது. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கத்தையும் வைரத்தையும் மூட்டகட்டி தலையிலே வைத்துக்கொண்டு அலைந்த அவன் மாதிரியே நம்மில் பல பேருக்கு மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்ற உண்மை புரியவில்லை. அதனால் தான் சில சமயங்களில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க அடுத்தவர்களை சார்ந்து இருக்கிறோம் என்று கூறி விடப்படுகிறேன். ராஜா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரி திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைஃபரூடாக இணைந்திருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் புங்கையூர் ராஜா.
3: காலை வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ரொம்ப நல்லா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள்.
3: முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. காலை எழுந்தவுடன் மன துணியோடு இறைவனை வணங்கி வழிபட்டு இறை ஆசியுடன் வாழ்வோம். இறைவனும் அர்ப்பணிப்பது சுலபமான காரியமில்லை. அனைத்தும் அறிபவன் என பயபக்தியோடு வாழ வேண்டும். வரும்போது இதையும் கொண்டு வரவில்லை. நம்முடம் இருப்பவை எல்லாம் இறைவன் கொடுத்தவைதான் என நினைத்து மகிழ் முந்து வாழ வேண்டும். இல்லறம் நல்லறமாகவும் இல்லறம் ஒரு கோயிலாகவும் இல்லறத்தில் இருக்கும் பிள்ளைகள் நலமாகவும் வாழையடி வாழையாகவும் வாழ கணவன் மனைவிக்குள் தான் எல்லாமே அடங்கி உள்ளது. இறைபக்தியோடும் அமைதி பொறுமையோடும் புரிந்துணர்வோடும் ஒற்றுமையோடும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். வாழ்க்கையினும் வரமுறைக்குள் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தான் முதுமையிலும் இதுவரை காலமும் வாழ்த்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். இறை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் வாழும் காலம் வரை வாழும் போது நம் செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறைவன் கைவிட மாட்டார். இறைபக்தியோடு தன் நிலத்தோடு வாழும் போது இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் நல்வழியில் நடத்துவார். அதை நாங்கள் உணரலாம். வாழும் வாழ்க்கையில் ஆணவம், அகம்பாவம், கோபம், சந்தேகம் இவை யாவும் நிம்மதியாக வாழ விடாது. ஒற்றுமை புரிந்துணர்வோடு அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் வாழும் போதும் உரை ஆசையுடன் வாழலாம். வாழும் வாழ்க்கையில் எந்த நாளும் இன்பமாக வாழ முடியாது. வாழ்க்கையில் துன்பம், வேதனை, சோதனைகள் எல்லாம் வரும். அதை மன மலிவோடு, மன தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டும் வாழ வேண்டும். எல்லாமே இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது. இறைவன் அனைத்தையும் அறிந்துதான் இறைவன் இன்றைய சூழ்நிலையில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். வாழும் வாழ்க்கையில் தூற்றுவார் தூற்றட்டும், போட்டுவார் போட்டட்டும், குறை சொல்வார் குறை சொல்லட்டும், அதை உள்வாங்காமல் நம்மை படைத்த இறைவனிடம் முழுமையாக சரணைந்து இறையாசியுடன் நலமாக வாழ்வோம். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவேற்ற செல்வமே. மீண்டும் ஒரு நல்ல நச்சோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராஜானு
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ராஜா.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நச்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக மானுடமகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அல்லேலூயா. இன்றைய நச்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது, அதிகாரம் 9, திருவசனங்கள் 46-50 முடிய. அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகின்றார். உங்கள் எல்லோரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்து வேகமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்றைய நற்செய்தியில் வரிசையாக தங்களுடைய பலவீனங்களை சீடர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். தங்களுக்குள்ளாக யார் பெரியவர் என்கின்ற அதிகார போதை அவர்களிடையே வாக்குவாதத்தையும் சண்டையையும் ஏற்படுத்துகின்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்தவரை பற்றிய இழிவான எண்ணம், குற்றம் கண்டுபிடிக்கின்ற மனப்பான்மை சீடர்களின் மனதை ஆழ்வதாக அமைவதை நாம் பார்க்கலாம். இது போன்ற பல நிகழ்வுகளை நாமும் கூட நமது வாழ்வில் சந்தித்திருக்கலாம். இவற்றிற்கெல்லாம் தீர்வு என்ன என்பதற்கு இயேசுவின் நற்செய்தி சிறந்த பதிலாக அமைகின்றது. கடவுளை நம் முழு முதல் தலைவனாக ஏற்றுக்கொள்வதுதான் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியாக இருக்கின்றது. கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நமக்குள்ளாக இருக்கின்ற பிணக்குகள் அகன்று நமக்குள்ளாக இருக்கின்ற வேறுபாடுகள் அற்று போகின்றது. அந்த தருணத்தில் நமக்குள்ளாக தெளிந்த சிந்தனை தோன்றுகின்றது. அந்த சிந்தனைகள் தான் நம்மை கடவுள் முன்னிலையிலும் மற்றவர்கள் முன்னிலையிலும் பணிந்து நடக்க செய்வதாக அமைகின்றது. ஆக கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் வாயால் அறிக்கையிட்டால் போதாது, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா இல்லையா என்பதை நமது வாழ்வுதான் அறிக்கையிடுகின்றது. கடவுளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மையே நாம் பக்குவப்படுத்த வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். வழிபாடுகளில் ஈடுபாட்டோடு பங்கெடுக்க வேண்டும். சக மனிதர்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும். இது போன்ற செயல்பாடுகள் தான் நம்மை கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கான வழிவகுக்கும். இறைவா, தாழ்ந்தோரை உயர்த்தும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். தாழ்நிலை நின்ற அடியார்கள் பலரையும் நீர் உயர்த்தி தலைமை பொறுப்பில் அமர்த்தி பெருமைப்படுத்தி இருக்கின்றீர். அதற்காக உம்மை புகழ்கின்றோம். சிறியோர் எவரையும் உன் பெயரால் தலைவர்களாக ஏற்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு தாரும் என்று உமக்கே நன்றி புகழ் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை அணிந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் அமைதி சாந்தி சமாதானமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ராஜா நன்றி,
1: வணக்கம். சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம். வணக்கம் ஷன், நலமா இருக்கீங்களா?
5: நன்றி,
1: சாருங்கள் உங்கள் நட்சத்திரம்.
5: நீங்கள் கொக்கடிச்சோலை ஈஸ்வரன் பாடங்களை பற்றி கொண்டு இளம்பல்ல சத்தியசாய் பவான் தேவிகள் நன்றி. தனி மனிதனுக்கும் பரம்பொருளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? பகவான் என்று எளிய உதாரணத்துடன் அதை தெளிவாக விளக்கிறார். தெய்வம் சக ஆத்மா, உடல் சக ஆன்மா என்பது தெய்வாத்மா. ஜீவன் சக ஆத்மா, உயிர் சக ஆத்மா என்பது ஜீவாத்மா. பரம் சக ஆத்மா, பரம் சக ஆன்மா என்பது பரமாத்மா. தெய்வம் உடல், ஜீவன் தனிநபர், பரம் பரம் ஆகியவை வெவ்வேறு சொற்களாக இருந்தாலும் ஆத்மா என்பது பொதுவான மற்றும் மூன்றிலும் சமமாக உள்ள ஆத்மா என்பது ஆத்மா எங்கும் வாய்ந்தது. அது இருப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது சர்க்கரையுடன் ஒப்பிடலாம். காபி, தேநீர், பால், பாயாஸ் என எந்த வழியில் பயன்படுத்தினாலும் அதை இனிப்பு மாறாமல் அப்படியே இருக்கும். காபி, தேநீர் போன்றவற்றின் பெயர்கள் மாறினாலும் சர்க்கரையின் இனிப்பு அப்படியே இருக்கும். அறிவு என்பது மாற்றத்திற்கு இயக்கத்திற்கு உட்பட்டது. நீங்கள் சர்க்கரையை தண்ணீரில் கலக்கும் போது உங்களுக்கு சர்க்கரையும் இல்லை, தண்ணீரும் இல்லை, ஆகும் மட்டுமே கிடைக்கும். தெய்வீகத்தை குறிக்கும் சத்தும் உயிர் தத்துவத்தை குறிக்கும் சித்தும் ஒன்று சேரும் போது ஆனந்தம் கிடைக்கிறது. இது சத்தி ஆனந்தமாகும். அது அலைகளைப் போல தன்னற்ற உயிரினங்கள் தோன்றி மறையும் ஒரு பெரும் கடலை கொண்டு அவற்றின் பெயர்கள் வடிவங்களும் வேறுபட்டார்கள். தாராம் சட் அவை அனைத்தும் பெரும் கடலை போன்றவை. அவை அனைத்தும் சக்தி ஆனந்தத்திலிருந்து தோன்றிய ஜீவராகி மக்கள் கடவுளை தங்களிலிருந்து பிரித்து இருமை பாதத்தின் மூலில் உள்ள அதன் மூலம் இந்த பிரிவினை உணவு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அந்த பகவான் பிற உரையில் கூறுவதற்காக குறிக்கொண்டு மட்டுமே நாளை சந்திக்கிறேன். வணக்கம். நீங்களே வாங்கினார்.
1: நன்றி சண்முகம். நினைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி.
1: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. நேரம் சரியாக 8:28 ஐக்கியராட்சியத்தில் 7:28 தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பல அபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு வருகிறோம். இன்று 28 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது 12 ராசிகளுக்கான பலாபலன்.
1: மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய தினத்துல நட்சத்திர தினமா இருந்துட்டு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு, பரணி கிருத்திய நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிரமாதமா இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு சில பேருக்கு நிறைய ஐடியாஸ் ஐடியா மணியா வந்துட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டேன்னா என்ன சார் காலையில இருந்து இதெல்லாம் காலையில தெரிஞ்சு விடும். நமக்கு நட்சத்திர தினத்தன்னைக்கு ஒருத்தர் அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னு மூச்செழுத்தாலே பக்கத்தை விட்டு ஓடிடணும். ஏன் அப்படின்னா அவளுக்கு கோபம் அதிகமாக வரும். இன்னைக்கு இந்த ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மனசில் தோணும். ஏன்னா நட்சத்திர தினம்னா அப்படி தான். ஆக இன்றைய தினத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்க பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். கோயிலில் போய் இறைவனை நல்லா வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் சூப்பராக இருக்கு சார் காலையில் சொன்னால் அப்படி அப்படியே பிரகாசமாக இருக்கேன் சார், என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி எந்த காரியத்தை இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்றே ஒன்று தவிர இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மேஷராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மைத்ரே மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நினைச்ச காரியம் கை கூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில யோசனைகள் சமயோஜித யோசனை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு இடமாற்றம் பற்றி 100க்கு 100 முறை யோசிச்சுக்கோங்க. குழந்தைகள் மூலமாக, பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக, குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே மறதி அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் பேசின்னு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமா, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமா இருக்கு. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு சக்சஸ் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அற்புதமா இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளா இருக்கு. கடந்த சில நாட்களாவே மிதுன ராசிக்கு நல்லது சொல்லிட்டு இருக்கேன் நான். இன்றைய தினமும் ரொம்ப அற்புதமா இருக்கு. அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். எனக்கு இவங்களை பிடிச்சதுமா, எனக்கு இவங்களை பிடிச்சதுப்பா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயம். கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட சரி ஓகே அப்படின்னு ஒரு கிரீன் சிக்னலை கொடுத்துருவாங்க. அதற்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகள் இருக்கிறவர்கள், குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஐயுஐ ஐவிஎஃப் சம்பந்தமா டாக்டர் சொன்ன சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு அற்புதமான அமைப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. என்ன ஒன்னே ஒன்று கவனிச்சுக்கணும், தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும், சில பேர் ஏமாத்திடுவோம், அதுல மட்டும் கவனமா இருந்தா போதும். மற்றபடி உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்பப்போ எனக்கு திருஷ்டி பெற்றுடுத்தோ, எனக்கு அதா எடுத்தோ இதா எடுத்தோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணும். எஸ், அதுதான் ரியாலிட்டியிலும் இருக்கிறது. அதுல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இன்றைய தினம் உங்களுக்கு சாதக பலன்கள் உண்டு. கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. மிதுனராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இன்னைக்கு சாதகமான பலன்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக இருந்துருக்கும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், பழசு கொடுத்து புதுசு வாங்குறது, இது போன்ற காரியம், பிஸ்னஸ்க்கு உண்டான முதலீடு எதிர்பார்த்துறவங்களுக்கு நல்லா இருந்துருக்கு. அரசியல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த கடகராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி யார் வேணால் என்ன வேணால் பேசட்டும், எனக்கு என்ன தோன்றதோ அதனை வந்து செயலாற்றுவேன்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய தினத்தில் கொஞ்சம் கோபம் அப்பப்போ படுவீங்க, பட் யூஸ்ஃபுல்லான தேவைப்படக்கூடிய இடத்துல தான் கோவப்படுவீங்க. அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கடகராசி நண்பர்கள் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேல் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் கிரக நிலைகள் சாதகம் உண்டு. பண உறவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். ஆனால் கிரக நிலைகள் பார்க்கும்பொழுது பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்கு அவ்வளோ விஷயம்.

இப்போ கன்ஃபியூஷனாக பேசுகிறவங்ககிட்ட, உங்களை போட்டு குழப்பக்கூடியவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஐடியாவில் போயிட்டு இருப்பேலு, அவங்க ஒன்று சொல்லி நீங்கள் போகக்கூடிய ஐடியாவில் ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. அதுலமா அப்புறம் கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் தெல்ல தெளிவாக முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பதில முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு இன்னைக்கு சூப்பரான தினம். இந்த தினத்தில் நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். வியாபாரத்தில் கை கொடுக்கும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், பணவரவுகள் தேடி வரும், தொழிலில் நல்ல முன்னேற்றம், கற்றோருக்கு சென்ற இடத்துல சிறப்பு, அரசியல் ரீதியாக மிகப்பெரிய சாணக்கேராக திகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பல பேர் பல விஷயத்த சொன்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் நினச்சது தான் நடக்கும். அப்போ உங்களுக்கு அது பெனிஃபிட்டட் தானே. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் கிரக நிலைகள் உண்டு. துர்கை வழிபாடு ஒரு வெற்றி வழிபாடாக அமையும். விருச்சிகராசி நேயர்களுக்கு, விருச்சிகராசி இன்றைய தினத்தில் கிரக நிலைகள் சாதகம் உண்டா? இடமாற்றத்துக்கு சூப்பராக இருக்கு. சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு. ஒரு தடங்களாகும் என்னன்னா, படிப்பு விஷயத்துல ஒன்று புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். கம்யூனிகேட் பண்றது, ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த மேடையில் பேசும்பொழுது ஆரம்பத்தில் தடங்கள், அதுக்கப்புறம் தெளிவாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதை கன்வே பண்ணுறது ரொம்ப கடினமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அது சரியாகக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் படிப்பில் டக்குன்னு முடிவெடுத்துடாதீங்க, ஒரு பொருளை டக்குன்னு ஆர்டர் பண்ணிடாதீங்க. அதே சமயத்தில் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முடிவெடுப்பாங்கள, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இதை மட்டும் விருச்சிகராசி நண்பர்கள் இன்னைக்கு இருந்துட்டாங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் நாளாக இருந்துருக்கும், எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். அதே சமயத்தில் பேசும்பொழுது இந்த ரகசிய விஷயங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அம்மாவுக்கு தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல், இந்த தெரியாமங்கிற வார்த்தையை வச்சுட்டா அது தெரியப்படுத்திடும். ஸோ இதுலேயும் கவனம் என்பது தேவை. விருச்சிகராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கா? எஸ், ரொம்ப சாதகமாக இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒன்று யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிடுத்தே, இப்போதான் என்னால் தெரிஞ்சுக்க முடியறதுங்கிற மாதிரி நிறைய யோசனைகள், சமயோஜித யோசனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் லாபம் உண்டு, நினச்சது நடக்கும். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் மற்றவர்கள் மூலமாக நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கு. திருமண காரியம் கைகூடி வரும். ஒரு சில நபர்களுக்கு சார் எனக்கு திருமணம் ஆச்சு, டிவோர்ஸ் ஆச்சு, ஃபெயிலியர் ஆச்சு, ரொம்ப மனக்கவலையில் இருக்கேன், திருப்பி நான் பார்த்துட்டுருக்கேன் திருமணத்துக்கு, காரியம் நடக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப நாளாக இருக்க மனக்கசப்புகள் தீரும். அதே போன்று உட்காந்து பேசினா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும்னு சொல்லலாம். வீடு சம்பந்தமான பிரச்சனை, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை, வீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க பிரச்சனை, கூட இருக்கிறவங்க பிரச்சனை, ஹாஸ்டல் சம்பந்தமான ப்ராப்ளம், தங்கும் இடத்துல சாப்பாடு சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் உட்காந்து பேசினா சரியாகிறதுக்குள்ள தினமாக இருக்கும். பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கவங்க, எனக்கு அப்படியே குழப்பமாக இருக்குன்னு நினச்சவங்களுக்கு சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சாதகம் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் தொழில் சம்பந்தமான விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, பாருங்களேன், நிச்சயமாக அதில் ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான அற்புதமான காரியங்கள் உண்டு. சில பேர் அப்பாவுடைய தொழில், சித்தப்பா பண்ணது, பெரியப்பா பண்ணது, அப்பா வகையில் வந்தக்கூடிய தொழில் அதை எடுத்து அப்படியே பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கே. அதே சமயத்தில் புது தொடக்கங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. என்ன, அப்பப்போ மறதிகள் வந்துடும். இளைய சகோதர சகோதரி கவனம் தேவை, அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை,
திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் கிரக நிலைகள் உண்டு.

0: வண்டி வாகன சம்பந்தமான, பண சம்பந்தமான, காஸ்மெட்டிக் சம்பந்தமான, பொட்டிக் சம்பந்தமாக, கார்மெண்ட் சம்பந்தமாக, கம்ப்யூட்டர் ஐடி ஒர்க் பண்ணுறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. சினிமா சம்பந்தமான துறைகளில் இசையமைப்பாளராக இருந்துட்டுருக்கோம், பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் சோசியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு. மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினம் ராசி பலன் உங்களுக்கு சாதகமாக உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்கு. பணவரவுகளுக்கு உண்டான கிரக நிலை, சில விஷயங்களில் திருப்தி இல்லை, சில விஷயங்களில் திருப்தி இருக்கிறது. எப்போ மத்தியானம் வரைக்கும், 12:33 வரைக்கும் சில குழப்பங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் அது சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. நிறைய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. வாகனத்தில் கவனமாக போங்க, பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டுருக்கேன், ஃபோனில் பேசும்போது கவனமாக இருங்க. சில இடத்துல முக்கியமான இடத்துல போகும்போது சார்ஜ் இல்லாமல் போயிடும், பேட்டரியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் எல்லாமே முன்னெச்சரிக்கையாக முன்பாக எடுத்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகள்கிட்ட ஏதாவது ஃபோனை கொடுத்து கீழே போட்டுருந்து உடஞ்சிடுதுன்னு சொல்லி டென்ஷன் ஆக வேண்டாம். எங்கேனும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, மறதி அப்பப்போ இருந்துட்டு இருக்கும், இதில் கவனம் தேவை. சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன விஷயம் சொல்லுவாங்கள்ல, சில்லியான விஷயங்கள்னு சொல்லுவாங்கள, அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி இன்றைய தினத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஓட்ட தெரியாத வாகனத்தையும் ஓட்டாதீர்கள். கடன் வாங்குற பழக்கமே இல்லை, எனக்கு இந்த பழக்கமே இல்லைன்னு சொல்ல விஷயத்தை திருப்பி பண்ணாதீங்க, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு நீங்க கிரக நிலைகள் சாதகமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதகமா இருக்கு. ஆனால் மூன்று விஷயத்தில் கவனம் தேவை. என்ன? ஃபினான்ஸ், பணம். அடுத்தது கம்யூனிகேஷன், பேச்சு. அடுத்தது உணவு. சில பேருக்கு ஆகாத உணவை சாப்பிட்ருப்பாங்க, ஆஹா அப்படின்வாங்க, ஆகாத உணவை சாப்பிட்டு ஆஹான்னு வயிற்றில் இருந்துட்டு இருக்கும். இதில் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் கவலைப்படுறத தவிர்த்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட பேச்சில் இருக்கக்கூடிய கவனம், இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். என்னுடைய கணிப்பு 50% நல்லா இருக்கு, 50% கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்களை கொடுக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். முடியாத காரியத்தை முடியாதுன்னு சொல்லிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ரிஸ்க் எடுத்து எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் முகேசையா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில்

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது.
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள்
0: இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: திருமதி பத்மராணி. நல்லாமா? நல்லா இருக்கணும். நானும் நல்லா இருக்கணும் கூட அன்போடு.
2: ஓகே, நன்றி. அப்படியே என்று வேண்டிக் கொண்டு எங்கள் அறிவிப்பாளர் அறிவிப்பாளர் சுஜேந்திரன் அன்பு மனைவி கலைமதி எனது பிறந்த நாளை கொண்டாடுற அவரோட சேர்ந்து ராணி சம்பந்தர், அதாவது சம்பந்தர் ராணி தம்பதிகளும் மயூரன் வட்சலா தம்பதிகளும் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். ஜெயந்தி வாலா என்ற மகள்
0: மயூரன்
2: வத்சலா
0: தம்பதிகளும்
2: எங்களுடைய
0: சம்பந்தர் திருமண நாள்
2: நேற்று பிறந்த நாள் வாகுண்டைக்கு கல்யாணம்.
0: அவளை விவாக கலந்துட்டான். நன்றி தகவலை அறிய தந்த உங்களுக்கு.
2: ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும் என்று வாழ்த்தி விடுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி இணைந்து கொண்டு தகவலை தந்த உங்களுக்கு நன்றி. அதாவது எங்களுடைய சுஜேந்திரன் சுவிசில் வசிக்கின்றார். எங்கள் வானொலியோ அடிக்கடி குரல் கேட்பீர்கள். அவருடைய அன்பு மனைவி கலைமதி அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். எமது அன்பு நேயர் ராணி சம்பந்தர் இன்று திருமண நாளை இனிதாக கொண்டாடுகின்றார். அவரும் இன்று போல என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கிலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதனை தொடர்ந்து வக்சலா மயூரன் தம்பதிகள் இன்று திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களும் இன்று சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க்கை என வாழ்த்தி மகிழ்கின்றோம். சரி, இந்த வேளையில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம். வணக்கம் திருமதி வதனா. நலமா இருக்கீங்களா?
3: நன்றி. நீங்கள்
0: நல்லா இருக்கிறோம்.
3: இன்று திருமண நாளை காணும் சம்பந்தர் ராணி தம்பதிகளுக்கும் மயூரன் வக்சலா தம்பதிகளுக்கும் இரு குடும்பத்துக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் ஆரோக்கியமாக பெண்கள் மஞ்சள் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, மற்றும் பிறந்த நாளை காணும் சுரேந்திரனின் மனைவி கலைமதிக்கும், மற்றது சிவசுந்தரலிங்கம் அம்மாண்ட மருமகனுக்கும் இருக்கணும் மிலோஷன்.
0: பிறந்தநாள
3: கொண்டாடுகளுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
0: நன்றி. உங்கள் நண்பர்கள் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பாமா. நலமா இருக்கீங்களா? எல்லாரும் நலமா? நன்றி.
4: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி கலைமதி சுரேந்திரன் அவர்களுக்கும், திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் வக்சலா மயூரனுக்கும், திருமதி ஞான்
0: என்ன பேர் மயூரன் வக்சலா சொல்லிட்டீங்க, ராணி சம்பந்தர்,
4: ராணி சம்பந்தர் அவளுக்கும் அன்பான திருமண நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் நீண்ட ஆயுளோடும் வாழணும் என்று வாழ்த்திக் கொண்டு விடப்பெறுகிறோம். நன்றி.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவர் பாமா ராஜரெட்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்பு ரவி அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம்
0: ரஜினி. நலமா இருக்கீங்களா ரஜினி?
5: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி கலைமதி சுஜேந்தருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதிகளான ராணி சம்பந்தன் மயூரன் வக்சலா இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்பெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதில் நிறைந்த நன்றி. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புரா. வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம். திருமதி சாந்தினி வடிவே ஜெர்மனியில இருந்து கலக்கின்றேன்.
0: நலமா இருக்கிறீங்களா சாந்தினி?
6: நல்லா இருக்கிறோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தை இருக்கணும் என்று இந்த தாயை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பேரை மறந்துட்டேன்.
0: பிறந்தநாள் கொண்டாட கலைமதி அம்மா, சுஜேந்திரன் கலைமதி.
6: கலைமதி, திருமதி கலைமதி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, அவர் என்று போல் என்று சொல்ல சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் மஞ்ச குங்குமத்தோடும் தீக்கசுமங்கலியாக வாழ வாழ என்று வாழ்த்தி கொண்டு, அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி சம்பந்த ராணி அவர்களுக்கும் திரு திருமதி மயூரன் பட்சலா அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது போல அவர்கள் இரு குடும்பம் சகல சௌபாக்கியத்தோடும் தேகாரத்தோடும் நீண்ட ஆயுளோடும் இணைப்பிரியா தம்பதிகளாக இருவரும் மஞ்சள் குங்குமத்தோடும் தீக்க சுமங்கலிகளாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்லங்கள் அப்ராமி அம்மாவை மனதார வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாவுடன் பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் வடிவேலு சாந்தினி, அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அன்புரா. வணக்கம். வணக்கம் பதனி, நலமா இருக்கீங்களா? நன்றி, இணைந்து கொண்டு மாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புரா. வணக்கம்.
7: வணக்கம் ராஜா, யோகரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோகஸ்ரீ அம்மா, வாழ்த்துங்கள்.
7: நன்றி. எம்பி பிறந்தநாள் கொண்டாடும் சேந்தன கலைமதி அவர்கள் நீடூழி காலம் வாழ்க வாழ்கின்றவர்களை நிறைவாக வாழ்த்திக் கொண்டு, மற்றது திருமண நாளை கொண்டாடும் தானி சம்பந்தர் மற்றது பத்தலா மயூரன் அவர்களும் பதினாறு இடங்களையும் கேட்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்களுக்கு நன்றிகள். இணைந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

0: அடுத்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம், வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்களுக்கும் நமது நன்றிகள். நடைபெற்றது வாழ்த்தோர் வாழ்த்தலாம். செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 21 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: நேரம் சரியாக 8:54 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 7:54 தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.
2: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நெவுத்துவி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவ சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாக தீபம் திலீபன் திருவுருவ சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றும் வடகிழக்கின் 8 மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு கவனீர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறார்கள். திலீபனின் திருவுருவ சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு படவில்லை என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கிறார். இலங்கையின் தேசிய அறிக்கை இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித கரத் அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். 2027 பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கைவிடுவது நாட்டை மீண்டும் பொருளாதார படுகுழிக்குள் தள்ளும் என்று திணன தகுன கூட்டுணவு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கடந்த 2022 மே மாதம் 9 காலிமுகத்திடல் போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபத்து தென்னக்கொன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் தீர்மானித்திருக்கிறார். இதே நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது பிரதமராக பணியாற்றிய மஹிந்த ராஜபக்சாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் தீர்மானித்திருக்கிறார். போலீஸ் சேவையின் தரமான மேம்பாட்டுக்கேற்ப போலீஸ் சீருடைக்கு ஒரு புதிய வடிவமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். காவல்துறை அதிகாரிகளுக்காக 500 உடலில் அணியும் கமராக்களை கொள்வனவு செய்வதற்கான கேள்விப்பத்திர நடவடிக்கையில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் போராட்ட இயக்கம் நேற்று குற்றம் சுமத்தியிருக்கிறது. செட்டியார் தெருவில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முருகல்லை தொடர்பில் இன்று 28 விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தமக்கு உறுதியளித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வா தலைமையில் 5 பேர் கொண்ட தூதுக்குழு ஒன்று இன்று புதுடெல்லி நோக்கி பயணமாக இருக்கும் நிலையில் அந்த குழுவினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்திப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள யானைகளில் சுமார் 30% யானைகள் செவிப்புலனை இழந்துவிட்டதாக விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரட்ன தெரிவித்திருக்கிறார். புலனறுவ திம்புலுகல பின்பொக்குன கிராமத்தில் உள்ள தனது வீட்டில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நெல் அறுவடையை காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த 75 வயதுடைய விவசாயி ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காக நேற்று உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை ஆட்சியாளர்கள் தமது மனதில் பதிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்றும் இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக செயற்படும் எதேச்சை அதிகார அரசாங்கத்துக்கு எதிர்காலத்தில் அதன் விளைவுகள் நிச்சயம் கிடைக்கும் என்று சர்வஜன அதிகார கட்சி சுட்டிக்காட்டுகிறது. 2024-2025 கல்வியாண்டுக்கான மகாபல உதவித்தொகை வழங்கும் விழா பிரதமரின் தலைமையில் இன்று நடத்தப்பட இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவனியா மொன்றாக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் மனித உடலினால் அதிகரித்த வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துக்களில் சிக்கி 3 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். மாதம்பை குளியாப்பட்டி வீதியின் கெல பண்டாரகம பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்திருப்பதோடு அவர்களின் தாய் படுகாயமடைந்திருக்கிறார். இந்திய செய்திகளில் வங்கி ஊழியர்களின் 3 வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக நள்ளிரவில் திடீரென அறிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெரிய தீய சக்தி தமிழக வெற்றி கழகம்தான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று அந்த கட்சியை விமர்சித்திருக்கிறார். கேரளத்தில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அந்த மாநில உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதல்லா ஆகியோருக்கு எதிராக பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் நேற்று கருப்பு கொடி காட்டி அவர்களுக்கு எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள். கேரள அரசின் பொது நிர்வாகத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் கேக் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கேரள அரசின் பொது நிர்வாகத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் பாகிஸ்தான் கும்பலால் நேற்று காலை ஹேக் செய்யப்பட்டதாக துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வயநாட்டில் தான் வாங்கிய லோட்டரி டிக்கெட்டுக்கு பரிசு கிடைக்காத ஆத்திரத்தில் விற்பனையாளரை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். டெல்லி நகர்பகுதியில் சாலை பணிகளை ஆய்வு செய்கையில் அதனை வீடியோ எடுத்த நபரை டெல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் பர்வேஸ் வர்மா கன்னத்தில் அறைந்தது விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. டெல்லியின் வனப்பகுதியில் ஒருவரின் தலையில் கற்களால் நசுக்கி கொலை செய்த 48 வயதான நபரை 24 பின் காவல்துறையினர் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். பெங்களூரில் பழமையான ஊர்வசி திரையரங்கு இடிக்கப்படுகிறது. 1200 இருக்கைகள் கொண்டுள்ள அந்த திரையரங்கில் 1 திரை மட்டுமே இருக்கும். 1980 இந்தியாவில் அதேபோன்று சுமார் 14,000 திரையரங்குகள் இருந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தற்போது சுமார் 2,000 மட்டுமே எஞ்சியிருக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெள்ளம், 56 பேர் இறந்தார்கள். வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை நேற்று வரை மாநிலத்தில் சுமார் 60 மில்லிமீட்டர் மழை கொட்டியதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்தியா கனடா உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இருதரப்பும் தயாராகி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக மாறுவதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது ரஷ்யா. அதே நேரத்தில் ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவை இந்தியா நிரந்தர உறுப்பினராக வருவதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,880 ரூபாய் குறைந்து 110,120 ரூபாவுக்கும் கிராமுக்கு 235 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,765 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் தாய்லாந்தின் அரசமைப்பு சட்ட நீதிமன்றம் இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தல் குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்க இருக்கிறது. தீர்ப்பை பொறுத்து தேர்தல் முடிவில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமே கேள்விக்குறியாகலாம். பொது தேர்தலில் வாக்குகளின் ரகசியத்தன்மை கீழறுக்கப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் முதல் காங்கோர் நீர்மூழ்கி போர்க்கப்பல் அரபிக்கடலில் தனது முதலாவது ஆயுத சோதனையை தொடங்கியதாக அந்த நாட்டு ராணுவம் நேற்று தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுடன் போரிட தெஹ்ரான் தயாராக இருப்பதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி கூறியிருக்கிறார். அந்த போர் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் அரசதந்திர முயற்சிகளில் ஈடுபடவும் தெஹ்ரான் தயார் என்று அராக்சி தெரிவித்திருக்கிறார். காசாவில் இஸ்ரேல் 3 ஆண்டுகளாக நடத்தி வரும் தாக்குதல்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 74,000 தாண்டிவிட்டது. பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 12 பேர் இறந்தார்கள், 35 பேர் காயமடைந்துள்ளார்கள். இறந்தவர்களில் 2 பெண்கள், 1 குழந்தை என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா தனது அவசரகால படையின் 6 பிரிவுகளை தயாரித்து வருவதால் அதன் அடுத்த தாக்குதல் கியூபாவாக இருக்கலாம் என பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வெனிசுலாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அமெரிக்கா அதன் நட்பு நாடாகவும் தனது நீண்டகால எதிரியுமான கியூபாவின் பக்கம் தனது கவனத்தை தற்போது திருப்புகிறது. தென்னாப்பிரிக்காவில் மதுபானம் கூட ஒன்றில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 17 பேர் கொல்லப்பட்டார்கள், மேலும் 15 பேர் காயமடைந்துள்ளார்கள். மலேசியாவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு விலகப் போவதாக பாரிஸ்தான் நேஷனல் என்ற தேசிய முன்னணி கட்சி தெரிவித்திருக்கிறது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமதுவின் மனைவி டாக்டர் சித்தி ஹஸ்மா அலி காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 100. மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்குக்காக தொடங்கப்பட்ட ஆதரவு நிதியில் 9.25 மில்லியன் ரிங்கிட், சுமார் 2.2 மில்லியன் அமெரிக்க டாலர் திரட்டப்பட்டுள்ளது. நிதி தொடங்கப்பட்டு 9 நாட்கள் ஆகின்றன. அமெரிக்க சீன நட்புறவின் அடையாளமாக 2 சிறப்பு விருந்தினர்கள் அமெரிக்கா செல்லுகிறார்கள். அவை பிங் பிங் புஷ்வாங் என்ற 2 ராட்சத பண்டா கரடிகள். சில B737 மெக்ஸ் விமானங்களில் மென்பொருள் பிரச்சனை இருப்பதை போயிங் நிறுவனம் கண்டறிந்திருக்கிறது. நேபாளத்தில் கூடுதல் இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். வியாழக்கிழமை முதல் வெள்ளத்தாலும் நிலச்சரிவுகளாலும் இதுவரை 17 பேர் இறந்துள்ளார்கள், சிலரை காணவில்லை. சுமார் 1 மாதத்துக்கு முன் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 1,400 பேர் இறந்தார்கள், 5,600 பேரை இன்னமும் காணவில்லை. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ள நீர் வடிய தொடங்கியிருக்கிறது. ஒருவரின் குரலை AI மூலம் நகலெடுத்து அனுமதியின்றி பயன்படுத்தலாமா? ஜப்பானில் பிரபல குரல் நடிகர் ஒருவர் டிக்டாக் மீது தொடுத்த வழக்கு இதற்கு பதில் தேடுகிறது. கென்ஷிரோ சுடா என்ற அந்த நடிகரின் குரல் பல பிரபல அனிமி தொடர்களில் இடம்பெற்றிருக்கிறது. சீனாவில் குப்பைகளை சேகரிக்கும் இளம்பெண்ணுக்கு ஆடை அலங்கார உலகில் வாய்ப்புகள் குவிக்கின்றன, ஆனால் அதற்காக வேலையை விட அவர் தயாராக இல்லை. தொடரும் விளையாட்டுச் செய்திகளில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் ருமேஷ் தரங்கா பங்கேற்கும் ஈட்டி எறிதல் போட்டி இன்று மாலை நடைபெறுகிறது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையேயான முதல் ஒருநாள் போட்டி திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற SN கோப்பைக்கான தென்னிந்திய கல்லூரியின் இடையிலான கூடைப்பந்து போட்டியில் முதலிடம் பெற்ற SRM வள்ளியம்மை அணியினர் செயின்ட் ஜோசப் SSN கல்லூரிகள் முறையே 2ம் 3வது இடங்களை பெற்றிருக்கின்றன. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற 46வது செட்ஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணிகள் ஓபன் பிரிவில் ஆடவர் வெள்ளியும் மகளிர் பிரிவில் வெண்கலமும் நேற்று வென்றன. அந்த பிரிவுகளில் முறையே உஸ்பெகிஸ்தான், சீனா சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றன. நிறைவாக நாணய மாற்று வீதங்களில் 1 யூரோ இலங்கை பிரமதியில் 376.35 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.27 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.42 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.95 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 398.40 ரூபாய், இந்திய பிரமதியில் 115.69 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.70 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.09 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233.83 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.81 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஸ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களை.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து
2: வீட்டுக்கு சங்கரை இருக்கு.
3: அங்கு போய் போத்தனா மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க.
4: ஆம், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
2: 11 et 13 Rocaille, 75 000 du Paris.
4: VT Superstore, Gala Gonesse Sasselil.
2: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger-Lyonnaise.
4: Mélodie et Tordre-Bruelque, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Bruelque-Televisie-Lacam, Cyber-Ontre, Napade, Cyber-Aide, Cyber-Aide-Padanette. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:10 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:10 தமிழொலியில் தொடர்கின்றது.

0: காலவேளையில் இது மாதிரி உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்ட பாடல்களை கேட்டு மகளலாம். அன்புவையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: நீங்கள் நடக்க போயில உள்ளீங்க?
1: பாக்கியசாலி
0: இல்ல
1: என்ன
0: செய்யலாம் பதில் சொல்லுங்க.
1: அம்மன் கோயில் கிழக்கால படத்துல
0: என்ன பாட்டே மறக்கிறீங்க?
1: அந்த பாட்டுதான்
0: காலை பாட்டுதான் கேப்பீங்க தெரியும்.
1: அதுக்குதான் இதயமாக இருக்கும் மனதுக்கு.
0: என்ன பொறுத்தளவில்
1: எனக்கு
0: மெட்டவே பற்றி தெரியாது. இதமா இருக்கும் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய 6வது ஆண்டு நினைவு தினம் இருக்கின்றது. கேட்டு கேளுங்கள்.
1: வானொலிக்கு
0: அந்த நிகழ்வை வானொலிக்க நீங்க சொல்லிவிடுங்க. மும்மூர்த்தி மும்மூர்த்திகளுக்கு
1: ஆறாம் ஆண்டு நினைவினாலே நாங்கள் எங்கள் பாடகர் பாலா அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவேளைகளை நாங்கள் நினைவுகின்றோம். அவர் பாடிய பாடல்கள் அத்தனையும் பொன் எழுத்துக்களால் திருக்க வேண்டியவை. அவ்வளவு மனதில பாடின பாட்டுகள் நல்ல பதிந்திருக்கிறது. சில பாட்டுகள் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே நலம் பாட்டு நல்ல பாட்டு.
0: உங்களுக்கு விருப்பமான எனக்கு விருப்பம் இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானத்தை விட்டு வாண்டா
1: என்னண்டு
0: அது எழுதினதுன்னு அவர் பாடினதான் கண்ணதாசன் சவுந்தரராஜன் கண்ணதாசனோட இத்தனை
1: பாட்டும் போயிருந்த
0: சண்டை. அது தமிழ் அறிவியும் இருக்கணும் சோதரம். அந்த கண்ணதாசன் அந்த வீடு வர ஒரு பாட்டு எழுத அந்த பாட்டு பாட மாட்டான். ஜென்டில்மேன் ஆள், நேர்மையா கதைக்கிறது, நேர்மையை நல்ல நேர்மை சத்தியம். நான் பாடமாட்டேன். என்ன ஒரு மனிதர் பட்டினத்தார சொல்ற ஒரு மனிதர் செய்த பாவ புண்ணியம் தானா இறுதி வரை கிடைக்குமா? நான் பாவம் செய்தா பாவம். இந்த பாட்டை நீங்க மாற்றுங்க. அதை விட இன்னொரு பாட்டு மனிதன் கடவுளாக பிறக்கணும் உன் காதலித்து சாகணும் கடவுளை சாக சொல்லி நீங்க சொல்றீங்களா? இது என்ன அர்த்தம்? நடைமுறையில் இருக்கிறது இல்லாமா சொல்லும் கடவுள்
1: சாகலாமா?
0: அவருக்கு தெரியாது பாடுறவன் கெட்டிக்காரன் மண்டைக்குல அவ்வளவு சரக்கு. அதெல்லாம் கண்ணதாசன் கண்ணதாசனோட சண்டை பிடிச்சதுமா. நான் கண்ணதாசனுக்கு சௌந்தரராஜன் நல்லா பிடிக்கும். என்னடா நான் போற வழியல் எல்லாம் பரமேஸ்வரன் காலத்துல இந்த பாட்டை பாடுங்க ஐயா பாடுங்க ஐயாண்டு ஆசையா இருக்க நான் பாடுறேன் நிக்கிறாங்க என்று சௌந்தரராஜன் நேரம் வந்து சொல்றேன். அப்படி ஒரு கதாநாயகன் உண்மையா ஒரு கதாநாயகன் தான் சவுந்தரராஜன். கடவுளை சாக சொல்லி கேட்கிறேன் என்ன என்ன அதுக்கப்புறம் வேதனை என்று போட்டு அது பாட்டை எழுதி நிரப்பினவர். சவுந்தரராஜன் மகாராஷ்டிரத்தில் இருந்தாலும் அந்த தமிழ் பற்று தமிழ் இது அந்த தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு ஒரு மாஸ்டர் மாதிரி தான் தமிழ்ல வந்து உச்சி புள்ள விட மாட்டா என்ன நன்றி, வாழ்த்துக்கள்.
1: வானொலிக்கு இந்த நினைவு நாள் வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்கா ராஜா சிங்கப்பூர்
0: சிங்கமூர்த்தி
1: சிங்கமூர்த்தி பிரான்ஸ் அருள்
0: நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே சந்தோஷமாவும் நலமாவும் இருக்கிறோம்.
0: ஏதாவது விசேஷம் இருக்கா உங்க வீட்டுல? இன்று வாழ்த்துக்கு எடுக்கலாம். எல்லாரையும் எடுத்துக் கொண்டிருந்தா அது நிகழ்வு ஒரு இதா போயிரும். அப்ப நான் அந்த பிள்ளை சொல்ல சொல்ல நான் பத்மானே தட்டி போ சிச்சி பாவம் தாங்கள மிலோஷன் என்ன
2: என்றுமே நலமா இருக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த அன்னையிடம் கேட்டுக்கொண்டு இந்த 6வது அன்று நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பெரும் பெரும் பாடகராகிய பாலா அவர்களுக்கு மது குடும்ப சார்பான அவரை நினைவு கூர்ந்து கொண்டு 6வது ஆண்டு நினைவு கூர்ந்து கொண்டு அவர் இவ்வளவோ பாடல்கள் பாடியிருக்கிறார். உண்மையிலே ஒன்றும் எல்லாம் திறமான
0: பாடல்கள் பாடல்
2: ஒன்றும் குறை கூறுவதற்கு இல்லை. எல்லாம் கேட்டு கொண்டிருக்க ஆசையாத்தான் இருக்குமண்ணா. அதை வானொலி வளர்ச்சி கருதி வானொலிக்கு எடுத்து வந்த சகோதரர்களான அமெரிக்கா ராஜா சிங்கமூர்த்தி பரிசாரூர் மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ் அவரை நினைவு கூர்ந்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
0: சகோதரி பாத்தீங்களா, பாலா மேல உயிரெண்டெல்லாம் சொல்வார்கள். தொலைபேசி ஓஃப் பண்ணி கிடக்கு. ஏன் அப்படி நீங்கள் செய்கிறீங்க? ஒரு உண்மையாக ஒரு தமிழ் பாட்டு ஒரு 9000 8000 பாடியிருப்பார். ஏன் நீங்கள் இப்படி மயங்குறீங்களே எனக்கு தெரியல. இப்படியா நான் நேர்கள் எல்லாம் என்ன நேர்கள். வணக்கம். சனம் இல்ல, வசனமே வேற இல்ல. வடிவா போய் உல்லாசமா இருந்து பாத்துட்டு வந்து வந்து சொன்னா சனம் இல்ல, நல்ல சூப்பரா இருந்தாங்க.
2: குடும்பமா
0: வியாழக்கிழமை
2: நிறைவேற்ற எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் எல்லோர் மக்கள் மனதிலும் இசையால் வசமாக்கிய எங்கள் பாலாண்ணாவை 6ஆம் ஆண்டு நாங்களும் நினைவு கூறிக்கொண்டு தவிர்க்க முடியாது. நிக்கிற சூழ்நிலை சரியில்லையா? நான் எனக்கு சபையில சேர தெரிஞ்சுக்கிறேன். அண்ணாவை நாங்கள் நினைவு கூறிக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த மூன்று சிங்கங்களுக்கு நன்றிகளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு பாலாவை நினைவு கூர்ந்த உங்களுக்கு நன்றிகள். எங்களுடைய பாலாவுக்கு பன்முக தன்மை இருக்கின்றது. ஒரு தன்மை அல்ல, பாடுற தன்மையில் மகா கட்டிக்காரன் உண்மையாக ஒரு குணசித்திர பாத்திரம் என்றாலும், ஒரு தந்தைக்கான வேஷமாக இருந்தாலும், ஒரு நகைச்சுவைய வேஷமாக இருந்தாலும், நல்ல குரல். அந்த குரல் என்ன சொல்கிறேன்னா, அந்த குரல் அமைப்பு வந்து அவருக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கக்கூடிய ஆற்றல் அது. ஆமாம், அந்த சவுந்தலா அம்மா தான் அந்த பாலுக்கு எண்ணத்தை போட்டு கொடுத்து எண்ணையும் போட்டு கொடுத்தாவே எனக்கு தெரியாது, அந்த மாதிரி கதைப்பார். இந்த நேரத்தில் வந்திருக்க அன்புருவா, வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவாசினி. என்ன நித்ரா உள்றீங்களா சுவாசினி? எங்களை சித்ராவா காணையில் எங்க அண்ணா அண்ணா அண்ட அழுவா
3: அந்த இதுக்கு போயிருப்பா வந்து கொண்டிருப்பா.
0: அப்ப நீங்க வந்துட்டீங்க அக்கா வெட்டிய வெட்டியாடி
3: சொல்லுங்க. அண்ணாவை நாங்களை நினைவு கூறிக்கொண்டு அவருடைய அந்த முகம் சிரிப்பு, அவற்ற குரல், அவற்ற நடிப்புகள் நல்ல நகைச்சுவயமாக
0: விடுவார்.
3: ஓ, நல்ல நிகழ்ச்சியாக ஒரு ஒரு குரல் கொடுத்து கொண்டிருப்பார். அப்ப அவரை எல்லாற்றும் நினைவையும் கொடுக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்கா ராஜா அண்ணா, மற்றது சிங்கமூர்த்தி அண்ணா, மற்றும் பெருசு அருண் அண்ணாவுக்கு நன்றிகளையும் அத்துக்களையும் தெரிவித்துக்
0: கொள்றேன்.
3: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாசினி பத்மநாதன், அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: சித்ரா கேட்டுங்களா? பிள்ளைய பாத்தீங்களா? ஏ, நீங்க அடிக்கல பாலா அண்ணா பாலா அண்ணா அண்ணனோட பாசமா சாகுறீங்க.
4: வரிசைக்கிரமாவா?
0: நீங்க வரிசையில அனுக்கிறீங்களா சித்ரா? பாப்பா பாலாண்டை வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. உடனே பாஞ்சடிச்சு வந்து பாலாண்டைக்கு அப்படின்னு நான் பாட்டை கேட்க போறீங்க.
4: என்ன
0: கொடுமையடா இது, திருவாய் மலர்ந்தொரு வார்த்தையை சொல்லிவிடு.
4: உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இந்த பாட்டு.
0: அப்பாடா
4: அவர்களை நாங்களும் உங்கள் குடும்பம் சாரி நினைவு கொண்டு கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா அண்ணாக்கும் சிங்கர் மூர்த்தி அண்ணாக்கும்
0: அருள்
4: அருள் அவர்களுக்கும் இதே நேரம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு புடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன்.
0: அன்பாக அவரை நினைவு கூர்ந்த உங்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
4: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் யோகேஸ்வரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா சகோதரர்? ஐயோ, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க நலமா இருக்கிறீங்களா? மனச்சாட்சிக்கு சொல்லுது அப்படி அது வரலாம் சகோதரி. இங்க எல்லாரும்
5: சொல்லுங்க
0: மெல்ல மெல்ல சொல்லுங்க பாலா பற்றி மெல்ல மெல்ல சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. அமெரிக்க ராஜா
5: அமெரிக்க
0: சிங்கமூர்த்தி கேட்டு அருள் தான் ரெஸ்டோரண்ட்ல பிரியும்.
5: அவட சிங்கமூர்த்தி மூன்று மும்மூர்த்திகளுக்கும் இதய நிறைந்தனல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வானொலி குழந்தைக்கு அவர்களுக்கு நம்பிய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு பாலாவின் நினைவு நாளை நாங்களும் எத்தனையாவது சொன்ன நீங்கள் ராஜா
0: ஆறாவது ஆண்டு
5: ஆறா
0: ஓ
5: ஆறாவது ஆண்டு நினைவு நாளை நாங்களும் நினைவு கொண்டு வந்து எனக்கு அந்த அவருடைய பாடலடா ஒன்று சொல்ல மாட்டேன் சத்தம் இல்லாத தனிமை கேட்டு அதுதான் எனக்கு நினைவில்
0: நினைவில் இருக்குது. ஓகே இன்றைக்கு இன்றைய நேர் வெறும் கேளுங்க ஒரு மணிக்கு ஒரு பாட்டு விளங்க இல்ல கண்ணனை பெட்டி எழுதியிருக்கிறீங்க அது என்னன்னு எனக்கு விளங்குது இல்ல அது நான் உங்களோட அடிச்சு கதைச்சா அந்த ராகத்துல நீங்க பாடு கண்டனா தெரியும் சரியான ஒரு கட்டிக்காரியம்மா உண்மையா உங்களுக்கு பத்மினி நாட்டிய பேரொழியோ இசைக்கும் பரதத்துக்குமான போட்டி பத்மினி அம்மா விளையாட்டு தெரியுமா உங்களுக்கு பத்மினி அம்மா விளையாட்டு தெரியுமோ கழுத்துல போட்டு மறைச்சு மறைச்சு அவர் அவர் கமலாவா என்ன கதைக்க என்ன கதைக்க விடுறீங்களா சொல்லுங்க கமலாவுக்கு கமலாவா கட்டிடுறவர் அப்ப சிவாஜியோட சரியான மயக்கத்துல இருந்தவா அப்ப நடிப்பிச்சு நடிப்பு சக்கரவர்த்தானே நீங்க போய் கமலாவாக்கு கொண்டு சொல்லி இருக்கிறீர் எப்படி நல்ல ரெஸ்பெக்ட் நல்ல ஆள் என்ன கட்டிக்காரன் இவன் கமலாட்ட போய் கதைக்கே இல்ல அது என்னன்னு ஒரு மாப்பிளைய பங்கு ஊர்வு அப்ப
5: அதோட
0: புடிபட்டு போனா தாயிட்ட
5: சத்தம் இல்லாம இருக்க போறீங்க
0: நன்றி வாழ்த்துக்கள் அவர் சகோதரி திருமதி ஜோதிஸ்ரீ அம்மா அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம் அவருடைய தொடர்பை இணைக்க முடியவில்லை அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம் சந்திரசேகர் ஐயா நலமா இருக்கீங்களா
6: அன்போடு
0: நல்ல உற்சாகம் இருக்கிறோம் சகோதரம்
6: ஆறாவது ஆண்டு நினைவு ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியத்தை எங்க குடும்பம் சாரில் அவரை நினைவு கொண்டு கொண்டு அதை பானலைக்கு எடுத்து வந்த அமெரிக்கா ராஜா சிங்கமூர்த்தி மற்ற பாரிஸ் அருள் ஆகியோருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சாரில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்
0: நன்றி சகோதரம் அவர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்ற எங்களுடைய பூங்கை ஒரு ராஜா அவர்கள் வணக்கம் பூங்கை
7: வணக்கம் ராஜா
0: நலமா இருக்கீங்களா ராஜா
7: நலமா இருக்கலாம் நீங்க எப்படி இருக்கீங்க
0: நாங்க நல்ல சூப்பரா இருக்கோம் எங்க சொல்லுங்க எங்க பாலாவை பற்றி
7: மாலாவை பற்றி என்ன சொல்ற அவரு பாடிய பாடல்கள் எல்லாம்
0: இறந்த அப்புறம் நீங்க அவரை பற்றி படியா சொல்லுங்கள் ஐயா உயிரோட இருக்கு எங்கேயும் சொல்ல மாட்டேங்க இறந்த பற்றி இறந்த பின்னும் சொல்ல மாட்டேங்க அப்புறம் அவற்றை பாட்டு வேணும்
7: அதுதான் ரைத்த பாட்டு அவரை
0: குழந்தைகள் 50,000 பாட்டு யானகிமால பாட இல்லமா யானகிமா இவ்வளவு காலம் பாட இல்ல இப்படி சும்மா சும்மா தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதினோம்னா அது சனம் வந்து இந்த சனத்தை வந்த என்ன செய்யறது வந்து மூளை கரைக்க வைக்கிற வீல பாலா வந்து தமிழ்ல வந்து கத்தி கத்தி பாடுனாலும் பண்ண ஒரு 8,000 பாட்டுக்கு மேல பாட இல்லை நீங்க எல்லா இசையமைப்பாளரையும் கூட்டி கழிச்சு இளையராஜாண்ட இசையிலேயே எத்தனையோ படத்துக்கு பாட இல்லை அதுவும் கமல்ஹாசன் பாடல நான் இப்ப டவுண்டிங் வந்தனால ஒரு 10 படம் இதுல இருந்து சொல்லுவேன் மேல அப்ப நீங்க கண்டுபிடிச்சு கூட்டி பாருங்க. விஸ்வநாதனோட பாடின பாட்டு, அது ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு விஸ்வநாதன், அது இடைக்கிடையில விஸ்வநாதன் தான் பாலாவை வளர்த்து விட்ட ஒரு தந்தை மாதிரி தான், உண்மையா அவருக்கு ஒரு தந்தை மாதிரி தான். ஆனா கடைசியில விஸ்வநாதனே அவர் இந்த உதாசீனம் செய்த மாதிரி கட்டசி மட்டும் அவருக்கு பாட்டு என்னென்ன
7: பல மொழியில பாடி வைக்கிறேன்.
0: பல மொழியை பத்தொன்பது மொழி, ஒரு பாட்டு பாடினாலும் ஒரு பத்தொன்பது மொழி தான். 1000 பாட்டு பாடினாலும் 19 மொழி தான். 8000 பாட்டு பாடினாலும் 19 மொழி தான். ஒரு பாட்டு பாடினாலும் அவர் சொல்லுவார். நான் இங்கே ஒரு சாலை பாடினான், ஹிந்தியில் பாடினான், அதில் பாடினாங்க. ஹிந்தியில் வந்து ஒரு சல்மான் கானுக்கு தான் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டு வந்தவர் படம், 10 படங்களுக்கிட்ட. அவருக்கு ராசியா பாலாண்ட பாட்டு என்று சொல்லி அவர் ஏற்கொண்டே பாட வச்சுட்டு இருந்தார். ஆனால் ஹிந்திக்காரன் விட மாட்டான், வேறு மொழிக்காரன் வந்து பாடுறத
7: அனுமதிக்க மாட்டாங்க,
0: அனுமதிக்க மாட்டாங்க. நன்றி, வாழ்த்துகள்.
7: இன்று 6வது ஆண்டு நினைவு தினம் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவுக்கு நினைவு கூர்ந்து கொண்டு, இதை டிஆர்டி வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்கா ராஜா சிங்கமூர்த்தி அருள் அண்ணாவுக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சோதரம் அணிந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி, நலமா இருக்கிறீங்களா?
8: ஆமாம், நலமாவே இருக்கிறோம்.
0: சொல்லுங்கள்.
8: நீங்களும் அப்படிக்கே நிலமாவே இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, இன்று 6வது ஆண்டு நினைவஞ்சலி பாலசுப்ரமணியத்தின், அது நாங்களும் அதுல பங்கு கொண்டு அவரை நினைவு கொண்டு கொண்டு பத்மஸ்ரீ பத்மபூஷன், எனக்கு அவர் பாடின பாட்டுல விருப்பமான நல்ல விருப்பமான பாட்டு தங்கத் தாமரை மகளே, அதுக்கு அவருக்கு தேசிய விருது
0: கிடைச்சது.
8: அப்ப அதையும் நான் அவரை நினைவு கொண்டு கொண்டு அதை வானதைக்கு இன்று எடுத்துக்கொண்டு வந்த ராஜா மூர்த்தி அருளுக்கும் நம்பிகள் அந்த வாழ்த்துக்களை கூறிவிட வருகிறேன் அண்ணா.
0: நன்றி, வணக்கம். அவர் மதனி மோகன், அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா?
9: நலம், நலம். நீங்கள்
0: இன்னைக்கு சிரிச்சு கொண்டு வரீங்க, என்ன விளையாட்டு?
9: நினைவுக்கும் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் நாங்கள் நினைவு கொண்டு, அவரது பாட்டுகள் எல்லாமே நல்ல பாட்டு தான்,
0: எல்லாரும் நல்ல பாட்டு தான்,
9: எல்லாம் நல்ல பாட்டு தான். படம் சிகரம் பார்த்த நல்ல படம்,
0: ராதிகாவோட
9: மற்றது விஜய்க்கு அப்பா வந்து
0: அவரோட ஒரு படத்தில் நடிச்சார். நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், 63 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தெலுங்குல கூட, தமிழ்ல கைவிரல் விட்டுலாம்
9: நல்ல ஒரு அறிவாளி,
0: நல்ல ஒரு அறிவாளி. என்ன நல்ல ஒரு அறிவாளி, தலைமையில் ஒரு நாள்
9: மனிதன்
0: மனிதனாக இருந்து வாழும் விருப்பம், இருக்கணும். ஏற்று போட்டி பொறாமை இடிச்சல் அதெல்லாம் இருக்கக்கூடாது. தானே அழிஞ்சு போயிருவார், ஒருவரை ஊக்குவிக்கணும், ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் தெரியாத விஷயங்களை,
9: என்ன
0: செய்யறது, கெட்டதுகளும் இருக்க கோபம் பெறுதே.
9: அதான் கெட்டது.

0: ரஜினி.
1: ஆமா,
0: எப்படி இருக்கீங்க ரஜினி?
1: நாங்கள் நலமாகவே இருக்கோம், நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: மாதிரி இருக்கிறார்,
1: எல்லாரும் சோழா இருக்கணும்.
0: எனக்கு இங்கேயும் வந்துருந்தீங்க, அப்புறம் அங்கேயும் போயிட்டீங்க.
1: அந்த பைபிள்ல வந்தா அது கட் பண்ணப்பட்டுது.
0: நான் கட் பண்ணல, இல்ல
1: தெரியல, அது எனக்கு கட் பண்ணப்பட்டுது, எனக்கு தெரியல.
0: நன்றி, சொல்லம்மா.
1: இன்று 6வது ஆண்டை நினைவு கூறும் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் பானைக்கு எடுத்துக் கொண்டு வந்த சிங்கமூர்த்தி அருள் அமெரிக்க ராஜா,
0: அமெரிக்க ராஜா
1: மூவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து,
0: இந்த நாட்டு 3 நாட்டிலும் இது உங்களுக்கு நல்லா பிடிச்ச நாடு, அமெரிக்கா, பிரான்ஸ், சிங்கப்பூர்.
1: சிங்கப்பூர் அது ஒருக்கா ஏர்போர்ட்ல நின்று வந்ததான் தெரியும், மற்றபடி சிங்கப்பூரை பற்றி தெரியும் மண்ணை தெரியாது. பிரான்ஸுக்கு வந்தபடியா பிரான்ஸ பிடிக்கும்,
0: பிரான்ஸ பிடிக்கும் உங்களுக்கு. நன்றி. பாலாவையும் பிடிக்கும்.
1: ஆமா,
0: ஓகே. பாலா பாடிய பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு
1: நிறைய கிடைக்கும், அந்த 1000 நிலவேவா.
0: 1000 நிலவேவா, ஓகே.
1: அந்த பாட்டு நல்லா இருக்கும், பாட்டு எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தானே.
0: நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: அந்த சரஸ்வதி கொடுத்த கூட.
1: ஆமா, எல்லாருக்கும் கிடைக்காது.
0: நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அவர் திருமதி ரஜினி நாகேந்திரன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் வைபரோடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: நன்றி.
2: நன்றி ராஜா. இந்த 6வது ஆண்டு நினைவே கூறும் எங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாக்கு நினைவு கூர்ந்து கொண்டு அதை எடுத்து வந்த 3 மூர்த்திகள் அமெரிக்க ராஜா அண்ணா, சிங்கமூர்த்தி அண்ணா,
0: வாழ்த்துக்களும்
2: நன்றிகள்.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம்.
3: அன்பான காலை வணக்கம் ராஜாண்ணா. பொங்கிலிருந்து விபி, நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டோம்.
0: நன்றி விபி, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலம் ராஜாண்ணா. இன்று 6வது வருட நினைவு நாள் கூறப்படும் பத்மஸ்ரீ ஸ்ரீபதி பண்டிதர் ரஜகுண்டா பாலசுப்ரமணியம் அவர்களின் தங்களை நினைவுகிழ்ந்து கொண்டு எனக்கு பிடித்த சொல்கின்றேன். நடிகர் விலகத்துக்கு புட்டு வைத்த முகமோ என்றார், மக்கள் விலகத்துக்கு பாடும் போது நான் தென்றல் காற்று என்றார்.
0: 1000 நிலவேவா முதல் பாட்டு அவருக்கு வாத்தியா,
3: அது முதல் பாட்டு எனக்கு பிடிச்சதை
0: சொல்றேன், பிடிச்ச பாட்டு.
3: அதே நேரத்தில் உலக நாயனுக்கு நீலவான ஓடையர் என்றார், சூப்பர் ஸ்டாருக்கு ராரா ராமையா என்றார், திரவுக்கு அரவிந்த சாமிக்கு நேஷனல் அவார்டு, அவருக்கு பேசி வந்து கொடுத்த பாடல் தங்க தாமரை மகளே என்று பாடி அனைவராலும் பாராட்டு பெற்ற பத்மஸ்ரீ அவர்களை மீண்டும் முன்னதாக உருந்து கொண்டு உங்களை மிக அன்பாக விட
0: விடுகிறேன். உங்களுடைய நீங்க ரேடியோ பக்கம் பாற இல்ல,
3: எங்க
0: இங்க ரேடியோ பக்கமே பாற இல்ல,
3: இப்ப கொஞ்சம் பிஸியா இருந்தேன் நான், அப்புறம் உங்களுக்கு
4: நினைவில் நாங்களும் கலந்து கொண்டு பாலசுப்ரமணியம் நினைவு நாளில் நாங்களும் கலந்து கொண்டு இந்த நிழல்வை வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த அமெரிக்க ராஜா சிங்கமூர்த்தி பரஸ் அருள் அவைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜா.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை நினைவு கூர்ந்த உங்களுக்கும் நன்றிகள்.
4: நன்றி ராஜா.
0: அவர் சரஸ்வதி சுவஞானம் சீற்றாட்டிலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம். குளண்டேந்து சதீஷ் ஆகிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
5: சும்மா இருக்கேன்.
0: நன்றி, நீங்கள் நலமா இருக்கணும்னு நானும் மறுவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு. சதீஷ் சொல்லுங்கள்.
5: 6வது ஆண்டு
0: நினைவு அவர் வந்து போன வெள்ளிக்கிழமை வந்தது பாலாவுடைய, அது நாங்கள் அந்த திடீமனுடைய இதால நாங்கள் செய்யாம இன்றைக்கு
5: நேர்களுக்கும்
0: அமெரிக்க ராஜா
5: அமெரிக்க
0: சொல்லுங்க அப்படியே பரிசு அருள்
5: பரிசு அருள்

0: மற்றது சிங்கை மூர்த்தி.
1: நன்றி
0: சார், இணைந்து கொண்டு சார் அடிக்கடி பாருங்கள். நன்றி
1: நன்றி.
0: அவர் சதீஷ் அவர்கள் ஒல்லாந்தில் இருந்து இணைந்து கொண்டார். சதீஷை தொடர்ந்து திருமதி மீனா மகேஸ்வரன் அவர்கள் ஓடி வந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மீனா. நலமா இருக்கிறீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நன்றி. நாங்களும் நல்லா
2: குடிச்சிட்டோம்.
0: ரெண்டாவது பிறந்தநாள் போய்க்கு அடிச்சிட்டேன்.
2: அமெரிக்கா ராஜா அண்ணா மூவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு எனக்கு பாலா அண்ணா படித்த பாட்டு மிக்க அம்மாண்ட பாட்டுல படிச்ச வந்தா அம்மா அம்மா
0: அம்மா அம்மா இந்த அந்த பாடம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். வேற இல்ல இல்ல வேற இல்ல நீங்க வேற பாலா பேட்டி சொல்ல போறீங்களாண்டு கேட்டேன்.
2: வசமாக்கி மக்கள் மனதில் குடிகொண்டிருக்கும் பாலாண்ணா இசையமைச்சிருக்கிறார்களே ராஜா
0: என்னென்ன நேரம் 63 படங்களுக்கு இசையமைத்தரும். அதுல தமிழ்ல ஒரு தையல் காரணம் தெரியும் எனக்கு. மற்றது இந்த சிகரத்துக்கு அடிச்சவர் இன்னமும் 2-3 படங்கள் இருக்கின்றது.
2: அண்ணா கமலஹாசனுக்கு குரல் கொடுத்திருக்கிறாரில்ல?
0: ஓ அத்தே தெலுங்குல அவர் தான். மற்ற சிப்பி குழுமத்துல தமிழ்லயும் கொடுத்தவர் சிப்பி குழுமத்து படம்.
2: இளையவர்களுக்கு கூட ராஜாண்ணா விட்ட பாட்டு கவர்ந்திருக்கண்டா பாருங்க.
0: உள்ளத்தை கொள்ள கொண்டு போயிருக்கின்றது. நன்றி. வாழ்த்துகள் மீனா. இணைந்து கொண்டு பாலாவின் நன்றி. அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் வாட்ஸ்அப்ல இணைந்திருக்கின்ற அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். நான் திருமதி சாந்தினி வடிவே, ஜெர்மனியில இருந்து கலக்கின்றேன்.
0: சாந்தினி அம்மா சொல்லுங்க, நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ நன்றி. நாங்கள் அப்படியே அம்மா நலமா இருக்கு.
0: நன்றி நன்றி. நல்ல சவுண்ட் ஆகாது. நல்ல சவுண்ட் ஆகாதே இங்கோ. நல்ல சவுண்ட் ஆகாதே இங்கோ.
3: நீங்களும் அப்படியே அம்மாண்ட எல்லோரும் குடும்பத்தோடு இருக்கணும். வேண்டிக்கொண்டு அந்த தாயை வேண்டிக்கொண்டு இந்த 6வது ஆண்டு நினைவு நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் பால சுப்பிரமணியம் அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நினைவு கூர்ந்து கொண்டு அவர் ஒரு நல்ல அபிமானமான பாடகர், நல்லவர். எல்லாருக்கும் அவர் செய்யறது ஒருத்தருக்கும் தெரியாதான். அப்படி நினைவு கூர்ந்து கொண்டு இதை வானொலி வளர்ச்சிக்காக கொண்டு வந்த அமெரிக்கா ராஜா அவர்களுக்கும் சிங்கமூர்த்தி அவர்களுக்கும் அருள் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டு உங்களிடம் தன்பா விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி சாந்தினி வடிவேல். பத்மஸ்ரீ பாலாவை நினைவு கூர்ந்த உங்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
3: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மனோகரி. நலமா இருக்கிறீங்களா?
4: நலமாக இருக்கின்றோம் அண்ணா. நன்றி.
0: உங்கள் குரல் கேட்டுதான் எனக்கு நல்ல விருப்பம். நீங்க வாரீங்க இல்லையே
4: உங்கள் பணிகள் தொடர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் 6வது நினைவஞ்சலி இருக்கும் தன்முக கலைஞர் பாலா அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை நினைவு கூற விட்ட மும்மூர்த்திகள் சிங்கப்பூர், பிரான்ஸ், அமெரிக்கா
0: சரியான உயிர். அவருடைய பாத பூசை செய்தவர் சகோதரி. நான் நினைச்சு பார்த்தேங்கி போனேன்.
4: அவரு
0: இயேசுதாசனுடைய கால கழுவி இப்படி ஒரு மனுஷர் செய்ய மாட்டார் உலகத்துல. அந்த அளவுக்கு எந்த தண்டிலேயுமா அவர் அந்த சத்திரங்களை சொல்லி கண்டு போனால் அது அவர் ஒரு அந்த குடும்பத்துல பிறந்தவரம்மா. கௌரவம் என்றது அந்த பிராமணர்களுக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்கணும் எந்த விஷயத்திலும். அவரும் சேர்ந்து அதை செய்ய நல்ல ஒரு உள்ளம் என்று நான்
4: நினைச்சேன்.
0: உள்ள நன்றி அம்மா.
4: நன்றி.
0: அவர் மனோதரி சுப்பிரமணியம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார் சுவிஸிலிருந்து. வணக்கம் ரமேஷ்.
5: வணக்கம்.
0: நல்லா இருக்கிறீங்களா ரமேஷ்?
5: நன்றி, நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நன்றி என்றும் அப்படி இருக்கணும்.
5: நன்றிகள். இன்று நினைவு கூறும் பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு எங்களது குடும்பம் சார்ந்த இதய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இதை வானொலிக்கு எடுத்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார். நன்றி நன்றி. அவர் ரமேஷ் அவர்கள் சுவிஸில் இருந்து இணைந்து கொண்டார். எங்களுடைய சிவராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சிவராணி.
6: வணக்கம் ரஜனா. வணக்கம்.
0: நல்லா இருக்கிறீங்களா சிவராணி?
6: ஓ ஓ நாங்க சொல்றோம்.
0: விடுமுறை அன்னைக்கு
6: நின்று கொண்டு கிடத்தேன். உட்டா பிரகர்கிலா போயிருவோம். நாறாவது நினைவு நாளில் எங்கள் வாழ்நாவை நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டு அது எந்த நேரம் அவற்றை வாழ்வோம். இல்லாத மனசுக்குள்ளேயும் அவர் திருக்கிறார். அவர் மறைய இல்லை. எந்நேரமும் முழு பேற்ற மனசுக்குள்ளேயும் அவற்ற குரல் தான். அவரை எப்பவுமே நாங்கள் நினைவு கொண்டு கொண்டு ஆனாலும் இன்றைய தினத்தில் நினைவு கூற வைக்க எங்கள் அன்பு நேர்கள் மூன்று பேருக்கும் நன்றி. நன்றி. கை அவர்கள் கரம் இரு அப்பத்தி கொண்டு நான் கூட வருகின்றேன்.
0: நன்றி சோதரி. இணைந்து கொண்டு பாலாவை நினைவு கூர்ந்த உங்களுக்கும் எங்கள் இதை நிறைந்த நன்றிகள் அம்மா. அவரை தொடர்ந்து ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபரூடாக. வணக்கம் ஷியாமலா.
7: சென்று பாடும் நிலா எஸ் பி பாலா அவர்களின் ஆறாம் ஆண்டை நாங்களும் நினைவும் கூர்ந்து கொண்டு அதனை வானிலை கொண்ட முக்கண்டங்களில் வசிக்கும் ராஜா அண்ணா அருள் அவர்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்களையும்.
0: ஆசிய கண்டம், ஐரோப்பிய கண்டம், அமெரிக்க கண்டம்.
7: ஆமா,
0: ஓகே. மூன்று கண்டங்கள். அடிக்கடி வந்தே இருப்பார். காணாம போயிருவார்கள்.
7: என்னன்னு
0: தெரியா? ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறார்கள். நன்றி அம்மா இணைந்து கொண்டு. அவர் சகோதரி ஷியாமலா. ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா. ராசாதி அரசா.
0: வணக்கம் ராசாதி. நலமா இருக்கிறீங்களா ராசாதி? நல்ல சூப்பரா இருக்கும். கூட உரல் கண்ணீர் கண்ணீர் ரெண்டு பேரும்.
8: நன்றி அண்ணா. நீங்கள் நல்ல நலத்தோடு இருக்க நான் கும்பிடும் அம்மாளாச்சிய வேண்டிக் கொண்டு இன்று ஆறாவது நினைவு நாளில் இருக்கும் எங்கள் பாலா அண்ணாவை நினைவு கூர்ந்து கொண்டு இதனை வானிலைக்கு எடுத்து வந்த ராஜா அண்ணா அருள் மற்ற கார்த்தா பெயர்
0: சிங்கப்பூர் மூர்த்தி.
8: சிங்கப்பூர் மூர்த்தி அண்ணாவுக்கும் நன்றிகளின் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டா. எனக்கு அவரை நல்லா பிடிக்கும் அண்ணா. ரொம்ப பிடிக்கும். அதோட அவற்ற சூப்பர் சிங்கர்லாம் நிறைய பாக்குறேன். எனக்கு பின்ன வீட்டுக்காரருக்கும் அவருக்கும் பிடிக்கும். அப்ப அவரும் பாக்குறவர். அப்ப ஒரு நாள் இவர் வேலைன்னு கேக்குறா. நான் படத்துல சாமியில கும்பிட்டு கொண்டிருந்தனால் அதை இவர் போன் அடிச்சார். அடிச்சு சொன்னார் இப்படி பாலான் இறந்துட்டு. ஓ, அப்ப நான் எனக்கு சரியான கவலையா இருந்தது. அதுல இருந்தே சாமியாரையில அழுதுட்டு அவற்ற லோகம் நல்லதா போய் சேரணும் நல்லதாய் அவர் மோட்சம் அடையணும் என்று வேண்டி கும்பிட்டுட்டு இருந்தனா. அப்படி எனக்கு நிறைய விருப்பம். அவர் பாட்டு இந்த பாடு நிலாவே நல்ல
0: பாட்டு.
8: அந்த பாட்டு நான் முழுமையாகவே பாடமாக்கி வச்சுக்கிறேன். எனக்கு விருப்பம் அந்த
0: பாட்டு.
8: நன்றி
0: அண்ணா. உங்களுக்கு
8: இல்ல இல்ல இடுக்கியில என்ன அந்த பாட்டு பிடிக்கும்டா வடிஜால பாடமாக்கிட்ட பாடு நிலாவே அந்த பாட்டு அப்படி அந்த இழுக்கேக்குல வேற விருப்பம் மாதிரி எனக்கு
0: நிறைய
8: பாக்குறேன் நல்லா இருக்கும் அவட்ட நிறைய பாடல் எல்லாம் படிச்சதுக்கு வேற கலாவேருடைய எல்லாம் நன்றி அண்ணா.
0: நன்றி சௌதரி பாலாவை நினைவு கூர்ந்த உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி
0: அண்ணா. நன்றி சகோதரி. தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
9: வணக்கம்
0: அருள். நாங்க நல்ல சூப்பரா இருக்கிறோம். நீங்க
9: ஆண்டவரை வண்டி கொண்டு நானும் நல்லா கொஞ்சம் சளி கொடுத்துட்டு நல்லா இருக்கிறேன்.
0: நன்றி சகோதரம். கஷ்டப்பட்டு பாடிய பாடல்கள் இருக்கின்றது. மூச்சு வாங்க பாடிய பாடல்கள் இருக்கின்றது. விட்டுட்டு 9 மணி தேலம் ராஜேந்திரன் வரை ஸ்டுடியோக்கு வச்சு பாட பாட வச்சு அந்த பாடு சாட்டிஸ்பாக்சன் இல்லையென்று சொல்ல எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு வந்தால் சொல்ல நின்று குழந்தை பிள்ளை மாதிரி பாடிக்கிட்டு இருக்கா பாருங்களேன். இரவு மட்டும் நின்றுதான் பாவம். இந்த கதையெல்லாம் வெளியால வராம இவ்வளவு அடங்கி கிடந்த அந்த காலத்துல சமூக ஊடகங்கள் இப்படி இருந்தா ஒருத்தரும் பாடி இருக்கையில அது உடனே போட்டோ பிடிச்சு கொண்டு வந்து டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க. நாங்கள் பாடி போட்டு இந்த பாட்டின் விசர் வருதுன்னு சில நேரமாகி அமைந்த பாடல் அது பாட்டை ரசிச்சு பாடுறார்கள்.
9: அந்த பாடலை ஒளிபரப்ப வித்தியாசம் சொன்னாராம். இல்ல இல்ல எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, இன்னொரு சமயம் அந்த பாட்டை பாடுறேன். இல்ல இதை பாடிட்டு போங்க. கடைசியா வற்புறுத்தனால அந்த பாட்டு சரி அந்த பாட்டு போட்டு காட்டுங்க. அவர் கொஞ்சம் வேற யாரையும் வச்சு பாடி இருப்பாரே போட்டு காட்டக்கலாம். தேய்ச்சி போயிட்டாராம் உடனடியா அதை பதிவு செய்து கொடுத்துட்டு தான் போனவரா அந்த பாடல் நிறைய
0: வாங்கி
9: கொடுத்த பாடலுக்கு யாராவது அம்மா கலக்கி இருப்பாங்க.
0: பாட்டு அந்த பாட்டு மற்றது பாக்கியராஜம் எங்கட பானப்பிரியாவும் என் கண்ணுக்கு ஒரு வண்ணு பாட்டு கேட்டு நான் சும்மா அடிக்கடி போடுற பாட்டு. அங்க படத்தை பார்த்தோன்னு அம்மால் ஆச்சு இது என்ன கொடுமையடா போட்டு.
9: இப்ப ஜானகி அம்மாவும் சேர்ந்து போயிட்டாங்க. இப்ப விண்ணுலோகத்துல
0: நன்றி. அவர் உதயநவர்கள் உதயனை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ராஜா ராஜா
10: அண்ணா வணக்கம். அண்ணா
0: எப்படி இருக்கிறீங்க?
10: சோமா இருக்கிறோம் அண்ணா. தேநீர் எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
0: இல்ல இல்ல குடிக்க நினைத்தான். ஆறுதல் அப்ப இருந்து குடிக்க என்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆறுதலா குடிக்கலாமா அவசரப்படுத்தி குடிக்கலாமா?
10: நீங்கள் அந்த இடையே குடிங்க அண்ணா.
0: மணிக்கூடு தடவை வாசிக்கணும்.
10: தர்சன்
0: குடி எங்கேயே போயிடுச்சு.
10: வணக்கம் பாபாண்டு அழகா வரும் இன்னைக்கு அப்படி சப்பண்டு வந்துட்டு போட்டான்.
0: சிரிச்சு சிரிச்சு நல்லா கதைச்சா.
10: ஓ ஆனா வணக்கம் சொல்லக்கு ஒரு அழகு இருக்கு. எங்க சிவராணி சகோதரியும்
0: செல்ல குரல்
10: செல்ல குரல் ரெண்டு முறையும் வணக்கம் சொல்லுவோம், வணக்கம் வணக்கம் ரெண்டு மூணு முறை சொல்லுவோம். இன்றைக்கு ஆகல ஏதோ பிஸியா
0: இருக்குன்னா வேலையில் நிக்கிறதாக்கி வாசிச்சு.
10: ஓமாம் அண்ணா, அன்று மறக்க முடியாது எங்கட பாலா பத்தி ரொம்ப விஷயம் சொல்லலாம். ஆனா உண்மையா அண்ணா, எனக்கு அந்த இளமை ஊஞ்சல் படத்துல கமலாசான காண்டி பாடி இருந்தார் ஒரே நாள்
0: வாலிக்குட்டியின் கவிதை வரி.
10: அப்ப அந்த பாடு வாணிசுமார் கணீர் என்றும் இவரும் இந்த பாடல் வந்து இந்த வானொலியில சிஆர்டியில அடிக்கடி ஆறு முறாக கேப்பினம் நேயர்கள் அத்தியுமே அந்த பாட்டை கேட்க ஆசையா இருக்கும் அண்ணா. ஜெயலலிதா சொன்னவளே அம்மா இப்ப வடை சாப்பிடறா இட்டலி சாப்பிடறான்டவளே அவருக்கு அவருக்கு மோசமா போய்கொண்டிருக்கு. செய்தியில சொல்றாங்க அவர் முதன்ட பேப்பரை வண்டி கவிதை எழுதுறாரு அந்த பாட்டு, ஆனா அங்க அவர் ஆல்மோஸ்ட் போய்கொண்டிருந்தாரு அப்படி போய். நீங்க சொன்ன யூடியூப்ல ரொம்ப பொய்யல் பொய்யல் பிரட்டுகள் ரொம்ப
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
10: அவருடைய ஆத்மா சாந்தி அடைச்சிருக்கு நிச்சயமா. அந்த ஊரிலே அவர் இறந்தபுறதான் கேள்விப்பட்டம், அந்த ஊரே ஒரு சிறப்பான ஒரு ஊரா வச்சிருந்திருக்கிறார். ரோடு போட்டு லைட்டு போட்டு தண்ணி கொடுத்தெல்லாம் அந்த ஊரை சுத்தி அது இறந்தபுறதான் அதை பெரிய தெரியும், அதுக்கு முன்னா யாருக்குமே தெரியாது. உண்மையான இந்த வானொலி வரைச்சி வளர்ச்சி கருதி அந்த மும்மூத்திகளுக்கும் இருகை வணங்கி வணங்குறோம்.
0: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு பாலாவை நினைவு கூறுது உங்களுக்கு எங்களுடைய.
10: 25 வருஷத்துக்கு இங்க வந்தார்
0: அங்க அமெரிக்கா கண்டத்துல பெரிய அட்டகாசம் தானே என்ன
10: அட்டகாசம். அவர் அட்டகாசம் ஒரு இடத்துக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாநிலத்துக்கு போவர். அவ்வளவு காசு உழைச்சி மூட்டியா கொண்டு போவர்.
0: அதத்தான் இளையராஜா பாடலை பாடக்கூடாது.
10: நான்
0: பார்த்த மாதிரிக்கு அமெரிக்காவில் தமிழர் எல்லா மொழியும் எல்லா நாட்டுக்காரன் அமெரிக்கால தான் கூட கிரௌட் வர்றது.
10: அமெரிக்கால வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பெரிய ஒரு தியேட்டர் வழியெல்லாம் காசு உழைச்சு கொண்டு போனால் அச்சுமே அச்சுமே தங்கச்சியோட வந்தவர் சைலஜா. ஓ அவட வந்தது அழ நல்ல சூப்பரா இருந்தது தங்கச்சி, நல்ல வடிவான புள்ளதானு.
0: இதான் எனக்கு கோபம் பாரு, எனக்கு இதுதான் கோபம் பாரு. சைலஜா வடிவா
10: விளையாட்டு
0: உங்களுக்கு தெரியாது. நன்றி சௌரவ்,
10: நன்றி.
0: வாழ்த்துக்கள். அமெரிக்க ராஜா, அமெரிக்க ராஜாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
11: வணக்கம் தஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கணும்ன்றாதா, எப்படி இருக்கிறீங்க நீங்க?
11: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம்.
0: என்ன லேட் இவ்வளவு லேட்டா வாரீங்க?
11: கொஞ்சம்
0: அந்த ஆள் அமெரிக்கால இருந்து வந்துருது, நீங்க இதுல பக்கத்துல இருந்து ஓலி நிசுவால இருந்து வரைய இல்லாம இருக்கிறீங்க.
11: என்னமா பத்மபூஷணம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 6வது ஆண்டு நினைவு நாளை நினைவு கூர்ந்து கொண்டு இதனை வானிலைக்கு எடுத்து வந்த அன்பூர் அவர்கள் அமெரிக்க ராஜா சிங்கமூர்த்தி அருள் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி.
11: பாடல் என்றால் எனக்கு வந்து அவள் ஒரு மீனகை
0: அந்த பாட்டு நான் தேனும் பாடல போட பாக்குறேன், ட்ரை பண்றேன். நன்றியை நல்ல பாட்டு நான் அடுத்து வச்சிருக்கேன். சங்கராபரணம் பாடலையும் ஒலிபரப்பு நினைச்சேன். அதுதான் அவருக்கு சங்கராபரணம் முதலாவது தேசிய விருது கே வி மகாதேவனுடைய இசையில் தெலுங்குல அந்த பாடல் முதலாவது தேசிய விருது. மற்றது மின்சார கனவு, மின்சார கண்ணா, மின்சார கனவு, தங்க தாமரை மகளே, ஐயா இசைப்புயலின் இசையில் ஓகே, நன்றி அம்மா.
11: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
12: வணக்கம்
0: ஜெயந்தி மாலா, கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களுக்கு?
12: இல்ல ராஜா, டெலிபோனாலும் மண்டிருந்தது, அதால வரே நான் கொஞ்சம் அடிக்கணும். இப்ப லைனிங் கிடைக்காது, நீங்களும் நிலைமை இருக்க ராஜன் இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த ஆறாம் ஆண்டு இணைவெஞ்சல் இருக்கும் பாலசுப்ரமணியத்தை நாங்களும் இணைவு கூறிக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து கொண்டு வந்த அமெரிக்கா ராஜானன், சிங்கமூர்த்தி அண்ணன், அருள் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பாலாவை நினைவு கூர்ந்த உங்களுக்கு நன்றிகள்.
12: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி ஜெயந்திமாலா. ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
13: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா, நலமா இருக்கிறீங்களா?
13: என்ன
0: சொல்ல வேணுமெண்டா சொல்ல சொல்லுங்க, எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தா சொல்லுவேன்.
13: நன்றி
0: அண்ணா. அவர் தெரியுது, உங்களை என்ன பொம்பளை பார்த்தவர் சரி, சொந்த வேண்டாலும் பொம்பளை பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டே சொல்றேன் சொல்றேன்.
13: என்ன
0: என்ன செய்யறது
13: நிலத்தோடும் மங்களோட சிரித்த முகத்தோட பேசுறதுக்கு நன்றி கூறி நீங்க நல்லா வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டா, இன்று ஆறாவது நினைவு நாளை கொண்டாடும் எங்களது பாடும் நிலா பாலசுப்ரமணியம் ஐயாவே, நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக நினைவு கொண்டு கொண்டு அவற்றை இது என்னது அண்ணா, எல்லாமே உண்மைதான். அவற்ற பாடல்கள் வந்து ஒவ்வொரு பாடல் கேட்கும் போது இந்த மகள் வந்து இந்த பிரெஞ்சு டெலிவிஷன்ல ஒரு நிகழ்ச்சி உண்டு அண்ணா, அதுக்கு போய் அவ அந்த பாட்டு
0: பாடினவாசி.
13: ஓ இல்ல, அது எந்த யாருக்கும் வந்து சரியான அவளுக்கு அந்த மில்லியன் கணக்குலயே அவளுக்கு அந்த விழுந்தது என்ன அந்த வரவேற்பு. அப்படி அஞ்சலி அஞ்சலி அந்த
0: பாட்டு ஐஸ்வர்யாவா?
13: ஐஸ்வர்யாவோ
0: கெட்டிக்காரு. ஐஸ்வர்யம் ஒன்று வச்சாலே நீங்க நல்ல பேர் வச்சிருக்கீங்க, ஒரே ஐஸ்வர்யமா தான் இருக்கும்.
13: அவரே அந்த நிகழ்ச்சி நடக்கிறவரே வந்து கட்டி சொன்ன, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் உங்களோட அர்த்தத்தை
0: மொழியில சொல்லாம அவ சொன்னவ. அப்படி அந்த நிகழ்ச்சி நடக்கும்
13: போது அவளுக்கு என்ன மூலமா தான் அவளுக்கு அவர்கள விருப்பம் வந்தது என்ன கேட்டு கேட்டு எனக்கும் சௌந்தரராயனுக்கு பிறகு பாலசுமணியம்டா எனக்கு அவ்வளவு.
0: அப்ப நீங்க உங்களோட மகளை அனுப்புங்க உங்களோட ரேடியோ கதை கேட்க, சில நேரம் ஃப்ரீயா இருந்தா அதை கதைக்கு சொல்லுங்க ராஜம்மாவோட. அவர்கள் வந்து அவர்கள் வந்தா தானமா உற்சாகமா வரும் வானொலி. இளைஞர் சமுதாயம் ஒரு எடுத்துக்காட்டாக வரும்போது அவர்கள் வந்து முந்தி எங்களுடைய மகள் அடிக்கடி வந்து பாட்டு கேட்டு கலைஞ்சு போன. இப்ப நன்றி வாழ்த்துக்கள்.
13: நன்றி அண்ணா, இது எடுத்துக்கொண்ட வாழ்த்துக்களை நன்றிகளை கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்.
0: நன்றி சௌதரி. அவரை தொடர்ந்து வானொலியில் வைஃபரோடாக இணைந்திருக்கும் அன்பு ரவி, மிஸ்டர் டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரவி.
14: வணக்கம் ராஜா, மன்னிக்கவும் லேட்டா போச்சு.
0: என்ன செய்யறது, எடுக்கிறது நல்லா இருக்கிறோம்.
14: நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
0: எங்களுக்கு ஆசம் தானே நிகழ்ச்சியை எடுத்து வர்றார்கள், அப்ப எங்களுக்கு பரவாயில்ல, ஒரு நிமிஷம் போட்டுக்க.
14: சரி பரவாயில்ல, எனக்கும் நன்றி. நன்றி உங்களுக்கும். இன்று ஆறாவது ஆண்டு நினைவு நாளில் இருக்கும் திரு பாலசுப்ரமணியம் நாங்கள் குடும்பம் சார்ந்த நினைவு கூர்ந்து கொண்டு அவருடன் ஆத்மா சாந்தி அதிக பிரார்த்திப்பதுடன் இதை வானிலைக்கு எடுத்து வந்த சிங்கமூர்த்தி, அருள், யுஎஸ் ராஜா ஆகியோருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றியை சௌகரம் அடைந்து கொண்டு நீங்கள் சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் ரவி அவர்கள், அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புரோ, வணக்கம்.
15: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரியமா, நலமா இருக்கிறீங்களா?
15: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்க
0: நல்லா இருக்கிறோம். நன்றி. எத்தனை ஆண்டு இருக்கு பாலா பார்க்க பார்த்தனீங்க?
15: நான் வந்து 2007
0: ஆயிருக்கு. என்ன எம்ஜிஎஸ் அதெல்லாம் சனமில்லையே சொன்னீங்க.
15: ஆமா
0: எல்லாம் ஃப்ரீயா கிடந்து நார்மலா இருந்து சந்தோஷமா பாலா பாய் கிட்ட போய் பார்த்து
15: பாட்டு
0: பாட சொல்லி கொடுத்து நிக்கலோ
15: பாட்டு பாட சொல்லி எனக்கு எந்த ஹேண்ட்பேக்ல பீர இருந்தது அப்ப நான் எழுதி போட்டு கொடுத்து விட்டேன் பக்கத்து இருக்க கேட்டவா என்ன பாட்டு அந்த இந்த பாட்டு மண்வாசன படத்துல
0: என்ன தெரியுமா
15: மண்வாசன்
0: மண்வாசன பொட்டு வைத்தாங்க பூத்திருக்கு வைக்கத்தை விடனா
15: ஆமா அந்த பாட்டு தகவல் பொட்டு கொடுத்துட்டாங்க அப்ப அந்த பாட்டு பாடினவர்
0: அப்ப ஜோடி பாடகி யாரு வந்தது
15: சித்ராந்தவா பால அவர்களை நாங்கள் இன்றைய கொண்டு கொண்டு அவருடைய ஆத்மசாந்தியை பிரார்த்தி கொண்டு நிகழ்வில் எடுத்து வந்த மூவருக்கு நன்றிகளை கேட்டுக் கொள்கிறோம்
0: நன்றி அம்மா இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள் எங்களுடைய வருடம் வருடமாக எடுத்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதாவது அமெரிக்க ராஜா சிங்கப்பூர் மூர்த்தி பாரிஸ் அருள் மூவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றிகள் தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்

வணக்கம் நேர்களே. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்தி சற்று தாமதமாக இடம்பெறுவதற்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜ அனோஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவரான பானகல உபதிஷ தேரர் சவுதி அரேபிய மன்னர் சால்மன் பின் அப்துல் அசீஸ் அல் சவுதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிவராஜா அனோஷனின் விடுதலைக்காக அமைதியான முறையிலும் அறவழியிலும் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் இலங்கை இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பினால் விசேட அமைதி போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவச் சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்து தியாக தீபம் திலீபன் திருவுருவச் சிலையை மீளமும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடகிழக்கு வலிந்து காணாமல் அகப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றும் வடகிழக்கில் 8 மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தப்பட உள்ளது. தீபனின் திருவுருவச்சிலை அகற்றப்பட்ட சம்பவத்திற்கும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய அறிக்கை இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் 81st பொதுச்சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9 தேதி காலி முகத்திடலில் போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபதி தென்னகோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டம் அதிபர் தீர்மானித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரிலிவின் சில்வா தலைமையில் 5 பேர் கொண்ட தூதுக்குழு ஒன்று இன்று புதுடில்லி நோக்கி பயணமாகியுள்ள நிலையில் அக்குழுவினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் நிதின் கட்காரி நவீன் உட்பட முக்கியஸ்தர்களை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள யானைகளில் 30% யானைகள் செபிப்புலனை இழந்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கருணா தெரிவித்துள்ளார். இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை ஆட்சியாளர்கள் தமது மனதில் பதிந்து கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் இது பௌத்த நாட்டுக்கு எதிராக செயற்படும் எதேச்சாதிகார அரசாங்கத்திற்கு எதிர்காலத்தில் அதிக விளைவுகள் நிச்சயம் கிடைக்கும் எனவும் சர்வஜன அதிகாரம் கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் அத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா முரணகலை கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் மனித ஊழலினால் அதிகரித்த வெப்பநிலை உணரக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதம்பை குளியாப்பட்டி வீதியின் நிகழம் பண்டாரகம பகுதியில் இன்று இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் தாய் படுகாயமடைந்துள்ளார். தொடர்கின்றது இந்திய செய்திகள். வங்கி ஊழியர்கள் 3 நாட்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக நள்ளிரவில் திடீரென அறிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெரிய தீய சக்தி தமிழக வெற்றி கழகம் தான் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று விமர்சித்துள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அந்த மாநில உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிலதா ஆகியோருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணியினர் நேற்று கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். வயநாட்டில் தான் வாங்கிய லாட்டரி டிக்கெட்டுக்கு பரிசு கிடைத்ததாக ஆத்திரத்தில் விற்பனையாளரை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். டெல்லியின் வனப்பகுதியில் ஒருவரின் தலையில் கற்களால் நசுக்கி கொலை செய்த 48 வயதான நபரை 24 ஆண்டுகளுக்கு பின் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்கள். பெங்களூருவில் பழமையான ஊர்வசி திரையரங்கு இடிக்கப்படுகின்றது. 1200 இருக்கைகள் கொண்டுள்ள அந்த திரையரங்கில் ஒரு திரை மட்டுமே இருக்கும். 1980 ஆண்டு இந்தியாவில் அதுபோன்ற சுமார் 14,000 திரையரங்குகள் இருந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். தற்போது சுமார் 2,000 மட்டுமே எஞ்சியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா கனடா உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாக இருதரப்பும் தயாராகி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் குறைந்து 110,120 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 235 குறைந்து 1 கிராம் 13,765 விற்பனை செய்யப்படுகின்றது.
தொடரும் உலக செய்திகள். தாய்லாந்தின் நரசிம்மபு சட்டர் நீதிமன்றம் இந்த ஆண்டு நடந்த பொதுத்தேர்தல் குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்க இருக்கின்றது. பாகிஸ்தானின் முதல் ஹங்கோர் நீர்மூழ்கி போர் கப்பலால் அரபிக்கடலில் தனது முதலாவது ஆயுத சோதனையை தொடங்கியதாக அந்த நாட்டு ராணுவம் நேற்று தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் 3 ஆண்டுகளாக நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 74,000 தாண்டியுள்ளது. பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 12 பேர் இறந்தார்கள், 35 பேர் காயமடைந்துள்ளார்கள். அமெரிக்கா தனது அவசரகால படையின் 6 பிரிவுகளை தயாரித்து வருவதனால் அடுத்த தாக்குதல் கியூபாவாக இருக்கலாம் என பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு விலகப் போவதாக பரிசான் நேஷனல் எனும் தேசிய முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்க சீன நட்புறவின் அடையாளமாக 2 சிறப்பு விருந்தினர்கள் அமெரிக்கா செல்கின்றார்கள். சில B737 மேக்ஸ் விமானங்களில் மென்பொருள் பிரச்சனை இருப்பதை போயிங் நிறுவனம் கண்டறிந்துள்ளது. நேபாளத்தில் கூடுதல் இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றார்கள்.

தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ள நீர் வடிய தொடங்கி இருக்கின்றது. ஒருவரின் குரலை AI மூலம் நகலெடுத்து அனுமதியின்றி பயன்படுத்தலாமா? ஜப்பானில் பிரபல குரல் நடிகர் ஒருவர் டிக்டாக் மீது தொடுத்த வழக்கு இதற்கு பதில் தேடுகின்றது. விளையாட்டு செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை வீரர் ரமேஷ் தாரங்கம் பங்கேற்கும் ஈட்டி எறிதல் போட்டி இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்தியா மேற்கிந்திய தீவுகளிடையேயான முதல் ஒருநாள் போட்டி திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற SSN கோப்பைக்கான தென்னிந்தியா கல்லூரிகள் இடையிலான கூடைப்பந்து போட்டியில் முதலிடம் பெற்ற SRM வள்ளியம்மை அணியினர் செயின்ட் ஜோசப் SSN கல்லூரி முறையே 2-3 இடங்களை பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற 46th செஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணிகள் ஓபன் பிரிவில் ஆடவர் வெள்ளியும் மகளிர் பிரிவில் வெண்கலமும் நேற்று வென்றன. அதன் பிரிவுகளில் முறையே உஸ்பெகிஸ்தான் சீனா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் tamiloli.com இணையதளம். ஒரு யூரோ இலங்கையில் 376.35%, இந்தியாவில் 109.27, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.42%, இந்தியாவில் 95.95%, இந்தியாவில் ஒரு சுவிஸ் ஃபிராங்க் 398.40%, இந்தியாவில் 115.69%, ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 437.70%, இந்தியாவில் 127.09%, ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 833.53%, இந்தியாவில் 67.81%. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு செப்பலில் அமைந்திருக்கும் VT கேஷ் அண்ட் கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனேஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலன் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse.
3: Mélérigé Torebrelaké VT Cash and Curry Paris La Chapelle Torebre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: நேரம் சரியாக 10:17 இந்த நேரத்தில் பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றேன். உலகில் எது பெரியது? முனைவர் பர்வின் சுல்தான் ஆற்றிய உரையை உங்களுக்காக தருகின்றேன்.
6: இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்? ஒற்றுமையா இருக்கிறது ஞானம்ங்கிறாங்க பாரதி. ஒற்றுமையா இருக்கிறது ஞானம், இன்க்ளூசிவ் அப்படிங்கறத சிந்தனையில் சேர்த்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம். ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது, ஒரு அம்மா ஓடி வந்து என்ன மோனேன்னு விழுந்துச்சு. மலையாளத்து லேடி 65 வயசு, தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருச்சு. சேர்க்கும் போது அந்த குழந்தைக்கு தலையில அடி, 17 வயசு பையன் தலையில அடி. வெளியில ஓடி வந்து அந்த நர்ஸ் அம்மா ஒரு லிஸ்ட் கொடுத்து இந்த மருந்தை உடனே வாங்கிட்டு வாங்கங்குது. போய் அந்த அந்த அம்மா அந்த கடைக்காரங்கிட்ட கேக்குது, மருந்து குடியாரு, காசு காசு இல்ல, நாளைக்கு தரேன், இப்ப குடு மருந்து. காசு இருந்தாதான் மருந்து. காதுல இருந்து கடுக்கனை எடுத்து கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ, காசு கொடுத்து வாங்கிக்கிற மருந்து கொடு, குழந்தைக்கு ஆபரேஷன் நடக்குது. எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு, ஆபரேஷன் முடியுது, புள்ளைய ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் ஓடி வராரு, என் புள்ள விழுந்துருச்சாமேன்னு. மருந்து கிடக்காரு, இந்த அம்மா வழிபோக்க, யாரோ ஒரு குழந்தை விழுந்துருச்சுங்கிறதுனால ஓடி வந்து விழுந்துச்சு இல்ல, அதுதான் இன்னைக்கு குறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் குறையா இருக்கு. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, இவ்வளவு பெரிய விழாவை நடத்துவதற்கு இவர்கள் எவ்வளவு காலம் செலவழிக்கிறார்கள்? நீங்க உட்கார்ந்திருக்கிற சேர், அதுக்கு மேல வெயில் படாம இருக்கிற கூரை, இந்த மேடை, என்னெல்லாம் பேச கூப்பிட்டுருங்க பாப்பா. பாப்பா அப்படின்னு ஓடி வரேன்ல, ஏன்? அவர்கள் உழைப்பு, அவர்களுடைய ஸ்ரத்தை, அவர்கள் 30-35 வருடங்களுக்கு மேலாக காட்டிக்கொண்டிருக்க கூடிய அந்த கடப்பாடு. பெரிய விஷயம் எது இந்த உலகத்துல? எது பெருசுன்னு தெரியல முருகனுக்கு. ஔவைக்கிட்ட வந்து கேட்கிறான் முருகன், முருகப்பெருமானார் கேட்கிறார் ஔவையாரிடத்தில். ஔவை முருகப்பெருமானுக்கு சொன்ன ஒரு பாட்டை நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே எது பெருசு அப்படின்னு கேட்டான் முருகப்பெருமான் ஔவை கிட்ட. ஔவை சொன்ன பதில அப்படியே சொல்றேன், லேட்டா வர்றவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க. என் கிளாஸ்ல லேட்டா வந்தா பின்னாலதான் உட்காரணும். ஔவையாரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, ஔவையே எது பெருசு? வள்ளுவன் கிட்ட கேட்டவங்க எது பெருசு? காலத்தால் செய்த உதவி, உலகத்தை விட பெருசுங்கிறான். காலத்தால் செய்த உதவி, ஞானத்தின் மான பெரிதுங்கிறான். சரி, உண்மையாவே எது பெருசு? அவ என்ன சொல்றான்னு பாப்போம். பாருங்களேன், அவ பட்டியல் போடுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பட்டியல். என்ன பட்டியல் அது? பெரிது பெரிது, புவனம் பெரிது, இந்த லோகம் தான் பெருசு. பெரிது பெரிது, புவனம் பெரிது, அப்போ உலகத்தை படைச்சவன் அதோட பெரியவன் தானே. இந்த ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு, ரொம்ப கூர்மையா கவனிச்சா உங்களுக்கு மனப்பாடம் இடம் புரிஞ்சிடும். நான் அப்படி கூர்மையா கவனிச்சுதான் மனப்பாடம் பண்றேன். சினிமா பாட்டெல்லாம் அப்படித்தான் பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் ஆகுது. வகுப்புல பாடம் ஏன் மனப்பாடமாக்குற ஆகிறது இல்லைன்னா இதுதான் காரணம், கூர்ந்து கவனிக்கிறது இல்லை. கூர்ந்து கவனிச்சா எதுவும் மனப்பாடாயிடும். பெரிது பெரிது, புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. சரி, நான்முகன் தான் பெரியவனா? நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன். திருமால் தான் பெரியவனா? அப்போ திருமால் அலைக்கடல் துயின்றோன். இப்ப அலைக்கடல் தான் தாங்குது, அப்ப கடல் தான் பெருசா? அலைக்கடலோ சிறுமுனி கலசத்துள் அடக்கம். அகத்தியர் கமண்டலத்துல புடிச்சிட்டாரு. சிறுமுனி கலசமோ புவியில் சிறு மண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம். ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டுதான் பெருசு. ராம இப்படி நிக்கிறான், ஆஞ்சநேயர் நிக்கிறார். ஆஞ்சநேயர் கிட்ட வந்து ராமன் சொன்னாரா, நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டா நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, ஒன்னு செய், நீ என்ன கட்டி பிடிச்சிக்கோ, பொருந்துற புல்லுக அப்படின்னு இப்படி நிக்கிறார் ராமன். ஆஞ்சநேயர் அப்படி கட்டி பிடிச்சிட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆஞ்சநேயர் நெஞ்சு திறந்தா ராமன் இருக்கிறார், ராமனோடு சேர்ந்து இருக்கிற ஆஞ்சநேயருக்கு விஸ்வரூபம் கிடைக்கிறது. தொண்டரின் பெருமைதான், இந்த உலகம் வாழ்வது தொண்டர்களால் தான். அதிகார வர்க்கத்தினரால் இந்த உலகம் வாழவில்லை, ஆளப்படுகிறது. இந்த உலகம் வாழ்கிறது என்றால் தொண்டுள்ளம் படைத்தவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் வாழ்கிறது என்று உரக்க சொன்னதனால் புராணங்களிலேயே இந்த புராணம் தான் பெரிய புராணம். பெரியபுரம் 63 நாயன்மார்களை பற்றிய குறிப்பு. நான் இதுல ஒரு விஷயத்தை கூடுதலா சொல்றேன். சேக்கிழார் யார் தெரியுமா? நம்ம நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர். முதலமைச்சராக குலோத்துங்க சோழனிடம் இருந்தவர், 12 காலமாக பயணம் செய்தவர். பயணம் செய்து பயணம் செய்து அவர் தேடிய பயண குறிப்புகளும் அங்கே கிடைத்த வரலாறுகளும் தான் அவர் 63 நாயன்மார்களினுடைய வரலாறாக அந்த திருத்தொண்டர் புராணத்தை தொகுத்து கொடுக்கிறார். எனக்கு என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே நான் சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆணா பிறந்திருக்குமா, பெண்ணா பிறந்திருக்குமா, இந்தியரா பிறந்திருக்குமா, முஸ்லீமா பிறந்திருக்குமா, தமிழ்நாட்டில் பிறந்திருக்குமா, இதெல்லாம் வரம்தான். ஆக சிறந்த வரம் எது தெரியுமா? எனக்கு எது படிச்சாலும் புரியுது. எவ்வளவு பெரிய விஷயம் கல்வி, எவ்வளவு பெரிய விஷயம், சொன்னா புரியுது. இது சரியா? வா படிச்சு பார்க்கலாம். படிச்சா இல்லையே, சொன்னது தப்பா இருக்குது, இது சரியா இருக்குது, புரியுது. அதனால படிங்க, படிக்க வைங்க. பெரிய புராணத்தை அண்ணா வந்து எனக்கு இந்த பணி கொடுத்துட்டார். ஒரு 24 நாளா அதனுடையே இருக்கிறேன். நான் பேசணுமே, படிக்காம பேச முடியாத, தேடி தேடி படிக்கிறேன். அப்புறம் பேசணுங்கிற எல்லையை கடந்து அதில் கரைய தொடங்குகிறேன். என்ன மதம்ங்க, செத்தா தெரியும் நீங்க யாரு நான் யாருன்னு? உலகத்துக்கு இல்ல, நமக்கு. எங்கேயாவது சந்திப்போம்ல, அப்ப பேசுவோம்ல. எவ்வளோ முட்டாள்தனமா இருந்துட்டோம். இந்த பெரிய புராணம் அதை சொல்கிறது, வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிறது. 63 நாயன்மார்களை வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிறாருங்க. எனக்கு இதுல என்ன தெரியுமா, ஆச்சரியத்திலையும் ஆச்சரியங்க, மூணே மூணு பெண்கள் தான். காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார், திலகவதியார் கூட நாயன்மார் இல்ல, தீட்சை கொடுத்தவங்களை தான் அவங்க அப்பர் சுவாமிகளுக்கு. இந்த மூணு பேர் தான், இந்த மூணு பேர்ல இசைஞானியார் கூட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அம்மா விட்டுடுங்க. இந்த மத்த ரெண்டு பேர் இருக்காங்களே, கூன் பாண்டியருடைய மனைவி மங்கையர்க்கரசி, பரஞ்சோதியினுடைய மனைவி காரைக்கால் அம்மை, இந்த ரெண்டு பேருக்குமே சிக்கலே புருஷன் தான், வீடுதான் சிக்கலே. இந்த சிக்கல்கள் இருந்து வெளியில வந்தவங்க தான் ரெண்டு பேரும். இதை இன்னைக்கு சொன்னா ஏத்துக்குவீங்களா? வீடுதான் சிக்கல், வீட்டுல இருந்து வெளியில வந்தா நாயன்மார் ஆகலாம்னா? அந்த ரெண்டு பேர் என்ன பாடுபட்டு இருக்காங்க. செயற்கரிய செய்தார் மங்கையர்க்கரசி, செயற்கரிய செய்தார் காரைக்கால் அம்மை. நான் இன்னைக்கு வரலாறை சொல்லுகிறேன், நம்முடைய தமிழ்நாட்டின் பக்தி இயக்கத்தை முன்னெடுத்து சைவம் தழைக்க பாடுபட்டவர்களில் முன்னத்தி ஏர் பிடித்தவர்களில் ஒருத்தி காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாருடைய முயற்சியினால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பக்தி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை துணிச்சலாக சொல்ல முடியும். இன்னொருவர் திருமூலர். இந்த திருமூலரும் காரைக்கால் அம்மையாரும் கொண்டெடுத்த பக்தி இயக்கம், அதற்கு பிறகு திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் மாணிக்க வாசகராலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் முன்னெடுக்கப்பட்டது சைவக்குறவர் நால்வர். இந்த போராட்டங்களுக்கு பிறகுதான் பாடல் பெற்ற திருத்தலங்களாக பல திருத்தலங்கள் நமக்கு கிடைத்து இன்றைக்கு அன்னார்ந்து பார்க்கக்கூடிய சைவ திருத்தலங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இதோ இந்த புராணத்தில் உலா வருகின்ற அத்தனை வரலாற்று புருஷர்களாலும் வரலாற்று பெண்மணிகளாலும் இது நிகழ்ந்தது. நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தேன், அந்த கோபுரத்தை இப்படி பாக்குறேங்க. நான் இன்னைக்கு வரலாறு சொல்றேன். இந்த கோபுரம் இருக்குல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, புனையப்பட்டிருக்கக்கூடிய, அதில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்குல்ல, இன்னும் 100,000 ஆண்டு போனாலும் தமிழ்நாட்டில் இருந்து இந்த சிந்தனையை யாராலும் எடுத்துவிட முடியாது என்கின்றபடிக்கு நிமிர்ந்து நிற்கிறது கோபுரம். இது அரசியல் அல்ல, இது இந்த மக்களின் வாழ்வியல் நெறி, நம் நாட்டு மக்களின் வாழ்வியல் நெறி சமயம் என்பது. ஜாதிக்குத்தான் நாம் எதிராக போராட வேண்டும் தவிர சமயங்களுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது பெரிய புராணம். பெரிய புராணத்தை வாசித்து வாசித்து உள்ளே போகின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான செய்தி வருகிறது. இப்படிலாம் செய்ய முடியுமா? ஒருவரால் இந்த செயற்கரியதை செய்ய முடியுமா? எங்க வீட்டுல, நான் மேல் தளத்துல குடித்தனருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு அம்மா, யாரோ ஒருத்தங்க வந்து பூஜை பண்ணிருக்காங்க உங்க வீட்டுல. அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு இந்த பூஜை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு 15,000 ரூபாய் புடவை புதுசா வாங்கியிருக்கு தான் பொண்ணு கல்யாணத்துக்கு, அதுவும் பட்டு வேஷ்டியும் அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும். அதை எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் தட்சணையா கொடுத்துருச்சு. அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா கொடுத்ததுல இருந்து இந்த அம்மாவுக்கு மனசே சரியில்லை. உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துருக்க கூடாதோ? ரெண்டாவது நாள் ஹார்ட் அட்டாக்ங்க அதுக்கு. தான் கொடுத்துட்டோம் அப்படிங்கறத யோசிச்சு யோசிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதுக்கு. எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின், எது செய்தாலும் தன்னுடைய எண்ணத்தின் பலத்தினால் அது செய் என்று சொல்லக்கூடிய பாத்திரங்களை நமக்கு அறிமுகம் செய்கிறது பெரிய புராணம். உலகத்தில் எது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொன்னா வாக்கு காப்பாத்துறது ரொம்ப பெருசுங்க. அதனால்தான் இஸ்லாமியர்களுக்கு தாலியோ மெட்டியோ எதுவுமே கிடையாது, கல்யாணம் அப்படின்னு வாக்குதான். இந்த வாக்குல அப்படியே நிப்பாங்க, வாக்குதான் பிரியணும்னாலும் வாக்குதான், சொல்தான், சொல்லில் தான் இறைவன் நிற்கிறான். சொல்றாரு பட்டினத்தார், மூணு பேரை சொல்றாரு, மூன்று பேரில் அவர் சொல்லுகின்ற என் நான் காதறிந்த ஊசியும் கடை தெருவுக்கு வாராதுன்னு சொன்ன பட்டினத்தார், எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார். நான் இங்க நிறுத்துறேன். நமக்கிட்டையும் அந்த துறவு இருக்கு, ஆனா முழுமையா இல்ல. சில பேர் துறவுன்னு சொன்னா கூட என்னால ஒத்துக்கிறது இல்ல. துறவுனா அந்த சாமியாரா போறது இல்ல, நான் விட்டுட்டேன், நான் இதை விட்டுட்டேன், நான் இதை செய்யறது இல்ல, அதை விட்டுட்டேன் அப்படி சொல்றோம்ல. நீங்க உண்மையாவே ஒரு விஷயம் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அளவுகோல் இன்னைக்கு பர்வீன் சுல்தானா கொடுத்துட்டு போறேன். உண்மையாவே ஒரு விஷயம் விட்டுட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லன். என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப சிம்பிளா, இப்படி இப்படி சொன்னா புரியாது. நான் சொன்னல இப்படி சொன்னாலும் எனக்கு புரியுங்கிறது, அது 30 ஆண்டு கால என்னுடைய பயிற்சி. ஆனா இதுக்கு விளக்கம் சொன்னா இனிப்பாயிருவீங்க. இப்போ என்ன விளக்கம் தெரியுமா? நீ எந்த பொருளை விடுகிறாயோ அந்த பொருளை விட்டதனால் வந்த துன்பம் உன்னை தொடவில்லை என்றால் நீ உண்மையில் அதை விட்டு விட்டாய் என்று பொருள். எதை துறக்க வேண்டும் என்றால் நீ எதை துறந்தாயோ அதனால் வரக்கூடிய துன்பம் உன்னை அணுகக்கூடாது. ஆனா இந்த அம்மா இருக்குல்ல, கொடுத்துருச்சு தானம், திறந்துருச்சு ஒரு பொருளை, ஆனா துன்பம் வந்துருச்சே, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே, அப்ப அது திறக்கல. லெட் இட் கோ என்ற சொல் இருக்குல்ல, இதுவும் கடந்து போகும்ங்கிற சொல் இருக்குல்ல, அதுதான் துறவு. நான் ரொம்ப நெகிழ்ந்து இதை சொல்லுகிறேன். பட்டினத்தார் எல்லாவற்றையும் விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். பெரும் பணக்காரர், பெரும் செல்வந்தர், எல்லாத்தையும் விட்டு அவரால் கூட ஒரு விஷயத்தை விட முடியல. ஒரு விஷயத்த இல்ல, என்னால சில விஷயங்களை விட முடியலன்னு பட்டியல் போடுறார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். இந்த 3 விஷயம் சொல்றார். வந்து ஒருத்தன் குழந்தை கேட்கிறாருங்க, தர முடியுமா? சீராளன் விளையாடிட்டு இருக்குது புள்ள, இவர் யார் வந்தாலும் சிவனடியார்னு சொல்லிட்டாருனா சோறு போடுவார், சாப்பாடு போட்டுருவார், அவர் எது கேட்டாலும் கொடுப்பார். சிறு தொண்டர், அந்த சிறு தொண்டர் சிவனடியார் சிவனாகவே வருகிறார், சிவனே வர்றார் சிவனடியாரா. என்ன சாப்பிடுறீங்க? உள்ளக்கறி. திருவெங்காட்டு நங்கை மனைவி நேரா உள்ள போய் உள்ளக்கறி கேக்குறாங்க. எனக்கு எங்க தெரியுமா நடுங்குது, இப்ப பேசும்போதே நடுங்குது எனக்கு. ஏன்னா புள்ளக்கறி சமைச்சு கொடுத்தார்ல, அவரு நாயன்மார் பரிமாறினவர். வெட்டி சமைச்சால திருவெங்காட்டு நங்கை, அவர் நாயன்மார் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள், நம்ம எல்லாம் யாருன்னு சொல்றா தெரியுமா சேக்கிழார்? நம்ம யாருனா மண்ணின் வேரணையர் மகளிர். ஒரு மரம் இருக்குன்னா அடிமரம் தெரியும், கிளை தெரியும், இலை தெரியும், காய் தெரியும், கனி தெரியும், எல்லாம்

கொலைன்னு சொல்றாருங்க, குழந்தை வெளியில விளையாடிட்டு இருக்கு, நீங்க அதை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கொலை நடுங்கிறோங்க. அது அந்த அம்மா கொண்டு வந்து அந்த பிள்ளைய அப்படி நிறுத்துது. ஏன்னாங்க அஞ்சு ஆறு வயசுங்க சின்ன பிள்ளை, பேரழகன் இப்படி இந்த தாவா கிட்ட இப்படி தூக்கி இப்படி நிறுத்தி இப்படி முகத்தை பாக்குது. முத்தம் கொடுக்கணும்னு தோணுதுங்க அதுக்கு அந்த அம்மாக்கு. கடைசியா போறானே, முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. பிரசாதம் எச்சில் படக்கூடாதுன்னு முத்தம் கொடுக்கலையா? இப்படி சொல்லுதுங்க இலக்கியம். எனக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அந்த டைம்ல. சரி, நான் அந்த அம்மா சமைச்சிருச்சிங்க. அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க, இந்த பையன் சரின்ட்டான். எனக்கு எங்க தெரியுமா, நான் புகழற ஒரு ஆசிரியரா, ஒரு தாயா, ஒரு பெண்ணா, நாம ஜெயிக்கிறோங்கிறது இல்லைங்க முக்கியம். நாம ஜெயிக்கிறதுக்கு சில பேர் அனுமதி கொடுக்கறாங்க பாருங்க, அவங்கள நம்ம மறந்துடுறோம். அந்த குழந்தை சரின்னு சொல்லிச்சிங்க, வெட்டுப்பட்டது அந்த குழந்தை தான். அந்த குழந்தை சரின்னு சொல்லுது, சரிமா அப்படிங்குது. வெட்டிட்டாங்க, ஐயோயோ, அது சொல்லும் பொழுது சொல்லணும், பார்க்கணும். வெட்டுறது இவருதான், யாரு, சிறு தொண்டர் தான் வெட்டுறாரு. கால புடிச்சது அம்மாவா? படிச்சு பாருங்க, படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இது எல்லாம் என்ன தெரியுமா, இது நடந்ததா நடக்கல, அதெல்லாம் பக்தி என்று ஒன்று வந்து விட்டால், இலக்கு என்று ஒன்று வந்து விட்டால், எதையெல்லாம் அறுக்கணும், எதையெல்லாம் விட்டுக் கொடுக்கணும், விட்டுக் கொடுத்து விடவே முடியாதபடிக்காக இருப்பவை எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பதுதான் பெரிதினும் பெரிது. விட்டுக் கொடுக்க முடியாதுங்க. இதுல டாப் ரேஞ்சுக்கு எங்க போறாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு த்ரில்லர் மூவி பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த புராணத்தை படிச்சா லேயர் லேயரா போகுதுங்க. சமைச்சிட்டாங்க, ஆனா அம்மாவால தலை சமைக்க முடியல. அம்மா இல்ல, வந்தவன் சிவன் இல்ல, பரிமாறி எல்லாம் இலையில பாக்குறாரு, எல்லாம் இருக்கு, தலை தலைக்கறி இல்ல, தலைக்கறி கொண்டு வா. அதாவது கடைசி வினாடி வரைக்கும் விடணுங்க, அப்போதாங்க இறையருள் கிடைக்கும். புடிச்சுக்கிட்டே இருந்தா திரௌபதி கிடைச்சதா, கிருஷ்ணான்னு விட்டால வந்துருச்சு. அலைஞ்சிட்டே இருந்தாங்களே ஹாஜரா, இங்கைக்கும் அங்கைக்கும், சவா மருவா சவா மருவான்னு அலைஞ்சிட்டே இருந்தாங்களே. சை ஏழு முறை அலைஞ்சாங்களே, கடைசியா உயிர் போற நேரத்துல யாழ்லா அப்படின்ன உடனே அந்த இஸ்மாயில் கால அப்படி தட்டினாரு, சம்சம் வந்துச்சே கடைசி நெருப்புல இறங்கி கால் வச்சதுக்கு அப்புறமா தானே நெருப்பு அணைஞ்சுது. இறைவா என்னை ஏன் கைவிட்டீர்னு கடைசி வினாடியில அப்படி போன அப்புறமா தானே உயிர் தெழுந்தார். நான் சொல்றேன், பெரிதினும் பெரிது கேளுங்கின்ற இந்த தலைப்பில் பெரிய புராணத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது ஒரு வினாடி கூட சந்தேகம் இல்லாமல் 100% விடுறீங்களா, அங்கே ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய உன்னதம். 100% விட்டுறணும். ஒரு பாயிண்ட் கூட இல்லாம விடுறாங்க. அவ தலைக்கறி சமைச்சு வச்சு வச்சு வச்சிடுறா. வச்ச உடனே சாப்பிட உட்கார்ந்தவர் கேட்டாரு, எங்க உங்க பிள்ளை, எப்படி இருக்கும், அமைதியா இருக்காங்க ரெண்டு பேரும், கூப்பிடுங்க வருவாங்க. அம்மா அழுறா, எப்படி வருவான், சீராளா கூப்பிடு சீராளா, கூப்பிட்ட உடனே புள்ள ஓடி வந்துருச்சு வெளியில இருந்து. அப்படி சொல்லுது பெரிய புராணம். நீ பெரிதினும் பெரிய விஷயங்களை செய்தால் இறைவன் அதை விட பெரிய விஷயங்களை உனக்கு செய்வான் என்பது அவனுக்கு முன்னால் நீ தாழ்பணிய வேண்டுமே, முழுமையாக உன்னை ஒப்படைக்க வேண்டுமே. ரூமி சொல்கிறார், சில நேரங்களில் தொழுகையில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. அப்பா வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க, தூங்க மாட்டீங்க, இன்னைக்கு தூக்கம் வராது. தொழுகை எல்லாம் தொழுகை அல்ல, தொழுகையில் சில வினாடிகள் தான் தொழுகை நடக்கிறது, கனெக்ஷன் இருக்குல்ல, அது எப்பவாது தான் வரும். சில பெரிய விஷயங்கள் எல்லாம் யோசனை, எங்க அப்பாங்க கவிஞர், அவரு பாண்டியம் படிக்க அடிக்கடி வந்துட்டு போவார், இங்க நடக்கும்ல முஷாயிரெல்லாம் நிறைய நடத்துவீங்களே, அப்பா இங்க வந்துட்டு போவார். எனக்கு சின்ன வயசுல தெரியும், இந்த இனிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வந்தாலே வானம் படிக்க போயிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம்.

0: அவர் சொன்னாருங்க, மரணம் அடைகிற அந்த தருணத்துல சொன்னார். இதை பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். 10 மணிக்கு இருக்கிறார், 7 மணிக்கு கவிதை சொன்னாருங்க அப்பா. அப்ப ட்ரூ கவிஞன், உண்மையான கவி. தாரிக் நே மாசி கே ஓ தௌர் பி தேகே ஹே லம்ஹோ நே கதா கி தி சதியோ நே சஜா பாயி. ஏ அப்பா, காலம் தன் பேரேட்டில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. அர்த்தம் பெரிய விஷயம், இதை புரிஞ்சுக்கிட்டா. யார் ஒருவர் வினாடிகளை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் யுகங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். முழுமையாக தன்னை ஒப்படைத்தல், அந்த பின் பாயிண்ட்ல நிக்கிறது இருக்குல்ல, வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், முடியாதுப்பா என்னாலங்கிற. அடுத்தது, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். நான் பெண், எனக்கு அந்த நிலைப்பாட்டில் முழுமையான அறிவு இல்லை. படித்ததை பெற்ற அறிவை பகிர்கிறேன். பெண்களுக்கெல்லாம் அந்த நிலை வேறு, தாய்மை என்கின்ற நிலை உண்டு. எங்களுடைய நிலைப்பாடே பயாலஜிக்கலாவோ சைக்கலாஜிக்கலாவோ பிசியாலஜிக்கலாவோ வேற, ஆண்கள் என்பவர்கள் வேறு. அவர்களுடைய சைக்காலஜி, அவர்களுடைய பிசியாலஜி, அவர்களுடைய பயாலஜி வேற. திருநீலகண்டர் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் பிற பெண்களின் மீது இச்சை. ஒரு முறை அவர்கள் அந்த இச்சையை நுகர்ந்து விட்டு வருகிறார்கள். ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு வந்துட்டு மனைவியை அழைக்கிறார். மனைவிக்கு தெரிந்து போனது இவர் சரியா இல்லை. அவர் தொட அனுமதிக்கல. தொட அனுமதிக்காத பொழுது என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். என்ன தொடக்கூடாது, சாமி மேல சத்தியம், சிவன் மேல சத்தியம். அவர் அப்படியே நின்னாருங்க, திருநீலகண்டம் தான் நின்னார். என்னைன்னு சொல்லல அந்த அம்மா, எம்மைன்ட்டாங்க. எம்மைன்னு சொன்னதால் இனிமேல் என் வாழ்க்கையில் பெண்களை தீண்ட மாட்டேன் என்ற சத்தியத்தை அந்த வினாடியில் எடுத்தார் திருநீலகண்டர். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்ங்கிறாரு பட்டினத்தார். குழந்தை வெட்டி தர முடியாது, இளமையை துறக்க முடியாது. பெரிய புராணத்தில் வந்தவர்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்தார்கள், செயற்கரியதை செய்தார்கள். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் சில சாதனைகளை செய்கிறார்கள். எனக்கு இன்னும் ஒருத்தரை ரொம்ப பிடிக்குங்க, அது திருமூலர் பேரறிஞர் அண்ணா. எப்பொழுதுமே அவருடைய வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒன்றே குலம், அவர் சொன்னதுதான், திருமூலர் சொன்னதுதான், திருமந்திரம். என நான் இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இதை ஒரு வாய்ப்பு எனக்கு முத்தமிழ் மன்றத்தில் சொல்லுவது என்பது எனக்கான ப்ரிவிலேஜ், எனக்கான பெருமை. எங்க அப்பாக்கு தமிழ் படிக்க தெரியாது, ஃபுல்லா உருதுதான், தமிழ் குட்டி குட்டி தான் படிப்பார். எங்க வீட்டில் நாங்க 5 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்கள படிக்க வச்சுதுங்க எங்க அம்மா. இவ்வளவு வறுமையா இருந்தாலும் வேலைக்கு அனுப்பல, படிக்க வச்சுட்டாங்க. நீங்க 5 பேரும் நல்லா இருக்கும், கற்ற கல்வியால் நல்லா இருக்கிறோம். 5 பேரும் கல்வியை வைத்துதான் நன்றாக இருக்கிறோம். 5 பேரும் நன்றாக இருக்கிறோம். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இந்த 5 பேர்ல கவிதை பாட்டு இதெல்லாம் நான் மட்டும்தான் எங்க அப்பாவோட உட்காந்து கேட்பேன். எங்க அப்பா அப்படின்னாலே கவிதை சொல்றாருன்னு அர்த்தம், எல்லாரும் ஓடிடுவாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். எங்க அம்மா அப்படின்ட்டு போயிடுவாங்க, நான் மட்டும்தான் கேட்பேன். அப்பாவுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கும் எனக்குமான அந்த நெருக்கம்ங்கிறது கவிதை தொடர்பானது. நிறைய விஷயங்கள் சொல்வார் அப்பா எனக்கு. அப்பா சொன்ன கவிதைகள் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு புக்கே போட்டுடலாம். நான் மனப்பாடமா அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன்னா போட்டுருவேன். வக்ஸே டர்கர் ரஹோ நா ஜானே கப் பத்லேகா உஸ்கா மிசாஜ், வக்சே ஹே தின், வக்சே ஹே ராத். காலத்திற்கு பயந்து கொள், அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். இப்படியா சொல்வாரு குழந்தைகிட்ட? சொல்வாரு எங்க அப்பா எங்கிருந்தாவது ஏதாவது. எங்க அப்பா என்னுடைய அண்ணனுக்கு காலிப் தான் பேர் வச்சாருங்க. என் அண்ணனுக்கு பேர் காலிப். கவிதையில் அவ்வளவு ஆர்வம். மிர்சா காலிப் பேரை தான் அப்பா வச்சார். காலிபனுடைய அடுத்த சிஷ்யர் தான் அல்தாஃப், ஃபர்ஸ்ட் டிசைபிள். என் அண்ணனுடைய பேரு காலிப் அல்தாஃப் தான். பாட்டு பிடிக்கும் அப்பாவுக்கு, அதனால என் பேர் பர்வீன் சுல்தானு வச்சார். அந்த அம்மா இருக்குது இல்ல, இன்னைக்கும் பாட்டு பாடுறம்மா. அஸ்ஸாம்காரங்க, பத்ம விபூஷன் பேகம் பர்வீன் சுல்தானா. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், அப்பா பாடுறேன் தான் பேர் வச்சார் போல. ஒரு நாள் என்னுடைய 8வது வகுப்பு, நான் நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க ஷீட் வீட்டில் இருக்கோம், டிப்பு ஸ்ட்ரீட். அதுல ஒரு குட்டி பால்கனி இருக்கும். சனிக்கிழமை அப்பா வந்து 50 ரூபாய் கொண்டு வருவார் எக்ஸ்ட்ரா மணி. அன்னைக்குதான் அடுத்த நாள் வந்து கறி சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு. நல்ல கறி வச்சு சமைப்பாங்க அம்மா, அந்த 50 ரூபாய் வச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா கறி சாப்பாடு. அன்னைக்கு அப்பா 50 ரூபாய் கொண்டு வரல. வீட்டுல அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை, எனக்கு நல்ல ஞாபகம். ராத்திரி 11:30 இருக்கும், அம்மா சண்டை போட்டு தூங்கிட்டாங்க. எங்க யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல அன்னைக்கு நைட்டு. நாங்க எல்லாருமே அழுது தூங்கிட்டோம். அப்பா நாளைக்கு காலையில அவ காசு கொண்டு வரலையேன்னு சொல்லிட்டு சண்டை. அம்மா ராத்திரி 11:30-12 இருக்கும், என் காலை யாரும் இப்படி சுரண்ட மாதிரி எழுந்திருச்சு பார்த்தா அப்பா எந்திரினர். வேற அப்பா பால்கனிக்கு போனார், நானும் பால்கனிக்கு போறேன். ரூம்ல என் ஜோல்னா பை இருக்கு. அம்மா எழுந்திருச்சிட போறா, மெதுவா எடுத்துட்டு வந்தார். மெதுவா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். தரந்து பார்த்தா இதா பெரிய புக்கு. நான் ரத்னா கேஃப்ல இறங்கினா 50 ரூபாய் இருந்துச்சு. கீழே புக்கெல்லாம் போட்டு வித்தானா, இந்த பெரிய புக்கு 50 ரூபான்னு சொன்னான். என் புள்ள படிக்கிற புள்ள. புக்கு வாங்கினா இவ விடமாட்டா. வாங்கிட்டேன், தமிழ்லதான் இருக்கு, எனக்கு தெரியாது என்ன புக்குன்னு, படி. அந்த லை இந்த மாதிரி ஒரு தெரு லைட் விழுது பல்கனில. 13 வயசு எனக்கு, இப்படி பாக்குறேன் என்னன்னு, என்ன புக்குன்னு. திருமூலர் அருளிய திருமந்திரம். இன்னைக்கும் அப்பாவுடைய நினைவா அந்த புக் என்னுடைய ஷெஃப்ல இருக்கு. அப்படிதான் திருமூலர் எனக்கு அறிமுகமாகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், படமாடும் கோவில் பகவர்கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்க்கதாக, நடமாடும் கோவில் நம்பர்கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்கதாமே. எவ்வளவு சிந்தனை, எவ்வளவு பெரிய சிந்தனை. சாமிக்கு கொடுக்காத, கோயிலுக்கு கொடுக்காத. கோயிலுக்கு சாமி கொடுத்தா மக்களுக்கு வராது, மக்களுக்கு கொடு சாமிக்கு போயிரும். இத ரொம்ப அழகா சொல்வாரு கிருபானந்த வாரியார். அப்பெல்லாம் போஸ்ட் பாக்ஸ், போஸ்ட் லெட்டர், லெட்டர் எல்லாம் போடுற பழக்கம் இருந்த காலம். லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிடும். நேரா போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்தா நம்ம போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது. அடிம்பர், நீ போஸ்ட் பாக்ஸ்ல போடு, இது மனுஷன் கொடுக்கறதா. படமாடும் கோயில் வந்து போஸ்ட் ஆபீஸா. படமாடும் கோவில் பகவருக்கு ஒன்றியில், நம்ம தெருவில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்க்கு நம்ம லெட்டர் போவாது. படமாடும் கோவில் பகவர்கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர் கதாக, நடமாடும் கோவில் நம்பர் கோன்றியில், படமாடும் கோவில் பகவர் கதாமே. அங்கிருந்து அங்க போயிடும். இப்படிப்பட்ட சொற்களுக்கு உரியவர் திருமூலர். திருமூலர் சொல்கிறாருங்க, அவர் அவரை போல் என்னை கேட்டால், எப்படி நாம் திருக்குறளை கொண்டாடுகிறோமோ அப்படி இந்த சமூகம் திருமந்திரத்தை கொண்டாட வேண்டும். இன்ன பிற இலக்கியங்களின் பின்னால் நாம் போறோம், திருமந்திரத்திற்கு பின்னால் நாம் போறதே இல்லை. அவர் சொல்றார், எது உன்னதமானது? பசிக்குதா? பசு இருக்கு, ஒரு வாயுரை. கடவுளுக்கா? ஒரு பச்சிலை. கடவுளுக்கு ஒரு பச்சிலை கொடு, பசுவிற்கு ஒரு வாயுரை. உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அடுத்தவங்களுக்கு கொடு, புண்ணியம் இதெல்லாம். சரி, உங்ககிட்ட பசு கொடுக்கறதுக்கு வைக்கலாம் இல்ல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது சோரம் இல்ல, கடவுள்கிட்ட போய் போடுறதுக்கு உனக்கு பச்சிலை எடுக்கிறதுக்கு நேரமும் இல்ல, மனசும் இல்லனா ஒண்ணு செய்யறியா? மற்றவருக்கு இன்னுரை தானே. சிரிச்சு பேசு, நல்லா பேசு, அது புண்ணியங்கிற. நான் யோசிச்சு பாக்குறேன், யார் இந்த திருமூலர், என்ன செய்தார்? இப்ப நேத்து ஒரு மூணு நாளைக்கு முன்னால கர்நாடகால பாம்பு அடிச்சது. இப்போ செய்தி என்னன்னா, ஒரு ஆள் வந்து முகமூடி போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாருக்கிட்ட தெரியுமா கொடுக்க போறாங்க? உள்ள இருக்கிற முகத்தை, அந்த மூக்கு துவாரத்துல இருக்கக்கூடிய அந்த மில்லி மீட்டருக்கான அளவை கூட வரைஞ்சி கொடுக்கறதுக்கு ஏஐ கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த மூஞ்சிய. அது இப்ப திரை கிழிச்சு நம்ம காட்ட போகுது உள்ள யாரு இருக்கான்னு. தோல் உரித்து உள்ளே இருக்கின்ற முகத்தை கொண்டு வருகின்ற விஞ்ஞானம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கே தவிர, இன்னொரு உடலுக்குள் உயிர் செலுத்துகின்ற வித்தை இன்னைக்கு தெரிஞ்சதா? திருமூலனுக்கு தெரிந்திருந்தது. பெரிய விஷயம் இல்ல, அது கற்பனை இல்லையே, வாழ்ந்த கதை தானே. திருமூலன் சித்தன் சுத்திக்கிட்டே இருக்கிறான், பார்த்தா ஒரு இடையன் பாம்பு கடிச்சு செத்துட்டான். அந்த ஆடு மாடு எல்லாம் தவிக்குது அவன் பின்னாலேயே. ஆடு மாட்டுக்கு போறதுக்கு தெரியல, அத இடையனை விட்டு போக மாட்டேங்குது. அவருக்கு மனசுல ஒரு துக்கம் வந்துருச்சு, ஒரு பாசம் வந்துருச்சு அந்த ஆட்டு மாடு மேல. உடனே என்ன பண்ணாரு, போய் ஒரு இடத்துல படுத்துட்டு தன் உயிரை எடுத்து இடையன் உயிர்ல செலுத்தி அவர் எழும்பி உட்கார்ந்து அந்த அந்த ஆணிரைகளை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துட்டு அப்புறம் வந்து சேருவோன்ட்டு விழுந்து இறந்து அந்த உயிரை எடுத்து இடையன் மனசு உடம்புல போட்டார். நான் எங்க தெரியுமா வியக்கிற, உயிர் தானேங்க திருமூலருது, மூளை இடையன் தானே. சித்தன் உயிர் அந்த மூளையை தன் வசப்படுத்தியது. திருமூலனாகவே வந்திருந்தான், எடுத்து போய் ஆணிரைகளை தன்னுடைய இடத்தில் சேர்த்துட்டு திரும்பி வந்து பாக்குறாரு, உடம்ப காணோம், எரிச்சிட்டாங்க. அந்த இடையன் உடலிலேயே இருந்து இந்த உலகத்தை நீத்தவர் திருமூலர். இப்படி ஒரு கதை பெரிய புராணத்தில் வருகிறது. நான் இப்படி நிறுத்துறேன். ஏழாம் நூற்றாண்டில் வந்த ஆதிசங்கரர், இந்து மதம் என்கின்ற ஒரு மதத்தை பொலிட்டிசைஸ் பண்றார். அவர் மிக மிக மிகப்பெரிய ஆளுமை. அவரால் தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு ஒரு டிசைன்டா ஒரு விஷயம் இருக்குன்னா, ஆதிசங்கரருக்கு அதில் மிக முக்கியமான பங்கு உண்டு. ஆதிசங்கரர் சிவானந்த லஹரி அப்படின்னு ஒரு வடமொழி இலக்கியத்தை இயற்றுகிறார். அந்த சிவானந்த லஹரியில ஆதிசங்கரருங்க, நீங்க வேணா எடுத்து பாருங்க, 61வது ஸ்லோகம் கடவுள் மீதான அன்பை சொல்கிறது. இங்க நான் நிறுத்துறேன். சரியை, கிரியை, ஞானம், யோகம், நாலு முறைதான். இந்த நாலு முறையில் தான் இறைவனை வழிபட முடியும். சரியை என்பது பக்தி, கிரியை என்பது நம்முடைய மூச்சை அடக்கி இருக்கும் வாழ்வியல் முறை, ஞானம் என்பது ஞான வழிபாடு, யோகம் என்பது யோக வழிபாடு. இன்னைக்கு யோகாலாம் சொல்றாங்கல்ல, யோக வழிபாடு. ஒவ்வொரு மதமும் இந்த நாலு மதத்துலதான் அடங்கும். ஒன்று இன்னொன்றை ஏற்றுக்கொள்ளும், ஆனால் சிலது ஏற்றுக்கொள்ளாது. எனக்கு தெரிஞ்சு இஸ்லாத்துல பக்தி அப்படிங்கிற ஒரு சொல் இல்ல, சூஃபிசம்ல இருக்கு பக்திங்கிற ஒரு கான்செப்ட். ஒட்டுமொத்தமா இஸ்லாம் பார்த்தா சரணாகதி தான், பக்திக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. You submit yourself, அவ்வளவுதான், you obey. ஆனா சரியை அப்படி இல்லை. சரியை கொஞ்சம், இப்போ கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு என்ன பண்றீங்க, என்னென்ன பண்றோம்ல, இது பக்தி. பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு, பிள்ளையார அவரு கிரிக்கெட் ஆடுறாரு, அவர் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு, எப்படி வேணும் அவனா? கிருஷ்ணன் சின்ன குழந்தை, இளைஞன், முதியவன், குரு, பக்தியால வர்றது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை ஒன்று கலந்து உணர்வது இருக்குல்ல, அந்த ஒன்று கலந்து உணர்ந்து அவனோடு கொஞ்சி விளையாடுவது, அவனோடே கிடப்பது, அவனையே அணைத்துக் கொள்வது, இது எல்லாம் பக்தியினுடைய உன்னதம். இப்போ இந்த பக்தியை, இந்த கடவுள் பக்தியை ஆதிசங்கரர் எப்படி வேணாலும் சொல்லி இருக்கலாம். ஆதிசங்கரருக்கு தெரியாதா? யாரை உதாரணமாக எடுத்து சொல்றார்? இப்போ சார் சொன்னாரு, உங்க ஊருக்கு உங்க கம்பெனிக்கு ஒரு அம்மா வந்தாங்க, பர்வீன் சுல்தானா மாதிரி பேச்சாற்றலா, பேச்சாற்றலோட வரும், வந்துட்டாங்க. எத்தனை வருஷமா? இன்னும் முயற்சியில தான் இருக்காங்க. ஏன் தெரியுமா முயற்சியில இருக்காங்க? என்ன மாதிரி வரணுங்கிறதுனால முயற்சியில இருக்காங்க. அவங்கள மாதிரி வரணும்னு முடிவு பண்ணிருந்தாங்கன்னா என்னைக்கோ வந்திருப்பாங்க. தன்னை எக்ஸாம்பிளா நிறுத்துறதுங்க, தன்னை முன்னிறுத்திக் கொள்வது. தன்னை யார் ஒருவர் முன்னிறுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் அடுத்தவர்களால் உதாரண புருஷர்களாக சுட்டப்படுகிறார்கள். இதைத்தான் நான் ஊர் முழுக்க சொல்றேன். சிகரம் என்பது யாரோ ஒருவருடைய உயரம் அல்ல, அது நம் உயரம். எவன் ஒருவன் தன் உயரத்தை தொட்டானோ அவன் தான் சிகரம் தொட்ட மனிதனை தவிர அடுத்தவன் தொட்ட சிகரத்தை தொட்டவன் சிகரம் தொட்டவன் கிடையாது. நான் ஒரு மனிதரை சொல்லுகிறேன், இவரை போல் கடவுள் மீது அன்பு கொண்டு ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதுங்க. என்னை கேட்டா இளமை துறக்கலாம், பிள்ளைய கூட வெட்டலாம். பிள்ளைய வெட்டினவங்க தானே, வரலாறு இருக்கே நமக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் விட்டார்ல, பக்ரீத் இன்னைக்கும் வெட்டுறோமே. அப்ரஹாம் இசாக் ஐசக்க கொண்டு போனாருன்னு அவங்க சொல்றாங்க, இல்ல இஸ்மவேல கொண்டு போனாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அது நல்லா சொல்வாரு அப்துல் காதர் ஐயா, எல்லா தகப்பன்மார்களும் ஒருவர் தான், அவர் பரஞ்சோதி. இவர் ஆப்ரஹாம் அப்ரா, இவர் இப்ராஹிம் இப்ரா, எல்லாம் ஒண்ணுதான் பாரு. அடுத்தவர்களுக்கு செய்யலாம், பலிக்காத விஷயங்களை செய்யலாம், இதை செய்யவே முடியாதுங்க. நான் துணிச்சலாம் சொல்றேங்க, செய்ய முடியாது. பாருங்க, மூன்றாவது ஆளாக வருவது ஆதிசங்கரர் சொல்லுவதை, அதைதான் இதைத்தான் பட்டினத்தார் கடைசியா எடுத்து வைக்கிறார். நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், கொடுக்க முடியாது. லோக்கல் அனிஸ்திஷியாவும் இல்லை, ஜெனரல் அனிஸ்திஷியாவும் இல்லை, சரியா டாக்டர்? அனிஸ்தீசியாவே இல்லாம, மயக்க மருந்தே இல்லாம, டைரக்டா எந்த ஆயுதமும் இல்லாம கையில வச்சிருக்கிற சூரிய கத்தி எடுத்து கண்ணை நோண்டி சாமிக்கு வச்சா ஒரு ஆள் சாமிக்கு முடி கொடுத்துதல்லாங்க, ஏன்னா அது வளர்ந்துரும். நான் கல்கட்டாவுக்கு போயிருந்தேங்க, காளி கோயில் கான்செப்ட பார்க்க போயிருந்தேன். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் காளி? அங்க பலிபீடத்துல என்ன வச்சிருக்கான் தெரியுமா? பலி, இப்படி ரவுண்டா ஒரு பலி வச்சு பலிபீடம் இருக்கு. அங்க அந்த பக்கம் ஆடு ஆடெல்லாம் வெட்டுறாங்க, கோழி ஆடெல்லாம் வெட்டுறாங்க. இந்த பக்கம் இருக்கிற அந்த பலிபீடத்துல ஆடு வெட்டுறதுக்கு முன்னால எவன் ஒருவன் ஆட்டை வெட்டுகிறானோ அவன் நேரா வந்து தான் கழுத்த வைக்கணும். அங்க தான் கழுத்த வைக்கணும். என்ன கான்செப்ட் தெரியுமா? ஹே காளி மாதா, இதோ நான் இந்த பாவ உடலை, இந்த பாவ வாழ்க்கையை உனக்கு முன்னால் பலியிடுகிறேன். இனி நீ எனக்கு புது வாழ்க்கையை தந்து உன்னுடைய அருளின் பால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்னை எழுப்புவாயாக சொல்லிட்டு தலைய வச்சு தன்னை எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு புது மனுஷியா, புது மனுஷனா எழுந்து போறாங்க காளி கோயில்ல கல்கத்தால. தன்னை பலியிடுதல், தனக்கு தனக்கு விஷயங்களை கொடுக்கிறது, அதுவும் எப்படி? பேரன்பினால் கொடுப்பது. நான் ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் சொல்லி இடம் சாரிகிறேன், ஒரு மணி நேரம் ஆயிட்டு இருக்கு. சிவானந்த லஹரியில 61வது ஸ்லோகம் கடவுள் பற்று, சரியா இதை பற்றி சொல்கிறது. 63வது ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் ஒருவரை பேசுகிறார், அவர்தான் பட்டினத்தாரால் பேசப்பட்டவர், அவர்தான் மாணிக்க வாசகரால் பேசப்பட்டவர், அவர்தான் ஆதிசங்கரனாலும் பேசப்படுகிறார். அவர் சொல்கிறார், வழி நடை நடந்த மிதி அடி பசுபதியின் அங்கத்திற்கு குறி காட்டி ஆகிறது. மனசுல வாங்கி வச்சுக்கோங்க, விளக்கத்தை சொல்றேன். வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் புறங்கள் எரித்தவனுக்கு நீராடல் ஆகிறது. ஸ்லோகம்
1: சிறிது உண்டு சுவை கண்ட ஊ நமது தேவனுக்கும் படையலாகிறது. பக்தி என்னதான் செய்ய மாட்டாது, அன்பு என்போர் வேடுவ நன்றி வேறு எவர் என்று கேட்கிறார் ஆதிசங்கர். மூணு விஷயத்த சொல்றார், அன்புனாலே அவன் இந்த வேடு வந்தான், வேற யாரும் அன்புங்கிற சொல்லுக்கு ஈக்குவலா உலகத்திலே யாருமே கிடையாது. எந்த தாயும் கிடையாது, எந்த தந்தியும் கிடையாது, எந்த மகனும் கிடையாது, எந்த மகளும் கிடையாது, எந்த நண்பனும் தோழனும் காதலனும் காதலியும் கிடையாது. அன்பு என்றால் ஈக்குவல் டு வேடுவன். அந்த
2: அன்பு உறவுகள் பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள்.

வணக்கம் நேர்களே, மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜான சிவராஜ அனுஷனுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவரான பாபுகல உபஸ்திச தேரர் சவுதி அரேபிய மன்னர் சல்மன் பின் அப்துல் சசீஸ் ஆல் சவுஜிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிவராஜா அனுஜன் விடுதலைக்காக அமைதியான முறையிலும் அறவழியிலும் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் இலங்கை இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பினால் விசேட அமைதி போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபன் தெரிவனின் நினைவுத்தூவியை அமைக்கப்பட்டிருந்த திருவுருவச் சிலை போலீசாரினால் அகற்றப்பட்டமையை கண்டித்து தியாக தீபன் தெளிவன் திருவுருவச் சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று வடகிழக்கில் 8 மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தப்பட்டது. திலீபன் திருவுருவச்சிலையை அகற்றப்பட்ட சம்பவத்திற்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கு எவ்விதமான தொடர்பும் இல்லை என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கைவிடுவது நாட்டை மீண்டும் பொருளாதார படுகுழிக்குள் தள்ளும் என திணை தகுனு சுட்டி கூட்டி கூட்டுணைவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. செட்டியார் தெருவில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முறுகல் நிலையை தொடர்பில் இன்று 28 தேதி விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியா தமக்கு உறுதியளித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிதர் ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டேஷி பொராஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை முன்னரான ஒரு ஒன்றுகூடலை எதிர்வரும் நவம்பர் மாதம் 3 தேதி நடத்துவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிம்மபொகுனா கிராமத்தில் உள்ள வீட்டில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நெல் அறுவடையை காட்டு யானைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக வீட்டிற்கு முன்னால் நின்று கொண்டிருந்த 75 வயதுடைய விவசாயி ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி நேற்று உயிரிழந்துள்ளதாக அரலங்காவில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பது ஆட்சியாளர்கள் தமது மனதில் பதிந்து கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக செயற்படும் எதேச்சகரமான அரசாங்கத்திற்கு எதிர்காலத்தில் அதன் விளைவுகள் நிச்சயம் கிடைக்கும் எனவும் சர்வஜன அதிகார கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய மாகாணத்தில் சர்வதேச சுற்றுலா தின நிகழ்வை நல்லதண்ணி மோகினியல் நீர்வீழ்ச்சி அருகில் நடத்துவதற்கு மத்திய மாகாண சுற்றுலா திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2024-25 கல்வியாண்டிற்கான மகாபல உதவித்தொகையை வழங்கும் விழா பிரதமர் தலைமையில் இன்று நடத்தப்பட இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி 3 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மாதம்பை குளியாப்பட்டி வீதியின் கெல பந்தாரகம பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் தாய் படுகாயமடைந்துள்ளார்கள். தொடரும் இந்திய செய்திகள். வங்கி ஊழியர்கள் 3 நாள் வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக நள்ளிரவு திடீரென அறிவிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெரிய தீய சக்தி தமிழக வெற்றி கழகம் தான் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான ஷீமான் நேற்று விமர்சித்துள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி அந்த மாநில உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னில்லதா ஆகியோருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணியினர் நேற்று கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்கள். டெல்லி நகர் பகுதியில் சாலை பணிகளை ஆய்வு செய்கையில் அதனை வீடியோ எடுத்த நபரை டெல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் பர்வேஷ் வர்மா கன்னத்தில் அறைந்தது விமர்சனம் உள்ளது. பெங்களூரில் பழமையான ஊர்வசி திரையரங்கு இடிக்கப்படுகின்றது. 1200 இருக்கைகள் கொண்டுள்ள அந்த திரையரங்கில் ஒரு திரை மட்டுமே இருக்கும். 1980 ஆண்டுகளில் இந்தியாவில் அதுபோன்ற சுமார் 14,000 திரையரங்குகள் இருந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள்.
இந்தியா கனடா உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இருதரப்பும் தயாராகி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆதரவு தெரிவித்துள்ள ரஷ்யா, அதே நேரத்தில் ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய இந்தியா நிரந்தர உறுப்பினராக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் குறைந்து 110,120 விற்பனை செய்யப்படுகின்றது. தாய்லாந்தின் அரச சட்ட நீதிமன்றம் இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தல் குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்க உள்ளது. பாகிஸ்தான் முதல் கங்கோர் நீர்மூழ்கி போர் கப்பல் அரபிக்கடலில் தனது முதலாவது ஆயுத சோதனையை தொடங்கியதாக அந்த நாட்டு ராணுவம் நேற்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 12 பேர் இறந்தார்கள், 35 பேருக்கு படுகாயமடைந்தார்கள். இவர்கள் இறந்தவர்களில் இருவர் பெண்கள், ஒருவர் குழந்தை. அமெரிக்கா தனது அவசரகால பண்டையின் 6 பிரிவுகளை தயாரித்து வருவதனால் அந்த நடித்த தாக்குதல் கியூபாவாக இருக்கலாம் என பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் ஒற்றுமையை அரசாங்கத்தை விட்டு விலகப் போவதாக பரிசான் நேஷனல் என்னும் தேசிய முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்க சீன நட்புறவின் அடையாளமான 2 சிறப்பு விருந்தினர்கள் அமெரிக்கா செல்கின்றார்கள். அவை பிங் பிங் பூசாவோங் என்னும் 2 ராட்சத பண்டா கரடிகள். சிலஸ்பி 737 மேக்ஸ் விமானங்களின் மென்பொருள் பிரச்சனை இருப்பதாக போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள நீர் வடிய தொடங்கி இருக்கின்றது. சீனாவில் குப்பைகளை சேகரிக்கும் இளம் பெண்ணுக்கு ஆடை அலங்கார உலகில் வாய்ப்புகள் குவிகின்றது. ஆனால் அதற்காக வேலையை விட அவர் தயாராக இல்லை. விளையாட்டு செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் உமேஷ் ரங்கா பங்கேற்கும்படி ஈட்டியறிதல் போட்டி இன்று மாலை நடைபெறவுள்ளது. இந்தியா மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற SSN கோப்பைக்கான தென்னிந்திய கல்லூரிகள் இடையிலான கூடைப்பந்து போட்டியில் முதலிடம் பெற்ற SRM வள்ளியம்மை அணியினர் செயின்ட் ஜோசப் SSN கல்லூரி முறைய 2-3 இடங்களை கைப்பற்றியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவீர நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றால் TRTTamilnadu.com. உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியும் வானொலிய மறு ஒலிப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியில் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 376 ரூபா 35%, இந்தியாவில் 109 ரூபா 27 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330 ரூபா 42%, இந்தியாவில் 95 ரூபா 95 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 390 ரூபா 40%, இந்தியாவில் 115 ரூபா 69 பைசா. ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கையில் 437 ரூபா 70%, இந்தியாவில் 127 ரூபா 9 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 833 ரூபா 53%, இந்தியாவில் 67 ரூபா 81 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரை, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனேசில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர், 2 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodiguez Todorbrelke, VT Cash and Curry, Paris Lacha Palais, Todorbe Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:13 நிமிடங்கள். தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில்

மேலும் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசுலா செப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: கூடு ஒரு சில நிமிடங்கள்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கிறேன்.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாஸ் சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: பொந்துபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொந்துபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொந்துபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
0: மார்க்கெட் நேரம் சரியாக 11:16 ஐக்கியராஜ்யத்தில் 10:16. இன்றைய தமிழிலியின் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் இன்று பத்மஸ்ரீ பாலா அவர்களுடைய இன்று அல்ல 25ஆம் தேதி அவர் எங்கள் எல்லோரையும் விட்டு தவிக்க விட்டு அவருடைய பாடல்களை எங்களுக்காக தந்துவிட்டு சென்றவர் தான் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். அவருடைய 6வது ஆண்டு நினைவு தினம் வானொலிக்கு எடுத்து வந்திருந்தார்கள் எங்களுடைய அன்புக்குரிய அமெரிக்க ராஜா அவர்கள். அவர்களோடு சிங்கை மூர்த்தி அவர்கள், அவர்களோடு பிரான்சில் வசிக்கும் அருள் அவர்கள், அந்த மூவருக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பாலா அவர்களை பற்றி நாங்கள் 50 நிமிட பொழுது நினைவு கூர்ந்து அவரை பற்றிய பெருமைகளை கேட்டு பார்ப்போம். அன்பு உறவுகளே, முதலாவது அவர் பாடிய முதல் தேசிய விருது பெற்ற பாடல்

அன்பர்களே, பத்மஸ்ரீ பாலா அவர்கள் சங்கீதம் தெரியாத, உண்மையாக அவருக்கு சங்கீதம் என்றால் என்னென்றே தெரியாத ஒரு அவருடைய தாய்மொழியில் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம், கே வி மகாதேவன் அவர்கள். இந்த படத்தை அதாவது இயக்கியவர் அவருடைய பெரியப்பாவனுடைய மகன் அண்ணா. அவரை தான் தெரியும், கே விஸ்வநாதன் தான் உங்களை எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் சிப்பிக்குள் முத்து, சலங்கி ஒளி போன்ற வெற்றி படங்களை கொடுத்தவர். எஸ் பி பாலசுப்ரமணி அவருடைய குடும்பமே அந்த படங்களில் பாடுவார்கள். பார்த்தீங்களா தெரியும், தெலுங்கு அதாவது எஸ் பி சைலஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி, மூன்று பேரும் தான் அந்த பாடல்களை பாடியிருப்பார்கள். நீங்கள் படத்தை எடுத்துக்கும்போது யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே. அந்த பாடலுக்கு இவருக்கு முதல் முதலாக தேசிய விருது கிடைக்கப்பெற்றது. இந்த முன்னணிக்கு பாட வைத்தது இந்த வாணி அம்மாவும் ஜானகி அம்மாவும் தானாம் சொல்லி கொடுத்தார்களாம் தனக்கு. தன்னுடைய ஒரு போட்டியிலே அவர் சொல்லுகின்றார் அன்பு உறவுகளே. சரி, நாங்கள் பாலாவனுடைய வரலாறை பார்ப்போம். அதாவது அவர் இருந்தால் இப்பொழுது 80 வயசாகுது, 46ஆம் ஆண்டு பிறந்தவர். 46, ஓகே. அதாவது பாடுநிலா, பத்மஸ்ரீ, கலைமாமணி, பத்மபூஷன், பத்மவிபூஷணன் ஆகிய பட்டங்களுக்கு சொந்தக்காரன் இந்த பாலசுப்ரமணியம் அவர்கள். பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பாடகர், பன்முகத்தன்மை உண்மையாக எல்லா திறமையிலும் அவருடைய திறமை ஒரு தனித்தன்மை உடையது. அதாவது இசையமைப்பாளர், 63 படங்களுக்கு மேல், 50 படங்கள் தெலுங்கு படம், 10 அப்படி இப்படி திக்கி திக்கா மலையாளம் அப்படின்னு, தமிழில் ஒரு 5 படங்களே என்னால் சொல்லக்கூடியதாக இருக்குது. எனக்கு அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. திறமைப்படைத்த இப்படியான ஒரு தயாரிப்பாளர், நடிகர், இசையமைப்பாளர், மற்றது பின்னணி குரல் கொடுப்பவர். பின்னணி குரல் பாட படத்துக்கு கொடுக்குறார், ஆனால் அந்த கதாநாயகங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர். கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே பின்னணி குரல், அதாவது மோகன், கார்த்திக், கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்ற தெலுங்கு படங்களுக்கு இவர் தான் குரல் கொடுக்கிறது. ஆகவே அந்த குரல் சிப்பிகள் முத்துல வந்து தமிழ் படங்களுக்கு சிப்பி முத்துல வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் குரல் கொடுத்தவர். அதேபோல் கமலஹாசனுக்கு கூடுதலான பாடல்களை பாடியிருக்கின்றார். நல்ல வடிவான அவர் கமலஹாசனுக்கு பாடுவது தனக்கு ஈஸி என்று கூட ஒரு செவ்வியிலே சொல்லியிருக்கிறார். அவ்வளோ அழகாக நடிப்பார். ஆனால் பிறவு இன்னும் திறமையாக நடிப்பார். அவர் பிறவு தான் என்னவென்று சொல்ல, அந்த பாடகை பார்த்து கேட்டிங்களா பிறவு பாடுற மாதிரியே இருக்கும் உண்மையாக. அப்படி தனி இனிமையான குரல் வளத்தால் அனைத்து உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட பாடுநிலா எஸ் பி பாலா அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, ஒடிசா என 19 மொழிகளில் 40,000 பாடல்களை பாடி உலக கிண்ண சாதனை புரிந்தவர். பத்மஸ்ரீ பாலா அவர்கள் தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, ஜெயசங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவகுமார், கமல், ரஜினி, மோகன், விஜய், அஜித், சிம்பு, தனுஸ்வரை எல்லா கதாநாயகர்களுக்கும் பாடி எங்களை மகிழ்வித்த பாடுநிலா பார்வுக்கு இன்று நாங்கள் இவ்வளவு ஒரு ரம்மியோடு இருந்தவர்களுக்கு 6வது ஆண்டு நிவந்திலே எடுத்து வந்திருக்கிறார்கள் எங்களுடைய அமெரிக்க ராஜா, சிங்கப்பூர் மூர்த்தி, எங்கள் பரிசார்கள். யானை இருந்தாலும் 1000, இறந்தாலும் 1000 பொன் என்று அவரின் பாடல் எல்லா மொழிகளிலும் எல்லா நாட்டிலும் ஒலித்து கொண்டே இருக்கும் அன்புறவுகளே. அவர் இறந்தாலும் அவர் விட்டுட்டு போனது அவர் குரல் வளத்தினால் வெளியே வந்த பாடல்கள் அத்தனையும் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த நேரம் ஒரு சோகம் வந்துட்டாலும் எடுத்து பாலாண்ட சோக பாடலை கேட்கலாம். ஒரு ஆசையாக ஒரு காதல் பாடல்களை கேட்க ஆசைன்னா அப்படியே கேட்கலாம். அப்படியே சிரித்து ரகுயில் என்று தொடங்கிடறேன்டா அம்மாளாச்சி, என்ன ஆசையாக பாடுவாரா, சின்ன குயில் சித்ரா அதுக்கு வீடு கொடுத்து பாடுகின்றார்கள். அந்த நேரத்தில் இவ்வளோ வெக்கமாக இருக்கும் சித்ரா, உண்மையாக கூச்சம் உள்ளவா சித்ரா, பாவம் பாலு சிறியன்னு சொன்னாலும் சிரிக்க மாட்டாவா, அப்படியே ஒரு பெரிய கஷ்டம் என்று சொல்லி சமாளித்து மேடையில் சொல்லுவார். ஆந்திர மாநிலத்தில் நெல்லூர் மாவட்டத்தில் சித்தூர் என்ற சிறிய கிராமத்தில் சாம்பமூர்த்தி ஐயர் அவர்களுக்கும் சவுந்தலா தம்பதிகளுக்கு செல்வ புதல்வனாக 1946ஆம் ஆண்டு ஜூன் 4 பிறந்தார் இந்த பால இசையரசன். குரல் அரசன், இசை அரசன் என்றால் இசை அமைக்கிறது, குரல் பாடிக்கொண்டிருக்கின்ற குரல், எல்லா குரல் எல்லாத்துக்கும் பொருந்துவார். சூரியராஜனுக்கும் பாடுவேன், சின்ன மன மாதிரி பாக்கியராஜுக்கும் பாடுவார், கமலஹாசனுக்கும் பாடுவார், ரஜினிக்கும் பாடுவார். அதை விட இவரோட கூட பிறந்தவர்கள் வந்து 4 ஜூன் 4 பிறந்தார். இவரிடம் கூட பிறந்தவர்கள் 2 ஆண் சகோதரரும் 5 பெண் சகோதரிகளும்.
ஆகும். ஆந்திராவில் ஆரம்ப படிப்பை படித்து முடித்துவிட்டு தந்தையார் வந்து இவரை வந்து ஒரு பொறியியலாளராக்கும் இன்ஜினியராக்கவனும் என்ற கடுமையான ஆசையோடு இருந்திருக்கிறார். இவரை கொண்டு வந்து சென்னையில் சேர்த்தா சிங்கன் பள்ளிக்கூடத்திலேயே பாட தூங்கிடுவார். இந்த மாதிரி ஒரு லூசு தான் ஆக்கும். பாடி பாடி மீசை மீசையில் தட்டி கட்டிக்கின்ற இல்லை பாடிக்கின்ற இருப்பாரான்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் நாலஞ்சு பொடிகள் இருப்பார். ஆனால் ஹிந்தி பாடல்கள் தானே அவர் ரசித்து பாடுறது. அதான் ஹிந்தியில் வந்து எக்ஜிபிஷன் கேலியிலேயே அதுவும் ஹிந்தி மொழியில் அதுவும் தேசிய வருது. பாலச்சந்தர் படிப்பை மூடி ஆந்திராவில் படிப்பை முடித்து பிறகு சென்னைக்கு வந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் படிக்கும்போது நன்றாக ஹிந்தி பாடல்களை பாடுவார். அதேபோல் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடும் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ என்ற பாடலையும் பாடி எங்களுடைய விஸ்வநாதனையும் காட்டினார். அவரது தோல் பாடு ஐயோ விஸ்வநாதனிடம் போய் பாவம் பேபி மேலே நின்று எனக்கு ஒரு பாட்டுக்கு சான்ஸ் தாங்கன்ட்டு பாலசு நீ நல்லா தமிழை படிச்சுட்டு வந்த நல்லா பாடுற இப்படி ஒரு பெரிய கட்டிக்காரன் மாதிரி எத்தனை விட மாட்டேறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டெலிஃபோன் அடிச்சிட்டு பாலு என்ன மாதிரிலாம் பாடியிருக்கிறேன் இந்த பாட்டு என்னை எல்லாம் எங்கேயா கொண்டு வச்சுட்டு நான் எப்படி நான் நன்றி சொல்ல போகிறேன் அந்த வாணிஜியராமோட சேர்ந்த பாரதி கண்டமா அந்த பாடலை பாடிக்கு முடிஞ்சோன்னு ஒரு டெலிஃபோன் வருவான் 12 மணி நித்திர உள்ள விடாமல் தானே தான் வந்து மனுஷியோடு இருந்து கதைக்கிறதுக்கே நேரம் இருக்காதான் அடிப்பேறான் டெலிஃபோன் மனுஷி எடுப்பாவாம் என்ன மாட்டு கேட்டால் அப்படி எப்படியா கதைக்க போகிறேன் பண்ணோன்னு அப்படியே பாலு பாலு பாலு பாலு என்று ஒரு 100 பாலு சொல்லி காய்ச்சிட்டு ஆசையாக ஆசையாக நல்லா பாடிட்டா நன்றி என்று அவருக்கும் ஒரு ஆறுதல் பண்ணுந்தானே. அதே மாதிரியே பாலு நல்லா வளைஞ்சி உடுத்து கதைக்கக்கூடிய ஒருத்தருன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்னை வந்தவர் வந்து பிபி சீனிவாஸ் பாடலை பாடி அசத்துவார். பின்னர் திரைப்பட பின்னணி பாடகராக வேண்டும் என்ற ஒரு ஆசையை எல்லாம் நண்பர்களும் சேர்த்து ஏற்றி விடுறதான் ஏற்றி விட்டோன்னு அவரும் பாவம் நல்ல நல்ல உண்மையாக இங்கேயோ இருந்து ஒரு ஒரு குண்டுமணி பார்த்தீங்களா என்ன மாதிரி வந்து சேர்ந்து கலைக்கு விட்டுருக்கு. இங்கேயோ ஒரு பிள்ளைகளின்ற ஒரு நண்பர்களுடைய உத்வேகம் ஜானகிமையோட உத்வேகம் அவர் அப்படி அவருடைய நண்பர்களின் உற்சாகத்தில் பல இசையமைப்பாளர்களை சந்தித்தும் பாடும் வாய்ப்பை தேடினார். அப்போது எம்எஸ்வியையும் சந்தித்து பாடும் வாய்ப்பை கேட்டால் தமிழை ஒழுங்காக கற்றுக்கொண்டு வா அல்லது என்னை அடித்து கொண்டு போடுவாங்க இப்படி தமிழில் வளர்ச்சி என்றார். சித்திரலயா சுரீதரின் மனேஜர் பரணி மூலம் மீண்டும் 5 வருடங்களுக்கு பின்பு எம்எஸ்வியை சந்தித்தார். அப்போது தமிழும் ஓரளவு கதைக்கக்கூடியவராக இருந்தார். முதன் முதலில் 1968 ஹோட்டல் ரம்பா என்ற திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் எல்லார் ஈஸ்வரியுடன் இணைந்து அத்தானோடு இருந்து எத்தனை நாளாச்சு என்ற பாடலை பாடியிருக்கிறார். அந்த ஹோட்டல் ரம்பா திரைப்படம் இவருடைய அதிர்ஷ்டம் வெளியே வரவில்லை. அதன் பின்னர் சிறுதரின் திரைப்படம் சாந்தி நிலையம் எல்லாம் சிறுதரான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். சாந்தி நிலையத்தில் கவியரசர் கண்ணதாசனின் அடுத்த கவியர் வரிசையில் மெலிசை மாமனருடைய இசையில் ஜெமினிக்காக இயற்கை என்னும் இளையகன்னி என்ற பாடலை சும்மா அட்டகாசமாக பாடி அந்த சாந்தி நிலையம் படம் தான் இவர் முதல் பாடிய ஹோட்டல் ரம்பா பாடல். ஆனால் ஹோட்டல் ரம்பா படம் திரைப்படம் வரவில்லை. அதனாலே அடுத்த 2வது சாந்தி நிலையத்திலே இயற்கையின் மிளியகனி என்ற பாடலை பாடி அசத்தி இருக்கின்றார் எஸ்பி பாலா. அதுவும் சுசிலா அம்மாவோட சேர்ந்து மெலிசை மன்னருடைய இசையில் பாடியிருக்கின்றார். சாந்தி நிலையத்தில் கவியரசரின் கவிதை வரியில் எம்எஸ்வியினுடைய இசையில் ஜெமினிக்காக இயற்கையின் மிளியன கங்கு எழுந்துகிறாள் என்ற பாடல் சுசிலாவுடன் இருந்து பாடினார். அதன் பிறகு எம்ஜிஆர் நடித்த அடிமைப்பெண் திரைப்படத்தில் புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரிக்கு கே வி மகாதேவன் அவர்களுடைய அடுத்த தமிழில் வந்து கே வி மகாதேவன் எல்லாரோடையும் ஒட்டி கண்டு போவார். இசையமைப்பாளரோட சும்மா அந்த மாதிரி தான் இருப்பார். பாலு பாடி போட்டு நல்லா பாடினாலும் திரும்ப ஒரு பாடண்டானுக்கு போயிடான். அப்போ இசையமைப்பாளருக்கு இப்படி இருக்கும் ஆசையாக தான் இருக்கும். இப்படி ஒரு பாடகனுடைய 1000 நிலையம் என்ற பாடலை பாடி இந்த படம் முதல் வந்துட்டுது சாந்தி நிலையத்துக்கு முதல். ஆகவே சாந்தி நிலையம் இவர் அடிமை பண்ணல பாடின பாடலுக்கு முதல் பாடி அந்த பாடல் வந்தோடனே மக்கள் யாரடா இந்த புதுப்படியன் சின்ன பண்டிகை ஊரில் பாடுறாருன்னு எல்லாரும் தேடி தேடி தெரிஞ்சார். அப்போ பார்த்தா எஸ்பி பாலசுப்ரமணியன் பேசும்படும் பொம்மை போன்ற புத்தகங்களை போய் எடுத்தால் தான் நாங்கள் அவரை பாலசுப்ரமணியத்தை பார்க்கலாம். அதுங்க வரப்போகுது பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியம் ஏதாவது பெருமையாக செய்தால் தானே உடனே வருவார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த நேரத்தில் பேசும்படம் பொம்மை வாங்குறது கையில் காசும் இருக்காது. 3 ரூபா 2 ரூபா 50 சென்ட் சொல்லுவார்கள் பெரிய காசு. அப்போ நாங்கள் தேடி கிடி ஒரு மாதிரி அங்கே அப்போ இப்போ மாதிரி சமூக ஊடகங்களாக இருந்தது இல்லையே ஒன்றுமே இல்லையே. எங்கள்கிட்ட கம்ப்யூட்டரும் இல்லை. அதே மாதிரி சும்மா ரேடியோவில் தான் கேட்கணும். இல்லைங்கிற ரேடியோவில் கேட்டால் எஸ்பி பாலசுப்ரமணியன் சுசிலா நின்று பாடிய பாடல் கண்ணதாசனுடைய கவி வரி இசையமைப்பாளர் விஸ்வநாதன் அவர் பாடிய 1வது தமிழ் பாடல் இதுதான். நான் பூர்வகளே

உண்மையாக சுசிலா அம்மாவோட தான் அவர் ரெண்டாவது பாடலும் அடிமை பண்ணலும், அதுவும் சுசிலா அம்மாவோட தான் ரெண்டாவது பாடல். உண்மையாக சுசிலா அம்மாவோட சேர்ந்து இவர் மூன்று மொழிகள், மலையாளம், தெலுங்கு, தமிழ் மூன்று மொழியிலும் கதாநாயகனுக்கும் கதாநாயகன் பாடல் கொடுத்துருந்த சுசிலா அம்மா உண்மையான ஒரு ராசியான ஆள். சுசிலா அம்மா தான் கண்ணதாசனுடைய பாடலையும் முதல் முதலாக பாடினதுவா. அதே மாதிரி வாலியனுடைய பாடலை அழகன்மலை கல்லூரிகளிலும் சுசிலா அம்மா தான் பாடினது. மிகவும் ஒரு ராசியான, எல்லாரும் வந்து சுசிலா அம்மானுடைய குரல் தான் வேணும் என்று கேட்பார்கள் அந்த காலத்தில். அப்படி பாலசுப்ரமணியம் வந்து மிக அருமையாக இந்த பாடலை பாடுகிறார். உச்சஸ்தாயிகை பாடல் இல்லை, இது விஸ்வநாதனுக்கு தெரியும். இது முதலாக பாடுறார் அமைதியாக.

வந்தேர் ஆயிரின்லேவா என்ற பாடல், அது கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில அந்த பாடலை பாடினார். இரண்டாவது பாடல், அதுக்கு முதல் 1966 தான் பிறந்த மண் தெலுங்கு, தெலுங்கு மொழியில் கோதண்டபாணி என்ற இசையமைப்பாளரிடம் தான் முதல் முதலாக பாடலை பாடியவர். கணக்கு சொல்லிக்கின்றிருக்கலாம் அன்பர்கள் விடியும். அதாவது 1966 தெலுங்கில் ஸ்ரீ மரியாத ராமண்ணா என்ற தெலுங்கு படத்தில் எஸ்பி கோதண்டபாணியின் இசையில் பாடலை பாடினார். பின்னர் 8வது நாள் கன்னடத்தில் நாக்ரே அதே சுவர்க்க என்ற திரைப்படத்தில் பாடியவர். கன்னடத்தில் அங்கால 8வது நாள் அப்படியே அடிச்சு கள்ளி கொளுத்திக்கணும், அப்படியே மலை நெற்றிப்பு மாதிரி அள்ளி பறந்துட்டே போயிருக்கிறார் பாலசுப்ரமணியம். என்னடா சீமானவர்த்தன் ஏதோ வேறு வந்து ஸ்டூடியோவில் பாடிக்கொண்டிருந்தவர் அவன் பூர்வர்களே. அப்போ தான் பாத்தியார் அந்த ஸ்டூடியோவால் போனவராக நடந்து அது இந்த புது பையன் ரெண்டு ஆரையை பிடிச்சு கேட்கத்தான் அப்படி தெலுங்கிலிருந்து வந்து படிக்கிறார் புது பையன் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் வந்து ஜானகி அம்மாவோட இவர் சேர்ந்து படித்த பாடல்கள் எல்லாம் எங்களோட இளைஞர்கள் யுவதிகளுக்கு நல்லா பிடிக்கும். அந்த நேரத்தில் வந்து எங்களோட சிங்கனுக்காக பாடியவர், சிவகுமாருக்காக பாடியவர் பால்குடம் என்ற திரைப்படத்தில் மல்லிகை பூ வாங்கி வந்து அதுவும் நல்ல ஹிட் பாடல் அந்த காலத்தில். சாந்தி இவர் ஜானகி அம்மாவோட சேர்ந்து கன்னிப்பெண் திரைப்படத்தில் இவர் பாடிய பாலியனுடைய குரலில் வந்த பௌர்ணமி நிலவில் என்றதான் முதல் முதலாக இவர் தமிழில் ஜானகி அம்மாவோட சேர்ந்து பாடிய பாடல் இந்த பாடலோட. கிட்டேரம் நான் நினைக்கிறேன் ஒரு 3000 பாடலாம் ஜானகி அம்மாவோட இளையராஜாவோட. அதிலும் பாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சுசிலாவோட கச்சமான பாடல் வெளிச்சுன்னு ஜானகி அம்மா வந்து இவரோட இணையை முந்தி 76 பிறகுதான் ஜானகி அம்மா இளையராஜாண்ட முன் வந்த வருகைக்கு பிறகுதான் ஜானகி அம்மாண்ட பாடல்கள் ஹிட்டாகி வரும் பாலசுப்ரமணியம் இளையராஜாவும் அந்த காலத்திலே அவர் அந்த கதையை உங்களுக்கு சொல்லப்படும். அதுக்கு முதல் வறுமையில் இவர்கள் வந்து சென்னைக்கு வந்தால் நியாயமான காசு வேணும், அதுவும் ஸ்டூடெண்ட் ஒரு கேம்பஸ் வாலிபன் அந்த நேரத்தில் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்துருவோம். அதில் கங்கேமரன் மலேசியா வாசகன் எல்லாரையும் வீட்டி கொண்டு இவர் மேடை பாடகர், அதுவும் இளையராஜாவால் வந்ததில்லை, எஸ்பி பாலசுப்ரமணியம் தன்னுடைய நண்பர்களை கூட்டி கொண்டு சென்று ஹிந்தி பாடல்கள் அந்த காலத்தில் ஹிந்தி பாடல் பெரிய மதிப்புக்கு சென்னையை வந்து கட்டி போட்டிருந்தான் ஹிந்தி பாடல். ஆகவே ஹிந்தி பாடலை இவர் பாடுவாராம், மலேசியா வாசகன் சௌந்தரராஜனுடைய பாடல் பாடுவாராம், கங்கேமரன் கிட்டார் அங்கால் அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஹார்மோனியம் அதில் போட்டுக்கிட்டு சமாளித்து அவன் மீட கச்சேரிகள்லாம் செய்து உழைப்பார்களாம் நல்லா உழைச்சி. பாவங்கள் கார் எடுத்து ஒரு மாதிரி கார் எடுத்து காரில் வருவணுமா நடு சாமங்களில் அப்புறம் கார் ஒரு நாள் பழுது போயிட்டு அங்கே கார்லேயே நடத்துகிறோம் உண்டு கர்மங்கள்லாம் பாவங்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும் உண்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார் பாலா. பாலா இருந்தால் கட்டு கிட்ட வந்திருந்தால் எல்லாத்தையும் கேட்கலாம். நாங்கள் ஒரு அறிவிப்பாளரும் அப்படியான கேள்விகளை கேட்க மாட்டார்கள், என்னென்னு தெரியும் அவருடைய டீப் ஆழமாக போய் மக்களுக்கு தெரியாத விடயங்களை கேட்டு நீங்கள் பாடுற பாட்டில் எது கஷ்டமான பாடல் உங்களுக்கு எது நல்ல சுகம் நீங்கள் யாரோட பாடகை நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யார்கிட்ட ஈஸியாக சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் தங்களுக்கு சாம்சனாக விடுறான் எங்கே கண்டாலும் இளையராஜாண்ட காலில் விழுவேர், விஸ்வநாத காலில் விட நம்ம இடையில கண்டன காலில் விழுவேர், யாரை கண்ட தேவாவை கண்டாலும் தேவாண்ட காலில் விழுவேர், அப்படி எல்லாரும் ஜேசாசுன்ற காலிலையும் விழுந்து பாத பூஜையும் செய்தவர் அந்த இதுவும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ இதற்கு பாசமான ஒரு அண்ணன் அன்று ரெண்டு அண்ணன் இருக்கு. இந்த ஜேசாஸ் மீது ஊட்டியெல்லாம் போய் பெரிய மரியாதைக்கு அப்படி அவர்களும் அப்படியே தான் அந்த பாடகர்கள் இன்றைக்கு நல்ல ஒற்றுமை. 1976 பிறகு இசை ஞானியின் அத்தியாயம் தொடங்கியது. அதன் பின்னர் எஸ் பி பாலா ஜானகி என்ற ஒரு அத்தியாயம் தொடங்கியது. கமல் ரஜினி மோகன் பிரபு என பல பின்னணி நடிகர்களுக்கு பின்னணி குடல் பாடி அசத்தினார் எங்களோட பாலசுப்ரமணியம். அந்த வகையில் எங்களோட சிவகுமாருக்கு இவர் பாடிய ஜானகியோட பாடிய பாடல்

காலத்தில் 1950 இருந்து இசையோட வாழ்ந்து வருகின்ற எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் அவர் அந்த இசை அமைப்பாளர் வந்ததே பெரிய ஒரு கொடுப்பினர். சரி, இப்படி பாலா சும்மா கொடிகட்டி பிறந்த பாடல் இப்பொழுது பாலா வேண்டா சும்மா எழுப்பி வந்து பாடமாட்டாரோண்டுதான் எல்லாருடைய உள்ளங்களிலுமே ஆசையாக இருக்கும். அப்படி கொண்ட மகா கட்டிக்காரன் நடிப்பிலும் வந்து சும்மா அசத்தினாத கமலஹாசன் தான் ஆரம்பத்தில் அவருக்கு நடிப்புக்கு வழியை கொடுத்தவர். கமலஹாசனுக்கும் பாலாவுக்கும் நல்லா ஒட்டுப்போவும் நல்லா என்ன ரஜினி சொல்லி என்ன கமலஹாசனுக்கு கண்டா தான் நீங்கள் நல்லபடியாக பாருங்க எனக்கு கண்டா பாடுறீங்க இல்லையா அப்படி சொல்லி சும்மா புஷ்பாட்டியாக சொல்லுவார். அப்படி ஒரு பிறகு அத்தோடு அவர் பாலா ஜானகி என்ற ஒரு அத்தியாயம் தொடங்கியது. கமல் ரஜினி எல்லாருக்குமே பாடலை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அத்தோடு தாசரி நாராயண ராவ் இயக்கத்தில் கன்னியாகுமரி என்ற தெலுங்கு படத்திற்கு முதன் முதலாக எங்களோட பாலசுப்ரமணியம் இசையமைத்திருக்கின்றார். தாசரி நாராயண ராவ் இயக்கத்தில் கன்னியாகுமரி என்ற தெலுங்கு படத்திற்கு தான் இவர் முதல் முதலாக இசையை அமைப்பாளராக அவதாரம் எடுத்தார். கிட்டத்தட்ட தெலுங்கு படத்தில் 50 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். எங்களை 13 படம் 63 படங்கள் தான் இவர் இசையமைத்தது. அந்த 13 படங்களில் கிட்டத்தட்ட தெலுங்கில் 50 மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்தார். அத்தோடு தமிழில் துடிக்கும் கரங்கள், மயூரி, தையல்காரன், சிகரம், உன்னை சரணடைந்தேன் போன்ற தமிழ் படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார். ராஜபார்வை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படங்களில் நடிகர் அவதாரம் எடுத்தார் இந்த பத்மஸ்ரீ பாலு அவர்கள். ஹுனா, காதலன், கேளடி கண்மணி, சிகரம், பாட்டு பாடவா, பிரியமானவளே போன்ற வெற்றி படங்களில் நடித்துள்ளார். அத்தோடு தமிழ் படங்கள் தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யும் போது கமல், ரஜினி, மோகன், கார்த்திக், பாக்யராஜ் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு இவர் பின்னணி குரல், பின்னணி குரல் கொடுத்த ஒரு பாட்டு, ஆனால் வசனம் பேசுறது ஒலிப்பதிவில் அதுக்கும் போய் மினக்கெட்டு நின்று நின்று 40,000 பாடலை பாடினார் என்று நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? அதுவும் கிட்டத்தட்ட கமலுக்கு வந்து 90 படங்களுக்கு மேலே தெலுங்கில் டப்பிங் கொடுத்துருக்குறார். அதே மாதிரி ரஜினிக்கு கொடுத்துருக்கார். அதே மாதிரி பாக்யராஜ் இந்த நான் சொன்ன அவர்களுக்கும் கொடுத்துருக்கார். அப்போ அது ஒலிப்பது வேண்டும் சொன்னால் உடனே போய் செய்கிறேன் இல்லை. அங்கேயும் ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 8 மணித்தாலும் 10 மணித்தாலும் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்து காவல் காத்துத்தான் இவர் செய்ய முடியும். அவள் இவ்வளோ நான் நித்திரையே நான் நினைக்கல. மனைவியோடு வீட்டில் போய் உடைய சாப்பிட்டு ஒரு சோறு சுட சுட சாப்பிட்ட ஞாபகம் இல்லை. இவர் வீட்டை வர பிள்ளைகள் அமெரிக்காவுக்கு படிக்கப்போ ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு விட்டு படிப்பித்தவர் சரணையும் பல்லவியையும். அப்படியே சாவித்திரி தான் வீட்டில் இருந்து வீட்டு பாட்டை கேட்டுன்ட்டு பண்ணிக்கிறேன் தான் பாடுறேன் நான் கேட்பவேண்டு. அவரை கொண்டு வந்து மேடையில் விட்டாலும் அவன் கதைக்க மாட்டான். வெக்கம் பிடிச்சவா என்ன பாடலை நான் பாடின பாடலில் விருப்பம் உனக்குன்று கேட்டால் கூட சொல்லுவேன் தான் நினைக்கிறேன். சாதலி காதலித்து கூட்டியன்று போனவர். சரி, சங்கர் கணேசன் இசையில் மன்னன் கண்ணதாசனுடைய கவிதை வரியில் மன்னன் பாடிய என்னை கொள்ளை கொண்ட பாடல் அப்படியே

ராகம் ரஞ்சனி, சிவரஞ்சனி. பாருங்க எடுப்பேன்.

அருமையான பாடல் நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள் தானே அன்பு உறவுகளே. அந்த மாதிரி அள்ளி எறிஞ்சு பாடுறார் இந்த பாடல். தமிழக அரசனுடைய விருதுகள் அப்போது டி எம் சவுந்தரராஜன் தானே கொடி கட்டி பறந்தவர். ஸ்ரீ பி பி சுனிவாசுகள்லாம் பாடல்கள் கொடுக்கின்ற ரெண்டாவது நடிகர்கள். அது எம்ஜிஆர் சிவாஜியை விட்டு பின்னுக்கு வார நடிகர்களுக்கு பி பி சுனிவாசு போன்றவர்கள்லாம் பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பாடல் ஏ எம் ராஜா மென்மை குரலுக்குரியவர்கள் அவர்களுடைய பாடலாம் பாலசுப்ரமணியத்தையே அள்ளிப்பட்டு போய்விட்டது. ராஜபார்வை திரைப்படத்தில் ஆரம்பித்தவர், அது அந்த அந்த படங்களெல்லாம் நடித்து கொண்டிருந்தவர். அதை விட இவருடைய அந்த தனது கோதண்ட பாணிக்காக பெரிய ஸ்டூடியோ கட்டினவர் மெட்ராஸில். அன்பு உறவுகளே அது மறக்க முடியாத கதை. அந்த கதையை பின்னும் பெரிய ஸ்டூடியோ அவருடைய புகைப்படத்தை வச்சு அந்த வருஷத்த பிறகு இப்போ கோதண்ட பாணி என்ற ஸ்டூடியோ உருவாக்கி அந்த ஸ்டூடியோவில் தான் பல நிகழ்வுகளுக்கெல்லாம் ரெக்கார்டிங் இடம்பெறுகிறது. மற்றது வேறு வேறு ஆக்களுக்கெல்லாம் காசு கொடுத்து நல்ல வருவாயை பெற்று கொண்டிருந்தவர். அடுத்து சாவித்திரி என்னும் ஒரு பெண்மணியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் ஆஸ்தி கொண்டு ஆசை கொண்டு அவர் நடிகராகவும் பாடகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கின்றார். அவருடைய கூட்டங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கங்கேமனுடைய மகன் அப்படி இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இவரின் தங்கை எஸ்பி சைலஜா, அவரும் பிரபலமான பாடகி நடன தாரகை. சலங்கை ஒளியில் பார்த்தால் சைலஜா அவனுடைய நடிப்பை கண்கொள்வீர்கள். அதுவும் அவருடைய பெரியப்பா எடுத்த படம், அந்த பெரியப்பா எடுத்த தமிழில் வெற்றி பெற்ற படம் அது. நடிகர் கமலஹாசன் அதில் பரதநாட்டியம் ஆடவனோடு ஆசைப்பட்டு வறுமையில் இருந்து அங்கேயெல்லாம் போய் சமையல் எல்லாம் செய்து கொடுத்து அப்படியெல்லாம் செய்து பிறகு இவரின் பெரியப்பா மகன் விஸ்வநாதன் தான் இயக்கத்தில் வெளிவந்த சங்கராபரணம் திரையில் இவர் பாடிய சங்கராபரணம் பாடலுக்கு 1979 முதலாவது தேசிய விருதை தட்டி செல்கின்றார் எங்களுடைய பத்மஸ்ரீ பாலா அவர்கள். அதுக்கு பின்பால் ஏக் துஜே ஹேலிய ஹிந்தி, அதுவும் ஹிந்தி தெரியாமல் போய் அவர் ஹிந்தி பாடலை பாடின பாடலை எல்லாருமே பாடலாம். ஒருவர் தான் தனியாக குரல் எடுத்து பாடுற பாடல் தான் அது. ஆகவே அந்த படங்களுக்கு பாலச்சந்திராக தான் அவர் ஹிந்தி பாடலுக்கு பாடக்கூடிய இதை எடுத்து ஏற்படுத்தி கொடுத்தவர். அவன் விட மாட்டேன் நிறைய இந்த இசையமைப்பாளர் இல்லை புதாக்களை நான் போட மாட்டேன் எனக்கு அப்படின்னா கஷ்டப்பட்ட மாதிரி சொல்லி பாலசுப்ரமணியம் கதைப்பான பாலச்சந்திரன் கதைச்சி ஒரு மாதிரி அந்தரையும் பாடல்களையும் பாடி அந்த பாடல் படங்களும் கிட்டானது. அதுக்கும் விருது கிடைச்சது ஹிந்தி ஹிந்தி படத்தில் ரெண்டாவது விருது 1981. இது 79 தெலுங்கு. எதுச்சகேலியே வந்து ஹிந்தி வந்து ரெண்டாவது 81. 83 சாகர சங்கம் என்ற தெலுங்கு படம், அது தெலுங்கு ரெண்டாவது தெலுங்கு படத்துக்கு எடுக்கிறார். மற்றது 1988 ஒருத்தர வினை இளையராஜாவுடைய இசையில். கன்னட படம் கடல் பாலம் என்ற படம், அது 1995 எடுக்கிறார் தேசிய விருது. அப்போ 5 தேசிய விருது. 96 எங்களுடைய இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த மின்சார கனவு. ஆகவே ஒரு தமிழ் படம், 3 தெலுங்கு, 1 ஹிந்தி, 1 கன்னடம், 6 படங்களுக்கு எடுத்திருக்கிறார். ஆகவே தமிழில் ஒரே ஒரு பாடல் தான் எடுத்திருக்கிறார், அதுவும் வந்து மின்சார கனவு திரைப்படத்திற்கு எடுத்திருக்கிறார். மற்றது 1999 டாக்டர் பட்டத்தை தெலுங்கு பல்கலைக்கழகம் வழங்கி கௌரவித்துள்ளது. இவருக்கு பட்டமெண்டா சொல்லி முடியாத எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது தெரியும், எல்லாம் வாங்கின பரிசு பொருள் விட்டு விட்டுட்டு வர்றோம், வீட்டை ஒன்றை வைக்கிறாரோ கடவுளுக்கு தான் தெரியும். 2001 பத்மஸ்ரீ விருது இந்திய ஜனாதிபதி அவர்களால் டாக்டர் நாராயணன் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். 1981 கலைமாமணி விருது தமிழக அரசினால் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் 3 விருதுகள் பெற்றிருக்கின்றார். தெலுங்கு மாநில விருதுகள் 10 என்று அம்மாளாட்சி. தெலுங்கில் 25 நந்தி விருது, அதுவும் பெரிய ஃபேமஸ் ஆன விருது நந்தி. அதை மாதிரி 25 தெலுங்கில் எடுத்துக்கிட்டால் வருஷ கணக்காக எடுத்திருக்கிறேன். 50 இருந்து பிறகு தெலுங்கில் காலை 9 தொடக்கம் 9 வரை உபேந்திராவின் இசையில் 17 பாட்டு பாடி சாதனையும் புரிந்திருக்கின்றார். தமிழில் காலை 9 தொடக்கம் 9 வரை பல தமிழ் இசையமைப்பாளர்களின் இசையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். அடுத்து பார்க்க போனார் இவர் இவர் மற்றது 2001 பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கின்றார். பிறகு 2011 பத்ம பூஷணன் இவர் உயிரோடு இருக்கும்போது வாங்கியிருக்கின்றார். பிறகு இவர் செத்த பிறகு எஸ்பி சாரன் மகன் போய் 2024 பத்ம விபூஷணன் விருது, அதுதான் பெரிய விருது இந்தியாவிலே, அந்த விருதையும் சித்த பிறகு கொடுத்திருக்கிறார்கள். 2020 செப்டம்பர் மாதம் 25 தேதி இசை அலை
கொரோனா நோயினால் காரணமாக எங்கள் எல்லோரையும் அள வைத்துவிட்டு சென்னையில் நினைவாலயத்தில் ஓய்வெடுத்து வருகின்றார் பாடலில்லா. சென்னையில் பெரிய ஆணி வாங்க, அதில் பாலாவினுடைய படம் எல்லாம் பொறிக்கப்பட்டு அந்த இடத்துல அவர் தகனம் செய்ய இருக்கே இல்லை, அப்படியே அடக்கி வச்சு அந்த உள்ளுக்க செய்கிறது அவன் இதை வச்சு புதைத்த இருக்கின்றார்கள். இவ்வாறு பாலாவினுடைய சரித்திரம் 2020 25ஆம் தேதி இசையலை அப்படி கொரோனாவின் இந்த நாள் அப்படி ஓய்ந்தது. என்றாலும் மக்களுக்காக அவர் பாடிய பாடலை எந்த வீட்டிலே என்றாலும் ஒரு வீட்டில் என்றாலும் அப்படி வருஷக்கணக்காக ஓய்ந்து கொண்டே இருக்கும். இவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிய 48 இசையமைப்பாளருடைய, நானும் வந்து குதிரைச்செட்டிக்கு தான் கூப்பிட்டு வந்தேன், தெலுங்கு பெருசாக தெரியாது, அங்காலும் மலையாளம் தெரியாது, 48 இசையமைப்பாளருடைய இசையில் பாடியிருக்கின்றார். மற்றது 50 கதாநாயகர்களுக்கு பிரகாஷ் ராஜு கூட பாடியிருக்கிறார், சுதாகருக்கு பாடிக்கிறார், விஜயனுக்கு பாடிக்கிறார், பாக்யராஜ், மாதவன், அரவிந்த், முரளி, விஜயகாந்த், சிவச்சந்திரன், ரஜீவ், சங்கர் மற்றது இவருக்கும் பாடியிருக்கிறார். எங்களுடைய டில்லி கணேஷுக்கும் வானிலா அந்த பாடலும் அது பிறகு ஆரோக்கியத்திற்கு படிச்சிருக்கேன். பாடகிகள் வந்து சுசிலா, ஜானகி, மானியம்மா, உமாரமணன், சித்ரா, சுமந்தா, ஜென்சி, சுஜாதா, சாதனா சர்க்கம், ஸ்ரேயா ஹோஷல், ஸ்வேதா மோகன், வசந்தா பின்னணி, ஆசா பன்சுலே, லதா மங்கேஷ்கர் போன்றவர்களோடு பாடியிருக்கின்றார். இதை விட இன்னும் பாடிட்டு பெரிய பெரிய பாடக மலையாளத்தில் பாடுறது எங்களுக்கு தெரியாது. இவர் இணைந்து பாடிய ஆண் பாடகர்கள் வந்து டிஎம்எஸோட கணக்க பாடல்கள் 25 பாடலுக்கு மேலே டிஎம்எஸோடு இணைந்து பாடியிருக்கின்றார். யேசுதாஸோட ஒரு 6-7 தமிழ் பாடங்கள் என்ன தெரியும். சங்கர் மகாதவனோடு இணைந்து பாடியிருக்கிறார். மலேசிய வாசுதேவனோட நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். ஹரிசரனோடு பாடியிருக்கிறார். ஹரிஹரனோடும் பாடியிருக்கிறார். இவருடைய பாடகர்கள் அப்படியே அதை பாடி பாடி பெருமை சீட்ட ஒரு மலை, உண்மையாக இந்த மலை பாடிய ஒரு குடும்ப பாடல் ஒன்று சுவர்ணலதாவோடு

சுவர்ண லதாவோடு பல பாடல்கள் பாடியிருக்கிறார். நல்ல ஒரு ஹிட்டான பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய வாணி அம்மாவோட இணைந்து பாடிய பாடல், இந்த பாடல் அருமையான பாடல் உண்டு.

0: ஆசை வந்தால் எந்த பாட்டும் சபையில் வரும், எந்த பாட்டும் சபையில் வரும்.
1: இந்த சிரிப்பு அலையை உருவாக்கியது எஸ் பி பாலசுந்தரம் அவர்கள். சரி பாலா, இன்னும் வெல்ல ஒருவரும் இல்லை. உண்மையாக உன்னை போல ஒரு பாடகன் கிடைத்ததற்கு தமிழ் மொழியும் உங்களுக்கும் தலை வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு இசையை கலைஞர்கள் அத்தனை பேரும் பாலாண்டால் உயிரியே விடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு எல்லாருடைய பழகி அன்பாக பாசமாக நெருங்கி பழகுகின்ற ஒரு பாடகராக இருந்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். யாரையும் இடையில் தள்ளி வைக்க மாட்டார். எல்லாருடைய முட்டி உறவாடி தன்னுடைய பாடல்கள் எல்லாம் பாடுவதற்கு இவர்களெல்லாம் பக்கத்துணையாக இருந்து நாங்கள் சொல்வது ஒரே பாலசுப்ரமணியம் தான் சொல்லுவோம். ஆனால் அதில் முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு பின் துணையாக இருந்தவர்கள் எல்லோரையும் அவர் ஆளாட்டி பாராட்டி தாளாட்டி எல்லாம் சிறப்பையும் சொல்லுவார். அந்தளவுக்கு பாலா உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு தலை சிறந்த பாடகர். அந்த பாடகரங்கள் எல்லாம் விட்டு சென்றதற்கு நாங்கள் கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். இருந்தாலும் இனி அவருக்கு இப்போ 80 வயசு ஆயிட்டுது என்றாலும் நாங்கள் பொறுமையாக இருந்து அவருடைய பாடிய பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து சந்தோஷம் அடையலாம் என்று கூறிக்கொண்டு அவர் வந்தாலும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலும் இதயங்களிலும் அந்த இடம் பிடித்த மன்னன் பாடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்த எங்களுடைய அமெரிக்க ராஜா சிங்கப்பூர் மூர்த்தி மற்றும் எங்களுடைய அருள் மூவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகள். சிவராஜா அனுஜனின் விடுதலைக்காக அமைதியான முறையிலும் அறவழியிலும் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் இலங்கை இந்திய அமைப்புகளின் கூட்டமைப்பினால் விசேட அமைதி போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் தெளிவனின் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவச் சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாக தீபம் திலீபன் திருவுருவச் சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றும் வடகிழக்கில் எட்டு மாவட்டங்களில் பிற்பகலில் இரண்டு மணிக்கு பிறகு கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது. திலீபனின் திருவுருவச் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்திற்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 2022 மே மாதம் 9 தேதி காலிமுகத்திடலில் போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னுகோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டம் அதிபர் தீர்மானித்துள்ளார். போலீஸ் சேவையின் தரமான மேம்பாட்டிற்கு ஏற்ப போலீஸ் சீருடை ஒரு புதிய வடிவமைப்பு அறிமுகப்படுத்தப்படுவதற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிகாரிகளுக்கு 500 உடலில் அணியும் கேமராக்களை கொள்வனவு செய்வதற்கான கேள்விப்பத்திர நடவடிக்கையில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் போராட்ட இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையில் 5 பேர் கொண்ட தூதுக்குழு ஒன்று இன்று புதுடில்லி நோக்கி பயணமாகியுள்ள நிலையில் அக்குழுவினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்திப்பார்கள் என்று தெரிய வருகின்றது. இலங்கையில் உள்ள யானைகள் சுமார் 30% யானைகள் செவிப்புலனை இழந்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கன்ரட்னா தெரிவித்துள்ளார். இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பது ஆட்சியாளர்கள் தமது மனதில் பதிந்து கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக செயற்படும் எதேச்சகரமான அரசாங்கத்துக்கு எதிர்காலத்தில் அதன் விளைவுகள் நிச்சயம் கிடைக்கும் எனவும் சர்வஜன அதிகார கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. மலையகத்தில் மூத்த எழுத்தாளரும் சாகித்ய ரத்னா விருது பெற்ற பிரபல மூத்த இலக்கியவாதியுமான மோனா சிவலிங்கம் அவர்களின் இறுதிச் சடங்குகள் இன்று திங்கட்கிழமை கொடகலையில் உள்ள பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. கிழக்கு மற்றும் உமா மாகாணங்களில் அத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா மொரணகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இன்று பகல் வேளையில் மனித உடலினால் அதிகரித்த வெப்பநிலை உணரக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். வங்கி ஊழியர்கள் 3 வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக நள்ளிரவு திடீரென அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அந்த மாநில உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னில்லதா ஆகியோருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணியர் நேற்று கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். டெல்லி நகர் பகுதியில் சாலை பணிகளை ஆய்வு செய்கையில் அதனை வீடியோ எடுத்த நபரை டெல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்வேஸ் வர்மா கன்னத்தில் அறைந்த விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. பெங்களூரில் பழமையான ஊர்வசி திரையரங்கு இடிக்கப்படுகின்றது. 1200 இருக்கைகள் கொண்டுள்ள அந்த திரையரங்கத்தில் ஒரு திரை மட்டுமே இருக்கும். 1980 இந்தியாவில் அதுபோன்ற சுமார் 14,000 திரையரங்குகள் இருந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1880 குறைந்து 110,120 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 835 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,765 விற்பனை செய்யப்படுகின்றது. உலக செய்திகள். பாகிஸ்தானின் முதல் ஹேங்கர் நீர்மூழ்கி போர் கப்பல் அரபிக்கடலில் தனது முதலாவது ஆயுத சோதனையை தொடங்கியதாக அந்த நாட்டு ராணுவம் நேற்று தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் போரிட தெஹ்ரான் தயாராக இருப்பதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கின்றார்.
பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 12 பேர் இறந்தார்கள். 35 பேர் காயமடைந்தவர்கள். இறந்தவர்கள் 2 பெண்கள் 1 குழந்தை. அமெரிக்கா தனது அவசரகால படையின் 6 பிரிவுகளை தயாரித்து வருவதனால் அதன் அடுத்த தாக்குதல் கியூபாவாக இருக்கலாம் என பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நசீப் ரசாக்கிற்கான தொடங்கப்பட்ட ஆதரவு நிதியில் 9.25 மில்லியன் ரிங்கிட் திரட்டப்பட்டுள்ளது. நிதி தொடங்கப்பட்டு 9 நாட்கள் ஆகின்றது. அமெரிக்க சீனா நட்புறவின் அடையாளமாக 2 சிறப்பு விருந்தினர்கள் அமெரிக்கா செல்கின்றார்கள். அவை பிங் பிங், பூஷாவாங். 2 ராட்சத மண்டா கரடிகள் இன்று அதிகாலை சீனாவின் செங்டூவில் இருந்து அவை அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றனர். சில பி 737 மேக்ஸ் விமானங்களில் மென்பொருள் பிரச்சனை இருப்பது போயிங் நிறுவனம் கண்டறிந்துள்ளது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ள நீர் வடிய தொடங்கியிருக்கின்றது. ஒருவரின் குரலை AI மூலம் நகலெடுத்து அனுமதியின்றி பயன்படுத்தலாமா? ஜப்பானில் பிரபல குரல் நடிகர் ஒருவர் டிக்டாக் மீது தொடுத்த வழக்கு இதற்கு பதில் தேடுகின்றது. சீனாவில் குப்பைகளை சேகரிக்கும் இளம் பெண்ணுக்கு ஆடை அலங்கார உலகில் வாய்ப்புகள் குவிக்கின்றது. ஆனால் அதற்கான வேலையை விட அவர் தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளார். விளையாட்டு செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் ருமேஷ் தரங்க பங்கேற்கும் ஈட்டியறிதல் போட்டி இன்று மாலை நடைபெறவுள்ளது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை இந்தியா வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற SSN கோப்பைக்கான தென்னிந்திய கல்லூரிகள் இடையிலான கூடைப்பந்து போட்டியில் முதலிடம் பெற்ற SRM வள்ளியம்மை அணியினர் செயின்ட் ஜோசப் SSN கல்லூரியின் முறையை 2-3 இடங்களை பெற்றுள்ளன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றுக்கான சனை வழங்கினார்கள் TRT TamilOli.com நிறுவனத்தினர். 1 யூரோ இலங்கையில் 376.35 இந்தியாவில் 101.27 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.42 இந்தியாவில் 95.95 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 398.40 இந்தியாவில் 115.69 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 437.70 இந்தியாவில் 177.09 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 833.53 இந்தியாவில் 67.81 இத்துடன் மணித்தியால செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசலாச்சப்பில் அமைந்திருக்கும் வி டி காஷன்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: சிந்தனைக்கே மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolébissi Lacam, Saïver-Ondre, Napade, Saïver-Inde, Saïver-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1-60-375-0-5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் கலஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10, லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0-51-15-82-3 அல்லது 0-66-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகில் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜாப் பிரதர்ஸ், 38 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜாப் பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜாப் பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 குவைனிட்ஸ் குவைனிட்ஸ் மெக்னாஸ்க் அருகாமையில்.
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:22. இந்த நேரத்தில் வானொலியில் வலம் வருகின்றது பக்தி மாலை.

0: பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அன்னையுடைய பாடல்களை கேட்டு அன்னையினுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம். பிரதி திங்கட்கிழமை தோறும் 12-15 ஒரு மணி வரை வானொலியில் வளம் வருகின்றது. அன்பர்களே, முதலில் வருகின்றவர் கேட்கின்ற பாடலை இனி ஐவருக்கு இணைத்து அறுவருக்கு ஒரு பாடலாக தருகின்றோம் அன்பர்களே. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரன். நீங்கள்?
1: உங்களுக்கு அம்மாவை நினைச்சு கொண்டுதான் அடிச்சு கொண்டிருந்தேன். ஒரு கிளமேரி ஒரு நாளை தானே வந்து அபிராமி அம்மனுடைய பாடலை கேட்கிறது. அவ வணங்கி நேரடியாய் போய் வணங்க முடியாட்டிலும் இந்த வானொலி மூலமாக வணங்க வேணும் என்ற ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு எண்ணப்பாடு இருக்கிறதால அப்படி அவன் வணங்க. நீங்கள் உங்களோட உடலும் உள்ளவும் எல்லாம் நல்லா இருக்குதானே?
0: நல்ல சூப்பரா இருக்கும். காலையில இருந்து கேட்டீங்களா ரேடியோ?
1: நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களோட உடலும் உள்ளமும் நலத்தோட இருக்கிற அதுதான் முக்கியமா இருக்கணும். ஆகவே எங்களுடைய நாங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிற எங்கட தெய்வங்கள் அதிலும் குறிப்பாக எங்கள் அபிராமி அம்மனை நாங்கள் வணங்கி வணங்கித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அபிராமி அம்மன் எங்களை கைவிடாமல் எங்களுடைய உடலையும் எங்களுடைய உள்ளமும் நல்லா இருக்கணும், மன மகிழ்ச்சியாக உடல் ஆரோக்கியமாக நாங்கள் வாழ வேணும் என்று சொல்லி அந்த மாவின் தாள் பணிந்து இருகரங்கள் கூப்பி வணங்கி வேண்டிக் கொண்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று ராஜா. எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்க வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த அம்மா நினைச்சா எல்லாரையும் நல்லா வைப்பா, நல்லா இருக்க வைப்பா. நாங்களும் மகிழ்ச்சியாக நல்லாக மனம் உருகி வணங்கி நாங்களும் எங்களை ஒப்படைக்கணும், அவற்றை ஒப்படைச்சு வாழ்வோமா இருந்தால் என்ன பொறுத்த வரையில நான் அப்படித்தான் நினைச்சு வாழ்றேன். ஆகவே அம்மாவின் அருளோட எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று அம்மாவை வேண்டிக் கொண்டு அதை விட இன்று 6வது ஆண்டு நினைவு எங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் நினைவு நிகழ்ச்சி அது போய்கொண்டிருக்கு. காலமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம், என்றாலும் அது நாங்கள் 6வது ஆண்டாக வந்து கொண்டிருக்கிறது. அது எனக்கு அந்த சுனாமி தான் டக்கண்டு ஞாபகத்தின் வந்த சுனாமி வந்தபடியால தான் அவர் இறைவனடி சேர்ந்தார் இல்லையென்று சொல்லியிருந்தா அவர் இன்னும் பல
0: பாடம். சுனாமி இல்ல சகோதரன், கொரோனா.
1: ஓ, நான் சுனாமி அந்த சொல்ல மாறி சொல்றேன். சுனாமி இல்ல, கொரோனா. கொரோனா ஐயா, என்ன மஸ்கோட தெரிஞ்சு எங்களை வைக்க, அது மறக்க முடியாதானே, அது பெரிய வியாதி. கொரோனா விட என்ன, கொரோனாவில்தான் நாங்களுமே மஸ்கை போட்டு. ஆகவே அது எனக்கு ஞாபகத்துக்கு.
0: இப்பயும் ஒரு கதை வந்திருக்கின்றது, வைரஸ், அதாவது ஐரோப்பிய நாடுகளில் வைரஸ் பெருமளவாக பரவி வருகின்றது என்ற ஒரு பத்திரிகை செய்தி.
1: எல்லோரும் அவதானமாக நல்ல மாதிரி இருக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டும் இந்த வானிலைக்கு இன்றைக்கு அந்த இந்த பக்தி மாலை நிகழ்ச்சி அது வேற நிகழ்ச்சி தானே. ஆனால் எங்களுக்கு இந்த எஸ்பியின் நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு வந்த அந்த சிறிய சமூக சேவையாளர்கள் சிங்கை, பிரான்ஸ், அடுத்தது யூஎஸ்ஏ, மூன்று பேர்ட பேரையும் சொல்ல தேவையில்லை. அது எங்களோட டிஆர்டி மூலமாக இல்லை, மூன்று பேர்ட பேரும் எல்லோருக்கும் நல்லா தெரியும். ஆனால் மூன்று பேரும் எனக்கு அருள் ஒரு தடவை சொன்னவர் தன்னை சமூக சேவையாளர் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி என்று. ஆனால் அவரும் சமூக சேவையில் சம்பந்தப்பட்டவர் தான். ஆகவே எங்கள் சிங்கமூர்த்தியும் யூஎஸ்ஏ ராஜாவும் அவை சமூக சேவையில் அவை தங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய இவர் பிரான்ஸ் என்ன இப்போ பேரை சொல்லி மறந்துட்டேன், டங்கன் ராஜா,
0: என்னோட
1: ஞானகுமாராக்கள் அப்ப அவையிலெல்லாம் சொல்லுவீங்க ஞானம் எல்லாரையும் சொல்லுவீங்க ஞானவுமே கூடுதலாக சொல்ல அருளையும் பிட்டு தான் சொல்றது. மூன்று பேரையும் சிங்கமூர்த்தி ராஜா அருளையும் கதைப்பினம் சொல்லுவினம். ஆகவே அவர்களுக்கும் அந்த அந்த நல்ல மனம் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்தபடியால வானொலியின் வளர்ச்சி கருதி எடுத்திருக்கணும். ஆகவே அவர் வந்து நல்ல மனத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு ராஜா நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன் வீட்டுக்கு வா முருகன். நான் இந்த பாடல் நான் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முதல் கேட்டான் ராஜா. இன்றைக்கு திரும்ப அவருக்கு எனக்கு ஒரு ஞாபகம் வந்து அந்த பாட்டு இருக்கா கேட்போம்.
0: நன்றி சோதரம். இந்த ஒன்று அண்ணனுடைய அருள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு
1: நல்லா இருங்க நீங்க
0: விடைபெறுவோம். நன்றி சோதரம்.
1: சந்தோஷம்.
0: நன்றி. அவர் மிஸ்டர் ராஜகோபால் அவர்கள். ராஜகோபாலை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் சதீஷ். நலமா இருக்கீங்களா?
2: நான் நலமா இருக்கின்றேன். அனைத்து பின்பு 6 ஆண்டு எஸ் பி பாலசுப்ரமணியன் நாங்கள் கூறிக்கொண்டு இதை வானிலைக்கு எடுத்து வந்த அமெரிக்கா அண்ணாருக்கும் சின்னமூர்த்தி அண்ணாருக்கும் அருள் அவர்களுக்கும் நன்றியும் தொண்டுபிடி வணக்கம்.
0: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பித்து அன்னையுடைய பாடலோடு இணைந்து கொண்ட உங்களுக்கு அன்னையுடைய திருக்குறள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் சதீஷ். அவர்கள் சதீஷை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் திருமதி நவலேஸ்வரன் அவர்கள். வணக்கம் திருமதி நவலேஸ்வரன்.
3: வணக்கம் ராஜா. நிலைமை இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
3: அபராமி அம்மா கிடைச்சதுல நாங்களும் நிலைமை இருக்கிறோம். இன்று 6ஆம் ஆண்டு எங்களுடைய எஸ்பி பாலசுப்ரமணியாவை நினைவு கொண்டு கொண்டு அதை எடுத்து வந்த மும்மூர்த்திகள் அமெரிக்கா ராஜா அண்ணா சிங்கமூர்த்தி அண்ணா பரிசு அருள் அண்ணாக்கும் எல்லோருக்கும் அம்மாவின் அருக்கலாச்சம் கிடைக்க வேண்டி ராஜகோபால் அண்ணா கேட்ட பாடலோட நானும் இணைகின்றேன் ராஜா அண்ணா.
0: வீட்டுக்கு வா முருகா.
3: வீட்டுக்கு வா முருகா என்ற பாடலோட.
0: நன்றி அம்மா. உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
3: எல்லோருக்கும் அறிவிப்பாளர்கள் நேரம் உங்கள் குடும்பம் எல்லோருக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கலாச்சம் கிடைக்க வேண்டி விட வருவோம் ராஜா அண்ணா.
0: நன்றி சகோதரம்.
3: நன்றி. வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி சித்ரா. நலமா இருக்கீங்களா?
4: அம்மன் அருளால எல்லோரும் நல்ல சுகமா இருக்கிறோம் அண்ணா. நீங்களும் அம்மன் அருளா அருளோட நல்லா இருக்கணும் எல்லாம் ஸ்ரீ அபிராமி அம்மாவை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்காகவும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று 6ஆவது ஆண்டு நினைவு நாளை நினைவு கொண்டு கொண்டிருக்கும் மேசி பாலா அவர்களை நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டு இது மும்மூர்த்திகளுக்கும் இது நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனா ராஜகோபால் கேட்ட பாடலோட வீட்டுக்கு வா முருகா என்ற பாடலோட நான் இணைந்து கொள்றேன்.
0: நன்றி. உங்களுக்கும் நன்றிகள். அன்னையினுடைய திருவருள் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அன்புறவுகளை வேகமாக நீங்கள் இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவாசினி. நலமா இருக்கீங்களா?
5: நாங்கள் நலமா இருக்கோம். அதேபோல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அன்பு அறிவிப்பாளர்களும் நேர்களும் எல்லோரும் நலமா இருக்கணும் என்று அபராமியமாண்டாரோடு வேண்டிக் கொண்டு இன்று 6ஆவது ஆண்டு நினைவு கூறும் எஸ் பி பாலா அண்ணாவை நாங்கள் நினைவு கூறிக்கொண்டு இதை வானலுக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா அண்ணா சிங்கப்பூர் மூர்த்தி அண்ணா மற்றும் பெரு செருள் அண்ணாக்கும் நன்றிகளையும் மாற்றுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் இந்த பாடலோடு நன்றி கொள்வேன். வீட்டுக்கு வா முருகா.
0: நன்றி சௌதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ள கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
5: வணக்கம்.
0: அவர் சகோதரி திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். நல்லமா இருக்கீங்களா?
6: நல்ல சுகமா இருக்கிறேன். அந்த 6ஆவது ஆண்டு நாங்கள் பாடகர் பாலா அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவுகளை நாங்களும் நினைவு கூர்ந்து கொள்ளுகிறோம். குடும்பத்தோடு சேர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த ராஜா சிங்கமூர்த்தி அருள் மூவருக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அம்மா விரண்டாபதி அம்மன் அருக்கடாட்சியம் எல்லா நேர்கள் அறிவிப்பாளர் குடும்பம் நேர்கள் குடும்பம் பிள்ளைகள் குடும்பம் சகோதரர்கள் குடும்பம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நானும் அந்த வீட்டுக்கு வா முருகா அந்த பாடலோடு இணைந்து கொள்ளுகிறேன்.
0: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ள கிடைக்க வேண்டும் என்று நானும் அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி.
6: வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். 6 அன்புறவுகள் இணைந்து கொண்டார்கள். அந்த 6 அன்புறவுகள் கேட்ட பாடல் இதோ வானொலியில் மலர்கின்றது.
3: என்ன

0: வைத்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் ராஜகோபால் அவர்கள். அவர்களோடு இணைந்து ஐவர் இணைந்து கொண்டார்கள். அவர்களுடைய பாடல் ஒலிபரப்பப்பட்டது. இப்பொழுது வைவரோடாக இணைந்திருக்கின்றார் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி. ஓ இல்லையா, எனக்கு அழுக்க இல்லை சகோதரி. நீங்கள் அந்த பாடலோடு வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் அந்த பலன் கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த பாடலை எல்லாரோடையும் சேர்த்து உங்களுக்கும் தருகின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல நலமாக சந்தோஷமாக இருக்கணும் என்று அன்னியை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. நன்றி நன்றி. அவர் சகோதரி திருமதி சிவஞானம் சரஸ்வதி அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஜோசரி குணராஜா வருகிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம்.
0: நன்றி. என்றும்
1: நீங்கள் இருக்கிறீங்கள் தானே அம்மா? உன்னோட
0: எல்லோருடையும் உங்களோட அன்புடன் நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம்.
1: அப்படியே என்றும் நீங்கள் கொண்டு அம்மாவிடம் வேண்டிக் கொண்டு வேப்பாட்டு சிவஞானம் சரஸ்வதி கேட்ட பாட்டோடு இணைந்து கொண்டு இன்று யாராவது நினைவு நாள நினைவு கூறும் எங்கள் எஸ்பி பாலசிங்கம் அவர்களை நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டு அதை வாழ்க்கை எடுத்து வந்து அமெரிக்கா ராஜா பிரான்ஸ் அருள் சிங்கப்பூர் சிங்க மும்மு பேருக்கும் எங்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.
0: நன்றி. அழகாக கூறிய உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் திருமதி ஜோசரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. நான் ஜெயந்திமாலா சதாசிவா.
0: ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா?
2: நாங்க நிலைமை இருக்கிறோம் ராஜா. நீங்களும் நிலைமை இருக்கணும் என்று நான் அந்த அவராமியம்மாவை வேண்டிக் கொண்டு ஆறாம் ஆண்டு இனவஞ்சலியில் இருக்கும் பாலசுப்ரமணியத்தை நாங்களும் நினைவு கூறிக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த அமெரிக்கா ராஜானன்
0: அவர் சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள். ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வைவரூடாக வந்திருக்கின்றார் சரஸ்வதி அவர்கள் பிரான்சிலிருந்து. வணக்கம் சரஸ்வதி. சிவா, நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்ல சௌக்கியமா உங்களோட அன்போடு இருக்கின்றோம். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும். நன்றி அம்மா. உங்களுக்கும் எங்களுடைய அன்னையுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் சரஸ்வதி சிவா அவர்கள் இணைந்து கொண்டார் பிரான்சிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சௌதரி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே அந்த அன்னை நெருக்கடாச்சதினால் நலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் உங்கள் இனிய குடும்பம் அன்னையின் தொண்டர்கள் பக்தர்கள் அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் அந்த அன்னையின் அருள் கிடைச்சி எல்லோருந்து ஆரோக்கியத்துடனும் மன சந்தோஷத்துடனும் வாழ வேண்டும் என்று அந்த அன்னையின் திருப்பாதங்களை பணிந்து கொண்டு முக்கியமாக உங்களுக்கும் அந்த சகோதரர் தேவேந்திரம் அவர்களுக்கும் சகோதரி ஜியா தர்மசீலன் மூவருக்கும் அந்த அன்னையின் அருக்கடாச்சம் கிடைக்க பெற்று மூவரும் ஆரோக்கியத்துடனும் மன சந்தோஷத்துடனும் குடும்பத்துடன் இனிதாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று அந்த

0: அன்னையிடம் மீண்டும் மீண்டும் இந்த வேண்டுகோளை விடுத்து கொண்டு இன்று 6வது பிறந்த நாளை அந்த 6வது ஆண்டு நினைவஞ்சலியை நினைவு கூறிக்கொண்டிருக்கும் அமரர் திரு பாலசுப்பிரமணியம் ஐயாவை எங்கள் குடும்ப சார்பாக நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டு அதை வானொலி வளர்ச்சி கருதி வானொலிக்கு எடுத்து வந்த மூன்று சகோதரர்களான அமெரிக்கா ராஜா, சிங்கை மூர்த்தி, பாரிஸ் அருள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா.
1: உங்களுடைய வாய் வார்த்தை போல் பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்பொழுது 6 வயது குழந்தையாக இங்கே இருக்கிறார்கள், அவளுக்கு தான் தெரியும்.
0: அதுதானே உண்மைதான,
1: வாயிலும் வார்த்தை வந்த நிலைமை
0: மறந்து போய்
1: வந்துட்டு நல்ல வார்த்தை சௌதரி.
0: 6 வருஷம் இடத்துல பிறந்திருப்பாரு,
1: நல்லபடியா பிறந்து வடிவா இருப்பாரு.
0: உண்மையில குழந்தை பிள்ளைகளிடம் அவருக்கு கொண்டுள்ள அன்பண்டா
1: ஒரு பேரப்பிள்ளை கிடைக்க வேண்டுமா, திருப்பதிக்கு போய் மொட்டையெல்லாம் அடிச்சு ஒரு மாதமா தலைமையர் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். உண்மையிட வழியே இல்லாம வந்து பிள்ளைகள் மேல சரியான பாசம், நல்ல மனிதன் தான். சாவித்திரி மீதும் பாசம், பிள்ளைகள் மீதும் பாசம், மகனுக்கோ மகளுக்கு யாருக்கோ ஒருக்கு குழந்தை இன்னும் கிடைக்கவில்லை. அந்த ஏக்கத்தோட அவர் பாவம் அந்த ஏக்கத்தோடையும் இறந்திருப்பார். அந்த அதுக்காக வேண்டி திருப்பதிக்கு போய் இவ்வளவு பாப்புலர் ஆன ஆள் என்ன தெரியாத ஒரு
0: மொழிகள்
1: பாடுற எல்லா இடத்திலும் பாலசுப்ரமணியத்தை தெரியும்.
0: நன்றி
1: சௌதரி, இணைந்து கொண்டு உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய திருவள்ளு கிடைக்க விட உங்களோட நவினேசன் குடும்பத்துக்கும் அன்னையனுடைய திருவள்ளு கிடைக்க பிரார்த்தித்து விட.
0: இல்லையம்மா,
1: மருமகன் மருமகன்
0: திருமதி
1: சிவசுந்தரிகம் அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து எங்களுடைய அன்பு சகோதரி இணைந்திருக்கின்றார் வைபரோடாக. வணக்கம் திருமதி பாக்கியநாதன். திருப்பி சொல்லுங்க, நீங்க சொன்ன வசனத்தை வெளியால் போய் இல்லை, சொன்ன வசனம் வெளியால் போய் இல்லை இல்லை இல்லை, நல்ல சத்தம் வருது, நல்ல சத்தம் வருது, சவுண்ட் வருது. நீங்க சொன்னதை நான் உயர்த்தி விட இல்லை அந்த இதை. ஓம் ஓம் ஓம், நலமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டோப்பா அதை அவரே அவர் படிக்கலாதம்மா, மூச்சு விட அவரே மேடையில் சொல்கிறேன், அதனால் படிக்கல, அது ஒருத்தராலும் படிக்கலாதம் இல்லை. அது வந்து ரெக்கார்டிங் டெக்னாலஜி அம்மா, அவர் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறாரு, தெரியாது அவர் எவ்வளோ மீட்டரில் அதை விட்டுட்டு. அது அந்த பயிற்சியில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். நோ நோ, வேப்ப மரம் ஆடுதம்மா. ஓ நீங்க பாவம் எங்க, ஓ அந்த பாடலாம் நமக்கு விருப்பம். நன்றி அம்மா, உங்களோட குடும்பமும் நல்ல சுகமாக இருந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த அன்னையையும் பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா. அவர் சகோதரி திருமதி பாக்கியநாதன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம். நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள்?
2: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
1: நன்றி.
2: நானும் தாயினர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு
1: நன்றி அம்மா. அவர் ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள், அது சரஸ்வதி விஞ்ஞானம் சீற்றாட்டுள்ளாந்திலிருந்து அவர் விரும்பி கேட்ட வேப்பு மரம் ஆடுதம்மா பாடலோடு யோகேஸ்வரி அம்மா, சரஸ்வதி, ஜெயந்தி மாலா, சரஸ்வதி அவர்கள் அவர்களை தொடர்ந்து சிவசுந்தரலிங்கம் அவர்கள், பாக்கியநாதன் திருமதி, ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அவர்களுக்காக அந்த பாடலை ஒலிபரப்புகின்றோம்.

அந்நிறுவனில் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிருந்தாபதியில் எழுந்தருளி அடியாளர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்னையினுடைய அடியார்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் தரும் ஒரு பாடல்

0: ஒலித்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய பக்தி மாலை.
1: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள, விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
2: உலகம் சரித்திரம்.
3: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக புறஞ்சி யாழ்ப்பாணம் ஒரு ஒரு உள்ள வர்றது கும்பிட போல தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
1: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோதிரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு கணவாய் இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 7783204985 அல்லது 7787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
6: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
6: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
8: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
6: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 1:05, ஐக்கிய ராஜ்யத்தில் 12:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

இன்றைய நேயர் இன்றைய நேயர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அன்பருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் புதன்கிழமைகளில் ஒரு மணியிலிருந்து 1:30 வரை நேயர்களுடைய ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்ற நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது இன்றைய நேயர். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள் சென்மோர் கிரிஸ்டல் பிரான்சில் இருந்து. அவர்களுக்கும் நமது இதய பெருமள நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எப்படியம்மா நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய இன்றைய நேர் நிகழ்ச்சியை ஆசையாசையாக நீங்கள் 5 பாடல்களை தெரிவு செய்து இந்த அளவுக்கு சக்தி படைத்தவராக இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்றீர்கள். உங்களுக்கும் அந்த இறைவனுடைய சக்தியை கிடைத்து நீங்கள் நல்ல உற்சாகமாக இருக்கணும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு என்ன எழுதியிருக்கின்றார் என்பதனை பார்ப்போம். டிஆர்டி தமிழொலி அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் தாயகத்தில் கிளிநொச்சி பூனரியை பிறப்பிடமாக கொண்டவள் பிரான்சில் சென்மோர் கிரித்தலில் எனது அன்பு கணவர் 3 பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன். எனது பொழுதுபோக்கு டிஆர்டி தமிழொலி கேட்டல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் எனக்கு பிடித்த நிகழ்ச்சிகளுக்கு ஆக்கங்கள் எழுதி அனுப்புதல் என்பனவாகும். எனக்கு பிடித்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பிடித்த நடிகை நாட்டிய பேரொளி பத்மினி, பாடகர்கள் பி சுசிலா அம்மா, டி எம் எஸ் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம், டாக்டர் சீர்காழி இவர்களின் குரல்களில் வரும் எனக்கு பிடித்த பாடல்களை நான் விரும்பி கேட்பேன். வீட்டில் இருக்கும்போது ஓய்வாக பாடுவேன். எனது டிஆர்டி தமிழொலியில் அதாவது பாடி வரும் நிகழ்ச்சிகளில் பாடுவதும் எனது பொழுதுபோக்காக அமைந்திருக்கின்றது. இன்றைய நேராக இன்று கலந்து கொண்டு சிறப்பிக்கும் திருமதி யோகேஸ்வரி அம்மா தெரிவு செய்யும் முதலாவது பாடல் என் ராசாவின் மனசிலேயே திரைப்படத்திலிருந்து பாரிசாத பூவே என்ற பாடல். உளுந்தூர்பேட்டை சண்முகன் எழுதிய பாடல். இப்பாடலை எஸ் எம் சுரேந்தரோடு சின்ன குயில் சித்ரா இணைந்து பாடியிருக்கின்றார். மிகவும் அழகான கவிவெறி கொண்ட பாடல். இப்பாடலை எனது முதலாவது பாடலாக தெரிவு செய்கின்றேன். தயவு செய்து எனக்காக ஒலிபரப்புங்கள் என்று ஆசையோடு கேட்டு எழுதியிருக்கின்றார் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். கேட்ட முதலாவது பாடல் இதோ வானொலியில் மலர்கின்றது.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40. நேரம் சரியாக 1:14 மைக்கேல் ராச்சர்ட்டில் 12:14. இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பர்களை நீங்களும் திருமதி யோகேஸ்வரி அம்மா போல் 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி உங்களை பற்றி அறிமுகத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக எங்களுடைய மின்னஞ்சலுக்கோ அல்லது எங்களுடைய வாய்ஃபர் வாட்ஸ்அப்புக்கள் நீங்கள் எழுதி எங்களுக்கு ஒரு தொலைபேசி ஊடாக நீங்கள் இப்படி அனுப்பியிருக்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் உடனடியாக பார்த்து உங்களுடைய பாடல் உங்கள் இல்லம் தேடி வருவதற்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்வோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, இந்த நேரத்தில் இன்றைய நேராக என்று பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற யோகேஸ்வரி அம்மா அவர்கள் தெரிவித்ததற்கும் 2வது பாடல் திருமணமாம் திருமணமாம் ஊரெங்கும் திருமணமாம் என்ற இனிமையான பாடலை கேட்க ஆசைப்படுகின்றேன். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் பாடியிருக்கின்றார் அழகாக. இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கின்றார். KV மகாதேவன் அவர்கள் இசையமைத்தும் இருக்கின்றார். இந்த பாடல் நான் சின்ன வயதாக இருக்கும்போது கேட்ட பாடல். இப்பாடல் எனது நெஞ்சில் பதிந்த ஒரு பாடலாக இருக்கின்றது. இந்த பாடலை இப்பவும் ஒரு முறை கேட்க ஆசைப்பட்டு எழுதியிருக்கின்றேன். எனக்காக ஒரு முறை ஒளிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் அன்பு சகோதரி, அன்பு அம்மா, பாசத்துக்குரிய சகோதரி எழுதிய இந்த பாடல். இதோ வானொலியில் மக்கள் தெலுங்கு MJ ராமச்சந்திரன் நடித்த திரைப்படத்திலிருந்து.
1: மாம்

தந்தம் போலிருப்பாளாம், சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம், நல்ல சீரகச்சம்பா அரிசி போல சிரித்திருப்பாளாம், சிரித்திருப்பாளாம்.

செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம், செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு

கனிந்திருப்பாளா, நல்ல சேலஞ்சில்லாம் மாம்பழம் போல் கனிந்திருப்பாளாம். திருமணமாம் திருமணமாம்

உள்ளத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா, அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா. ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா, அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா. மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா, மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா. இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா, பாரடி அம்மா. ஓஹோ ஓஹோ.

நேரம் சரியாக 1:19 ஐக்கியராஜ்யத்தில் 12:19 அன்பர்கள் திங்கள் புதன்கிழமைகளில் 1:00 to 1:30 வரை நேயர்களின் ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்ற இன்றைய நிகழ்ச்சியினை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இன்றைய நேராக பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்புறவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இப்பொழுதே எழுதலாம். அன்புறவர்களை பாடலை கேட்டு நீங்கள் சாப்பிட்டிருப்பீர்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆனந்தமாக இருக்கும்போது 5 பாடல்களை தெரிவு செய்து உங்களை பற்றிய அறிமுகம், நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், எங்கே படித்தீர்கள், எங்கே பொழுதுபோக்கு எப்படியெல்லாம் போச்சுது என்று எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்களும் வேகமாக உங்களுடைய பாடல் தெரிவுகளை ஒளிபரப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்தியாக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் யோகேஸ்வரி அம்மா தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் சூப்பர். எனது 3வது திரை பாடல், எனது அபிமான நடிகை, நடிகர், நடிகை நடித்த திரைப்படம். இப்படத்தில் எனது அபிமான பாடகி பி சுசிலா பாடுகின்றார், சிவாஜி கணேசன் நாதஸ்வரம் வாசிக்கின்றார். இசைக்கும் பரதத்துக்கும் இடையான போட்டியை இப்பாடல் காட்சி அமைக்கப்பட்டது. இதனால் இப்பாடலை தெரிவு செய்திருக்கின்ற நாட்டிய பேரொழியின் பரதநாட்டியமும் எனது மனத்திரையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இப்படியான காட்சிகள் அமைப்பு கொண்ட பாடலை எப்பவும் இனிதும் கேட்டு இனிமேல் கேட்க முடியாத அளவுக்கு வந்துவிட்டது. இப்பாடல் இன்றும் எனது மனதில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அந்த பாடலை ஒருமுறை எனக்காக தருமாறு கேட்டிருக்கின்றார் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். தில்லான மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா அம்மா அவர்கள் பாடிய நலந்தானா என்ற பாடல் இப்பொழுது வானொலியில் யோகேஸ்வரி அம்மாவுக்காக வானொலியில் வலம் பெறுகின்றது. எல்லோருமாக கேட்டு மகிழுங்கள் அன்பு உறவுகளே.

விழிக்கின்ற நாதசுரன் சேதுராமன் பொன்னிச்சாமி குழுவினுடைய நாதசுர இசை.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நேயர் இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்தவர் அன்பு அம்மா பரிசில் இருந்து திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள், அவர்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மதிய பிரதான செய்திக்கு வழிபட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். அன்பு உறவுகளே, நடைபெற்றது இன்றைய நேயர்.
1: பரிசு லாட்சபலில் யூழ் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: தேவி டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன் நானும் பாட்டி வைக்கிறேன் அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன் எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வரும் அறுபது பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்
3: என்ன சமையலோ
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இந்தியாவின் விருப்பமறைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்புரல் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 ரன்சியர். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன டிஆர்டி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93 210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிசு பற்று. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
3: எப்படி சுகமா இருக்கீங்களா? குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

0: அதிக விவரங்களுக்கு நூலுலகம்
1: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.com.
2: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
4: VT Superstore, Gare Lagonnaise Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் நூலுலகம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜா அனோஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவரான பானகல உபதிச தேரர் சவுதி அரேபிய

வியாபாரர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத்ரம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதற்கான கடிதம் இன்று திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள சவுதி அரேபிய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தில் கையளிக்கப்பட உள்ளது. அனோஜனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மன்னிப்பு வழங்கி அவரை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் அவர் கூறியிருக்கின்றார். மதங்களுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் புரிந்துணர்வு மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் பானகல உபதேச தீரர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சிவராஜா அனோஜனின் விடுதலைக்காக அமைதியான முறையிலும் அறவழியிலும் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையிலும் இலங்கை இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பினால் விசேட அமைதி போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ரத்னபுரி மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் நடைபெற்றது. மனிதநேயத்தையும் சகோதரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து மதங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பெருந்திரளான பொதுமக்கள் ஒன்றிணைந்து எந்தவித வன்முறைகளுமின்றி அமைதியான முறையில் விளக்கேற்றி தமது ஆதரவையும் அக்கறையையும் தெரிவித்தனர். ஒரு மனிதனுக்கான நியாயமான தீர்வை வேண்டி அமைதி, மனிதநேயம் மற்றும் அறவழியின் அடிப்படையில் மக்கள் ஒன்றிணைந்ததை இந்த நிகழ்வு வெளிப்படுத்தியிருக்கின்றது. சகோதரன் அனுஜனுக்கு நியாயம் கிடைக்கும் வரை அறவழியில் தமது குரல் தொடரும் என இலங்கை இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது. ஜால் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திரீவனின் நினைவு தூவி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவச் சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாக தீபம் திரீவனின் திருவுருவச் சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றும் வடகிழக்கின் 8 மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தப்படுகின்றது. அதன்படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நல்லூர் அடியிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிவன் கோவில் அடியிலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் கந்தசாமி கோவிலடியிலிருந்தும் கச்சேரி வரையும் அம்பாறை மாவட்டத்தில் தம்பிலுவாவில் மத்திய சந்தியடியில் இருந்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரம் வரையும் மன்னார் மாவட்டத்தில் தந்தை செல்வா நினைவு தூவி அடியிலும் பவுனியா மாவட்டத்தில் பொங்குதமிழ் நினைவு தூவி அடியில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரையிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளத்திலும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த போராட்டத்தில் அரசியல், மத, சிவில் தரப்பினர் உட்பட அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. திரீவனின் திருவுருவச் சிலையை அகற்றப்பட்ட சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையிலான அரசாங்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கடற்தொழிலியல், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்றார். பூனாரி பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த விதத்திலும் தொடர்பு படவில்லை. தென்னிலங்கை மற்றும் வடக்கில் உள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களின் குறுகிய அரசியல் லாபங்களுக்காக மக்களிடையே மீண்டும் இனவாதம், மதவாதம் மற்றும் பிளவுகளை ஏற்படுத்த முயல்கின்றார்கள். தென்னிலங்கையில் உள்ள ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் சட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளமையினால் சுரட்சியில் எதிர்கொள்ளும் பயத்தில் அரசாங்கத்தை வீழ்த்தவும் மீண்டும் இனக்கலவரங்களை தூண்டவும் பார்க்கின்றார்கள். வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை பேசுவதையோ மக்கள் நலத்திட்டங்களை வரவேற்பதையோ விடுத்து கடந்த தேர்தலில் வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அளித்த ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியாமல் செயல்படுகின்றார்கள். நான் மீண்டும் கூறுகின்றேன், திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. மாநகர சபை எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்காததால் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மாநகர சபையும் போலீசாரும் தங்களின் எல்லைக்குட்பட்ட பணிகளை சரியாக செய்யாததன் விளைவே இதுவாகும். அரசாங்கத்தின் நிலைப்பாடு இந்த சம்பவம் குறித்து ஆராய்ந்து எதிர்காலத்தில் தேவையான உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறியிருக்கின்றார். இலங்கையின் தேசிய அறிக்கையை இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அமெரிக்காவின் நியூயோர்க்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வு இன்றுடன் நிறைவடைகின்றது.
நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புதல், மாற்றங்களை நிர்வகித்தல், அனைவருக்கும் பயனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற தொனிப்பொருளில் இந்த முறை அமர்வு நடைபெறுகின்றது. இப்போதைய விவாதத்தின் போது இலங்கையின் தற்போதைய வெளிவிவகார கொள்கை, முன்னுரிமைகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு சர்வதேச சமூகத்துடன் முன்வைக்கப்பட உள்ளது. 2027 பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கைவிடுவது நாட்டை மீண்டும் பொருளாதார படுகொலைக்குள் தள்ளும் என தினன தகுன சுற்றுணைவு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. தினன தகுன சுற்றுணைவின் தலைமைத்துவ சபையும் நிறைவேற்று சபையும் இணைந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு பலவீனமான பொருளாதார நிலைத்தன்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் நிலையில் சர்வதேச நிதி கட்டமைப்பிலிருந்து விலகுமாறும் முன்வைக்கப்படும் அரசியல் பேச்சுகளுக்கு அரசாங்கம் அடிவணியக்கூடாது. 2027 மார்ச் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி நிறைவடைந்த பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடனான கட்டமைக்கப்பட்ட உறவை கைவிடுவதற்கான முயற்சிகள் ஆபத்தானவை. 2027 எதிர்பார்க்கப்படும் அரசாங்க செலவு 4.99 லட்சம் கோடி ரூபாயாகவும் கடன் வரம்பு 3.8 லட்சம் கோடி ரூபாயாகவும் உள்ளதால் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அண்மித்த செலவினங்களை கடன் மூலமே ஈடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. கடன் பெற்று அதனை பயந்தளிக்கும் மக்கள் கவர்ச்சி அரசியல் மீண்டும் தொடருமானால் தற்போதைய பொருளாதார நிலைமைத்தன்மை அழிந்து நாடு மீண்டும் வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்படலாம். மேலும் நிதி ஒழுக்கம் மற்றும் செலவின கட்டுப்பாடுகள் இல்லாத நிலையில் அரசியல் நோக்கங்கள் முன்னிலைக்கு வந்து பணவீக்கம் அதிகரித்தல், வெளிநாட்டு கையிருப்பு குறைதல், மக்களின் கொள்வனவு சக்தி வீழ்ச்சியடைதல் போன்ற விளைவுகள் ஏற்படலாம். 2028 வெளிநாட்டு கடன் மற்றும் கடன் சேவை பொறுப்புகள் அதிகரிக்க உள்ள நிலையில் தற்போதைய கடன் மறுசீரமைப்பு மற்றும் சலுகை காலங்கள் தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே வழங்குகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவின்றி சர்வதேச மூலதன சந்தைக்குள் மீண்டும் நுழைந்து இறையாண்மை பத்திரங்களை வெளியிட முடியும் என கருதுவது ஆபத்தானது. அதன் கண்காணிப்பு இல்லாத போது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை பாதிக்கப்பட்டு கடன் பெறும் செலவு அதிகரிக்கக்கூடும். எனவே திசை காட்டி அரசாங்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தினாலும் பின்பற்றப்பட்ட பொருளாதார நடைமுறைவாதத்தை தொடர வேண்டும். 2027 பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்ச்சியான திட்டம் ஒன்றை நிறுவனமயப்படுத்துவது நாட்டின் எதிர்காலத்துக்கு அத்தியாவசியமான முன் நிபந்தனையாகும். அதேவேளை அரச நிதி ஒழுக்கத்தை பேணுவதுடன் அரச நிதி பற்றாக்குறையை அதிகரிக்கும் அரசியல் நோக்கிலான மானிய முறைமைகளுக்கு மீண்டும் திரும்புவதை தவிர்க்க வேண்டும். அரச நிறுவனங்களுக்கான வெளிப்படையான செலவு மீட்பு விலை நிர்ணய முறைகளை தொடர வேண்டும். பொருளாதார இறையாண்மை என்பது உலகளாவிய நிதி கட்டமைப்புகளிலிருந்து நாட்டை தனிமைப்படுத்துவது அல்ல எனவும், நம்பகரமான ஏற்றுமதி வழிகள் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை உருவாக்குவதன் மூலம் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கடந்த 2022 May 9 காளிமுகத்திடலில் போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தினக்கோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் தீர்மானித்திருக்கின்றார். சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினராக இருத்தல், கொலை முயற்சி மற்றும் பலத்த காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 327 கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட உள்ளது. கடந்த 2022 May 9 அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அலரி மாளிகைக்கு வருகை தந்த ஆதரவாளர்களுக்கும் காளிமுகத்திடலில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது. இந்த வன்முறையைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதுடன் அரசியல்வாதிகளின் வீடுகள் மற்றும் சொத்துக்களும் எரிக்கப்பட்டு பெரும் பதட்டம் நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளில் நேரில் கண்கண்ட சாட்சிகள், சூழ்நிலை சான்றுகள் மற்றும் தாக்குதல் நடந்த இடத்தின் காணொலிகள் குறித்த நிபுணத்துவ பகுப்பாய்வுகள் ஆதாரங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் மொத்தம் 34 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த போதிலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த, அரசியல் செயல்பாட்டாளர் டோன் பிரியசாந்த் மற்றும் முன்னாள் தொழிற்சங்க தலைவி வசந்தா கந்தபாங்குட ஆகிய மூவர் உயிரிழந்திருக்கின்றார்கள்.
இதன் காரணமாக 31 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. குற்றம் சுமத்தப்பட்டுள்ளவர்களில் முன்னாள் காவல்துறை மா அதிபர்த்தேச வந்து தென்னகோன், முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, மொரட்டுவ மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சமன்லால் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜேதிச ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். அத்துடன் திகிபல கல்கிச மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அமல் புஷ்பகுமார் டி சில்வா, கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அஜந்த லினகி, முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மஹிந்த கககண்டம மற்றும் அரபு வசந்தம் என அறியப்படும் அசங்கா நாலக விஜயசிங்க ஆகியோரும் இந்த குற்றப்பத்திரிகையில் பெயரிடப்பட்டுள்ள ஏனைய முக்கிய நபர்களாவார். இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முறைப்படி தாக்கல் செய்யப்பட உள்ளன. அதேவேளை இந்த சம்பவம் இடம்பெற்ற போது பிரதமராக பணியாற்றிய மஹிந்த ராஜபக்சாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டாம் என சட்டமா அதிபர் தீர்மானித்திருக்கின்றார். விசாரணை அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகள் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்துவதற்கு போதுமானதாக இல்லை என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த வழக்கின் முக்கியத்துவத்தையும் தீவிரவாத தன்மையையும் கருத்தில் கொண்டு இதனை விசாரிக்க மூவர் கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதியர் குழாமை நியமிக்குமாறு பிரதம நீதியரசர் பிரிதி பத்மன் சூரசேனாவுடன் சட்டமா அதிபர் அதிகாரபூர்வமாக கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார். பொலிஸ் சேவையின் தரமான மேம்பாட்டுக்கு ஏற்ப பொலிஸ் சீரடைக்கு ஒரு புதிய வடிவமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். அத்துடன் வரும் ஆண்டில் பொலிஸ் சேவையில் கூடுதலாக 10,000 அதிகாரிகளை சேர்ப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். 85வது பொலிஸ் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக தாமதப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து பதவி உயர்வுகளும் சிரேஷ்டத்துவம், செயல்திறன், திறனின்றி தேர்வுகள் மற்றும் தேர்வு நடைமுறை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்குள் வழங்கப்படும். பதவி நிலை அடிப்படையில் பாகுபாடின்றி கீழ்நிலை முதல் உயர்நிலை வரையிலான அனைத்து பொலிஸ் அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு பயிற்சி வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஒரு நடைமுறையும் உருவாக்கப்பட்டு வருகின்றது. பொலிஸ் அதிகாரிகளின் பணி அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் வகையில் 2027 வரவு செலவு திட்டத்தின் மூலம் விசேட கொடுப்பன வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது. பொலிஸ் அதிகாரிகளுக்கு மின்சார மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பிற உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்போது மேலும் கூறியிருக்கின்றார். காவல்துறை அதிகாரிகளுக்காக 500 உடலில் அணியும் கமராக்களை கொள்ளுணவு செய்வதற்கான கேள்விப்பத்திர நடவடிக்கையில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் போராட்ட இயக்கம் குற்றம் சுமத்தியிருக்கின்றது. நேற்று நுகுகுடையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்திருக்கிறார்கள். கேள்விப்பத்திரத்தின் தொழில்நுட்ப விவரக்குறிப்புகளை தயாரிக்க சட்ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அதிலுள்ள வடிவமைப்பு குறியீடுகள் கூட நீக்கப்படாமல் ஆணவத்தில் காணப்படுகின்றன என அந்த இயக்கத்தின் வசந்த முதலிகே தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே கேள்விப்பத்திரத்துக்கு நிறுவனங்கள் சமர்ப்பித்துள்ள விலைகளுக்கு இடையில் பாரிய வேறுபாடு காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பிட்ட நிறுவனங்களின் விலை முன்மொழிவுகள் சுமார் 5 கோடி ரூபாய் முதல் 36 கோடி ரூபாய் வரை காணப்படுவதாகவும் அரசுக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்று சுமார் 17 கோடி ரூபாய் பெறுமதியான விலை முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதே அரச நிறுவனத்தின் துணை நிறுவனமாக செயல்படும் மற்றொரு நிறுவனம் சுமார் 6 கோடி ரூபாய் பெறுமதியான விலை முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 500 கமராக்களை மட்டுமே கொள்வன செய்யப்படுவது போதுமானதாக அல்லது இது பின்னர் மிகப்பெரிய திட்டமாக விரிவுபடுத்துவதற்கான முன்னோடி நடவடிக்கை என்ற கேள்வி எழுகின்றது. எனவே தற்போதைய கேள்விப்பத்திர நடைமுறையை கைவிட்டு முறையான தொழில்நுட்ப மதிப்பீட்டுடன் புதிய கொள்வனவு நடவடிக்கை தொடங்க வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தியிருக்கின்றது.
செட்டியார் தெருவில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முருகன் நிலைய தொடர்பில் இன்று 28ஆம் தேதி விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூர்யா தமக்கு உறுதியளித்துள்ளதாக தமிழ் முன்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்திருக்கின்றார். செட்டியார் தெருவில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முருகல் நிலைய தொடர்பில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூர்யா மற்றும் கொழும்பு மத்திய பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமாரசிங்க ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றேன். செட்டியார் தெரு விவகாரம் தொடர்பில் எவரையும் கைது செய்ய முடியாது, தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள். போலீசார் இனி எவரையும் தாக்க முடியாது. புறக்கோட்டை மற்றும் மாளிகாபத்தை போலீசார் இந்த விவகாரத்தில் தலையிடக்கூடாது. நாளை 28ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பில் கொழும்பு மத்திய பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமாரசிங்க விசாரணை நடத்துவார். நாளை காலை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் இந்த விசாரணை நடைபெறும். இது தொடர்பாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூர்யா எனக்கு உறுதியளித்திருக்கின்றார். இதனை அடுத்து கொழும்பு மத்திய பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமாரசிங்க புறக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். போலீசார் தமது கடமைகளை செய்யலாம், ஆனால் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாது. அநீதியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய மக்களுக்கு உரிமை உண்டு. அதை போலீசார் தடுக்குமானால் நானே நேரடியாக களத்துக்கு வருவேன். இதனை நான் போலீஸ் மா அதிபரிடம் நேரடியாகவே தெரிவித்திருக்கின்றேன். தற்போது நான் தொட்டகலை மரணச்சடங்கில் இருக்கின்றேன். அதனால் தொலைபேசி ஊடாக போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுடன் நேரடியாக உரையாடியுள்ளேன் என மனு கணேசன் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரிஸ்வின் சில்வா தலைமையில் 5 பேர் கொண்ட குழு ஒன்று இன்று புதுடெல்லி நோக்கி பயணமாகியுள்ள நிலையில் அந்த குழுவினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்திப்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 4 நாட்கள் புதுடெல்லியில் தங்கியுள்ள இந்த குழுவினர் மேற்படி சந்திப்புக்கு மேலதிகமாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பிஎல் சந்தோஷ் மற்றும் மூத்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை சந்திக்க உள்ளார். அத்துடன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையகத்தில் பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியின் அணியினரையும் தலைவர்களையும் சந்திப்பதுடன் இந்திய பாராளுமன்றம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி மாநில அலுவலகத்துக்கும் விஜயம் செய்ய உள்ளனர். இதனை விடவும் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்ட அமைச்சரவை குழுவினரையும் இந்த குழுவினர் சந்தித்து உரையாட உள்ளனர். டெல்லிக்கு விஜயம் செய்துள்ள ரிஸ்னி சில்வா தலைமையிலான குழுவில் ஜேவிபியின் மத்திய உள்ள உறுப்பினர் சந்திரிகா அதிகாரி, பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பவா, ஜால் மாவட்ட குழு உறுப்பினர் கபிலன் சுந்தரமூர்த்தி மற்றும் சர்வதேச துறை உறுப்பினர் கல்பனா மது பாசினி ஆகியோரும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதாவின் வெளியுறவுத்துறை பொறுப்பாளர் விஜய் சைதவாலையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ரிஷ்வின் தலைமையிலான குழுவில் டெல்லி பயணத்தின் நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஜேவிபி இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதும் அமைப்பு ரீதியான அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள வழிவகுப்பதுமாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெசி பெரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு முன்னரான ஒன்று கூடலை எதிர்வரும் நவம்பர் 3ஆம் தேதி நடத்துவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஜோசித ராஜபக்ச கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். எனினும் வழக்கின் 2வது பிரதிவாதியான டெசி பொரஸ்ட் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் சார்பில் முன்னின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா அவரது மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை கட்டத்துக்கு முந்தைய மாநாட்டை நவம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டிருக்கின்றார். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்டதாக கூறப்படும் சுமார் 57 மில்லியன் ரூபாயை 3 வங்கி வழங்கல்களில் வைப்பு செய்ததன் மூலம் பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றமளித்துள்ளதாக தெரிவித்து சட்டமா அதிபரினால் ஜோசித ராஜபக்ச மற்றும் டெசி
புரஸ்பெட் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள யானைகளில் சுமார் 30% யானைகள் செவிப்புலனை இழந்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கர்ணனா தெரிவித்து தரம் குறைந்த யானை வெடிகளின் பயன்பாட்டே இதற்கு முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வனவிலங்கு அதிகாரிகளுக்கு உந்துருளிகளை வழங்க நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரண்ணா, தரமற்ற யானை வெடிகள் வெடிக்கும் போது ஏற்படும் பலத்த சத்தம் குட்டிகள் உட்பட யானைகளின் செவிப்புலனை பாதித்து நாளடைவில் அவற்றுக்கு காது கேட்காமல் போவதாக தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் துப்பாக்கிச் சூடு போன்ற மனித நடவடிக்கைகளால் பல யானைகள் காயமடைந்து உடலுக்குள் துப்பாக்கி குண்டுகளுடன் உலாவுவதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். யானைகள், குரங்குகள், காட்டுப்பன்றிகள், முள்ளம்பன்றிகள் மற்றும் மயில்கள் சம்பந்தப்பட்ட மனித வனவிலங்கு மோதல்கள் குறித்து பேசிய அவர், சில பகுதிகளில் யானை மனித மோதலை விடவும் குரங்கு மனித மோதல் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். வன விலங்குகளால் பயிர்கள் அழிக்கப்படுவதால் நாட்டின் விவசாய உற்பத்தி பெரும் சவாலை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்திருக்கின்றார். காடுகளில் உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை நிலவுவதும் கிராமங்களில் அவை எளிதாக கிடைப்பதுமே வன விலங்குகள் மனித குடியிருப்புக்குள் நுழைவதற்கு முக்கிய காரணம் என குறிப்பிட்ட பிரதி அமைச்சர், காடுகளுக்குள்ளேயே விலங்குகளுக்கு தேவையான உணவு மற்றும் நீர் வசதியை உறுதி செய்வதன் மூலமே மனித வனவிலங்கு மோதலை குறைக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். புலனறுவை திம்புலாகல பிம்புக்குன கிராமத்தில் உள்ள தனது வீட்டில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நெல் அறுவடையை காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த 75 விவசாயி ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி நேற்று உயிரிழந்துள்ளதாக அரங்காவில காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு உயிரிழந்தவர் பிம்புக்குன பிரதேசத்தில் வசித்து வந்த 4 தந்தையான கேயு சோமபால என்பவர் ஆவார். வீட்டில் உள்ள நெல்லை பாதுகாப்பதற்காக தீமூட்டி வீட்டுக்கு முன்னால் நின்றிருந்த போது திடீரென வந்த காட்டு யானை ஒன்று அவரை தாக்கி மிதித்துள்ளதாக பிரதேசவாதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னர் காட்டு யானை வீட்டுக்கும் சேதம் விளைவித்துள்ளதுடன் சுவர்களை உடைத்து நெல் மூட்டைகளை உட்கொண்டுள்ளது. அத்துடன் முற்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துருளி மற்றும் மிதி வண்டிக்கும் சேதம் ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த ஒரு வார காலத்தில் பிம்புக்குன கிராமத்தில் மட்டும் 7 காட்டு யானைகள் சேதம் விளைவித்துள்ளதாக பிரதேசவாசிகள் கூறியிருக்கின்றார்கள். தற்போதும் பிம்புக்குன குளத்தை அண்மித்து 7 காட்டு யானைகள் தங்கியிருப்பதாகவும் தீவிரமடைந்துள்ள காட்டு யானை அச்சுறுத்தல்களுக்கு விரைவான தீர்வை வழங்குமாறும் கிராம மக்கள் அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள்.

இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை ஆட்சியாளர்கள் தனது மனதில் பதிந்து கொண்டு செயல்பட வேண்டும் எனவும், இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக செயல்படும் எதிர்ச்சதிகார அரசாங்கத்துக்கு எதிர்காலத்தில் அதன் விளைவுகள் நிச்சயம் கிடைக்கும் எனவும் சர்வஜன அதிகார கட்சி சுட்டிக்காட்டியிருக்கின்றது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் விளைவுகள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும். இந்த திருத்தத்தை மக்கள் கூறவில்லை, எதிர்கட்சிகளும் கூறவில்லை. குறைந்தபட்சம் நீதிபதிகள், நீதித்துறை அதிகாரிகள், நீதித்துறை சார்ந்தவர்கள் அல்லது சட்டத்தரணிகள் கூட இதனை கூறவில்லை. இவ்வாறு எவராலும் கூறப்படாத ஒரு திருத்தத்தை அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கின்றது. இந்த திருத்தத்தின் விளைவுகள் தொடர்பில் தனியாக பேச வேண்டிய நிலை ஏற்படும். எந்த ஒரு மக்கள் கோரிக்கையும் இல்லாத நிலையில் இத்தகைய அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கம் ஏன் கொண்டு வந்தது என்பதற்கான பதில் எதிர்காலத்தில் அரசாங்கத்துக்கே கிடைக்கும். திசை காட்டியின் கொள்கை பிரகடனத்தில் கூட குறிப்பிடப்படாத விடயங்கள் இந்த திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த திருத்தத்தின் விளைவுகள் இங்கு அரசாங்கத்துக்கே பாரதூரமான முறையில் கிடைக்கும் என்பதே எமது நம்பிக்கையாகும். ரஷ்யாவில் பொல்ஷேவி கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் இராணுவம், போலீஸ் மற்றும் சட்டம் உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தமது கட்சி தொண்டர்களை அந்த பதவிகளில் நியமித்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டது. அதே போன்ற நிலைமைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாகும். பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி அதிகாரம் போன்றதொரு நிலை முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் அதற்கு எதிராக வலுவான மக்கள் எதிர்ப்பு உருவாகியிருக்கின்றது. அதுபோன்று இலங்கையிலும் ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் அதற்கான எதிர்விளைவுகளை அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிடும். தேர்தலுக்கு முன்னர் மக்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டனர். மக்களின் வாக்குகளை கொள்ளையடித்ததாக கூறினாலும் அது தவறாகாது. பிரதமர் கரணி அமரசூர்யாவுக்கு கொழும்பு மாவட்ட மக்கள் பெருமளவான வாக்குகளை வழங்கியிருந்த போதிலும், அந்த வாக்குகளை வழங்கிய மக்கள் ஜனநாயகத்துக்கும் சட்டத்துக்கும் ஆட்சிக்கு எதிராக செயல்படுவதற்காக வாக்களிக்கவில்லை. திசை காட்டியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது மனச்சாட்சிக்கு எதிராக வாக்களித்துள்ளதாகவும், ஆளும் தரப்பில் சில பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் இறுதியில் அனைவரும் வாக்களித்ததாக பிமல் ரட்னாயக்க அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை ஜனநாயகத்துக்காகவும் சட்டத்தின் ஆட்சிக்காகவும் குரல் கொடுத்ததற்காக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட பிரதமர் கரணி அமரசூர்யா இந்த விடயத்தில் தனது மனச்சாட்சிக்கு எதிராகவே செயல்பட்டிருக்கின்றார். எதிர்கட்சியில் இருப்பதாக கூறிக்கொள்ளும் சிலர் உடலளவில் எதிர்கட்சியிலும் மனதளவில் ஆளுங்கட்சியிலும் இருப்பதை போன்ற நிலை காணப்படுகின்றது. அவ்வாறானவர்களை மக்கள் தற்போது அடையாளம் கண்டுகொண்டனர். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தரப்பினர் இந்த நாட்டை அழிக்க முயற்சித்தார்கள். பிரபாகரன் உள்ளிட்டவர்களும் நாட்டை அழிக்க முயற்சித்தனர். அதேபோன்று 1505 முதல் 1948 வரை போர்த்துகீயர், உள்ளாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் ஆகியோரால் 443 ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு எதிராகவே இவர்கள் செயல்பட்டார்கள். எனினும் இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக இவராலும் செயல்பட முடியாது. அதற்கு இந்த நாட்டு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக செயல்படும் எதிர்ச்சதிகார அரசாங்கத்துக்கும் அதன் விளைவுகள் நிச்சயம் கிடைக்கும். இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக செயல்பட எந்த ஒரு ஆட்சியாளரும் தொடர்ந்தும் யதார்த்தமான முறையில் ஆட்சி நடத்த முடியவில்லை. ஆகவே இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை ஆட்சியாளர்கள் தமது மனதில் பதிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றார். நாட்டில் பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இன்று திங்கட்கிழமை 100,000 கடந்துள்ளதாக மேல் மாகாண பதில் பிரதி மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் நவீந்த சொய்சா தெரிவித்திருக்கின்றார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை வெளிப்படுத்தியிருக்கின்றார். கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது 4ஆம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி காணப்பட்ட போதிலும் ஆபத்து நிலைமையை முற்றாக நீங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் நாட்டில் 7 மாகாணங்களில் இன்னமும் அதி ஆபத்தான மட்டத்தில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார வழிகாட்டல்களை சரியாக பின்பற்றுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் நவீந்த சொய்சா மேலும் வலியுறுத்தியிருக்கின்றார். மட்டக்களப்பு இதயபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் விதுசன் வயது 21 என்ற தமிழ் இளைஞன் 2021 போலீஸ் காவலில் இருந்தபோது மரணமடைந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணை
கிழக்கு மாகாண குற்றப்புலன் ஆய்வுத்துறைக்கு மாற்றப்பட உள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தனி சுஹாஸ் தெரிவித்திருக்கின்றார். விதுஷனின் மரணம் தொடர்பான வழக்கு இன்று திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் விதுஷனின் குடும்பம் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தனி சுஹாஸ் ஆஜராகியிருந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வழக்கிலேயே போலீசாருடைய விசாரணைகளில் எந்தவிதமான முன்னேற்றகரமான நிலைமையும் இல்லாதிருப்பதை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த வழக்கை குற்றப்புலன் ஆய்வுத்தலகத்துக்கு மாற்றுவது பற்றி பரிசீலிக்குமாறு விண்ணப்பம் செய்திருந்தோம் என சட்டத்தன்னை சுஹாஸ் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றம் கடந்த தவணையிலேயே இது பற்றி சுயமாக ஆராய்ந்து கிழக்கு மாகாண குற்றப்புலன் ஆய்வு பிரிவினருடைய விசாரணைக்காக இந்த வழக்கை மாற்றுவதற்கு திட்டமிட்டிருந்ததாக அறிய தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எதிர்காலத்தில் இந்த வழக்கை கிழக்கு மாகாண குற்றப்புலன் ஆய்வு பிரிவினர் விசாரிக்க இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட விதுஷனுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நாங்களும் நீதிக்காக போராடுவோம், குரல் கொடுப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 2021 ஜூன் 2 20:30 இதயபுரத்தில் இருந்த இருதயபுரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே வைத்து சிவில் உடையில் வந்த போலீசாரால் விதுஷன் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அடுத்த நாள் அதிகாலையில் விதுஷன் உயிரிழந்து விட்டதாக குடும்பத்தினருக்கு போலீசாரால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் விதுஷனின் குடும்பத்தினர் போலீசார் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதுடன் போலீசார் தாக்கியதனால் தான் தனது மகன் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து இது தொடர்பில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு கடந்த 5 வருடமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாணத்தில் சர்வதேச சுற்றுலா தின நிகழ்வை நல்லதண்ணி மோகினி எல்லை நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நடத்துவதற்கு மத்திய மாகாண சுற்றுலா திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. மத்திய மாகாண ஆளுநர் கலாநிதி கர்ச்ச சுரங்க பெர்னாண்டோ மற்றும் நுவேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுளா சுரவீர அரட்சி ஆகியோர் தலைமையில் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் நாளை மறுதினம் புதன்கிழமை வரை நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ள நோர்வூட் பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட மவுசாக்கலை நீர்த்தேக்கம், மரோயா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் மற்றும் புனித சிவனொழிவாத மலையை அடிப்படையாக கொண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க மத்திய மாகாண சுற்றுலா சபை திட்டமிட்டிருக்கின்றது. இத்துடன் இணைந்து மோகினி எல்ல காஸ்ட்மோர் நீர்வீழ்ச்சி மற்றும் மரோயா நீர்வீழ்ச்சி ஆகிய பகுதிகளில் நீர் விளையாட்டுகள் மற்றும் சாகச சுற்றுலா நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய மாகாண சுற்றுலா திணைக்களம் நல்லதண்ணி சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்துடன் இணைந்து இந்த 2 நாள் சுற்றுலா தின கூட்டாண்டுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றது. நிகழ்வுக்கான கள ஆய்வுகள் மற்றும் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக மத்திய மாகாண சுற்றுலா சபையின் அதிகாரிகள் கடந்த 27ஆம் தேதி மோகினி எல்லா பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் நல்லதண்ணி நகரத்தை மையமாக கொண்டு 2026ஆம் ஆண்டுக்கான சுற்றுலா தின கொண்டாட்ட விழாவை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தமைக்காக ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பதாக நல்லதண்ணி சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் WM சாந்தகுமார தெரிவித்திருக்கின்றார். WM 2024-25 கல்வியாண்டுக்கான மகாபல உதவித்தொகை வழங்கும் விழா பிரதமர் தலைமையில் இன்று நடத்தப்படவிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விழா நடத்தப்படும் புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று லலித் அத்ரத் முதலி மகாபல உயர்கல்வி உதவித்தொகை நிதியத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இந்த விழாவில் கலந்து கொள்ளாத பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்காமல் இருக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கின்றார். காலை கல்கமுக பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். மலையகத்தின் மூத்த எழுத்தாளரும் சாகித்ய ரத்னா விருது பெற்ற பிரபல மூத்த இலக்கியவாதியுமான மு சிவலிங்கம் அவர்களின் இறுதிச் சடங்குகள் இன்று திங்கட்கிழமை கொட்டகலையில் பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. கொட்டக்கலையில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த பூத உடலுக்கு இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள், அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என
பெரும் திரளானோர் நேரில் வருகை தந்து தமது இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அன்னாரின் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட பூத உடல் கொமர்சியல் மின் மயானத்தில் இன்று பிற்பகல் தகனம் செய்யப்பட்டது. மலையக மக்களின் வாழ்வியல் பண்பாடு மற்றும் போராட்டங்களை தமது படைப்புகளின் வாயிலாக பதிவு செய்து தமிழ் இலக்கிய உலகுக்கு பங்காற்றிய இவரது மறைவு மலையகத்துக்கும் தமிழ் மொழியிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவனியா முனரகல மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் மனித உடனால் அதிகரித்த வெப்பநிலையே உணரக்கூடியதாக இருந்தது. சப்ரவா மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவலியா காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் புலனறுவ மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி 3 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மீகுட நொச்சியாகம மற்றும் பாதுவை ஆகிய போலீஸ் பிரிவுகளிலேயே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த விபத்துகள் பதிவாகியிருக்கின்றன. மாதம்பை குளியாப்பட்டி வீதியின் கில பண்டாரகம பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் தாய் படுகாயமடைந்திருக்கிறார். மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி மின்கம்பம் ஒன்றுடன் மோதியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தும்மல சூர்யா வீரக்குடியான பகுதியைச் சேர்ந்த 17 மற்றும் 11 வயதுடைய 2 சிறுவர்களை இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். காயமடைந்த தாய் சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியின் வல்லை முனீஸ்வரன் ஆலயத்துக்கு முன்பாக இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற விபத்தில் பூசகர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். வல்லை முனீஸ்வரன் ஆலயத்துக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த பூசகர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மீது மோதியிருக்கின்றார். இதன்போது அவர் மோட்டார் சைக்கிளுடன் வீதியில் விழுந்து கிடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சமயம் பருத்தித்துறை பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் வீதியில் விழுந்து கிடந்த பூசகர் மீது ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். இதனையடுத்து வேக கட்டுப்பாட்டை இழந்த குறித்த பட்டாரக வாகனம் வீதியோர மின்கம்பத்தில் மோதி தடம் புரண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழறியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் தொடர்வது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளில் தொடர்வது வங்கி ஊழியர்களின் 3 வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக நள்ளிரவில் திடீரென அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாரத்தில் 5 வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அனைத்து ஊழியர்களுக்கும் திறன் சார்ந்து ஊக்கத்தொகை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கம் நாடுதளவிய அளவில் இன்று முதல் செப்டம்பர் 30 வரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்த 3 வேலை நிறுத்தத்துக்கு முன்னதாக சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் என்பதால் 5 வங்கிகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டது. 5 வங்கிகள் செயல்படாமல் போனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கருதி செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை வங்கிகள் செயல்படும் என மத்திய அரசு அறிவித்ததன்படி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும் தனியார் வங்கிகளுடன் செப்டம்பர் 27 செயல்பட்டன. இந்த நிலையில் 5 வேலை வாரம் உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகளுக்கு இந்தியன் வங்கிகள் சங்கம் உறுதியளித்ததை அடுத்து வங்கி ஊழியர்களின் 3 வேலை நிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஐக்கிய வங்கிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்தது. மேலும் வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டதால் வங்கிகள் திங்கட்கிழமை முழுமையாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெரிய தீய சக்தி தமிழக வெற்றி கழகம் தான் என்று நான் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று விமர்சனம் செய்திருக்கின்றார். மதுராந்தகன் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி கட்சி வேட்பாளர் கோ ஜானகிராமனை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார்.

அப்போது தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து சீமான் பேசியதாவது, எங்கள் நிலத்தில் எல்லாம் இருந்து என் வறுமை நிலை பழி நடத்த சிறந்த தலைவன் இல்லை என்பதுதான் பிரச்சனை. ஒன்றுமே இல்லாத நாடு சிங்கப்பூர். அவனுக்கு கடலை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அங்கு வறுமை கிடையாது. கல்வியில் தலை சிறந்து விளங்குகின்றது. காரணம், அங்கு இருந்த தலைவன் திராவிட முன்னேற்ற கழக தீய சக்தி தான். அதைவிட தீய சக்தி தமிழக வெற்றி கழகம்தான். காசு கொடுக்காமல் வாக்குகளை பெற்ற கட்சி என்றால் அது நான் தமிழர் கட்சி மட்டுமே. அரசியல் கோட்பாடுகளை இன்னும் ஆழமாக உங்களிடத்தில் சேர்க்க தவறிவிட்டோம் என்ற ஐயம் எனக்குள் உள்ளது. திரைப்புகள் வெளிச்சத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வந்தவர்கள் நாங்கள் அல்ல. ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்து புதிய கட்சி தொடங்கியவர்களும் நாங்கள் அல்ல. உழைக்கும் அடித்தட்டு மக்களுடைய வாரிசுகள் நாங்கள். தேர்தல் வெற்றி தோல்வி லட்சிய வெறி கொண்ட எங்களை ஒன்றும் செய்யாது. ஒருமுறை எங்களிடம் அதிகாரம் வந்தால் உலகின் தலை சிறந்த நாடாக தமிழ்நாட்டை மாற்றுவோம். மிக்சி கிரைண்டர் இலவசமாக கொடுக்க மாட்டேன். நல்ல குடிநீர், படிப்பு, வேலை, அதற்கேற்ற ஊதியம், நல்ல வாழ்வை தருகின்றேன். நல்ல சுற்றுச்சூழலை தருகின்றேன். இலவசம் பெற வேண்டிய வறுமையில் இல்லாத வாழ்வை உங்களுக்கு தருகின்றேன். வேளாண்மையை முன்னிறுத்தி பசுமை பொருளாதாரத்தை ஏற்படுத்துவேன் என சீமான் தனது பேச்சில் கூறியிருந்தார். கேரளத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, அந்த மாநில உள்ளுறத்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா ஆகியோருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியினர் நேற்று கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். முன்னதாக கேரளம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் இளைஞர் அணியினர் சனிக்கிழமை கருப்பு கொடி காட்டினர். அதற்கு பதிலடியாக நடவடிக்கையாகவே பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். கேரள அரசின் பொது நிர்வாகத்துறையின் அதிகாரபூர்வ இணையதளம் ஹேக் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கேரள அரசின் பொது நிர்வாகத்துறையின் அதிகாரபூர்வ இணையதளம் பாகிஸ்தானின் கும்பலால் நேற்று காலை ஹேக் செய்யப்பட்டதாக துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது, டீம் பிளாட்டிக்ஸ் என்ற கும்பலால் அரசின் இணையதளம் ஹேக் செய்யப்பட்டு அதில் பாகிஸ்தான் கொடியும் பாகிஸ்தானுக்கான முழக்கமும் திரையில் தோன்றியது. வயநாட்டில் தான் வாங்கிய லாட்ரி சீட்டுக்கு பரிசு கிடைக்காத ஆத்திரத்தில் விற்பனையாளரை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். டில்லி நகர்பகுதியில் சாலை பணிகளை ஆய்வு செய்கையில் அதனை வீடியோ எடுத்த நபரை டில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்வேஸ் வர்மா கன்னத்தில் அறைந்தது விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கின்றது. டில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்வேஸ் வர்மா புதிதாக அமைக்கப்பட்ட சாலையின் தரம் குறித்து இன்று ஆய்வு செய்தார். அப்போது அங்கு வந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஜர்சின் சிங் சாலையின் மேற்பரப்பை கையால் பெயர்த்தெடுத்து அதன் உறுதித்தன்மையை பற்றி கேள்வி எழுப்பினார். அப்போது அருகில் நின்றிருந்த இளைஞர் ஒருவர் இந்த நிகழ்வுகளை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். அவரை அமைச்சர் திடீரென்று அறைந்தார். இளைஞரை அமைச்சர் அறையும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. டெல்லியின் வனப்பகுதியில் ஒருவரின் தலையில் கற்களால் நசுக்கி கொலை செய்த 48 வயதான நபரை 24 ஆண்டுகளுக்கு பின்னர் காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பீகாரை சேர்ந்த பெரோஸ் என்பவர் குருகிராமில் உள்ள இண்டஸ்ட்ரியல் மடல் டவுன்ஷிப் பகுதியில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் கடந்த 2 ஆண்டுகளாக தையலாளராக பணியாற்றி வந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெங்களூருவில் பழமையான ஊர்வசி திரையரங்கு இடிக்கப்படுகின்றது. 1200 இருக்கைகள் கொண்ட அந்த திரையரங்கில் ஒரு திரை மட்டுமே இருக்கும்.
1980 இந்தியாவில் அதுபோன்ற சுமார் 14,000 திரையரங்குகள் இருந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். தற்போது சுமார் 2,000 மட்டுமே எஞ்சியுள்ளது. இந்த காலகட்டத்தில் முட்டிபிளெக்ஸ் எனப்படும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு படங்களை பார்க்க வல்ல திரையரங்கு அமைப்பு பிரபலமாகிவிட்டது. 1,000 நகரங்களில் உள்ள 1,350 ஒற்றை திரை கொண்ட திரையரங்குகளை புகைப்படம் எடுத்து ஆவணப்படுத்தியுள்ளார் புகைப்பட கலைஞர் கேமரா சதுர்வேதி. கடந்த 7 ஆண்டுகளாக அவர் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றார். ஆரவாரம் செய்வது, இருக்கைகள் மீது குதிப்பது, திரையை நோக்கி பணம் வீசுவதென ஒரு வித்தியாசமான திரைப்பட அனுபவத்தை அந்த திரையரங்குகள் வழங்கியதாக சதுர்வேதி கூறியிருக்கின்றார். இருப்பினும் சில பழைய திரையரங்குகள் இன்னும் ரசிகர்களின் ஆதரவுடன் இயங்கி வருகின்றன. பணவீக்கம், அதிகரிக்கும் செலவுகள், கடும் போட்டி ஆகியோருக்கு மத்தியிலும் ஒற்றை திரை கொண்ட அரங்குகளை பாதுகாக்க பலர் தொடர்ந்து முயற்சி செய்வதாக திரையரங்கு நிர்வாகி ஒருவர் கூறியிருக்கின்றார். இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் வெள்ளத்தில் 56 பேர் இறந்திருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமையிலிருந்து செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை வரை மாநிலத்தில் சுமார் 60 மில்லிமீட்டர் மழை கொட்டியதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். வழக்கமான அளவை விட அது கிட்டத்தட்ட 9 மடங்கு. மீட்பு பணி அதிகரிக்கின்றது, நிவாரணம் வழங்கப்படுகின்றது என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்கள் ஒன்று உத்தரப்பிரதேசம். இந்தியா கனடா உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இருதரப்பும் தயாராகி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார். ஐநா பொதுச்சபையில் 87வது அமர்வையொட்டி அமெரிக்காவின் நியூயார்க் சென்றுள்ள எஸ் ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். அதன்படி கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தை சனிக்கிழமை சந்தித்த அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆதரவு தெரிவித்துள்ள ரஷ்யா, அதே நேரத்தில் ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவை இந்தியா நிரந்தர உறுப்பினராக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களாக தற்போது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகியவை உள்ளன. இவை 5 நாடுகளுக்கு வீட்டு அதிகாரம் உள்ளிட்ட சிறப்புரிமைகள் உள்ளன. இது தவிர தற்காலிக உறுப்பினர்களாக 10 நாடுகள் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தற்போதைய உலக சூழலை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் தங்களையும் நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும் என்றும் இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இது குறித்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய போது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லவ்ரோவ் பேசியதாவது, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்த கொள்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேற்கத்திய நாடுகளுக்கு கூடுதல் இடங்கள் அளிக்கும் வகையில் அந்த சீர்திருத்தம் இருக்கக்கூடாது. குறிப்பாக இராணுவமயமாக்கல், பழிவாங்கும் பாதைக்கு திரும்பியுள்ள ஜெர்மனி, ஜப்பானுக்கு இடம் அளிக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக்கும் வகையில் சீர்திருத்தம் செய்யப்படுவதை ரஷ்யா ஆதரிக்கின்றது. குறிப்பாக பிரேசில், இந்தியா ஆகிய நாடுகளில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராவதை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அதேபோல ஆப்பிரிக்க கண்ட நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் சீர்திருத்தத்தை செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். ரஷ்யா தனது வெளியுறவு கொள்கையின் மூலம் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. தனது கூட்டாளி நாடுகள், ரஷ்ய கூட்டாளிகளான பிரிக்ஸ் நாடுகள், எஸ்சிஓ நாடுகள், ஐரோப்பிய ஆசிய பொருளாதார ஜூனியன் நாடுகளுடன் இணைந்து ரஷ்யா செயல்பட்டு வருகின்றதும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். சென்னையில் ஆவணத்தங்கம் விலை சவனுக்கு ₹1,880 குறைந்து 110,120 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 235 குறைந்து கிராம் 13,765 விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் வெள்ளி விலை ₹5 குறைந்து கிராமுக்கு 245 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து டிஆர்டி தமிழில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் தொடர்வது உலக செய்திகள். தாய்லாந்தின் அரசமைப்பு சட்ட நீதிமன்றம் இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தல் குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கவிருக்கின்றது.
தீர்ப்பை பொறுத்து தேர்தல் முடிவில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமே கேள்விக்குறியாகலாம். பொது தேர்தல் வாக்குகளின் ரகசியத்தன்மை கீழறுக்கப்பட்டிருக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வாக்குச்சீட்டுகளில் உள்ள பார்கோட் QR குறியீடுகளை கொண்டு எந்த வாக்காளர்கள் எந்த வேட்பாளரையும் எந்த கட்சியையும் தேர்ந்தெடுத்தார் என்று கண்டுபிடித்து விடலாம் என்று கூறப்பட்டது. குறியீடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக சேர்க்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடந்த பொது தேர்தலில் சுமார் 38 மில்லியன் பேர் வாக்களித்திருந்தார்கள். அதில் பிரதமர் அனுஸ்டின் சர்ன் விராகுனின் பூமி ஜனதாஸ் கட்சியே வெற்றி பெற்றிருந்தது. பாகிஸ்தானின் முதல் ஹங்கோர் நீர்மூழ்கி போர்க்கப்பல் அரபிக்கடலில் தனது முதலாவது ஆயுத சோதனையை தொடங்கியதாக அந்த நாட்டு இராணுவம் நேற்று தெரிவித்திருக்கின்றது. சீனாவுடன் பாகிஸ்தான் மேற்கொண்ட பரஸ்பர ஒப்பந்தத்தில் உருவாக்கப்பட்ட ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் கடந்த ஜூன் மாதம் கரச்சியை வந்தடைந்தது. இதுகுறித்து பாகிஸ்தான் இராணுவம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதிதாக கடற்படையில் இணைக்கப்பட்ட ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் குறிப்பிட்ட நீண்ட தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்தது என தெரிவித்தது. இந்த சோதனையை நேரில் பார்வையிட்ட பாகிஸ்தான் கடற்படை தளபதி நவீத் அஸ்ரப் நீர்மூழ்கி கப்பலின் தாக்கி அழிக்கும் திறன் வியப்பளிப்பதாக கூறியிருக்கின்றார். பாகிஸ்தான் கடற்படைக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் கவாஸ் ஷெரீப், போர்க்கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு நீண்ட தூர இலக்கை ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் வெற்றிகரமாக தாக்கி அழித்திருக்கின்றது. இது பாகிஸ்தான் கடற்படையின் தயார் நிலை மற்றும் வலிமையை வெளிப்படுத்துகின்றது. தேச பாதுகாப்புக்கு சவால்கள் எழும்போது ஆயுதப்படைகளின் தயார் நிலையை உறுதிப்படுத்த அரசு கடமைப்பட்டுள்ளது என்றார் அவர். சென்சார் ஆயுத எதிர்ப்பு அமைப்புகள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களுடன் மொத்தமாக 8 ஹங்கோர் வகை போர்க்கப்பல்களை தயாரிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் போரிட தெஹ்ரான் தயாராக இருப்பதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி கூறியிருக்கின்றார். அந்த போர் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் அரச தந்திர முயற்சிகளில் ஈடுபடவும் தெஹ்ரான் தயார் என கூறியிருக்கின்றார் திரு அரகச்சி. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் ஒரு திட்டத்தை பரிந்துரைத்திருக்கின்றது. அதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருந்தார். அந்த மரபு பற்றி அதிகாரபூர்வமான தகவலை பெறவில்லை என திரு அரக்கச்சி கூறியிருக்கின்றார். ஈரான் மோசமான தோல்வி அடைவதால் அது ஒப்பந்தம் செய்திட முனைவதாக திரு ட்ரம்ப் முன்னர் கூறினார். இந்த வாரம் கூடுதல் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் ஈரானின் தேசிய ஊடகங்கள் அப்படி எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றன. காசாவில் இஸ்ரேல் கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வரும் தாக்குதல்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 74,000 தாண்டியிருக்கின்றது. காசாவில் செய்யப்படும் கமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலில் புகுந்து 2023 அக்டோபர் 7ஆம் தேதி திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 1,200 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 251 பேர் கமாஸ் அமைப்பினரால் சிறைப்பிடித்து சென்றார்கள். உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் தொடுத்தது. இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் காசாவில் இருந்த 1,000,000 கட்டிடங்கள் தரைமட்டமாகின. மேலும் 500,000 பேர் உயிரை காத்து கொள்ள வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்தனர். இந்த தாக்குதல்களில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறித்த புள்ளி விவரத்தை காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது. அதில் காசாவில் இதுவரை இஸ்ரேல் தாக்குதல்களில் பாலஸ்தீனர்கள் 74,016 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 175,000 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல் சண்டை நிறுத்தம் தொடங்கியது முதல் இதுவரை 1,145 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 7 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காசாவை கமாஸ் அமைப்பினரே நிர்வகித்து வருகின்றார்கள். ஆதலால் காசா சுகாதார அமைச்சகமும் கமாஸின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. காசா சுகாதார அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களை ஐநா அமைப்புகள் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் ஏற்றுக்கொண்டுள்ளன.
அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தின் பேரில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது. இருப்பினும் காசாவில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதேபோல் ஹமாஸ் அமைப்பினர் தமது ஆயுதங்களை கைவிடாதவரை காசாவில் இருக்கும் இஸ்ரேல் படைகள் வெளியேறாது என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 12 பேர் இறந்திருக்கின்றார்கள், 35 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இறந்தவர்களில் இருவர் பெண்கள், ஒருவர் குழந்தை. தற்கொலை தாக்குதலில் பாதிக்கப்பட்டோரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அவசர மருத்துவ உதவி வாகனத்தை குறிவைத்தும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு மீட்பு பணியாளர் இறந்திருக்கின்றார், இருவர் காயமடைந்திருக்கின்றார்கள். கைபர் பக்துங்குவா மாநிலத்தில் டோரா இஸ்மாயில் கான் வட்டாரத்தில் இந்த சம்பவம் நடந்தது. வெடிபொருள் நிரப்பிய வாகனத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. தெஹ்ரீக் இ தலிபான் பாகிஸ்தான் கிளர்ச்சி குழு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்னர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை நடந்த மோதலில் குறைந்தது 13 ஆப்கானிய தலிபான் போராளிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அமெரிக்கா தனது அவசரகால படையின் 6 பிரிவுகளை தயாரித்து வருவதால் அதன் அடுத்த தாக்குதல் கியூபாவாக இருக்கலாம் என பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. வெனிசுலாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அமெரிக்கா அதன் நட்பு நாடாகவும் தனது நீண்டகால எதிரியுமான கியூபாவின் பக்கம் தனது கவனத்தை திருப்பியிருக்கின்றது. கியூபாவின் எரிவாயு தேவையை வெனிசுலாவே பூர்த்தி செய்து வந்த நிலையில் தற்போது அந்த நாடு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் கியூபாவின் எரிபொருள் தட்டுப்பாட்டையும் மின் பற்றாக்குறையையும் திட்டமிட்டு அரங்கேறி வருகின்றது. மேலும் கியூபாவுக்கு எண்ணெய் வழங்கும் நாடுகளின் மீது வரி விதிக்கப் போவதாக மிரட்டி பொருளாதார நெருக்கடியையும் ஏற்படுத்தி வருகின்றது. அமெரிக்காவுக்கு சிம்ம சுப்பனமாக திகழ்ந்த பெடல் கெஸ்ட்ரோ மறைவுக்கு பின்னர் கியூபாவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று அமெரிக்க அதிபரம் தீவிர முயற்சிகளை எடுத்து வருகின்றார். இந்த நிலையில் அமெரிக்காவின் ரிசர்வ் படைகளில் இருந்து 6 முக்கிய பிரிவுகளை அடுத்து 3 அல்லது 4 மாதங்களுக்குள் சவுத் கேம்ப் எனப்படும் தெற்கு மண்டல கட்டளைக்கு திரட்ட இராணுவ நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.

இந்த சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவத்தின் திடீர் முந்தைய அழைப்பு நடவடிக்கைகளால் கரிபிய பகுதியில் பக்கம் உள்ள உலக நாடுகள் கவனம் திருப்பியிருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவில் மதுவான கூட்டம் ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 17 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், மேலும் 15 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். கெரனஸ்பாக் அருகே உள்ள பகுதியில் நேற்றிரவு சம்பவம் நடந்தது. 8 பேர் துப்பாக்கிகளுடன் மதுவான கூடத்துக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தியதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. உயிரிழந்தவர்களில் 13 பேர் ஆண்கள், 4 பேர் பெண்கள். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய பின்னர் தாக்குதல்காரர்கள் அங்கிருந்தவர்களின் கைத்தொலைபேசிகளை அபகரித்தார்கள். பின்னர் 2 வாகனங்களில் தப்பிச் சென்றார்கள். தப்பிச் செல்லும் முன் 2 வாகனங்களும் அவர்கள் தீ வைத்ததாகவும் கூறப்படுகின்றது. துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரையும் தெரியவில்லை. துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்களை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே கேப்டவுன் நகருக்கு வெளியே இன்று அதிகாலை நடந்த மற்றொரு துப்பாக்கிச்சூட்டில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 11 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்காவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன. அந்த நாட்டில் சராசரியாக நாளொன்றுக்கு சுமார் 60 பேர் கொல்லப்படுவதாக AFP செய்தி கூறுகின்றது. தென்னாப்பிரிக்காவின் மக்கள் தொகை 62 மில்லியன் ஆகும். மலேசியாவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு விலகப் போவதாக பாரிசான் நேஷனல் என்னும் தேசிய முன்னணி கட்சி தெரிவித்திருக்கின்றது. அதுவரை பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் அரசாங்கத்துக்கு ஆதரவு தொடரும் என்று அதன் தலைவர் அகமது சாலிட் கமிடி கூறினார். 2022 பொது தேர்தலுக்கு பின்னர் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாட்டின்படி நடந்து கொள்ளப் போவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். த ஸ்டார் இணையதளம் அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. ஒற்றுமை அரசுடன் செயல்படுவதால் தேசிய முன்னணி தனது அரசியல் அடையாளத்தையோ நிலைமைப்பாட்டையோ விட்டுக் கொடுப்பதாகாது என்றார் திரு லசித். தேசிய அளவில் ஒன்றாக செயல்பட்டாலும் மாநில தேர்தல்கள் தேர்தல்களில் கட்சிகள் ஒன்றையொன்று எதிர்த்து போட்டியிடலாம். அதை அண்மையில் நடத்த ஜெகூர் தேர்தல் காட்டியது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீன் முகமதின் மனைவி டாக்டர் சித்தி கஸ்மா அலி காலமானார். அவருக்கு வயது 100. இன்று காலை 9:25 மணியளவில் அவர் உயிரிழந்ததாக தெரிகின்றது. டாக்டர் மகாதீரும் டாக்டர் காஸ்மாவும் மருத்துவ படிப்பு பயிலும் போது சந்தித்திருந்தார்கள். 1985 ஆண்டு மருத்துவ படிப்பை முடித்த டாக்டர் காஸ்மா மலாய் சமூகத்தைச் சேர்ந்த முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவர். 1986 ஆண்டு டாக்டர் மகாதீரும் டாக்டர் காஸ்மாவும் திருமணம் செய்து கொண்டார்கள். தம்பதிகளுக்கு 4 பிள்ளைகள், அவர்கள் மேலும் 3 பிள்ளைகளை தத்தெடுத்திருந்தார்கள். டாக்டர் மகாதீர் பிரதமராக பொறுப்பு வைத்தபோது டாக்டர் காஸ்மா கல்வி, போதைப்பொருள் தடுப்பு, மனநிலம் உள்ளிட்டவை குறித்து பேசியிருக்கின்றார். மலேசியா முன்னாள் பிரதமர் நஹீப் ரசாத்திற்காக தொடங்கப்பட்ட ஆதரவு நிதியில் 9.25 மில்லியன் ரிங்கிட், சுமார் 2.2 மில்லியன் US டாலர் திரட்டப்பட்டுள்ளது. நிதி தொடங்கப்பட்டு 9 நாட்களே ஆகின்றன. 50 மில்லியன் ரிங்கிட்டை திரட்ட திட்டமிட்டுள்ளதாக அம்னோ தலைவர் அகமது ஹாலித் கமிடி தெரிவித்திருக்கின்றார். இன்னும 40.75 மில்லியன் ரிங்கி, சுமார் 9.3 மில்லியன் டாலர் தேவைப்படுவதாக அவர் கூறியிருக்கின்றார். நஜீப் எஞ்சிய சிறை தண்டனையை விட்டு வீட்டுக்காவலில் கழிக்க நிபந்தனையுடன் அரச மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக அவர் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும். அந்த தொகையை முழுமையாக செலுத்தப்பட்ட பின்னரே அவர் வீட்டுக்காவலை நடைமுறைப்படுத்த முடியும் என்று திரு லஹீர் கூறியிருக்கின்றார். நிதி திரட்டு செப்டம்பர் 18 தொடங்கப்பட்டது. முதல் 1 மணி நேரத்திலேயே சுமார் 1,66,000 ரிங்கிட், சுமார் 40,500 US டாலர் திரட்டப்பட்டது. மறுநாள் காலை நிதி 1 மில்லியன் ரிங்கிட்டை, சுமார் 24,745,744 US டாலரை எட்டியிருக்கின்றது. 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் இன்னும் செலுத்தப்படாததால் நஜீப் கஜாங் சிறையிலே இருப்பதாக அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க சீன நட்புறவின் அடையாளமாக 2 சிறப்பு விருந்தினர்கள் அமெரிக்கா செல்கின்றார்கள். அவை

Bing Bing, Pusuang, enam irandu rachada banda karadigal. Indu adikale Sina avil, Sengdu vil rundu abai Amerika prapadana. Indu parimata munnare mudivu seyyapattirundathu enilum Sina adhivar Sing, Xi Jinping in Amerika payanathin bodhu banda karadigal Amerika prapadum thethi arivikkappattathu. Irandu karadigalukkum vayathu aaru. பதினைந்து மணி நேர பயணத்தின் போது பசியார மூங்கில் காய்கறிகள் போன்றவற்றை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அமெரிக்காவின் அன்லாண்டா விலங்கு தோட்டத்தின் புதிய வீடு. அடுத்த 10 ஆண்டுகள் அவை அங்கிருக்கும். அங்கு பண்டாங்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பராமரிப்பாளர்களும் தயாராக உள்ளனர். அவற்றுக்கு தேவையான மூங்கிலை நீண்ட நாட்களுக்கு வளர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சீனா பல ஆண்டுகளாக பண்டா அரசதந்திரம் என்னும் பெயரில் மற்ற நாடுகளுடனான நட்புறவை வளர்க்க பண்டாக்களை அனுப்பி வருகின்றது. 1999 முதல் பண்டாக்கள் அமெரிக்கா செல்கின்றன. இருந்தாலும் 2024 அது நிறுத்தப்பட்டது. இப்போது பண்டாக்களின் அரசதந்திர பயணம் தொடர்கின்றது. சில P-75 மேக்ஸ் விமானங்களின் மென்பொருள் பிரச்சனை இருப்பதை போயிங் நிறுவனம் கண்டறிந்திருக்கின்றது. அமெரிக்காவின் வர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள ஆர்லிங்டன் பகுதியை தலைமையாக கொண்டு போயிங் விமான தயாரிப்பு நிறுவனம் இயங்கி வருகின்றது. இந்த நிறுவனம் தயாரித்த 2400 மேற்பட்ட B-737 விமானங்கள் உலகின் பல்வேறு விமான நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் ஏர் இந்தியா, எக்ஸ்பிரஸ், ஆகாசா ஏர் விமானங்களுடனும் மொத்தமாக சுமார் 96 P-737 மேக்ஸ் விமானங்கள் உள்ளன. இந்த நிலையில் சில P-737 மேக்ஸ் விமானங்களில் மென்பொருள் பிரச்சனை இருப்பதை போயிங் நிறுவனம் கண்டறிந்திருக்கின்றது. பிரச்சனை என்னவாகும்? இந்த மென்பொருள் பிரச்சனையால் விமானம் தரையிறங்க முடியாமல் போகும். இந்த சூழலில் விமானத்தை தானாக வழிநடத்தும் அமைப்பு செயல்படாமல் போகலாம். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண போயிங் நிறுவனம் பணியாற்றி வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போயிங் நிறுவன செய்தித் தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் P-737 விமானங்களை இயக்கும் அனைத்து விமான நிறுவனங்களிடமும் மென்பொருள் பிரச்சனை குறித்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் பணியில் போயிங் நிறுவன பொறியியலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரச்சனை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றதா, விமான நிறுவனங்களுக்கு இதன் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை. நேபாளத்தில் கூடுதல் இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். வியாழக்கிழமை முதல் வெள்ளத்தாலும் நிலச்சரிவுகளாலும் 17 பேர் இறந்திருக்கின்றார்கள். சிலரை காணவில்லை. நேபாளத்தின் 77 வட்டாரங்களில் பெரும்பாலானவற்றுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 1 மாதத்துக்கு முன்னர் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 1,400 பேர் இறந்தார்கள். 5,600 பேரை இன்னமும் காணவில்லை. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ள நீர் வடிய தொடங்கியிருக்கின்றது. வியாழக்கிழமைக்குள் அனைத்து பகுதிகளிலும் வழக்க நிலைமைக்கு திரும்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நடமாட்டத்தை குறைக்க அரசாங்க ஊழியர்களுக்கு 2 நாள் சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்படுகின்றது. பேங்காக்கில் இன்னும் கனமழை பெய்யும் என்று முன்னிறைக்கப்பட்டிருக்கின்றது. சில பகுதிகளில் 1 மாதம் முழுவதும் பெய்யக்கூடிய அளவு மழை 4 நாட்களில் கொட்டி தீர்த்து கடந்த 10 நாட்களில் தாய்லாந்தில் 8 பேர் இறந்திருக்கின்றார்கள். அவர்களில் 2 மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கின்றனர். 50,000 அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவரின் குரலை AI மூலம் நகலெடுத்து அனுமதியின்றி பயன்படுத்தலாமா? ஜப்பானில் பிரபல குரல் நடிகர் ஒருவர் டிக்டோக்கின் மீது தொடுத்த வழக்கு இதற்கு பதில் தேடுகின்றது. கென்ஜிரோ சுடா என்ற அந்த நடிகரின் குரல் பல பிரபல அணிவிய தொடர்களில் இடம்பெற்றிருக்கின்றது. தமது ஆழமான குரலை AI மூலம் நகலெடுத்து சில டிக்டோக் காணொலிகளில் பயன்படுத்தியதாக அவர் கூறுகின்றார். அந்த காணொலிகள் மர்ம சம்பவங்கள், சதி கோட்பாடுகள் பற்றியவை. அவற்றை வெளியிட்ட கணக்கை ஒரு கட்டத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் பின்தொடர்ந்திருக்கின்றார்கள்.
மாதத்துக்கு $3,200 அதிகமாக அது சம்பாதித்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அது சுடாவின் குரல் அல்ல என்று டிக்டாக் வாதிடுகின்றது. அது சாதாரண ஆண் குரல் என்று கூறுகின்றது. ஏஐ குரல் நகலுக்கு எதிராக ஜப்பானிய நடிகர்கள் பலரும் தற்போது குரல் கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவரின் குரலும் அவரது அடையாளத்தின் ஒரு பகுதியா? அதற்கு டோக்கியோ நீதிமன்றம் புதன்கிழமை வழங்கும் தீர்ப்பு முக்கிய முன்னுதாரணமாக அமையும். சீனாவில் குப்பைகளை சேகரிக்கும் இளம்பெண்ணுக்கு ஆடை அலங்கார உலகில் வாய்ப்புகள் குவிகின்றன. ஆனால் அதற்காக வேலையை விட அவர் தயாராக இல்லை. 20 வயது லிங் மிகாங்க், நல்ல உயரம் 1.81 மீட்டர். குப்பைகளை சேகரித்து தரம் பிரிக்கும் அவரது காணொலிகள் இணையத்தில் பரவின. அவரது தோற்றத்தை வைத்து பிரபல மாடல் லூசியான் ரென் நீ பிரவி மாடல் என்று பாராட்டியிருக்கின்றார். அவரே மாடலின் வாய்ப்புகளையும் அறிமுகப்படுத்தினார். அதன் பின்னர் லிங் ஆடை அலங்கார மேடையில் அறிமுகமானார். பெரிய நிறுவனங்களின் விளம்பரங்களிலும் இடம்பெற்றார். பல மாடலின் நிறுவனங்கள் அழைத்து முழு நேர ஆடை அலங்கார அழகியாக அவர் மறந்துவிட்டார். தமது படிப்புக்கு உதவிய காதலரின் குடும்பத்தோடு இருந்து அவர்களின் குப்பையை சேகரிப்பு தொழிலுக்கு உதவ விரும்புகின்றார். குப்பை சேகரிப்பது வயிற்று பிழைப்புக்கு, ஆடை அலங்காரம் என் கனவு, இரண்டையும் செய்யலாம் என்கின்றார் அவர். குப்பை சேகரிக்கும் வேலையும் தொடர்கின்றது, ஆடை அலங்கார கனவும் தொடர்கின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டுச் செய்திகளில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் ருமேஷ் தரங்க பங்கேற்கும் ஈட்டி எறிதல் போட்டி இன்று மாலை நடைபெறவுள்ளது. சர்வதேச போட்டிகளில் அண்மைக்காலமாக சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வரும் ருமேஷ் தரங்க இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் இலங்கைக்கான தங்கப்பதக்கத்தை வெல்லும் இலக்குடன் களமிறங்குகின்றார். அவருக்கு ஆதரவளிப்பதற்காக ருமேஷின் பெற்றோரும் ஜப்பான் செல்கின்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ருமேஷ் தரங்காவின் இன்றைய போட்டியை இலங்கை விளையாட்டு ரசிகர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கவனித்து வருகின்றது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. இதுவரை இந்திய அணிக்காக 115 ஒரு நாள் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி 15,080 ரன்களை குவித்திருக்கின்றார். நேற்றைய போட்டியில் அவர் விளாசிய சதம் ஒரு நாள் போட்டிகளில் விளாசும் 55வது சதம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெற்ற SSN கோப்பைக்கான தென்னிந்திய கல்லூரிகளின் இடையிலான கூடைப்பந்து போட்டியில் முதலிடம் பெற்ற SRM வள்ளியம்மை அணியினர் செயின்ட் ஜோசப் SSN கல்லூரிகள் முறையே 2 3வது இடங்களை பெற்றிருக்கின்றது. உஸ்பெஸ்கித்தானில் நடைபெற்ற 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணிகள் ஓபன் பிரிவில் ஆடவர் வெள்ளியும் மகளிர் பிரிவில் வெண்கலமும் நேற்று வந்தன. அந்த பிரிவுகளில் முறையே உஸ்பெகிஸ்தான் சீன சாம்பியன் பட்டங்கள் வந்தன. இறுதியாக இன்றைய நாணயமாற்றுக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடா தந்து கொண்டிருக்கும் ஒரு இணையதளமான www.trttamilnadu.com இந்த இணையதளத்தில் உங்களது உங்கள் மலையாளிகளின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வானிலையில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையதளத்திலும் பிரசுரிக்கின்றோம். இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 376.35 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 109.27 ரூபாயாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330.42 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 95.95 ரூபாயாகவும் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.40 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 115.69 ரூபாய் ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 437.70 ரூபாய் இந்திய பெறுமதி 127.09 ரூபாய் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 233.53 ரூபாய் இந்திய பெறுமதியில் 67.81 ரூபாய் காணப்படுகின்றது. இத்துடன் டிஆர்டி தமிழொலியில் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ரோட் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா? டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: நிலைய கலிகனிடம் 2:58. நீங்கள் கேட்கணும் டிஆர்டி தமிழொலியில் தொடர்வது அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் மரண அறிவித்தல்.

காலத்தில் உரும்பிராய் கிழக்கு அரசடி வீதியைச் சேர்ந்த பிரான்ஸ் தொசியில் வசித்து வந்தவர் திருமதி வைத்திரிங்கன் செல்வலட்சுமி அவர்கள். தோசி மாமி 23 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலஞ்சென்ற நாகலிங்கம் மீனா தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்ற மாரிமுத்து வைத்திலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் காலஞ்சென்ற மாரிமுத்து தெய்வானை அவர்களின் அன்பு மருமகளும் கீமலதா கீமராஜி பிரான்ஸ் அவர்களின் அன்பு தாயாரும் சண்முகநாதன் கனடா பத்மநாதன் ஜெர்மனி காலஞ்சென்ற பஞ்சலிங்கம் மற்றும் கனகலிங்கம் கனகசபை கனகேஸ்வரி கிருஷ்ணபிள்ளை அவர்களின் அன்பு சகோதரியும் பரதன் பிரான்ஸ் அவர்களது அன்பு மாமியாரும் லோரா லேகா ஜெனி விவிலியா ஆகியோரின் அன்பு பாட்டியும் ஆவார். அன்னாரின் இமைக்கிரிகைகள் 30 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை காலை 9:45 தொடக்கம் 10:30 மணி வரை இடம்பெற்று அதே தினம் 11 செம்பினி அர்கேல் ஃபெமிலியல் 560 அவனியூ முசல் தோசி 94500 செம்பினி சுமாரின் என்ற மயானத்தில் தகனம் செய்யப்படும். தகவல் மகள் குடும்பத்தினர் மகள் ராஜிக்கான மேலதிக தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06-09-61-5913 மருமகன் பரதன் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 07-49-44-10-09.

0: சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலியம் மொண்டோன் 51 அவனியூ து மால்தி லெத்து துசானி 94000 கிறித்தல் என்ற முகவரியில் 24/9/2026 பிற்பகல் 1:15 இரண்டு மணி வரை பார்வையிடலாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அன்னாரின் பிரிவுத்துகேரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அந்த அறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றேன். தாயகத்தில் உரும்பிரா கிழக்கு அரசடை வீதியைச் சேர்ந்த பிரான்சோசியில் வசித்து வந்தவருமாகிய திருமதி வைத்திரிஞன் செல்வலட்சுமி தோசிமாமி அவர்கள் 23 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலஞ்சென்ற நாகலிங்கம் மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மகளும், காலஞ்சென்ற மாரிமுத்து வைத்தியலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும், காலஞ்சென்ற மாரிமுத்து தெய்வாதினை தெய்வானை அவர்களின் அன்பு மருமகளும், கீமலதா கீமராஜி பிரான்ஸ் அவர்களின் அன்பு தாயாரும், சண்முகநாதன் கனடா, பத்மநாதன் ஜெர்மனி, காலஞ்சென்ற பஞ்சலிங்கம் மற்றும் கனகலிங்கம், கனகசபை கனகேஸ்வரி கிருஷ்ணபிள்ளை அவர்களது அன்பு சகோதரியும், பரதன் பிரான்ஸ் அவர்களது அன்பு மாமியாரும், லோரா லேகா ஜெனி விவியா ஆகியோரது அன்பு பாட்டியும் ஆவார். அன்னாரது இமைக்கிரிகைகள் 30 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை காலை 9:45 தொடக்கம் 10:30 மணி வரை இடம்பெற்று, அதே தினம் 11 மணியளவில் ஜெர்மனி மணியளவில் செம்பினி அக்கோல் ஃபேமிலியல் 560 அவனியூ முரேஷ் தோஷி 94/500 செம்பினி சுமாரின் என்ற மயானத்தில் தகனம் செய்யப்படும். அன்னாரை நாளை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலியன் மொண்டோன் 51 அவனியூ மால்து லெத்து தசினு 94000 கிறித்தல் என்ற முகவரியில் 1:15-2 வரை பார்வையிடலாம். தகவல் மகள் குடும்பத்தினர் மேலதிக தொடர்புகளுக்கு மகள் ராஜி 06/09/619/1/3, மருமகன் பரதன் 07/49/44/1/0/9. அன்னாரின் இந்த பிரிவுத்துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் இந்த மனவருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வறிவித்தலே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அறிவித்தல்களில் திருமதி வைத்திரிங்கன் செல்வலட்சுமி அவர்களது மரண அறிவித்தல் கேட்டீர்கள். கலிக நேரம் 3:04.
1: ஓ ஹேமா, எப்படி சும்மா இருக்கீங்களா?
2: என்ன அடையாளம் நீட்டுங்க, இது என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களான்னு வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள்லாம் உங்களை என் காலம் என்று தோதியாம எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
3: உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட் நம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நிலைய கலிக நேரம் 3:06. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழொலியில் தொடர்வது நேற்றைய தினம் ஒலிபரப்பான சங்கமம் ஒலிபரப்பு நிகழ்வின் ஒரு பகுதியினை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று
1: அதிகாரம் 130 நெஞ்சோடு புலத்தல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 1300 தஞ்சம் தமரல்லர் எதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. தஞ்சம் தமரல்லர் எதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி.
2: கொடி வாடி கிடந்தால் வயலோர களத்து மீட்டு நிகழ்ச்சிகள் அசையும் நிழற்படங்களாக அடுக்கடுக்காக புரண்டு கொண்டிருந்தன. முற்றிய மணிக்கதிர்களை சுமக்க முடியாமல் தங்க நிற பயிர்கள் மணமகளைப் போல தலை குனிந்து நின்றன. அவற்றை அறுவடை செய்து கட்டுக்கட்டாக களம் கொண்டு சென்று குவித்து வைத்தனர். அந்த பணியில் ஈடுபட்ட இளம் புறாக்களில் ஒருத்திதான் காளி. பெயர்தான் அப்படி, கட்டழகு பெட்டகம். அவளை தொட்டணைத்து சுகம் காணும் கடம்பனுக்கு இன்ப பேழை. நிலவுதனை துண்டு துண்டாக்கி அவற்றை கோத்து வைத்தது போல் இதழ்களிடையே ஒளிவிடும் பல் வரிசை. வீரம் ஏதும் என் முன்னே செல்படியாகாதென விழுங்கிவிடும் ஆற்றல் வாய்ந்த விழி அழகி. நிறம் சற்று கருப்புத்தான் என்றாலும் கரும்பு போல் கடம்பனுக்கு சுவை கூட்டும் பெண் அரசு. அறுவடை நடக்கும் போதே இருவரின் கண்களும் இரும்பும் காந்தமும் ஆகின. சூரியன் வழங்கும் சூடு போதாதென்று அன்றிரவு சுவைக்க போகும் விருந்த எண்ணி இருவர் உடலும் உள்ளுக்குள் தகைத்துக் கொண்டிருந்தன. மாலையும் வந்தது, அறுவடை வேலையும் முடிந்தது. அவரவர் வீடு திரும்பினர். களத்து மேட்டுக்கு கடம்பன் அன்று காவல் இருக்க வேண்டும். இருட்டிய பின் காளியை அங்கே வர சொல்லியிருந்தான். இருட்டையே இன்னும் வரவில்லை என்று திட்டிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு பயந்தது போல் பாய்ந்து வந்தது இருட்டு. திருட்டு போனை போல பதுங்கி சென்றாள் காளி. அறுவடை நெல்லு குவியலுக்கு கதிரடித்து போட்டிருந்த வைகோட் போருக்கும் இடையே பூனையாக வந்தவள் பூவாக மாறி நின்றாள். கடம்பனோ வண்டாகி தேன் பெருகினான். களத்துமிட்டு பொழுதி மண்ணோ வைகோலின் மீது உடல் அழுத்துவதால் ஏற்படும் அரிப்பு உணர்வோ அவர் தம் இன்ப களியாட்டத்துக்கு இடையூறாக தெரியவில்லை. அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே இல்லையே. இவள் மடியில் அவன் தோளில் இவள் இச்சென்று கேட்கின்றது இன்ப நாதம். இரவெல்லாம் பலாச்சுளை தேனில் கலந்து மாங்கனியும் வாழைக்கனியும் என முக்கனியின் முழு சுவையில் மயங்கி கிடந்தனர். பொழுது விடியாமலேயே இருந்திருந்தால் அவர்களின் இன்பம் முடியாமலே தொடர்ந்திருக்கும். மறுநாள் நிலக்கிழார் அணை கேட்டு கடம்பன் அவசர வேலையாக அயலூர் சென்று விட்டான். அவன் திரும்ப 6-7 நாட்களாகும் என சொன்னார்கள். வஞ்சிக் கொடி வாடி கிடக்கும் காரணம் இப்போது புரிகிறதல்லவா? பிரிந்து சென்ற காதலின் மீது பெண்களுக்கு தேவையில்லாத ஒரு கோபம் வரும். அது இயல்பு, வீர ஆபத்தின் விளைவு போலும். காளிக்கும் அப்படித்தான் கோபம் வந்துவிட்டது. அவள் நெஞ்சம் அவளை பார்த்து சொன்னது, காளி உன்னை தவிக்க விட்டு பிரிந்து சென்ற கடம்பன் அதோ வந்து கொண்டிருக்கின்றான். அவன் வந்தால் அவனோடு எந்த உறவும் உனக்கு இல்லை என்று திட்டவட்டமாக கூறிவிடு என்பதாக. காளி சிரித்தாள். அந்த சிரிப்பில் கோபமும் கலந்திருந்தது. அவள் பேசினாள், என் நெஞ்சி, எனக்கு உரிமையுடைய நீயே அவர் என்னை பிரிந்து சென்றதும் என்னை விட்டு அவரோடு போய்விடு. இப்போதுதான் திரும்பி வருகிறாய். நீயே என் உறவை மறந்துவிட்டாய் என்றால் அவர் என் உறவை மறந்து பிரிந்து சென்றதில் பெரிய பிழையொன்றுமில்லை. இப்படி காளி தன் நெஞ்சை நொந்து கொண்டு பிரிந்து சென்ற காதலனையும் அயலார் என்று சினந்து குறிப்பிட்டாள். அதற்குள் கடம்பன் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டான். அயல் என்ற வார்த்தை அடிபட்டு போயிட்டு கயல் அவன் அன்பு வலையில் சிக்கிக் கொண்டது. அதற்கான வள்ளுவரின் குரல், தஞ்சம் தமரல்லர் எதிலார் தம்முடைய நெஞ்சம்

0: அரசு லாட்சியத்தில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றது வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: தொடரும் சங்கமத்திலே.
1: ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்மியன் வழிவந்த வேளன்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிர

மக்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமா.

மாகாண சபை உருவாக்கப்படுவதற்கு முன்னர் வடகிழக்கில் ஒரு இடைக்கால நிர்வாக ஆட்சி நிறுவப்பட்டு அதில் விடுதலை புலிகளுக்கு பெரும்பான்மை பிரதித்துவம் வழங்குவதென்று முடிவெடுக்கப்பட்டது. சகல தமிழ் போராளி அமைப்புகளுக்கும் இடைக்கால நிர்வாக கட்டமைப்பில் பிரதித்துவம் வழங்க வேண்டும் என்று ராஜீவ்காந்தி கேட்டுக்கொண்டார். அதற்கு பிரபாகரன் இணங்கவில்லை. இறுதியில் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் ஈரோஸ் அமைப்புக்கும் மட்டும் குறைந்த அளவில் பிரதித்துவம் வழங்குவதென்று இணக்கம் காணப்பட்டது. வடகிழக்கு இடைக்கால ஆட்சியின் கட்டமைப்பு அதிகாரம் செயற்பாடு போன்ற விடயங்களை அரச அதிபர் ஜெயவர்தனாவுடன் பேசி முடிவெடுப்பதாக ராஜீவ்காந்தி உறுதியளித்தார். தமிழரின் பாரம்பரிய நிலத்தில் சிங்கள குடியேற்றம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தமிழ் பகுதிகளில் சிங்கள அரசாங்கம் காவல்துறை நிலையங்களை திறக்கக்கூடாது என்று பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். அதற்கும் ராஜீவ்காந்தி இணக்கம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களிடமிருந்து விடுதலை புலிகள் அமைப்பு வரி வசூலித்து வருவதாக சிங்கள அரசு குற்றம் சுமத்துவதாக தெரிவித்த பிரதமர் ராஜீவ்காந்தி இந்த வரி வசூலிப்பை நிறுத்த முடியாதா என்று கேள்வி கேட்டார். மக்களிடமிருந்து பெறப்படும் வரிப்பணம் எமது அமைப்பின் நிர்வாக செலவுக்கே பயன்படுத்தப்படுவதாக கூறிய பிரபாகரன், அந்த தொகையை இந்திய அரசு எமக்கு தர இணங்கினால் வரி அறவிடுவதை கைவிடலாம் என்று தெரிவித்தார். விடுதலை புலிகளின் நிர்வாக செலவுக்காக மாதாந்தம் 50 லட்சம் ரூபாய் இந்திய நாணயமாக வழங்குவதற்கு இணங்கினார் ராஜீவ்காந்தி. வரி வசூலிப்பை நிறுத்துவதாக வாக்களித்தார் பிரபாகரன். அடுத்ததாக விடுதலை புலி போராளிகளை நிராயுத பாணிகளாக்கும் சர்ச்சைக்குரிய விவகாரம் பற்றி பேசப்பட்டது. உங்கள் அமைப்பிடம் உள்ள எல்லா ஆயுதங்களையும் கையளிக்குமாறு நாம் கேட்கவில்லை. அத்துடன் உங்களது கொர்லா படையணிகளையும் கலைத்து விடுமாறு நாம் சொல்லவில்லை. நல்லெண்ண சமீட்சியாக சிறுதொகை ஆயுதங்களை கையளித்தால் போதும். இந்திய இலங்கை ஒப்பந்த விதிகளுக்கு அமைவாக விடுதலை புலிகள் செயற்படுகிறார்கள் என்று சிங்கள அரசையும் அனைத்துலக சமூகத்தையும் நம்ப வைக்கும் வகையில் இந்த ஆயுத கையளிப்பு நடைபெறுவது முக்கியம். தமிழ் மக்களுக்கும் போராளிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்திய அமைதிப்படை வடகிழக்கில் செயற்படும். அத்துடன் சிங்கள ஆயுதப்படைகள் போர் நிறுத்தம் பேணியவாறு முகாம்களுக்குள் முடங்கியிருக்கும் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு போர் ஆயுதங்கள் தேவைப்படாதல்லவா என்று கேட்டார் ராஜீவ்காந்தி. பிரபாகரன் அதற்கு பதிலளிக்கவில்லை. ஆழமாக சிந்தித்தபடி இருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கிட்டார் பன்ருட்டி, எதற்காக கடுமையாக யோசிக்க வேண்டும்? இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆயுதங்களில் பழுதடைந்த பாவிக்க முடியாத துருப்பிடித்த ஆயுதங்கள் சிலவற்றை நீங்கள் கையளித்தால் போச்சு என்றார் ராமச்சந்திரன். இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்டவை எல்லாம் பழுதடைந்த பாவிக்க முடியாத துருப்பிடித்த ஆயுதங்கள் தான் என்று கிண்டலாக அவருக்கு பதிலளித்தார் பிரபாகரன். பரவாயில்லையே, அந்த பழுதடைந்த ஆயுதங்களில் சிலவற்றை கொடுத்து விடுங்கள், பின்பு தேவை ஏற்படும் போது இந்திய அரசிடமிருந்து புதிய ஆயுதங்களை கேட்டு வாங்கலாம் என்றார் அமைச்சர். தமிழ் மொழியில் நிகழ்ந்த இந்த சுவையான உரையாடல்களை அர்த்தத்தை அறிய விரும்பினார் ராஜீவ். அதனை அப்படியே மொழிபெயர்த்து கூறினார் பன்ருட்டி. அதை ஆமோதித்து புன்முறுவலுடன் தலையசைத்தார் பிரதமர் ராஜீவ்காந்தி. அப்பொழுது அதிகாலை 2 மணி இருக்கும். விடுதலை புலிகள் தலைவருடன் ஏதோ ஒரு சுமூகமான இணக்கப்பாட்டுக்கு வந்தது போல மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்பட்டார் ராஜீவ்காந்தி. அன்று காலை 9 மணி அளவில் அவர் புதுடெல்லியில் இருந்து கொழும்பு புறப்பட ஏற்பாடாகி இருந்தது. பிற்பகல் 3 மணிக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் அவர் கச்சாத்திட வேண்டும். இந்திய பிரதமரிடம் எந்த விதமான சோர்வோ களைப்போ தென்படவில்லை. ஏதோ ஒரு சாதனையை ஈட்டியது போல தெம்பாக ராஜீவ்காந்தி காணப்பட்டார். பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கும் பரம திருப்தி. ஏதோ சிந்தனையில் மூழ்கி போயிருந்தார் பிரபாகரன். அவர்களது கண்களில் ஏமாற்றமும் சோகமும் தெரிந்தது. சந்திப்பு முடிவடையும் கட்டத்துக்கு வந்துவிட்டது. அப்போது நான் அமைச்சர் பன்ருட்டியிடம் கேட்டேன், ராஜீவ் பிரபா ரகசிய ஒப்பந்தம் என பல முக்கிய விடயங்கள் இங்கு பேசப்பட்டன. பிரதம மந்திரி அவர்களும் பல வாக்குறுதிகளை தந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் எழுத்தில் வரைந்து இரு தலைவர்களிடமிருந்து கைச்சாத்து பெற்றால் என்ன? அது இந்த ரகசிய உடன்பாட்டுக்கு வலு சேர்க்கும் அல்லவா என்றேன். எனது யோசனை பன்ருட்டி ராமச்சந்திரனை ஆட்டங்காண வைத்தது. ஒரு கணத்தில் அவரது முகத்தில் இருந்த மகிழ்ச்சியெல்லாம் மறைந்து போனது. சிறிது நேரம் யோசித்தார். மிகவும் சர்ச்சைக்குரிய விடயங்களில் நாம் இணக்கப்பாடு கண்டோம். கருப்பு பணமாக மாதாந்தம் உங்களுக்கு கப்பம் வழங்குவதிலிருந்து ஆயுத கையளிப்பிலும் ஒளிவு மறைவாக உடன்பாடு செய்திருக்கிறோம். இந்த விடயங்கள் அம்பலமானால் அது இந்தியாவிலும் இலங்கையிலும் பெரியதொரு அரசியல் சூறாவளியை உண்டு பண்ணும் அல்லவா? எமது பிரதமரிடமும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
இது இரண்டு உத்தமமான மனிதர்களின் எழுதப்படாத ஒப்பந்தமாக இருக்கட்டுமே. அவ்வாறு சொன்னார் அமைச்சர் பன்ருட்டி. தான் கூறியதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ராஜீவ்காந்திக்கும் விளக்கினார். நீங்கள் எதற்கும் கவலை கொள்ள தேவையில்லை. கொடுத்த வாக்குறுதிகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பேன். அமைச்சர் சொல்வது போன்று இது ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம், அப்படியே இருக்கட்டும் என்றார் ராஜீவ்காந்தி. இந்த விடயத்தில் நாம் பிரதம மந்திரியுடன் முரண்பட விரும்பவில்லை. அத்தோடு இந்த ரகசிய ஒப்பந்தத்தில் பிரபாகரனும் எந்தவித அக்கறை காட்டுவது போலவும் தெரியவில்லை. முடிவாக எமது தடுப்பு காவல் பற்றி பிரதமரிடம் முறையிட்டோம். பிரபாகரன் மீதான தடுப்பு காவலை அகற்றி அவரை யாழ்ப்பாணம் அனுப்புவதற்கு உடன் ஒழுங்கு செய்வதாக உறுதியளித்தார் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தியின் இல்லத்திலிருந்து அசோகா விடுதிக்கு நாம் போய்சேர அதிகாலை 3 மணியாகிவிட்டது. அண்ணா இருந்து பாருங்க, இந்த ரகசிய ஒப்பந்தமும் வாக்குறுதிகளும் ஒன்றுமே நிறைவேறப் போவதில்லை. இதெல்லாம் ஒரு அரசியல் ஏமாற்று வித்தை, பிரபாகரன் விரக்தியுடன் கூறிவிட்டு தனது அறைக்குள் சென்றபோது விழித்தபடி காத்திருந்த திலீபன் விடியும் வரை என்னை தூங்க விடவில்லை. இந்திய பிரதமருடன் நடந்த கலந்துரையாடல் பற்றியும் ராஜீவ் பிரபா ரகசிய ஒப்பந்தம் பற்றியும் திலீபனிடம் விவரமாக கூறினேன். எல்லாவற்றையும் மிகவும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த திலீபன் அண்ணா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டான். பிரபாகருக்கு திருப்தி இல்லை, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதிலும் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றேன். சிறிது நேரத்தில் சிந்தித்துவிட்டு அண்ணன் நினைப்பதுதான் நடக்கும் என்றான் திலீபன். உண்மையில் அப்படித்தான் நடந்தது. ராஜீவ் பிரபா ஒப்பந்தம் நிறைவேற்றப்படவில்லை, இடைக்கால நிர்வாக அரசும் நிறுவப்படவில்லை. 1987 ஜூலை மாதம் 29வது நாள் இலங்கை தலைநகரமான கொழும்பில் நடைபெற இருந்த இந்திய இலங்கை உடன்பாட்டில் கையெழுத்திடும் நிகழ்ச்சிக்கு முதல்வர் எம்ஜிஆரும் வர வேண்டும் என்று பிரதமர் ராஜீவ்காந்தி விரும்பினார், வற்புறுத்தினார். ஆனால் தனது உடல்நிலையை காரணமாக காட்டி எம்ஜிஆர் அதை தவிர்த்து விட்டார். ராஜீவ்காந்தியின் கட்டாயத்தின் பேரில் தனது அமைச்சர்களில் ஒருவரான பன்ருட்டி ராமச்சந்திரனை வேண்டா வெறுப்பாக எம்ஜிஆர் அனுப்பி வைத்தார். மறுநாள் காலை இந்திய பிரதமர் கொழும்புக்கு புறப்பட்டு சென்றார். பிற்பகல் நடைபெற்ற ஆடம்பர வைபவத்தின் போது ராஜீவ்காந்தியும் ஜெயவர்தனாவும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். இந்த சமயத்தில் நெடுமாறன் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். ஆஸ்திரேலிய பத்திரிகைகளில் இந்திய இலங்கை உடன்பாடு பற்றிய விரிவான செய்திகள் இடம்பெற்றிருந்தன. அந்த செய்திகளை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஆஸ்திரேலியாவிலிருந்து உடனடியாக திராவிடர் கழக பொதுச்செயலாளர் வீரமணி அவர்களுடன் தொலைபேசி மூலம் பேசினார். இந்திய பத்திரிகைகள் இதிலும் உடன்பாடு பற்றிய செய்திகள் வெளிவரவில்லை, எல்லாமே மூடு மந்திரமாக வைக்கப்பட்டிருந்தன என்று அவர் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான வைகோ அவர்கள் அசோகா விடுதிக்கு நேரில் சென்று பிரபாகரனை சந்திக்க முயற்சி செய்த போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். ஏதோ பித்தலாட்டம் நடக்கிறது என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது. உடனே டெல்லி அசோகா விடுதிக்கு தொலைபேசி மூலமாக நெடுமாறனாகிய நான் தொடர்பு கொண்டேன். ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுவதாகவும் பிரபாகரன் தங்கியிருந்த அரை எண்ணை மட்டும் கூறி இணைப்பு தருமாறு கூறினேன். வெளிநாட்டு அழைப்பு என்பதால் உடனடியாக தொடர்பு கொடுத்து விட்டார்கள். ஜூலை 27 அன்று இரவு 8 மணிக்கு தம்பியுடன் தொலைபேசி மூலம் பேசினேன். விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அதிகாரம் தருவது பற்றி பிரதமர் பேச விரும்புவதாக சொல்லி தன்னை அழைத்து வந்ததாக தம்பி கூறினார். இங்கு வந்த பிறகுதான் உடன்பாடு பற்றிய உண்மைகள் தெரிவிக்கப்பட்டதாகவும் இந்த மோசமான உடன்பாட்டை ஒப்புக்கொள்ள முடியாது என்று தான் மறுத்ததாகவும் தெரிவித்தார். அவர் கூறிய செய்திகள் எனக்கு அதிர்ச்சி அளித்தன. எனது சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனே இந்தியா திரும்புவதாக அவருக்கு தெரிவித்தேன். உடனே புறப்பட்டு வரும்படி பிரபாகரனிடம் கூறினார். பிறகு டெல்லியில் இருந்த எனது நண்பரும் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர்களில் ஒருவரான உன்னிகிருஷ்ணன் அவர்களிடம் தொலைபேசி மூலம் பேசினேன். அவருக்கு நிலைமைகளை விளக்கி கூறினேன். அவரும் நான் கூறியவற்றை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். உடன்பாடு பற்றிய விவரங்கள் யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் ஜூலை 29 உடன்பாடு கையெழுத்தான பிறகே அவற்றை வெளியிடுவார்கள் என்றும் உன்னிகிருஷ்ணன் கூறினார். ஆஸ்திரேலியாவில் பத்திரிகைகளில் வெளிவந்திருந்ததை நான் அவருக்கு வாசித்து காட்டினேன். ஏதோ மோசடி வேலை நடக்கிறது என்று அவரும் கருத்து தெரிவித்தார். ஜனதா கட்சி தலைவர் சந்திரசேகருடன் தொடர்பு கொள்ள முயன்றேன். அவர் டெல்லியில் இல்லை. தன்னுடைய அழைப்பை மதித்து ஏற்று இந்தியாவுக்கு வந்த பிரபாகரனை ஏமாற்றி வஞ்சித்து சிறை வைப்பது போல் வைத்துவிட்டு பிரதமர் ராஜீவ்காந்தி கொழும்பு சென்று 40 லட்சம் ஈழத்தமிழர்களின் தலைவிதியை அவர்களின் சம்மதம் இல்லாமலே நிர்ணயிக்க முயன்றார்.
சிங்களவர்களும் இந்த உடன்பாட்டை ஏற்கவில்லை. கொழும்பு நகரத்தில் பெரும் கலவரம் உண்டது. புத்த பிக்குகள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பிரதமர் பிரேமதாசா உட்பட 11 அமைச்சர்கள் உடன்பாட்டுக்கு எதிராக அறிக்கையை வெளியிட்டார்கள். இவ்வளவு எதிர்ப்புகளுக்கிடையே ராஜீவும் யவர்த்தனாவும் உடன்பாட்டில் கையெழுத்திட்டார்கள். தங்களுடைய தலைவர் பிரபாகரன் வஞ்சகமாக அழைத்து செல்லப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருப்பதை கண்டு யாழ்ப்பாணத்து மக்கள் கொதித்தெழுந்தார்கள். அவர்களை அடக்குவதற்காக இந்திய ராணுவம் அவசர அவசரமாக யாழ்ப்பாணத்தில் வந்திறங்கியது. தமிழ் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் இந்திய ராணுவ வீரர்களை உள்ளே விடாமல் தடுத்து மறியல் செய்தார்கள். தங்கள் தலைவர் பிரபாகரன் திரும்பி வராமல் ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம் என்று விடுதலை புலிகள் மறுத்தார்கள். இதன் விளைவாக பிரபாகரன் குழுவினர் மீதான தடுப்பு காவல் அகற்றப்பட்டதால் அவர்கள் சென்னைக்கு புறப்பட்டு சென்றார்கள். 1987 ஆகஸ்ட் 2 நாள் பிரபாகரனும் யோகரத்தினம் யோகியும் திலீபனும் இந்திய ராணுவ விமானம் மூலம் யாழ்ப்பாணம் சென்றடைந்தார்கள். செல்லும் வழியில் பிரபாகரன் சென்னை வந்தார். அவர் வந்த அன்று தமிழ்நாடெங்கும் ஒப்பந்த நகலை எரிக்கும் போராட்டத்தினை திராவிடர் கழகமும் தமிழ்நாடு காமராஜ் காங்கிரசும் நடத்தின. அதையொட்டி என்னை மதுரையில் போலீஸ் கைது செய்தது. எனவே என்னால் சென்னை செல்ல முடியவில்லை. வீரமணி அவர்கள் போராட்டத்துக்கு செல்வதற்கு முன்னால் பிரபாகரனை சந்தித்தார். அப்போது அவரிடம் தன் நிலையில் தான் உறுதியாக இருப்பதாக பிரபாகரன் தெரிவித்தார். இந்த செய்தியை எனக்கும் தெரிவிக்கும்படி தெரிவித்தார். அந்த நேரத்தில் பிரபாகரனை அவரது தந்தையும் பிரபாகரனின் மனைவியும் சந்தித்தார்கள். அப்போது அவர்கள் தம்பியிடம், உங்களை நம்பியிருக்கும் மக்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள், அதைவிட நீங்கள் மரணத்தை ஏற்பதை வரவேற்போம் என்று கூறினார். தமிழ் மக்களின் உணர்வுகளையே அவர்களும் எதிரொலித்தார்கள். மறுநாள் சென்னை வந்து சேர்ந்த போது வீரமணி இந்த விவரங்களை எனக்கு தெரிவித்தார். பேராசிரியர் பாலசிங்கம், நடிசன் ஆகியோரையும் நான் சந்தித்தேன். டெல்லியில் என்ன நடைபெற்றது என்பதை அவர்கள் விரிவாக கூறினார்கள். பிரபாகரன் பிரதமர் ராஜீவாவை சந்தித்த போது அவர் பின்வருமாறு கூறினாராம், புலிகளின் தியாகம் பெரிது. அவர்களின் தியாகம் இல்லாவிட்டால் யவர்த்தனா இந்த உடன்பாட்டுக்கு வந்திருக்க மாட்டார் என்பதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன் என்று கூறினாராம். மேலும் கிழக்கு மாநிலத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட மாட்டாது என்று உறுதி கூறினாராம். பேரளவுக்காவது சிறிதளவு ஆயுதங்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டார். பிரதமரின் இந்த வேண்டுகோளுக்கு பிரபாகரன் பதிலளித்தார். யாழ்ப்பாணம் திரும்பி தனது தோழர்களையும் மக்களையும் கலந்தாலோசிக்காமல் எந்த முடிவையும் செய்ய இயலாது என்று கூறினாராம். அதன்படி யாழ்ப்பாணம் திரும்பிய பிறகு பிரபாகரன் தனது தோழர்களுடன் ஆலோசனை நடத்தினார்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாண்டுபோயிருந்த தமிழர்களின் அடிமை நன்னிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: பாரதி சியாச்சி வைடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கட்டி இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: மதுபான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அனைத்து மகிழங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

0: ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி.
1: பாடுவாள் சரி மற்றது என்ன ஃபிலிம் விட்டு சொல்லியிருக்கா நீ
2: ஏன்னா ஹிலி விட்டு சொன்னாண்டு
1: அங்க காய்ச்சாண்ட
2: பத்தோ
1: பத்தோ
2: பெண்ணு சொன்னால் இந்த ஹோல் வந்து ஆத்தங்கரைக்கு பக்கத்துல பத்தோல தான் பொம்பளை வந்துடுறாங்க
1: மகளே பத்தோ உண்டாரோ
2: கெளியில உணர்ந்து இறக்கி பத்தோல பத்தோ உண்டு அப்படி
1: வெளியில
2: ஷூட்டிங் எடுக்கணுமா ஜெரி வாக்கு வேற சொல்லி நிக்கிறாங்களா வேன்ல வீடியோ கார்
1: அவரு வேலையை மட்டும் திரும்பி வந்தாங்களா
2: போறோம் ஜெனிவாக்கு போறோம் போறீங்களே ஷூட்டிங்க போறோம்
1: இந்த கதையில இந்த மனசையும் சொல்லி விட்டாரு மனசையும்
2: தெரியும் அவனே எங்களை எல்லாருக்கும் குத்தக்கதை சொல்லுவான் சரியோ மனுஷிய கண்ண நாட்டுகிறது அவனுக்கு அது அடுத்த
1: மனுஷி தேவையில்லை சில சொன்னா விளங்காது அந்த ஹெலிகாப்டர் விளையாட்டா நீ பாட்ட மட சின்ன அண்ணன் வந்து சின்ன அண்ணை பற்றி கேட்கல அவன் சாவு இல்லையா அடே உங்களுக்கு எத்தனை நெருவு அடைக்கிறாரு தெளிவு அடிச்சா முதல் ஆண் தோழி பழகம் என்ன அவசரம் அந்த நான் தெளிவு அடிக்கிறது நான் தெளிவு உங்களுக்கு விஷயம் தெரியுமா
2: நான் இன்னும் சொல்ல வரேன்.
1: நான் இப்ப போயிட்டு வரேன். போய் பார்த்துட்டு துடிச்சு போய் வரேன். நீங்க என்ன செய்யறீங்க?
3: வயசு
2: வந்துட்டு அப்படித்தான் இருப்பாப்பா. என்ன கிடைக்கலப்பா மாமிய மாமியில வரத்தான் தெரிஞ்சா அங்க ஹோட்டல்ல விட்டு கிடக்கு. அவ அப்படித்தான் இருப்பா. அவ பார்த்து நீ எங்க கவலைப்படுற? என்ன மேனேஜர் கவலைப்படுற? நீ கவலைப்படுற நிக்கிற
3: அதுங்க மாமியாண்டி
1: கவலைப்படுறது அது இல்லையடா. உங்களுக்கு ஒன்னும் விளங்குறது இல்ல. நீங்க ஏதோ அதுக்கெல்லாம் நிக்கிறீங்களே. என்ன
2: பிடிக்கலையோ
1: இல்ல? நீங்க தெரிஞ்சா கேக்குறீங்களா இல்லையா? போனும் பண்ணு இப்படி கேக்குறீங்களா? விஷயம் தெரியாதா உங்களுக்கு?
3: என்ன பிள்ளைல எல்லாம் முடுறானா தின்னது இல்ல உங்களை பிள்ளைல தானே உனக்கு எல்லாம் முடுறான்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: அது இல்லையோடா.
2: அவைய மாமன் மச்சானம் விட்டாலும் இந்த கொத்து மாத்தேக்க நீ உண்ட மரசியும் தான் பக்கத்துல நிக்கிற.
1: இங்க எனக்கு கடுப்பேத்தின்னு இருக்காங்க.
2: என்ன செய்யறானே தெரியாது.
4: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம். சாமத்திய வீடு அங்கம் 1. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள்:

0: ராகவன். ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி.
1: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
2: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
1: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலூஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெராட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0146-07-16-0 or 06-52-66-30-1. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue du Marcel Foch, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40.
4: எல்லாத்தையும் திருப்பி பண்ணிக்கொண்டு வர
1: தரமான பொருட்களை தேடி அணுக வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடலுணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டுகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். வேதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.
3: கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை, பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: நேர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு. நிலைய கலிக நேரம் 4 மணி.

பி டி கேசங்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜா அனோஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவரான பானகல உபதிச தீரர் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் ஆசிஸ் அல் சவுத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். திலீபனின் திருவுருவச் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கும் எந்த விதத்திலும் தொடர்பில்லை என கடற்தொழில் நீதிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார்.

கடந்த 2022 மே மாதம் 9 காளிமுத்துரடி திடல் போர்க்கள போராட்டக் களத்தில் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்ட மா அதிபர் தீர்மானித்திருக்கின்றார். காவல்துறை அதிகாரிகளுக்காக 500 உடலில் அணியும் கமராக்களை கொள்வன செய்வதற்கான கேள்விப்பத்திர நடவடிக்கையில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் போராட்ட இயக்கம் குற்றம் சுமத்தியிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெசி புரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு முன்னரான ஒன்றுகூடலை எதிர்வரும் நவம்பர் மாதம் 3 நடத்துவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டிருக்கின்றது.

2024 2025 கல்வியாண்டுக்கான மகாபல உதவித்தொகை வழங்கும் விழா பிரதமரின் தலைமையில் இன்று நடத்தப்படவிருந்த நிலையில் ஒத்திவைப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் பவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, பவுனியா, முன்னரகலை மற்றும் அங்கம்பாந்தோட்டை மாவட்டங்களும் இன்று பகல் வேளையில் மனித உடல்நல அதிகரித்த வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெரிய தீய சக்தி தமிழக வெற்றி கழகம்தான் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா நேற்று விமர்சனம் செய்திருக்கின்றார். வயநாட்டில் தான் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு பரிசு கிடைக்காத ஆத்திரத்தில் விற்பனையாளரை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பெங்களூரில் பழமையான ஊர்வசி திரையரங்கு இடிக்கப்படுகின்றது. இந்தியா கனடா உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இருதரப்பும் தயாராகி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார். தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், பாகிஸ்தானின் முதல் ஹங்கோர் நீர்மூழ்கி போர்க்கப்பல் அரபிக்கடலில் தனது முதலாவது ஆயுத சோதனையை தொடங்கியதாக அந்த நாடு ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. காசாவில் இஸ்ரேல் 3 ஆண்டுகளாக நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தோர் தொகை 74,000 தாண்டியிருக்கின்றது. அமெரிக்கா தனது அவசரகால படையின் 6 பிரிவுகளை தயாரித்து வருவதால் அதன் அடுத்த தாக்குதல் கியூபாவாக இருக்கலாம் என பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமதின் மனைவி டாக்டர் சித்தி கஸ்மா அலி காலமானார். அவருக்கு வயது 100. தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ள நீர் வடியத் தொடங்கியிருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் ரமேஷ் தரங்கை பங்கேற்கும் ஈட்டி எறிதல் போட்டி இன்று மாலை நடைபெற உள்ளது. இறுதியாக இன்றைய நாணய மாற்று வீதத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகள் இணையத்தினுடா தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோக இணையதளமான www.tamilolli.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பொறுமதியில் 376.35 இந்திய பொறுமதியில் 109.27 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பொறுமதியில் 330.42 இந்திய பொறுமதியில் 95.95 ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பொறுமதியில் 398.40 இந்திய பொறுமதியில் 115.69 ஒரு ஐக்கியராஜ்ய பவுன் இலங்கை பொறுமதியில் 437.70 இந்திய பொறுமதியில் 127 ஒரு கனடிய டாலர் இலங்கை பொறுமதியில் 233.53 இந்திய பொறுமதியில் 67.81 காணப்படுகின்றது. இத்துடன் வீடி கேசன்கரையன் வீடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

கழிக நேரம் 4:06. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழொலியில் தொடர் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவித்தல். நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 5 வரை உங்கள் விருப்பம். 5 மணியிலிருந்து 6 வரை உறவுகளின் அக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. 6 மணியிலிருந்து 7 வரை நியூரூபி ஆபரண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும். அதனைத் தொடர்ந்து 8 வரை தமிழோடு ஒரு தர்க்கம். 8:00 to 9:00 வரை ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் கேள்விக்கடை. 9:00 to 2:00 இரவு பிரதான செய்திகள்.

பிரதான செய்திகளை தொடர்ந்து 10:30 மணியளவில் சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் 173வது பட்டிமன்றமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? 4வது வாரமாக இந்த வாரமும் தொடர இருக்கின்றது.

நிகழ்ச்சி முன்னோட்டம் கேட்டீர்கள். நெளிய கலைக நேரம் 4:08 நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்தியா டி தமிழ் ஒலிகள் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

உங்கள் விருப்பம். டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்க்கை வருகின்றது. ஆறாவது ஆண்டு நினைவு தினமாக

0: தேவன் செல்வந்தார் நாளை தோன்றும் கண்ணந்தனை சின்னம் பல என்று.
1: சுமார் 40 மொழிகளில் சுமார் 19 மொழிகளில் 40,000 பாடல்களை பாடிய எஸ்பி பாலசுமணி அவர்களது 6வது ஆண்டு நினைவாக

வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் சிங்கமூர்த்தி, அமெரிக்கா ராஜாண்ண, பரிசு அருள் இவர்களுக்கும் மோது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது 6வது ஆண்டு நினைவாக இன்றைய அனைத்து நிகழ்வுகளும் வானொலிக்கு வருகின்றது.

0: அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எங்கள் விருப்ப நேலனுடாக முதலாவதாக இணைந்திருக்கின்றார் ஜேசுதாசன். இந்த இடவழியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நீ மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? ஆமாம், நீங்கள் நலமாக இருந்தால் தான் நாங்கள் உற்சாகமாக இருப்போம். மருந்தோட இருக்கிறீர்களோ?
1: முதலில் இருந்து 6 ஆண்டு நினைவில் நினைவு கூர்ந்து எல்லோரும் அவரை பற்றி அவருடைய நினைவுகளை தங்கள் எண்ணங்களுக்கு ஊட்டாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பாடும் விழா எங்களுடைய பத்மஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய 6 ஆண்டு இந்த வணக்க நிகழ்வு வந்திருக்கின்றது. அவருக்கும் உண்மையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அறிய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்வை இன்று வானொலிக்காக எடுத்து வந்த எங்களுடைய அமெரிக்க ராஜாண்ட சிங்கமூர்த்தி அண்ணா அருளண்ணா இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் அவர் பாடிய பாடல் ஒன்று உங்களுக்கு
0: என்ன பாடல் என்று சொல்லுங்கள். நீங்கள் பேசுவது சொல்லுங்க, பேசுங்கள். நீங்கள் இருக்கா
1: பாடல் ஒன்று உங்களிடம் கேட்கலாம்?
0: ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக. என்ன பாடல் இருந்தாலும் பாடல் தருவதற்கு தானே நாங்கள் காத்திருக்கின்றோம்.
1: ஓ, படம் விஸ்வதுளாசி.
0: விஸ்வதுளாசி, ஓம்.
1: அது இசையமைத்தவர் எங்களுடைய மில்லிசை மாமன்னரும் எங்களுடைய இசைஞான இளையராஜா அவர்களும். பாடல் கண்ணம்மா கனவில்லையா என்ற பாடல். அருமையான சங்கீதங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு காதல் ரசனை ஊட்டுகின்ற ஒரு பாடல். அழகாக தன்னுடைய இனிய குரலில் பாடியிருக்கின்றார். பாடலை தாருங்கள், எல்லோருமாக இணைந்து கேட்போம்.
0: உங்களிடம் ஒன்று கேட்கலாமா?
1: அற்பனுக்கு
0: பவுசு வந்தால் அத்த ராத்திரியிலும் குட உடிப்பான் என்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
1: ஓ, சொல்றாக்களோ.
0: எதற்காக சொல்லப்பட்டது? அப்படி சொல்லி இருப்பார்களா? என்னத்துக்கு அத்த ராத்திரியில் குட உடிக்க வேண்டும்?
1: அதுதான் நாங்கள் இல்ல, அது அத்த ராத்திரி என்று சொன்னதே என்னோட மழை பெய்தோ தெரியல தானே.
0: இல்ல, அத்த ராத்திரி மழை பெய்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கலாம் தானே. என்ன இல்ல, அற்பனுக்கு பவுசு, அற்பனுக்கு பவுசு மவுசு வந்தாவோ அப்படித்தானே சொல்லுவார்கள்.
1: அற்பனுக்கு பவுசு வந்தாலும் அத்த ராத்திரியை கூட பிடிப்பான்னு சொல்றேன். என்னன்னு கேட்டா, அப்ப சாதாரணமான ஒரு ஆக்கள் அல்லது ஒரு ஒரு தான் பணக்காரனா விரவணும், வசதியா விரவணும், அல்லது நல்ல ஏதோ கணக்கு இந்த உலகத்துல தன்னை போல பெய்யாக இருக்க கூடாதுன்ற சில விஷயமா சில பேர் இந்த அற்பத்தனமாக நினைக்கிறது. சில இந்த மனங்கள் அளவாகிறதான அப்படியா இருக்கிறவனுக்கு இருந்தா போல தெரியலன்னு ஒரு வசதி வாய்ப்புகள் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அவன் தண்ணி அறியாம சில காலத்துக்களை தெரியாம இருக்கு நடப்பான் சில இடங்களில.
0: அப்படி என்று
1: அப்படித்தான் இருக்கு மீனண்ட அந்த பாட அந்த வசனம் அப்படி வார கருத்துல இருக்கிறபடியா நான் அப்படித்தான் நினைக்கிறேன். சில பேர் சில மக்களும் அப்படித்தானே, சில சில விடயங்கள் அவர்களை எங்க அவர்களுக்கு அறியாமலும் கிடைத்த உடனே ஆக்களை மதிக்கிற இல்லை சொல்ற இல்லை கதைக்கிற இல்லை அப்படியான விஷயங்கள் இருக்கும். ஆனா நீங்கள் அந்த அர்த்த ராத்திரியில கூட பிடிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு கருத்தொண்டு வச்சிருப்பீங்கள் என்று நினைக்கிறேன்.
0: இல்ல, நிச்சயமா இல்ல. ஓகே, நான் இந்த வானொலி மூலம்தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது. என்ன வானொலியிலோ ஏதாவது ஒரு உறவு சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் மெருகூட்டி பார்க்கறது.
1: வெங்கட பழம் பழமொழிகளுக்கு கருத்து அர்த்தங்கள் இருக்கிற சில விஷயங்கள். இப்ப கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை என்றால் அல்லது கழு தைக்க இல்லை கழு தைக்க
0: கழு தைக்க
1: தெரியுமா கற்பூர கற்பூர அப்படியான சொற்கள் மாதிரி இந்த மதிவின சொற்களா இருக்குமா அல்லது உண்மையான அர்த்தங்கள் நிறைய இருக்குமா எனக்கு தெரிஞ்சவர்கள் அப்படித்தானே. ஒருவனுக்கு சாதாரணமா ஒருவனுக்குரிய சில அவன் கற்பனை கேட்டவாறு சில விடயங்களை கிடைத்தால் சில பேர் தலைக்குத்து கரணமா நடப்பினம் சில உறவை தெரியாது சில மக்களை தெரியாது சொந்த தெரியாது அப்படி வெள்ளம் நடக்குது. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த ராத்திரியிலையும் கூட பிடிக்க வேண்டும் செய்வாங்கன்றதுக்கு
0: அதே அத்த ராத்திரியில அத்த ராத்திரியில கூட பிடிப்பது என்பது அத்த ராத்திரி என்பது இருளாக இருக்கு நடு இரவாக இருக்கு நல்ல நித்திரையாக இருக்கின்ற நேரம் என்ன அத்த ராத்திரியில
1: அந்த அந்த இடத்துலதான் இந்த நீங்கள் கேட்கறதுக்குரிய பொருளே இருக்கு போல.
0: தெரியவில்லை
1: எனக்கு அந்த கருத்து என்னை விட இன்னும் அறிவு இந்த சம்பந்தமான கருத்துல உள்ளவர்கள் வச்சிருப்பார்கள் உங்களுக்கு வந்து தருவார்கள் நல்ல சொற்களை.
0: இல்ல
1: இல்ல இருக்கல கருத்து இருக்கு அர்த்த ராத்திரிலேயே அது கூட பிடிக்கணும்ட அங்கதான் ஒரு விஷயம் இருக்கா உண்மையில அந்த கருத்து எனக்கு தெரியவில்லை. தெரியாம சில விஷயங்களை பயந்துள்ள கூடாதான
0: இல்ல எங்களது சொல் வளங்கள் எல்லாம் மாறி வருகின்றது என்பது நீங்கள் அறிந்திருப்பது. என்ன நாங்கள் சொல்வதெல்லாம் நாங்கள்
1: அதாவது மறிவி வந்தது திருவட்டி போனது
0: மொழி தெரியாத இடத்தில் வந்து கூட நாங்கள் ஏதோ மொழியை கற்றுக்கொண்டு பேசாமல் நாங்கள் புரியும்படிதான் முதல் பேச துவங்கினோம்
1: என்ன.
0: ஆனால் மொழியை கற்றுக்கொண்டதன் பின்னர் தான் பயந்தோம், ஐயோ நாங்கள் சரியாக பேசுகின்றோமோ இல்லையோ என்று.
1: நாங்கள் அவன் மொழி எங்கிற மொழி மாக்கும்போது மாறித்தான்
0: இல்லையா? இல்லை இல்லை, அது நாங்கள் அவர்களுக்கு சொன்னதை விளங்கிக் கொண்டது. இப்போ உண்மையாகவே ஒரு மொழியை கற்றுக்கொண்டு பேசுவோர் பேசுவோட கற்றுக்கொள்ளாமல் ஒருவருக்கு ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது இலகுவாக புரிந்து விடுகின்றது என்ன?
1: புரியக்கூடியது சுகமாக இருக்கிறதோ? கிரம்பரோட போயிக்கல கஷ்டமாக இருக்கிறது.
0: இல்லை போய் ஒரு ஒரு என்ன தெரிந்த நண்பர் ஒருவர் பாடசாலையை கேட்பதற்கு போயிருந்தார், அந்த பாடசாலையை கொடுக்கின்ற இடத்துக்கு, பள்ளிக்கூடம் கொடுக்கின்ற இடத்துக்கு அவர் போய் கேட்டார். யூகோ ஸ்கூல் அண்டு அப்போ அவர் சொன்னார் கேஸ் அண்டுனார். இப்போ எந்த கேட்டார் யூ ஸ்பீக் பிரெஞ்சு அண்டு, அவர் பிரெஞ்சுக்காரன் கிட்ட அவர் ஜேஸ் அண்டுனார். அவர் திரும்பியும் ஐ நோ அண்டார், ஐ நோ நோ ஸ்பீக் அண்டார். அப்போ அவர்களும் விளங்கி விட்டார் இவர் ஏதோ படிக்க போறாரு என்ன. அப்படி புரியக்கூடியதாகவே சொல்லணும் என்ன.
1: ஆனால் ஒன்று நீங்கள் இப்ப இந்த கொண்டு வந்ததுல ஒரு அந்த அத்தனாத்திரிக்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறேன்னு கூறிக்கொண்டு அந்த விஷயத்தை நீங்கள் நிச்சயமா நிகழ்த்தி முடியல எங்களுக்கு தாருங்கள்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அதை உங்கள்டமே கேட்டு சொல்லிவிடுவோம். அர்ப்பனுக்கு பவுசு வந்தால் என்றால் அர்ப்பணிப்போடு இருப்பவருக்கு பவுசு என்றால் ஒரு அலுவல் வந்து விட்டால் அத்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அவன், அந்த எந்த நேரத்திலும் செய்ய தயாராக இருப்பான்.
1: அர்ப்பணிப்புக்கு ஈடுபட்டவன்,
0: அர்ப்பணிப்போட இருப்பவரிடம் போய் நீங்க அத்தராத்திரியிலும் கேட்கலாம் ஏதாவது. அவர் சினக்காம வருவார், அதுக்காகத்தான் அப்பனுக்கு பவுசு வந்தார்.
1: இந்த கருத்தின்படி பாக்க அப்படி வந்தது, அதுக்குதான் மரிய வந்து இப்படி வந்தபடியால் அங்கே ஒரு இது இருந்திருக்கிறேன் நினைச்சேன். நீங்க சொன்ன கருத்தையா இருக்கிறோம்.
0: ஓம் சரி, அடுத்த கருத்தையும் அடுத்தவர்களிடம் கேட்டு விடுவோம். உங்களுக்கான
1: வருவார்களான நன்றி நன்றி
0: பாடலை கேட்டு விடுவோம் என்ன. நன்றி வணக்கம்.

0: இந்நிலையே கலிக நேரம் 4:23 அணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். மொழித்த வாழ விரும்பி கேட்டிருந்தார் இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் ஜோகசரி அம்மா. ஜோகசரி அம்மா நலமாக இருக்கிறீர்களா?
1: ஆறாவது நினைவு நாளை நினைவு கூடும் எஸ்பி பாலசுப்பாணி அவர்களை நாங்களே நினைவு கூண்டு கொண்டு அதை வானொலி கொடுத்து வந்த அமெரிக்கா ராஜா சிங்கமூர்த்தி அருள் பிரான்ஸ் அருள் மூவருக்கும் வாழ்த்துகளை நன்றிகளை கூறிக்கொண்டு நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கி விடாது என்ற பாட்டு
0: நிலவு தூங்கும் நேரம் என்ன
1: நீங்க நினைவு
0: குங்குமச்சிமுள் படத்தில் இடம்பெற்ற பாடல் என்ன
1: என்ன செய்யறது தெரியல எல்லாத்தையும் பிடிக்கிறது அப்படி இருந்தாலும் அங்க சும்மா கதைக்கிறவே சில பேர்
0: அந்த நேரத்திலும் அந்த உதவியை செய்வார் அப்படித்தான். சரி இன்னொன்று கேக்குறேன் சொல்லுங்கள். வாப்பம் கப்பலே கவுண்டாலும் கன்னத்தில் கை வைக்காது என்று சொல்வார்கள்.
1: எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் கண்ணத்துல கை வச்சால் சரி வராது. அதனால அப்படி சொல்லினாலும் அப்படி நாங்கள் கவலை இல்லாது வேற என்னாலும் வருத்தமா இருக்க முடியும். அப்படித்தான் அங்க சும்மா அந்த முதியோர்கள் கலக்கிறது. வேற எப்பதான் நீங்க சொல்லுவீங்க?
0: இல்ல உண்மையான ஒரு அர்த்தம் இருக்கிறதம்மா. ஆனால் நாங்கள் நினைக்கிறது கப்பலே கவுண்டாலும் கன்னத்தில. ஆனா நாங்கள் அந்த படிக்கிற காலத்துல எல்லாம் அந்த ரெண்டு கையை எப்படி வைத்தாலும் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு இருப்போம். என்ன வைக்கும் பொழுது உண்மையிலேயே மூளை வேலை செய்யாம போய்விடுமா, தூக்கம் வருமா? ஆனால் அதற்கு ஆனால் இதற்கு சொன்ன அர்த்தம் வேற. பாப்போம், வருவர்களையும் கேட்டு பாப்போம்.
1: என்ன
0: எங்களுக்கு எல்லாம் தெரிந்தாண்டு இல்லையம்மா, நீங்கள் எல்லாரும் வந்து சொல்லும் பொழுதுதானே எங்கள் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக அம்மால அவ்வளவு அம்மாட்ட எல்லாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அம்மாட கட்டுக்கொள்றதுக்கு இவ்வளவு இருக்கு.
1: என்ன
0: சரி, இப்பொழுது பாடலை கேட்போம். என்ன
1: நன்றி நன்றி
0: நீங்கள் அந்த உங்களுக்கு சரியா அம்மா அவர்கள்

0: ஒழித்த வாழ்வை விரும்பி கேட்டிருந்தார் எங்கள் ஜோதிஸ்ரீ அம்மா. அவருக்கும் வந்து நன்றியையும் வாழ்த்துகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவர் தொடர்பையும் துண்டித்து இணைந்திருக்கின்றார். அடுத்து எங்கள் ராணி அம்மா, வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஆமா, நலமா இருக்கு. ராணி அம்மாவாகி,
0: ராணி அம்மா என்றால் அடுத்த பிறந்த நாளும் கொண்டாடி விட்டீர்களே. நேற்று
1: என்ன
0: பாடல்?
1: நீங்களும் அப்படியே முதல்ல நலமா இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று எஸ்பிஐ பாலா ஐயாவின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் நாங்களும் எஸ்பிஐ ஐயாவை நினைவு கூர்ந்து கொண்டு அவர் என்றும் எங்கள் நெஞ்சில் மறக்காத நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கிறார். அவர்களுக்கு அவருடைய ஆத்மா சாந்தியடை இறைவனை வேண்டிக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த சிங்கமூர்த்தி, அமெரிக்க ராஜா, பிரான்ஸ்ல வசிக்கும் அருள் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நீங்க முதல் கேட்டது வந்து என்னென்று சொல்லி சொன்னா அது வந்து என்ன கேட்ட நீங்க?
0: அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தராத்திரியிலும் குடைபிடிப்பான்.
1: ஓ, அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அந்த இவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இந்த ஆணவத்தோட சில பேர் நடக்கிறது தானே. அந்த ஆணவம் இருந்துச்சுதான்டா இரவுல சூரியன் வெளி வெயில் இல்லாத வேளையிலையும் குடைபிடிச்சு அகம் தன்னுடைய அந்த
0: அப்படி நடப்பாரு. அப்படி நடக்க இயலாது. அப்படி நீங்கள் ஜோதிச்சுவாங்க.
1: அது மருவி வந்திருக்கு. அது
0: இல்ல இல்ல, அது அது உண்மையில அர்ப்பணிப்போடு வாழ்பவர்கள் அத்த ராத்திரியில வந்து இரவுல நீங்கள் போய் அவர்களிடம் உதவி கேட்டால் செய்வார்கள். அதுதான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்த ராத்திரியிலும் குடை கொடுப்பான். அர்ப்பணிப்போடு வாழ்பவர்கள் இந்த நேரத்திலும் எதையும் உதவுவதற்கு தயாராக இருப்பார்கள். ஓம்.
1: அது மாதிரி வந்தது. மற்றது இப்ப கேட்டது வந்து என்னன்னு சொல்லிச்சேன்னா,
0: கப்பலே கவுண்டாலும் கன்னத்தில் கை வைக்காது.
1: கன்னத்தில் கை வைக்காது என்றது கண்ண கோலில் கை வைக்காது என்றதான். அது பணம் பொருள் வீடு இழந்து எப்படித்தான் கஷ்டம் வந்தாலும்
0: இல்ல இல்ல, அந்த நேரங்கள்ல பொருள் ஈட்ட போறவர்கள் எல்லாரும் கப்பலில் தான் பொருள் ஈட்டி பொருட்களை கொண்டு வருவார்களா? அப்படி அப்ப அதுதான் ஆகப்பெரிய இழப்பா இருக்குமா அந்த காலத்துல?
1: அப்ப அதான் இந்த வாணிபம் தான்.
0: அந்த நேரத்துல கப்பலே கடன் கவுண்ட் எல்லாம் இழந்து போனாலும் கன்னத்தில் திருட்டு தொழிலில் ஈடுபடாதே.
1: ஆரம்ப காலத்துல தமிழ் மக்கள் எல்லாம் கரையோர பகுதியில தான் கூடாது எடுத்த வாழ்ற வீடுகள் அதெல்லாம் என்னென்ன வாணி பஞ்சு
0: இருக்கு.
1: அதனால இந்த துளை போடுற கருவி தான்
0: கண்ணக்கோல்.
1: கண்ணக்கோல் வந்து இந்த துளை போட்டு வீட்டுல போய் களவெடுக்கிறது, அந்த ஒரு ஓட்டை போட்டு எடுக்கிறது, அந்த கண்ணக்கோல்ல நீ கை வச்சிடாத எப்பவும். அது கூடாத வெயில் என்ற மாதிரி தான், திருட்டு தொழிலுக்கு போகாது என்றதான் அது. நான் கேட்கிற பாடல் வந்து ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, அந்த பாடலை கேட்கிறேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இதோ பாடல் உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.
1: என்ன கணவர் கீழே கேட்டுக்கொண்டிருக்க
0: நல்லா கேட்கட்டு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: சுந்தரி
1: அருமையான ஒரு பாடல். அது மிகவும் எளிமையாக இசையமைத்திருந்தார்.
0: என்ன
1: ரஜினியும் சூபனாவும் மிக அருமையாகவே அந்த பாடல் தந்திருந்தார். அதை கேட்ட உங்களுக்கு நன்றிகள். சரி, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? சரி, ஊரார் வீட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே என்று சொல்லுவார்கள், எதற்காக?
0: கேள்விப்பட்டிருக்கு.
1: நீங்கள் தானே கெட்டிக்காரை, தேடி பார்த்து விடுங்க. சரி, நீங்கள் ஒரு ஒரு மொழியை எப்படி புரிய வைப்பீர்கள்? உங்களுக்கு தெரிந்ததில்ல, இல்லைன்னா சரியாக பேச வேண்டும் என்று யோசிப்பீர்களா?
0: என்ன
1: எங்களோட மொழியா? யாருக்காவது ஒன்றை புரிய வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சரியாக பேசுவோம் என்று யோசிப்பீர்களா, அல்லது அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்று பேசுவீர்களா?
0: உண்மையிலே
1: அது எந்த எந்த மொழியா, எந்த கைப்பாசியா கூட இருக்கலாம்.
0: என்ன
1: சொல்ல வேணும் என்பது புரிய வேண்டும். என்ன பெரிய பிள்ளை என்றால் நாங்கள் சொல்வது தவறாகி விடுமோ என்று சொல்லி பேசாமல் இருப்பது.
0: அது வந்த புதுசு எல்லாம் அப்படி தவிர போக போக கொஞ்சம் தெரியாது. அனுபவங்கள் ரொம்ப குறையும். புரிய வைக்கிறதுதான். இப்ப நான் பீபதி பூஜை கொண்டு போறோமென்றால் என்ன செய்ய காட்டினா நான் என்ன செய்யறது? நான் இப்ப நான் என்னென்ன சைவ சமயம் எனக்கு பீபூதி முக்கியமானது, நான் பூசுவரங்கு கொண்டு வரணும். அது அந்த மொழியில எனக்கு சின்ன சொல்ல தெரியாது. அவன் கைய காட்டுவேன்.
1: ராமகிருஷ்ணன் இந்த தமிழ் மொழியில எல்லாம் இப்பொழுது அண்மையில கூட விருது வாங்கியிருந்தார் இந்தியாவில.
0: ராமகிருஷ்ணரோ,
1: அந்த ராமகிருஷ்ணன் அந்த நான் நினைக்கிறேன் கலக்க போது யாது என்ற நிகழ்ச்சியிலும் பங்குபற்றினவர் அவர் சொல்லி சொன்னார். தன்னோட ஒரு லண்டன்காரன் வந்தவனா அப்ப வரைக்கும் தான் ஒரு மதுரை பக்கம் கூடிய ஆடு குறுக்க வாங்கிட்டான். அவன் டிரைவர் பிரேக் போட்டுட்டானான். இவருக்கு அடிபட்டு மூக்குடைஞ்சு போச்சான். ஆனால் இவருக்கு அந்த ஆட்டுக்கு இங்கிலீஷ் சரியில்லை சொல்றதா? என்ன ஆட்டுக்கு என்ன இங்கிலீஷ் செய்யறான்னு சோதிச்சேன். கேட்க டிரைவர் டக்குன்னு சொன்னானாம், மட்டன் ஜம்பிங் புட்டிங் பிரேக் ஆக்சிடென்ட். அவர் கூட ஓகே ஓகே ஓகே மட்டன் ஜம்பிங் புட்டிங் பிரேக் ஆக்சிடென்ட். பாருங்களா, ஒருவருக்கு ஒரு ஒன்றை சொல்லிய வைக்கிறேன். நாங்கள் வெக்கப்பட்டு கொண்டிருப்பது என்ன? அதுக்கு என்ன சொல்வது, இதுக்கு என்ன சொல்வது என்று உண்மையில ஒருவருக்கு விளங்கப்படுத்த மாதிரி கூறிவிட்டால் மொழிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன
0: புட்டிங் பிரேக்
1: ஆக்சிடென்ட் பிரச்சனை, பார்த்தீங்களா? பிரச்சனை முடிஞ்சது. சரி, இவ்வளவு சுந்தரி கண்ணால் ஒரு வார்த்தையை கேட்டு விடுவோம். மூன்று லைன்லும் காத்து கொண்டிருக்கிறார்கள்.

0: ஒலித்த பாடலை இப்படி போய் கேட்டிருந்தார் குணநாயகம்மா. பாடலை முழுமையாக ஒரு விடுப்பமைக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு மூன்று பேர் இணைந்திருக்கின்றார்கள். வருஷப்பூடாக அடுத்து இணைந்திருப்போர் வணக்கம். பத்மராணி இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம், உங்கள் நலமறையே ஆவலாக இருக்கணும். சரி, என்ன பாடல்னு உங்களை சொல்லிவிட்டு.
1: கேளடி கண்மணியிலிருந்து மண்ணில் இருந்த காதல்.
0: மண்ணில் இருந்த காதல் இருந்து என்ன, மிகவும் எஸ்பி பாலா அவர்கள் இதே மிகவும் உச்சத்துக்கு கொண்டு சென்ற பாடல்
1: என்ன?
0: ஓம் ஓம் ஓம். ராதிகாவுடன் இணைந்து அந்த காட்சியிலும் அவரே தோன்றி இருந்தார் என்ன? அவருக்கு நன்றியையும் அவருக்கு அவரையும் இந்த நேரத்தில் நினைவுந்து கொண்டு இன்று வாழ்க்கைக்கு எடுத்து வந்த
1: ஆறாவது ஆண்டு பாலாவின் நினைவு நாளை நினைவு கொண்டு கொண்டிருக்கும் நாங்களும் அதன் பங்கு கட்டி கொண்டு அதனை வாழ்க்கைக்கு எடுத்து வந்த மும்மூர்த்திகளுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி.
0: இணைந்து உங்கள் வாழ்த்தை தெரிவித்ததும் நன்றியை தெரிவித்ததும் பாடலை கேட்டதுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் எங்கள் பத்மராணி. அவர் கேட்ட பாடல் இதோ வாழைகளில்.

0: ஒரு பெண்ணின் காதலை பற்றி மிக அழகாகவே இந்த பாடலை பாடியிருந்தார் எங்கள் எஸ்பி ஐயா. அவரது பாடலை கேட்ட பத்மராணி அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம் செய்து ராஜா.
0: ராஜாண்ணா, ராஜாண்ணா என்ன பாடலுடன் இணைந்திருக்கின்றீர்கள்? விரைவாகவே
1: கூறுங்கள். புது நெல்லு புது நாத்து
0: படத்தில்
1: வந்து புது நெல்லு புது நாத்து
0: பாடலை சொல்லுங்கள்.
1: பாடல் வந்து பூ பூ பூ பூத்த
0: பூ பூ
1: பூ பூ பூத்த மாதுளை.
0: ஓம் பூ பூக்கு பூ பூத்த சோலை. என்ன அருமையான பாடலை கேட்டிருக்கிறீர்கள். முழுமையாக அந்த பாடலை தர முடியாமைக்கு உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றோம். இணைந்து
1: நன்றி
0: நன்றி வணக்கம்
1: நன்றி
0: வணக்கம். புதுநெல்லு புதுநாத்து திரையிலிருந்து வரும் பாடல். புங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவருக்கு நன்றியையும்

0: ஒலித்த வல்ல விரும்பி கேட்டிருந்தார் பொங்கோய் ராஜா அண்ணா. அவருக்கும் வந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மங்கள் சசியம்மா. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும்
0: நலமாக, மிக மிக நலமாகவே இருக்கின்றோம். என்ன பாடல்?
1: எனக்கு வந்து நட்சத்திரம் திரையில இருந்து அவளொரு மேனகையின் அபிமானதாரகை.
0: அருமையான ஒரு பாடல். என்ன நீங்கள் சொல்லுங்கள். இந்த என்ன கேட்டான், ஊரான் வீட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே என்று சொல்லுவார்கள்.
1: அதன் அர்த்தம் இந்த மெச்ச வேண்ட செலவில் நாங்கள் என்ன சொல்றது பசியாடுறது
0: என்று சொல்வதை சொல்வதா?
1: ஆட்சியின் சொத்துல எங்கடையண்டு அதுக்கு ஒரு எங்கடையண்டு நினைச்சதை செலவழிச்சு அப்படி மற்றவையே நட்டப்படுத்துறது என்று சொல்லலாம்.
0: மற்றவர்களை நட்டப்படுத்துவது, மற்றது தனது மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் அவர்கள் எங்கு சாப்பிட்டாலும் என்னது அம்மாவின் பக்குவம் என்னது மனைவியின் பக்குவம் என்று வராது என்ற மாதிரியும் சொல்லுவார்கள் இல்ல?
1: அப்படியும் ஒரு கருத்து இருக்கோ.
0: அப்படியும் ஒரு கருத்து.
1: என்ன நான் இன்று 6வது ஆண்டு நினைவு கூறப்படும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பில் நாங்களும் நினைவு கொண்டு கொண்டு அதை எங்களை நினைவு கூற வைத்த மூவருக்கும் நலம் நலமார்ந்த நன்றியை தெரிவித்து
0: அமெரிக்க ராஜா அருள் சிங்கமூர்த்தி அண்ணா சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த வாழ விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி சுதன் சர்மா சசிகலா. அவருக்கும் வந்து நன்றிய வாழ்த்துக்களையும் பாராட்டி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைந்திருக்கின்றார் மேரி மெக்டலின். சில்வேஸ்டர் உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், உற்சாகமாகவே இருக்கின்றோம். 22 நிமிடம் ஆகின்றது என்ன காத்திருந்து. அப்ப உங்களை எப்படியும் எடுத்து என்றால் 3-4 பேர் இணைந்து விட்டார்கள். உங்களுக்கு 3 பேர் இணைந்து விட்டார்கள். சரி சொல்லுங்கள்.
1: மறைந்த பாலசுப்ரமணியம் அவர்களின் 6வது ஆண்டு நாவின் நினைவு கூர்ந்து ஒண்டித வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா சிங்கமூர்த்தி அருளவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி உங்களுக்கும். என்ன பாடல்?
1: நான் ஒரு ராசி இல்லா ராஜா.
0: உயிருள்ளவரே உஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலா? இல்லை, ஒருதலை ராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ராஜேந்தர் இந்த பாடலைத்தான் சவுந்தரராஜன் பாடி அந்த பாடலுக்காக சவுந்தரராஜனிடமிருந்து மிக பெரிய விமர்சனத்தையும் பெற்றுக்கொண்டார் ராஜேந்தர். என்ன அந்த பாடலை உங்களுக்கு தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். நிறைவு செய்ய இணைந்திருந்தார் மேரி மெக்டலின் அவர்கள். அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு பாடல் இதோ வானலைகளில்

0: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
5: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வேன் சொல்லி நினைக்கிறேன்.
4: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
5: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
6: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல்
1: கொள்முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இரவில் பாடகர் இசையமைப்பாளர் நடிகர் தயாரிப்பாளர் இதை விட எல்லோரிலும் மிகவும் பாசமாகவே தனது வாழ்வை வாழ்ந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது 6வது ஆண்டு நினைவு தினம் இன்று.
1: உள்ளமே அர்ப்பணம் சமர்ப்பணம் வந்தனம்.
0: அவரது நினைவு தினத்தையொட்டி, அதாவது நான் நினைக்கிறேன் சனிக்கிழமை தான் அவரது நினைவு தினம் வந்தது, அதையொட்டி இன்று அனைத்து நேரத்திலையும் வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள். அமெரிக்காவிலிருந்து ராஜா, சிங்கப்பூரிலிருந்து மூர்த்தி அண்ணா, பரிசிலிருந்து அருள் ஆகியோர் இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரது 6வது ஆண்டு நினைவு இதாக அனுசரண நிகழ்வாகவே இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளும் வானிலைக்கு வருகின்றது. இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு

0: தொடர்ந்து தாறுமாறை ஆரம்பிக்க வளமை போல் இன்றும் தொடர்கின்றது நெடுந்தீவு முகிலனின்.
1: மற்றவங்க சில நேரங்களில் நல்லா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணு புரியவே புரியாது. அவங்க தகுதியை தாண்டி நாம போய் அவங்களை நம்பினது. உன் முன்னைய உறவை முடிவுக்கு கொண்டு வராமல் தயவு செய்து ஒரு புதிய உறவை தொடங்கவே வேண்டாம். இதுதான் சரியானதுன்னு முடிவெடுக்காம நீ எதை செய்தாலும் நீ உன்னை அறியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறன்னு தான் அர்த்தம். எல்லா உண்மைகளையும் கேள்வி கேட்க ஒரு பொய் போதும், ஆனா பொய்களை பாதுகாக்கிறவங்களால ஒரு போதும் ஏமாற்றதை நிறுத்தவே முடியாது. ஏமாற்றுறவங்க ஏமாற்றப்படும் வரை ஏமாற்றுறதையே தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏமாற்றுறது தப்புன்னு உணராதவங்க கிட்ட எப்போதும் அதுக்கு ஒரு நியாயம் வச்சுட்டு இருப்பாங்க. வாக்குறுதிகள் பொய்களை விட மோசமானது, ஏன்னா அவங்க நம்ப வைக்காம நம்பிக்கையை வைக்க வைக்கிறாங்க. உண்மை வேதனையை கொடுத்தாலும் உண்மையானவங்க எப்போதும் நேர்மையா தான் இருப்பாங்க. உனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் ஒருவரை நீ ஏமாற்றினால் உண்மையான விசுவாசத்திலிருந்து நீ உன்னை ஏமாற்றிக் கொள்கிறாய். பொய்களைத்தான் நீ இதுவரை நம்பினாய் என்று புரிந்து கொண்டால் தயவு செய்து மன்னிப்பு கொடுக்காதே, ஏனென்றால் மீண்டும் அவர்கள் அதே தவறை செய்வார்கள். வார்த்தைகளால் பொய் சொல்லிக் கொண்டே போகலாம், ஆனால் செயல்கள் உண்மையை காட்டி கொடுத்துவிடும். ஒரு நல்லவரை நீ ஏமாற்றினால் கெட்டவர்கள் கூடவே வாழ்வதற்கு கர்மா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஏன் தெரியுமா, எல்லாவற்றையும் விட துரோகம் ஆழமாக வலிக்கிறது. யாரோ ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்கள் நம்மையே மாற்றுகிறார்கள். ரொம்ப நன்றி.

வரிகள் வரிகள் நெடுந்தீவு முகிலன் அவருக்கு முகமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தாறுமாறில் தொடர்வது ஒரு குட்டி கதை.

கதைகள் பலவிதம், ஆனால் பலவித காரணங்களுக்காக அந்த கதைகள் சொல்லப்படுகிறது. அப்படித்தான் இன்றும் ஒரு கதை. ஒரு வசதியாக வாழ்ந்த குடும்பம், மிக வசதியாக வாழ்ந்த குடும்பம், எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு குடும்பம் ஒன்று. அவர்கள் எப்படித்தான் வசதியாக வாழ்ந்தாலும் அவர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள். தாங்கள் இப்படி ஒரு கோவில் குளத்துக்கு போக வேண்டும் அப்படி என்றெல்லாம் யோசிப்பார்கள். என்ன அப்படி சென்று ஒரு இடத்துலேருந்து போகிறார்கள். போய்களை இவர்கள் காசிக்கு போக வேண்டும் முடிவெடுக்கிறார்கள். அப்போ ஒரு தாய், தந்தை, மகள் இவர்கள் மூவர்தான் போகிறார்கள். இது இதை விட அந்த வசதியான குடும்பம் என்பதை விட அவர்களது ஒரு ஆன்மீக குலம். அப்போ ஆன்மீக குலம் என்றால் அவர்களுக்கு வேதம் ஓதுவது, குழந்தைகளுக்கு வித்தை போதிப்பது, இப்படித்தான் அந்த குடும்பத்தின் தலைவர் இருப்பார். என்ன அப்போ அப்படியே இருக்கிறது. அப்போ இவர்கள் அப்படியே காசிக்கு போனால் அங்கே போனோன்னா அங்கே கொஞ்சம் காலம் தங்குவோம் என்று அவர்கள் முடிவெடுத்து அங்கேயே தங்கின இதன்றார்கள். அப்போ இவர்களுக்கு போதிக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கிறது. போய்த்து கொண்டு போகும்போது அந்த குடும்பத்தலைவி இறந்து விடுகின்றான். அந்த குடும்பத்தலைவி இறந்து விட்டால் இவருக்கு இருக்கிற ஒரே செல்ல மகள் தானே. அப்போ அந்த செல்ல மகளை செல்லமாக வளர்ப்பதோடு நிறைய தர்ம சாத்திரங்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தாலும் பிள்ளை வளர வளர தகப்பன் என்றால் ஒரு கவலை இருக்கும். என்ன ஒரு மகளை வளர்க்கும் பொழுது கவலை இருக்கும். நாங்களும் இங்கே வந்து ஒரு காசியில் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்கின்றோம், இவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து விட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி மகள்கிட்ட சொல்லுறாள். அப்போ சொல்கிறா, அப்பா நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு இப்போ திருமணம் செய்கிற எண்ணமே இல்லை, நான் ஒரு இறைசேவைக்குத்தான் என்னை அர்ப்பணிக்க போகிறேன். இப்படி அதே மாதிரி பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். அப்போ எனக்கு திருமணம் வேண்டாம் என்று அவள் உறுதியுடவே சொல்லிவிட, இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர் அவர்கள்லாம் சொல்லுவார், என்ன அம்மா நீங்கள் ஒரு பொம்பளை தனியாக வாழை இல்லாது ஒரு ஆணை ஒரு ஆம்பளையை திருமணம் செய்து தான் ஆக வேண்டும் என்று இத்தனை அறிவுகள் சொன்னாலும் அவள் சொல்கிறாள், இந்த காசி விஸ்வநாதர் மேலே ஆணையாக சொல்கிறேன், என்ன தொந்தரவு செய்யாது என்று சொல்லி போட்டு அவ ஒதுங்கிட்டா. இப்போ தந்தையும் இவ்வளவு சொல்லி பார்த்து பிந்து வேறு வழி இல்லாத இருக்கிறாள். அப்போ இந்த என்ன செய்கிறார், அப்போ தன்னிட்ட இருக்கிற நிலப்புலன்களை எல்லாத்தையும் விற்று போட்டு தான் ஒரு வேளை இறந்து போய்விட்டாலும் இந்த செல்வத்தை கொண்டு பிறரை நாடாமல் கையேந்தாமல் வாழ வேண்டும், இப்படித்தானே ஒரு தந்தை நினைப்பார் என்று சொல்லி ஒரு பெரிய இல்லத்தையும் ஒரு வீட்டையும் கட்டி அவ கொடுத்து போட்டு அவ இருக்கிற காலத்திலே அந்த அவ அப்படி இருக்கே தந்தை இறந்து விடுகின்றான். அப்போ தந்தை இறந்து விட்டால் பிறகு தந்தை அவாவுக்கு போதித்த விஷயங்களை இப்போ அதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன், நான் செயல்படுத்தினேன் இல்லைண்டு. அப்போ தந்தை விழாத்தையெல்லாம் சொல்லி தந்தவர், ஆனால் அவர் தான் எல்லாம் செய்திருந்தவர். இப்போ தந்தை செய்த அப்புறம் நான் இதை செய்யலாம் என்று அவன் நினைச்சா பார்க்குற ஒரு ஆசை. அப்போ என்ன செய்கிறான், இப்போ வேறு வேறு ஊர்லேருந்து இந்த காசிக்கு வர பக்தர்களுக்கு இலவசமாக அவன் வீட்டிலேயே தங்க வைக்கிறது, உணவு தருவதுன்னு ஒரு அறப்பணியை துவங்கி செல்கிறான். இப்படி காலம் செல்ல செல்ல அறப்பணிகளை ஒரு பெண் செய்கிறான்றது இதை எல்லோரும் வரைஞ்சி மருத்துவ உதவியோ கல்வி உதவியோ எல்லோரும் கேட்கவும் செய்து கொண்டே போகிறான். ஆனா என்னதான் செய்தாலும் உலகத்துக்கே நாங்கள் படி இழந்தாலும் இந்த கடவுள் இருக்கிறார் இல்ல, கடவுள் இவர் ஒருக்கா சோதிக்கணும், எல்லாரையும் சோதிக்கிறதில்ல அவருக்கு ஒரு அலாதி பிரியம். என்ன எல்லாரையும் ஒருக்கா கஷ்டப்படுத்தி பார்க்கறதில்ல கடவுளுக்கு இருக்கிற பிரியம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் இவா அந்த காசி அந்த பக்கம் முழுக்கை வாட பூவள் எல்லாம் பரவி திறந்த நேரத்தில் எல்லா செல்வங்களையும் இவாக இருக்குது. அப்போ இருக்கேக்க இப்படி இருக்கேக்க முன்னெடுக்க கொடுத்து கொண்டு இருந்தால் என்ன செய்யும், ஒரு காலத்தில் கஷ்டம் வரத்தான் செய்யும், வறுமை வரத்தான் செய்யும். என்ன அப்போ ஆனால் கொடுக்க துவங்கினவையில் என்ன செய்வேன், தங்கள்கிட்ட இல்லாட்டியும் இந்த ஆட்டும் வாங்கிண்டானா கொடுக்கணும் அப்படி என்று எல்லாம் நினைப்பினோம். என்ன அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வா தர்மம் செய்து கொண்டே இருக்கிறான். என்ன ஒரு கட்டத்தில் அவர்களும் கொடுக்குறவர்களும் என்ன செய்வார்கள், ஒரு கட்டத்தில் கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். இப்போ கடன் கேட்டவியல் முதல் மறுப்பார்கள், இப்போ என்னிடம் இல்லைன்னு சொல்லுவார்கள். அதை பின்ன என்ன செய்வார்கள், ஐயோ நான் தந்ததுகளை தாங்கு என்று நெருக்க துவங்குவார்கள். என்ன அப்போ என்ன, ஆனால் கடன் இல்லைன்னு சொல்லியே ஒரு மன வருத்தம் இருக்கும், ஆனால் கடன் வந்து இன்னொருத்தர் கேட்க இவர்களுக்கு
சரியான வேதனையாக போயிடுமே. என்ன வேதனையாக போனால் வேல் என்ன, ஐயோ நான் இவ்வளோ சர்மம் செய்தானே இப்படி போனான் என்று சொல்லி போட்டு வேல் கடவுள் மேலாம் பழிய போடுவீங்கன்னா அப்போ கடவுள் மேலேயே விஸ்வநாதரை காசி விஸ்வநாதரை வணங்கி இவா என்ன செய்கிறான், நான் இந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ இப்படி கடனாக என்ன இடர்படுத்துதேவா, நான் செய்தது சரியோ தவறோ என்று உரியனாக தெரியல. அப்போ தான் ஜோசிப்பினம் என்ன, நான் செய்தது சரியாக தர்மம், ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்தாலே நான் இவ்வளோ எல்லாம் செய்தனான், எந்த சக்தியை முறித்தானே தர்மம் செய்து விட்டேன், ஊரை சுற்றி எல்லாம் கடன் வாங்கிட்டு எல்லாரும் கடனை திருப்பி தாதான்னு கேட்கிறார்கள், ஆனால் என்னால் கொடுக்க முடியாமல் இருக்குது. இப்போ அவர்கள் கடன் கொடுத்தவர்கள் கேட்குறேன், நான் தவறு என்று சொல்லல, அவர்கள் கொடுத்தவர்கள் கேட்பார்கள் தானே, நான் தருவேன் என்ற நம்பிக்கையில் தானே அவர்கள் தந்தார்கள், அதை நான் தர்மம் செய்வதற்கே கொடுத்து விட்டேனே அப்படி என்று எல்லாம் நினைக்கிறாங்க. எப்படி கேட்டேன் கேட்க ஒரு ஆள் ஒரு பெரிய மகான் ஒரு ஆள் வர்றார், வந்து வாட்டை கேட்குறா, வந்து சொல்கிறா இங்கேவா ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறேன், இந்த காசி மாநிலத்திலேயே ஒரு பெரிய தனவான் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், அவர்கிட்ட நீ போய் கேள், அந்த மகானுக்கு உதவி தருவார், அவர் கேட்டால் எல்லாம் தருவார் என்று சொன்னோடனே வா, நான் போய் கேட்டாவா தருவாவா என்று சொன்னோடனே இல்லை என்று சொன்னாவில் இல்லை இல்லை நீ போய் கேள் அவர் எல்லாம் தருவார், அதை வச்சு நீ எல்லா சின்ன கடன் எல்லாம் முடிச்சிடலாம், பேருந்து அவற்றை கடனை பேருந்து பார்க்கலாம் என்று சொன்ன உடனே இவா ஒரு பக்கம் தயக்கம் என்ன, பெரிய பெரிய பெரிய ஆகட்ட சின்ன சின்ன ஆகட்ட கடன் கேட்கலாம், ஒரு பெரிய ஆகிட்ட போய் கடன் கேட்டால் அவர்கள் கன விஷயத்தையெல்லாம் யோசித்து எங்களை இவ்வளவு இழிவுபடுத்த வேணும் என்று அப்படி நினைப்பார்கள். என்ன ஹண்டக்கியோ இந்த செல்வந்தர் வீட்டுக்கு போகிறா, போனோடனே அந்த செல்வந்தருக்கும் இந்த பொம்பளையை பற்றி கேள்விப்பட்டிருப்பா தானே, எப்படி எல்லாம் செய்கிறவா, ஆனால் நேரில் பார்த்த இல்லை, இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஞான இல்லை இல்லைவா இருக்கிறவான்றது அறிஞ்சாலே உள்ள வரவழைச்சி அவள் அமர வச்சு எல்லாம் அவாட்ட எல்லாம் கேட்குறா, கேட்டு சொன்னோடனே அவரை சுற்றியெல்லாம் ஊர் பெரியவங்க எல்லாம் வந்து உடனே கேட்குறார், எல்லாருக்கும் முன்னுக்கு அவர்கள் சும்மா கேட்க மாட்டார்கள், நாலு பெரியவர்கள் அவர்களுக்கு முன்னுக்கு இது கேட்க தங்கிற லெவலில் காட்ட வளர்க்கிடுவார்கள், அப்போ அவர் கேட்குறவங்க என்ன வேணும் இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கிறான்னு கேட்க, இவா பயந்து பயந்து தயங்கி தயங்கி தன்னை தனா கேட்டுவிட்டேன், இந்த கடன் அழுதுகளை பற்றி சொல்லல, இப்போ ஒரு 5 லட்சத்துக்கிட்ட கடன் வந்துட்டுது, 12 கடன் வாங்குதுனால இவ்வளோ எல்லோரும் என்ன இடர்படுத்துகிறார்கள், இதுக்கு நீங்கள் ஒரு 5 லட்சம் தந்தீங்கன்னு சொன்னால் அந்த காசி விஸ்வநாத சாட்சியாக நான் வேறு சிறு சிறு பணிகளை செய்து தங்களிடம் பட்ட கடனை அடைச்சி விடுவேன் அப்படி என்று இவா சொல்கிறான். என்ன நீங்கள் தானே மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு சுறவி தான் எனக்கு இங்கே அனுப்பினார் என்றும் அதையும் சொல்கிறான். என்ன அந்த பொய் எதுகளில் சொல்லல, ஒரு சுறவி தான் இப்படி போய் கேளுங்க ஒன்றெல்லாம் சொல்லி அனுப்புறான். ஆனால் செல்வந்தருக்கு இவா பெரிய துறவி என்று தெரியும், ஆனால் இவாட்ட ஒன்றும் இல்லைன்றதும் தெரியும், ஒன்றும் இல்லாதபடியாக வாரா, இதை விட ஊர் முழுக்க கடன் வாங்கி இருக்கிறா, இவர் மனசுக்கில் ஒன்று நினைப்பேன் தானே, இவன்ட்ட கொடுத்தா இப்போ இந்த இப்படி நான் வாங்குறதா அப்படி இப்படி எல்லாம் பார்த்துட்டு, ஆனால் ஊர் பெரியவங்க எல்லாம் சுற்றி இருக்கிறாங்களே அப்போ தர முடியாதுன்னு சொல்லியில்ல, அது என்ன அப்போ தர முடியாதுன்னு சொன்னால் அவங்களும் ஒரு மாதிரி நினைப்பாங்க, இவாட்ட மனம் வேதனைப்படும் பண்ணிட்டு டக்கன் இவர் நாகரிகமாக சொல்கிறார், இப்போ இதுலேருந்து வெளியிட வேண்டும் சொல்லி போட்டு இவர் என்ன செய்கிறார், மிக சாமர்த்தியமாக தான் அவர் பேசத்து வாங்குவார். என்ன அப்போ அப்படியே அவர் சாமர்த்தியமாக பேசத்து வாங்குறார். அப்போ அவர் சொல்கிறார், ஐயோ பொண்ணு இங்கே வா பொம்பளை பிள்ளை இங்கே வா பொண்ணு, நான் சொல்கிறத நீங்கள் இருக்கா தவறாக மட்டும் நஞ்சு போடாத, உன்னுடைய அப்பா ஓரளவு செல்வத்தை உனா சேர்த்து வைத்தார், நீதாலே அந்த செல்வத்தை வைத்து நன்றாக வாழ்ந்திருக்கலாம், அவ்வளோ அத்திரமாக வாழ்ந்திருக்கலாம், என்ன அப்படி உங்களுடைய அப்பா செல்வத்தை சேர்த்து வச்சுருந்தவர், ஆனால் அதை நீ விட்டுட்டு அங்கங்கே குளத்தை கட்டினதும் ஆடு மாடுகளுக்கு தண்ணி குடிக்கிற இதுகளை போட்டதும் பள்ளிக்கூடத்தை கட்டினதும் இப்படியான சர்ம காரியங்களை செய்கிற பாராட்டுறேன், அது பாராட்டு தான், ஆனால் உனக்கண்டு கொஞ்சம் செல்வத்தை என்னால் நீ சேர்த்து வச்சிருக்கே இல்லையே, உன்ற செல்வத்தை நீ எல்லாம் தர்மம் செய்துட்ட, ஆனால் எந்த தைரியத்தில் கடன் வாங்கி தர்மத்தை செய்த, நீ உண்ட அப்பா செய்ததுலாம் சரி ஆனால் கடன் வாங்கி என்ன தர்மத்தை என்னத்துக்கு இந்த தர்மத்தை செய்தாய், அந்த கடன் வாங்கும் முன் வந்து என்ன நீ ஒரு வார்த்தை கேட்டுருக்க என்று சொல்லி போடு, இப்போ நீ செய்தது எல்லாம் நியாயம் என்று சொன்னாலும் இப்படி தர்மம் செய்த நீ நடு நீ நடு வீதிக்கு இப்போ வந்துட்டேன், அடுத்த நான் கடத்தா அதுக்கு ஈடாக நீ ஏதாவது பொருளாக கொடுத்தியன்றா நல்லா இருக்குமே, அதுதான் இதாக இருக்குமென்ட்டு சொல்லி போட்டு சொன்னார். அப்போ இந்த அப்படியே சொன்னால் உன்னோட கொடுக்குறது தானே ஒன்றும் இல்லையேன்னு சொன்னார். அப்போ எவ்வளோ வேதனைப்படும் என்ன,
நம்பி நான் இப்போ கடன் தாரது அப்படி என்று இவா அந்த செல்வந்தர்களுக்கு இந்த பொண்ணு சொன்னார், இப்போ ஐயா நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான், ஏதோ ஒரு ஆர்வத்தில் செய்துட்டேன், அடமானம் வைக்கிறதுக்கு என்னிடம் ஒன்றும் இல்லை, உங்களிடம் கோடி கோடியாக செல்வம் இருக்குத்தானே என்று இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லினா என்ன தெரியாது. இப்போ நான் இந்த காசி விஸ்வநாதர் மீது ஆணையாக சொல்கிறேன் ஐயா, எப்படி என்னன்னா சிறு சிறு உங்களோட கடனை அடைச்சி விடுறேன், உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு. என்ன அப்போ இவர் சொல்கிறார், ஐயோ மன்னிச்சிருங்க, அடமானம் இல்லாமல் நான் எதுவும் தருவதற்கு இல்லைன்னு சொல்லி போட்டு சொல்ல அந்த பொண்ணு சொல்லிட்டே சொல்லி போட்டு, ஐயா உங்களுக்கு தெரியும், உங்கள் வாயாலே நீங்கள் ஒப்புக்கொண்டுவீங்க, நான் என் தந்தை என் ஆணும் என் அப்பா அம்மா சேர்ந்து இங்கே இல்லை எல்லா எல்லாம் பல அறச்செயலாம் செய்திருக்கிறேன், உங்களோட மாளிகைக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த பெரிய குளத்தையும் இந்த குளத்தையும் நாங்கள் தான் நான் தான் கட்டினது, இந்த தண்ணியை தினமும் எத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள், என் விலங்குகள் எல்லாம் வந்து குடிச்சிட்டு போது இவையெல்லாம் புண்ணியம் உண்டு, நீங்கள் நெப்பி நெப்பிங்கிறது தானே ஐயாண்டு திருப்பி சொல்கிறேன். என்ன என்றாலும் நான் இந்த பொதுக்குள்ளதை நான் இதை எண்ணி அமைக்க இல்லை, இருப்பினும் இப்போ எனக்கு உடன்பாடில் என்றாலும் நீங்கள் ஹேப்தா சொல்லுகிறேன், இந்த திருக்குளத்தில் நாளை காலையில் சூரிய உதயத்தில் இருந்து யாரெல்லாம் தண்ணி எடுத்து குடிக்கிறார்களோ அதனால் இப்போ வந்து மாடு மாடெல்லாம் தண்ணி குடிக்கும், அதனால் வர புண்ணிய பலன் முழுவதையும் உங்களிடம் தே அடகு வைக்கிறேன்னு சொல்கிறேன். என்ன நீங்கள் தர 500,000 உண்டான அசல் வட்டிக்கு சமமான புண்ணியம் எப்பொழுதுமே உங்களோட வந்து சேருகிறோம், அப்பொழுது நாம் வந்து உங்களோட பட்ட கடன் தீந்தா வைத்துக் கொள்ளலாமா, இல்லை அதையும் தாண்டி நான் தர வேண்டுமென்னா தாரன் நண்டி வா சொல்கிறேன். என்ன ஏன்னா இவாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுதானே. அப்போ இவர் சொல்கிறார், ஐயோ பொண்ணு இங்கே வார், ஏதாவது பொருளை தாங்க அடைய வைக்கலாம், நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எந்த கணக்குக்கு வந்து விட்டேன் நான் எப்படி தெரிஞ்சு சொல்கிறேன்ட்டு இவர் கேட்குறாரு. என்ன நீ செய்த புண்ணியம் எல்லாம் எந்த கணக்கு வந்துட்டேன், நீ காசா இல்லை ரெண்டாவது ஏதாவது பொருளா இதெல்லாம் காட்டினா சரி என்று சொல்லியிருக்க. அவர் சொல்கிறார், ஐயா இது சரியான சுலோகம், எப்படி தெரிஞ்சு சொல்கிறேன்றது, ஒருவர் செய்கிற புண்ணியம் உங்களுக்கு வந்து சேர்ந்துன்னா அதை தெரிஞ்சு சொல்கிற சரியான சுலோகம் ஐயாண்டு இவா சொல்கிறார். உண்மையாக அதுக்கு நீங்கள் தெரிகிற மாதிரி ஒரு ஏற்பாடு நான் செய்கிறேன், என்னோட வாங்கனு சொல்லி போட்டு செல்வந்தர் வீட்டுக்கு முன்னுக்குள்ள குளக்கரைக்கு போய் அங்கே அந்த குளக்கரையில் இப்போ சொல்கிறா ஒரு கருங்கல்லால் இருந்த சிவலிங்கம் ஒன்று எடுத்து காட்டி சொல்கிறா, என்ற கடவுளே அடியன் செய்த அறக்காரியங்களை நாங்கள் சொல்லி காட்டக்கூடாதுதான் ஐயா, என்றாலும் கடனிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வேலையை நான் செய்தே ஆகணும் என்று சொல்லி போட்டு இவருக்கு அந்த சிவலிங்கத்தை காட்டுறா. வெளிப்பாடு என்ன செய்தால் அந்த கருங்கலை கொண்டு அந்த குளத்துக்குள்ள அப்படியே நடுவில் வச்சுட்டு சொன்னால், இங்க வாங்க இந்த நான் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து சேருதோ அப்போ இந்த சிவலிங்கம் வெளியில் வரும் என்று சொல்லி போட்டு இந்த பூச்சி பாரமான கல்லை கொண்டு அந்த குளத்துக்கு நடுவில் வைக்கிறா. என்ன திருக்குளத்தின் அந்த நடுவில் வச்சோடனே அப்போ சிவலிங்கமும் அந்த நீர் நடையில் போயிட்டு இப்போ இந்த செல்வந்தரை பார்த்து சொல்கிறார், என்ன ஐயா இங்க பாருங்க ஐயா, இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறது வெறும் கல்லன்னு மட்டும் நினச்சிட்றாங்க, சூர்மான் தான் இதுக்குள்ளே இருக்கிறார், நாளை காலை சூரிய உதைக்கிறதுலேருந்து காலை 6 மணிலேருந்தே கணக்கை வச்சுக்கொள்ளுங்கள், ஆறாரெல்லாம் வந்து இந்த நீரை பயன்படுத்துகிறார்கள், இத்தனை காலமாகவும் என்ன தெரியாது, ஆனால் இப்பொழுதும் அடியின் கணக்கிலிருந்து உங்களுக்கு கடனுக்கு தொகைக்கு சமமான புண்ணியம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், அந்த புண்ணியம் செய்கிற செய்கிற இந்த தண்ணி வத்தி கொண்டு போகும் தானே ஒரு எடுக்க, அப்போ இப்போ இந்த சிவலிங்கம் மேலே வருங்கொண்டு இவா சொல்கிறார். ஆனால் இந்த பணக்காரருக்கு ஒரே சிரிப்பாக வந்துட்டு இப்போ அவர் சொன்னார், அம்மா நீ கூறினபடி தான் புண்ணியத்தை அடைவிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் இந்த கருங்கல் மிதக்கும் என்று சொன்னீங்க, இது சாத்தியம் இல்லை, இப்போ முதல் என்ன சொன்னதுன்னு எடுக்கலாம், இந்த கருங்கல் மிதக்கும்னு சொன்னீங்க, அது எப்படி நான் நம்புகிறதா அப்படி இப்படி என்று நக்கலாக கேட்டோன்னே அவர் சொன்னால், இல்லை நம்புங்க நான் கடவுள் ரொம்பையில் ஆணையாக சொல்கிறேன், கட்டாயம் இந்த சிவலிங்கம் மிதக்கும் என்று அவள் சொல்கிறான்.
இதே ஒரு கல்லுன்னு பார்க்காதீங்க, ஒரு பகவானுண்டு பாருங்க. அவா உறுதியாக சொன்னோன்னா இவர் யோசிக்கிறார், இவர் சொன்னோன்னா வாக்கள் எல்லாம் சொல்லினா, ஐயோ இவளே புண்ணியவதி, நம்ம சுற்றி ஊர் மக்கள் இருக்கிறார்கள், விவாதம் செய்து என்ன செய்கிறது, பணம் தரமாட்டேன் என்றாலும் தண்டை போலுக்கு களங்கம் வந்துடுவான்ட்டு இவர் சரி கேட்கறது. சிறியதுவை மட்டும் இல்லாமல் இவள் கூறுவது மெய்யா ஒய்யான்றதை சோதிக்கிறாக்கி இவள் இது நல்ல தன்னம் வந்து இவர் ஜோதிச்சு போட்டு ஒருவேளை சிவலிங்கம் இருந்தால் இவள் புண்ணியது என்பதை நானும் ஊரும் உணர்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லா என்றும் இவர் யோசிக்கிறார். என்ன மாறாம இவருக்கு நடந்து இப்படி செய்தால் இவர் செய்த வீண் வேலி என்று நிரூபிக்க எதுவாக இருக்கும், என்னென்னா இப்படியெல்லாம் சொல்லி ஏமாத்துறவள் என்று ஏமாத்தினு சொல்லலாம் எதுவாக இருக்குன்னு சொல்லி போட்டு இவர் காசை கொடுத்துட்டார். அவளும் போய் எல்லாருக்கும் காசை கொடுக்குற எல்லோரும் கொடுத்து போட்டு கடவுளை நம்பி போட்டு என்ன கைவிடாது இவாவும் நிம்மதியாக படுத்து நிறுத்திட்டான். ஆனால் இங்கே வந்து இந்த செல் வந்திருக்கோம், ஐயோ அவசரப்பட்டு வந்துட்டோமோ, இப்படி தானே நினைக்கிறது என்ன, காசை கொடுத்துட்டு அவசரப்பட்டு வந்துட்டோமோ, ஒரு பெருந்தொகையை கொடுத்துட்டோமோ என்று இவருக்கு நித்திரை இல்லைன்னு. அவாவுக்கு நல்ல நித்திரை ஆகிட்டு ஆனால் இவருக்கு நித்திரை இல்லை. ஆனால் இப்போ பிடிக்கும் இப்போ பிடிக்குமாண்டு பாதனந்தா சில வேலையாகளோடு இவரும் யோசிக்கிறாரு. என்ன நாங்கள் குளக்கடையில் போய் இருந்து கண்டு ஒரு இத்தனை பேர் வந்து தண்ணி எடுக்கணும், என்ன செய்யணும், அது இது எல்லாம் எழுதுவோம், இத்தனை விலங்கு வருது எல்லாம் கொடுத்து கொண்டு வாருங்கள் என்று இவரும் மாக்களை செய்து அப்படியே இது கேட்க. காலமாக முடிஞ்சோன்னா அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு காளி ஒன்று வந்து குளத்து நீரை குடிச்சிட்டு திரும்புது. என்ன திரும்பிக்க அவ்வளவுதான் என்ன, அப்போ குவுண்டு சாம்பிராணி அத்துதோட மனத்தோடு மீளதாளத்தோடு அந்த சிவலிங்கம் அந்த தண்ணிக்கு மேலே வந்து மிதக்குது. அவ்வளவுதான், அதை பார்த்து அவ்வளோதான். இந்த செல்வந்தருக்கு அப்படியே உடம்பு எல்லாம் அப்படியே என்னென்னு செய்கிறாரு, நடுங்கி நிலம் நஞ்சு தரையில் அமர்ந்துட்டார். ஒரு மாடு தண்ணி குடித்த புண்ணியமே 500,000 சோகமண்டா, அந்த புண்ணியம் செய்த அறப்பணைகளுக்கு முன்னால் இந்த செல்வம் எல்லாம் வீண் தானே அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறார், ஐயோ இந்த கண்ணை திறந்து விட்டாயே செல்வன் இல்லையான்னு நாங்கள் நினச்சிருந்தாங்க, இல்லை பரிபூரணமாக இப்போ அது இது இல்லை, கடவுள் மிதக்கிறார், எல்லோரும் என்ன வந்து பாருங்கள் என்று சொன்ன உடனே ஊரே வந்து பார்க்குது. அதுக்கப்புறம் இருக்கிற செல்வம் முழுக்க அந்த பொண்ணுடைய கொடுத்து போட்டு அந்த பொண்ணை தந்தை பெண்ணாக தத்தெடுத்து கொண்டு தானும் கடைசுவரே தர்மம் செய்து வாழ்ந்தார். இது வந்து உண்மையாகவே ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. என்ன எல்லாம் தர்மங்கள் செய்கிறோம், ஆனால் என்றாலும் எங்களோட வாழ்க்கை சிறக்கவில்லையே. ஒருவேளை நாங்கள் முட்டாள்தனமாக வாழ்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் சமர்த்தியமாக வாழ்கிறார்களே, நாங்கள் அதுபோல் வாழவில்லையே அப்படி என்று நாங்கள் எப்பயாவது நாங்கள் யோகிச்சோமெண்டா, நாங்களும் தனத்தை சேர்த்து வைக்கவில்லையே, அதை சேர்க்கவில்லையே, இதை சேர்க்கவில்லையே என்று நாங்கள் எப்பயாவது யோகிச்சோமெண்டா, இந்த எண்ணம் எங்களோட மனசில் வார நேரம் எல்லாம் இந்த சம்பவத்தை நினைவும் தான் இந்த மனசுக்கு கட்டாயம் ஒரு உற்சாகம் கிடைக்கும். என்ன இதே இதே கதை என்று பார்க்காம ஒரு தர்மத்தின் பாதி என்று உணர்ந்தவன்டா மிகவும் மிகவும் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியாகவும் இப்படியே இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது நடக்கின்றது, அதுதான் அந்த தர்மம் தலை காக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் சும்மா ஒரு கதைக்காக சொன்னதில்லை, எல்லாமே உண்மையாகவே நடந்த இதுகளைத்தான் நாங்கள் இப்பொழுது கதையாக படிவிட்டு இந்த கலிகாலத்தில் அவைகளையெல்லாம் திரிவுபடுத்தி யோசிக்கிறோமொழிய என்றுமே புண்ணியம் தானம் தர்மம் செய்தவர்கள் என்றுமே அழிந்ததுமில்லை, அழிய இறைவன் விட்டதுமில்லை. இப்பொழுது பாடலை கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலத்துடன் சொல்லுங்களம்மா. குளத்துல உண்டே கருங்கல்ல வைக்க ஒரு அந்த கோயில் காலை வந்து குடிச்சிட்டு போன உடனே அந்த கல்லு மீது வந்ததாம் என்ன.
1: அப்ப நாங்க அப்படியான உண்மையான பக்திய வச்சுதான் கடவுள்
0: இல்லை நாங்கள் அப்பற்ற கதையெல்லாம் பார்த்துருக்கோம் தானே. அந்த சூழ்நிலை கடலில் கல் கல் கட்டு போட்டோம்னா மிதந்த அது தண்டு இல்லாமல் உண்டு. ஆனால் அப்படியான பல விடயங்கள் நடந்திருக்கின்றது. ஏன் இப்பொழுது கூட ராமேஸ்வரத்துல எல்லாம் அந்த அந்த கிணத்துக்கு இருக்கிற கல் மிதந்து கொண்டு தான் இருக்கின்றது என்ன. அப்ப நாங்கள் சில கதைகளை கதைகளாகவே விட்டு விடுறது அதிசயம் நடந்தது. ஒரு இடத்தில் திருட்டு போய்விட்டது. அவர்கள் திருட்டு எடுத்துக்கொண்டு அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். ஒரு நான்கு மணித்தியாலம் கழித்து நான் அந்த இடத்துக்கு வந்த பொழுது அந்த பொருள் கிடைத்தது என்ன. அவர்கள் எடுத்துக்கொண்டு போன இடத்துல தவறி விழுந்து விட்டது. அதெல்லாம் உண்மையிலேயே உண்மையிலே அது ஒரு கடவுள் செயல் என்று நான் யோசிக்கிறேன்.
1: கடவுள் அருள் விட்டிருக்கிறார்.
0: என்னடா பொருளும் இல்லை.
1: சந்தோஷமா இருக்கின்றது. ஒரு பக்திய பற்றி அறியக்கூடியதா இருந்தது. ஆறாவது வருட நினைவு நாள நினைவு உங்களோட எஸ்பி பாலசிங்கம் கால
0: என்னது
1: அவர்களின் நினைவு கொண்டு வந்து அதை வாழ்ந்து வந்த அவனிக்கா ராஜா அருள் சிங்கமூர்த்தி அவர்களுக்கு உங்களுக்கு என்று இந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் தடுப்பதை பிடிப்பதென்று சொல்ல போகின்றேன். உங்களை விட்டு ஒரு உறவு விலகி போக வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீங்கள் தப்பே செய்யாது விட்டாலும் உங்கள் மீது தேவையில்லாமல் பழி சுமத்தி உங்களை குற்றவாளியாக்கி அவர்கள் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள். ஆனால் உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் நீங்கள் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அதை தெரிந்துபடுத்தாமல் என்றைக்கும் உங்களுடன் சேர்ந்தே இருப்பார்கள். உண்மையான பாகம் நம்மை விட்டு என்றும் விலகி போகவே போகாது என்றும் அது நிலத்திருக்கும். நீங்கள் யாரை அதிகமாக நம்புகிறீர்களோ அல்லது விரும்புகிறீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு தாங்க முடியாத அதிக வேதனையும் வலியையும் தருவார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த உறவோடு நெருக்கமாக இருக்கிறீர்களோ அதே போல் விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போலல்ல. இது மிகப்பெரிய போலியானது. நம்மளும் அன்பு காட்டுவது மாதிரி பேசுவது, நேரத்தை போக்குவதற்காக பெண்ணோடு பேசுவது, தேவைப்படும் போது மட்டும் தேடுவது, இப்படித்தான் இன்றைய சில உறவுகளின் நிலை இருக்கின்றது. இந்த மாதிரி குணம் உள்ளவர்களுடன் சில

0: நாள் பேசாமல் இருந்து பாருங்கள், பொய்யாக பழகுவோர் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி போயிருப்பார்கள்.
1: கண்டிப்பாக
0: உண்மையாக இருப்பவர்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்மோடு தான் இருப்பார்கள். உங்களை சுட்டி இருப்பவர்கள் எத்தனை பேர் உண்மையானவர்கள் என்று தெரிந்து கொண்டு பழகுங்கள். வாழ்வு இனிக்கும் என்று கூறி உங்களுக்கு நன்றி விடை பெறுகின்றேன்.
1: இணைந்து உங்களது கருத்தை கூறிய உங்களுக்கு நன்றி. எல்லாமே நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: நான் பிறந்தேன் உங்களா போங்க.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவருக்கும் வந்து நன்கையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி தேவி தன்ராஜ். தேவி தன்ராஜ் நிலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் அதே அதே அதே
1: நலமா இருப்பான். நாமளை செய்ய வேண்டிக்கொண்டு இன்று ஆறாம் ஆண்டு நினைவுகூரமங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் மக்கள் மனதில் எல்லோரும் மனதிலும் குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் பாலுவண்ணாவுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக நாங்களும் அவரை நினைவு கூறிக்கொண்டு வாணியத்தெடுத்து கொண்டு அமெரிக்கா ராஜா சிங்கமூர்த்தி அண்ணா பிரான்ஸ் அருள் அண்ணா மூவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
0: பாட்டு பாடுன்னு தெரியும் இல்லையா? இந்த பாட்டு பாடினவர் தானே? இந்த பாட்டுன்னு தெரியுமா?
1: சொல்லுங்க.
0: தன்னை பற்றி சொல்லணும்னு தானே இதை சொன்னவர்.

0: பாத்தீங்களா, நீங்க வந்து சொல்லுவீங்களா அந்த நேரத்திலே பாடி வச்சுட்டு போயிட்டு.
1: ஆமா, இந்த பாட்டை முந்தி முந்தி கேட்கும் போது சரி சொன்னா சந்தோஷமா இருந்தது. இப்ப விடியல வந்து சித்ராக்கா சொல்லும் போது ராஜா நேட்டா கவலையா இருந்தது. இந்த இப்ப கவலையா இருக்க வரும் பாடல்களை எவ்வளவு பாடல்கள் ஹெது சொன்னா மக்கள் மனதில் அழியாமலுக்கும் அவரவர்களுக்கு. இப்ப இந்த பாட்டை கேட்கும் போது எந்த பிள்ளைகளே சொல்லுது, நான் கார்ல போயிட்டு அடுத்த அம்மா அந்த பாட்டு வருது அப்படியே அந்த அவைக்கு அவைக்கு அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எங்கள் அறியாமலுக்கு எங்களோட மனதிலே ஒரு சகோதரம் மாதிரி ஒரு உறவுகள் கொண்டாடி குதூகலமிக்கமா போலதான் நம்ம பாட்டை கேட்கும் போது இருக்கும்.
0: இல்ல, அதை விட இன்னொரு பெரிய பெருமை பாலாவுக்கு எஸ்பி பாலாக்கு என்ன பிரச்சனை என்றால் என்றுமே கோவப்பட்டது அவருக்கு கிடையாது. என்ன
1: கோவப்பட்டது
0: ஒரு அமெரிக்கால போய் ஒரு ஸ்டேஜ்ல பாட விழுக்கிடைக்க மெசேஜ் வருது, தந்த பாடல பாட வேண்டாம் ராஜா
1: பாருங்கள். ஒவ்வொருவற்ற மனதிலையும் அவர் வாழ வேணும் இல்லையென்றாலும்
0: கண்டிப்பாக
1: ஒவ்வொருவரும் அப்படித்தான் அப்படித்தான் இருக்க வேணுங்க சொன்னா. எடுத்து இப்ப என்னன்னு சொல்லுங்க, நான் இறந்துட்டேன் எல்லாத்த மனதிலையும் இருக்க வேணும் அந்த மாதிரி தான் நான் நடந்து கொள்ள வேணும்
0: கண்டிப்பாக. சரி சொல்லுங்க.
1: நன்றி கேது சொன்னா பாடும் நிலா பாலண்ணா, எங்களை விட்டு பிரிந்தாலும் அவர் எப்போதும் மக்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பார். காதலுக்கு ஒரு பாட்டு, காதல் தோல்விக்கு ஒரு பாட்டு, சந்தோஷத்துக்கு ஒரு பாட்டு, சோகத்துக்கு ஒரு பாட்டு, அன்புக்கு ஒரு பாட்டு, அரவணைப்புக்கு ஒரு பாட்டு, ஆயிரம் கவிதைகள் வாய்மொழி தந்து, ஆயிரம் நெஞ்சங்கள் ஆழ்மை செய்து, ஆயிரம் கவிதைகள் வாய்மொழி தந்து, ஆயிரம் நெஞ்சங்கள் ஆழ்மை செய்து, தாயின் தாலாற்றில் தமிழை குலைத்து, தாயின் தாலாற்றில் தமிழை குலைத்து, தாய்மன் பெருமையை உலகிற்கு உரைத்து, எட்டு திசையிலும் இசையை விதைத்து, எட்டாத ஈரத்தை தொட்ட மாமென்றார், எட்டு திசையிலும் இசையை விதைத்து, எட்டாத உயரத்தை தொட்ட மாமனிதன், வட்ட நிலா ஒன்று வானில் பறந்தாலும் பாடும் நிலாவின் குரல் என்று மொழிக்கும், வட்ட நிலா ஒன்று வானில் மறைந்தாலும் பாடும் நிலா நிலவின் குரல் என்று மொழிக்கும், மூன்றெழுத்து மந்திரம் வாழு என்றாகி, மூன்றெழுத்து மந்திரம் வாழு என்றாகி, நூற்றாண்டு கடந்தாலும் ஒழிக்கும் முன் குரல் அண்ணா, நூற்றாண்டு கடந்தாலும் ஒழிக்கும் முன் குரல் அண்ணா, காற்றில் கலந்தாலும் கருத்தில் நிறைந்தாய் நாட்டின் கண்கள் நினைத்து விதைத்த வித்தகனை, காற்றில் பிறந்தாலும் கருத்தில் நிறைந்தாய் நாட்டின் கண்களில் நினைந்த வித்தகனே, எல்லோர் மனதிலும் குடி புகுந்த வீரனே, யார் உன்னை குறை கூறுகிறார்கள், குறை கூறும் வாடி நீ நடக்கவில்லை அண்ணா, ஆயிரம் உறவுகள் உன் பின்னால் அணிவகுத்து நின்றாலும் உன் நாளுமையும் உன் கவிதையும் உன் பாடல்களும் இன்னும் எல்லோர் நெஞ்சிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதண்ணா என்று மறப்போம் பாலுவண்ணாவை. இசையால் மயக்கிய மன்மதனே, இசையால் மயக்கிய மன்மதனே, என்றும் உன் இசையோடு என்றும் உன் இசையோடு உன் பின்னால் எல்லோரும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த மன்னனே, என்றும் உன் நினைவோடு உன் இசையை உன் பாடலை ரசித்து உன் குரல் ஒழித்து ஒவ்வொரு இல்லத்திலும் உன் பாடல்களை ஒழித்து விட்டபடியே இருக்கும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருப்பாய் அண்ணா, என்றும் உங்களை மறக்காது நினைத்திருக்கும் மக்கள் கூட்டம். நன்றி அண்ணா.
0: இணைந்து எஸ்பி பாலாயாவின் புகழ் சொன்ன உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்த பிரான்சிலிருந்து திருமதி தேவிதன் ராஜ் அவருக்கும் முதல் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம்.
1: திருமதி
0: ரஜினி என்றவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கணும், நலத்துடன் சொல்லுங்கள்.
1: அமெரிக்க ராஜா அண்ணா அருள் அண்ணா மூவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு பாடும் நிலாவே என்ற தலைப்பில் என்ற கவிதை அமைகிறது. பாடும் நிலாவே, ராகங்களால் தாளாட்டி இசையாரமை கட்டி போட்டு இசையுலகின் இமயமாய் நின்று, ராகங்களால் தாளாட்டி இசையாரமை கட்டி போட்டு இசையுலகின் இமயமாய் நின்று, இசை பாக்களையும் ராகங்கள் பதினாறையும் இசைத்த பாடும் நிலா, பாடும் நிலாவின் ஆறாம் ஆண்டு நினைவலைகள் இன்று. இசை பாக்களையும் ராகங்கள் பதினாறையும் இசைத்த பாடும் நிலாவின் ஆறாம் ஆண்டு நினைவலைகள் இன்று. அரை நூற்றாண்டுகளாய் இசை மீட்டிய இசைக்குயில் ஆறு முறை தேசிய விருதுகள் பெற்று தலைமுறைகள் நான்கோடும் பயணித்து, அரை நூற்றாண்டுகளாய் இசை மீட்டிய இசைக்குயில் ஆறு முறை தேசிய விருதுகள் பெற்று தலைமுறைகள் நான்கோடும் பயணித்து, 40,000 பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை படைத்த பாடும் நிலா, நிலாவை தேடி புறப்பட்டு ஆண்டுகள் ஆறும் மனதுவே. 40,000 பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை படைத்த பாடும் நிலா, நிலாவை தேடி புறப்பட்டு ஆண்டுகள் ஆறும் மனதுவே. பாடும் நிலா ஒரு சகாப்தம் பாடலில் கண்டார் சரிதம், பாடும் நிலா ஒரு சகாப்தம் பாடலில் கண்டார் சரிதம். பாடகனாய் நடிகனாய் இசையமைப்பாளனாய் தயாரிப்பாளராய் பன்முக திறமையோடு வனம் பாடியாய் வட்டமிட்டு, பாடகனாய் நடிகனாய் இசையமைப்பாளனாய் தயாரிப்பாளராய் பன்முக திறமையோடு வனம் பாடியாய் வட்டமிட்டு, கானம் இசைத்த இசைக்குயில் வானுலகம் சென்றதுவே விண்ணிலிருந்து கானம் இசைக்க, கானம் இசைத்த இசைக்குயில் வானுலகம் சென்றதுவே விண்ணிலிருந்து கானம் இசைக்க. மங்காத காந்த குரலும் மனித நேயமும் கர்வமில்லா குழந்தைத்தனமும், மங்காத காந்த குரலும் மனித நேயமும் கர்வமில்லா குழந்தைத்தனமும், குலைந்து பாடும் இனிமை குரலும் கொண்ட பாடும் நிலா பறந்து சென்றதே எமைவிட்டு, குலைந்து பாடும் இனிமை குரலும் கொண்ட பாடும் நிலா பறந்து சென்றதே எமைவிட்டு, இசைக்கு உயிர் கொடுத்த இசைக்குயில் ஒன்று இசை உலகை வலம் வந்து வட்டமிட்ட பாடும் நிலா ஒன்று, இசைக்கு உயிர் கொடுத்த இசைக்குயில் ஒன்று இசை உலகை வலம் வந்து வட்டமிட்ட பாடும் இலா ஒன்று, உமை விட்டு விட்டு சென்று ஆண்டுகள் ஆறும் ஆனதுவே. இசையால் எழிலூட்டிய பாடும் நிலா ஒட்டுமொத்த உலகையும் கண்ணீர் கடலில் மிதக்க விட்டு மீளாத்திகள் கொண்டு இன்று ஆறு ஆண்டுகள் ஆனதுவே. ஒட்டுமொத்த உலகையும் இசையால் எழிலூட்டிய பாடும் நிலா கண்ணீர் கடலில் மிதக்க விட்டு மீளாத்திகள் கொண்டு ஆண்டுகள் ஆறும் ஆனதுவே இன்று. நன்றி, வணக்கம்.
0: ஆர்வத்துடன் இணைந்து எஸ்பி பாலாயாவின் நினைவு நாளையொட்டி கவிதா உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: கவியோடு இணைந்து சிறப்பித்து வந்தார். ஜென்மனிலிருந்து ரஜினி அண்ணன் அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: கேது வேற வேற சொல்லிட்டீங்கள், என்ன சங்கடமா இருக்கும்?
1: இல்ல இல்ல இல்ல, உங்களோட கெத்தான கேது கொஞ்சம் கெத்தன்றதை மறந்தோம்.
0: சரியா?
1: அதான் யோசிச்சேன். கெத்தான கேதுவுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு நீங்க நிலைமை இருக்க இறைவனை வேண்டி கொண்டு உங்களோட கதவுக்கு அக்கா டெலிபோன் எடுத்த லண்டன்ல இருந்தா அதுல அரவுரைய கேட்டது. ஆனா அந்த மிச்ச கதைக்கு நன்றி, நல்ல அருமையான கதை. நீங்க நிலைமை இருக்க இறைவனை வேண்டி கொண்டு மற்றது எங்கட உண்மையில அந்த பாலாண்ட பாடல்கள் வந்து அடுத்த சந்ததி கூட அதை வந்து நினைவுல வச்சு பழைய பாடல்களை எல்லாம் பாடுகிறார்கள். பாத்தீங்களா, எங்க போனாலும் அந்த பாடல்களை பாடுகிறார்கள். என்னன்னு சொல்லி சொன்னா, தன்னில் தாழ்த்தப்படுபவர் எப்பவும் உயர்த்தப்படுவார், வாழ்வில உயர்த்தப்படுபவர் என்று படுவேறன்ற ஒரு இது இருக்குது ஆண்டவன் இதுல வந்து ஒரு இதொண்டு வாசிச்சேன். அதான் அவர் வந்து எல்லோட்ட மனதிலையும் நிரந்தரமா உயிரோட இருக்கிறார், மறைந்தாலும் அவர் உயிரோட இருக்கிறார். அதை பத்தி, பால் போன்ற முகமே பாடு நிலாவை உமை தேடி பாடுகிறோம், பாரினில் தேடுகிறோம் எங்கெங்கும், குழந்தை போல் பாடும் வண்ண நிலாவே இது குழந்தை பாடும் தாளாட்டு என்று ஒரு பாடல் பாடினாரே. உன் மழலை குரலில் குரலோசை மன்னனே, மறவோம் மறவோம் உன் நினைவுகள் என்றென்றும் நிலைத்திருக்குமே. எத்தனை எத்தனை ஆண்டு சென்றாலும் அத்தனை ஜென்மம் அதிலும் அதிலும் அடுத்த சந்ததியிலும் உம் நினைவு கூறுவோமே, நினைவு கூறுவோமே. அதோட நான் அவருக்கு நன்றி ஒன்று சொல்லி ஒரு இது சொல்லி ஒரு கவிதை ஒன்று தருகிறேன். அநேகமா எல்லாருக்கும் இது பொருந்தமென்று நினைக்கிறேன். அது அது இதயத்தின் ஈர்ப்பு, இது இது உதயத்தின் உயிர்ப்பு. எதுவாயினும் ஒரு செயல் செய்ததற்கு நன்றி கூறுவது ஆதாயமின்றிய கொடுப்பு. அது அது இதயத்தின் ஈர்ப்பு, இது இது உதயத்தின் உயிர்ப்பு. எதுவாயினும் ஒரு செயல் செய்ததற்கு நன்றி கூறுவது ஆதாயமின்றிய மனிதனின் கொடுப்பு. ஆழ்மனதில் உருகி வந்து சதிய உடம்புடன் பின்னி பிணைந்து உண்மையான ஓர் தவிப்பு. ஆழ்மனதில் உருகி வந்து சதிய உடம்புடன் பின்னி பிணைந்து உண்மையான ஓர் தவிப்பு. தேள் கொட்டியது போல் உப்பு சப்பாக வாயில் மட்டும் வெறும் உச்சரிப்பு பொய்யான நச்சரிப்பே. தேள் கொட்டியது போல் உப்பு சப்பாக வாயில் மட்டும் வெறும் உச்சரிப்பு பொய்யான ஓர் நச்சரிப்பே. பிறந்த மண் பாரினில் கறந்த நீர் உணவு கிடைத்த இரத்த உறவு நண்பர் யாவும் கொடுப்பனவே. பிறந்த பாரினில் கறந்த நீர் உணவு கிடைத்த இரத்த உறவு நண்பர் யாவுமே கொடுப்பனவே. இனிய வாழ்வில் சிறப்பு தந்த இறைவன் பாதம் தொட்டு மனமாற கைகூப்பி நன்றி கூறிடுவோம், நன்றி நன்றி நன்றி. இனிய வாழ்வில் சிறப்பு தந்த இறைவன் பாதம் தொட்டு மனமாற கைகூப்பி நன்றி கூறிடுவோம், நன்றி நன்றி நன்றி என எல்லோருக்கும் நன்றி வணக்கம். கேது
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள், நன்றி வணக்கம்.
1: இந்த பாடல போடுறீங்களா இல்லையா? நிலா
0: போடுறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி கேது.

0: நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ராணி சம்பந்தர் அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம்.
1: வணக்கம் தேதி.
0: வணக்கம் குணநாயி அம்மா.
1: ஓ
0: நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: எதிர்பாராத திருப்பங்களால் அழகாகும் பயணம். சில சந்திப்புகள் மகிழ்ச்சியை தரும், சில பிரிவுகள் பாடத்தை தரும். விழும் தருணங்களே எழுவதற்கான வலிமையை நமக்குள் விதைக்கும். நேற்றைய காயங்களை சுமந்தபடி இன்றைய அழகை இழந்து விடாதே. நம்பிக்கையை துணையாக கொண்டு நாளைய நோக்கி நடந்து கொண்டே இது. அடுத்த ஒன்று இந்த மனித நேயத்தை பற்றி தருவேன். மற்றவர்களின் வழியில் மகிழ்ச்சி வேண்டாம். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது நாம் எப்படி உணர்கிறோம் என்பதுதான் நமது மனித நேயம் தெரிகிறது. சிலர் ஒருவர் வாழ்க்கையில் தடுமாறும் போது, தோல்வி அடையும் போதும், அல்லது பிரச்சனை சிக்கும் போதும் அதை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவருக்கு இது தேவைதான் என்று கூட நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மற்றவர்களின் துன்பத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சி எந்த வகையிலும் நமது வாழ்க்கையை உயர்த்தாது. ஒருவருக்கு உதவ முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அவருடைய பிரச்சனையை நம்மால் தீர்க்க முடியாமல் இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் தலையிட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அவர்களின் வலியை ரசிக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு சக்கரம் போன்றது. இன்று ஒருவர் கீழே இருக்கலாம், நாளை அவர் மேலே வரலாம். அதேபோல் இன்று நாம் நன்றாக இருக்கலாம், நாளை நமக்கும் ஒரு கடினமான சூழ்நிலை வரலாம். ஒருவர் விழும்போது கை கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவரை பார்த்து சிரிக்காதீர்கள். அவருடைய கண்ணீரை உங்கள் வெற்றியாக நினைக்காதீர்கள். மற்றவர்களுக்கு உதவ முடியாத நிலை இருக்கலாம், ஆனால் மனிதநேயத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி விடப்படுகிறேன்.
0: உங்களுக்கு நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி குணநாயகி பசுவதி அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி சரோ பரமேஸ்வரன். நலமாகவே இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருக்க வேண்டிக்கொண்டோம். முதலில் இன்று 6ஆம் ஆண்டு நினைவில் இருக்கும் பாலசுப்ரமணிய ஐயாவை நாங்களும் எங்கள் குடும்ப சார்பாக நினைவு கொண்டு கொண்டு இறைவான் இருக்கிறதுக்கு வந்த மரிக்கராஜா அண்ணா, அருள் அண்ணா, சிங்கமூர்த்தி அண்ணா மூவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நல்ல அருமையான கதை ஒன்று தந்தீர்கள். நாங்களும் இப்படி எவ்வளவு கதையில படிச்சிருக்கிறோம், உண்மையா நேர்மையா உண்மையா நாங்கள் அந்த கடவுளை உருகி வேண்டி நாங்கள் எங்கேயோ கடவுள் காட்சி தருவார், அதை விட எங்கட கஷ்ட காலத்துல வந்து கை கொடுப்பார். நிச்சயம் இது உண்மை, அனுபவத்துல கண்ட உண்மை.
0: இல்ல உண்மையிலேயே நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல விடயங்கள் ஒரு கடவுள் செயலால் தான் நடைபெற்ற நீங்கள் உண்மையாகவே
1: சொல்லுங்கள். ஆனா அது அனுபவிச்சா தான் தெரியும். அதை நான் வார வாரம் ஒரு கடவுளின் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்லுவேன். இப்ப நான் வந்து வேற
0: தரப்போறேன்.
1: கவிதைக்கும் வாழ்த்துக்களை கூறி வந்து சிறப்பித்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை யாரிடமும் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து உங்கள் மதிப்பை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்கள் பயணத்தை மற்றவர்களின் பயணத்துடன் ஒப்பிட வேண்டாம். நேற்று இருந்த உங்களை விட இன்றைய சிறப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் சிறிய முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். சமூக வலைத்தளங்களில் காண்பவை வைத்து உங்கள் வாழ்க்கையை மதிப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் வெற்றிக்கான நேரமும் பாதையும் வேறுபட்டவை. பிறரின் வெற்றியை பொறாமையின்றி பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் திறமையை வளர்ப்பதில் உங்கள் உண்மையான வளர்ப்பதில் கவனம் செலுத்தி போட்டியில் அல்ல, உங்கள் உண்மையான போட்டியாளர் நேற்றைய நீங்கள்
0: தான்.
1: நன்றி. என்ன இருக்குதா, நான் நேரம் காணாது.
0: ஒருவர் காத்திருக்கின்றார். ஓ,
1: கவிதை ஒன்று இருக்கு, தரலாமா?
0: தாருங்கள். ஓ,
1: ஒரு தாயின் கவிதை. விண்ணில் நிலவை நாம் தேட தேவையில்லை, மண்ணில் நாம் தாய்முகம் பார்த்தாலே போதும். விண்ணில் நிலவை நாம் தேட தேவையில்லை, மண்ணில் நாம் தாய்முகம் பார்த்தாலே போதும். வலியால் உலகமே நம்மை தள்ளி நின்றாலும் மடியில் கிடத்தி மறந்திடும் தெய்வம் அவள். பசியை மறைத்து பரிவோடு ஊட்டியவள், கசியும் கண்ணீரை தன் முந்தானையால் துடைத்தவள். இன்று பேச நேரமில்லை என நாம் ஒதுக்கும் நொடி என்றுமே தீராத பெரும் வலியாக மாறும் ஒரு விடி. அன்னை இருக்கும் வரைதான் நாம் குழந்தை கண்கள், மூடினால் நாம் எல்லாம் அனாதைதான். உயிரோடு இருக்கும் போதே அந்த பாசத்தை உணர்ந்து போற்றுங்கள். நன்றி, வணக்கம்.
0: அருமை அருமையான அன்னை கவிதை உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சரோ பரமேஸ்வரன் அவர்கள் இணைந்து

0: இன்றைய தாறுமாறை நிகழ்வை நிறைவு செய்ய வானிலையில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி. ரொசாலி நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள்.
1: நான் வந்து இந்த பாடும் விழா பாலசுப்ரமணியை பார்த்தேன், மெட்ராஸில் பார்த்தேன்.
0: மெட்ராஸில்
1: அவர்களிடம் பேசினேன். என் தம்பியோட ஒருவரோடு போனேன், அவர்களிடம் பேசினேன்,
0: அவர்கள் கை கொடுத்தார்கள். போட்டோ எடுப்பதற்கு இது ஓடுவார்கள், ஆனால் அவர் எல்லோருடன் சாகசமாக புகைப்படம் எடுத்துக் கொள்வார். அந்த காலத்திலேருந்து இங்க பரிசுக்கு வந்திருந்தார் ஜேசுதாசுடன் முறை அரங்க நிறைந்த காட்சியில் நினைக்கிறேன். 98-99 என்று நினைக்கின்றேன். மேடைக்கு வந்தவுடனே ஜேசுதாசன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார் என்ன. அப்பொழுது முன்னுக்கு இருந்தவர்கள் எல்லாம் பெரிய ஆச்சரியப்பட்டார்கள். என்ன, ஒரு இரண்டு சக பாடகர் வரும் பொழுது ஒரு மேடையில் வந்து, அதுவும் ஒரு இன்னொரு நாட்டில் வந்து அப்படி செய்வது என்பதெல்லாம் ஒரு எல்லாரும் மனசு வேணும்.
1: என்ன, நல்ல குடும்பம் வேணும். இருந்தால்தான் மனசு வரும். அவர்கள் அவரை போல நம்மளுக்கு வராது. இந்த அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் கௌரவம் பார்ப்போம், அந்த மாதிரி பார்ப்போம். அத இந்த பாடும் நிலாவை இவரை எஸ் பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியை எடுத்து வந்ததுக்கு நன்றி. அவரைய சிங்கமூர்த்தி அருள்
0: மற்றது அமெரிக்க ராஜா,
1: அமெரிக்க ராஜா, இந்த மூவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தவங்க நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

ஒலித்த பாடலுடன் இன்றைக்கு வந்தது இன்றைய தாறுமாறு. இன்றைய தாறுமாறு நிகழ்வோடு இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் எமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு, இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வானொலிக்கு வருவது.

நீரூபி ஆபரண மாளிகை ஆதரவில். அறிதலும் புரிதல்.

கருதலும் புரிதலும் என்னுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் எமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று எட்டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் மாலைக்கு வருகின்றது. எஸ்பி பாலா அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவையொட்டி எடுத்து வருகின்றார்கள் அமெரிக்க ராஜா, சிங்கப்பூர் மூத்தி, பரிஸ் அருள். இவர்களுக்கும் உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கருதலும் புரிதலும் என்னுடாக்கப்படும் முதலாவது கேள்வி மிக மிக இலகுவான கேள்வி, உடனடியாகவே நீங்கள் அறிந்த கேள்வி என்று பறந்து வரும் கேள்வியும் கூட. உண்மையிலே மிருகங்களுக்கு மிகவும் கூர்மையான நினைவாற்றல் இருக்கின்றது. அதில் யானைக்கு மிக மிக அதிகமான நினைவாற்றல் இருக்கின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. ஆனால் இந்த யானைக்கு அடுத்த படியாக கூர்மையான நினைவாற்றல் கொண்ட மிருகம் எது? இந்த யானைக்கு அடுத்தபடியாக கூர்மையான நினைவாற்றல் கொண்ட மிருகம் இது, இதுதான் மிக இலகுவான கேள்வி. யானைக்கு அடுத்தபடியாக மிகவும் கூர்மையான நினைவாற்றல் கொண்ட மிருகம் எது?

0: யானைக்கு அடுத்தபடியாக கூர்மையான நினைவாற்றல் கொண்ட மிருகம் எது இணைந்திருக்கும் முதலாவது உறவு? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் திருமதி லாலா ரவி, நலமாக இருக்கின்றீர்களா? உங்கள் குரலை கிடைக்கிட கேட்டாலும் இன்றுதான் நேரடியாக பேசக்கூடிய சந்தர்ப்பம் நீண்ட இடவழியும் கிடைத்திருக்கின்றது. சரி, நலத்துடன் சொல்லுங்கள். நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். எங்களுக்கு என்ன குறை என்ன? சரி சொல்லுங்கள். முதலில்
1: என்று ஆறாவது ஆண்டு நினைவு கூண்டு ஒன்றுக்கும் பத்மஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை நாமும் நினைவு கூண்டு கொண்டு அதனை முன்னிலைக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா அண்ணா சிங்கமூர்த்தி அருள் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு
0: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். எங்கள் பத்மராணி. பத்மராணி இப்ப சொல்லியிருக்க எல்லாரும் பறந்து கொண்டு வர போறார்கள்.
2: என்ன
0: பத்மராணி சொல்லுங்கள் பாப்போம். எடுக்கிறீர்கள் ஆக குழந்தை பிள்ளைகளுக்கு படிப்பிச்ச மாதிரி நீங்கள் படிப்பிச்ச மாதிரி நாங்கள் படிப்பிக்கலாம். குரங்கன்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பைவருடாக திருமதி ராணி சம்பந்தர் இணைந்திருக்கின்றீர்கள். ராணி சம்பந்தர் சொல்லுங்கள். வணக்கம். ராணி சம்பந்தர்
3: விலங்க
0: யானைக்கு அடுத்தபடியாக என்னத்துல கேப்பேன்? நிலத்துலதான் கேப்பேன். என்ன உயிர்ந்த மண்டு கேட்டிருந்தேன்டா. சென்னை எல்லாத்தையும் கலந்து அடிச்சு
3: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து வட்சப்பூடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் வதனி மோகன். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அப்படியே என்ற நலமாகவே இருக்கணும் எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு நினைவு கூர்ந்து கொண்டு பத்மஸ்ரீ பத்மபூஷன் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக நினைவு கூர்ந்து கொண்டு அதை எடுத்து வந்த ராஜா சிங்கமூர்த்தி அருளுக்கும் நன்றியர் அந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். தேவிதன்ராஜ் சரியான பதில் சொல்ல போறா? என்ன மத்திய ஆக்கள் தேடிக்கொண்டிருக்கிற கடையில நீங்கள் டக்குன்னு சொல்லிருங்கள் பாப்போம். நலமாக இருக்கின்றோம் ரஜினி என்றன். இப்பொழுது சரியான முடிய சொல்லும் பொழுது அடை விட்டு விட்டவை என்று அவர்கள் யோசிக்க போறார்கள்.
5: என்ன
0: சிம்பன்சி குரங்கன்னு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். வணக்கம். திருப்பி சொல்லுங்கள். கலாராணியா சித்ராவா? கொஞ்சம் சிமிங்கி கொண்டு வரீங்கள். இப்ப உஷாரா வாரீங்கள்.
5: அதுதான்
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
5: என்ன
0: சரி சொல்லுங்கள். குரங்கன்னு சொல்லுகிறீர்கள். நலமாகவே இருக்கின்றோம். என்ன நன்றி. ஓ நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கின்றார் அடுத்து திருமதி தவமலர் நவுலேஸ்வரன். வணக்கம்.
6: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
6: ஓ நாங்கள் நலமா இருக்கிறோம். இன்று ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி எங்களோட பாலசுப்ரமணியாக்கு நினைவு கொண்டு அதை எடுத்து வந்த மும்மூர்த்திகள் அமெரிக்கா ராஜா அண்ணா, பாரிஸ் அருள் அண்ணா, சிங்கப்பூர் மூத்திய வீரர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதுக்கு குராங்கன்னு
0: சொல்றேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறா, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். எங்கள் பாடகர் உதயணன். உதயணன், how are you?
7: Fine, fine.
0: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறா, வணக்கம்.
8: வணக்கம்
0: குரங்கு என்று சொல்லுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து பைவருடாக இணைந்திருக்கிறார் வதனா. உங்களையும் வணக்கம் வதனா. நலமாக இருக்கிறீர்களா?
9: ஆமா, நலமா இருக்கிறோம்.
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். நலத்துடன் சொல்லுங்கள் பாப்போம்.
9: எனக்கும் முதல் தேட இதுதான் வந்தது. சொல்றேன் நான், சிம்பன்சி என்று சொல்றேன்.
0: சிம்பன்சி குரங்கா சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இப்பொழுது ஜெனியண்டன் சொல்லியிருக்க கேட்டுக்கொள்ளுங்க போறீங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெனியண்டன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம். என்ன நலமா இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
10: ஆமா, நாங்களும் நிலமா இருக்கிறோம். நன்றி அண்ணா. நீங்களும் தொடர்ந்து நிலமா இருக்கோம். உங்களையும் வாழ்த்தி கொண்டேன்னா அன்று 6வது ஆண்டினை நினைவு கூறும் பாலா அண்ணாவை நானும் நினைவு கூர்ந்து கொண்டேன்னா. நானும் சிம்பான்சி குரங்க.
0: சிம்பான்சி குரங்க சொல்லுறேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறா, வணக்கம்.
11: வணக்கம். நான்
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறா, வணக்கம்.
12: வணக்கம்.
0: எங்கள் பாடகி மீனா மகேஸ்வரன். நலமாக இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
12: நன்றி,
0: வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
13: வணக்கம். கேது.
0: வணக்கம். எங்கள் வேவி அக்கா. வேவி அக்கா தான் இதுல கட்டிக்காரு.
13: என்ன எல்லாரும் வந்த அப்புறம்
0: எத்தனை பேர் எதை சொல்லி பேசி இருப்பீங்கள்? ஆனா பேசிக்க தெரிஞ்சிருக்காது. என்ன
13: முதலில் இன்று பாடகர் பாலசுப்ரமணியத்தின் நினைவு நாளில் நினைவு ஊந்து கொண்டு இன்றைய நிகழ்வுகளை வானொலி கடத்தி வந்த அமெரிக்க ராஜா பிரான்ஸ் அருள் சிங்கை மூர்த்தி மூன்று பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நானும் சிம்பன்சி குரங்கு என்று
0: சொல்றேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறா, வணக்கம். வணக்கம். வணக்கம். எங்கள் கலாராணி பரத ராஜா. நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
14: நல்ல
0: நிலத்தோட இருப்போம். என்ன எங்கடா வரதராஜா அண்ணன் அந்த வேண்டுதல் உடைய எங்களுக்கு எவ்வளவு அவசரம் தரும் தெரியுமா?
14: இப்படி உண்மையா இப்படி இருக்கிறார்கள் எல்லாரும் மாண்டிக் கொள்ளுங்க. நாங்கள்
0: கண்டிப்பா
14: கண்டிப்பாக
0: சொல்லுங்க.
14: அதான் கிடைக்கணும். நானும் மனதார வேண்டிக் கொண்டு இன்று பாடநிலங்கள் எஸ்பிபி ஐயாவை நானும் எனது குடும்பம் சார்பாக நினைவு கொண்டு கொண்டு இதை வானொலிக்கு கொண்டு வந்த எங்கள் ராஜா அண்ணா அருள்
0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பத்மினி. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் பத்மினி. இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
15: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டு அவர்களை
0: சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறது வானொலியை விட்டு
15: பத்மினி கமலாண்டன்.
0: ஓமோ மீண்டும் மீண்டும் சொல்லாமல் விடிய சொல்லுங்கள்.
15: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
15: அவரை எடுத்து அந்த நினைவுகளை எடுத்து வந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நானும் சிம்பன்சி ஓரங்குட்டானு
3: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு அவர்கள் தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
8: வணக்கம்.
3: வணக்கம். எங்கள் ரோசாலி. ரோசாலி நலமாக இருக்கிறீர்களா?
8: நாங்கள்
3: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் ரோசாலி இப்ப சொல்லியிருக்க அங்கால கனடால இருந்து குணம் பண்ண யோசிக்க போறாரு. என்ன இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
11: வணக்கம்.
3: நலமாக இருக்கிறீங்க? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் அங்கே இப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது நாங்கள் உற்சாகமா தான் இருப்போம்.
11: ஊரோடையோத்தே போவோம். என்ன குரங்காய் சொல்லிக்கொண்டு எஸ்பிபி ஐயாவோட நினைவு நாளை நாங்களும் நினைவு கொண்டு கொண்டு இதை மாநிலைக்கு எடுத்து வந்த சிங்கமூர்த்தி அண்ணா, அமெரிக்க ராஜா அண்ணா, அருள் அண்ணாவோ சகோதரத்துக்கும் அங்கே கூறிக்கொண்டு தொடர்ந்தும் நிறைய பேர்
3: நீங்கள் இப்பொழுது இந்த எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த கேள்வியட்ட குரங்கோடு போகாமல் நல்ல முடியோடு வருவீர்கள்.
15: சட்டம் இல்லாத தனிமைய கேட்ட நீங்க
3: அது தனிமையில போய்த்தான்
15: அவ என்னத்தை சொல்ல குரங்க சொல்றதா?
3: சரியா, நீங்கள் நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும்.
12: நலத்துடன்
3: இப்பொழுது ராசாதித்தி ஆராயடா சொல்றபடியோட எல்லாரும் யோசிக்க போறார்கள். என்ன?
12: ஆமாண்ணா, நீங்கள் நல்ல நலத்தோட இருக்க நான் கும்பிடுவோம். மலைக்கிய வேண்டிக் கொண்டு இது பாடகர் மக்கள் மனதில் இடம் பிடித்த எங்கள் பாலானாவை நினைவு கூர்ந்து கொண்டு இதனை வாழ்க்கைக்கு எடுத்து வந்த ராஜா, சிங்கமூர்த்தி, அருள் மூவருக்கும் நன்றிகளையும் பார்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் குரங்கன்னு சொல்றேன்.
3: குரங்கன்னு சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். வணக்கம். எங்கள் பாலேந்திரா. பாலேந்திரா தான் இன்றைக்கு கலக்க போறாரு. என்ன
11: என்ன
3: சரோஜினியம் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக
16: இருக்கிறீர்களா?
3: நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ளும் வரை நாங்கள் காத்திருப்போம். என்னமா
16: ஆறாவது ஆண்டு எங்கள் பாடகர் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டு விடைக்கு வருவோம். சிம்பன்சி
3: குரங்கன்னு சொல்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
12: ஜோகேஸ்வரி
3: அம்மா தான் இப்ப சட்டியான முடிவோடு என்ன
12: சரியான கவனி சொல்ல அந்த கேள்வியா சொல்லுங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் வந்தவர்னா வேற வரல, நான் கவனிக்கல.
0: ஜானைக்கு அடுத்தபடியாக இப்ப ஜானை தான் மிகவும் கூர்மையான புத்தி இருக்கிறான் சொல்லுவார். நினைவாற்றல் இருக்கணும், புத்தி இல்ல நினைவாற்றல், ஜானைக்கு தான் கூடுதலா நினைவாற்றல் இருக்குமா? அம்மா சந்தர்ப்பம் கிடைக்குதோ அண்டை போட்டு மீட்டி மீட்டியு மிதிச்சு கிட்டும். சில நேரம் இல்ல ஜானபவனுக்கு ஜானையால நலிவு. அது மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக நினைவாற்றல் கொண்ட மிருகம்
17: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக திருமதி தேவியண்டன். வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
18: ஆறாவது ஆண்டு நினைவஞ்சலியை அமரர் பாலசுப்ரமணியத்துக்கு செலுத்திக் கொண்டு, அவருக்கு நினைவஞ்சலியை செலுத்திக் கொண்டு, அதை வானொலிக்கு எடுத்து வந்த சகோதரர் உறவுகளுக்கும் நன்றி கூறி, நீங்க கேட்ட கேள்வி கேள்வி என்ன, தரையில வாழ்றதா கடல்ல வாழ்றதா?
0: நான் இப்ப நான் அந்த மிருகம் என்று கேட்க நீங்கள் உங்களாலே சிந்திக்க முடிஞ்சிருக்கும் ஓரளவு தரையில வாழ்றேன். கூடுதலாக சொல்லுவோம். ஆனால் நான் கேட்ட கேள்வி ஜானைக்கு அடுத்தபடியாக கூர்மையான நினைவாற்றல் கொண்ட மிருகம்.

0: சொல்லுங்கள் பாப்போம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
1: நான் மீண்டும் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களை நினைவு கொண்டு வந்து எடுத்து வந்த சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்து நானும் குரங்கண்டு தான் சொல்றேன்.
0: குரங்கண்டு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. சாரோ
0: சாரோ பரமேஸ்வரன் பாத்தீங்களா, அவ்வளவு வெயிட்டிங்ல நிக்கிறேன். எத்தனை பேர் வரணும் வந்து
2: சரியான
0: கடுப்பா இருக்கு.
2: தயவுசெய்து அதை நீங்கள் அதை சொல்லி இலக்கத்தை சொல்லுங்க கேட்டுக்கொண்டு நானும் வந்து ஊரோட வந்து போவோம். குரங்கு
0: குரங்குன்னு சொல்லுகிறீர்கள்.
2: ஆமா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உண்மையிலே ஜானை கடத்தபடியாக கூர்மையான நினைவாற்றல் கொண்ட மிருகம் இது என்று கேட்டிருந்தோம். ஒருமுறை சென்ற பாதையை 25 வருடங்கள் கழித்து அதனால் கூட்டிக் கொண்டு போனாலும் அந்த பாதையில் தவறாமல் போகுமாம். இதை விட 30 வருடங்கள், அதில் ஆயுள் காலம் 25-30 வருடங்களுக்குள் இருந்தாலும் அந்த ஒருமுறை பார்த்த மனிதரை அடுத்த முறை அடையாளம் கண்டுகொள்ளும். ஒருமுறை பார்த்து அதன் துணியை எத்தனை வருடம் கழித்து காட்டினாலும் அடையாளம் கண்டுகொள்ளுமா? அதை விட யார் என்ன செய்தாலும் தான் நினைத்ததை மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரே ஒரு மிருகம் கழுதை என்பதுதான். யாரும் கழுதை என்று பேசினவுடன் பெருமையாக நினைத்து கொள்ளலாம் என்றால் கழுதைக்கு அப்படி. ஆனால் மனிதன் குதிரையை தூக்கி வைத்து கழுதையை இறக்கி வைத்து விட்டார் மனநிலையில். ஆனால் குதிரையை விட உயர்ந்தது கழுதை தானாம். மனிதனுக்கு உதவி செய்வதிலேயோ நினைவாற்றல் கூட எல்லாவற்றிலும் உயர்ந்தது கழுதை தானாம். யார் ஒருவர் தேவி நினைக்கிறேன் கழுதை குதிரை என்று சொல்லியிருந்தால் நான் நினைச்ச நெருங்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் கழுதை என்பதுதான் சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி மிக மிக இலகுவான கேள்வியாகவே உங்களிடம் கேட்டு விடுகின்றேன். நீங்கள் எல்லாரும் கேட்கும் கேள்வி, எல்லாருக்கும் அறிந்த கேள்வி, உலகில் நோய் தீர்க்கும் அருமருந்து எது? உலகில் நோய் தீர்க்கும் அருமருந்து எது? உலகில் நோய் தீர்க்கும் அருமருந்து எது? உலகில் நோய் தீர்க்கும் அருமருந்து எது? உடனடியாகவே ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். அனைவருக்கும் நோய் தீர்க்கும் அருமருந்து சஞ்சீவி என்று சொல்லுகிறீர்கள். பாப்பமா, இதெல்லாம் தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். சரி, அவரது துண்டிக்கப்படுகின்றது. உலகில் நோய் தீர்க்கும் அரு

0: மிக மிக இலகுவான கேள்வி, ஆனால் நீங்கள் யோசித்து தான் இதற்கு கண்டுபிடிக்கலாம். உலகில் நோய் தீர்க்கும் அருமருந்து. உண்மையிலே விடையை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் யோசித்து பார்க்கும்போது அதுதான் சரியான விடை என்று தெரியும். சரி, இதற்காக இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வதனா. வதனா சொல்லுங்கள். நாங்கள் குதிரையை தூக்கி வைக்கிறோம், ஆனால் கழுதையை இறக்கி விடுகிறோம்.
1: எனக்கு நான் வருத்த மருந்தாக எனக்கு அமைகிறது. என்ன நோய் வந்தாலும்

0: நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். திருமதி ராணி சம்பந்தர் சொல்ல போறார்.
1: சரியோ புளியோ எனக்கு தெரியாது.
0: நீங்க சொன்ன சரிதானே. இசை என்று சொல்லி பார்க்கிறீர்கள். உலகில் நோய் தீக்கும் மருமருந்து இசை என்று கூறியிருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். சசியம்மா சசியம்மா சொல்லுங்கள். பாப்போம்.
2: மஞ்சள்
0: என்று சொல்றேன். மஞ்சள் என்று சொல்லுங்க. ஜூனியர் சிட்டி லெவல்ல நிக்கிறீங்க. நான் தான் அப்படியே ஆனா மீனா தானா காணா பாடசாலையில நிக்கிறேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம்
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தேவி என்று நன்றி நினைக்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம். அது நாங்கள் உண்கிற உணவுதான்.
0: உணவு என்று சொல்லுகிறீர்கள். உலகில் நோய் தீர்க்கும் அருமருந்து
4: அருமருந்து நாங்கள் உண்கிற உணவு
0: தான். சொல்லுகிறீர்கள். இணைந்து பாட்டு
4: ஒன்றிருக்கு. எல்லாரும் உணவே மருந்து மருந்தே உணவு. பாட்டு ஒன்றிருக்கு. பாட்டு
0: ஒன்றிருக்கு. ஆலயம் என்று அந்த பாடல் இருக்கின்றது என்ன பாப்பமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் இலகுவான விட கணக்க யோசிக்காமல் உங்கள் பேச்சு வழக்கிலேயே சொல்லிவிடலாம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம். வேவியக்கா வேவியக்கா சொல்லுங்கள்.
5: நான் சொல்றேன் என்னன்னா விதரம் அந்த என்ன நாங்கள் நோன்பு இருக்கிறது விதரம் இருக்கிறது சாப்பாட்டு கட்டுப்பாடுல இருக்கிறது மறுபடியும் வைத்தியம் தானே பத்திய மாதிரி இருக்கிறது.
0: இந்த கேள்வி எல்லாம் யோசிக்கணும். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சாதாரணமாகவே யோசிங்கள். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்.
0: எங்கள் கலாராணி. கலாராணி சொல்லுங்கள். பாபம் கலாராணி இப்ப வரதராஜா ஐயாட்ட கேட்டீங்கன்னா சரியா சொல்லுவாரு. என்ன
6: வரதராஜா ஐயா உயரம் இறந்து சொன்னேன். நானும் வந்து அந்த பழமொழி கொத்த மாதிரி சொல்றேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவோம்.
0: சிரிப்பு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்தா உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: ராஜலிங்கம்.
0: எங்கள் பாடகர் ராஜலிங்கண்ணா. ராஜலிங்கண்ணா ஹவ் ஆர் யூ? தெரியல போட்டு முடிஞ்ச
7: நன்றி
0: சொல்லுங்கள். ராஜலிங்கண்ணா
7: சிரிப்பு
0: சிரிப்பு உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: நடைமுறையோட
0: உள்ளது உலகில் நோய் தீக்கும் அரு மருந்து உலகில் நோய் தீக்கும் அரு மருந்து. நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். எங்கள் சித்ராகா. சித்ராகாண்டை சொல்லிக்க பாருங்க. எல்லாரும் அந்த மாதிரி என்ன உற்சாகமாக உசாராக சொல்ல போயினோம். என்ன சொல்லுங்கள். சிரிப்பன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சரோஜினியம்மா. இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். சொல்லுறேன் சிரிப்பான சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. உலகில் வணக்கம் ரொசாலி. ரொசாலி சொல்லுங்கள். உலகில் நோய் தீர்க்கும் அரு மருந்து.
8: அரு மருந்து வந்து எல்லாத்தையும் கவலையை மறந்து இருப்பது.
0: பாப்போமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். எங்கள் பாரதி அக்கா, பாரதி அக்கா தான் இதுக்கு சரியான முடிய சொல்லியிருக்க. இவ்வளவு பேரும் அட்டை தமிழ் ஒரு அருமையான வார்த்தையை விட்டுட்டு
9: இல்ல, நான் இதமான வார்த்தை என்று யோசிச்சேனா நான் டென்மார்க் ராதா சொல்றதா சோமா இருந்தோம் உண்டு.
0: வணக்கம் எங்கள் பதனி மோகன். இப்பொழுது சொல்லும் பொழுது மோகன்னா யோசிக்க போறாரு
10: என்னண்டா நீங்கள் நிலமா இருக்க வேண்டுகாண்டு. இந்த உணவே மறந்து மறந்தே உணவு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் எல்லாத்தையும் விட அன்பான பேச்சுகள் அன்பு
0: அன்பு என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
10: நன்றி
0: நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
9: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் தவமலர் நவுலேஸ்வரன். வணக்கம்.
11: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் பத்மராணி பக்கம் கூடி வந்துட்டீங்கள்.
11: உடலில்
0: நோய் தீர்க்கும் அரு மருந்து இதமான பேச்சு சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உலகில் நோய் தீர்க்கும் அரு மருந்து என்று கேட்டிருந்தோம். அப்பொழுது நோய் தீர்க்க மாட்டா நோய் வாய்ப்பட்டவரை தான் கேட்பது பார்ப்போமா. இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
12: வணக்கம் கேந்திமாலா.
0: கேந்திமாலா சொல்லுங்கள் பார்ப்போம்.
12: நான்
0: சிரிப்பேன்னு சொல்றேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு
12: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் சியாமலா. இணைந்திருக்கிறீர்கள் சியாமலா சொல்லியிருக்க. எல்லாரும் யோசிக்க போயினோம் என்ன.
13: வணக்கம். அப்போது பாலான அவருக்கு இது சொல்ல
0: மறந்துட்டேன்.
13: பாடும் நில எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 6 ஆம் ஆண்டை நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டு அதனை வானிலை கொண்டு வந்த முக்கண்ட தேவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும்
0: கூறிக்கொண்டு அவர்களது அருள் ஆசை
13: அருள் ராஜமூர்த்தி
0: அருள் அருள் ராஜமூர்த்திக்கும் அருள் ராஜமூர்த்தி சொல்றேன். முக்கோடி தேவர்கள்
13: அது சரி.
0: சரி சொல்லுங்கள்.
13: நீங்க எல்லாத்துக்கும் முட்டை போட்டு கொண்டிருக்கீங்க.
0: இதுக்கு இதுக்கு இதுக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் முட்டை உடையில. இதெல்லாம் நீங்கள் ஜோதிச்சிங்கண்டா நீங்கள் உலகில் நோய் தீர்க்கும் அரு மருந்து
13: வாழ்த்துன்னு
0: சொல்லுகிறீர்கள். பாப்போமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். உலகில் நோய் தீர்க்கும் அரு மருந்து மிக மிக இலகுவான கேள்வி.

0: இணைந்திருக்கும் இறுதி உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கங்கிறது நானும் அதனால் பாலசுப்ரமணியம் அவர்களை ஆறாம் ஆண்டு நினைவு உண்டு வந்து அதனை வாழைக்கிறது வந்த மும்மூர்த்திகளுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடவிடுறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சர்வ பரமேஸ்வரன். சர்வ பரமேஸ்வரன் சொல்லுங்களா. அப்பா உலகில் நோய் தீர்க்கும் அருமருந்து.
2: நான்
0: சிரிப்பை தான் சொல்றேன். ஏன் சிரிப்பை சொல்லுறீங்க? போய் சிரிக்க சொல்லி சொல்லுவீங்களா?
2: இல்ல, அந்த மன சந்தோஷம் தானே.
0: மன சந்தோஷம் என்ன கேப்பீங்களோ? நோயாளிட்ட போய் நோய்பட்டவர்கிட்ட என்ன கேப்பீங்க சொல்லுங்க.
2: என்ன
0: சொல்லுவீங்க? இல்ல என்ன ஒருத்தர் கடவுள்கிட்ட போய் என்ன கேப்பீங்க? ஒரு நோயாளிய பற்றி கேக்குறேன்டா.
2: அவருக்கு சுகத்தை கொடுக்க.
0: சுகம் தானே அருமருந்து? சுகம் தானே? சுகமா இருக்கிறீங்களான்னு கேக்குறது. ஒரு வருத்தக்காரன போய் என்ன கேப்பீங்க? ஐயோ சுகமா இருக்கணும், ஒன்னும் ஜோசியாங்க, எல்லாம் சுகம் வரும் தானே சொல்லுவீர்கள். அது மருந்து சுகம் தானே என்ன? உலகில் நோய் தீர்க்கும் மருமருந்து சுகம் என்பதுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. ஆனால் நலம் என்று பாரதி அக்கா இதமான பேச்சு என்று சொல்லியிருந்தா, இதமான பேச்சும் சுகமாக சொல்லியிருந்தால் வார இணைந்திருக்கும் ஒருவர் இணைந்திருக்கின்றார். பாப்போம் அவரை எங்க இப்போ. வணக்கம்.
3: நீங்கள் வந்து டென்மார்க் ராதான் நான் டக்கு அங்கால
0: போயிட்டேன். நன்றி வணக்கம். உண்மையிலேயே இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தோம். முதலாவது கேள்வி, ஜானைக்கு அடுத்தபடியாக கூர்மையான நினைவாற்றல் கொண்ட மிருகம் கழுது என்பதுதான் சரியான பதில். இரண்டாவது கேள்வியாக கேட்டிருந்தோம், உலகில் நோய் தீக்கும் அருமருந்து சுகம் என்பதுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைவெற்றி செல்வது இன்றைய அறிதலும் புரிதலும்.

0: போட்டு அரடி உள்ளே.
1: கலிக நேரம் 7:01. வி டி கேசன் கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜா அனுஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவரான பானகல உபதிச தேரர் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ராஜா அனுஜனின் விடுதலைக்காக அமைதியான முறையிலும் அறவழியிலும் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் இலங்கையின் இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பினால் விசேட அமைதி போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நல்லூரில் உள்ள தியாகதீபன் திலீபனின் நினைவு தூவி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவச் சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாகதீபன் திலீபன் திருவுருவச் சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றும் வடகிழக்கின் 8 மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. திலீபனின் திருவுருவச் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கடற்தொழிலியல் நீதியியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் தேசிய அறிக்கை இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 2027 பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கைவிடுவது நாட்டை மீண்டும் பொருளாதார படுகொலைக்குள் தள்ளும் என தினன தகுண சுற்றுணைவு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கடந்த 2022 மே மாதம் 9 காளிமுகத்திடலில் போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தின்னக்கோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் தீர்மானித்திருக்கிறார். போலீஸ் சேவையின் தரமான மேம்பாட்டுக்கு ஏற்ப போலீஸ் சீருடைக்கு ஒரு புதிய வடிவமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். காவல்துறை அதிகாரிகளுக்காக 50 உடலில் அழியும் கமராக்களை பொடி போன் கமராஸ் கொள்வனவு செய்வதற்கான கேள்விப்பத்திர நடவடிக்கைகளில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் போராட்ட இயக்கம் குற்றம் சுமத்தியிருக்கின்றது. தெருவில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முருகல் நிலை தொடர்பில் இன்று 28 விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய தமக்கு உறுதியளித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் உள்ள யானைகளில் சுமார் 30% யானைகள் செவிப்புலனை இழந்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரட்னா தெரிவித்திருக்கிறார். நாட்டில் பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இன்று திங்கட்கிழமை 100,000 கடந்துள்ளதாக மேல் மாகாண பதில் பிரதி மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் நவீந்த சொய்சா தெரிவித்திருக்கிறார். மத்திய மாகாணத்தில் சர்வதேச சுற்றுலா தின நிகழ்வை நல்லதண்ணி மோகினி எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நடத்துவதற்கு மத்திய மாகாண சுற்றுலா திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. மலையகத்தின் மூத்த எழுத்தாளரும் சாகித்ய ரத்ன விருது பெற்ற பிரபல மூத்த இலக்கியவாதியுமான மு சிவலிங்கம் அவர்களின் இறுதிச் சடங்குகள் இன்று திங்கட்கிழமை கொட்டகலையில் பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் வங்கி ஊழியர்களின் 3 வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக நள்ளிரவில் திடீரென அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெரிய தீய சக்தி தமிழக வெற்றி கழகம்தான் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று விமர்சனம் செய்திருக்கிறார். வயநாட்டில் தான் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு பரிசு கிடைக்காத ஆத்திரத்தில் விற்பனையாளரை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பெங்களூரில் பழமையான ஊர்வசி திரையரங்கு ஊர்வசி சினிமா இடிக்கப்படுகின்றது. 1200 இருக்கைகள் கொண்டுள்ள அந்த திரையரங்கில் ஒரு திரை மட்டுமே இருக்கும். 1980 இந்தியாவில் அதுபோன்ற சுமார் 14,000 திரையரங்குகள் இருந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். தற்போது சுமார் 2,000 மட்டுமே எஞ்சியுள்ளன. இந்தியா கனடா உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இருதரப்பும் தயாராகி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், தாய்லாந்தின் அரசமைப்பு சட்ட நீதிமன்றம் இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தல் குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கவிருக்கின்றது. அமெரிக்காவுடன் போரிட தெஹ்ரான் தயாராக இருப்பதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி கூறியிருக்கின்றார். காசாவில் இஸ்ரேல் 3 ஆண்டுகளாக நடத்தியிருந்த தாக்குதல்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 74,000 தாண்டியிருக்கின்றது.

நேபாளத்தில் கூடுதல் இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். சீனாவில் குப்பைகளை சேகரிக்கும் இளம்பெண்ணுக்கு ஆடை அலங்கார உலகில் வாய்ப்புகள் குவிகின்றன. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் ருமேஷ் தரங்க பங்கேற்கும் ஈட்டியெறிதல் போட்டி இன்று மாலை நடைபெற்றது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இறுதியாக நாணயமாற்று இன்றைய நாணயமாற்று விதத்துக்கான அனுசரணை உடனே கூட தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துடன் தந்து கொண்டிருக்கும் முகமது உத்தியோர்வ இணையதளமான www.tmtamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பொறுமதியில் 376.35 இந்திய பொறுமதியில் 109.27 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பொறுமதியில் 330.42 இந்திய பொறுமதியில் 95.95 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பொறுமதியில் 378.40 இந்திய பொறுமதியில் 115.69 ஒரு யூகே பவுன் இலங்கை பொறுமதியில் 437.70 இந்திய பொறுமதியில் 127.09 ஒரு கனேடிய டாலர் இலங்கை பொறுமதியில் 233.53 இந்திய பொறுமதியில் 67.81 காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேசன்கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93 810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை, பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: நிலையே கழிகை நேரம் 7:15. நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்திய நிகழ்ச்சிகள் யாவும் வானிலைக்கு வருகின்றது. எஸ் பி பாலா அவர்களது 6வது ஆண்டு நினைவையொட்டி அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் ராஜா மூர்த்தி அருள். இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்திய தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வுடாக நாங்கள் அனைவரும் ஒவ்வொருவரை பற்றி அறிந்திருப்போம். இந்த அனுமானை பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? இதோ அனுமான் பற்றிய ஒரு சுவாரஸ்ய கதையை இப்பொழுது தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வுடாக நீங்கள் கேட்கலாம்.
1: Deep Tamil audiobook proudly presents the story of Chiranjeevi Hanuman. You are about to hear the story of Hanuman. Lord Shiva, seated. Months passed, and the entire mountain.
2: Vanakkam. காட்டில் பிறந்த ஒரு சாதாரண வானர குழந்தைக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே அதிர வைக்கும் பேராற்றல் எப்படி கிடைத்தது? வானில் தகதகக்கும் சூரியனையே பழுத்த மாம்பழம் என்று நினைத்து பாய்ந்த அந்த அசாத்திய வேகம், ஒரு மாபெரும் மலையையே ஒற்றை கையில் தூக்கி வந்த விஸ்வரூபம், இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? எல்லாவற்றிற்கும் மேலாக கூரிய நகங்களால் தன் நெஞ்சை பிளந்து உள்ளே சீதாராமனை பேரொளியோடு காட்டிய அந்த மெய்சிலிருக்கும் பேரதிசயத்தின் பின்னணி என்ன? அஷ்டமா சித்திகளும் தன்னிடம் இருந்தும் நான் ஒரு சாதாரண தொண்டன் என்று தன்னை தாழ்த்தி கொண்ட அந்த மாபெரும் ஆன்மீக ரகசியம் என்ன? இப்படி உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கும் பக்தியின் ஆழத்திற்கும் அழைத்துச் செல்லும் வாயுபுத்திரன் ஆஞ்சநேயரின் சரித்திரத்தை தான் நாம் இப்போது காணப்போகிறோம். அவரது திவ்ய பிறப்பு முதல் இன்றும் சிரஞ்சீவியாக அவர் வாழும் ரகசியம் வரை பலரும் அறியாத பிரம்மாண்டமான தகவல்களை 16 அத்தியாயங்களாக மிக தெளிவாகவும் ஆழமாகவும் நாம் பார்க்கப் போகிறோம். அத்தியாயம் 1. அஞ்சனையின் தவமும் பிரபஞ்சத்தின் எதிர்பார்ப்பும். அடர்ந்த காட்டின் பேரமைதி தழுவிய தருணம் அது. கீழ்வானத்தில் சூரிய பகவானின் முதல் கிரீடம் இன்னும் எழும்பாத விடியற்காலை பொழுது. குளிர்ந்த பனித்துளிகள் மர இலைகளிலிருந்து மெதுவாய் நழுவி அமைதியான நிலத்தில் தாளலயத்தோடு விழுகின்றன. அந்த நிசப்தமான சூழலில் வானர குலத்தைச் சேர்ந்த அஞ்சனாதேவி என்ற உன்னதமான தாய் இந்த உலகத்தில் தர்மத்தின் வேர்கள் தழைக்க ஒரு பேராற்றல் மிக்க வீரமகன் தமக்கு அவதரிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு ஒற்றை காலில் நின்று கடுமையான தவம் புரிகின்றார். அன்னையின் தவத்தின் ஆழம் எப்படிப்பட்டதென்றால், அவரது திருமேனி சிறிதும் அசையாமல் பல வருடங்களாக அங்கேயே ஊறிப்போன மரத்தின் வேர்களைப் போல பூமியோடு ஒன்றி போய்விட்டது. அவரது மூச்சுக்காற்று கூட அந்த தவத்தின் தீவிரத்தில் ஒடுங்கி போயிருந்தது. அன்னையின் தவத்தின் உக்கிரத்தை கண்டு வியந்து சுற்றியிருந்த கொடூரமான காட்டு விலங்குகள் கூட தங்கள் பகையை மறந்து அமைதியாய் அவருக்கு காவல் நின்றன. அதே வினாடியில் பனிபடர்ந்த கைலாய மலையின் உச்சி பகுதியில் மகா தியானத்தில் வீற்றிருந்த சிவபெருமான் தமது திருக்கண்களை திறக்கின்றார். வரவிருக்கும் த்ரேதாயுகத்தில் மகாவிஷ்ணு தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமராக அவதரிக்கப் போவதையும், அந்த ராம அவதாரத்திற்கு நிழலைப் போல ஒரு தூதன் கூடவே இருந்து தொண்டாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் முழுமையாக உணர்கின்றார். தமது தெய்வீக ஆற்றலின் மிக பிரதானமான பகுதியான பிரபஞ்சத்தையே அதிரச் செய்யும் ருத்ர அம்சத்தை அஞ்சனாதேவியின் தவத்திற்கு பரிசாக வழங்க எம்பெருமான் திருவுள்ளம் கொள்கிறார். அத்தியாயம் 2. வாயு பகவானின் அருளும் திவ்ய பிறப்பும். அதே நேரத்தில் அயோத்தியில் மாமன்னர் தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகத்தை வெகு விமரிசையாக நடத்தி முடிக்கின்றார். யாக குண்டத்திலிருந்து எழுந்த அக்னி பகவான் மன்னரிடம் ஒரு தெய்வீக பாயச பாத்திரத்தை வழங்குகின்றார். அந்த பாயசத்தின் ஒரு பகுதியை சிவபெருமானின் திருக்கட்டளைப்படி வாயு பகவான் தமது கண்ணிமைக்கும் நேர வேகத்தால் ஒரு பருந்தின் மூலமாக கவர்ந்து சென்று அடர்ந்த காட்டில் ஒற்றை காலில் தவம் செய்து கொண்டிருக்கும் அஞ்சனாதேவியின் திருக்கரங்களில்
3: மெதுவாக விழச் செய்கின்றார்.
2: தமது கரங்களில் வந்து விழுந்த அந்த தெய்வீக பாயசத்தை சிவபெருமானின் பிரசாதமாக ஏற்று அஞ்சனாதேவி மனமுருகி பருகுகின்றார். அன்னை அதை பருகிய அந்த திருவினாடியில் காற்றின் வேந்தனான வாயு பகவான் அவருக்குள் சிவனின் ருத்ர அம்சத்தை விதைக்கின்றார். அன்னையின் கர்ப்பம் ஒரு திவ்ய ஒளியால் பேரழகோடு பிரகாசிக்க தொடங்குகிறது. இங்குதான் அந்த பெரும் ஆன்மீக ரகசியம் அடங்கியிருக்கிறது. அஞ்சனாதேவியின் கணவரான கேசரி மாமன்னர் வானர குலத்தின் வீரம் செறிந்த தலைவராவார். புராண காலத்தின்படி வானரர்கள் என்பவர்கள் சாதாரண மிருகங்கள் அல்லர். அவர்கள் அடர்ந்த காடுகளில் இயற்கையாகவே வாள்களோடும் மலைகளை தாவும் அளவிற்கு அசாத்திய பலத்தோடும் விசேஷமான முக அமைப்போடும் வாழ்ந்த ஒரு தெய்வீக மரபைச் சேர்ந்தவர்கள். அஞ்சனாதேவியின் தவத்திற்கு மெச்சிய சிவபெருமானின் உக்கிரமான ருத்ர அம்சமும் வாயு பகவானின் பிரபஞ்ச காற்றாற்றலும் மாமன்னர் கேசரியின் வானரகுல மரபும் ஒன்று சேர்ந்துதான் ஆஞ்சநேயருக்கு தாயின் கர்ப்பத்திலேயே அந்த தெய்வீகமான வானர முகமும் உடலமைப்பும் உருவானது. அது சாதாரண குரங்கு முகமல்ல. பிரபஞ்சத்தின் காற்றையும் சிவபெருமானின் உக்கிரத்தையும் ஒரே வடிவத்தில் அடக்கிய ஒரு தெய்வீக திருவுருவம். மாதங்கள் பல நகர்ந்து ஒரு சுபயோக சுபதினத்தில் அஞ்சனாதேவியின் திருக்கருவறையிலிருந்து அந்த தெய்வீக குழந்தை பூமியில் அவதரிக்கிறது. அத்தியாயம் 3. மாருதியின் பிறப்பும் சூரியனை பார்த்த முதல் வினாடியும். பூமியில் அவதரித்த உடனே அந்த தெய்வீக குழந்தை சாதாரண குழந்தைகளைப் போல அழவில்லை. மாறாக அண்ட சராச்சரங்களும் அதிர்ந்து சிலிர்க்கும் வண்ணம் ஒரு கம்பீரமான நாதத்தை எழுப்புகிறார். அக்குழந்தையின் முகத்தில் 1000 சூரியன்களைப் போன்ற ஒளிரும் தேஜஸும் உடலில் வஜ்ரம் போன்ற அசாத்திய உறுதியும் துலங்குகிறது. பிறந்த சில நாட்களிலேயே பாலமாருதிக்கு கடுமையான பசி எடுக்கிறது. தாயார் அஞ்சனாதேவி அவருக்கு உணவளிக்க காட்டில் கனி தேடி சென்றிருக்கின்றார். பசியின் கொடுமையால் தவித்த குழந்தை தமது பிஞ்சு முகத்தை உயர்த்தி வானத்தை பார்க்கின்றார். அங்கே கீழ்வானத்தில் சிவப்பாக பிரகாசமாக ஜொலிக்கும் சூரிய பகவானை அந்த சிறுவர் காண்கின்றார். பசியின் தீவிரத்தால் வானில் தகதகக்கும் செங்கதிர் சூரியனை சுவையான பழுத்த மாம்பழம் என்று அவர் மழலையில் நினைத்துக் கொள்கின்றார். அந்த பழத்தை சாப்பிட்டால் தமது பசி உடனே தீர்ந்துவிடும் என்று எண்ணிய மாருதி தமது பிஞ்சு பாதங்களால் பூமியை பலமாக உதைத்து வானை நோக்கி பாய தயாராகின்றார். பூமியே அதிரும் வண்ணம் ஒரு மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி அவர் காற்றில் எழும்புகின்றார். ஒளியின் வேகத்தில் மேக கூட்டங்களை கிழித்துக் கொண்டு சூரியனை நோக்கி முன்னேறுகின்றார். அவரது அசாத்திய வேகத்தை கண்டு ஆகாயத்தில் இருந்த தேவர்களும் கந்தர்வர்களும் திகைத்து போகிறார்கள். தந்தை வாயு பகவான் தமது திருமைந்தன் சூரியனின் வெப்பத்தால் கருகிவிடக் கூடாது என்பதற்காக தமது குளிர்ந்த காற்றை அவர் மீது மென்மையாக வீசி ஒரு பாதுகாப்பான அரணாக தாங்கிச் செல்கின்றார். அத்தியாயம் 4. வஜ்ராயுத தாக்குதலும் தாடை சிதைந்த சரித்திரமும். அன்றைய தினம் சாதாரண நாள் அல்ல. அது ஒரு மாபெரும் சூரிய கிரகண தினம். சூரிய பகவானை பிடிக்க ராகு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் தமக்கு முன்பாக ஒரு வானர குழந்தை மிக அதிவேகமாக சூரியனை நோக்கி பாய்ந்து வருவதைக் கண்டு ராகு பயந்து நடுங்கி போய்விடுகின்றார். இந்த விசித்திர குழந்தையிடமிருந்து தம்மை காப்பாற்றுமாறு வேண்டி அவர் தேவேந்திரனிடம் ஓடி முறையிடுகின்றார். ராகுவின் முறையீட்டை கேட்ட தேவேந்திரன் தமது ஐராவதத்தின் மீது ஏறி வந்து பிரபஞ்சத்தின் ஒழுங்கை காக்க விரைந்து வருகின்றார். வானில் சூரியனை நெருங்கிவிட்ட பாலமாருதியை காணும் இந்திரன் அக்குழந்தையின் பேராற்றலை கண்டு அகத்தில் அச்சமடைகின்றார். சூரியனை பிடிக்க கையை நீட்டிய குழந்தையை தடுக்க வேறு வழியின்றி இந்திரன் தமது மிக கொடிய ஆயுதமான வஜ்ராயுதத்தை எடுத்து வீசுகின்றார். மின்னல் வேகத்தில் வந்து பாய்ந்த அந்த வஜ்ராயுதம் குழந்தை மாருதியின் இடது தாடையில் பலமாக தாக்குகிறது. அந்த தாக்குதலின் வீரியம் தாங்காமல் குழந்தையின் இடது தாடை உடைந்து முகம் சற்று கோணலாகிறது. மாருதி தமது சுய நினைவை முழுமையாக இழந்து ஆகாயத்திலிருந்து பூமியை நோக்கி ஒரு பெரும் பாறை போல புத்தென்று விழுகின்றார். சமஸ்கிருதத்தில் ஹனு என்றால் தாடை என்று பொருள். தாடை சிதைந்ததால் அன்றிலிருந்து அவருக்கு ஹனுமான் என்ற திருநாமம் காவியங்களில் நிலைத்து விடுகிறது.
4: அத்தியாயம் 5. வாயுவின் சீற்றமும் பிரபஞ்சத்தின் மூச்சு திணறலும். தமது அன்பு திருமகன் இந்திரனின் கொடூரமான வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு தாடை உடைந்து முகம் சிதைந்து சுய நினைவின்றி பூமியில் விழுந்து கிடப்பதை பார்த்த தந்தை வாயு பகவானுக்கு கோபமும் பெரும் சோகமும் சேர்ந்து பெரும் சீற்றமாக மாறுகிறது. தமது பிஞ்சு மகனின் இந்த நிலையை கண்டு துடித்து போன அவர் பிரபஞ்சத்தில் ஓடிக்கொண்டிருந்த தமது உயிர் காற்றை, அந்த பிரபஞ்சத்தின் மூச்சினை அப்படியே முழுமையாக நிறுத்திவிடுகின்றார். ஒரு குகைக்குள் தமது மகனை மென்மையாக மடியில் கிடத்திவிட்டு பெரும் துயரத்துடன் அசைவற்று அமர்ந்து விடுகின்றார்.
5: காற்று நின்ற அந்த ஒரு வினாடியில் உலகத்தில் என்ன ஒரு பயங்கரம் நடக்கிறது! பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் மூச்சு திணறி தவிக்க தொடங்குகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், அடர்ந்த காடுகளில் உள்ள மரங்கள் என அனைத்து உயிர்களும் பிராணவாயு இல்லாமல் வாடி வதங்குகின்றன. இந்த உலகத்தை தாங்கி நிற்கும் தேவர்களாலும் கூட மூச்சுவிட முடியவில்லை. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அழியும் விளிம்பிற்கு தள்ளப்பட்டு மரணப்பிடியில் தத்தளிக்கிறது. நிலைமையின் தீவிரமும் பயங்கரமும் உணர்ந்த பிரம்மதேவர் இந்திரன் மற்றும் அனைத்து தேவர்களையும் கூட்டிக் கொண்டு வாயு பகவான் இருக்கும் குகைக்கு தேடி வருகின்றார். பிரம்மதேவர் தமது தெய்வீக கரங்களால் மயங்கி கிடந்த பாலகன் ஹனுமானின் திருமேனியை மென்மையாக தொடுகின்றார். அந்த தெய்வீக ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்தில் ஹனுமானின் காயம் முழுமையாக மறைந்து அவர் எந்த தழும்பும் இன்றி புது பொலிவுடன் அழகிய புன்னகையுடன் உயிர் பெற்று எழுகின்றார். இதைக் கண்டு வாயு பகவான் சாந்தமடைகின்றார்.
4: அத்தியாயம் 6. தேவர்களின் வரங்களும் சிரஞ்சீவி அந்தஸ்தும். மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஹனுமானுக்கு ஈடற்ற வரங்களை அள்ளி வழங்குகின்றார்கள். இந்திரன் முன்னே வந்து, என் வஜ்ராயுதம் இனி இவரை எந்த காலத்திலும் ஒன்றும் செய்யாது என்று வாக்களிக்கின்றார். யமதர்மன் வந்து, என் காலபாசம் இவரை தொடவே காது என்கின்றார். குபேரன், வருணன், அக்னி என ஒவ்வொருவரும் தங்கள் திவ்ய ஆயுதங்களால் இவருக்கு எப்போதுமே மரணம் நேராது என்ற உறுதியை அளிக்கின்றனர். இறுதியாக பிரம்மதேவர் முன்னே வந்து, ஹனுமானுக்கு எந்த ஒரு அஸ்திரத்தாலும் எக்காலத்திலும் மரணம் வராது என்ற மாபெரும் வரத்தையும், இந்த பிரபஞ்சம் உள்ளவரை எப்போதுமே அழியாமல் வாழும் சிரஞ்சீவி, அதாவது சாகாவரம் என்ற ஈடற்ற தகுதியையும் வழங்குகின்றார். தேவர்களின் திவ்ய வரங்களை பெற்றவுடன் வாயு பகவான் மீண்டும் உலகெங்கும் தமது நறுமணக் காற்றை வீச தொடங்குகின்றார். பிரபஞ்சம் மீண்டும் உயிர் பெற்று இயங்குகிறது. ஈடற்ற சக்திகளையும் அசாத்திய பலமும் பெற்ற பால ஹனுமான் சிறுவயதில் காட்டில் உள்ள முனிவர்களின் ஆசிரமங்களில் புகுந்து திருவிளையாடல்கள் புரிய தொடங்குகின்றார். யாக குண்டங்களில் உள்ள நெருப்பை மாற்றுவது, முனிவர்களின் தாடியை லேசாக பிடித்து இழுப்பது போன்ற அவரது குறும்புகள் எல்லை மீறுகின்றன.
6: அத்தியாயம் 7. முனிவர்களின் சாபமும் சூரியனிடம் கல்வி கற்றலும்.
4: ஹனுமானின் குறும்புத்தனமான செயல்களால் பொறுமை இழந்த முனிவர்கள் அவருக்கு ஒரு சாபம் இடுகின்றார்கள். உனக்கு இவ்வளவு பேராற்றலும் பலமும் இருந்தும் அதை நீயாக உணர்ந்து எப்போதுமே செயல்பட மாட்டாய். யாராவது ஒருவர் உன் பலத்தை உனக்கு நினைவூட்டும் வரை நீ உன்னையறியாமல் ஒரு சாதாரண வானரத்தைப் போலவே அமைதியாக இருப்பாய் என்று சபிக்கின்றனர். இது உலக நன்மைக்காகவும் உரிய காலத்தில் தர்மத்திற்காக பலம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவும் இறைவனால் திட்டமிடப்பட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு தெய்வீக லீலையாகும். காலம் நகர்கிறது. ஹனுமான் வளர்ந்து கம்பீரமான வாலிப பருவத்தை அடைகின்றார். கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்படும் அவர் உலகிற்கே ஒளியூட்டும் சூரிய பகவானை தமது குருவாக தேர்ந்தெடுக்கின்றார்.
6: சூரிய பகவானோ, நான் எப்போதும் தேரில் எல்லையற்ற பிரபஞ்சத்தில் பயணித்துக் கொண்டே இருப்பேன்.
2: எனக்கு ஓய்வே கிடையாது, உமக்கு நான் எப்படி சொல்லித் தருவது என்று வினவுகின்றார். ஆனால் ஹனுமான் சற்றும் தளரவில்லை. சூரியனின் தேருக்கு நேர் எதிரே நின்று கொண்டு சூரியன் முன்னேறிச் செல்லச் செல்ல தானும் பின்னோக்கி பறந்தபடியே கல்வி கற்கத் தொடங்குகின்றார். மிக குறுகிய நாட்களிலேயே 4 வேதங்களையும் சகல சாஸ்திரங்களையும் முழுமையாக கற்றுத்தீருகின்றார். குரு தட்சிணையாக சூரிய பகவான் தமது மைந்தனான கிஷ்கிந்தையின் சுக்ரீவனுக்கு தோழனாகவும் முதன்மை மந்திரியாகவும் இருந்து அவனுக்கு காவலாக இருக்குமாறு கட்டளையிடுகின்றார்.
7: அத்தியாயம் 8. கிஷ்கிந்தா பிரவேசமும் ராம ஹனுமான் சந்திப்பும். குருவின் கட்டளையை ஏற்று கிஷ்கிந்தைக்கு வந்து சேரும் ஹனுமான் சுக்ரீவனை சந்தித்து தமது அறிமுகத்தை அளிக்கின்றார். ஹனுமானின் இணையற்ற புத்தி கூர்மையையும் அடக்கத்தையும் கண்டு வியந்து போன சுக்ரீவன் அவரை தமது முதன்மை மந்திரியாகவும் தனது ஆருயிர் நண்பனாகவும் மனதார ஏற்றுக்கொள்கின்றார். வாலியின் கடுமையான கொடுமையால் சுக்ரீவன் ரிஷ்யமுக பர்வதத்தில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் கையில் வில்லும் அம்பும் ஏந்தி பம்பா நதிக்கரையின் வழியே கம்பீரமாக வரும் ராம லக்ஷ்மணர்களை சுக்ரீவன் பார்க்கின்றார். வாலி அனுப்பிய ஒற்றர்களாக இருக்கக்கூடும் என்று எஞ்சி நடுங்கும் அவர் ஹனுமானை அழைத்து அவர்கள் யார் என்று உண்மையை அறிந்து வருமாறு பணிக்கின்றார்.
8: ஹனுமான் ஒரு சாதுவான பிராமண வேடத்தை ஏற்று கையில் தண்டமும் கமண்டலமும் ஏந்தி தூய்மையான இலக்கண பிழையற்ற இனிமையான சமஸ்கிருத மொழியில் பேசி ஸ்ரீராமரின் முன்னால் வந்து நிற்கின்றார். ஹனுமானின் பேச்சை கேட்ட ராமர் பரவசமடைந்து, இவரது பேச்சில் ஒரு பிழை கூட இல்லை, இவர் சாதாரண ஆளல்ல, ஒரு மாபெரும் அறிஞர் என்று பாராட்டுகின்றார். ராமர் தமது கதையை சொல்லி சீதையை தேடி வந்ததாக சொன்ன மாத்திரத்தில் ஹனுமான் தமது நெஞ்சில் பக்தி அலைமோத அந்தனர் வேடத்தை களைத்து தமது பிரம்மாண்டமான வானர உருவோடு ராமபிரானின் திருப்பாதங்களில் வீழ்ந்து வணங்குகின்றார். ஸ்ரீராமர் தமது இரு கரங்களால் அவரை அணைத்து தமது நெஞ்சார தழுவிக்கொள்கின்றார். இதுவே காவியத்தின் மிக உன்னதமான சந்திப்பாக மலர்கிறது.
7: அத்தியாயம் 9. கடலை தாண்டும் பேரதிசயம் மற்றும் விஸ்வரூப தரிசனம்.
2: சுக்ரீவனுக்கும் ராமபிரானுக்கும் உறுதுணையாக நின்று நட்பை ஏற்படுத்தி தரும் ஹனுமான் சீதாதேவியை தேடும் படைகளில் மிக முக்கிய திசையான தென் திசைக்கு அனுப்பப்படுகின்றார். அங்கதன் மற்றும் ஜாம்பவான் உள்ளிட்ட வானர படைகளுடன் புறப்பட்டு செல்லும் ஹனுமான் இறுதியில் பிரம்மாண்டமான சமுத்திரத்தின் கரையை வந்து அடைகின்றார். அங்கே கண் எட்டிய தூரம் வரை அலைகள் ஆர்ப்பரிக்கும் அந்த அகலமான கடலைக் கண்டு வானர படை வீரர்கள் அனைவரும் செய்வதறியாது சோர்ந்து போய் அமர்கிறார்கள். இந்த 100 யோசனை அகலமுள்ள கடலை நம்மில் யாரால் தாண்டிச் செல்ல முடியும் என்று அங்கதனும் மற்றவர்களும் கவலைப்பட்டு பேசும்போது ஹனுமான் மட்டும் எந்தவித சலனமும் இல்லாமல் ஒரு ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கின்றார். அப்போது முதுபெரும் வானரமான ஜாம்பவான் மெதுவாக நடந்து ஹனுமானிடம் வந்து அவரது சிறுவயது சாபத்தை நினைவூட்டுகின்றார்.
9: ஹனுமனே, தாங்கள் ஏன் இப்படி அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள்? உமது உண்மையான பலம் உமக்கு தெரியவில்லை. நீர் வாயுவின் மைந்தன், சிவபெருமானின் நேரடி அம்சம். உம்மால் இந்த சமுத்திரத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தையே தாண்டிச் செல்ல முடியும். எழுந்திருங்கள் என்று தமது சிம்ம குரலில் தட்டி எழுப்புகின்றார். ஜாம்பவானின் அந்த வார்த்தைகள் காதுகளில் விழுந்த மாத்திரத்தில் ஹனுமானின் சிறுவயது சாபம் விலகி அவரது ஆன்மா விழித்தெழுகிறது. அவரது உடல் நரம்புகள் புடைக்கின்றன. மேகக்கூட்டங்களை தொடும் அளவிற்கு அவரது திருமேனி பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுக்கிறது. அவரது கண்கள் எரியும் தீப்பிழம்புகளாக மின்னுகின்றன. மகேந்திர மலையின் உச்சிக்கு சென்று அவர் தமது கால்களை பதிக்கும் போது அவரது அசாத்திய எடையை தாங்க முடியாமல் அந்த மாபெரும் மலையே பூமிக்குள் அமிழ்கிறது.
2: தமது இரு கரங்களையும் கூப்பி ஸ்ரீராமரை மனதார தியானித்துவிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று அண்ட சராசரங்களும் அதிர்ந்து சிலிர்க்கும் வண்ணம் ஒரு மாபெரும் முழக்கமிட்டு ஆகாயத்தை நோக்கி பாய்கின்றார்.
10: அவர் கடலின் மீது பறந்து செல்லும் வேகம் ஒரு மகா சூறாவளி வீசுவதைப் போல இருக்கிறது. வழியில் மைனாக மலையின் உபசரிப்பை அன்போடு மறுத்து சுரசை என்ற அரக்கியின் வாய்க்குள் அணு அளவு சிறிய வடிவமாக புகுந்து வெளியேறி தமது புத்தி கூர்மையை காட்டி சிம்ஹிகையின் நிழலை பிடிக்கும் திறனை முறியடித்து அவளது வயிற்றை கிழித்து இலங்கையின் கரையை வந்து அடைகின்றார்.
11: அத்தியாயம் 10, இலங்கைக்குள் இரகசிய நுழைவு மற்றும் அசோகவன சந்திப்பு. பகலில் சென்றால் இலங்கையின் அரக்கர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் சூரியன் மறையும் வரை காத்திருந்து இரவு நேரத்தில் ஒரு சிறிய பூனையின் அளவிற்கான மிகச் சிறிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு இராவணனின் லங்காபுரிக்குள் நுழைகின்றார் ஹனுமான். இலங்கையின் காவல் தேவதையான லங்கினியை வீழ்த்திவிட்டு தங்க மாளிகைகளையும் இராவணனின் அந்தப்புரத்தையும் தாண்டிச் செல்கின்றார். இறுதியாக அசோகவனத்தில் கடுமையான காவல் சூழப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்கின்றார். அங்கே அழுக்கடைந்த எளிய ஆடைகளுடன் கண்கள் கலங்கி தவித்து கண்ணீர் மல்க ராமநாமத்தையே இடைவிடாமல் ஜபித்துக் கொண்டிருக்கும் அன்னை சீதையை நேரில் தரிசிக்கின்றார். அன்னையின் முகத்தில் இருந்த அந்த தெய்வீக களையை கண்டு இவரே ஜானகி என்று தமது மனதுக்குள் உறுதிப்படுத்தி கொண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். அப்போது ராவணன் வந்து சீதையை மிரட்டிவிட்டு செல்ல அன்னை சீதை மிகுந்த மனவேதனையடைந்து உயிரை மாய்த்து கொள்ள முயல்கின்றார். அந்த தருணத்தில் ஹனுமான் மரத்தின் கிளைகளில் மறைந்திருந்து கொண்டு அன்னையின் காதுகளில் விழுமாறு மெல்லிய இனிய குரலில் ராமபிரானின் பிறப்பு முதல் அவர்களது திருமணம் வனவாசம் வரையிலான கதையை பாடத் தொடங்குகின்றார். திடுக்கிட்டு நிமிரும் சீதாதேவி தமது முன்னால் ஒரு சிறிய வானரத்தை கண்டு வியக்கின்றார். ஹனுமான் மெதுவாக மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அன்னை சீதையின் திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்குகின்றார். தாம் ராமனின் தூதன் என்பதை நிரூபிக்க ராமபிரான் கொடுத்தனுப்பிய அந்த திருநாமம் பொறிக்கப்பட்ட கணையாழியை மோதிரத்தை அன்னையிடம் பக்தி பெருக்குடன் சமர்ப்பிக்கின்றார்.
12: தமது நாதனின் மோதிரத்தை கைகளில் வாங்கிய சீதாதேவி அதை தமது கண்களில் ஒற்றிக்கொண்டு ஓவென்று அழுது புலம்புகின்றார். தனது அனைத்து சோகங்களும் நீங்கி ராமரே நேரில் வந்தது போன்ற பெருமகிழ்ச்சி அடைகின்றார். ஹனுமானை மனதார வாழ்த்தி அவரிடம் விடை பெறுகின்றார்.
11: அத்தியாயம் 11, லங்கை எரிப்பும் சஞ்சீவி மலையை தூக்கிய காட்சியும். அசோகவனத்திலிருந்து விடைபெற்ற ஹனுமான் இலங்கையின் பலத்தை முழுமையாக சோதிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த வனத்தை அழிக்கத் தொடங்குகின்றார். இராவணன் அனுப்பிய பல மாபெரும் தளபதிகளையும் அவனது இளைய மகன் அக்ஷகுமாரனையும் ஒற்றையாளாக நின்று வதம் செய்கின்றார். கடைசியாக இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க அந்த அஸ்திரத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காகவும் இராவணனை நேரில் சந்தித்து எச்சரிக்கவும் வேண்டும் என்பதற்காக அந்த அஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு மயங்குவது போல நடித்து இராவணனின் தர்பாருக்கு செல்கின்றார். இராவணன் அவருக்கு ஆசனம் தராததால் ஹனுமான் தமது வாளையே ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனமாக மாற்றி அதன் மீது இராவணனை விட உயரமாக அமர்ந்து தர்மத்தை போதிக்கின்றார்.
13: கோபமடைந்த இராவணன் ஹனுமானின் வாளில் தீ வைக்க ஆணையிட ஹனுமான் தமது வாளில் பற்றிய நெருப்போடு ஒரே பாய்ச்சலில் தாவி குதித்து இராவணனின் அரண்மனை, தங்க மாளிகைகள், கோட்டைகள் என ஒட்டுமொத்த இலங்கை நகரத்தையும் தமது எரியும் வாளால் தீக்கிரையாக்குகின்றார். இலங்கை முழுவதும் அரக்கர்களின் அலறல் சத்தம் எதிரொலிக்கிறது. இதற்கிடையில் ராம ராவண மகா யுத்தம் தொடங்குகிறது. போர்க்களத்தில் இந்திரஜித்தின் கொடூரமான பிரம்மாஸ்திரத்தால் லக்ஷ்மணனும் ஒட்டுமொத்த வானர படையும் மயங்கி வீழ்கின்றன. அவர்களை காப்பாற்ற இமயமலையிலிருந்து சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வரச் செல்லும் ஹனுமான் அங்கே மூலிகை எதுவென்று அடையாளம் தெரியாமல் குழம்பி போய் ஒட்டுமொத்த சஞ்சீவி மலையையே தமது ஒற்றை கரத்தால் பெயர்த்து தூக்கி வானில் பறந்து வந்து அனைவரின் உயிரையும் காப்பாற்றுகின்றார்.
12: அத்தியாயம் 12, பக்தியின் பரம உச்சமும் சிரஞ்சீவி வாழ்வும். அனைத்து தடைகளையும் தாண்டி இராவணன் வதம் செய்

போன சபையினர், ஏன் இப்படி செய்கிறீர்? இது மகாராணி தந்த பரிசாயிற்றே, இதில் என்ன தவறு கண்டீர் என்று கோபமாக கேட்கின்றனர். அதற்கு ஹனுமான் சிறிதும் தாமதிக்காமல் அமைதியான குரலில் கூறுகின்றார், இந்த முத்துக்கள் ஒவ்வொன்றிலும் என் ராமனின் நாமம் இருக்கிறதா என்று பார்த்தேன். இதில் ராமநாமம் இல்லை. என் ராமன் இல்லாத எந்த பொருளும் எனக்கு துளியும் தேவையில்லை. அதை கேட்டு சபையினர் நம்ப மறுக்கவே ஹனுமான் கொஞ்சமும் யோசிக்காமல் தமது கூரிய நகங்களால் தமது நெஞ்சை பிளந்து காட்டுகின்றார். அந்த திறந்த நெஞ்சத்திற்குள்ளே ஸ்ரீராமரும் அன்னை சீதாதேவியும் பேரொளியோடு சிம்மாசனத்தில் அமர்ந்து காட்சியளிப்பதை உலகத்திற்கே நிரூபித்துக் காட்டுகின்றார். சபையும் ராமபிரானும் கண்ணீர் மல்க ஓடி வந்து ஹனுமானை வாரி அணைத்துக் கொள்கிறார்கள். ராம அவதாரம் நிறைவு பெறும் காலம் வந்ததும் ராமபிரான் வைகுந்தம் செல்லும் போது ஹனுமான் அவரிடம், இந்த உலகம் உள்ளவரை, தர்மம் நிலைத்திருக்கும் வரை நான் இந்த பூமியிலேயே இருந்து உங்கள் திருநாமத்தை பாட வேண்டும் என்று நெகிழ்ந்து வரம் கேட்கின்றார். அவரது பக்தியை மெச்சிய ராமர் அவருக்கு சிரஞ்சீவி பட்டத்தை வழங்கி வாழ்த்துகின்றார். இன்றளவும் ராமநாமம் ஒலிக்கிற இடமெல்லாம் ஹனுமான் சூக்ஷும ரூபத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதாக ஆன்மீக வரலாறு கூறுகின்றது. எத்தகைய உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் அடக்கமும் பணிவும் தான் உண்மையான பலம் என்ற அழியாத பாடத்தை அவரது காவிய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. அத்தியாயம் 13. கல்வெட்டில் ஒரு காவியமும் ஈடற்ற தியாகமும். ஸ்ரீராமபிரான் தமது அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் திரும்பிய பிறகு ஹனுமான் பனிபடர்ந்த இமயமலையின் மிக உயர்ந்த சிகரங்களுக்குச் சென்று மகா தியானத்தில் ஆழ்ந்து விடுகின்றார். சுற்றிலும் எழில் கொஞ்சும் அமைதியான பனிமலைகள், எங்கும் பேரமைதி. அவரது நெஞ்சில் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ராமநாமத்தின் அதிர்வுகள் மட்டுமே ஒரு மெல்லிய மூங்கில் புல்லாங்குழலின் நாதத்தையும் தம்புராவின் ரீங்காரத்தையும் போல அந்த பனிவெளியில் தாளலயத்தோடு எதிரொலிக்கின்றன. அந்த தெய்வீக தனிமையில் தமது நாதனின் மீதான எல்லையற்ற பக்தியையும் காதலையும் உலகிற்கு வெளிப்படுத்த அல்ல, தமக்கு தாமே நினைவு கூர்ந்து மகிழ ஒரு பெரும் பாறையில் தமது கூரிய நகங்களாலேயே ஸ்ரீராமரின் சரித்திரத்தை எழுதத் தொடங்குகின்றார். அவர் எழுதும் ஒவ்வொரு எழுத்திலும் அவரது கண்களில் இருந்து வழியும் ஆனந்த கண்ணீர் பட்டு அந்த பாறைகளே மெழுகாய் உருகுகின்றன. ஹனுமான் வடித்த அந்த காவியத்தில் சொல்லாட்சியும் பக்தி ரசமும் உணர்வுகளின் ஆழமும் பிரபஞ்சத்தின் எந்த ஒரு காவியத்தோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு மாபெரும் உயிரோட்டத்துடன் மிளிர்கின்றன. அதே காலகட்டத்தில் இராமாயணத்தை ஒரு மகத்தான காவியமாக எழுதி முடித்திருந்த வால்மீகி முனிவர் தமது படைப்பை சிவபெருமானிடம் சமர்ப்பித்து ஆசி பெற இமயமலைக்கு வருகின்றார். அங்கு பாறைகளில் ஹனுமான் செதுக்கியிருந்த காவியத்தை படித்து பார்க்கின்றார். அதை படித்த மாத்திரத்தில் வால்மீகியின் உடல் புல்லரிக்கிறது, கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனால் மறுகணமே அவர் நெஞ்சில் ஒரு பெரும் சோகம் கவ்வுகிறது. இந்த ஹனுமத் ராமாயணத்தின் பக்தி பெருக்கிற்கு முன்னால் நான் எழுதிய ராமாயணம் ஒன்றுமே இல்லையே. இதை இந்த உலகம் கண்டால் நான் இத்தனை காலம் எழுதிய காவியத்தை யார் போற்றுவார்கள் என்று எண்ணி மனம் உடைந்து விம்மி அழுகின்றார். வால்மீகி முனிவர் கண்ணீர் சிந்துவதை கண்ட ஹனுமான் பதறிப்போய் அவரிடம் வந்து காரணத்தை கேட்கின்றார். உண்மையை அறிந்த மறுகணமே ஹனுமான் முகத்தில் ஒரு மெல்லிய தெய்வீக புன்னகை அரும்புகிறது. தமக்கு துளியும் புகழோ பெயரோ தேவையில்லை என்பதை உணர்த்தும் விதமாக தாமே பல மாதங்களாக தமது நகங்கள் தீய தீய செதுக்கிய அந்த பிரம்மாண்டமான பாறைகளை தமது ஒற்றை கரத்தால் தூக்கி கொஞ்சமும் யோசிக்காமல் கடலின் ஆழத்தில் வீசி எறிகின்றார். பதறிப்போன வால்மீகியிடம், முனிவரே, கலங்காதீர்கள். நீங்கள் இராமாயணத்தை இந்த உலக மக்களுக்காக எழுதினீர்கள். நானோ எனது ராமனை நினைத்து மகிழ்வதற்காக மட்டுமே எழுதினேன். என் ராமனின் புகழ் உங்கள்

0: பெயரிலேயே இந்த உலகத்தில் என்றென்றும் ஒலிக்கட்டும் என்று மிகுந்த அடக்கத்துடன் கூறுகின்றார். ஹனுமானின் இந்த ஈடற்ற தியாகத்தையும் புகழின் மீது துளியும் ஆசையில்லாத அந்த உன்னத குணத்தையும் கண்ட வால்மீகி முனிவர் தாம் எழுதிய காவியத்தை விட அதை படைத்த இந்த கர்ம யோகியின் குணமே மிகச்சிறந்தது என்று சிலிர்த்து போய் ஹனுமானின் திருப்பாதங்களில் வீழ்ந்து வணங்குகின்றார்.
1: அத்தியாயம் 14. பீமனின் அகந்தையை அடக்கிய முதிய வானரம்.
2: தேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் பிறக்கிறது. இமயமலையின் இரகசிய பகுதிகளில் ஒன்றான அடர்ந்த பனிமூட்டமும் நீர்வீழ்ச்சியின் சாரலும் தழுவிச் செல்லும் கதளி வனத்தில் வாழைவனம் எங்கும் பேரமைதி நிலவுகிறது. பச்சை பசேல் என்ற இலைகளின் ஊடே கசியும் மெல்லிய சூரிய ஒளியில் இயற்கையே ஒரு தம்புராவின் ரீங்காரத்தையும் இமயமலை மூங்கில் புல்லாங்குழலின் தெய்வீக நாதத்தையும் போல சலனமற்று ஒலிக்க அந்த நிசப்தத்தின் நடுவே மகா தியானத்தில் ஆழ்ந்திருக்கின்றார் சிரஞ்சீவியான ஹனுமான். அந்த வேளையில் அந்த வனத்தின் அமைதியை கிழித்துக் கொண்டு பாறைகள் அதிரும் வண்ணம் ஒரு மாபெரும் காலடி ஓசை கேட்கிறது. பாண்டவர்களில் ஒருவரும் தமது அளப்பரிய உடல் பலத்தின் மீது அதீத கர்வம் கொண்டவருமான பீமசேனன் திரௌபதிக்காக சௌகந்திகா என்ற அபூர்வ மலரை தேடி அந்த வனத்திற்குள் அகங்காரத்தோடு நுழைந்து வருகின்றார். வாயு பகவானின் புத்திரனான பீமனின் அசாத்திய பலம் அவரை யாராலும் வெல்ல முடியாது என்ற கர்வத்தை அவர் நெஞ்சில் விதைத்திருந்தது.
0: வனத்தில் தியானத்திலிருந்த ஹனுமான் தமது தம்பியான பீமனின் வருகையையும் அவனது நெஞ்சில் ஆழமாக வேரூன்றியிருக்கும் அகந்தையையும் உணர்கின்றார். வரவிருக்கும் மகாபாரத போருக்கு இந்த பெரும் கர்வம் தடையாக இருக்கும் என்பதை உணர்ந்த ஹனுமான் அண்ணனாக நின்று தம்பியின் அகந்தையை அழித்து நல்வழி காட்ட திருவுள்ளம் கொள்கின்றார். அதற்காக மிகவும் தளர்ந்து போன நரைத்த முடிகளுடனும் சுருங்கிய தோளுடனும் கூடிய ஒரு வயதான சாதாரண வானரத்தின் உருவம் எடுத்து பீமன் வரும் குறுகிய பாதையின் குறுக்கே தமது வாளை நீட்டி படுத்துக் கொள்கின்றார். பாதையை மறித்து கிடக்கும் அந்த சாதாரண வானரத்தை கண்ட பீமன் தமது கதாயுதத்தை தரையில் ஓங்கி இடித்து, ஏ அற்ப வானரமே, நான் பாண்டுவின் மைந்தன் வாயுவின் புத்திரன் பீமசேனன் வருகிறேன். என் பாதையை விட்டு உடனே விலகு என்று அதிகாரமாக கர்ஜிக்கின்றார். ஆனால் அந்த வயதான வானரமோ எவ்வித சலனமும் இன்றி சிவந்த கண்களால் பீமனை நிதானமாக பார்த்து, ஐயா, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது. எழுந்து நகர கொஞ்சமும் தெம்பில்லை. நீங்களே என் வாளை சற்று ஓரமாக நகர்த்தி வைத்துவிட்டு செல்லுங்கள் என்று மிக அமைதியாக கூறுகின்றார்.
3: அலட்சியமாக சிரித்தபடியே ஒரு அற்ப குரங்கின் வாளை தூக்கி வீசுவது ஒரு மாவீரனுக்கு சாதாரண செயல் என்ற அகந்தையோடு தமது இடது கையால் அந்த வாளை தூக்கி எறிய முயல்கின்றார் பீமன். ஆனால் அந்த வால் ஒரு மாபெரும் இரும்பு தூணை போல சிறிதும் அசையவில்லை. திகைத்து போன பீமன் தமது அகந்தை சீண்டப்பட தமது கதாயுதத்தை கீழே வீசிவிட்டு இரு கைகளாலும் அந்த வாளை பலமாக பிடித்து இழுக்கின்றார். 10,000 யானைகளின் பலம் கொண்ட பீமனின் உடல் முழுதும் வியர்த்து விறுவிறுக்கிறது. கழுத்திலும் கைகளிலும் நரம்புகள் புடைக்கின்றன. அவர் கால்களை ஊன்றிய பூமியின் பாறைகள் அந்த அழுத்தத்தில் வெடித்து சிதறுகின்றன. ஆனாலும் ஒரு மெல்லிய இலை அசையும் அளவிற்கு கூட அந்த வாளை ஒரு முடியளவு அவரால் அசைக்க முடியவில்லை.
4: மேருமலையையே பெயர்க்கும் பலம் கொண்ட தமது கைகள் ஒரு சாதாரண வானரத்தின் வாளின் முன் தோற்று போனதை எண்ணி பீமனின் அகந்தை சுக்கு நூறாக உடைந்து விழுகிறது. தமது பலமெல்லாம் வடிந்து போன நிலையில் தளர்ந்து போய் மண்டியிடுகின்றார் பீமன். வந்தது சாதாரண வானரம் அல்ல, ஏதோ ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி என்பதை உணர்ந்து கைகூப்பி, சுவாமி, தாங்கள் யார்? என்னை மன்னியுங்கள். என் அகந்தையை அழித்த மாபெரும் சக்தி எதுவென்று எனக்கு தங்கள் உண்மை உருவத்தை காட்டியருளுங்கள் என்று வேண்டி நிற்கின்றார்.
0: தம்பியின் கர்வத்தை அடக்கிய அண்ணனாக ஹனுமான் அகமகிழ்ந்து புன்னகைக்கின்றார். அந்த வயதான வானர உருவம் மறைந்து
4: ஆகாயத்தை தொடுமளவிற்கு பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுக்கின்றார். கோடி சூரிய பிரகாசத்தோடு, "பீமசேனா, நானும் வாயுவின் மைந்தன்தான். உன் அண்ணன் ஹனுமான் நானே" என்று தமது இடிமுழக்க குரலில் பிரபஞ்சமே அதிரும்படி கூறுகின்றார். ஸ்ரீராமரின் பரம பக்தனான தமது அண்ணன் ஹனுமானை நேரில் தரிசித்த பீமன் ஆனந்த கண்ணீர் மல்க அவரது திருப்பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்குகின்றார். ஹனுமான் தமது தம்பியை தமது இரு மாபெரும் கரங்களால் வாரி அணைத்து, "தர்மத்தின் பக்கம் நிற்கும் உனக்கு வரவிருக்கும் போரில் என் ஆசிகள் என்றும் இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் பலத்தின் மீதான கர்வம் கூடாது. பணிவே ஒரு வீரனுக்கு உண்மையான பலம்" என்று உபதேசித்து ஆசீர்வதிக்கின்றார். துவாபர யுகத்தின் இந்த மாபெரும் சந்திப்பு அகந்தை அழிந்து பக்தி மலரும் ஒரு உன்னத காவிய தருணமாக வரலாற்றில் பதிவு பெறுகிறது. அத்தியாயம் 15. குருக்ஷேத்திர போரில் கொடிமரக் காவலும் தேரின் இரகசியமும். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான மாபெரும் குருக்ஷேத்திர யுத்தம் தொடங்கும் தருணம் வந்துவிடுகிறது. கோடிக்கணக்கான வீரர்கள் அணிவகுத்து நிற்கும் அந்த பிரம்மாண்டமான போர்க்களத்தில் தர்மத்தின் பக்கம் நிற்கும் பாண்டவர்களுக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஹனுமானை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார். ஸ்ரீகிருஷ்ணரின் திருமுகத்தில் தமது இஷ்ட தெய்வமான ஸ்ரீராமரின் தெய்வீக புன்னகையையும் அதே அன்பையும் உணர்ந்த ஹனுமான் பக்தி பெருக்குடன் அந்த திருப்பணியை அகமகிழ்ந்து ஏற்கின்றார். போர்க்களத்தில் அர்ஜுனனின் பிரம்மாண்டமான தேரினை பகவான் கிருஷ்ணர் செலுத்த தயாராகின்றார். அந்த தேரின் உச்சியில் உள்ள கொடிமரத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் அரணாக, கபித்வஜமாக, அதாவது வானர கொடியாக ஹனுமான் சென்று அமர்கின்றார். கிருஷ்ணரின் பாஞ்சஜன்யம் சங்கு முழங்க அந்த பயங்கரமான யுத்தம் தொடங்குகிறது.
5: தொடர்ந்து 18 நாட்கள் நடைபெறும் அந்த இரத்தக்களரியான மாபெரும் யுத்தத்தில் அர்ஜுனனை வீழ்த்துவதற்காக எதிரி முகாமிலிருந்து பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், கர்ணன் என ஒவ்வொரு மாவீரர்களும் நெருப்பை கக்கும் அதிபயங்கரமான அஸ்திரங்களை ஏவுகின்றனர். பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம், நாராயணாஸ்திரம் என பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய கொடிய திவ்ய அஸ்திரங்கள் அர்ஜுனனின் தேரை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்து வருகின்றன. ஆனால் கொடிமரத்தில் வீற்றிருக்கும் மாருதியோ எவ்வித சலனமுமின்றி தியானத்தில் அமர்ந்தபடியே அந்த கொடிய அஸ்திரங்களின் ஒட்டுமொத்த பேரழிவையும் அதன் அதிர்வுகளையும் தமது மாபெரும் நெஞ்சில் தாங்கிக் கொள்கின்றார். அர்ஜுனனுக்கும் அவன் பயணிக்கும் அந்த தேருக்கும் ஒரு சிறு கீறல் கூட விழாதவாறு தமது ஈடற்ற தவ வலிமையாலும் பலத்தாலும் ஒரு இரும்பு கவசமாக நின்று காக்கின்றார்.
4: 18 நாட்கள் நீடித்த அந்த மாபெரும் போர் முழுமையாக முடிவுக்கு வருகிறது. அதர்மம் அழிந்து தர்மம் வெல்கிறது. போர்க்களம் முழுவதும் நிசப்தம் ஆட்கொள்கிறது. வெற்றி பெருமிதத்துடன் இருக்கும் அர்ஜுனனிடம் பகவான் கிருஷ்ணர் மென்மையான குரலில், "அர்ஜுனா, நீ முதலில் தேரிலிருந்து கீழே இறங்கு" என்று கூறுகின்றார். அர்ஜுனனும் எவ்வித கேள்வியுமின்றி தேரிலிருந்து கீழே இறங்கி நிற்கின்றார். அதன்பின் தேரோட்டியான கிருஷ்ணரும் கீழே இறங்குகின்றார். இறுதியாக கொடிமரத்தில் வீற்றிருக்கும் ஹனுமானை பார்த்து புன்னகைத்த கிருஷ்ணர், "மாருதி, உங்கள் திருப்பணி முடிந்தது. தாங்களும் கொடியிலிருந்து இறங்கலாம்" என்று கூறுகின்றார். கிருஷ்ணரின் கட்டளையை ஏற்று ஹனுமான் கொடிமரத்திலிருந்து கீழே இறங்கிய அந்த மறுகணமே ஒரு மாபெரும் இடி விழுந்ததைப் போல பலத்த சத்தத்தோடு அந்த பிரம்மாண்டமான தீர் வெடித்து சிதறுகிறது. கண்களை பறிக்கும் பெரு நெருப்பு பட்டு அடுத்த சில வினாடிகளிலேயே அந்த தீர் முழுமையாக எரிந்து சாம்பலாகிறது.
6: கண்முன்னே நடந்த இந்த திகைப்பூட்டும் காட்சியைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அர்ஜுனன், "கிருஷ்ணா, இது என்ன மாயம்? நாம் இதுவரை பயணித்த தேர் எப்படி சுக்குநூறாக வெடித்து சாம்பலானது?" என்று பதற்றத்துடன் கேட்கின்றார். அதற்கு பகவான் கிருஷ்ணர் புன்னகைத்தபடியே, "அர்ஜுனா, இது மாயமல்ல. கர்ணன் மற்றும் பல மாவீரர்கள் ஏவிய கொடிய அஸ்திரங்களின் வீரியத்தால் இந்த தேர் எப்போதோ சுக்குநூறாகி எரிந்து சாம்பலாகி இருக்க வேண்டியது. ஹனுமான் கொடிமரத்தில் அமர்ந்து
5: தமது மாபேரும் ஆற்றலால் அந்த அஸ்திரங்களின் முழு தாக்கத்தையும் தாங்கி தேரை சிதற விடாமல் தமது பிடிக்குள் அழுத்தி பிடித்திருந்ததால் மட்டுமே நீ இதுவரை உயிர் பிழைத்தாய். அவர் தேரை விட்டு இறங்கிய மறுகணமே அந்த அஸ்திரங்களின் சக்தி தேரை சாம்பலாகி விட்டது என்று விளக்குகின்றார்.
3: கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனனின் அகந்தை முழுமையாக பனி போல விலகுகிறது. தமது திறமையால் மட்டுமே போரில் வென்றோம் என்ற எண்ணம் மறைந்து கண்ணுக்கு தெரியாமல் தம்மை காத்த ஹனுமானின் மாபெரும் கருணையை எண்ணி கண்களில் நீர் மல்குகின்றார். தமக்கு உயிர் பிச்சை அளித்த அந்த சிரஞ்சீவியான ஹனுமானின் திசை நோக்கி கைகூப்பி நிலத்தில் நெடுஞ்சான்கிடையாக வீழ்ந்து வணங்குகின்றார் அர்ஜுனன். தமது நாதனின் கட்டளையை முடித்த மனநிறைவோடு ஹனுமான் மீண்டும் இமயமலையை நோக்கி தமது பயணத்தை தொடர்கின்றார்.
1: அத்தியாயம் 16. காலத்தை வென்ற சிரஞ்சீவியும் காவியத்தின் முழு நிறைவும்.
7: யுகங்கள் பல கடந்தாலும் காலத்தாலோ மரணத்தாலோ ஒருபோதும் தொட முடியாத மாபெரும் ஆன்மீக சக்தியாக இந்த உலகத்தில் நிலைத்திருக்கின்றார் ஹனுமான். ஸ்ரீராமபிரான் தமது அவதார நோக்கம் முடிந்து வைகுண்டம் திரும்பும் வேளையில் தம்மோடு வருமாறு ஹனுமானை அன்போடு அழைத்தார். ஆனால் ஹனுமானோ கண்ணீர் மல்க, "சுவாமி, இந்த மண்ணில் உமது திருநாமம் ஒலிக்கும் வரை நான் இதே பூமியில்தான் வாழ்வேன்" என்று வரம் கேட்டு பெற்றார். அந்த ஈடற்ற பக்திக்கு கட்டுப்பட்டே ஸ்ரீராமர் அவருக்கு சிரஞ்சீவி பட்டத்தை வழங்கி அருளினார். இன்று நாம் வாழும் கலியுகத்திலும் இமயமலையின் பனிபடர் காடுகளில் அவர் ஆழ்ந்த தியானத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கு வீசும் குளிர்ந்த காற்றில் ஒரு மெல்லிய மூங்கில் புல்லாங்குழலின் நாதமும் தம்புராவின் ரீங்காரமும் போல அவரது ஒவ்வொரு மூச்சிலும் ராம் ராம் என்ற தாரக மந்திரம் இடைவிடாது ஒலித்துக் கொண்டே இருக்கிறது.
3: எங்கெல்லாம் இராமநாமம் முழுமையான பக்தியோடு உச்சரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இராமாயண காவியம் வாசிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சூட்சும ரூபத்தில் வந்து இரு கரங்களையும் கூப்பியபடியும் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகவும் ஹனுமான் நேரில் அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்பதே அசைக்க முடியாத ஆன்மீக நம்பிக்கையாகும். அறிவில் சிறந்தவர், பலத்தில் நிகரற்றவர், வீரத்தில் ஈடற்றவர் என விளங்கும் இவர் ஒரு சாதாரண வானரக் குழந்தையாகத் தொடங்கி இன்று தர்மத்தை காக்கும் தெய்வமாக உயர்ந்து நிற்கின்றார். எத்தகைய பேராற்றலை பெற்றாலும் பணிவும் அடக்கமுமே ஒரு மனிதனின் உண்மையான பலம் என்ற அழியாத பாடத்தை அகிலத்திற்கு உணர்த்தி நிற்கிறது ஹனுமானின் காவிய வாழ்க்கை. இராம நாமம் இருப்பதால் மட்டுமே அவரது பயணமும் முடிவில்லாமல் இந்த உலகத்தில் தொடரும்.
8: தன் வாழ்நாளில் தனக்கென எந்த ஒரு புகழையோ பதவியையோ சிறிதும் விரும்பாத ஹனுமானின் சுயநலமற்ற பக்திக்கு அகமகிழ்ந்து இறைவன் அவருக்கு ஈடற்ற இரண்டு மாபெரும் அங்கீகாரங்களை அளித்து சிறப்பித்தார். ஒன்று, இந்த அண்ட சராசரங்கள் உள்ளவரை மரணமே இன்றி என்றென்றும் நிலைத்திருக்கும் சிரஞ்சீவி என்ற சாகா வரம். மற்றொன்று, காலச்சக்கரம் சுழன்று இந்த பழைய உலகம் முழுமையாக அழிந்து புதிய பிரபஞ்சம் தோன்றும் காலத்தில் அந்த புதிய உலகத்தை படைக்கும் வருங்கால பிரம்மா என்ற உன்னதமான பதவி. தனக்கென எந்த பதவியையும் தேடாத அந்த தூய தொண்டனுக்கு பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த சிம்மாசனத்தையே இறைவன் தேடித்தந்து அழகு பார்த்தான். அறிவில் சிறந்தவர், பலத்தில் நிகரற்றவர், வீரத்தில் ஈடற்றவர் என விளங்கும் இவர் ஒரு சாதாரண வானரக் குழந்தையாக தொடங்கி இன்று தர்மத்தை காக்கும் தெய்வமாக உயர்ந்து நிற்கின்றார். எத்தகைய பேராற்றலை பெற்றாலும் பிரபஞ்சத்தை படைக்கும் வருங்கால பிரம்மாவாகவே இருந்தாலும் பணிவும் அடக்கமுமே ஒரு மனிதனின் உண்மையான பலம் என்ற அழியாத பாடத்தை அகிலத்திற்கு உணர்த்தி நிற்கிறது ஹனுமானின் காவிய வாழ்க்கை.
9: இது தமிழே, தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகும் தொடக்கம், தமிழே தமிழே வணக்கம்.
10: தமிழோடு ஒரு தர்க்க நேரனுடாக ஜாறு மரியாதை அனுமன் வரலாறு பற்றி பார்த்தோம்.

0: தொடர் நிகழ்ச்சியிலோடு ஜெகன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு வணக்கம் ஜெகன்.
1: வணக்கம் கேது, வணக்கம் நேர்களே.
0: நிறைவுக்கு வருவது இன்றைய தமிழோடு வழக்கம். இன்றிரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம், பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தி.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie Tordobrelaque VT Cash and Curry Paris La Chapelle Tordobre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 9 பாகையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜ் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 8:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சின் 24 மணி நேரம் அளித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழர் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில் கேள்வி கிரணை. பொதுத்தேர்வு சம்பந்தமாக உங்களால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நேர்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வடக்கு நிகழ்ச்சி முன்னுரிமையான இரவு பொழுதிலே கேள்விக்கு நீச்சூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்றமால் செல்கின்றேன். இன்று கேள்விக்கு நீச்சியின் 38வது பரிசிட்டத்தின் 11வது வாரம். வளைபோல் வளமையான நிபந்தனோடு இந்த இணைச்சியும் மாலைக்குவது. இந்த இணைச்சியிலும் ஒரு நீர் அதிகபட்சமாக 2 தடவைகள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கடந்த வாரத்தில் நேரடி கேள்வி இணைந்து கொள்ளாதவர்கள் நேரடி கேள்விக்காக ஒரு தடவையாக மொத்தம் 3 தடவைகள் இணைந்து கொள்ளலாம். நேரடி கேள்வி ஒரு நேரம் இணைந்து கொள்ளும் போது ஒரு நேரம் ஒரு கேள்வி கேட்கின்ற போது 2 தடவை கேள்வியும் 2 தடவை விடையும் கூறப்படும். அதை மீன் கேள்வி கேட்பதையோ விடை கேட்பதையோ தவிர்த்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லது நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நடந்துள்ளதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா அப்படின்னு அழுத்துங்கள். தொலைபேசி இலக்கங்களை 03-1-43-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03-1-51-48-47-71 அல்லது ஒரு வைபர் இலக்கம் இருக்கிறது. வைபர் இலக்கத்தில் நீங்க இணைந்தாலும் 03-6-50-74-24-27 வைபர் இலக்கம் மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கம் உங்களிடம் இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கத்திலும் கூட நீங்கள் இணைந்துள்ளலாம். 03-6-89-86-55-29 கேள்விக்கான வைபர் குறிப்பினுடன் விடைகள் பதிவிருந்த போது அந்த விடை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது என்பதை நீங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றேன். நல்லவர்களே, நீ இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிக்க ஆர்வத்தோடு இணைந்திருக்கின்ற முதல் அவர் இணைத்துக் கொள்ள கடந்த நிகழ்ச்சியில் நேரடிக்கள் இணைந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நேரடிக்கள் இணைந்து கொள்ள முடியாதவர்கள் யார் என்பதை பார்த்துக் கொள்வோம். திருமதி பதினாதையாளன், திருமதி ராஜினி அல்போன்ஸ், திருமதி ரொசாலி, திரு ராஜரட்னம், திருமதி ரஜினி ஏந்தன், திருமதி பேபி கணேஷ், திருமதி குண்ணனாயி பசுபதி ஆகியோர் இன்று நிகழ்ச்சி நேரடி கேள்விக்காக இணைந்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு கடந்த நிகழ்ச்சியில் கேட்கப்பட்டிருந்த கேள்வி ஒன்று, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை என்று கேட்டிருந்தேன். அதில் நான் 18 விடையை சொல்லியிருந்தது 22 என்பது சரியாக உள்ளது. ஆகவே திருமதி பேபி கணேஷ் அவர்கள் அந்த விடையை சரியாக சொல்லியிருந்தார். ஆகவே அதற்காக அவருக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அவரோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த கேள்விக்காக அவருக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. இந்த வயதில் இன்றைய நேச்சி ஆரம்பித்து வைக்க வந்து இணைந்திருக்க முதல் ஆ நேரம் இப்பொழுது அன்பாக நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: சதீஷ்
1: அவர்கள் முதலாவது நேராக நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான கேள்விக்கு போயிருக்கின்றோம். ரொமானிய கடவுளின் பெயரில் உள்ள ஒரே தினம் எது? ரொமானிய கடவுளின் பெயரில் உள்ள ஒரே தினம், அதாவது ரொமானிய கடவுளின் பெயரால் உள்ள ஒரே தினம் உள்ள தினம் எது? விடைத்திரிகள் திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனி. ரொமானிய கடவுளின் பெயரில் உள்ள ஒரே தினம் எது? விடைத்திரிவுகள் திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனி.
2: செவ்வாய்
1: உலகவில்லை
2: செவ்வாய்
1: செவ்வாய் என்று சொல்றீங்களா? இல்லை செவ்வாய் என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள் சதீஷ். மீண்டும் இணைந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். அவர் திரு சதீஷ் இணைந்துள்ள சதீஷ் கேட்கப்பட்ட கேள்விதானியர்களே, ரொமானிய கடவுளின் பேரால் உள்ள ஒரே கிழமை எது, ஒரே தினம் எது என்று கேட்டிருந்தேன். விடைத்திருவிழாக திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனி. இதற்கான பதிலோடு முதலில் இணைந்திருக்கின்ற திருமதி ஜெனி என்கிற அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் ஜெனி.
2: நன்றி,
1: சொல்லுங்க.
3: வணக்கம்.
1: வணக்கம் தேவி. நலமாக இருக்கிறோம். நன்றி, சொல்லுங்கள்.
3: நன்றி ஜெகன். இன்று 6ஆம் ஆண்டு நினைவு கூறும் எங்கள் பாலு அண்ணாவை எங்கள் குடும்பம் சார்பாக நாங்களும் நினைவு கூறி கொள்கிறோம்.
1: நன்றி.
3: வானொலிக்கு எடுத்துட்டு வந்த அமெரிக்கா ராஜண்ணா, சிங்கமூர்த்தி அண்ணா, அருள் அண்ணா மூவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு.
1: நன்றி. உங்கள் அவங்க நினைவு வந்தமைக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு அனுசரணை வழங்கியவர்களுக்கு நாங்கள் சார்பாக மீண்டும் நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படி என்ன காத்திருங்கள், தொடர்ந்து இருக்க ஷியாமலாவோட இந்த கேள்வி இரவு கொண்டிருக்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமா இருப்பீர்கள் நம்புறோம்.
4: நம்புங்க நம்புங்க.
1: சரி சொல்லுங்க.
4: எனக்கு பேபி இரவாசி புள்ளி வருவாவே.
1: ஏன் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க? 22 அந்த உதவி செய்து கொடுத்தாங்க. சரி சொல்லுங்க.
4: நானும் சனிக்கிழமை என்று கூறிக்கொண்டு எஸ்பி பாலா அவர்களின் 6ஆம் ஆண்டை நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டு அதனை வானிலை கொண்ட அருள் ராஜாண்ணா, சிங்கமூர்த்தி அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
1: நன்றி. இணைந்து கொண்டமைக்கு அவர் நினைவு வந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம்.
1: அவர் ஷியாமலா அவரோட கேள்வி இறை கொண்டிருக்கின்றேன். ரொமானிய கடவுளின் பெயரால் உள்ள ஒரே தினம் இது என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனியிலே சனி என்பது சரியானவர். சனி ஷட்டான் என்ற கடவுள் இந்த பேர் ஷட்டான், அதாவது சனி என்றதை சட்டான் என்று சொல்வார்கள். அந்த கடவுள் சட்டான் என்ற கடவுள். ஆகவே இணைந்து கொண்டு முதலில் கூறியிருந்தார் சரியாக ஜெனி அவர்கள், தொடர்ந்து திக்கனடா, தேவிதன்ராஜ் மற்றும் ஷியாமல் ஆகியோரும் சரியான பதிலை கூறியிருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாணலை இணைந்து கொள்ளலாம். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம் 8:14, ஐக்கியராட்சியத்தில் 7:14. இந்த நேரத்திற்கான அனுசரணையாளர்கள்
5: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bayo 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டே மார்க்கெட்.
1: நேரம் 8:15 காட்சியில் 7:15 கேட்டு தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்விக்கணை சேர்ந்து பிரதி திங்கள் தொடர்பில் 8:00 9:00 வரை உங்களை மாநாட்டி தமிழில். அந்த வேலையை தொடர்ந்து நேரடி கேள்விக்காக இணைந்த தேவிதன் ராஜ் அவர்களை மட்டும் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் தேவி.
3: வணக்கம்.
1: சரி, உங்களுக்கான கேள்வி போன்றோம். இந்தியாவில் ஹிந்திக்கு அடுத்ததாக எந்த மொழியில் அதிக நாளிதழ்கள் வெளிவருகின்றன? இந்தியாவில் ஹிந்திக்கு அடுத்ததாக எந்த மொழியில் அதிக நாளிதழ்கள் வெளிவருகின்றன? விடைத்தீர்கள் மலையாளம், உருது, தமிழ், தெலுங்கு, கன்னடம். இந்தியாவில் ஹிந்திக்கு அடுத்ததாக எந்த மொழியில் அதிக நாளிதழ்கள் வெளிவருகின்றன? விடைத்தீர்கள் மலையாளம், உருது, தமிழ், தெலுங்கு, கன்னடம். மலையாளம் என்பது சரியான பதில். எல்லாரோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். முன்னே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் திருமதி தேவிதன் ராஜ் அவரை தொடர்ந்து இணைந்திருக்கிற இடத்தினை. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன்.
1: ரோசாலி.
2: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க நலந்தானே?
2: நலந்தான்.
1: சொல்லுங்கள், இந்தியாவில் ஹிந்திக்கு அடுத்ததாக எந்த மொழியில் அதிக நாளிதழ்கள் வெளிவருகின்றன? கேட்டிருந்தேன் விடைத்தெளிவுகளாக மலையாளம், உருது, தமிழ், தெலுங்கு, கன்னடம். அவர் மலையாளம் சொல்லியிருந்தார், தவறு என்று சொல்லியிருக்கிறேன்.
2: கன்னடம் என்று சொல்றேன்.
1: கன்னடம் என்று சொல்றேன். கன்னடம் சரியா? உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அவர் திருமதி ரொசாலி. ரொசாலியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற திருமதி பேபி கணேஷ் அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் பேபி. வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ, நலமா இருக்கிறோம். நீங்க?
1: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நன்றி.
6: ஓ, சியாமலாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் இதுக்கு உருது என்று சொல்லுறேன்.
1: இதுக்கு நீங்க உருது என்று சொல்ற உருது சரியாண்டாம. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
6: நன்றி.
1: அவர் திருமதி பேபி கணேஷ் அவர் தொடர்ந்து வாழ்ந்து இணைந்திருக்கின்ற இடத்தினை. வணக்கம்.
7: வணக்கம்
1: சரோஜினி.
7: வணக்கம். நானும் உருது என்று சொல்லி பார்த்தேன்.
1: நீங்களும் உருது என்று சொல்லுங்க. உருது சரியாண்டா? அப்ப உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அவர் சரோஜினி சோதிராஜா. அவரோடு இந்த கேள்வியை நிறைவு கொண்டு வருகின்றேன். இந்தியாவில் ஹிந்திக்கு அடுத்ததாக எந்த மொழியில் அதிக நாளிதழ்கள் வெளிவருகின்றன? கேட்டிருந்தேன் விடைத்திரிவுகளாக மலையாளம், உருது, தமிழ், தெலுங்கு, கன்னடத்திலே உருது என்பது சரியாக இருக்கிற சரியான பதிலோடு இதில் பேபி கணேசர் இணைந்துள்ளார். அச்சுவசியாவர் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேளிக்காக காத்து கொண்டிருக்கின்ற லாலா ரவி அவர்களை வானிலையில் இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம் 8:19 கிராட்சியத்தில் 7:19 இந்த நேரடிக்கான அனுசரணையாளர்கள்.
8: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: நேரம் 8:21 மணி 21 நிகழ்ந்திருப்பது பிரான்சின் தொழிலிருப்பாகும். டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்விக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக் கொண்டிருக்கிற திருமதி லாலரவி அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கிற வணக்கம். வணக்கம் வணக்கம் லாலாரவி, மூன்றாவது அளவையாக இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் இறுதி கேள்வியில் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான கேள்வி போன்றோம். போக்குவரத்துக்கென்று தனிப்பிரிவு காவலர்கள் இல்லாத நாடு எது? அதாவது டிராஃபிக் போலீஸ் என்று தனியே இல்லாத நாடு எது? போக்குவரத்துக்கென்று தனி காவலர்கள் தனிப்பிரிவு காவலர்கள் இல்லாத நாடு எது? பிடித்தீர்கள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இத்தாலி, மெக்சிகோ, இந்தோனேஷியா. போக்குவரத்துக்கென்று தனிப்பிரிவு காவலர்கள் இல்லாத நாடு எது? விடைத்தீர்கள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இத்தாலி, மெக்சிகோ, இந்தோனேஷியா. என்ன சொல்றீர்கள்? நியூசிலாந்து சொல்லுங்கள். நியூசிலாந்து என்பது சரியான பதில். திக்கனட அவர்கள் இணைப்பை துண்டித்து விட்டார். அவர் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிற இணைப்பை ஏற்படுத்தி கொண்டார். ஆர்வத்தோடு இணைந்து கொண்ட வைக்க நன்றிகள். உங்கள் உறுதிக்கல் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவர் சரோஜினி அவர்களும் லாலாரவியின் கேள்விக்காக இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கு நேரம் எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் பாமா.
0: பாமா நிலம் தானே?
1: நீங்கள்?
0: நாங்கள் நிலமாகவே இருக்கிறோம். நன்றி. சரி, உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். முதல் முதலாக ஆங்கில செய்தித்தாள் எந்த நாட்டில் வெளிவந்தது? விடைத்தீர்கள் நியூசிலாந்து, நெதர்லாந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா, பின்லாந்து. முதல் முதலாக ஆங்கில செய்தித்தாள் எந்த நாட்டில் வெளிவந்தது? விடைத்தீர்கள் நியூசிலாந்து, நெதர்லாந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா, பின்லாந்து.
1: இங்கிலாந்து
0: சொன்னீர்கள். இங்கிலாந்து என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். அவர் திருமதி மாமராஜன் அப்படி நிலவிடம் கேட்கப்பட்ட கேள்விதானே. முதல் முதலாக ஆங்கில செய்தித்தாள் எந்த மொழியில் வெளிவந்த எந்த மணிக்கூட எந்த நாட்டில் வெளி ஆங்கில செய்தால் எந்த நாட்டில் வெளிவந்த கேட்டது. உடைய திருவிழாக நியூசிலாந்து, நெதர்லாந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா, பின்லாந்து. இதற்கான பதிலோடு வாழ் இணைந்து கடத்தினேன். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்து வைபரோடாக இணைந்திருக்க நேர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வைபரோடாக இணைந்திருக்கின்ற நேர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கமலமணி. நான் கமலா ஆண்டு வேற யாரும் வாக்கு வந்துச்சேன்.
1: அனுமதி
0: வாங்கணும். நாங்கள் இதுல வேற பாட்டாட்டில அமெரிக்கான்னு சொல்லலாம். அமெரிக்கா சரியாண்டா. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அவர் திருமதி கமலமணி. கமலமணி தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த மணி. வணக்கம். சதீஷ் சொல்லுங்கள். சதீஷ்
2: அமெரிக்கா.
0: அமெரிக்கா சரியாண்டா. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த நேரம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நிலமா இருக்கிறீங்களா?
0: நிலமாகவே இருக்கிறோம். நீங்க நிலம்தானே? அவர் ராஜரண்டமணிந்து அவரை தொடர்ந்து காத்திருக்கின்ற ஜெனி என்ற அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
4: வணக்கம். நானும் நெதர்லாந்து.
0: நன்றி, வணக்கம். அவர் ஜெனி என்று நினைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த நேரம். வணக்கம்.
5: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் மதனா.
6: நீங்க
7: நானும் நல்லா இருக்கிறேன். இதற்கு நானும் நெதர்லாந்து என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி குழந்தை அவருடைய கேள்வி கொண்டிருக்கின்றேன். முதல்முறையாக ஆங்கில செய்தால் இந்த நாட்டில் வெளிவந்த கேட்டிருந்தேன். நியூசிலாந்து, நெதர்லாந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா, பின்லாந்திலே நெதர்லாந்து என்பது சரியான பதில். இதற்கான சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் ராஜரண்டம் அவர்கள். தொடர்ந்து சீனாவில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நிர்வாணம் இணைந்துள்ளோம். அந்த நேரில் இணைத்துக் கொள்ள முன்னாக ஒரு சின்ன விளம்பரட வேலை.
6: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: நேரம் 8:28 கிளர்ச்சி தலைவர்கள் 28 இந்த பிரான்ஸ் துறையிறப்பாகவும் டிஆர்டி தமிழை தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்வி கடை கல்வி கிடைச்சி அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கின்ற திருமதி ஷியாமலா அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் ஷியாமலா. நலமா?
1: நாங்க நலம், நீங்க?
0: நாங்க நலமா இருக்கோம், நன்றி. சரி, உங்களுக்கான கேள்வி போமா?
1: சொல்லுங்க.
0: கோகோஸ் சசிபெரா என்பது எந்த மரத்தின் தாவரவியல் பெயர்? கோகேஸ் சசிபெரா, கோகோஸ், கோகோஸ் சசிபெரா என்பது எந்த மரத்தினுடைய தாவரவியல் பெயர்? விடைத்துகள் பனை, தென்னை, கமுகு, புலி, வேம்பு. கோகோஸ் விளங்கவில்லை.
1: தென்னை. தென்னை.
0: தென்னை என்று சொல்லுங்கள். தென்னை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். ஆர்வத்துடன் இணைந்துள்ளமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி ஷியாமலா சட்டுமார் இணைந்துள்ளார். அடுத்த இன்னொரு நேரடி கேள்விக்காக இணைந்துள்ளாம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற கமலமணி அவர்களை வானிலையில் இணைத்துக் கொள்கின்றேன். நேரடி கேள்விக்கு அணைந்திருக்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நேரடி கேள்விக்கு வந்தீங்களா இல்லை அந்த ஷியாமலா சொல்ல மாட்டான்னு
2: வந்தீங்களா?
0: நேரடி கேள்விக்கு வந்தீங்க. சரி, உங்களுக்கான கேள்விக்கு போகின்றோம். நேரடி கேள்விக்காக இலங்கையிலிருந்து இந்த நேரத்திலும் எத்தனை 12 ஆகுமா?
2: 12
0: நீங்க கொண்டிருக்கும். உங்க இருக்கிறாலும் விலை படுத்து விடுவார் இல்லையா?
2: எல்லாரும் படுத்தால எங்களுக்கும் மாதிரியில் இருக்கும்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி போன்றோம். லுக்கேமியா என்பது எந்த நோயை குறிக்கும்? லுக்கேமியா என்பது எந்த நோயை குறிக்கும்? இதய நோய், சலரோகம், குஷ்டரோகம், இரத்தப்புற்று நோய், போலியோ. லுக்கேமியா என்பது எந்த நோயை குறிக்கும்? விடைத்தவர்கள் இதய நோய், சலரோகம், குஷ்டரோகம், இரத்தப்புற்று நோய், போலியோ. வெளிப்படாத நோயா இருக்கு. நன்றி, வணக்கம். அவர் திருமதி கமலமணி இணைந்த கேள்விதானே, லுக்கோமியா என்பது எந்த நோயை குறிக்கும் என்று கேட்டிருந்தேன். விடை தெளிவுகளாக இதய நோய், சல்ரோகம், குஷ்டரோகம், இரத்தப்புற்றுநோய், போலியோ. இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற திருமதி சரோஜினி அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கிற. வணக்கம்
3: சரோஜினி.
0: ரத்தப்புற்றுநோய் சரியான அவங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிற வதனா அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கிற. வணக்கம் வதனா.
4: வணக்கம் ஜஹான் நீங்கள் நலமா இருக்க வணக்கம் சொல்லுங்கள்.
0: ரத்தப்புற்றுநோய் போலியோவிலே ரத்தப்புற்றுநோய் என்பது சரியான பதில். இதற்கான சரியான பதிலோடு இணைந்து கொண்டார். சரோஜினி அவர்கள் அதுடன் சரியாக பதிலுடன் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் வானிலை இணைந்துள்ளோம். அந்த நேரம் இணைத்துக் கொள்ளக்கு மேல் ஒரு பாடல் சிகரம் திரைக்காக.

0: ஒளித்துறை இந்த பாடல் சீரம் திரைக்காக எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் இசையில் பைரமுத்துவின் வைரவரிகளுக்கு குரல் கொடுத்திருந்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடல் ஒளித்து ஓய்ந்திருக்கு நேரம் 8:30 கிராச்சத்தில் 7:39. கலிக நிகழ்ச்சியில் அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கின்ற நேரை இப்பொழுது அன்பாக மாலையில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். வணக்கம். வணக்கம். சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்னும் கலைக்களஞ்சியம் முதன் முதலாக எங்கு வெளியிடப்பட்டது? என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்னும் கலைக்களஞ்சியம் முதல் முதலாக 1768 எங்கே வெளியிடப்பட்டது என்பது உங்களுக்கான கேள்வி. விடைத்திருவர் ஸ்கோட்லாந்து, பின்லாந்து, இங்கிலாந்து, நியூசிலாந்து, அயர்லாந்து. இங்கிலாந்தே சொன்னீர்கள். இங்கிலாந்து என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி பத்மினி கமலகாந்தன். இந்த கேட்கப்பட்ட கேள்வி தான் நிகழே. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்னும் கலைக்களஞ்சியம் முதல் முதலாக 1768 எங்கு வெளியிடப்பட்டது என்று உங்களுக்கான கேள்வி. விடைத்தவர்கள் ஸ்கோட்லாந்து, பின்லாந்து, இங்கிலாந்து, நியூசிலாந்து, அயர்லாந்து. இதற்கான பதிலோடு வாழ் இணைந்திருக்க அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம். பாமா.
0: பாமா இணைந்திருக்கிறது. பாமா சொல்லுங்கள். ஸ்கோட்லாந்து சொல்லுங்கள். ஸ்கோட்லாந்து செய்யண்டா. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த நேர். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்கிற குணநாய்

0: ബീബിങ്ങിനെ ചരിത്രം നിന്നില്ല കമലമണി ഇവരിലെയും മലയാളത്തിൽ കൊടുക്കാം. വണക്കം കമലമണി.
1: നാനും
0: സ്കോട്ട്ലാന്ന് സൊല്ലേ ചെയ്യണ്ടോ? അപ്പം കൂടെ ആർവത്തിക്ക് നന്ദി നന്ദി വണക്കം.
1: നന്ദി വണക്കം.
0: തുടർന്ന് നിന്നിരിക്കുന്ന നീരോട് നിൽക്കുന്ന നീരവ് കൊണ്ടിരിക്കുന്ന വണക്കം.
2: வணக்கம்
0: வணக்கம் ரொசாலி.
2: நானா ஸ்கோ
0: ரொசாலி கேக்குறேன். மன்னிக்கணும், ரெண்டு தடவை வந்துட்டீங்க நீங்க.
2: ஆ ரெண்டு தடவை.
0: ஆ கடைசி கள்ளி தான் வெல்லாம் நான் நிக்கவேண்டா.
2: சரி மன்னி.
0: தொடர்ந்து நின்ற சரோஜினி அவர்களை மால் நினைத்து கொண்டு இந்த கள்ளி வைக்க கொண்டேன். சரோஜினி அவர்களை மேக்க ரெண்டு தடவை வந்துங்க. நேரடி கள்ளி கணக்க போறீங்களா? சரோஜினி கேக்க ரெண்டு தடவை வந்துட்டீங்க. நேரடி கள்ளி போறீங்களா?
3: நேரடி கள்ளி கணக்க.
0: அப்படி என்ன இப்ப காத்துறீங்க? தொடர்ந்து நின்ற நேரை நினைத்து கொண்டு இந்த கள்ளி வைக்க கொண்டேன். வணக்கம்.
4: ஹலோ வணக்கம். நான் மிஸ் கொள்ளன்னு சொல்கிறேன்.
0: ஆர்வத்துக்கு நன்றி நன்றி வணக்கம். நல்லது இளைஞர்கள் நிறைவு கொண்டிருக்கிறேன். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்னும் கலைக்கலைஞர் முதன்முதலாக 1768 அங்கு வெளியிடப்பட்டது கேட்டதேன். ஸ்காட்லாந்து, பின்லாந்து, இங்கிலாந்து, நியூசிலாந்து, அயர்லாந்திலே. ஸ்காட்லாந்து என்பது சரி, ஸ்காட்லாந்து இல்லை, எடின்பரோ இல்லை தான் முதன்மையாக எடின்பரோவில் தான் முதன்மையாக வெளியிடப்பட்டதாம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இதற்கான பதிலுடன் இணைந்துள்ளார் பாமா அவர்கள். ஆசிரியர் அவர்கள் இணைந்துள்ள அனைவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வானில் இணைந்து கொள்ளலாம். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன் இணைந்திருக்கிறார் சரோஜினி அவர்கள். இணைத்துக் கொள்வதற்கு முதல் சின்ன விளம்பர இடவேளை. நேரம் 8:43
5: உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி சொல்ல ஷாரி மகால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷாரி மகாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷாரி மகாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷாரி மகால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 15 82 3 அல்லது 6 61 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிஸ் லாட்சப்பலில் ஷாரி மகால்.
0: நேரம் 8:44 பிரான்ஸ் நிறைய பாம்பியாட்டி தமிழடி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்விக்கு நீச்சல் அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கிற சரோஜினி அவர்களை வாழ்நிலை எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி. சரோஜினி மூன்றாவது தடவையாக இணைந்திருக்கலாம், உங்களுக்கான கேள்விக்கு போகின்றோம். கொலம்பஸின் வரலாற்றை எழுதியவர் யார்? கொலம்பஸின் வரலாற்றை எழுதியவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. கொலம்பஸின் வரலாற்றை எழுதியவர் யார்? விடைத்தீர்கள் பார்த்தலோமியா டயஸ், டயகோ, லூயி சந்தானா ஜெல், ஃபெர்னாண்டோ பண்டட் நோகா நோஷா. எல்லாரும் அவருடைய உறவினர்கள் தான், எல்லாரும் ஒரு உறவு முறையில் வருகிறார்கள். கொலம்பஸின் வரலாற்றை எழுதியவர் யார்? பார்த்தலோமியா டயஸ், டயகோ, லூயி சந்தானா ஜெல், ஃபெர்னாண்டோ பண்டட் நோகா. அவருடைய தாயார் பாண்டானோசா என்பது அவருடைய தாயார் பாண்டானோசா என்பது சரியான பதில் அல்ல. உங்களுடைய ஆர்வத்தோடு இணைந்து உண்மைக்கு நன்றிகள், நன்றி வணக்கம். அவர் திருமதி சரோஜினி இருந்தால் கேட்கப்பட்ட கேள்வி தான் நேர்களே. கொலம்பஸின் வரலாற்றை எழுதியவர் யார் என்று கேட்டிருந்தேன். பார்த்தலோமியா டயஸ் மூத்த சகோதரர், டயகோ மகன், லூயி சந்தானா ஜெல் நண்பர், ஃபெர்னாண்டோ அவரும் மகன், பண்டட் நோகா தாயார். ஆகவே கொலம்பஸின் வரலாற்றை எழுதியவர் யார் என்பதை நீங்கள் குறிக்கலாம். தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்க அடுத்த நேர். வணக்கம் வணக்கம்
2: ரஜினி.
0: சொல்லுங்கள்
2: சொல்லுங்கள்.
0: கொலம்பஸின் வரலாற்றை எழுதியவர் யார்? பார்த்தலோமியா டயஸ், டயகோ, லூயி சந்தானா ஜெல், ஃபெர்னாண்டோ மகன், பண்டட் நோகா தாயார். தவறு என்று சொல்லியிருக்கின்றேன். பார்த்தலோமியா டயஸ் சொல்கிறீர்கள், சரி என்று அப்பங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி நன்றி வணக்கம். அவர் திருமதி ரஜினி என்று இணைந்துள்ளார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற திக்கனடா அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் திக்கனடா.
6: வணக்கம் ஜெயன். மகன் என்று ஒரு பேர் சொன்னீங்கள்.
0: பார்த்தலோமியா டயஸ்

0: சகோதரா சகோதரர் டயகோ மகன், லூயிஸ் சந்தனாஜல் நண்பர், பெர்னாண்டோ மகன், பெண்டன் நோசா தாயார். ரெண்டு மகன்
1: இருக்கு.
0: பெர்னாண்டோ சொல்லிருக்க மகன் நன்று
1: சொல்லி பார்க்கறேன்.
0: சரி அன்பா, உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திரு திக்கண்ணிடாக இணைந்துகொண்டார். இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வி தானே, கொலம்பஸின் வரலாற்றை எழுதியவர் யார் என்பதை கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. பார்த்தோம், என் டயஸ், டயகோ, லூயிஸ் அந்தனாஞ்சல், பெர்னாண்டோ, பேண்டட் நோசா. தொடர்ந்து வாழ இணைந்திருக்கிற அடுத்தனை, வணக்கம்.
2: பத்மினி
0: கமலாந்தன் சொல்லுங்கள்.
2: நானும் திக்கண்ணிடா சொன்ன நாலாவது விடியோருக்கா சொல்லுங்க.
0: பெர்னாண்டோ
2: அவரை சொல்லுவான்.
0: சரி அன்பா, உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: இப்பொழுது கேள்விதானே, கொலம்பஸின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார் என்று கேட்டிருக்கின்றேன். விடை தெரிவுகளாக, பத்ரோமியா டயஸ், மூத்த சகோதரர், முதல் சகோதரர், டயகோ மகன், லூயிஸ் அந்தனாஜியல் நண்பர், பெர்னாண்டோ மகன், பெண்டன் நோசா தாயார். தவறு என்று சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து இவருடன் அணிந்திருக்கிற ஷியாமலா அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா, சொல்லுங்கள்.
3: இல்லை, நான் தேட வேற பேர் வேறு, நீங்க சொல்லாத பேர்
0: வேறுபடியே
3: நான் நடான விடையோட இணைந்து கொள்றேன்.
0: பெர்னாண்டோட இணைந்து கொள்றேன். சர்டிபிகேட்டியா இல்லது எயிட்
3: விளங்க இல்ல
0: ஆர்டர் கேட்டீங்க. சர்டிபிகேட்டியா இல்லது
3: இல்ல கோகுல இல்ல.
0: ரைட், நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
3: நன்றி, வணக்கம்.
0: ஜெவினிட்ட கேக்கு அவர் திருமதி ஷியாமலா சர்குமார் இணைந்து கொண்டார். கொலம்பஸின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார் என்று கேட்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் விடை தெரிவுகள், பெர்னாண்டோ மகன், பெர்னாண்டோசா தாயார், பார்த்தலோமியா டயஸ் முதல் சகோதரர், டயகோ மகன், லூயிஸ் அந்தனாஜியல் நண்பர். இதிலே பார்த்தலோமியா டயஸ் அதாவது முதல் சகோதரர் என்பதுதான் சரியானவர். ஏற்கனவே சரியானவரோடு ரஜினியன் மட்டும் இணைந்து கொண்டார். அவரையும் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக, அதாவது நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற கேள்விக்காக ஒரு நேர்வாணியில் இணைந்து கொள்ளலாம். அந்த நேரில் இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம் 8:49 நேரலைக்கான அனுசரணையாளர்கள்.
4: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள், 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
5: பைனான்ஸ் அருகாமையில்.
4: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
4: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் GmbH.
0: நேரடியாக வாழ்க்கை வருகின்றது. ஒழிக்கூடப்பட்ட அந்த பாடல், சிகரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல், அந்த பாடலில் உங்களிடம் கேள்வி அல்ல, பாடலில் கேள்வி அல்ல. ஆகவே இந்த கேள்வியானது பாடலில் வரவில்லை, இந்த திரைப்படத்தில் வருகின்றது. அந்த திரைப்படத்தில் பாலசுப்ரமணியத்தை தவிர்த்து இன்னொரு பாடகர் சிறப்பு தோட்டத்தில் நடித்திருக்கிறார். அந்த பாடகர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அந்த திரைப்படத்திலே பாலசுப்ரமணியத்தை தவிர்த்து இன்னொரு வேறு சிறப்பு தோட்டத்தில் நடித்திருக்கிற ஒரு பாடகர், அந்த பாடகர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. பிடத்திறவர்கள் கே ஜி ஜெயஸ்தாஸ், மனோ, அருள்மொழி, ஜெயச்சந்திரன், டி எல் மகாராஜன். அந்த திரைப்படத்திலே ஒரு வேறு சிறப்பு தோற்றத்திலே நடித்திருக்கின்றார் ஒரு பாடகர், அவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. விடைத்திரிவுகள் கே ஜே ஜெயசுவாஸ், மனோ, அருண்மொழி, ஜெயச்சந்திரன், டி எல் மகாராஜன். இதற்கான பதிலோடு வாழ் இணைந்திருக்கின்றார். அடுத்த வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்.
6: வணக்கம்
0: பாமா, சொல்லுங்கள்.
6: மனோ சரியான்றப்பாடத்துக்கு
0: நன்றி. வணக்கம். அவர் பாமா, பாமா இத்திருந்து ஷியாமலா அவர்களை வழி எடுத்துக் கொள்கிற. வணக்கம் ஷியாமலா.
7: வணக்கம். ரெண்டு புள்ளி போச்சுதா?
0: வட போச்சு,
7: வட போச்சு. நானும் மனோ என்று சொல்றேன்.
0: முதல்ல பேர் ரெண்டு
7: முடியும். ரமித் நடராஜனும் பாட்டுக்காரன் இல்ல?
0: இல்ல இல்ல, அவர் தயாரிப்பாளர்
7: இல்ல, அவர் பாடுறவர் இல்ல, பாட்டுகள்
0: இல்ல, பாடுறவர் இல்லையே.
7: அது வேற நடராஜனா?
0: அது நடராஜன் உறவர். அந்த பிரமித் நடராஜன் கொஞ்சம் வயசானவராக இருப்பார். அந்த சமுத்திரம் திரைப்படங்கள் போன்ற திரைப்படங்கள் தேப்பனுக்கு எல்லாம் வந்து வில்லனுக்கு எல்லாம் வந்திருப்பார்.
7: தெரியல. நான்
0: பிரபு நடராஜன் தயாரிப்பாளர் கூடுதலாக வந்து ஆரம்பத்தில் கவிதாலி என்ற திரைப்படங்களை தயாரித்திருந்தவர், ஒரு தயாரிப்பாளர், பிஞ்சு படங்களையும் நடித்திருந்தவர், கணக்கு படங்கள்
7: நடித்திருக்கிறார்.
0: நன்றி. வணக்கம். அவர் ஷியாமலா. ஷியாமலாவை திறந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி லாலா ரவி.
8: நீங்கள்
0: ஜெயசாசன் சொல்லி பார்க்கல. ஜெயசா சரியான்ற அப்ப கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
9: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரோசாலி. சொல்லுங்கள்.
9: மனோ என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் மனோன்னு சொல்லுங்கள். மனோ சரியான அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
9: நன்றி. வணக்கம்.
0: அவர் திருமதி ரோசாலி இணைந்து கொண்டார். ரோசாலியை தொடர்ந்து வைபரோட அழைந்திருக்கிற திக்கின்டா அவர்கள் இணைந்து கொள்கிறேன். திக்கின்டா சொல்லுங்கள்.
10: வணக்கம் ஜெய. நானும் மனோ என கூறிய அர்த்த வேறம் சந்தி.
0: முதல் பாட்டில் என்ன கழிக்கப்புறம்னா வந்தீங்களா?
10: நன்றி. வணக்கம்.
0: தொடர்ந்து இணைந்திருக்கிற ஜெனி அவர்களை வாழ் எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
11: வணக்கம்.
0: அவர் ஜெனியை திறந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
8: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் மதனா, சொல்லுங்க.
8: நானும் மனோன்ற சொல்லிக்கொண்டு இன்று ஆறாம் ஆண்டு நிலவிலையில் இருக்கும் எங்கள் பாலசுப்புரம் அவர்களுக்கு அவரை நினைவு ஒன்று கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த சிங்கமூர்த்தி அமெரிக்க ராஜ
0: நன்றி வணக்கம். அவர் தேவி தொடர்ந்து இணைந்திருக்கின்ற குணநாயகி அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் குணநாயகி.
11: வணக்கம் ஜெகன்.
0: நீங்களும் பேரின கேள்வி இருப்பதுனா நீங்களும் பேரின கேள்வி இருப்பதுனா மனந்துட்டு பேருந்து விட்டு ஓடினீங்களே என்ன?
11: நீங்க பாடகர் பாலா அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாங்கள் நினைவு கொண்டு கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்கா ராஜா சிங்கை மூர்த்தி பாரிசார் உள்மூவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம் ஜெகன்.
0: நன்றி வணக்கம்.
11: அடுத்த முறை சந்திக்கலாம்.
0: நன்றி வணக்கம்.
11: நன்றி.
0: அவர் திருப்பதி குழந்தை இணைந்து அவரை தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிறார். வணக்கம்
12: வணக்கம் ஜெகன். சதீஷ் பேசுகிறேன்.
0: சதீஷ் சொல்லுங்கள். சதீஷ்
12: நான் மேனோன் சொல்லி கொண்டு வாராளமா சந்திப்போம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிறார். வணக்கம்
13: வணக்கம் ஜெகன். பத்மினி கமலகாந்தன்.
0: பத்மினி கமலகாந்தன் சொல்லுங்கள்.
13: நானும் மனோண்டு கூறி இன்றைக்கு நித்திர இல்லதான் பரவாயில்லை.
0: நீ இன்னும் ஒரு மருந்து கட்டி குடிச்சிட்டு போடுங்க. நித்திர குடிச்சு. நன்றி வணக்கம்.
13: நன்றி. நானும் மனோண்டு கூறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற கமலமணி அவர்களை வாழ்நிலை எடுத்துக் கொள்கின்ற. வணக்கம் கமலமணி.
14: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
14: இன்று ஆறாம் ஆண்டு நினைவு கூறிக்கொண்டிருக்கும் மிஸ் பால சுப்பிரமணிய அவர்களை நாங்களே நினைவு கூறிக்கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா சிங்கை மூர்த்தி பாரிஸ் அருள் அவர்களுக்கு நன்றி அறிந்திருத்துக் கொண்டு நானும் மேனு ஒன்று சொல்லி விடை கொடுக்கிறேன்.
0: நன்றி வணக்கம். அவர் கமலமணி இணைந்துள்ள தொடர்ந்து இணைந்திருக்கிற திருமதி பேபி கணேஷ் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பேபி.
15: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
15: நானும் மனோ என்று சொல்றேன்.
0: அது நான் இந்த பாட்டை காலம் பார்த்துருந்தேன். நீங்கள் பார்த்தீங்களா தெரியவில்லை. அந்த ஐ மிஸ் யூன்றதுக்கு தமிழில் ஒரு அர்த்தம் இல்லையா? ஐ மிஸ் யூன்ற ஐ லவ் யூ அதுக்கெல்லாம் இருக்குது. ஐ மிஸ் யூன்றது நேரடியான அர்த்தம் இல்லையா? அப்போது பாலசுப்ரமணியார் வைரமுத்துட்ட கேட்டபோது தானே அவர் சொன்னார், பக்கத்தில் நீயவில்லை, பார்வையில் ஈரவில்லை, சொந்தத்தில் வாசை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. அந்த மிஸ் யூன்றதுக்கு இந்த அர்த்தம் இதுதான் சொல்லி அந்த பாடலை கேட்டபோது இந்த பாடலை போடலாம்னு யோசித்தேன். குரூப்லேயும்
15: போட்டிருந்தேன்,
0: புரிஞ்சு வந்தது. அப்போ குரூப்லேயே போட்டிருந்தேன். சரி, நன்றி இணைத்து உடனமைக்கு.
15: நன்றி.
0: நன்றி வணக்கம். அவர் திருமதி வீவி கணேசன் அவரை தொடர்ந்து வாழ்ந்து இணைந்திருக்கிறார். தெரிய வணக்கம்.
16: நானும் பாடார் மேனோ என்று சொல்லி விட வருகிறேன்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ்ந்து இணைந்திருக்கின்ற இடத்துல வணக்கம். சிகரம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்த ஒரே பாடகர் யார் என்று கேட்டிருந்தேன். விடைத்திரிவுகளாக கே ஜி ஜேசுதாஸ், மனு, அருள்மொழி, ஜெயச்சந்திரன், டி எல் மகாராஜன்லே. மனு என்பது சரியான பதில். இதற்கான சரியான பதிலோடும் இணைந்தனர் பாமா அவர்களை. அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று நிகழ்ச்சிக்கான சிறப்பித்த நிகழ்ச்சியை எடுத்துக் கொண்டது அனைத்து அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இன்று நிகழ்ச்சியில் யாருக்கு மனசில் வழங்கி வானிலைக்கு எடுத்து வந்த நமது அன்பு நேயர்களான அமெரிக்க ராஜா, சிங்கமூர்த்தி மற்றும் அருள் ஆகியோர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அது அன்பு பாடகர் எல்லோருடைய மனதில் உடம்பு பிடித்துக் கொண்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டு கேட்டு தமிழில் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு அவர் பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். நீங்களே தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

0: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம்
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: VT Superstore, Gare Lagonnaise Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
5: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 கோனிக்ஸ் சுவிஸ் கோனிக்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் நூலகம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜா அனோஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவரான பானகல உபதிச தேரர் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதற்கான கடிதம் இன்று திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள சவுதி அரேபிய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தில் கையளிக்கப்பட உள்ளது. அனோஜனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மன்னிப்பு வழங்கி அவரை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் அவர் கூறியிருக்கின்றார். மதங்களுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் புரிந்துணர்வு மேம்படுவதன் முக்கியத்துவத்தையும் பானகல உபதேச தேரர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சிவராஜா அனோஜனின் விடுதலைக்காக அமைதியான முறையிலும் அறவழியிலும் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையிலும் இலங்கை இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பினால் விசேட அமைதி போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ரத்னபுரி மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் நடைபெற்றது. மனித நேயத்தையும் சகோதரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து மதங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பெருந்திரளான பொதுமக்கள் ஒன்றிணைந்து எந்தவித வன்முறைகளுமின்றி அமைதியான முறையில் விளக்கேற்றி தமது ஆதரவையும் அக்கறையையும் தெரிவித்தனர். ஒரு மனிதனுக்கான நியாயமான தீர்வை வேண்டி அமைதி, மனிதநேயம் மற்றும் அறவழியின் அடிப்படையில் மக்கள் ஒன்றிணைந்ததை இந்த நிகழ்வு வெளிப்படுத்தியிருக்கின்றது. சகோதரன் அனோஜனுக்கு நியாயம் கிடைக்கும் வரை அறவழியில் தமது குரல் தொடரும் என இலங்கை இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது. நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவச் சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாக தீபம் திலீபனின் திருவுருவச் சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றும் வடகிழக்கின் 8 மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தப்படுகின்றது. அதன்படி ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் நல்லூர் அடியிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிவன் கோவில் அடியிலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் கந்தசாமி கோவிலடியிலிருந்தும் கச்சேரி வரையும் அம்பாறை மாவட்டத்தில் தம்பிலுவாவில் மத்திய சந்தியடியில் இருந்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரம் வரையும் மன்னார் மாவட்டத்தில் தந்தை செல்வா நினைவு தூபி அடியிலும் பவுனியா மாவட்டத்தில் பொங்குதமிழ் நினைவு தூபி அடியில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரையிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளத்திலும் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த போராட்டத்தில் அரசியல், மத, சிவில் தரப்பினர் உட்பட அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. திலீபனின் திருவுருவச் சிலையை அகற்றப்பட்ட சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையிலான அரசாங்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கடல் தொழிலியல், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்றார். பூனாரி பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த விதத்திலும் தொடர்பு படவில்லை. தென்னிலங்கை மற்றும் வடக்கில் உள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களின் குறுகிய அரசியல் லாபங்களுக்காக மக்களிடையே மீண்டும் இனவாதம், மதவாதம் மற்றும் பிளவுகளை ஏற்படுத்த முயல்கின்றார்கள். தென்னிலங்கையில் உள்ள ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் சட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளமையினால் சிறைச்சாலையில் எதிர்கொள்ளும் பயத்தில் அரசாங்கத்தை வீழ்த்தவும் மீண்டும் இனக்கலவரங்களை தூண்டவும் பார்க்கின்றார்கள். வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை பேசுவதையோ மக்கள் நலத்திட்டங்களை வரவேற்பதையோ விடுத்து கடந்த தேர்தலில் வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அளித்த ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியாமல் செயல்படுகின்றார்கள். நான் மீண்டும் கூறுகின்றேன், திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. மாநகர சபை எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்காததால் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மாநகர சபையும் போலீசாரும் தங்களின் எல்லைக்குட்பட்ட பணிகளை சரியாக செய்யாததன் விளைவே இதுவாகும். அரசாங்கத்தின் நிலைப்பாடு இந்த சம்பவம் குறித்து ஆராய்ந்து எதிர்காலத்தில் தேவையான உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறியிருக்கின்றார்.
இலங்கையின் தேசிய அறிக்கையை இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அமெரிக்காவின் நியூயோர்க்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வு இன்றுடன் நிறைவடைகின்றது. நம்பிக்கை மீள கட்டியெழுப்புதல், மாற்றங்களை நிர்வகித்தல், அனைவருக்கும் பயனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற துணிப்பொருளில் இந்த முறை அமர்வு நடைபெறுகின்றது. இப்போதைய விவாதத்தின் போது இலங்கையின் தற்போதைய வெளிவிவகார கொள்கை, முன்னுரிமைகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு சர்வதேச சமூகத்துடன் முன்வைக்கப்பட உள்ளது. 2027ஆம் ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கைவிடுவது நாட்டை மீண்டும் பொருளாதார படுகொலைக்கு தள்ளும் என தின தகுண சுற்றுணைவு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. தினன தகுன சுற்றுணைவின் தலைமைத்துவ சபையும் நிறைவேற்று சபையும் இணைந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு பலவீனமான பொருளாதார நிலத்தன்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் நிலையில் சர்வதேச நிதி கட்டமைப்பிலிருந்து விலகுமாறு முன்வைக்கப்படும் அரசியல் பேச்சுகளுக்கு அரசாங்கம் அடிபணியக்கூடாது. 2027 மார்ச் மாதம் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி நிறைவடைந்த பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடனான கட்டமைப்பட்ட உறவை கைவிடுவதற்கான முயற்சிகள் ஆபத்தானவை. 2027ஆம் ஆண்டுக்கான எதிர்பார்க்கப்படும் அரசாங்க செலவு 4.99 லட்சம் கோடி ரூபாயாகவும் கடன் வரம்பு 3.8 லட்சம் கோடி ரூபாயாகவும் உள்ளதால் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அண்மித்த செலவினங்களை கடன் மூலமே ஈடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. கடன் பெற்று அதனை பயன்தளிக்கும் மக்கள் கவர்ச்சி அரசியல் மீண்டும் தொடருமானால் தற்போதைய பொருளாதார நிலைமைத்தன்மை அழிந்து நாடு மீண்டும் பங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்படலாம். மேலும் நிதி ஒழுக்கம் மற்றும் செலவின கட்டுப்பாடுகள் இல்லாத நிலையில் அரசியல் நோக்கங்கள் முன்னிலைக்கு வந்து பணவீக்கம் அதிகரித்தல், வெளிநாட்டு கையிருப்பு குறைதல், மக்களின் கொள்வனவு சக்தி வீழ்ச்சியடைதல் போன்ற விளைவுகள் ஏற்படலாம். 2028ஆம் ஆண்டில் வெளிநாட்டு கடன் மற்றும் கடன் சேவை பொறுப்புகள் அதிகரிக்க உள்ள நிலையில் தற்போதைய கடன் மறுசீரமைப்பு மற்றும் சலுகை காலங்கள் தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே வழங்குகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவின்றி சர்வதேச மூலதன சந்தைக்குள் மீண்டும் நுழைந்து இறையாண்மை பத்திரங்களை வெளியிட முடியும் என கருதுவது ஆபத்தானது. அதன் கண்காணிப்பு இல்லாத போது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை பாதிக்கப்பட்டு கடன் பெறும் செலவு அதிகரிக்கக்கூடும். எனவே திசை காட்டிய அரசாங்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தினாலும் பின்பற்றப்பட்ட பொருளாதார நடைமுறைவாதத்தை தொடர வேண்டும். 2027ஆம் ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்ச்சியான திட்டம் ஒன்றை நிறுவனமயப்படுத்துவது நாட்டின் எதிர்காலத்துக்கு அத்தியாவசியமான முன் நிபந்தனையாகும். அதேவேளை அரச நிதி ஒழுக்கத்தை பேணுவதுடன் அரச நிதி பற்றாக்குறையை அதிகரிக்கும் அரசியல் நோக்கிலான மானிய முறைமைகளுக்கு மீண்டும் திரும்புவதை தவிர்க்க வேண்டும். அரச நிறுவனங்களுக்கான வெளிப்படையான செலவு மீட்பு விலை நிர்ணய முறைகளை தொடர வேண்டும். பொருளாதார இறையாண்மை என்பது உலகளாவிய நிதி கட்டமைப்புகளிலிருந்து நாட்டை தனிமைப்படுத்துவது அல்ல எனவும், நம்பகரமான ஏற்றுமதி வழிகள் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை உருவாக்குவதன் மூலம் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி காளிமுகத்திடலில் போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தினக்கோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் தீர்மானித்திருக்கின்றார். சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினராக இருத்தல், கொலை முயற்சி மற்றும் பலத்த காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 327 கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட உள்ளது. கடந்த 2022 மே 9ஆம் தேதி அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அலரி மாளிகைக்கு வருகை தந்த ஆதரவாளர்களுக்கும் காளிமுகத்திடலில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது. இந்த வன்முறையைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதுடன் அரசியல்வாதிகளின் வீடுகள் மற்றும் சொத்துக்களும் எரிக்கப்பட்டு பெரும் பதட்டம் நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளில் நேரில் கண்கண்ட சாட்சிகள், சூழ்நிலை சான்றுகள் மற்றும் தாக்குதல் நடந்த இடத்தின் காணொலிகள் குறித்த நிபுணத்துவ பகுப்பாய்வுகள் ஆதாரங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன.
இந்த சம்பவத்தில் மொத்தம் 34 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த போதிலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த, அரசியல் செயல்பாட்டாளர் டோன் பிரியசாந்த் மற்றும் முன்னாள் தொழிற்சங்க தலைவி வசந்தா கந்தபாங்குட ஆகிய மூவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக 31 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. குற்றம் சுமத்தப்பட்டுள்ளவர்களில் முன்னாள் காவல்துறை மா ஆதிவர்த்தேசவந்த் தென்னகோன், முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, மொரட்டுவ மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சமன்லால் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மினான் ஜெயதிசே ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். அத்துடன் திகிபல கல்கிசே மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அமல் புஷ்பகுமார் டி சில்வா, கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அஜந்த லினகி, முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மஹிந்த கககந்தமே மற்றும் அரபு வசந்தம் என அறியப்படும் அசங்கா நாலக விஜயசிங்க ஆகியோரும் இந்த குற்றப்பத்திரிகையில் பெயரிடப்பட்டுள்ள ஏனைய முக்கிய நபர்கள் ஆவார். இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முறைப்படி தாக்கல் செய்யப்பட உள்ளன. அதேவேளை இந்த சம்பவம் இடம்பெற்ற போது பிரதமராக பணியாற்றிய மஹிந்த ராஜபக்சாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டாம் என சட்டமா அதிபர் தீர்மானித்திருக்கின்றார். விசாரணை அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகள் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்துவதற்கு போதுமானதாக இல்லை என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த வழக்கின் முக்கியத்துவத்தையும் தீவிரவாத தன்மையையும் கருத்தில் கொண்டு இதனை விசாரிக்க மூவர் கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதியர் குழாமை நியமிக்குமாறு பிரதம நீதியரசர் பிரிதி பத்மன் சூரசேனாவுடன் சட்டமா அதிபர் அதிகாரபூர்வமாக கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார். பொது சேவையின் தரமான மேம்பாட்டுக்கு ஏற்ப பொது சீரடைக்கு ஒரு புதிய வடிவமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். அத்துடன் வரும் ஆண்டில் பொது சேவையில் கூடுதலாக 10,000 அதிகாரிகளை சேர்ப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். 85வது பொலிஸ் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக தாமதப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து பதவி உயர்வுகளும் சிரேஷ்டத்துவம், செயல்திறன், திறனின்றி தேர்வுகள் மற்றும் தேர்வு நடைமுறை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்குள் வழங்கப்படும். பதவி நிலை அடிப்படையில் பாகுபாடின்றி கீழ்நிலை முதல் உயர்நிலை வரையிலான அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு பயிற்சி வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஒரு நடைமுறையும் உருவாக்கப்பட்டு வருகின்றது. போலீஸ் அதிகாரிகளின் பணி அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் வகையில் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் விசேட கொடுப்பன வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது. போலீஸ் அதிகாரிகளுக்கு மின்சார மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பிற உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்போது மேலும் கூறியிருக்கின்றார். காவல்துறை அதிகாரிகளுக்காக 500 உடலில் அணியும் கமராக்களை கொள்ளுணவு செய்வதற்கான கேள்விப்பத்திர நடவடிக்கையில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் போராட்ட இயக்கம் குற்றம் சுமத்தியிருக்கின்றது. நேற்று நுகுகுடையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்திருக்கிறார்கள். கேள்விப்பத்திரத்தின் தொழில்நுட்ப விவரக்குறிப்புகளை தயாரிக்க சட்ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அதில் உள்ள வடிவமைப்பு குறியீடுகள் கூட நீக்கப்படாமல் ஆணவத்தில் காணப்படுகின்றன என அந்த இயக்கத்தின் வசந்த முதலிகை தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே கேள்விப்பத்திரத்துக்கு நிறுவனங்கள் சமர்ப்பித்துள்ள விலைகளுக்கு இடையில் பாரிய வேறுபாடு காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பிட்ட நிறுவனங்களின் விலை முன்மொழிவுகள் சுமார் 5 கோடி ரூபாய் முதல் 36 கோடி ரூபாய் வரை காணப்படுவதாகவும் அரசுக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்று சுமார் 17 கோடி ரூபாய் பெறுமதியான விலை முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதே அரச நிறுவனத்தின் துணை நிறுவனமாக செயல்படும் மற்றொரு நிறுவனம் சுமார் 6 கோடி ரூபாய் பெறுமதியான விலை முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 500 கமராக்களை மட்டுமே கொள்வன செய்யப்படுவது போதுமானதாக அல்லது
இது பின்னர் மிகப்பெரிய திட்டமாக விரிவுபடுத்துவதற்கான முன்னோடி நடவடிக்கை என்ற கேள்வி எழுகின்றது. எனவே தற்போதைய கேள்வி பத்திர நடைமுறையை கைவிட்டு முறையான தொழில்நுட்ப மதிப்பீட்டுடன் புதிய கொள்வனவு நடவடிக்கை தொடங்க வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. செட்டியார் தெருவில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முருகல் நிலை தொடர்பில் இன்று 28ஆம் தேதி விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூர்யா தமக்கு உறுதியளித்துள்ளதாக தமிழ் முன்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். செட்டியார் தெருவில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முருகல் நிலை தொடர்பில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூர்யா மற்றும் கொழும்பு மத்திய பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமாரசிங்க ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றேன். செட்டியார் தெருவிவாரம் தொடர்பில் எவரையும் கைது செய்ய முடியாது, தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள், போலீசார் இனி எவரையும் தாக்க முடியாது, புறக்கோட்டை மற்றும் மாளிகாபத்தை போலீசார் இந்த விவரத்தில் தலையிடக்கூடாது. நாளை 28ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பு கொழும்பு மத்திய பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமாரசிங்க விசாரணை நடத்துவார். நாளை காலை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் இந்த விசாரணை நடைபெறும். இது தொடர்பாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூர்யா எனக்கு உறுதியளித்திருக்கின்றார். இதனை அடுத்து கொழும்பு மத்திய பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமாரசிங்க புறக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். போலீசார் தமது கடமைகளை செய்யலாம், ஆனால் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாது. அநீதியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய மக்களுக்கு உரிமை உண்டு. அதை போலீசார் தடுக்குமானால் நானே நேரடியாக களத்துக்கு வருவேன். இதனை நான் போலீஸ் மா அதிபரிடம் நேரடியாகவே தெரிவித்திருக்கின்றேன். தற்போது நான் தொட்டகலை மரணச்சடங்கில் இருக்கின்றேன். அதனால் தொலைபேசி ஊடாக போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுடன் நேரடியாக உரையாடியுள்ளேன் என மனோ கணேசன் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரிஸ்வின் சில்வா தலைமையில் 5 பேர் கொண்ட குழு ஒன்று இன்று புதுடெல்லி நோக்கி பயணமாகியுள்ள நிலையில் அந்த குழுவினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்திப்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 4 நாட்கள் புதுடெல்லியில் தங்கியுள்ள இந்த குழுவினர் மேற்படி சந்திப்புக்கு மேலதிகமாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் மற்றும் மூத்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை சந்திக்க உள்ளார். அத்துடன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையகத்தில் பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியின் அணியினரையும் தலைவர்களையும் சந்திப்பதுடன் இந்திய பாராளுமன்றம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி மாநில அலுவலகத்துக்கும் விஜயம் செய்ய உள்ளனர். இதனை விடவும் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்ட அமைச்சரவை குழுவினரையும் இந்த குழுவினர் சந்தித்து உரையாட உள்ளனர். டெல்லிக்கு விஜயம் செய்துள்ள ரிஸ்னின் சில்வா தலைமையிலான குழுவில் ஜேவிபியின் மத்திய உள்ள உறுப்பினர் சந்திரிகா அதிகாரி, பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பவா, ஜால் மாவட்ட குழு உறுப்பினர் கபிலன் சுந்தரமூர்த்தி மற்றும் சர்வதேச துறை உறுப்பினர் கல்பனா மது பாசினி ஆகியோரும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதாவின் வெளியுறவுத்துறை பொறுப்பாளர் விஜய் சைதவாலையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ரிஷியின் தலைமையிலான குழுவில் டெல்லி பயணத்தின் நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஜேவிபி இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதும் அமைப்பு ரீதியான அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள வழிவகுப்பதுமாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெசி பெரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு முன்னரான ஒன்று கூடலை எதிர்வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி நடத்துவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜோசித ராஜபக்ச கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். எனினும் வழக்கின் 2வது பிரதிவாதியான டெசி பொரஸ்ட் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் சார்பில் முன்னின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா அவரது மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை
விசாரணை கட்டத்துக்கு முந்தைய மாநாட்டை நவம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டிருக்கின்றார். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்டதாக கூறப்படும் சுமார் 57 மில்லியன் ரூபாயை 3 வங்கி வளங்கல்களில் வைப்பு செய்ததன் மூலம் பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் அளித்துள்ளதாக தெரிவித்து சட்டமா அதிபரினால் ஜோசிதர் ராஜபக்ச மற்றும் டிசி புரஸ்பட் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள யானைகளில் சுமார் 30% யானைகள் செவிப்பிழனை இழந்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கண்ணன் தெரிவித்து தரம் குறைந்த யானை வெடிகளின் பயன்பாட்டே இதற்கு முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வனவிலங்கு அதிகாரிகளுக்கு உந்துருளிகளை வழங்க நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரண்ணா, தரமற்ற யானை வெடிகள் வெடிக்கும் போது ஏற்படும் பலத்த சத்தம் குட்டிகள் உட்பட யானைகளின் செவிப்புலனை பாதித்து நாளடைவில் அவற்றுக்கு காது கேட்காமல் போவதாக தெரிவித்திருக்கிறார். அத்துடன் துப்பாக்கிச் சூடு போன்ற மனித நடவடிக்கைகளால் பல யானைகள் காயமடைந்து உடலுக்குள் துப்பாக்கி குண்டுகளுடன் உலாவுவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யானைகள், குரங்குகள், காட்டுப்பன்றிகள், முள்ளம்பன்றிகள் மற்றும் மயில்கள் சம்பந்தப்பட்ட மனித வனவிலங்கு மோதல்கள் குறித்து பேசிய அவர், சில பகுதிகளில் யானை மனித மோதலை விடவும் குரங்கு மனித மோதல் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். வன விலங்குகளால் பயிர்கள் அழிக்கப்படுவதால் நாட்டின் விவசாய உற்பத்தி பெரும் சவாலை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். காடுகளில் உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை நிலவுவதும் கிராமங்களில் அவை எளிதாக கிடைப்பதுமே வன விலங்குகள் மனித குடியிருப்புகள் நுழைவதற்கு முக்கிய காரணம் என குறிப்பிட்ட பிரதி அமைச்சர், காடுகளுக்குள்ளேயே விலங்குகளுக்கு தேவையான உணவு மற்றும் நீர் வசதியை உறுதி செய்வதன் மூலமே மனித வனவிலங்கு மோதலை குறைக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். புலனறுவை திம்புலாகல பின்புக்குன கிராமத்தில் உள்ள தனது வீட்டில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நெல் அறுவடையை காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த 75 வயதுடைய விவசாயி ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி நேற்று உயிரிழந்துள்ளதாக அரங்காவில காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு உயிரிழந்தவர் பின்புக்குன பிரதேசத்தில் வசித்து வந்த 4 பிள்ளைகளின் தந்தையான கே.யு. சோமபால என்பவர் ஆவார். வீட்டில் உள்ள நெல்லை பாதுகாப்பதற்காக தீமூட்டி வீட்டுக்கு முன்னால் நின்றிருந்த போது திடீரென வந்த காட்டு யானை ஒன்று அவரை தாக்கி மிதித்துள்ளதாக பிரதேசவாதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னர் காட்டு யானை வீட்டுக்கும் சேதம் விளைவித்துள்ளதுடன் சுவர்களை உடைத்து நெல் மூட்டைகளை உட்கொண்டுள்ளது. அத்துடன் முற்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துருளி மற்றும் மிதி வண்டிக்கும் சேதம் ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த ஒரு வார காலத்தில் பின்புக்குன கிராமத்தில் மட்டும் 7 வீடுகளுக்கு காட்டு யானைகள் சேதம் விளைவித்துள்ளதாக பிரதேசவாசிகள் கூறியிருக்கிறார்கள். தற்போதும் பின்புக்குன குளத்தை அண்மித்து 7 காட்டு யானைகள் தங்கியிருப்பதாகவும் தீவிரம் அடைந்துள்ள காட்டு யானை அச்சுறுத்தல்களுக்கு விரைவான தீர்வை வழங்குமாறும் கிராம மக்கள் அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள்.

இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை ஆட்சியாளர்கள் தனது மனதில் பதிந்து கொண்டு செயல்பட வேண்டும் எனவும், இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக செயல்படும் எதிர்ச்சதிகார அரசாங்கத்துக்கு எதிர்காலத்தில் அதன் விளைவுகள் நிச்சயம் கிடைக்கும் எனவும் சர்வஜன அதிகார கட்சி சுட்டிக்காட்டியிருக்கின்றது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் விளைவுகள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும். இந்த திருத்தத்தை மக்கள் கூறவில்லை, எதிர்கட்சிகளும் கூறவில்லை. குறைந்தபட்சம் நீதிபதிகள், நீதித்துறை அதிகாரிகள், நீதித்துறை சார்ந்தவர்கள் அல்லது சட்டத்தரணிகள் கூட இதனை கூறவில்லை. இவ்வாறு எவராலும் கூறப்படாத ஒரு திருத்தத்தை அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கின்றது. இந்த திருத்தத்தின் விளைவுகள் தொடர்பில் தனியாக பேச வேண்டிய நிலை ஏற்படும். எந்த ஒரு மக்கள் கோரிக்கையும் இல்லாத நிலையில் இத்தகைய அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கம் ஏன் கொண்டு வந்தது என்பதற்கான பதில் எதிர்காலத்தில் அரசாங்கத்துக்கே கிடைக்கும். திசை காட்டியின் கொள்கை பிரகடனத்தில் கூட குறிப்பிடப்படாத விடயங்கள் இந்த திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த திருத்தத்தின் விளைவுகள் இங்கு அரசாங்கத்துக்கே பாரதூரமான முறையில் கிடைக்கும் என்பதே எமது நம்பிக்கையாகும். ரஷ்யாவில் பொல்ஷெவிக் கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் இராணுவம், போலீஸ் மற்றும் சட்டம் உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தமது கட்சி தொண்டர்களை அந்த பதவிகளில் நியமித்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டது. அதே போன்ற நிலைமைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாகும். பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி அதிகாரம் போன்றதொரு நிலை முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் அதற்கு எதிராக வலுவான மக்கள் எதிர்ப்பு உருவாகியிருக்கின்றது. அதுபோன்று இலங்கையிலும் ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் அதற்கான எதிர்விளைவுகளை அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிடும். தேர்தலுக்கு முன்னர் மக்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை பெற்றுக் கொண்டனர். மக்களின் வாக்குகளை கொள்ளையடித்ததாக கூறினாலும் அது தவறாகாது. பிரதமர் கரணி அமரசூர்யாவுக்கு கொழும்பு மாவட்ட மக்கள் பெருமளவான வாக்குகளை வழங்கியிருந்த போதிலும், அந்த வாக்குகளை வழங்கிய மக்கள் ஜனநாயகத்துக்கும் சட்டத்துக்கும் ஆட்சிக்கும் எதிராக செயல்படுவதற்காக வாக்களிக்கவில்லை. திசை காட்டியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது மனச்சாட்சிக்கு எதிராக வாக்களித்துள்ளதாகவும், ஆளும் தரப்பில் சில பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் இறுதியில் அனைவரும் வாக்களித்ததாக பிமல் ரட்னாயக்க அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை ஜனநாயகத்துக்காகவும் சட்டத்தின் ஆட்சிக்காகவும் குரல் கொடுத்ததற்காக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட பிரதமர் கரணி அமரசூர்யா இந்த விடயத்தில் தனது மனச்சாட்சிக்கு எதிராகவே செயல்பட்டிருக்கின்றார். எதிர்கட்சியில் இருப்பதாக கூறிக்கொள்ளும் சிலர் உடலளவில் எதிர்கட்சியிலும் மனதளவில் ஆளுங்கட்சியிலும் இருப்பதை போன்ற நிலை காணப்படுகின்றது. அவ்வாறானவர்களை மக்கள் தற்போது அடையாளம் கண்டுகொண்டனர். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தரப்பினர் இந்த நாட்டை அழிக்க முயற்சித்தார்கள். பிரபாகரன் உள்ளிட்டவர்களும் நாட்டை அழிக்க முயற்சித்தனர். அதேபோன்று 1505 முதல் 1948 வரை போர்த்துகீயர், ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் ஆகியோரால் 443 இந்த நாட்டுக்கு எதிராகவே இவர்கள் செயல்பட்டார்கள். எனினும் இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக இவராலும் செயல்பட முடியாது. அதற்கு இந்த நாட்டு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக செயல்படும் எதிர்ச்சதிகார அரசாங்கத்துக்கும் அதன் விளைவுகள் நிச்சயம் கிடைக்கும். இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக செயல்பட எந்த ஒரு ஆட்சியாளரும் தொடர்ந்தும் யதார்த்தமான முறையில் ஆட்சி நடத்த முடியவில்லை. ஆகவே இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை ஆட்சியாளர்கள் தமது மனதில் பதிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றார். நாட்டில் பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இன்று திங்கட்கிழமை 100,000 கடந்துள்ளதாக மேல் மாகாண பதில் பிரதி மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் நவீன் சொய்சா தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை வெளிப்படுத்தியிருக்கிறார். கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது 4 பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி காணப்பட்ட போதிலும் ஆபத்து நிலைமையை முற்றாக நீங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் நாட்டில் 7 மாகாணங்களில் இன்னமும் அதி ஆபத்தான மட்டத்தில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார வழிகாட்டல்களை சரியாக பின்பற்றுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் நவீன் சொய்சா மேலும் வலியுறுத்தியிருக்கின்றார். மட்டக்களப்பு இதயபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் விதுசன் வயது 21 என்ற தமிழ் இளைஞன் 2021 போலீஸ் காவலில் இருந்தபோது மரணமடைந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணை
கிழக்கு மாகாண குற்றப்புலன் ஆய்வுத்துறைக்கு மாற்றப்பட உள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தானி சுஹாஸ் தெரிவித்திருக்கிறார். விதுஷனின் மரணம் தொடர்பான வழக்கு இன்று திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் விதுஷனின் குடும்பம் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தானி சுஹாஸ் ஆஜராகியிருந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வழக்கிலேயே போலீசாருடைய விசாரணைகளில் எந்தவிதமான முன்னேற்றகரமான நிலைமையும் இல்லாதிருப்பதை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த வழக்கை குற்றப்புலனாய்வுத்திலகத்துக்கு மாற்றுவது பற்றி பரிசீலிக்குமாறு விண்ணப்பம் செய்திருந்தோம் என சட்டத்தன்னை சுஹாஸ் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றம் கடந்த தவணையிலேயே இது பற்றி சுயமாக ஆராய்ந்து கிழக்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய விசாரணைக்காக இந்த வழக்கை மாற்றுவதற்கு திட்டமிட்டிருந்ததாக அறிய தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் எதிர்காலத்தில் இந்த வழக்கை கிழக்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரிக்க இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட விதுஷனுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நாங்களும் நீதிக்காக போராடுவோம், குரல் கொடுப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2021 June 2 20:30 இதயபுரத்தில் இருந்த இருதயபுரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே வைத்து சிவில் உடையில் வந்த போலீசாரால் விதுஷன் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அடுத்த நாள் அதிகாலையில் விதுஷன் உயிரிழந்து விட்டதாக குடும்பத்தினருக்கு போலீசாரால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் விதுஷனின் குடும்பத்தினர் போலீசார் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதுடன் போலீசார் தாக்கியதனால் தான் தனது மகன் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து இது தொடர்பில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு கடந்த 5 வருடமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாணத்தில் சர்வதேச சுற்றுலா தின நிகழ்வை நல்ல தண்ணி மோகினி எல்லை நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நடத்துவதற்கு மத்திய மாகாண சுற்றுலா திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. மத்திய மாகாண ஆளுநர் கலாநிதி கர்த்தே சுரங்க பெர்னாண்டோ மற்றும் நுவேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுளா சுரவீர அரட்சி ஆகியோர் தலைமையில் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் நாளை மறுதினம் புதன்கிழமை வரை நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ள நோர்வுட் பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட மவுசாக்களை நீர்த்தேக்கம், மரோயா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் மற்றும் புனித சிவனொளிவாத மலையை அடிப்படையாக கொண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க மத்திய மாகாண சுற்றுலா சபை திட்டமிட்டிருக்கின்றது. இத்துடன் இணைந்து மோகினி எல்ல காஸ்ட்மோர் நீர்வீழ்ச்சி மற்றும் மரோயா நீர்வீழ்ச்சி ஆகிய பகுதிகளில் நீர் விளையாட்டுகள் மற்றும் சாகச சுற்றுலா நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய மாகாண சுற்றுலா திணைக்களம் நல்ல தண்ணி சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்துடன் இணைந்து இந்த 2 நாள் சுற்றுலா தின கூட்டாண்டுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றது. நிகழ்வுக்கான கள ஆய்வுகள் மற்றும் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக மத்திய மாகாண சுற்றுலா சபையின் அதிகாரிகள் கடந்த 27 மோகினி எல்லா பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் நல்ல தண்ணி நகரத்தை மையமாக கொண்டு 2026 சுற்றுலா தின கொண்டாட்ட விழாவை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தமைக்காக ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பதாக நல்ல தண்ணி சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் WM சாந்தகுமார தெரிவித்திருக்கிறார். இரண்டாயிரத்தி 2024-25 கல்வியாண்டிற்கான மகாபல உதவித்தொகை வழங்கும் விழா பிரதமர் தலைமையில் இன்று நடத்தப்படவிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விழா நடத்தப்படும் புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று லலித் அத்ரத் முதலி மகாபல உயர்கல்வி உதவித்தொகை நிதியத்தின் உத்தியோக இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இந்த விழாவில் கலந்து கொள்ளாத பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்காமல் இருக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். கிகாலை கல்கமுக பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். மலையகத்தின் மூத்த எழுத்தாளரும் சாகித்ய ரத்னா விருது பெற்ற பிரபல மூத்த இலக்கியவாதியுமான மு சிவலிங்கம் அவர்களின் இறுதிச் சடங்குகள் இன்று திங்கட்கிழமை கொட்டகலையில் பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது.
கொட்டக்கலையில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த பூத உடலுக்கு இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள், அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பெரும் திரளானோர் நேரில் வருகை தந்து தமது இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அன்னாரின் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட பூத உடல் கொமர்சியல் மின்மயானத்தில் இன்று பிற்பகல் தகனம் செய்யப்பட்டது. மலையக மக்களின் வாழ்வியல், பண்பாடு மற்றும் போராட்டங்களை தமது படைப்புகளின் வாயிலாக பதிவு செய்து தமிழ் இலக்கிய உலகுக்கு பங்காற்றிய இவரது மறைவு மலையகத்துக்கும் தமிழ் மொழிக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவனியா, முனராகல மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் மனித உடனால் அதிகரித்த வெப்பநிலையே உணரக்கூடியதாக இருந்தது. சப்ரவா மற்றும் மேல் மாகாணங்களிலும், அத்துடன் கண்டி, நுவலியா, காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களிலும், அத்துடன் புலனருவம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி 3 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மீகுட, நொச்சியாகம மற்றும் பாதுவை ஆகிய போலீஸ் பிரிவுகளிடையே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. மாதம்பை குளியாப்பட்டி வீதியில் கில பண்டாரகம பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் தாய் படுகாயமடைந்திருக்கிறார். மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலக்கி மின்கம்பம் ஒன்றுடன் மோதியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தும்மல சூர்யா வீரக்கொடியான பகுதியைச் சேர்ந்த 17 மற்றும் 11 வயதுடைய 2 சிறுவர்களை இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். காயமடைந்த தாய் சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.

இதனை அடுத்து வேக கட்டுப்பாட்டை இழந்த குறித்த பட்டரக வாகனம் வீதியோர மின்கம்பத்தில் மோதி தடம் புரண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் தொடர்வது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளில் தொடர்வது வங்கி ஊழியர்களின் 3 நாள் வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக நள்ளிரவில் திடீரென அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாரத்தில் 5 நாட்களுக்கு வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அனைத்து ஊழியர்களுக்கும் திறன் சார்ந்து ஊக்கத்தொகை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கம் நாடுதளவிய அளவில் இன்று முதல் செப்டம்பர் 30 வரை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்த 3 நாள் வேலைநிறுத்தத்துக்கு முன்னதாக சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் என்பதால் 5 நாள் வங்கிகள் மூடப்பட்ட நிலை ஏற்பட்டது. 5 நாட்கள் வங்கிகள் செயல்படாமல் போனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கருதி செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை வங்கிகள் செயல்படும் என மத்திய அரசு அறிவித்ததன்படி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும் தனியார் வங்கிகளுடன் செப்டம்பர் 27 செயல்பட்டன. இந்த நிலையில் 5 நாள் வேலை வாரம் உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகளுக்கு இந்தியன் வங்கிகள் சங்கம் உறுதியளித்ததை அடுத்து வங்கி ஊழியர்களின் 3 நாள் வேலை நிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஐக்கிய வங்கிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்தது. மேலும் வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டதால் வங்கிகளின் திங்கட்கிழமை முழுமையாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெரிய தீய சக்தி தமிழக வெற்றி கழகம் தான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று விமர்சனம் செய்திருக்கின்றார். மதுராந்தகன் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி கட்சி வேட்பாளர் கோ ஜானகிராமனை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார்.

அப்போது தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து சீமான் பேசியதாவது, எங்கள் நிலத்தில் எல்லாம் இருந்து என் வறுமை நிலை பழி நடத்த சிறந்த தலைவன் இல்லை என்பதுதான் பிரச்சனை. ஒன்றுமே இல்லாத நாடு சிங்கப்பூர். அவனுக்கு கடலை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அங்கு வறுமை கிடையாது. கல்வி கல்வியில் தலை சிறந்து விளங்குகின்றது. காரணம், அங்கு இருந்த தலைவன் திராவிட முன்னேற்ற கழக தீய சக்தி தான். அதைவிட தீய சக்தி தமிழக வெற்றி கழகம்தான். காசு கொடுக்காமல் வாக்குகளை பெற்ற கட்சி என்றால் அது நான் தமிழர் கட்சி மட்டுமே. அரசியல் கோட்பாடுகளை இன்னும் ஆழமாக உங்களிடத்தில் சேர்க்க தவறிவிட்டோம் என்ற ஐயம் எனக்குள் உள்ளது. திரைப்புகள் வெளிச்சத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வந்தவர்கள் நாங்கள் அல்ல. ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்து புதிய கட்சி தொடங்கியவர்களும் நாங்கள் அல்ல. உழைக்கும் அடித்தட்டு மக்களுடைய வாரிசுகள் நாங்கள். தேர்தல் வெற்றி தோல்வி லட்சிய வெறி கொண்ட எங்களை ஒன்றும் செய்யாது. ஒருமுறை எங்களிடம் அதிகாரம் வந்தால் உலகின் தலை சிறந்த நாடாக தமிழ்நாட்டை மாற்றுவோம். மிக்சி கிரைண்டர் இலவசமாக கொடுக்க மாட்டேன். நல்ல குடிநீர், படிப்பு, வேலை, அதற்கேற்ற ஊதியம், நல்ல வாழ்வை தருகின்றேன். நல்ல சுற்றுச்சூழலை தருகின்றேன். இலவசம் பெற வேண்டிய வறுமையில இல்லாத வாழ்வை உங்களுக்கு தருகின்றேன். வேளாண்மையை முன்னிறுத்தி பசுமை பொருளாதாரத்தை ஏற்படுத்துவேன் என சீமான் தனது பேச்சில் கூறியிருந்தார். கேரளத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, அந்த மாநில உள்ளுறவுத்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா ஆகியோருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியினர் நேற்று கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். முன்னதாக கேரளம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் இளைஞர் அணியினர் சனிக்கிழமை கருப்பு கொடி காட்டினர். அதற்கு பதிலடி நடவடிக்கையாகவே பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். பொது நிர்வாகத்துறையின் அதிகாரபூர்வ இணையதளம் ஹேக் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கேரள அரசின் பொது நிர்வாகத்துறையின் அதிகாரபூர்வ இணையதளம் பாகிஸ்தானின் கும்பலால் நேற்று காலை ஹேக் செய்யப்பட்டதாக துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது, டீம் பிளாட்டிக்ஸ் என்ற கும்பலால் அரசின் இணையதளம் ஹேக் செய்யப்பட்டு அதில் பாகிஸ்தான் கொடியும் பாகிஸ்தானுக்கான முழக்கமும் திரையில் தோன்றியது. வயநாட்டில் தான் வாங்கிய லாட்ரி சீட்டுக்கு பரிசு கிடைக்காத ஆத்திரத்தில் விற்பனையாளரை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். டெல்லி நகர்

0: பகுதியில் சாலை பணிகளை ஆய்வு செய்கையில் அதனை வீடியோ எடுத்த நபரை டில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்வேஸ் பர்மா கன்னத்தில் அறைந்தது விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கின்றது. டில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்வேஸ் வர்மா புதிதாக அமைக்கப்பட்ட சாலையின் தரம் குறித்து இன்று ஆய்வு செய்தார். அப்போது அங்கு வந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஜர்சின் சிங் சாலையின் மேற்பரவை கையால் பெயர்த்தெடுத்து அதன் உறுதித்தன்மையை பற்றி கேள்வி எழுப்பினார். அப்போது அருகில் நின்றிருந்த இளைஞர் ஒருவர் இந்த நிகழ்வுகளை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். அவரை அமைச்சர் திடீர் என்று அறைந்தார். இளைஞரை அமைச்சர் அறையின் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. டெல்லியின் வனப்பகுதியில் ஒருவரின் தலையில் கற்களால் நசுக்கி கொலை செய்த 48 வயதான நபரை 24 ஆண்டுகளுக்கு பின்னர் காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பிஆரை சேர்ந்த பெரோஸ் என்பவர் குருஜிராமில் உள்ள இண்டஸ்ட்ரியல் மடல் டவுன்ஷிப் பகுதியில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் கடந்த 2 ஆண்டுகளாக தையலாளராக பணியாற்றி வந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெங்களூருவில் பழமையான ஊர்வசி திரையரங்கு இடிக்கப்படுகின்றது. 1200 இருக்கைகள் கொண்ட அந்த திரையரங்கில் ஒரு திரை மட்டுமே இருக்கும். 1980ஆம் ஆண்டு இந்தியாவில் அதுபோன்ற சுமார் 14,000 திரையரங்குகள் இருந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். தற்போது சுமார் 2,000 மட்டுமே எஞ்சியுள்ளது. இந்த காலகட்டத்தில் முட்டிபிளெக்ஸ் எனப்படும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு படங்களை பார்க்க வல்ல திரையரங்கு அமைப்பு பிரபலமாகிவிட்டது. 1000 நகரங்களில் உள்ள 1350 ஒற்றை திரை கொண்ட திரையரங்குகளை புகைப்படம் எடுத்து ஆவணப்படுத்தியுள்ளார் புகைப்பட கலைஞர் கேமரா சதுர்வேதி. கடந்த 7 ஆண்டுகளாக அவர் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றார். ஆரவாரம் செய்வது, இருக்கைகள் மீது குதிப்பது, திரையை நோக்கி பணம் வீசுவதென ஒரு வித்தியாசமான திரைப்பட அனுபவத்தை அந்த திரையரங்குகள் வழங்கியதாக சதுர்வேதி கூறியிருக்கின்றார். இருப்பினும் சில பழைய திரையரங்குகள் இன்னும் ரசிகர்களின் ஆதரவுடன் இயங்கி வருகின்றன. பணவீக்கம், அதிகரிக்கும் செலவுகள், கடும் போட்டி ஆகியவற்றுக்கு மத்தியிலும் ஒற்றை திரை கொண்ட அரங்குகளை பாதுகாக்க பலர் தொடர்ந்து முயற்சி செய்வதாக திரையரங்கு நிர்வாகி ஒருவர் கூறியிருக்கின்றார். இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் வெள்ளத்தில் 56 பேர் இறந்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையிலிருந்து செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை வரை மாநிலத்தில் சுமார் 60 மில்லிமீட்டர் மழை கொட்டியதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். வழக்கமான அளவை விட அது கிட்டத்தட்ட 9 மடங்கு. மீட்பு பணி அதிகரிக்கின்றது, நிவாரணம் வழங்கப்படுகின்றது என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்கள் ஒன்று உத்தரப்பிரதேசம். இந்தியா கனடா உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இருதரப்பும் தயாராகி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார். ஐநா பொதுச்சபையில் 87வது அமர்வையொட்டி அமெரிக்காவின் நியூயார்க் சென்றுள்ள எஸ் ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். அதன்படி கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தை சனிக்கிழமை சந்தித்த அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆதரவு தெரிவித்துள்ள ரஷ்யா, அதே நேரத்தில் ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவை இந்தியா நிரந்தர உறுப்பினராக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களாக தற்போது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகியவை உள்ளன. இவை 5 நாடுகளுக்கு வீட்டு அதிகாரம் உள்ளிட்ட சிறப்புரிமைகள் உள்ளன. இது தவிர தற்காலிக உறுப்பினர்களாக 10 நாடுகள் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்படுகின்றன. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தற்போதைய உலக சூழலை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் தங்களையும் நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும் என்றும் இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதுகுறித்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய போது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் பேசியதாவது, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்த கொள்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேற்கத்திய நாடுகளுக்கு கூடுதல் இடங்கள் அளிக்கும் வகையில் அந்த சீர்திருத்தம் இருக்கக்கூடாது. குறிப்பாக இராணுவமயமாக்கல் பழிவாங்கும் பாதைக்கு திரும்பியுள்ள ஜெர்மனி, ஜப்பானுக்கு இடம் அளிக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக்கும் வகையில் சீர்திருத்தம் செய்யப்படுவதை ரஷ்யா ஆதரிக்கின்றது. குறிப்பாக பிரேசில், இந்தியா ஆகிய நாடுகளில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராவதை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அதேபோல ஆப்பிரிக்க கண்ட நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் சீர்திருத்தத்தை செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். ரஷ்யா தனது வெளியுறவு கொள்கையின் மூலம் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. தனது கூட்டாளி நாடுகள், ரஷ்ய கூட்டாளிகளான பிரிக்ஸ் நாடுகள், எஸ்சிஓ நாடுகள், ஐரோப்பிய ஆசிய பொருளாதார ஜூனியன் நாடுகளுடன் இணைந்து ரஷ்யா செயல்பட்டு வருகின்றதும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். சென்னையில் ஆவண தங்கம் விலை சவனுக்கு ரூபாய் 1880 குறைந்து 110,120 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 235 குறைந்து கிராம் 13,765 விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து கிராமுக்கு 245 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் தொடர்வது உலக செய்திகள். தாய்லாந்தின் அரசமைப்பு சட்ட நீதிமன்றம் இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தல் குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கவிருக்கின்றது. தீர்ப்பை பொறுத்து தேர்தல் முடிவில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமே கேள்விக்குறியாகலாம். பொது தேர்தல் வாக்குகளின் ரகசியத்தன்மை கீழறுக்கப்பட்டிருக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வாக்குச்சீட்டுகளில் உள்ள பார்கோட் QR குறியீடுகளை கொண்டு எந்த வாக்காளர்கள் எந்த வேட்பாளரையும் எந்த கட்சியையும் தேர்ந்தெடுத்தார் என்று கண்டுபிடித்து விடலாம் என்று கூறப்பட்டது. குறியீடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக சேர்க்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியது. பிப்ரவரி மாதம் 8 நடந்த பொது தேர்தலில் சுமார் 38 மில்லியன் பேர் வாக்களித்திருந்தார்கள். அதில் பிரதமர் அனுஸ்டின் சர்ன் விராகுனின் பூமி ஜனதாஸ் கட்சியே வெற்றி பெற்றிருந்தது. பாகிஸ்தானின் முதல் ஹங்கோர் நீர்மூழ்கி போர்க்கப்பல் அரபிக்கடலில் தனது முதலாவது ஆயுத சோதனையை தொடங்கியதாக அந்த நாட்டு ராணுவம் நேற்று தெரிவித்திருக்கின்றது. சீனாவுடன் பாகிஸ்தான் மேற்கொண்ட பரஸ்பர ஒப்பந்தத்தில் உருவாக்கப்பட்ட ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் கடந்த ஜூன் மாதம் கரச்சியை வந்தடைந்தது. இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதிதாக கடற்படையில் இணைக்கப்பட்ட ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் குறிப்பிட்ட நீண்ட தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளித்தது என தெரிவித்தது. இந்த சோதனையை நேரில் பார்வையிட்ட பாகிஸ்தான் கடற்படை தளபதி நவீத் அஸ்ரப் நீர்மூழ்கி கப்பலின் தாக்கி அளிக்கும் திறன் வியப்படிப்பதாக கூறியிருக்கின்றார். பாகிஸ்தான் கடற்படைக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் கவாஸ் ஷெரீப், போர்க்கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு நீண்ட தூர இலக்கை ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் வெற்றிகரமாக தாக்கி அளித்திருக்கின்றது. இது பாகிஸ்தான் கடற்படையின் தயார் நிலை மற்றும் வலிமையை வெளிப்படுத்துகின்றது. தேச பாதுகாப்புக்கு சவால்கள் எழும்போது ஆயுதப்படைகளின் தயார் நிலையை உறுதிப்படுத்த அரசு கடமைப்பட்டுள்ளது என்றார் அவர். சென்சார், ஆயுத எதிர்ப்பு அமைப்புகள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களுடன் மொத்தமாக 8 ஹங்கோர் வகை போர்க்கப்பல்களை தயாரிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் போரிட தெஹ்ரான் தயாராக இருப்பதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி கூறியிருக்கின்றார். அந்த போர் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் அரச தந்திர முயற்சிகளில் ஈடுபடவும் தெஹ்ரான் தயார் என கூறியிருக்கின்றார் திரு அரகச்சி. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் ஒரு திட்டத்தை பரிந்துரைத்திருக்கின்றது. அதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருந்தார். அந்த மரபு பற்றி அதிகாரபூர்வமான தகவலை பெறவில்லை என திரு அரக்கச்சி கூறியிருக்கின்றார். ஈரான் மோசமான தோல்வி அடைவதால் அது ஒப்பந்தம் செய்திட முனைவதாக திரு ட்ரம்ப் முன்னர் கூறினார். இந்த வாரம் கூடுதல் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் ஈரானின் தேசிய ஊடகங்கள் அப்படி எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றன. காசாவில் இஸ்ரேல் கடந்த 3 நடத்தி வரும் தாக்குதல்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 74,000 தாண்டியிருக்கின்றது. காசாவில் செய்யப்படும் கமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலில் புகுந்து 2023 அக்டோபர் 7 தேதி திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதல் 1200 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 251 பேர் கமாஸ் அமைப்பினரால் சிறைபிடித்து சென்றார்கள். உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் தொடுத்தது. இஸ்ரேல் நடத்தியிருந்த தாக்குதல்களில் காசாவில் இருந்த ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் தரைமட்டமாகின. மேலும் பல லட்சம் பேர் உயிரை காத்து கொள்ள வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்தனர். இந்த தாக்குதல்களில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறித்த புள்ளி விவரத்தை காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது. அதில் காசாவில் இதுவரை இஸ்ரேல் தாக்குதல்களில் பாலஸ்தீனர்கள் 74,016 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 175,000 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போல் சண்டை நிறுத்தம் தொடங்கியது முதல் இதுவரை 1145 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 7 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காசாவை கமாஸ் அமைப்பினரே நிர்வகித்து வருகின்றார்கள். ஆதலால் காசா சுகாதார அமைச்சகமும் கமாஸின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. காசா சுகாதார அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களை ஐநா அமைப்புகள் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தின் பேரில் இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது. இருப்பினும் காசாவில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதேபோல் கமாஸ் அமைப்பினர் தமது ஆயுதங்களை கைவிடாதவரை காசாவில் இருக்கும் இஸ்ரேல் படைகள் வெளியேறாது என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 12 பேர் இறந்திருக்கின்றார்கள். 35 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இறந்தவர்களில் 2 பெண்கள் 1 குழந்தை. தற்கொலை தாக்குதலில் பாதிக்கப்பட்டோரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அவசர மருத்துவ உதவி வாகனத்தை குறிவைத்தும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு மீட்பு பணியாளர் இறந்திருக்கின்றார். 2 காயமடைந்திருக்கின்றார்கள். கைபர் பக்துங்குவா மாநிலத்தில் டோரா இஸ்மாயில் கான் வட்டாரத்தில் இந்த சம்பவம் நடந்தது. வெடிபொருள் நிரப்பிய வாகனத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. தெஹ்ரீக் இ தலிபான் பாகிஸ்தான் கிளர்ச்சி குழு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றது. 2 முன்னர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை நடந்த மோதலில் குறைந்தது 13 ஆப்கானிய தலிபான் போராளிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அமெரிக்கா தனது அவசரகால படையின் 6 பிரிவுகளை தயாரித்து வருவதால் அதன் அடுத்த தாக்குதல் கியூபாவாக இருக்கலாம் என பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. வெனிசுலாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அமெரிக்கா அதன் நட்பு நாடாகவும் தனது நீண்டகால எதிரியுமான கியூபாவின் பக்கம் தனது கவனத்தை திருப்பியிருக்கின்றது. கியூபாவின் எரிவாயு தேவையை வெனிசுலாவே பூர்த்தி செய்து வந்த நிலையில் தற்போது அந்த நாடு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் கியூபாவின் எரிபொருள் தட்டுப்பாட்டையும் மின் பற்றாக்குறையையும் திட்டமிட்டு அரங்கேறி வருகின்றது. மேலும் கியூபாவுக்கு எண்ணெய் வழங்கும் நாடுகளின் மீது வரி விதிக்கப் போவதாக மிரட்டி பொருளாதார நெருக்கடியையும் ஏற்படுத்தி வருகின்றது. அமெரிக்காவுக்கு சிம்ம சுப்பனமாக திகழ்ந்த பிடல் கெஸ்ட்ரோ மறைவுக்கு பின்னர் கியூபாவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர முயற்சிகளை எடுத்து வருகின்றார். இந்த நிலையில் அமெரிக்காவின் ரிசர்வ் படைகளில் இருந்து 6 முக்கிய பிரிவுகளை அடுத்து 3 அல்லது 4 மாதங்களுக்குள் சவுத் கேம் எனப்படும் தெற்கு மண்டல கட்டளைக்கு திரட்ட இராணுவ நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முக்கியமாக எரிபொருள் விநியோகம், பொறியியல் பிரிவு, போக்குவரத்து பிரிவு, அவசர காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ பிரிவு, சிறை மேலாண்மை மற்றும் சட்ட அமலாக்க பணிகளை கவனிக்கும் பிரிவு ஆகியவற்றை ஒருங்கிணைப்பது தொடர்பாக விவரங்கள் கூறப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே ஈரானை தொடர்ந்து கியூபா மீது அடுத்த தாக்குதலை தொடங்க அமெரிக்கா தயாராகி வருகின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஐநா சபையில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கியூபாவின் கம்யூனிஸ்ட அரசு விரைவில் கவுளும் என்று கூறியதும் எந்த ஒரு அமெரிக்க தாக்குதலையும் எங்கள் நாடு உறுதியோடு எதிர்கொள்ளும் என கியூபா அதிபர் மிகவும் டேஸ்கானல் பதிலளித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவத்தின் திடீர் முன்தயாரிப்பு நடவடிக்கைகளால் கரிபிய பகுதியில் பக்கமுள்ள உலக நாடுகள் கவனம் திருப்பியிருக்கின்றது. தென்னமரிக்க அவையில் மதுவான கூட்டம் ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 17 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கெரனஸ்பாக் அருகே உள்ள பகுதியில் நேற்றிரவு சம்பவம் நடந்தது. 8 பேர் துப்பாக்கிகளுடன் மதுவான கூடத்துக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தியதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. உயிரிழந்தவர்களில் 13 பேர் ஆண்கள், 4 பேர் பெண்கள். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய பின்னர் தாக்குதல் காரர்கள் அங்கிருந்தவர்களை கைத்தொலைபேசிகளை அபகரித்தார்கள். பின்னர் 2 வாகனங்களில் தப்பிச் சென்றார்கள். தப்பிச் செல்லும் முன் 2 வாகனங்களும் அவர்கள் தீ வைத்ததாகவும் கூறப்படுகின்றது. துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரையும் தெரியவில்லை. துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்களை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே கேப் டவுன் நகருக்கு வெளியே இன்று அதிகாலை நடந்த மற்றொரு துப்பாக்கிச்சூட்டில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 11 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன. அந்த நாட்டில் சராசரியாக நாளொன்றுக்கு சுமார் 60 பேர் கொல்லப்படுவதாக AFP செய்தி கூறுகின்றது. தென்னாப்பிரிக்காவின் மக்கள் தொகை 62 மில்லியன் ஆகும். மலேசியாவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு விலகப் போவதாக பாரிசான் நேஷனல் என்னும் தேசிய முன்னணி கட்சி தெரிவித்திருக்கின்றது. அதுவரை பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் அரசாங்கத்துக்கு ஆதரவு தொடரும் என்று அதன் தலைவர் அகமது சாலித் கமிடி கூறினார். 2022 பொது தேர்தலுக்கு பின்னர் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாட்டின்படி நடந்து கொள்ளப் போவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். த ஸ்டார் இணையதளம் அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. ஒற்றுமை அரசுடன் செயல்படுவதால் தேசிய முன்னணி தனது அரசியல் அடையாளத்தையோ நிலைமைப்பாட்டையோ விட்டுக் கொடுப்பதாகாது என்றார் திரு லஷீத். தேசிய அளவில் ஒன்றாக செயல்பட்டாலும் மாநில தேர்தல்கள் தேர்தல்களில் கட்சிகள் ஒன்றையொன்று எதிர்த்து போட்டியிடலாம். அதை அண்மையில் நடத்த ஜெகூர் தேர்தல் காட்டியது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீன் முகமதின் மனைவி டாக்டர் சித்தி கஸ்மா அலி காலமானார். அவருக்கு வயது 100. இன்று காலை 9:25 மணியளவில் அவர் உயிரிழந்ததாக தெரிகின்றது. டாக்டர் மகாதீரும் டாக்டர் காஸ்மாவும் மருத்துவ படிப்பு பயிலும் போது சந்தித்திருந்தார்கள். 1955 ஆண்டு மருத்துவ படிப்பை முடித்த டாக்டர் காஸ்மா மலாய் சமூகத்தைச் சேர்ந்த முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவர். 1986 ஆண்டு டாக்டர் மகாதீரும் டாக்டர் காஸ்மாவும் திருமணம் செய்து கொண்டார்கள். தம்பதிகளுக்கு 4 பிள்ளைகள், அவர்கள் மேலும் 3 பிள்ளைகளை தத்தெடுத்திருந்தார்கள். டாக்டர் மகாதீர் பிரதமராக பொறுப்பு வைத்த போது டாக்டர் கஸ்மா கல்வி, போதைப்பொருள் தடுப்பு, மனநிலம் உள்ளிட்டவை குறித்து பேசியிருக்கின்றார். மலேசியா முன்னாள் பிரதமர் நஹீப் ரசாத்திற்காக தொடங்கப்பட்ட ஆதரவு நிதியில் 9.25 மில்லியன் ரிங்கிட், சுமார் 2.2 மில்லியன் US டாலர் திரட்டப்பட்டுள்ளது. நிதி தொடங்கப்பட்டு 9 நாட்களே ஆகின்றன. 50 மில்லியன் ரிங்கிட்டை திரட்ட திட்டமிட்டுள்ளதாக அம்னோ தலைவர் அகமது ஹாலித் கமிடி தெரிவித்திருக்கிறார். இன்னும் 40.75 மில்லியன் ரிங்கி, சுமார் 9.3 மில்லியன் டாலர் தேவைப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார். நஜீப் எஞ்சிய சிறை தண்டனையை விட்டு வீட்டுக்காவலில் கழிக்க நிபந்தனையுடன் அரச மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக அவர் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும். அந்த தொகையை முழுமையாக செலுத்தப்பட்ட பின்னரே அவர் வீட்டுக்காவலை நடைமுறைப்படுத்த முடியும் என்று திரு லஹீர் கூறியிருக்கின்றார். நிதி திரட்டு செப்டம்பர் 18 தொடங்கப்பட்டது. முதல் 1 மணி நேரத்திலேயே சுமார் 166,000 ரிங்கிட், சுமார் 40,500 US டாலர் திரட்டப்பட்டது. மறுநாள் காலை நிதி 1 மில்லியன் ரிங்கிட்டை, சுமார் 24,745,744 US டாலரை எட்டியிருக்கின்றது. 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் இன்னும் செலுத்தப்படாததால் நஜீப் கஜாங் சிறையிலே இருப்பதாக அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க சீன நட்புறவின் அடையாளமாக 2 சிறப்பு விருந்தினர்கள் அமெரிக்கா செல்கின்றார்கள். அவை பிங் பிங் ஃபூஸ்வாங்க் என்னும் 2 ராட்சத பண்டா கரடிகள். இன்று அதிகாலை சீனாவில் செங்டுவிலிருந்து அவை அமெரிக்கா புறப்பட்டன. இந்த பரிமாற்றம் முன்னரே முடிவு செய்யப்பட்டிருந்தது. எனினும் சீன அதிபர் சிங் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்தின் போது பண்டா கரடிகள் அமெரிக்கா புறப்படும் தேதி அறிவிக்கப்பட்டது. இரண்டு கரடிகளுக்கும் வயது 6. 15 மணி நேர பயணத்தின் போது பசியார மூங்கில் காய்கறிகள் போன்றவற்றை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அமெரிக்காவின் அன்லாண்டா விலங்கு தோட்டத்தின் புதிய வீடு. அடுத்த 10 ஆண்டுகள் அவை அங்கிருக்கும். அங்கு பண்டாங்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பராமரிப்பாளர்களும் தயாராக உள்ளனர். அவற்றுக்கு தேவையான மூங்கிலை நீண்ட நாட்களுக்கு வளர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சீனா பல ஆண்டுகளாக பண்டா அரசதந்திரம் என்னும் பெயரில் மற்ற நாடுகளுடனான நட்புறவை வளர்க்க பண்டாக்களை அனுப்பி வருகின்றது. 1999 முதல் பாண்டாக்கள் அமெரிக்கா செல்கின்றன. இருந்தாலும் 2024 அது நிறுத்தப்பட்டது. இப்போது பாண்டாக்களின் அரசதந்திர பயணம் தொடர்கின்றது. சில P-737 மேக்ஸ் விமானங்களின் மென்பொருள் பிரச்சனை இருப்பதை போயிங் நிறுவனம் கண்டறிந்திருக்கின்றது. அமெரிக்காவின் வர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள ஆர்லிங்டன் பகுதியை தலைமையாக கொண்டு போயிங் விமான தயாரிப்பு நிறுவனம் இயங்கி வருகின்றது. இந்த நிறுவனம் தயாரித்த 2400 மேற்பட்ட P-737 விமானங்கள் உலகின் பல்வேறு விமான நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் ஏர் இந்தியா, எக்ஸ்பிரஸ், ஆகாஷா ஏர் விமானங்களுடனும் மொத்தமாக சுமார் 96 P-737 மேக்ஸ் விமானங்கள் உள்ளன. இந்த நிலையில் சில P-737 மேக்ஸ் விமானங்களில் மென்பொருள் பிரச்சனை இருப்பதை போயிங் நிறுவனம் கண்டறிந்திருக்கின்றது. பிரச்சனை என்னவாகும்? இந்த மென்பொருள் பிரச்சனையால் விமானம் தரையிறங்க முடியாமல் போகும். இந்த சூழலில் விமானத்தை தானாக வழிநடத்தும் அமைப்பு செயல்படாமல் போகலாம். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண போயிங் நிறுவனம் பணியாற்றி வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போயிங் நிறுவன செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் P-737 விமானங்களை இயக்கும் அனைத்து விமான நிறுவனங்களிடமும் மென்பொருள் பிரச்சனை குறித்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் பணியில் போயிங் நிறுவன பொறியியலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரச்சனை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றதா, விமான நிறுவனங்களுக்கு இதன் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை. நேபாளத்தில் கூடுதல் இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். வியாழக்கிழமை முதல் வெள்ளத்தாலும் நிலச்சரிவுகளாலும் 17 பேர் இறந்திருக்கின்றார்கள். சிலரை காணவில்லை. நேபாளத்தின் 77 வட்டாரங்களில் பெரும்பாலானவற்றுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. சுமார் 1 மாதத்துக்கு முன்னர் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 1,400 பேர் இறந்தார்கள். 5,600 பேரை இன்னமும் காணவில்லை. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ள நீர் வடிய தொடங்கி இருக்கின்றது. வியாழக்கிழமைக்குள் அனைத்து பகுதிகளிலும் வழக்க நிலைமைக்கு திரும்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நடமாட்டத்தை குறைக்க அரசாங்க ஊழியர்களுக்கு 2 நாள் சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்படுகின்றது. பேங்காக்கில் இன்னும் கனமழை பெய்யும் என்று முன்னிறைக்கப்பட்டிருக்கின்றது. சில பகுதிகளில் 1 மாதம் முழுவதும் பெய்யக்கூடிய அளவு மழை 4 நாட்களில் கொட்டி தீர்த்து கடந்த 10 நாட்களில் தாய்லாந்தில் 8 பேர் இறந்திருக்கின்றார்கள். அவர்களில் 2 மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கின்றனர். 50,000 அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவரின் குரலை AI மூலம் நகலெடுத்து அனுமதியின்றி பயன்படுத்தலாமா? ஜப்பானில் பிரபல குரல் நடிகர் ஒருவர் டிக்டோக்கின் மீது தொடுத்த வழக்கு இதற்கு பதில் தேடுகின்றது. கென்ஜிரோ சுடா என்ற அந்த நடிகரின் குரல் பல பிரபல அறிவிய தொடர்களில் இடம்பெற்றிருக்கின்றது. தமது ஆழமான குரலை AI மூலம் நகலெடுத்து சில டிக்டோக் காணொலிகளில் பயன்படுத்தியதாக அவர் கூறுகின்றார். அந்த காணொலிகள் மர்ம சம்பவங்கள், சதி கோட்பாடுகள் பற்றியவை. அவற்றை வெளியிட்ட கணக்கை ஒரு கட்டத்தில் 2,000,000 அதிகமானோர் பின்தொடர்ந்திருக்கின்றார்கள். மாதத்துக்கு $3,200 அதிகமாக அது சம்பாதித்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அது சுடாவின் குரல் அல்ல என்று டிக்டாக் வாதிடுகின்றது. அது சாதாரண ஆண் குரல் என்று கூறுகின்றது. ஏஐ குரல் நகலுக்கு எதிராக ஜப்பானிய நடிகர்கள் பலரும் தற்போது குரல் கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவரின் குரலும் அவரது அடையாளத்தின் ஒரு பகுதியா? அதற்கு டோக்கியோ நீதிமன்றம் புதன்கிழமை வழங்கும் தீர்ப்பு முக்கிய முன்னுதாரணமாக அமையும். சீனாவில் குப்பைகளை சேகரிக்கும் இளம்பெண்ணுக்கு ஆடை அலங்கார உலகில் வாய்ப்புகள் குவிகின்றன. அதனால் ஆனால் அதற்காக வேலையை விட அவர் தயாராக இல்லை. 20 வயது லெங் மிகாங்க், நல்ல உயரம் 1.81 மீட்டர். குப்பைகளை சேகரித்து தரம் பிரிக்கும் அவரது காணொலிகள் இணையத்தில் பரவின. அவரது தோற்றத்தை வைத்து பிரபல மாடல் லூசியான் ரென் நீ பிரபி மாடல் என்று பாராட்டியிருக்கின்றார். அவரே மாடலின் வாய்ப்புகளையும் அறிமுகப்படுத்தினார். அதன் பின்னர் லெங் ஆடை அலங்கார மேடையில் அறிமுகமானார். பெரிய நிறுவனங்களின் விளம்பரங்களிலும் இடம்பெற்றார். பல மாடலின் நிறுவனங்கள் அழைத்தும் முழுநேர ஆடை அலங்கார அழகியாக அவர் மறந்துவிட்டார். தமது படிப்புக்கு உதவிய காதலரின் குடும்பத்தோடு இருந்து அவர்களின் குப்பையை சேகரிப்பு தொழிலுக்கு உதவ விரும்புகின்றார். குப்பை சேகரிப்பது வயிற்று பிழைப்புக்கு, ஆடை அலங்காரம் என் கனவு, இரண்டையும் செய்யலாம் என்கின்றார் அவர். குப்பை சேகரிக்கும் வேலையும் தொடர்கின்றது, ஆடை அலங்கார கனவும் தொடர்கின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டுச் செய்திகளில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் ருமேஷ் தரங்க பங்கேற்கும் ஈட்டியெறிதல் போட்டி இன்று மாலை நடைபெறவுள்ளது. சர்வதேச போட்டிகளில் அண்மைக்காலமாக சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வரும் ருமேஷ் தரங்க இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் இலங்கைக்கான தங்கப்பதக்கத்தை வெல்லும் இலக்குடன் களமிறங்குகின்றார். அவருக்கு ஆதரவளிப்பதற்காக ருமேஷின் பெற்றோரும் ஜப்பான் சென்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ருமேஷ் தரங்காவின் இன்றைய போட்டியை இலங்கை விளையாட்டு ரசிகர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கவனித்து வருகின்றது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. இதுவரை இந்திய அணிக்காக 115 ஒரு நாள் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி 15,080 ரன்களை குவித்திருக்கின்றார். நேற்றைய போட்டியில் அவர் விளாசிய சதம் ஒரு நாள் போட்டிகளில் விளாசும் 55வது சதம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெற்ற SSN கூப்பைக்கான தென்னிந்திய கல்லூரிகளின் இடையிலான கூடைப்பந்து போட்டியில் முதலிடம் பெற்ற SRM வள்ளியம்மை அணியினர் செயின்ட் ஜோசப்பா SSN கல்லூரிகள் முறையே 2-3வது இடங்களை பெற்றிருக்கின்றது. உஸ்பெஸ்கித்தானில் நடைபெற்ற 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணிகள் ஓபன் பிரிவில் ஆடவர் வெள்ளியும் மகளிர் பிரிவில் வெண்கலமும் நேற்று வந்தன. அந்த பிரிவுகளில் முறையே உஸ்பெகிஸ்தான் சீன சாம்பியன் பட்டங்கள் வந்தன. இறுதியாக இன்றைய நாணயமாற்றத்திற்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடா தந்து கொண்டிருக்கும் இணையதளமான www.trttamilnadu.com இந்த இணையதளத்தில் உங்களது உங்கள் மலையாளிகளின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வானிலையில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையதளத்திலும் பிரசுரிக்கின்றோம். இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 376.35 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 109.27 ரூபாயாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330.42 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 95.95 ரூபாயாகவும் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.40 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 115.69 ரூபாய் ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 437.70 ரூபாய் இந்திய பெறுமதி 127.09 ரூபாய் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 233.53 ரூபாய் இந்திய பெறுமதியில் 67.81 ரூபாய் காணப்படுகின்றது. இத்துடன் டிஆர்டி தமிழொலியில் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. நிலைய கழிக நேரம் 10:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி.
1: டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர்வது அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் மரண அறிவித்தல்.

தமிழகத்தில் உரும்பிராய் கிழக்கு அரசடை வீதியைச் சேர்ந்த பிரான்சு தோசியில் வசிக்கும் திருமதி வைத்திலிங்கம் செல்வலட்சுமி அவர்கள் தோசி மாமி 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை அந்த கவலையுடன் அறியத் தருகின்றோம். அன்னார் காலஞ்சென்ற நாகலிங்கம் மீனலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகளும், காலஞ்சென்ற மாரிமுத்து வைத்திலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும், காலஞ்சென்ற மாரிமுத்து தெய்வானை அவர்களின் அன்பு மருமகளும் கீமலதா கீமராஜி பிரான்ஸ் அவர்களின் அன்பு தாயாரும், சண்முகநாதன் கனடா, பத்மநாதன் ஜெர்மனி, காலஞ்சென்ற பஞ்சலிங்கம் மற்றும் கனகலிங்கம் கனசபை கனகேஸ்வரி கிருஷ்ணபிள்ளை ஆகியோரின் அன்பு சகோதரியும், பரதன் பிரான்ஸ் அவர்களின் அன்பு மாமியாரும், லோரா லேகா லெனி பிவியா ஆகியோரின் அன்பு பாட்டியும் ஆவார். அன்னாரின் இமைக்கிரிவை 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை காலை 9:45 தொடக்கம் 10:30 வரை இடம்பெற்று, அதே தினத்தில் 11 மணியளவில் செம்மினி அக்கேல் ஃபேமிலியே 560 அவனியூ மொரிஸ் தொசை 94500 செம்மினி சுமார் என்ற முகவரியில் தகனம் செய்யப்படும். அன்னாரை பார்வையிடுவதற்கான இடமாக சென்ட்ரல் கொஸ்பிட்டலோரியம் மொண்டோன் 51 அவனியூ மால்து லெத்ததி தொசினி 94000 கிரித்தல் என்ற முகவரியில் 29ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 அதாவது நாளை 1:15 2 மணி வரை அவரை பார்வையிடலாம். தகவல் மகள் குடும்பத்தினர் மகள் ராஜி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06-09-61-5913, மருமகன் பரதன் 07-49-44-10-09. அன்னாரின் இந்த பிரியத்துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். தாயகத்தில் உரும்பிராய் கிழக்கு அரசடி வீதியைச் சேர்ந்த பிரான்ஸ் தொசியில் வசிக்கும் திருமதி வைத்திலிங்கம் செல்வலட்சுமி தொசி மாமி அவர்கள் 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை அந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலஞ்சென்ற நாகலிங்கம் மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மகளும், காலஞ்சென்ற மாரிமுத்து வைத்திலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும், கீமல்லதா கீமராஜி பிரான்ஸ் அன்பு தாயாரும், சண்முகநாதன் கனடா, பத்மநாதன் ஜெர்மனி, காலஞ்சென்ற பஞ்சலிங்கம் மற்றும் கனகலிங்கம் கனகசபை கனகேஸ்வரி கிருஷ்ணபிள்ளை ஆகியோரின் அன்பு சகோதரியும், பரதன் பிரான்ஸ் அவர்களின் அன்பு மாமியாரும், லோரா லீகா லெனி பிவியா ஆகியோரின் அன்பு பாட்டியும் ஆவார். அன்னாரின் இமைக்கிரிவைகள் 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை காலை 9:45 தொடக்கம் 10:30 வரை இடம்பெற்று, அதே தினம் 11 மணியளவில் செமினி அர்கேல் ஃபேமிலியில் 560 அவனியூ மொரிஸ் தோஷி 94500 செம்மினி சுமார் என்ற இடத்தில் தகனம் செய்யப்படும். தகவல் மகள் குடும்பத்தினர் மேலதிக தொடர்புகளுக்கு மகள் ராஜி 06-09-61-5913, மருமகன் பரதன் 07-49-44-10-09. அன்னாரின் இந்த பிரியத்துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர்.

0: அறிவித்தல்களில் மரண அறிவித்தல் கட்டீர்கள். நிலைய கழிக நேரம் 10:22. டிஆர்டி தமிழருகில் இன்று சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? இன்று 4வது வாரமாக 173வது பட்டிமன்றம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா, மனதா அல்லது மூளையா? பட்டிமன்றம் ஆரம்பமாகக்கிடையில் ஓரிரு திரை இசை காணங்கள்.
1: ஏ அற்ற சக்கை அற்ற சக்கை மச்சான், நம்ம பருத்தி திரை பக்கம் ஒரு புது வரவுடா.
2: தேவாசார் பீட் 1 போடுங்க.

நிலைய கலிகனிடம் 10:30. நீங்கள் கெடுக்கொண்டு தமிழறிஞர் தொடராக இருப்பது சுயிஸ் நேரம். சுயிஸ் நேரத்தில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா, அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா?

நிலைய கலிக நேரம் 10:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில். தொடரப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா, அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா?

நேரம் 10:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் யூரோபிய ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா, அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா?

0: சூப்பர், ரொம்ப நல்லா பாடுற. யார்கிட்ட பாட்டு கத்துக்கிட்ட?
1: அட நீங்க ஒண்ணு, நான் எங்க கத்துக்கிட்டேன்? நான் மாட்டுக்கு தண்ணி கட்டுறக்காக ஏரி கரைக்கு போவேன். அங்க அரிதாசன் ஒருத்தர் பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அத காதால கேட்டுதான் இப்படி கத்துக்கிட்டு இருக்கேன்.
0: காதால கேட்டதுக்கு இப்படி பாடுறானே. ஆமா, அந்த பாட்டு வாத்தியார் பேர் என்ன சொன்ன?
1: ஹரிதாஸ்.
0: ஹரிதாஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

ரூபி ஆபன மலைக்கே ஆதரவு பட்டிமன்றம் 163வது பட்டிமன்றம் இன்று 4வது வாரமாக பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா?

0: முதலாவது வாரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர்களது ஒலிப்பதிவு தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒலிப்பதிவு செய்ய முடியாமல் போய்விட்டது. அதற்கடுத்த வாரங்களில் தங்கள் கருத்துக்களை வைத்த பட்டிமன்ற பேச்சாளர்களாக
1: ஒரு பிடிக்கு அல்லது ஒரு சொன்னால்தான் என்னாலதான்
0: திருமதி ஜியா நடேசன்
1: என்னால எந்த வித முடிவும் எடுக்க மனம் அப்படி எனக்கு விடாது, எனக்கு தெரியாது மனம் என்ன சொல்ல முடியாது. இப்ப ஒரு பாடத்திற்கு ஆசிய சொல்லி
2: தர்றாரு சொல் புத்தி.
0: தொடர்ந்து டென்மார்க்ல இருந்து திருமதி ராதா
2: அமைச்சு இது சரியோ சரியில்லையோ உணர வச்சு நிலைநாட்டி அந்த செயல்ல இறங்க வைக்கிறது சொல் புத்தி. காரணம் நம்ம ஆரம்பம் என்றால் ஆரம்பத்தில் எங்களுக்கு அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி தெரியாத வயசு ஆறு அம்மாவுக்கு மட்டும் தெரியும், மற்றதை பார்த்தா சிலோட
3: அழுவாங்க. சரி, நீங்கள் சென்ற வாரம் சொந்த புத்திக்காக வந்தது
4: சொந்த புத்தி இரவன் புத்திய கேட்டோன்னு செய்யலாது. சொந்த புத்திதான் நாங்க விளையா இவ தோமன்
0: தொடர்ந்து குணநாயகி பசுதி
4: தான். ஆனா தாய் ஊக்கம் கொடுத்தாலும் அவன் தன் சொந்த புத்தியாலதான் முயற்சி செய்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பெரிய விஞ்ஞானியா மாறினவன். அதுக்காண்டி சொந்த புத்தி இல்லாம சொல் புத்தி கேட்டு என்று அதுக்கு பெருமை பேசக்கூடாது.
5: ஒரு ஒரு லாங் ட்ரிப் தூரங்களுக்கு வாகனங்களோட டிரைவர் பக்கத்துல ஒரு கிளீனர் இருக்கிறார்.
0: தொடர்ந்து பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா.
5: அப்படி சொல் புத்தியில வாகனம் ஓடுறேன்னா எல்லாரும் எல்லாரும் சரிக்கணும், ஒரு தரம் உயிரோட இருக்கிறார் சொந்த புத்தி என்ன. அதாவது சொல் புத்தியில தான் வாகனம் முடிய ஓடுவா. இப்ப பாருங்க, இப்ப அப்படி என்ன நீங்க ஸ்ரீலங்காவில இருந்து பாருங்க நடந்து வரலாமே அங்க காட்டுக்கலாம்.
6: ஒன்றை ஒன்றிலே கவனிக்க வேண்டும் எதுவெல்லாம் வாழ்க்கையில் சரியான முடிவு எடுப்பதற்கு.
0: தொடர்ந்து இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசு தாசன்.
6: பகுதி எப்போது அவன் சொந்த புத்தி எடுப்பது எப்போது பிறந்த பிள்ளையிலிருந்து சாகம் வரைக்கும் அப்படியே புத்தி எடுத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த தலைப்பை கொண்டு வர வேண்டிய அவசரம் இல்லை. நீங்கள் கேட்டது இந்த மனித வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சொந்த தன்னுடைய நிதானமாக நின்று ஒரு விஷயத்தை நிலைப்படுத்தி நெறிப்படுத்துவதற்கு என்ன தேவை என்று
7: கூப்பிட்டு இங்க வாழ வேண்டியது.
0: தொடர்ந்து கனடாவிலிருந்து திருவாளர் குணம்
7: வந்து விட்டார்கள். எல்லாரும் வந்து விட்டார்கள். ஒரு கூட்டு குடும்பமாகவே அவர்கள் இப்ப பிள்ளை இது மற்ற வாய்ப்புட தாதப்பன் இல்லாம வரைக்க இப்ப தாதப்பன் ஆக்களுக்குள்ள முரண்பாடு வந்து விட்டது. கொஞ்சம் பிரச்சனை மூத்து பெருத்து கொண்டு போகும்போது என்ன சொல்லிக்கார், அப்ப இது இப்படி போயிடலாது, நீங்கள் இவளோட உங்களுக்கு ஒத்து வருது இல்ல, நீங்கள் பேஸ்மெண்ட்ல போய் உங்களுக்கு நான் எடுத்து தெரியல, நீங்கள் பேஸ்மெண்ட்ல போய் இருங்கோ அங்க இருந்து
8: ரெண்டு தடவை வேறவும் அவர் அந்த கருத்தை சொல்லி இருந்தார். வேறங்க இப்ப எங்கட நாட்டுல.
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து இரா சந்திரசேகரம்.
8: விமானம் ஒரு வெளிநாடு வந்து இந்த நாட்டுல பெரிய பணக்காரர்களா இருக்கிறார், பெரிய தொழிலாளர்களா இருக்கிறார்கள்,
0: கோழி பண்ணியே வச்சிருக்கிறார்கள்.
8: சொற்புத்தியால அந்த பிள்ளைகள் வந்து தங்களுடைய சொந்த புத்தியலால போய் அதுக்குள்ள மாற்றப்பட்டிருக்கு. என்ன
9: சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பதற்காக சிறு பராயம் முதல் விரல் பிடித்து நடைபழக்கி தலைவாரி.
0: தொடர்ந்து பிரான்சிலிருந்து செல்வன் அபிவரதன் சத்யராஜ்.
9: இமையெல்லாம் ஆளாக்கிய பெற்றோரும் உற்றாரும் தன்னிகரற்றவர்கள், நிறை அனுபவசாலிகள். அவர்களுடைய அறிவுரைகள் எமக்கு வெற்றிக்கு வழிகாட்டும். ஆதி மனிதன் எப்படி கல்லாயுதங்களை உற்பத்தி செய்வனும் என்று கற்றுக் கொடுத்தார். வேட்டையாடுவதற்கு தன்னுடைய
2: அவர்களுக்கு பின்னால்தான் நாங்க நெடுக சென்று கொண்டிருக்கோம். நெடுவெல்லாம் அவற்றதான் கேட்டு கொண்டிருப்பினா நாங்க சுயமா சிந்திக்க மாட்டோம் அப்படியே இருந்தோண்டு. ஆனா உடனே ஆக்கிதே தவிர
10: ஒரு காலமும் சொந்த புத்தி நிக்காதன்னா புத்திதான் அதை கடைஞ்செடுத்து எங்களை ஆதண்டு காட்டுறதும் எங்களை சரியான வழியில கொண்டு போறதும் எங்களை மனுஷராக்கி நல்ல நிலையில எடுக்க வைக்கிறதும் சொல் புத்தி தான். சொல் புத்திய தவிர இதுவும் இல்ல. ஆசிரியர்
0: கேட்டுக்கொண்டிருந்தேன்
10: சொந்தங்கள்
11: நட்புகளோட ஆலோசனை கேட்போம்
0: தான்.
11: அப்படியே வளர்ந்த வரம் வர சின்ன வயசுல இருந்து அம்மா சொல்
0: கேட்டு ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி
11: ஆசிரியர் சொல் கேட்டு உயர்ந்து அறிஞர்கள் உரைகள் கேட்டு மனசு விரிந்து நல்ல மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு சொல் புத்தியே இங்கு சிறப்பான பங்கு வகிக்கிறது என்பது ஆணித்தரமான கருத்து. இப்ப சகோதரி பிலோமினா அவர்கள் ரெண்டு பேருக்கு முதல் வந்து சொன்னா இல்ல சுய புத்தியில தான் இருக்கோம் நாங்க எங்க போன எந்த ஆர் இப்ப நவிகேஷன் இல்லாம போகணும் ஒரு வீட்டுக்கோ ஒரு இடம்
12: சொல் புத்தி என்னன்னா அவருக்கு கண்ணக்கண்ண வட்டி விட்டாரு.
0: தொடர்ந்து பிரான்ஸ்ல இருந்து திருவாளர் பாலேந்திரா
12: இப்ப பாருங்க நடுவர்களே இப்ப கல்யாணம் செய்யற ஒரு புள்ளி ஒரு
0: இவர்களது கரங்களையும் பற்றிக்கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாக

0: 1873 பட்டிமன்றம் வந்து 4வது வாரமாக பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க வானிலையில் வந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் லாலா ரவி அக்கா, நீண்ட இடைவெளியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இன்று அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானிலை கெடுத்து வருகின்றார்கள் அமெரிக்கா ராஜா சிங்கமூர்த்தி மற்றும் அருள் எஸ்பி பாலா அவர்களது 6வது நினைவு தினத்தையொட்டி.
1: பத்மஸ்ரீ பாலா அவர்களுடைய 6வது நினைவு தினத்தை நாம நினைவு கூர்ந்து கொண்டு அந்த வாழ்க்கை எடுத்து வந்த ராஜா அண்ணா, அமெரிக்க ராஜா அண்ணா சிங்கமூர்த்தி அருள் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் இன்று வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியே என்று சொல்ல வந்திருக்கிறேன்.
0: சொந்த புத்தி என்ற அணிக்காக வந்திருக்கின்றீர்கள். உங்களது வாதங்களை தாருங்கள்.
1: முதலில் மாண்பமை நடுவர் அவர்களுக்கும், எந்திரப்பில் வாழ்த்த புரோமினா ஆண்டன் அவர்களுக்கும், ஜேசுதாசன் அவர்களுக்கும், எதிர்த்தரப்பில் வாதித்த அனைவருக்கும், இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியே. எப்படி என்றால், நாங்கள் பல உரைகளை கேட்கின்றோம், பல உரைகளை கேட்கின்றோம், பல அறிவுரைகள் என்றான உரைகள் நூல்கள் என்றான பலவற்றை கேட்கின்றோம். ஆனால் அவை சரியானவை தானா, அது எந்த இடத்துக்கு சரியானது என்று முடிவெடுக்க வேண்டியது நாங்கள் தான். அது எங்களை எந்த வழியிலும் வழி நடத்தும். சில சில சில நேரத்தில் நடுவர் அவர்களே என்ன பிடிக்காதவர்கள் என்று சொன்னா, நான் ஒரு நல்லது செய்யிக்க அவர்கள் நல்லவர்கள் மாதிரி சில வேலை வந்து எனக்கு புத்திமதி சொல்ற மாதிரி குழியில விழுத்துறதுக்கு பார்ப்பார்கள். அப்ப நான் சொல் புத்தி கேட்கக்கூடியவா இருந்தா அந்த புத்தியில நான் குழியில விழுந்து விடுவேன். அப்ப இவர் சொல்லுவது சரியில்லை, நான் தான் முடிவெடுக்க வேணும் என்று நான் நினைச்சு எனக்கு சரியான பாதையில நான் என்னுடைய சொந்த புத்தியில இயங்குவனையாக இருந்தேன் என்றா என்னுடைய முன்னேற்றம் எனக்கு சாத்தியமாகும், சாத்தியமாகும். அதே மாதிரி நடுவர்களே, ஒரு கதை ஒன்று இருக்கின்றது உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரிந்தார்கள். நாங்கள் சின்ன வயதுல படித்த கதை, ஒரு கழுதையை ஓட்டிக்கொண்டு ஒரு அப்பாவும் மகனும் போவார்கள். மகன் ஏறி இருக்க அப்பாவை நடத்தி கொண்டு போறாரு, அப்பா ஏறி இருக்க ஏன் மகனை நடத்தி கொண்டு போற, இருவரும் ஏறி இருக்க இந்த கழுதை ஏன் பாவம் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்வார்கள். ஆனா எனக்கு ஒரு புத்தி இருக்கணும், கழுதை என்னத்துக்கு இருக்கின்றது, கழுதையை எப்படி வழி நடத்துவது, நான் என்ன செய்ய வேணும் என்றது எனக்கு ஒரு புத்தி இருக்கணும். மற்றவர்களுடைய புத்திய கேட்டு கொண்டு போவனாக இருந்தா எதையும் செய்ய முடியாம போய்விடும். அடுத்து நடுவர் அவர்களே, சில பேர் கற்க ஆசிரியர்கள் கற்கிறார்கள் தான், ஆசிரியர் கற்கிறார்கள், கற்றபடி ஒழுகுவதில்லை. நடுவர்கள் ஒழுகுவதில்லை, சில வேளை அவர்கள் பாதை மாறி போய்விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது எது சரியான பாதை என்று எங்கட சொந்த புத்தியெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். அப்படி செய்வதற்கு நடுவர்களே ஆன்மாவில் ஒரு குரல் எப்போதும் எங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கோம், அதுதான் சொந்த புத்தி. ஆன்மாவின் ஒரு குரல் எங்களுக்கு எப்போதும் கேட்டுக்கொண்டு நீ இது செய்கிற சரி, இது செய்கிற பிழை என்று எங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். என்ன அந்த அதை அதை அதை கேட்டு நாங்கள் வழி நடந்துமே என்று சொல்லிச்சோன்னா எங்களுக்கு சரியான பாதையை சரியான தருணத்தை சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு கூட நடுவர் அவர்களை இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நேர்முக பரீட்சை இல்லை, நேர்முக பரீட்சையில ஒரு உத்தியோகத்துக்கு போறோம்னு சொல்லிச்சோன்னா எங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்றதுக்கு நாங்கள் எப்படி கதைக்கின்றோம், எப்படி உள்வாங்குகின்றோம், எப்படி வெளிப்படுத்துகின்றோம் என்று பார்ப்பார்கள். அது அதைக்கு மற்றவர்கள் சொன்னபடி செய்ய இயலாது. சில இடங்களில் சில இடத்துல மற்றவர்கள் சொன்னபடி செய்ய எங்கட சொந்த புத்தியில செய்தமே என்றால்தான் அது நீடித்த நிலைக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டமேன்னு சொல்லி சொன்னா அது கொஞ்சம் தூரத்துக்கு தான். அதுக்கும் ஒரு கதை இருக்கின்ற நடுவர்களை நான் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒரு ஞானிய உங்களுக்கு தெரிஞ்ச கதை, நீங்க சொல்லி இருப்பீங்க, தாறுமாறல சொல்லி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஞானிய காண்டத்துக்கு ஒரு சீடன், கண்டறியாத சீடன் வருகின்றார். அவர் திரும்பி அந்த ஞானிய தரிசித்து விட்டு திரும்பி தன்னுடைய இடத்துக்கு செல்ல வேண்டும். செல்லும் பொழுது இருட்டி விட்டது. தயங்கி தயங்கி நிற்கின்றாரு எப்படி செல்வதுண்டு. ஆனா கண் தெரியாதவருக்கு இருட்டாகி விட்டாரு. அப்ப ஞானி சொல்ற, நான் ஒரு விளக்கத்தாரன், விளக்க முன்னுக்கு வாரா பார்த்து உன்னை விளக்கி கொண்டு போவாருண்டு சொல்லிட்டு ஞானி விளக்க கொடுத்தேன். விளக்க ஊதி நூத்து விட்டுட்டேன். அப்ப இருட்டுக்குள்ளதான் போகின்றார் இவர். இருட்டுக்க போய்க்க முன்னால வந்தவர் இவரெல்லாம் மோதி விட்டார். அப்ப இவர் கோவித்து கொண்டு சொல்லுகிறார், எனக்கு தான் கண்டறியாது, உனக்குமா கண்டறியாது, நான் விளக்கு வச்சுக்கிறேன்னு. அப்ப அவர் சொல்றார், இல்ல விளக்கு அணைந்து விட்டது, நீங்கள் வாரீங்கள்ன்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த அந்த விளக்கின் வெளிச்சம், அது இரவல் இரவல் இரவல் புத்தி நடுவர்களே, விளக்கு வெளிச்சம் இரவல் புத்தி. விளக்கு வெளிச்சத்தை ஞானி சொல்ற இரவல் புத்தி. இரவல் புத்தி நீண்ட தூரத்துக்கு கூட வராது, கொஞ்ச நேரத்துக்கு தான் அது சரியா இருக்கும். நீண்ட பாதையில நீண்ட பயணம் செய்ய போ, இந்த வாழ்க்கை பயணத்துல நீண்ட பயணம் நாங்க செய்ய போகின்றோம். எங்களுடைய நீண்ட பயணத்துக்கு எல்லா நேரத்தையும் ஒருவர் இருந்து கொண்டு சொல்லி கொண்டே இருக்கலாது. சின்ன வயதுல அதே இடம் பெறுவோம், அதுல வழி நடத்த வேணும். ஆனா ஒரு ஒரு ஒரு பருவம் எங்களுக்கு ஏன் நாங்க 18 வயசான உடனே அட்மிட்டன் சொல்றோம், சரியான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அந்த வயதுக்கு பிறகு. அந்த வயதுக்கு பிறகும் நாங்கள் இன்னொருவருடைய சொல்ல கேட்டுக்கொண்டது வேண்டாம், எங்களால சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. ஒரு தருணத்துல சில நேரம் ஆறுதலான முடிவுகளை ஆறுதலாக முடிவு எடுக்க வேண்டி வரும், ஆராய்ந்து பார்த்து. சில நேரம் உடனடியாக முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அப்படி உடனடியாக முடிவுகளை எடுக்க வேண்டி வரைக்க ஆறாவது வந்து சொல்லுவார்கள், ஆறாவது வழி நடத்துவார்கள் இருந்தா அந்த உடனடி முடிவுகளை எங்களால எடுக்க முடியாது. ஆனபடியினால நடுவர்களே, எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுக்கு வெளிச்சத்தை தருவது, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியே. சொந்த புத்தி இருந்தா மட்டும்தான் நாங்கள் நீடித்த நிலையான ஞானத்தை, நிலையான ஞானத்தை, நிலையான அறிவை பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நடுவர்களே, நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தது நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக திருமதி லாலா ரவி அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை முருகப்பட்டி கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 4வது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் நடுவர் கேதுருடைய பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம் திருவாளர் பாலேந்திரா, இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலம், நாங்கள் வேலையில நின்றும் வருவணும் என்றாக்காக பாரோம்.
0: சரி, ஓம் உங்களது ஆர்வத்துக்கு முதலில் நன்றிகள்.
2: சொல் புத்தியில இருக்கிறபடியா நாங்கள் கட்டாயம் பெறுவணும் என்ன?
0: ஆ, சொல் புத்தியில இருக்கிறபடியா. ஓம் ஓம் ஓம்.
2: அதாவது நீங்க நலந்தானே, இப்ப இப்ப நடுவர்களே பாருங்க, இப்ப இப்ப நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போன வழியத்தானே போனவர்கள் தான் இன்றைக்கு இன்ஜினியர் டாக்டர் பெரிய கப்பு காத்து நீதமான வந்துகிறார்கள். டீச்சர் பள்ளிக்கூடம் போய் மாஸ்டர் டீச்சர் மாட்ட படித்து அவர்கள் சொல் புத்தியில வந்த வழித்தான் இன்றைக்கு அவர்கள் போய் முன்னேற்றங்கள்ல பதவியில் இருக்கிறார்கள். இப்ப இப்ப இப்ப வந்து சொன்ன மாதிரி படிக்காத இப்ப நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்காதி பெண்ணுங்க என்று நாங்க சொல் புத்திக்கு வராது, சொந்த புத்தி தான் இருக்கணும். உணவகங்கள் வழியை கோப்பியம் கழுவி கொண்டு பாத்ரூம் மூலையும் கிளீன் பண்ணிக்கொண்டு சொந்த புத்தியில இருக்கிறவே அப்படித்தான் இருக்கணும். உண்மையில நாங்கள் சொல் புத்தியில நாங்கள் உண்மையில நாங்கள் ஒரு ஒழுங்கா படிச்சு முன்னோரி வந்திருந்தா இன்றைக்கு நாங்கள் எங்கேயோ நாங்கள் என்ன. அதே மாதிரி எறும்பு வந்து வந்து பாருங்க, இப்ப நடுவுறவர்களே எறும்பு ஊந்து போகுதல்ல, நீங்க தனியா தனியா எறும்பு ஊந்து வைக்க பாத்துக்கிறீங்களா? தனியே கூட்டமா பரிசைக்கு போவார்கள் என்ன நீட்டுக்கு எல்லாரும் அந்த அந்த ஊர்ல ரெயின் பொட்டி மாதிரி அந்த ஒன்றுக்கு பின்னால உண்டு. அதுகள் சொல் புத்தி ஒரு தர ஒரு எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துதான் அந்த ஒரு வழியாக போறது. இப்ப தனியா அவர்களுக்கு போக தெரியாது, அதுக்கு மூளை இருக்குதான் தனியா போகுது. எப்ப இப்ப பாருங்க, அவர்களுக்கு பறவைய பாருங்க, பறவை பறந்து வர திரும்பி வேற பறவைக்கு தனியா வேற இடம் தெரியாது. கூட்டமா தான் போவார்கள், பெண் கூட்டமா தான் திரும்பி வருவாள் இது இருப்பதுக்கு. தனியா போமால் போனவர்களுக்கு திரும்பி வேற இடம் தெரியாதாம் என்ன. அவருக்கு அவருக்கும் எல்லாருக்கும் புத்தி இருக்குதான், ஆனா அவர் சொந்த புத்தியில போனா திரும்பி வேற இடம் தெரியாதான். அவர் கூட்டமா போயிட்டான், கூட்டமா வருவார்கள். இன்னமா இருந்தாலும் அப்படிதான். இப்ப பாருங்க, ஒரு கதைக்கு இப்ப கல்யாணம் செய்யறார்கள் என்ன, தங்களை சொந்த புத்தியில கல்யாணம் செய்யறார்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 50 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு கோர்ட்ஸ்ல நிக்கிறது சொந்த புத்திக்காரர் தான். முன்பின் தெரியாம தங்கடி எண்ணத்துக்கு போய் தலைய கொடுத்து வீரருக்கு வீராக்களும் கிணத்து கழுவுறாக்களும் இங்க பிரான்ஸ பொறுத்த அளவுல அங்க அங்க அங்க பொருட்கள் இருக்குது. இங்க அது இல்லை, இங்க இங்க எவல் உடுத்த இதுவர்களை ஒரு மருந்துகளை குடிச்சு போட்டு தங்கட புத்தியில டக்கண்டு காமத்துல போய் டக்கண்டு ஒரு 4 பேர் பெரியாக்கள் சொல்றதை கேட்டு தாய்தப்பன் சொந்தம் பந்தமன் சொல்றதை கேட்டு போய் விழாமல் தங்கடி எண்ணத்துக்கு போய் பூந்து இன்றைக்கு இவ்வளவு பேர் கோடி கச்சேரி என்றுகிறார்கள். இவ்வளவு பேர் தற்கொலை செய்துட்டார்கள் தங்களை சொந்த புத்தியாலே. சொந்த புத்தியால இவ்வளவு இவ்வளவு இவ்வளவு நட்டங்கள் தாயத்தன் மாதிரி செய்திருக்காங்க. தங்களை புள்ளியால வளர்த்தது இன்றைக்கு இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு சவுதி அரேபியா இறுதியா சொல்லிட்டு சவுதி அரேபியாலே அவருக்கு என்ன பேர் என்றா அனுஜனுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்களா மக்கள் என்ன, அரபி சவுதி நாடு வந்து மன்னராட்சி நாடு, அங்க வந்து கவனமா போகணும், கவனமா உழைச்சி கவனமா திரும்பி வரணும், போன மாதிரி திரும்பி வரணும், அங்க நாங்கள் நெஞ்ச மாதிரி ஒன்றும் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு என்னவா அந்த கூட பழக்கமோ ஏதோ சொல்லி அனுப்பின சொல் புத்தியா சொல் புத்திர சொல்லி அனுப்புறேன் முடிக்கிறாங்க. அது உங்களுக்கு டைம் ஆகுது இப்படி சொல்லி சொல்லியலாது. அவரே நல்ல நல்ல அவரே நல்லா படிச்ச முன்னாடித்தான் படிக்க பிள்ளையா சாதப்ப சரியா படிப்பிக்க பிள்ளையா அனுப்பி இப்படி சொல் புத்தியில அனுப்பி விட இவர் தந்த சொந்த புத்தியில பேஸ்புக்ல இன்றைக்கு இப்படி ஒரு இது தேவையில்லாமல் அவ இந்த நாட்டுக்காரரை பெரிய ஒரு எழுதி ஒரு 10 நிமிஷம் இல்லையா என்ன 10 நிமிஷத்துக்கு அவர் டக்குனு அழைச்சிட்டு யாரும் என்ன டக்குனு தெரிய போவாங்க. அதுக்கு அவங்க பேர் சேர கொம்பெனி எல்லாம் கொப்பி பண்ணி அவரு கோர்ட்ஸ் எல்லாம் அனுப்பி இப்ப கடைசியா அவர் சொந்த புத்தியில இன்றைக்கு அவருக்கு சொந்த புத்தியில அவர் இன்றைக்கு ஆடின வடியத்தான் இன்றைக்கு அவருக்கு மரண தண்டனை தீர்ந்திருக்க சொல்லிக்கொண்டு நான் மத்திய கடன் கொடுத்து விட இருக்கிறேன். நன்றி வணக்கம். கேது
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றிகள் பாலேந்திரா. நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்திய நாணிக்காக திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பற்றி கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் இன்று 4வது வாரமாக

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். சுவிஸிலிருந்து திருவந்தி மோகன் சுருபி அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: நன்றி நன்றி. எது மற்ற நேரங்களில் எனக்கு உண்மையா சந்தர்ப்பம் கிடைக்கல. நித்திரியாயம்
0: போடுவன்
1: இன்றைக்கு நான் கதைக்க வேணும். கடைசி கிழமை என்று கேள்விப்பட்டேன். கதைக்க வந்துட்டு அவர்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பில் அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வாழ்நிலைக்கு எடுத்து வந்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு நானும் நடுவர்களே சொல்புத்தி என்ற அணிக்கு தான் நானும் விளையாட வந்திருக்கிறேன்.
0: சொல்புத்தி என்ற அணிக்காகவே உங்களது வாதங்களை தர வந்திருக்கிறீர்கள். ஓ தாருங்கள். ஓ
1: என்னென்றால் நடுவர்களே எதிரணியினர் கூறுவதை எடுத்துக்கொண்டால் இப்ப ஒரு குழந்தை பிறந்து பாடசாலைக்கு போகின்றது என்று சொன்னால் அந்த பிள்ளை கல்வி கற்றுக்கொண்டு அங்க போகவில்லை. அங்க அது வந்து எங்களுடைய கடமை, அவர்களுடைய கடமை பிள்ளையை படிப்பித்து விடுவது. அது சொல்புத்தி அல்ல. சொல்புத்தி என்று சொன்னால் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சொல்புத்திகளை நாங்கள் பிறரிடம் கற்றுக்கொண்டு அவர்கள் மூலம் நாங்கள் நடந்து கொள்வது சரியா அது தப்பா பிள்ளையா தவறான்றதான் நீங்கள் இங்கே கேட்கின்றீர்கள். அப்பொழுது அப்போ பிள்ளைகள் பாடசாலைக்கு போவது, அம்மா அப்பா நல்ல பழக்கங்களை வழக்குவது எல்லாம் அது சொல்புத்தி அல்ல. அது வந்து எங்களுடைய கட்டாய கடமைகள் அதெல்லாம். அப்ப சில நேரங்களிலே நாங்கள் பாடசாலையில் படிக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்ல விளையாடி அப்படி இப்படி டெய்லி போய் விளையாடி கொண்டு அப்படி இப்படி திரிஞ்சால் வீட்டில் வேலை செய்ய தம்பி ஆக்கலாம் யாரோ பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ அப்படி திரிஞ்சால் அங்கே சொல்லுவார்கள் என்று சொன்னால் வான்றவனுக்கு பின்னாலே வழிநாய்ப்படக்கூடாதுன்னு சொல்லுவார்கள்.
0: திருப்பி சொல்லுங்கள்.
1: வான்றவனுக்கு பின்னால் வழிநாய்ப்படக்கூடாது. ஆனால் வாண்டவனுக்கு பின்னால் வழிநாய்ப்படக்கூடாது என்று சொன்னால் ஒருத்தன் வாண்டு கூடைக்கு சொல்லுவான் அதுல போய் நின்று விளையாடுவோம் பாண்டு, ஒரு நாள் சொல்லுவான் இதுல பாண்டு, ஒரு நாளைக்கு சொல்லுவான் அந்த கடைக்கு போவோம். அப்ப எங்களுடைய வாழ்க்கை அப்படி எப்படி போய்கொண்டிருக்கிறது? சும்மா ஏனதான ஒரு விளையாட்டு புத்தியா அப்படி எப்படியே போய் போய் நாங்கள் ஒரு கவனம் செலுத்த
0: மாட்டோம்.
1: அப்ப அதுக்காக சொல்லுவார்கள் வாண்டனாகி பின்னாலும் வழிநாய்ப்பட்டால் இதுதான் கெரிய என்று சொல்லுவார்கள். சில நேரங்களில் பாடங்களில் நாங்கள் பெயில் விட்டோம்னு சொன்னால் சொல்லுவார்கள் இப்படி எல்லாம் நீங்கள் நடந்து கொண்டால் இதுதான் உங்களுக்கு முடிவாயிருக்கும். அப்ப நீங்கள் உங்களோட புத்தியை பாவிச்சுதான் நீங்க நடக்கணும்னு சொல்லி சொல்லுவார்கள். அப்ப எங்களுடைய புத்தி தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் படித்து நல்லவர்களாக வர வேணுமென்று சொன்னாலே நாங்கள் பட்டம் பெற வேண்டுமோ, நாங்கள் வாழ்க்கையில நல்லவர்களாக வர வேணுமோ, சமுதாயத்திலே நல்லவர்களாக திகழ வேணும் என்று சொன்னாலும் எங்களுக்கு என்ற சுய புத்தி இருக்க வேண்டும். எங்களை வழிநடத்தி விட்டவர்கள் பெரியவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பின்னர் 17, 18, 19 வயது வந்தவுடனும் எங்களுக்கு அம்மா அப்பா பின்னுக்கு இருந்து தட்டி கொடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். எங்களுக்கு அந்த சுய புத்தி இருக்க வேண்டும். அப்ப அந்த சுய புத்தியின் மூலமாக நாங்கள் எங்களுடைய நடந்து கொண்டால் தான் பின்னுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு நடத்துவது இயல்பாக இருக்கும். அப்ப ஒருவர் சொல்லுவார் பேரங்கள் நடுவர்களே இப்ப சொல்லுவார் இன்டர்டர் நீ போனி அவன் ஒரு கல்லன் அவன்கிட்ட போய் இன்றதுக்கு மருந்து எடுக்க போனி அவன் நல்ல மருந்துறான் சும்மா கதைக்கு போட்டு தண்டு போட்டு போவான் தரமாட்டான் சொன்னால் எனக்கு பல்லு கொதிக்குது. அப்ப நான் அவர்கிட்ட தானே போக வேணும். அப்ப நான் மற்றவன் சொன்ன கதையை கேட்டுட்டு நான் வீட்டுல அவர் கூடாதான் டாக்டர் ரெண்டு போட்டு இருந்தா எனக்கு பல்லு கொதிக்குமோ?
0: இல்ல.
1: அப்ப நான் என்ன செய்யணும்? நான் டாக்டர்கிட்ட போய்தான் தீர வேணும். அப்ப மற்ற வேண்டிய கதையை கேட்டிருந்தா எனக்கு நோய் இன்னும் கூடிக்கொண்டு போகும்போது நோய் குறையா போறதில்ல. மற்ற வந்து நின்னொருத்த ஆலோசனையும் நாங்க நல்லா கேட்கலாம். நல்லா இது நாங்கள் இப்ப நான் ஒரு வீடு ஒன்று கட்ட போறோம், நல்லாடி நான் ஒரு கார் ஒன்று வேண்ட போறேன், நல்லாடி நான் ஒரு புறநாட்டுக்கு போக போறேன், எனக்கு இவ்வளவு செலவாகும், நான் என்ன செய்யறேன்னு யோசிக்கிறேன்னு சொல்லி இன்னொருத்தட்ட ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருக்கலாம், ஒரு நண்பியாக இருக்கலாம், நாங்கள் ஆலோசனை கேட்கலாம். ஆலோசனை கேட்பதுல தவறு அல்ல. ஆனால் அவ சொல்ற எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நடக்கலுமா? அவ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டு நடந்தால் எந்த மூளை எங்க போனது? சிலாக்கள் சொல்லுவினம் பாருங்க, இந்த குடும்பங்களுக்குள்ள சண்டை வந்தால் இப்ப அண்ணன் தம்பி கதைக்காம இருப்பினம், மாமன் மச்சால் கதைக்காம இருப்பினம், மச்சானம் மச்சாலம் கதைக்காம இருப்பினம், அப்ப அவருக்கு சொல்லுவினம் ஓ அண்ணன் அப்படித்தான் அவர் அந்த காலத்துல இருந்தே மனசி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டார், அதால அண்ணன் அப்படி இருந்துட்டார், அண்ணியின் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அதுல இருந்து கேட்டுக்கொண்டு அப்படின்னா அண்ணியின் ஆட்சி என்றா உண்ட அண்ணாக்கு எங்க போனது உண்ட புத்தி அவட்ட புத்தி என்று கேப்பினா? கேப்பினவும் இல்லையோ, அது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா நடுவர்களே?
0: கேள்விப்பட்டிருக்கிறோம்.
1: நிறைய இடங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறோமே. அப்ப எங்களுக்கு வந்து ஒரு சொல் புத்தி இருக்க வேணும், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், எங்களுக்கு வந்து ஒரு சாரி சொல் புத்தி இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு சுய புத்தி இருக்க வேணும்.
0: சொந்த
1: அதாவது
0: புத்தி,
1: நாங்கள்
0: சொந்த புத்தி.
1: சொந்த புத்தி இருக்க இருக்க வேணும். அப்பதான் நாங்கள் நல்ல நிலையை நாங்கள் எங்களோட குடும்பங்களை எங்க நடத்தலாம், எங்களோட பிள்ளைகளை வழி நடத்தலாம், எல்லாத்துக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் போய் போய் போய் போய் போய் போய் இன்னொருவர்கிட்ட ஆலோசனை கேட்டு கேட்டு அவங்க இதுகளை கேட்டு கேட்டு நாங்கள் குடும்பம் நடத்த முடியுமா இந்த காலத்துல, அல்லது எந்த காலத்திலையும் பாருங்க. இப்ப ஒரு இடத்துக்கு நான் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறேன்னு சொன்னா, இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வேலைக்கு போனோம்னா அங்க வந்து வேலைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். அப்ப 2 நாளைக்கு எனக்கு ஒரு தடவை எனக்கு பின்னால தெரிஞ்சு எனக்கு அந்த வேலையில காட்டி தருவார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டு கேட்டு 2 நாள் 3 நாளே செய்யலாம். எந்த நாளும் நான் போய் அவரை பிடிச்சி பிடிச்சி இது செய்யலாமா அது செய்யலாமா இது வைக்கலாமா போகலாமான்னு கேட்டு கொண்டிருந்தால் என்ன நடக்கும் எனக்கு? அவன் சொல்லுவான், இவனுக்கு வேலை விளங்குது இல்லை, இவனுக்கு வேலை புரியுது இல்லை, வேலை தெரியலன்னு சொல்லி. அப்ப நான் வந்து 2 3 நாளைக்குள்ளே நான் என் சொந்த புத்தியை நான் பாவிச்சு இதுக்கு புறகு இதுக்கு புறகு இதுக்கு புறகுன்னு சொல்லி நான் என் சொந்த புத்தியை நான் பாவிக்க வேணும். பாவிச்சால்தான் நான் அங்க நீடித்து நின்று என்னுடைய காலத்தை நான் போக்கலாம். அப்ப சொல் சொல் மற்ற வண்டியை கேட்டு கேட்டு நாங்கள் நடந்து கொண்டிருந்தவன் சொன்னால் எங்களோட வாழ்க்கையில நாங்க முன்னேறலாம். மற்ற உதாரணத்தை பாருங்கள். இந்த முதல் தரிசனம் கூட அந்த வானொலியிலே நேர் நேரங்களிலே சொல்லுவார் என்னன்னு சொன்னால், ரேடியோக்கு நீங்க போகாதங்க, ஏன் இந்த ரேடியோக்கு போறீங்களோ என்று சொல்லி போட்டு சொன்னவே வருவினம். இந்த ரேடியோ மற்றவே நீ பாடி போட்டு இந்த சொன்னவே வருவினம் அங்க ரேடியோல கதைக்கிறதுக்கு. நேர் நேரத்துக்கு போகாதேங்க ஒண்ணு மற்றவைக்கு சொல்லி போனா நான் ஓடி வருவினம் தாங்கள் கதைக்கிறது. அப்ப இப்படியான ஆகலாம் இந்த விழுத்துறது கேட்டு பார்த்து கொண்டு திரிவார்கள். இவர்களுடைய எண்ணங்களையும் இவர்களுடைய கருத்துக்களையும் இவர்களுடைய செயல்களையும் கேட்டுக்கொண்டு இன்னொருத்தர் செயல்பட வாழ்க்கையில வழிகிட்டால் அது சரிவராது. எங்களுக்கு ஒன்று புத்தி இருக்க வேணும். நாங்கள் இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் இப்படித்தான் வாழ வேணும். நாங்கள் இதுக்கு மேல நல்லா வர வேணும். நாங்கள் மற்றவர்கள் போற்றும்படி வாழ வேணும், மற்றவர்கள் மதிக்கும்படி வாழ வேணும் என்று சொல்லி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில முன்னெடுத்து கொண்டு போய் எங்களோட சொந்த புத்தியை நாங்கள் பாவிச்சு கொண்டிருந்தா தான் எங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களும் நல்ல வழிகளும் எங்களுக்கு பிறக்கும். இன்னொருத்தர் நாங்கள் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு குழந்தையா கேட்டு கொண்டிருக்கிறதுக்கு நடுவிலும் அதை எடுக்காத இதை வைக்காத அதை சொல்லாத இது அங்க வைய இது இங்க வைய என்று சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் குழந்தைகள் அல்ல. எங்களோட வாழ்க்கைக்கு தான் நீங்கள் கேட்கின்றீர்கள் இந்த 2 கேள்விகளும். அப்ப எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நல்லபடியாக வர வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு என்று சுய புத்தி இருக்க வேண்டும் முன்னேறுவதற்கு. இன்னொருதரை கேட்டு கேட்டு நாங்கள் முன்னேறி கொண்டிருக்க இயலாது. இன்னொருதர் எங்களை வந்து விழுத்துறதுக்கண்டே கதை சொல்லி கொண்டிருப்பாங்க. இவ முன்னோறி கொண்டு வருகினவென்று சொன்னால் அவை எங்க வச்சு விழுத்தலாம் என்று சொல்லி ஏன்னதுக்குள்ள போறாய், ஏன் அப்படி செய்யறாய், ஏன் இப்படி செய்யறாய் என்று சொல்லி போட்டு புதினம் பாக்குறதுக்கு எத்தனை பேர் இருப்பான்னு சொல்லி போட்டு. அப்ப அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில நடக்க இயலுமா? நடக்க முடியாது. எங்களுக்கு எங்களுக்கு என்று சொல்லி சொந்த புத்தி இருக்க வேணும். நாங்கள் மற்றவர்கிட்ட கேட்கிற ஆலோசனை வந்து பிழை அல்ல. அதுல இருக்கிற அதுல வருகின்ற நன்மை தீமைகளை நாங்கள்லாம் பிரித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு தான் நல்ல புத்தி இருக்கின்றது. பிரித்து பார்ப்பதற்கு பகுத்து பார்ப்பதற்கெல்லாம் நிறைய அறிவுகள் இருக்கின்றது எங்களுக்கு. அப்ப நாங்கள் இதை சொல்லலாமா, இவர் இந்த ஓட்டத்துல தான் இந்த கதையை சொல்லி போட்டு போறார், இவர் இதை வச்சுதான் சொல்றாரு, ஆனா இந்த பிள்ளை சொன்னது சரி, இந்த பிள்ளை சொன்னது சரி. அப்ப எங்களுக்கு அது பகுத்து அறிகிறதுக்கு எங்களுக்கு நிறைய பகுத்தறிவு இருக்கின்றது. அதை வைத்து நாங்கள் பகுத்து ஆராய்ஞ்சு பார்க்க வேணும், இது என்னதுக்காக இப்படி சொல்லி சரியா பிள்ளையாண்டது. அப்ப எங்களுடைய வாழ்க்கை நல்லா வர வேணும்னு சொன்னால் எங்களுடைய மனதையும் எங்களுடைய புத்தியை கூர்மையையும் தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்னொருவருடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த முடியாது. எங்களுடைய புத்தி கூர்மை எப்பொழுது சிறந்திருக்கின்றதோ அப்பொழுதுதான் எங்களோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இன்னொருவருடைய இதை கேட்டு கேட்டுக்கொண்டு அவர்கள் குட்டி குட்டி கீழே வளர்த்துறதுக்கும் இருப்பார்கள், புதிரம் பாக்க இருப்பார்கள், கைகொட்டி சிரிப்பதற்கு இருப்பார்கள், அங்காள போய் நளிப்பதற்கு இருப்பார்கள், பழிப்பதற்கு இருப்பார்கள். இவர்களுக்கு மூளை இல்லை, வெண்ணிட்டுத்தான் எல்லாத்துக்கும் பாடுவான், இவன் எல்லாம் வெண்ணிட்டுத்தான் வந்து கேட்பான்னு சொல்லி 4 பேருக்கு சொல்லி சிரிப்பதற்கு இருப்பார்கள். அதை எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு தான் நிறைய அறிவுகள் இருக்கின்றது. நாங்கள் பிறந்த நாடுகளிலே பிறந்த வேற வேற புறவுற நாடுகட்டு நாட்டு மண் மக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்கின்றோம். அப்பொழுது எங்களுக்கு இவ்வளவு அனுபவங்கள் எங்களுக்கு வருகின்றது. ஏன் நாங்கள் மற்றவர்களுடைய புத்தி கூர்மை எங்கள் நாங்கள் வாழ வேணும், நாங்கள் சிறந்து வாழ வேணும் என்று சொன்னால் எங்களுடைய புத்தியை நாங்கள் பாவித்து வாழ்வதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது என்று சொல்லி நடுவர்களே எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நடுவரவர்களுக்கும் TRT-னருக்கும் நீரு ஸ்தாபனத்திற்கும் மனமார்ந்த நன்றியை கூறி உங்களை வந்து அன்பாக விட வருகின்றேன். நன்றி, வணக்கம் நடுவர்களே.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்க்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக திருமதி மோகன் சுரபி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு நூற்றி 173வது பட்டிமன்றம் இன்று 4வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நானும் நலமா இருக்கணும். அனைவரும் சூழ்நா இருக்கோ. நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்த ஓடி வந்ததெல்லாம் படிச்சிருக்கு.
0: நேரமாகதாக்குமா? உங்கள் வாதங்களை தாருங்கள்.
2: ஆ கடவுளே, நான் என்ன முடிய போது டைம் போகுது ஓடி வந்தேன்னா. நன்றி. என்ன சுகமா இருங்கோ. சென்ற வாரம் நான் வந்தது என்ன சொல்புத்திக்கு.
0: சொல்புத்திக்கு இந்த வாரமும் சொல்புத்தி தான். ஓம் ஓம்.
2: நான் சொல்றேன் என்றால் கொஞ்சம் போராடிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போராடிட்டு என்று வாக்க சொல்லுவோம். நான் சொல்றேன் எல்லாரும் குறையினு கேட்கக்கூடாது. என்ன நான் சொந்த புத்தி, நான் சொல்புத்திக்கு தான் வரேன். சொந்த புத்தியை சொந்த புத்தி என்று சொல்லிடணும் இல்லோ. சொந்த புத்தி சொந்த புத்தி என்று சொல்றதெல்லாம் ஒரு இதான ஒரு அடை ஒரு கனப்பான ஒரு பள்ளம் இல்லாரு ஒரு குட்டி என்று சொல்லணும். அதுல இருக்கிற தண்ணி மாதிரி அது கல்லு விழுந்தாலும் கலங்கும், காலுலக்கினாலும் கலங்கும். அந்த குட்டையில உள்ள தண்ணி அது போலதான் சொந்த புத்தி தன் கர்வம் கொண்டு தன் தலைய தல தாக்கத்தோட கொண்டு தலையா என்ன தலைப்பாருமோ இதை சொல்ற
0: தலக்கணம்
2: தலக்கணம். நான் என்ற விருப்பு என்னென்ற செல்வம் கிடக்கு, பொருள் கிடக்கு, பொன் கிடக்கு என்ற ஒரு விருப்பும் என்னால முடியும் என்ற ஒரு விருப்புல போறது அந்த குண்டுல உள்ள தண்ணி மாதிரி.
0: தண்ணி மாதிரி
2: ஏண்டா அது கல்பட்டாலும் கலங்கும், கால் பட்டாலும் கலங்கும்.
0: தெளிகிறதுக்கு
2: சரியா சரியான டைம் எடுக்கும். அது போலதான் அந்த சொந்த புத்தி அணியினா. இப்ப நாங்கள் அம்மா சொல்றது, அம்மாண்டி அப்பா சொல்றது, உங்களுடைய அப்பா சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு அதை நாங்கள் கிரகிச்சு வந்தபடினாத்தான் நாங்கள் 80 வயசு மட்டும் இருக்கலாம், 90 இருக்கலாம், 100 என்று சொல்லுவோமே. இருப்பதென்றால் அவங்க போட்ட அடியும் அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் நாங்கள் இப்போ மக்கள் போல இருக்கிறோம். நான் சொல்றேன் என்றால் எங்கட அப்பா சொல்வாரு, எங்கட அம்மாண்டி அப்பா சொல்வாரு, ஐயா ஐயாண்டு சொல்றாரு, அம்மாண்டி அப்பா அவர் சொல்வார். ஒரு தெரியாத மனுஷர், ஒரு தெரியாத நாங்கள் ஒரு கணக்கான பிள்ளையாளா இருக்கேன் பார்க்க, கொஞ்சம் பெரிய பிள்ளையாலும் இருக்கிறவன் தானே, வயசு வந்த பிள்ளையாலும் இருப்பினம் தானே ஊர்ல. அவர் சொல்லிடும் ஆ சண்ணி கேட்டானு, என்னென்ற சண்ணி கேட்டாரு, சண்ணி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும், எப்பவும் இடியன் மாட்டுக்கு புல்லு போட்ட மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார். தண்ணி கொடுக்குற எல்லாம் அப்படி அன்பு ஆதரவா கொடுக்க கூடாது, கையை தடைய வேண்டியும் எப்படி தெரிய வேண்டியும். நீங்கள் எது கொடுத்தாலும் தெரியாத மனுஷரோ தெரிஞ்ச மனுஷரோ இடிய மாட்டுக்கு புல்லு போட்ட மாதிரி இருக்கணும். அப்ப சொன்ன சொல்லு, இப்ப நாங்களும் தெரியாத இடத்துல வந்து நிக்கிறோம்ண்ணா. இப்ப நீங்களும் ஏதாவது தெரியாத அண்ணா அண்ணன் சொல்லி சொல்றது ஒரு அது உறவோட அண்ணான்னு சொல்லி கலக்கி
0: சொல்றேன்.
2: வேற முறை மாமா சித்தப்பா சொன்னாலும் அது உறவு கூடதான் தெரியுதுப்போ. இப்ப ஆறு சொன்னாலும் சித்தப்பாண்டு சொன்னால் அவர் சொல்ல என்ன சித்தப்பாண்டே கதைக்கிற அந்த புள்ள என் அண்ணா அந்த மாதிரி தெரியுது ஏதோ ஒரு மாதிரி என்று அவருக்கும் ஒரு பதிவு பட்டு வரும், ஏதோ ஒரு ஆசை வரும். அப்போ ஒரு பேச்சுல ஒரு முறை இருக்கணும், ஒரு மனுஷரோட கதைக்கு ஒரு முறை இருக்கணும் மட்டும் அப்ப சொல்லி தந்ததை நாங்கள் இப்ப நடைமுறை கொள்றோம். என்ன பொறுத்த அளவுல ஆனா கேட்கற சிலத கேக்குறாங்களும் அப்படித்தான் செய்யணும். இப்ப நாங்களும் ஒரு உதாரணத்துக்கு இப்ப
0: பட்டிமன்றம் என்பது வாதாட்டம் தானே, வாதாட்ட களம் தானே.
2: அதான் சொல்றேன், எல்லாத்தையும் கைப்புள்ள தூக்கி கொண்டிருக்கேன் அதை கொண்டே விழுத்துறதுக்கு இல்லாட்டி நாங்கள் கண்டறியாத அந்த தடி பாதையில நடக்கிறோம், தட்டி தட்டி தட்டி போடுறது. அண்ணா சொல்லுங்கோ, அக்கா சொல்லுங்கோ, நீங்கள் எப்படி என்று சொல்லுங்கோ, நான் இந்த பாதையில போயிடலாமோ, நான் இந்த பாலை குடிக்கலாமோ என்று கேட்கறேன். நாங்கள் இந்த ஒருத்தர் தட்டி தட்டி கேட்கறோம் இல்ல தானே?
0: இல்ல,
2: இதைத்தான் சொல்றேன். கண்டறியாத ஆக்கள் மாதிரி தட்டி தட்டி கேட்கல. என்ன எப்படி பார்த்தாலும் எங்களுடைய அக்காண்டான அண்ணாண்டான கதை கேட்க கொஞ்சம் நீங்களும் வாழ்றீங்களா நாங்களும் வாழ்றோம்னா கொஞ்சம் யோசிங்க. நாங்கள் அப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அப்ப எங்களுக்கு கெட்டது டீச்சர்மா சொல்லி இருப்பணும், மாஸ்டர்மா சொல்லி இருப்பணும், அப்படி இப்படி அப்படி. இப்ப பாருங்க இந்த என்ன இந்த குழந்தைகளுக்கு இல்லை, இப்ப இந்தியாவில எல்லாம் சரியான முறையில இருக்கு இல்ல, இந்த தொடு உணர்ச்சி அதுகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இல்லை, அதுகள் எல்லாத்தையும் சொல்லாம நாங்கள் இப்ப கட்டவர்த்தம் ஆடுறதுனா இப்போ இங்க இங்க ஒருத்தான் இருக்குதுன்னா சில பிள்ளைகள் சாதப்பன் சொன்னாலும் சொல்லி போட்டு ஃப்ரெண்ட்ஸ்களோட சொல்லாம ஃப்ரெண்ட்ஸ்களோட பழகி போட்டு முடிச்சு முடிச்சு போய் தப்பண்டு விழுந்து விழுந்து போய் நிற்கிறாரு
0: பாருங்களோ.
2: இதெல்லாம் அந்த தலைக்கணமும் சொல்லு தனி தனி அதிகாரத்துல விழிக்கிட்டதுன்னா இப்ப அப்படி செய்வோம் இல்லையா? இப்ப நாங்க சொல்றேன்டா ஒரு சொல் புத்தி இப்படி கேளுங்கோ, இப்படி சொல்லுங்கோ, இப்படித்தான் நடக்கணும். தெரியாத மற்ற அப்பா சொல்வார், இந்த பாம்புன்ற ஊருக்கு போனாலும் எனக்கு நடுமுறையும் சொல்லி போடுறோம் என்றெல்லாம் வந்து நாங்கள் இல்லை எங்க கொஞ்சம் ஒன்று சொன்னா நாங்கள் இப்போ அச்சப்பட்டு அரியண்டப்பட்டால் எங்களுக்கு எங்களுக்கு கண்டிப்பா தின்ன வைப்பாங்க. அப்படி கன விஷயங்கள் இருக்குதுன்னா எங்களுக்கு சொல்பு இந்த சொல்புத்தி நாங்கள் இப்ப அதை விட்டுட்டோம், அதை இதா சொன்னா விட்டுட்டேன். இப்ப நான் சொல்புத்தி ஒன்று சொல்லியாக்க எங்களுக்கு அப்பா அம்மா சொன்னதுகள், ஆசிரியர் சொன்னது, கோயில்ல போனால் ஒரு ஐயர்மார் சொல்ற தேவாரம், அந்த ஒழுங்குமுறை ஒழுக்கம் இதுகள், வெள்ளிக்கிழமை டயல் செய்யலாம், வீட்டை கழுவணும், தலை முழுகணும், சப்பாத்தா செப்பாத்த செருப்புண்டான வெளியில வைக்கணும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்த முறையின்படிதான் நாங்கள் வாழ்றோம். இது சொல் புத்தி தான் எங்களை எப்பவும் கொண்டு வழி நடத்தும். இப்ப இப்ப நாங்கள் சொந்த புத்தி அவையிலும் முன்னாடி நாங்கள் போனால் ஒரு 10 ரூபா காசு கொண்டு போறோம், பருப்பும் இந்த கீரையும் வேண்டோம் என்று போறோம் கடைக்கு. எங்களோட காசு நாங்கள் எங்களுக்கு துணிவா போறோம் என்றால் இந்த சொந்த புத்தியில போறோம் என்று சொன்னா அங்க 12 ரூபாய்க்கு நல்ல கேக்கு போடுறது, இதுக்கு முதல்ல ஆக்களோட சாப்பிட்ட கேக்கு நல்ல கேக்கு, அது எங்களுக்கு விருப்பமான கேக் என்றால் அந்த கேக்க வேண்டோமோ சொந்த புத்தியில நீங்க போன மாதிரி கீரையும் பாலையும் மணி கொண்டு வர போறீங்களோ சொல்லுங்க. அப்போ அந்த ஆசைப்பட்ட அந்த கேக்கே மடிப்பீங்களானே? அப்ப வெறுப்பையும் வெறுப்பும் வெறுப்பும் வேண்டாம்ன்றது இதையும் காட்டுறது மனம். அப்ப உங்களோட சொல்புத்தின நீங்க உங்களோட மனசின்படி நீங்க சொல்புத்தியில போறீங்க. பாலையும் கீரையும் மணி கொண்டு வரணும். அப்ப அந்த மனம் சொல்லுது இதை இந்த கொண்டு போனோம், இதை வேண்டி கொண்டு போனோம்டா நாளைக்கு நாங்கள் டீயோட குடிக்கலாம். அப்ப நீங்களும் ஒரு சொல்லோட நடக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு சொல்புத்தியோட நடக்கிறீங்க. அப்ப பேர் சொல்றது நாங்கள் சொந்த புத்தியில நடக்கிறோம், நான் என்றுதான் காலால் எல்லாரும் காலால் தான் நடக்கிறேன். அது எந்த காலால நீங்க எங்க உழக்குறீங்கன்றதான் முடிவு. சேத்துல உழக்குறீங்களா பிசுங்கான உழக்குறீங்களாடு நீங்கள் தான் பார்த்து செய்யணும். அதான் நான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் சொந்த என்ன சொல்புத்தி தான் உயர்ந்தது. சொல்புத்தி தான் எங்களை கடைஞ்சு மனுஷராக்குது. சொல்புத்தி தான் எங்களை நேர்வழிப்படுத்துது. சொல்புத்தி தான் எங்களை ஒழுக்கத்தை செய்யுது. நாங்கள் இந்த நாளில் வந்திருக்கிறோம். சொல்புத்தியிலே தான் நாங்கள் 12 மணிக்கு போறாங்க எப்படி கதைக்கலாம், எங்கிருந்து கதைக்கலாம், கிச்சன்ல கதைச்சா பக்கத்து வீட்டுக்கு கிளாது, நடுவூமுக்கு கதைச்சா சுழல் கேட்கும் என்று எல்லாத்தையும் நாங்கள் சிந்திச்சு அது எல்லாத்தையும் மோள பண்ணுற மனத்தை நாங்கள் கதைக்கிறோம். அவங்களோட கதைக்கிறது பாடினேன் என்ன செய்த என்ன என்னால முடியும், நான் தான் செய்ய போறேன் தனி எண்ணத்தோட நான் தனி தளம் கொண்டு நடந்தேன்டா நாளைக்கு இந்த வீட்டுல இருக்கலாம் சொல்லுங்க. அப்போ
0: உண்மைதான்
2: எல்லாரும் சொல்லி நாங்கள் அம்மா அப்பா சொன்னது இப்ப நீங்க சொல்றீங்க எல்லாம் ரேடியோல கதை கேட்கறோம் எல்லாத்தையும் கேட்கறோம். அந்த கேக்கைக்கு அதுல உள்ளதான் நாங்கள் மோளை பண்ணி அதை அளந்து அதுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து நல்லதை கட்டும், இப்படி செய்தா நல்லது, இப்படி போட்டா நல்லது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அதை நாங்கள் அதைத்தான் விரிவுபடுத்தி நாங்கள் மனுஷராகி எங்களை வழி நடத்த வைக்கிறது சொல் புத்தி. சொந்த புத்தி ஒருபோதும் எங்களை வழி நடத்த முடியாது. சொந்த புத்தி நடக்கிறேன்னு சொன்னால் அது சொல்ற எல்லாம் போய் அவர்கிட்ட லட்சமாக்கிறது தானே, எவ்வளவு கோடியா இருந்தானே அதாலே அவர் ஒண்ணும் இந்த சொல் புத்தியில போய் கார வேண்டுவனும், இந்த சொல் புத்தியில நான் போய் இந்த வீட்டை பண்றோம், சொல் புத்தியில இதை செய்யணும் சொன்னால் அதுல பொய்யும் இருக்கு களது இருக்கு எத்தனை விஷயம் இருக்குன்றது தெரியாம மாண்டு போட்டு பேருந்து சொல்றதே நான் இவ்வளவு கோடீஸ்வரன் இந்த இப்ப பாத்தீங்க பாலமரத்துகளை நிக்கணும்னு சொன்னால் ஆட்டம் போடல சொல்லுங்க.
0: அதான்
2: சொல்றேன், நான் சொல்றேன் எனக்கு சொந்த புத்தி என்ன சொல் புத்தி தான் எனக்கு சிறந்தது. சொல் புத்தியில இருந்தவ எல்லாரும் நல்ல நிலை நிலையெல்லாம் பாழையினம் சொல் புத்தியில என்றால் அதை மூளை பண்ணி மூளை பண்ணி அது அடித்தளம் இங்க நுனிங்க இதுக்கு என்ன செய்யலாம் இது எப்ப இதற்கு எப்படி அந்த விலையில கொண்டு போகலாம்ட்டு அந்த 10 பேர்கிட்ட கதை கேட்டேன்னா 15 கோடி கேட்டேன்னா அதை நாங்கள் மூளை பண்ணி சிந்திச்சு நாங்கள் எங்களோட மண்டைக்கு எங்களை மண்டைக்கு நாங்கள் போட்டு அதை விரிவு படுத்தி என்ன செய்யலாம் ஓகே ரெண்டு போய் கொடுக்குறோம். இதுதான் புத்திசாலித்தனம் என்ற சொல்றது. இல்லதான் புத்தி இல்லாம போறதெல்லாம் அந்த சொந்த புத்தி சொந்த புத்தியில போறது சொல் புத்தியில போறதெல்லாம் கேட்டு வகுத்து நல்ல மாதிரி போடலாம். ஒரு வீட்டுன்னு சொன்னா வீட்டுக்கோ 6 மணிக்கு மேல கதை போட்டணும் என்றும் தெரியணும். அது போல எந்த நேரம் திறந்த மாதிரி இருக்கலாம் எங்கட வீடு என்று ராட்சியமா இருக்கலாம் என்று சொல்றதெல்லாம் தலக்கணம். அது இதைத்தான் சொல்றேன்னா ஆனா குறையினைக்காங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்.
0: இந்த உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றி நன்றி வணக்கம்
2: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தி என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை நிறுவப்பற்றிக் கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 4 வாரங்களாக இன்றுடன் இடம்பெற்ற இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கும் நேரம் ஆரம்பமாக இருக்கின்றது.

வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா மூளையா மனதா என்ற பட்டிமன்றம் 173வது பட்டிமன்றம் இப்பொழுது தீர்ப்பு வழங்கும் நேரம் ஆரம்பமாகின்றது. முதலாவதாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தி என்ற அணிக்காக பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்த திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் சொல் புத்தி என்ற அணிக்காகவே தனது வாதங்களை வைத்திருந்தார். பெற்றோர்கள் முதலில் எங்களை வழி நடத்துகின்றார்கள், அதன் பின்னோ ஒவ்வொருவராக ஆசிரியர்கள் இப்படி எல்லோரும் ஒவ்வொருவராக சொல்லுகின்றார்கள். ஒருவரும் தேவையில்லை என்று யாருமே சென்று விடுவதில்லை. ஏன் எல்லாரும் அணைக்கப்பட்டு ஒரே இதாகத்தான் வாழ்கின்றோம். அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்கின்றோம். வாழ்க்கையில் பயம் இருக்க வேண்டும், அடுத்தவரை பற்றி ஒரு மதிப்பு இருக்க வேண்டும், அடுத்தவர் சொல்வதை கேட்க வேண்டும். இப்படித்தான் காதல் இவைகளையெல்லாம் செல்லும். மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு நடக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் சொல் புத்தியாக இருந்தால்தான் எங்களது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தர வேண்டிய தர இருக்கும். இல்லை என்றால் எத்தனையோ பேர் நின்று நீதிமன்றங்கள் இருக்கின்றார்கள், ஆலோசனை மையங்களுக்கு எல்லாம் செல்கின்றார்கள், அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்கின்றார்கள். இதெல்லாம் சொல் புத்தியால் தானே வருகின்றது. இதனால் தான் அவர்கள் சரியான முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்று திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி ஜெயநடேசன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது படிப்பு கூட திரும்ப திரும்ப சொல்வதாகத்தானே எங்கள் மனதில் ஏறுகின்றது. தனியே செய்ய முடியாத பல வேலைகளை மற்றவர்களிடம் கேட்டு சொல் புத்தியால் தானே நாங்கள் செய்கின்றோம். அனுபவத்தினால் பலவற்றை சொல்லித் தருகின்றார்கள். புத்தி இல்லை என்று திருத்தப்பட்ட எடிசன் கூட பின்னாளில் மாபெரும் சாதனைகளை செய்திருக்கின்றார்கள் தானே. தாயின் சொல் புத்தியால் தானே உலகம் வியக்கும் விஞ்ஞானியாக அவர் உருவெடுத்தார். இப்படி எத்தனையோ பேர்களை அப்துல் கலாமிலிருந்து எத்தனையோ பேர்களை நாங்கள் கேட்கலாம். அவர்கள் திரும்ப நாங்கள் அவைகளை கேட்கும் பொழுது அவர்கள் சாதித்த எல்லாம் கேட்கும் பொழுது சொல் புத்தியாத்தானே அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுத்து எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார் என்று திருமதி ஜெயநடேசன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி ராதா அவர்கள் சொல் புத்திதான் ஒரு விழிப்புணர்வை தரும். கண்களை மூடிக்கொண்டு முட்டிக்கொள்ள முடியாது, வாழ்க்கையை சீரமைத்து வாழ முடியாது, கடவுள் வழிபாடு கூட கிடையாது. சொல் புத்தியில் வாழ்வதால் தான் நாங்கள் ஒரு வீடு வாங்குவது அல்லது சொல் புத்தியைத்தான் நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக்கள் நிறுத்தி எங்களை வைத்திருக்கின்றோம். நிமிந்து நிற்பதற்கு சொல் புத்தியை தான் இருக்கின்றது. கஷ்டத்திலும் சொல் புத்தியை தானே நாங்கள் கேட்கின்றோம். எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தது மற்றது கலைஞர்களுக்கு நடிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இயக்குநர்கள் தான் அவர்கள், நடித்துட்டு போகிறார்கள் இயக்குநர்கள் தான். அப்போ அந்த அப்படியானவர்கள் சொல்வதை கேட்பதால் தான் அவர்கள் இன்று உயர்ந்திருக்கின்றார்கள். நில் கவனி செல் என்று சொல்லுகின்றோம், நூல்கள் வாங்குகின்றோம். அதை கேட்டு சொல் புத்தியால் நாங்கள் அதனால் பல பிரயோசனங்கள் அடைகின்றோம், பல முன்னேற்றங்கள் அடைகின்றோம். எமது முடிவு நாங்களே எடுப்பதென்றால் அது தலைக்கிரமாகத்தான் இருக்கின்றது. எவ்வளவுதான் செய்தாலும் நிலைநிறுத்துவது எங்களது சொல் புத்தியே தான் இருக்கின்றது. சொல் புத்தி தான் திராசு போல, ஒரு தராசு போல இருக்கும். தயிர் மாதிரி கடந்தெடுத்து மனிதராக்குவது சொல் புத்தி தான். அடிபட்டு விழுவது சொந்த பத்தத்தில் அகங்காரம் ஆணவம் இவைகளெல்லாம் சொல்வளை கேட்காமல் தெரிவதால் தானே வருகின்றது. இவைகள் எல்லாம் கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன பாதையை மறந்து போகலாமா, இப்படி தனது பாடல்கள் கூட சொல்லியிருந்தார். சொல் புத்தி கேட்க வேண்டும், அதுவே வழி நடத்தும். சொந்த புத்தி அது ஒரு குட்டை மாதிரி சின்ன, அது கல் விழுந்தாலும் கலங்கும், கால் பட்டாலும் கலங்கும். ஆனால் நாங்கள் எல்லோரும் சொல்வதையும் கேட்டு நடப்பதுதான் நீண்ட காலம் நிலைத்திருக்கின்றோம். இடியன் மாட்டுக்கு புல் போட்ட மாதிரி இருக்க வேண்டும், பேச்சிலே ஒரு முறை இருக்க வேண்டும். அது அவையெல்லாம் பெற்றோர் தந்த ஒரு அறிவுரையாகவே இருக்கின்றது. அந்த சொல் புத்தியை கேட்டு நடந்ததால் தான் நாங்கள் மனிதராக இந்த நாட்டில் இந்த உலகில் மற்றவர்களுடன் அன்பாக பாசமாக உறவாக வாழ்கின்றோம். நாங்கள் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியே என்று திருமதி ராதா அவர்களும்
தொடர்ந்து சொல்புத்தி என்ற அணிக்காக தனது வாதங்களை வைத்திருந்த இரா சந்திரசேகரம் அவர்கள் சின்ன வயது, மாதா, பிதா, குரு, தெய்வம், இவைகளை எல்லாம் சொல்லுகின்ற 190 விதமான குடும்பங்கள் நிலைப்பதற்கு சொல்புத்தி தானே காரணமாக இருக்கின்றது. நல்லது கெட்டது, கணவன் சொல்வதை மனைவி கேட்க வேண்டும், மனைவி சொல்வதை கணவன் கேட்க வேண்டும், ஏன் மற்றவர்கள் பெரியோர்கள் சொல்வதை சிறியோர்கள் சொல்வதை ஒருவர் கேட்டு நடப்பதால் தானே சரியான முடிவுகளை தருகின்றது. அவைகள் சொல்புத்தியாக தானே வருகின்றது. இவைகளை கேட்காம விட்டு விட்டால் பிரிவு வருகின்றது. தாய் சொல்லை தட்டாதே என்றெல்லாம் சொல்கின்றார்கள். கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், நிகழ்ச்சிகள், ஏவல் பேய் கூறிய பிடுங்கியது என்று சொல்வார்கள். இப்படி மற்றவர்களது

இவ்வளவு மன வேதனைக்குள்ளாக எல்லாம் செல்கின்றார்கள். சொல்புத்தியை கேட்பதால் ஒரு நிறைவான வாழ்க்கை வருகின்றது, சொல்புத்தி சரியான முடிவுகளை தருகின்றது என்று இரா சந்திரசேகரம் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது ஒரு சாப்பாடு அவரவர்கள் சாப்பிடுவார்கள், சுவைகள் பலவிதமாக இருக்கலாம், ஒரு கார் ஓடலாம், 5 பேர் இருக்கின்றார்கள். சொல் புத்தியை எல்லோரும் கேட்கின்றார்கள், சாப்பாடு சுவையாக இருப்பதென்றது அடுத்தவருக்கும் சொல்கின்றார்கள். அது மாதிரி என்ன விடயத்தை சொன்னாலும் அடுத்தவர்களிடம் பயந்து கொள்கிறார்கள், அவர்கள் சொல்வதை கேட்கின்றார்கள். இப்படி அவர்கள் சொல் புத்தியை கேட்கின்றார்கள். இல்லையேல் அங்கு விபத்து தான் அல்லது வேண்டாத நிகழ்வு தானே நடக்கின்றது. ஆகவே வாழ்க்கையில் சரியான முடிவுகளை சொல்புத்தி தானே தருகின்றது. இலங்கையிலிருந்து எப்படி வந்தவும் நாங்கள் வீடு வாங்கியிருக்கின்றோம், 4 பேரை கேட்டுத்தானே அவைகள் எல்லாம் செய்திருக்கின்றோம், 4 உறவுகளை நாங்கள் இங்கு அழைத்திருக்கின்றோம், இவைகளெல்லாம் ஒரு சொல்புத்தியால் தானே நாங்கள் இவைகளையெல்லாம் செய்திருக்கின்றோம். ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் கூட அவர்களது சொல்புத்தியை தானே கேட்கின்றோம், கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, அரசாங்கம் கூட சொல்புத்தியை தானே சொல்கின்றது.

சொல்வழி கேட்காததால் பலர் இன்று தண்டனைகளை அனுபவிக்கின்றார்கள். சொல்புத்தி கேட்டும் பயணத்தில் பல பேர் சிந்தனைகள் விரிவடைகின்றது. இன்று நாங்கள் நவிக்கோ இல்லாமல் கூட ஒருடம் செல்ல முடியாமல் இருக்கின்றது. இவைகளெல்லாம் அவை சொல்வதை கேட்டுத்தானே செய்கின்றோம். எல்லா சடங்குகளிலும் கோவில்கள் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் எல்லாவற்றையும். பிள்ளைகள் சொல்வதை கூட நாங்கள் கேட்டுத்தானே நடக்கின்றோம். விமானத்தை கூட நாங்கள் சொல் புத்தி சொந்த புத்தியில் பறக்க முடியாது, போக முடியாது. எறும்புக்கு மூளை இருக்கின்றது, எறும்பு அது செல்லுகின்றது, என் சின்னஞ்சிறு வெற்றிகை மூளை இருக்கின்றது. ஆனால் அவர்கள் எல்லாம் அவைகள் எல்லாம் கூட்டமாக சொந்த புத்தியினூடாகத்தானே நடக்கின்றது. ஆகவே சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியே என்று. பாலேந்திரா அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருவாளர் செல்வன் அபிவர்தன் அவர்கள், மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம், ஒரு தூக்கணாங்குருவி கூட எப்படி அது கூடு கட்டுகின்றதை மற்ற குருவிகளிடமிருந்து பார்த்து கற்றுக்கொள்கிறது, மற்ற தனது சக குருவிகளிடமிருந்து கற்றுக்கொள்கின்றது. அறிவு இவைகளை எவ்வளவும் எந்த எத்தனை இதாகவும் காலம் கூடி வாழ்வதற்கு குஞ்சு பொறிப்பது இவைகளை எல்லாம் மற்றவர்களிடம் இருந்து சொல் புத்தியால் தானே கேட்டு அவைகள் முடிவெடுக்கின்றது. ஒரு நரேந்திரனை விவேகானந்தர் ஆக்கியது, மோகனதாசை மகாத்மா காந்தி ஆக்கியது, இவைகள் எல்லாம் எப்படி ஒரு சொல் புத்தியால் தானே. தூக்க மருந்தினை போன்றவர் பெற்றவர் என்ற அருமையான பாடலை கூட இதற்கு உதாரணமாக பாடியிருந்தார். சிறப்பாக பயின்று சீராட்டி பாராட்டி எப்படி வளர்க்கின்றார்கள், ஒரு சொல் புத்தியால் தானே பிள்ளைகளை கூட வளர்க்கின்றார்கள். ஆதியில் மனிதன் கல்லாயுதம் இவைகளை எல்லாம் செய்தான், தப்பிக்க பல பொறிமுறைகள் நெறிமுறைகளை இவைகளை எல்லாம் செய்தான். சிக்கி முக்கி கல்லிலிருந்து எப்படி அவன் நெருப்பு எல்லாம் எடுத்தான், இவைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தது எது, ஒரு சொல் புத்தி தானே என்று திரு செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்களும்.

தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி பாரதி அவர்கள் காசிநாதர் என்ற பாரதியின் கவியோடு தனது வாதங்களை ஆரம்பித்திருந்தார். ஐயன் வள்ளுவனார் இவர்கள் எல்லாம் சொல் புத்தி கேட்டுத்தானே நாங்கள் நடக்க வேண்டும். மாதா பிதா குருதெய்வம் இவைகள் உறவுகளின் சொல் புத்தி தானே. ஆலோசனை இன்று வரை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று வரை எங்கு எவருக்கு ஆலோசனை சொன்னாலும் அதை கேட்டு அதன்படி தானே நாங்கள் முடிவுகளை எடுக்கின்றோம். அவைகளை நாங்கள் மனதில் போட்டு மனதில் பலவிதமாக ஆராய்கின்றோம். நாங்கள் செய்வது சொல்வது அல்லது பேசுவது தவறா இது என்று அடுத்தவர்களிடம் நாங்கள் கேட்டுத்தானே அதை பற்றி ஆராய்ந்து அனை நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்கின்றோம், பலப்படுத்திக் கொள்கின்றோம்.

ஆசிரியர் அறிஞர்கள் இவர்களது சொற்களை இவர்களது செயல்களை நாங்கள் கேட்பதால் மனது விரிவடைகின்றது. சாதாரணமாக ஒரு பயணம் கூட செய்ய முடியாமல் இருக்கிறது. முகநூல் இவர்கள் ஒரு புத்தி சொல்லலாம், ஆனால் புத்தகங்கள் இவைகள் தமிழ் அறிஞர்களின் உரைகள் இவைகள் சொல்வதால் எங்களது முடிவுகள் நாங்கள் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இவைகள் எங்கள் வாழ்க்கையில் சொல்புத்தியே காரணமாக அமைகின்றது என்று திருமதி பாரதி அவர்களும். தங்களது வாதங்களை வைத்திருந்தார். இவர்களது கரங்களையும் முருகப்பற்றி கொண்டு தொடர்ந்து வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக திருமதி குணநாய வசதி அவர்கள் தனது வாதங்களை ஆரம்பித்திருந்தார். மனிதராக பிறந்தால் ஏதாவது ஒரு புத்தி தேவை. அனுபவத்தின் ஊடாக வருவதுதானே சொந்த புத்தி. தைரியம் வேண்டும், முழு பொறுப்பையும் ஏற்கின்றோம், தப்பிக்க முடியாது. சாதனை படைத்த யாரும் சாதனையாளர்கள். சமயோசித புத்தி வேண்டும். கார் ஓட்டுவதிலிருந்து ஊருக்கு உபதேசம் செய்வது 1000 பேர் வருவார்கள், ஆனால் ஒரு வைரத்தை போன்று பிரகாசிக்க வேண்டுமென்றால் சொந்த புத்தி தேவை.

பல பல சாதனையாளர்களை எடிசன் போன்றவர்கள் எல்லாம் உதாரணமாக தனது வாதங்களோட வைத்திருந்தார். ஜிபிஎஸ் காட்டுவதை விட அதற்கு வழி சொல்ல தெரியும், ஆனால் தெருவில் இருக்கும் அல்லது வீதியில் இருக்கும் குழிகளை சொல்ல முடியுமா? எத்தனையோ தவறான பாதைகளை கூட அது காட்டியிருக்கின்றது. படிக்க சொல்வது அம்மா, ஆனால் படிப்பது நாங்கள் தான். இப்பவும் சொந்த புத்தியே சரியான முடிவுகளை தரும் என்று திருமதி குணநாய வசதி அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, தாய் தந்தையர் நண்பர்கள் இவைகளை எல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்தால் எங்களது சொந்த புத்தியின் ஊடாகத்தானே நாங்கள் செய்கின்றோம். இவரை கேட்டாலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் இந்த உலகில் எங்களது சொந்த புத்தியால் தானே நாங்கள் செய்கின்றோம். சுயநலத்துக்காக பலரும் பலவற்றை சொல்வார்கள், தங்களது புகழ் கௌரவங்களுக்காக மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வார்கள், ஆனால் அவர்கள் கூட தங்களது வாழ்க்கையில் அவைகளை கடைப்பிடிக்க மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களது சொந்த புத்தியை சொந்த புத்தியால் தான் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கின்றார்கள். அதுதான் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்று திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருவாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, கனடா டொரண்டோவில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினார். அந்த பிள்ளைகள் சொல் புத்தி கேட்டு மற்றவர்கள் ஆச்சரியம் இதுகளுக்கெல்லாம் சென்று தங்கள் வாழ்க்கையை அழித்து விடுகின்றார்கள், போதை பழக்கங்களுக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இவைகளை எல்லாம் சொல் புத்தி கேட்டு செய்கின்றார்கள், ஆனால் சொந்த புத்தி அவர்களுக்கு இருக்குமானால் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம், சரியான முடிவுகளை எடுக்க தொடங்கிவிடுகிறார்கள். அதற்கு அவர்களது வயது, அவர்களது அனுபவம், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இவைகளை எல்லாம் அவர்களுக்கு பெரிய தீங்குகளை விளைவித்திருக்கின்றது. ஏன் குடும்பத்தில் தகப்பன் மகன் கௌரவமாக வாழ்ந்தவர் கூட தனது மகன் மருமகளின் கதை கேட்டு கெல்லர் காவுக்கு, அதாவது பேஸ்மெனுக்கு போய் அங்கு சாப்பாட்டுக்கே மற்றவர்களிடம் கையெழுந்த நிலை வருகின்றது? இதற்காக சொந்த புத்தியால் அவர் நடக்க முடியாமல் போனதால் தானே? கூட்டு குடும்பம், தாய் தகப்பன் இவைகளது முரண்பாடுகள் வருகின்றது. இப்போது எல்லாவற்றையும் விட அடித்தளத்தில் வாழ்ந்தாலும் நண்பர்கள், வியாபாரம், இவைகளை எல்லாம் பல இடத்தில் தோற்று போகிறது. காரணம் என்ன? அவர்களது சொந்த புத்தி இல்லாமையால் தானே. கேட்காமல் சொந்த புத்தியால் தான் பலரும் சரியான முடிவுகளை எடுக்கலாம் தருவது என்று திருவாளர் குணம் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், சொந்த புத்தியால் தானே எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டும், சொல் புத்தி ஒன்றுக்கும் உதவாது, சொந்த சொல் புத்தியால் நாங்கள் எதையுமே சாதிக்க முடியாது, எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது, ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ வேண்டும், ஆனால் சொந்த புத்தி இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களும் தொடர்ந்து இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, எல்லாம் அறிவுரைகளாகத்தானே இருக்கின்றது, மாதா பிதா குரு தெய்வம் என்று எங்களுக்கு ஊட்டினார்கள். பிறந்த நாள் தொடக்கம் சொல் புத்தியால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், திருக்குறள், அறிஞர்கள், இவைகளை எல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு விவேகம் வருகின்றது, இவைகளை எல்லாம் சொந்த புத்தியால் தானே வருகின்றது. எமக்காக எம்மை சீரழிப்பதற்காக எத்தனை பேர் காத்திருக்கின்றார்கள். திருமணத்தில் கூட பல புத்திகளை கூறுகின்றார்கள். மனித வாழ்க்கையை சீரழித்து போகாமல் எங்களை எல்லாம் சிந்தனைகளை சரியாக்குவது சொந்த புத்தியே. எப்படி வாழப்போகின்றோம்? திருமணம் பலரும் நடத்தி வைக்கின்றார்கள், மனைவி பிள்ளை இவைகளை என்றெல்லாம் வரும்பொழுது அது என்னுடையது, எனக்கானது என்று அவர்கள் ஒரு சொந்த புத்தியில் தானே அவர்கள் அதை நடத்துகின்றார்கள், அவர்களை நினைக்கின்றார்கள். ஆகவே வாழ்க்கை என்ற ஒன்று வரும்போது சொல் வாதங்களாக மாறி கருத்துக்களால் மோத வேண்டும். தத்துவ ஞானிகள் வாழ்க்கை நெறிகளை தந்தார்கள், போராடினார்கள். அவர்கள் தந்த பாடங்கள் உண்டாக சரியான முடிவுகளை எடுப்பது சொந்த புத்தி தான். சொந்த புத்தியில் தான் பலர் வாழ்கின்றார்கள். சொல் புத்தியால் பலர் மயங்கி இருக்கின்றார்கள், வாழ்க்கையை சீரழித்திருக்கின்றார்கள். வாழ்க்கை ஒரு கத்திமுனை போன்றது, முடிவு எடுப்பது நாங்களாகவே இருக்க வேண்டும் என்று
திருவாளர் ஜேசுதாசன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி பிலுமினா ஆண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது சுய சிந்தனை தேவை, கேட்பவருடனும் கேட்பவர் கேட்பவர்களுக்கு தெரியாது என்ன என்று வழி கூட சொல்ல மாட்டார்கள். சரியான முடிவு சுய சிந்தனையாகத்தான் இருக்க வேண்டும், கட்டாயம் யோசிக்க வேண்டும். சொல் புத்தி கேட்டால் நாங்கள் எப்படியெல்லாம் அலைந்து திரிவோம். ஆகவே எங்களது பிள்ளைகள் கூட சொந்த புத்தியில் தான் அவர்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். இம் அறிவை நாங்கள் பயன்படுத்த சொந்த புத்தியே என்று திருமதி பிலுமினா அண்ணன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி லாலா ரவி அவர்கள் சொந்த புத்தி தானே, நல்லது செய்யும் போது நல்லது மாதிரி நடித்து படிகுழியிலே எத்தனை பேர் தள்ளிவிடுகின்றார்கள், தள்ளி விட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை சொல்வார்கள். நாங்கள் கற்றபடி ஒழுகுவதில்லை, ஆனால் ஒரு சொந்த புத்தி இருந்தால் சரியான பாதையை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோம். அது ஆன்மாவின் குரலாக இருக்கின்றது. தலைவனாக இருப்பது கூட உத்தியோகம் கூட எப்படி நாங்கள் உள்வாகின்றோம், வெளிப்படுத்துகின்றோம், இவைகள் ஒரு சொந்த புத்தியால் தானே இவைகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஞானிகளை கூட ஞானியிடம் கூட ஒரு சீடன் ஒருவன் பட்ட விடயத்தை கூட தெளிவாகவே கூறியிருந்தார். இரவல் புத்தி நீண்ட நேரம் கூட வராது, சரியான முடிவுகளை அடுத்தவரிடம் எடுக்க முடியாது, சொந்த புத்தி தான் என்று திருமதி லாலா ரவி அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை இறுதியாக வைத்திருந்த திருமதி மோகன் சுரவி அவர்கள் ஒரு குழந்தை பருவம் பாடசாலை அவைகளெல்லாம் ஒரு சொல் புத்தி இல்லை, அவைகள் எல்லாம் ஒரு கடமையில் ஒரு வைத்தியரை போய் சொல்வது, எனக்கு வருத்தம் என்பது சொல்வது, அவர் கூடாதவர், அவர் சரியில்லை வைத்தியர், அப்படியெல்லாம் சொல்வது எல்லாம் இல்லை. வலி எங்களுக்கு தானே இருக்கின்றது, நாங்கள் தானே அதுக்குரிய முடிவுகள் எடுக்க வேண்டும். சொந்த புத்தி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அனைவரிடமும் ஆலோசனை சொல்வார்கள், ஆலோசனையை நாங்கள் கேட்கலாம், ஆனால் உள்வாங்குவது நாங்கள் தானே. ஒரு விடயத்தை வாங்குவது விற்பது இவைகள் பலர் பல கதைகள் சொல்வார்கள், ஆனால் அவைகளை செயல்படுத்துவது நாங்களாகத்தான் இருக்க வேண்டும். சொந்த புத்தி தான் இவைகளுக்கெல்லாம் தீர்வாக அமைகின்றது, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருகின்றது. கேட்பவர்கள் அனைவருமே ஒருவருமே முன்னேறவே முடியாது, நாங்கள் இப்படித்தான் செய்து முன்னேறுவோம் என்று அவர்கள் ஒரு சொந்த புத்தியில் அவர்கள் செய்யும் பொழுது அதில் வரும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவைகளை அவர்களால் தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தவர் மீது பழி சொல்லாமல் தானே தனது முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நாங்கள் சிறந்து விளங்கி சிறந்த முடிவுகளை தருவது வாழ்க்கையில் சொந்த புத்தி என்று திருமதி மோகன் சுரபி அவர்களும் தனது வாதங்களை வைத்திருந்தார்கள்.

இரண்டு பக்க வாதங்களையும் நாங்கள் உள்வாங்கிய பின்னர் சொல் புத்தி என்று சொல்லும் பொழுது பிறர் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது அவர் சந்தித்ததை நான் சந்திக்க வேண்டாம் என்ற பாதுகாப்பை தருவதாக இருந்தாலும், அனுபவம் இல்லாத இடத்தில் அது வழிகாட்டுவதாக இருந்தாலும், பிறருடைய சூழ்நிலையை நம்முடைய சூழ்நிலை போல் இருக்காது என்று சொல் புத்தி சொல்கின்றது. அப்படி அவர்கள் தங்களது வாதங்களை வைத்திருந்தாலும் சொந்த புத்திக்கின்ற அணிக்காக வாதம் வைத்திருந்தவர்கள் எங்களது அனுபவம் சிந்தனை சூழ்நிலை ஆகியவற்றை நாங்கள் தானே முடிவெடுக்க வேண்டும். எமது வாழ்க்கைக்கு ஏற்ற முடிவை நாங்கள் தானே எடுக்க அது உதவுகின்றது. அனுபவம் குறைந்தால் தவறான முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் சொந்த புத்தியால் நாங்கள் சொல் புத்தியை கேட்டாலும் சொந்த புத்தியால் சிந்திக்கின்றோம், அனுபவத்தால் இவைகளை முடிவு செய்கின்றோம் என்று நாங்கள் இரண்டு பக்கமும் சம அளவில் தங்களது எங்களது வாதங்களை அவர்கள் வைத்திருந்தாலும் சொல்புத்தி என்பது பிறர் கூறும் அறிவுரை, அனுபவம், எச்சரிக்கை, கருத்து இவைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். இந்த தொழிலில் அவசரமாக முதலீடு செய்யாதே, அதில் நான் நஷ்டப்பட்டேன், இது ஒருவரின் அனுபவத்திலிருந்து வெளிவரும் சொல் புத்தியாக இருக்கின்றது. அதை கேட்பதால் நாம் அந்த தவறை நாமே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் குறைகின்றது. ஆனால் சொல் புத்தியில் பெரிய பலமாக இருப்பது பிறர் அனுபவத்தை நமது அனுபவமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அனைவருடைய அறிவுரையையும் நமக்கு பொருந்தாமல் இருக்கின்றது. ஒருவருக்கு சரியாக இருந்த முடிவு இன்னொருவருக்கு தவறாக இருக்கலாம். ஏனென்றால் சூழ்நிலை, காலம், மனிதர்கள், பொருளாதாரம், திறமை எல்லாமே மாறுபடுகின்றது. சொந்த புத்தி என்பது ஒருவர் தானாக சிந்தித்து சூழ்நிலை ஆராய்ந்து நன்மை தீமைகளை எடை போட்டு முடிவெடுப்பது. ஒருவர் கூறுகின்றார், இந்த வேலையை விட்டு விடு என்று உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார். ஆனால் உங்களுடைய நிலைமையை முழுமையாக ஆராய்ந்த பின்பு இந்த வேலையை தொடர்வது எனக்கு எதிர்காலத்தில் நல்லதில்லை என்று நான் சொந்த புத்தியாக முடிவெடுக்கலாம். இது சொந்த புத்தி சொல் புத்திக்குரிய வித்தியாசமாக இருக்கின்றது. சொந்த புத்தி என்பது எனக்கு தெரியும், நான் தான் சரி என்று பிடிவாதமாக இருப்பதல்ல, மாறாக கேட்பது, சிந்திப்பது, ஆராய்வது என்று முடிவு செய்தது. ஆனால் இதில் எது சரியான முடிவுகளை தரும் என்று நாங்கள் பார்த்தால், அவர் சொன்னார் நான் அதனால் செய்தேன் என்று வாழத் தொடங்கினால், அதே போல சொந்த புத்தியை மட்டும் நம்பினால் புறர் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள நாங்கள் மறந்து விடலாம். எனக்கு தெரியும், யாருடைய அறிவுரையின் தேவையில்லை என்ற நிலையும் ஆபத்தாகவே இருக்கின்றது. ஆனால் இரண்டிலுமே ஒரு அளவு வேண்டும் என்று தான் இரண்டு பக்க அணியினரும் தங்கள் வாதங்களை வலிமையாகவே வலிச்சேர்த்தார்கள். ஆனால் வாழ்க்கையில் சிறந்த முறை காது கேட்க வேண்டும், மனம் சிந்திக்க வேண்டும், அறிவு ஆராய வேண்டும், அனுபவம் கற்றுக்கொள்ள வேண்டும், புத்தி முடிவு செய்ய வேண்டும். அதாவது புத்தி சொல் புத்தி வழியை காட்டும், சொந்த புத்தி தான் வழியை தேர்ந்தெடுக்கும். இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது சரியான முடிவு என்பது நண்பன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வது கொள்வதல்ல, அவன் சொல்வதை நிராகரிப்பதும் இல்லை, அவனுடைய அனுபவத்தை ஒரு தகவலாக எடுத்துக்கொண்டு எங்களது சூழ்நிலைக்கு பொருந்துகின்றதா என்று ஆராய்வதுதானே புத்திசலித்தனமாக இருக்கின்றது. சொல் புத்தி அனுபவத்தை செய்கின்றது, சொந்த புத்தி வந்த அனுபவத்தை பயன்படுகின்றது. பிறர் சொல்வதை கேட்காதவன் அனுபவத்திலேயே கற்றுக்கொள்கின்றான், தன் புத்தியை பயன்படுத்தாதவன் பிறர் அனுபவத்திலேயே வாழ்கின்றான். ஆனால் சரியான முடிவை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற கேள்விக்கு இரண்டு பக்க அணியினது வாதங்களை பார்க்கும் பொழுது இரண்டும் என்று இலகுவாக சொல்லிவிடலாம். ஆனால் இறுதி முடிவை சொந்த புத்தியால் தான் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அறிவுரை பிறருடையது, வாழ்க்கை நம்முடையது. ஆகவே வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியே, சொந்த புத்தியே, சொந்த புத்தியே என்று கூறி இந்த பட்டிமன்றத்துடன் இதுவரை நேரமும் இணைந்திருந்தவர்களுக்கும் பட்டிமன்றத்தில் இரண்டு அணிகளுக்குமாக வாதிட்ட அனைவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு இந்த பட்டிமன்ற தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன்

இத்துடன் தியேட்டர் தமிழொலியின் அனைத்து நேரத்திலும் இன்றைக்கு வருகின்றன. மீண்டும் நாளை காலை பக்தி பாமாலைகள் ஆரம்பமாகும் வரை சிங்கப்பூரிலிருந்து ஒலிக்கும் ஒலி 96.8 இப்பொழுது முதல் கேட்கலாம். இன்று இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் நலமான வளமான நாளாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சபாகேஸ்வரன். நன்றி, வணக்கம்.

0: am singing.
1: Duet பாட்டிலிருந்து பாடலை கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் டி கே கலா பாடிருந்தாங்க அந்த பாடலை. ஏ ஆர் ரஹமான் சில பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்
2: ரவிஜி
1: சஜினி.
2: ரவி, 11 வயசு ஒரு பெண்மணி, ரொம்ப சிறிய, ஐ மீன் 11 வயது சிறுமி, அவங்க தான் உலகத்திலேயே ஆக இளமையான பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய பேர், அந்த பேரை சொல்லுங்களேன்,
2: போதனா சிவநந்தன்.
1: கேட்டோனே தெரியுதுல, ஒரு தமிழ் சிறுமி பிரிட்டன்ல செஸ் விளையாட்டு போட்டியில பிரமாதமான சாதனைகளை படிச்சுட்டு வராங்க இல்லையா?
2: ஆமா, அதாவது உலகத்திலேயே வந்து ஆக இளமையான ஒரு பெண் கிராண்ட் மாஸ்டர், ஒரு மகளிர் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த சாதனையை இவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரவி. 11 வயதுல நான் வந்து தொடக்கப்பள்ளி 5 வகுப்புல இருந்தேன். பிஎஸ்எல்இக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இவங்க வந்து பாத்தீங்களா, சாதனை படிச்சிருக்காங்க.
1: நிச்சயமா பாராட்டியே ஆகணும். அது ஒரு தமிழ் சிறுமி அப்படின்னு சொல்லும் போது, செஸ் அப்படிங்கறது தமிழ்ல சதுரங்கம் அப்படின்னு அழைப்போம் இல்லையா? இந்த போட்டியில நீங்க எப்பயாவது களம் இறங்கிருக்கீங்களா?
2: களம் இறங்கினது கிடையாது ரவி. ஏன்னா எப்படி வந்து ராணி ராஜா எல்லாம் செயல்படுறாங்கன்னு அது புரியறதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. ரொம்ப குழப்பமா இருந்துச்சு, அதனாலயே அந்த பக்கமா போறது கிடையாது. ரொம்ப சுலபமா அந்த டம் விளையாட்டு இருக்கும் இல்லையா, அதை நான் விளையாண்டு
1: போயிருவேன்.
2: நீங்க களம் இறங்கிருக்கீங்களா?
1: இல்ல, நான் விளையாடுறது கிடையாது. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், அது சரியா புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு தெரிந்த இருவரை பத்தி நான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். சதுரங்க போட்டி எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தாரு. அவங்க பேர் நான் சொல்ல போறது கிடையாது சரியா? ஏ பி வச்சுப்போம்.
2: சரி,
1: ஏக்கு தான் போட்டி நல்லா தெரியும்.
2: சரி,
1: ஏ பிக்கு சொல்லி கொடுக்கறாரு. பி அதை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏ கூட விளையாடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பி ஜெயிச்சிடுறாரு. சொல்லி கொடுத்தது ஏ, ஆனா பி ஜெயிக்கிறார். சரி பரவாயில்ல. தொடர்ந்து ஏ, நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பி ஜெயிச்சுக்கிட்டே வராரு. நானும் பாக்குறேன்,
2: என்ன சொல்றீங்க, ஏக்கு தானே தெரியணும் எப்படி வந்து.
1: சத்தியமா எனக்கு புரியல. அந்த இடத்துல உட்காந்து நான் பாக்கும்போது யோசிச்சேன், நான் தப்பா பாக்குறேன்னா, இல்ல நடக்கிறது தப்பா இருக்கா? சொல்லி கொடுத்தாலே, சொல்லி கொடுத்தத விட நல்லா விளையாடலையே, இது புரியலையே எனக்கு. அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, அதுதான் சதுரங்க போட்டி. யாரு சொல்லி கொடுக்கறாங்க, யாரு கத்துக்கிறாங்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. யாரு போட்டியில நல்லா சிந்திச்சு செயல்படுறாங்க, அதுதான் சதுரங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமா, அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கும் இந்த. ஆமா, அந்த யுத்திகளை வந்து நம்ம நல்லா கையாளணும். அத வந்து எப்படி நம்ம இந்த ஒரு காய நகத்தினா அடுத்த 5 காய்களை எப்படி நகத்தணும் அப்படிங்கற அந்த அந்த சிந்தனையோட நம்ம செயல்படணும்.
1: இல்லனா வேடிக்கைனா, சில பேருக்கு சதுரங்கம் விளையாட தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில சதுரங்கம் விளையாடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க எனக்கு தெரியும். சில பேரை காயா பயன்படுத்துவாங்க, சில பேர் இங்க நகத்துவாங்க, சில பேர் அப்படி கொண்டு வருவாங்க.
2: எப்படி நகத்துனா எப்படி என்ன வேலை நடக்கும் அப்படின்னு வேற செல்வாங்க.
1: உங்களுக்கும் அப்படி சில பேர் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு.
2: தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. வாழ்க்கையில
1: வாங்கிருக்கீங்க நீங்களும்.
2: ஆமா, நம்ம நேயர்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா?
1: அப்படிப்பட்ட நபர்களை பத்தி நீங்களும் சொல்லலாம், தப்பே கிடையாது. பேர் மட்டும் சொல்லிடாதீங்க சரியா? அடுத்தடுத்து உங்களுக்காக பழைய பாடல்கள் வரப்போகுது.
2: ஆமா, இந்த விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடல்ல விரும்பி கேட்டிருக்காரு ரமணி. தேனிலவு திரைப்படத்துல இருந்து ஏ.எம். ராஜா கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக அடுத்து இடம்பெறுகிறது.
1: நம்ம நேயர்கள்லாம் ஒரு மாதிரி சிங்க்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். காரணம், இன்னைக்கு அடுத்தடுத்து வரப்போறது எல்லாமே ஏ.எம். ராஜா பாடல்கள்.
2: ஆமா,
1: அந்த வரிசையில தேனிலவு படத்துக்கு பிறகு ரங்க ராட்டினம், அந்த படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. ஏ.எம். ராஜா எல்லா ரீஸ்வரி பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு சரவணன். இன்னைக்கு எங்களோட ஓலி 9:68
2: கேட்டாலே பரவச.
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா?

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜினை
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங். அழையுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏர்கோன் .com.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: ஒரு கண்ணம்மா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஏ எம் ராஜா பி சுசிலா பாடியிருந்த இந்த பாடலை கார்த்திக் விரும்பி கேட்டிருந்தாரு.
1: என்ன தவம் செய்தேன் பரிசு இந்த பாடலை கேட்க போறீங்க?
0: செல்லும் பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.
3: காலை வணக்கம் ரவி சஜினி. சரிங்க, அந்த சதுரங்க கேவை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் ஆகும் வருது. எனக்கு அந்த பிளாட்டை சொல்லி கொடுத்ததே வந்து, நான் வந்து சிறு வயசுல வந்து நைட் லைஃப்ல வேலை செய்யும் போது, அதாவது அந்த அந்த டைம்ல வந்து என்னோட முதலாளி வந்து அந்த அந்த பிளாட்டை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது சொல்லி கொடுக்கும் போது அவரும் வந்து நீங்க சொன்ன மாதிரிதான், வாழ்க்கையில வந்து எப்படி வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து அதை வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே அது வந்து அந்த அந்த பிளாட்டை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த மந்திரியா இருக்கிறது யாரு, நம்மளோட வாழ்க்கையில வந்து யாரு ராணியா வருவாங்க, அவங்க வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் அவங்கதான் வந்து இப்படி செயல்படுவாங்க, நம்ம இப்படிதான், நீ உன் வாழ்க்கையில நீ தான் ராஜா, ஆனா நீ வந்து ஒரு ஸ்டெப்பா தான் நீ எடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் எனக்கு அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. இதை நீங்க இதை பத்தி பேசும்போது எனக்கு அந்த அது ஞாபகம் தான் வந்துச்சு.
0: நன்றி சிவா, உங்களுடைய குரல் பதிவுக்கு. வசந்தம் நாடக தொடர்களில் நடிக்கும் நம்ம சிவகுமார் பாலகிருஷ்ணன் அவர்தான் இந்த குரல் பதிவை அனுப்பி வச்சிருந்தாரு.
1: வாழ்க்கை எனும் மாபெரும் நாடக மேடையில நம்ம எல்லாருமே நடிகர்கள். ஆனா அந்த நடிப்பை எப்படி வழி நடத்துறோங்கிறது தான் கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு பதிலா வருது சதுரங்கம் போன்ற போட்டி.
0: சரி, இனிமே ரவி நீங்க வசந்தத்திற்கு நாடகங்களை எழுத போறீங்க.
1: ஒலி 9-6-8 வர நாடகங்களை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது. இதுல நான் வசந்தத்துல வேற போய் சரி நாடகம் சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. எப்போதுமே சிறப்பு நாட்கள்ல நாம வித்தியாசமான நாடகங்களை உங்களுக்காக வானொலி வாயிலா கொண்டு வருவோம் இல்லையா. அதை நீங்க தவற விட்டுருந்தீங்கன்னு சொன்னா மீ லிசன் எங்களுடைய செயல் இருக்கு, அங்க போய் ஒலி 9-6-8 பாட்காஸ்ட்ல நாடகம் அப்படிங்கிற கோப்பை கிளிக் செய்தீங்கன்னா எல்லா நாடகங்களையும் நீங்க இலவசமா எங்கேயும் எப்போதும் கேட்டு மகிழலாம்.
0: உதாரணத்துக்கு 2026 வெளியான பொங்கல் நாடகம், நோன்பு பெருநாள் நாடகம், அதோடு வரப்போற தீபாவளி கிறிஸ்துமஸ் நாடகங்களையும் நீங்க அங்க எந்நேரமும் கேட்டு மகிழலாம்.
1: ஒலி 9-6-8.

0: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
1: கவலையை விட முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
0: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
1: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: வணக்கம் சிங்கே.
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புண்டகை.

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 6:36.
1: ஒலி 9:06 இந்தியா. போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்தில் இருந்துள்ளது வுட்லண்ட் சாலை சுங்கச்சாவடியை நோக்கி செல்லும் வழியில். கேஜேஇக்கு பிறகு முதல் தடத்தில் கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
0: இன்றைய பொன்மொழியை நமக்காக அனுப்பி வைத்த சுதாகருக்கு நன்றி. அந்த வரிகள் இதோ.
2: வாயை மூடிக்கொண்டிருக்கும் வரை ஒருபோதும் தூண்டிலில் மீன் சிக்க போவது இல்லை. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையில் எப்போது பேச வேண்டும் என்பதை விட எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவனே புத்திசாலி. அவனே வாழ்வில் வெற்றி அடைகிறான்.
0: பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். உண்மையை சொல்றேன் சஜினி, ஒரு காலத்துல தேவையில்லாத இடத்துல வாயை திறந்துட்டு இருந்தேன், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது, முடிவெடுத்தேன். வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் எங்க வாயை திறக்கணும் அப்படிங்கறதையும் முடிவெடுத்தேன். அதாவது மைக்குக்கு முன்னால வாயை தர, மைக்குக்கு பின்னால வாய மூடு.
2: அதோட ரவி, நம்ம வாழ்க்கையில பேசணுங்கிறதுக்காகவே சில பேர் வாயை திறந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் முக்கியம், நான் இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகவே வாயை திறந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு மரியாதையை கொடுப்பாங்க, திரும்பி பார்க்கவும் செய்வாங்க.
0: எனக்கு இந்த ஜீன்ஸ் படத்துல ஒரு காட்சி வரும். லட்சுமி சொல்லுவாங்க அவங்களுடைய மருமகள் கிட்ட, இத்தனை விருதம் எடுக்கிறியே, இதோட சேர்த்து இன்னொரு விருதம் எடு, அது என்னத்தை? அந்த பொண்ணு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க,
2: மௌன விருதம்.
0: இது நம்மில் பல பேர் அடிக்கடி எடுக்க வேண்டிய ஒரு விருதம்னு நினைக்கிறேன்.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: சரி, திரைப்படத்தில இருந்து விவேக் மர்வினின் இசையில் உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு தமிழின் இசையில் எழமி திரைப்படத்தில இருந்து நீங்க பாடல கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம், இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் மதிய வேளையில அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 69.41 இடைப்பட்டிருக்கிறது.
1: காற்று தூய்மை கேட்டு குறியீடு இப்போது ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கு. அதனால நீங்க உங்க பயணங்களை மேற்கொள்ளும் போது பாதுகாப்பான முறையில மேற்கொள்ளுங்க. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
1: September 29 இன்று அனுசரிக்கப்படுற ஒரு தினம் தான் உலக இதய தினம்.
0: நம்முடைய உடல்லயே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இருதயம் தாங்க. எனவே நம்முடைய இருதயத்தின் ஆரோக்கியத்தை பேணி காப்பது நம்முடைய கைகள்ல தாங்க இருக்கு.
1: சஜினி, ஹேக்ஃபிஷ்னு ஒரு வகை மீன் இருக்கு,
0: சரி,
1: அதுக்கு 4-5 இதயங்கள் இருக்கின்றன அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. நமக்கு ஹேக்ஃபிஷ் மாதிரி 4-5 இதயங்கள் இருக்கா?
0: இல்லையே, ஒரே ஒரு இதயம் தான் இருக்கு.
1: அப்ப அந்த ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ண நம்ம பார்த்து பார்த்து பாதுகாப்பா வச்சுக்கிட்டா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும்.
0: ஆமா, சரியா சொன்னீங்க. சில
1: பேர் என்ன நினைக்கிறாங்க, இதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆரோக்கியமா சாப்பிட்டா மட்டும் போதும் நினைக்கிறாங்க.
0: இல்லையே,
1: நீங்க ஆரோக்கியமான நட்பு, ஆரோக்கியமான உறவு இவற்றையும் வைத்துக் கொள்ளும் போது முழுமையான முறையில உங்க இதயத்தை நீங்க ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளலாம் இல்லையா?
0: ஆமாம், இதோடு சேர்ந்து வெவ்வேறு விதமான வைட்டமின் B ஐ தரும் உணவு வகைகளை நீங்க உட்கொள்ளலாம். வைட்டமின் D, வைட்டமின் K2, மெக்னீசியம்.

0: உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
2: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
3: எல்லா நாளும் நல்ல நாள்.

எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் எழுபதுகளில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் எழுபது உங்கள் ஒலியில்.

0: யூத் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால இதயம் ஒரு கோவில் படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: சுங்கச்சாவடியை நோக்கி செல்லும் வுட்லண்ட்ஸ் ரோடு KJEக்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. PIEயை நோக்கி செல்லும் BKE SLEக்கு முன்பு மூன்றாம் தடத்திலும் விபத்து.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் புகை மூட்டம் இன்று காலை கடுமையாகியிருக்கிறது. 6 மணி நிலவரப்படி மத்திய பகுதியில் காற்றுத்தரக் குறியீடு 151 பதிவானது. கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. 98 135 அது பதிவானது. தென் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் எரியும் காட்டுத்தீயால் அடர்ந்த புகை சிங்கப்பூர் மீது நகர்வதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. இந்தோனேசியாவின் அந்த பகுதிகளில் வறண்ட வானிலை தொடரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் அமைப்பு நேற்று கூறியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் ஆயுத விற்பனை குறித்து பேசியதாக கூறப்படுவதை நிராகரித்துள்ளார். சீனாவிடம் அமெரிக்க ஆயுதங்களை விற்க அதிபர் டிரம்ப் முன்வந்ததாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பெர்டு ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியிருந்தார். அதுகுறித்து செய்தியாளர்கள் திரு டிரம்பிடம் விளக்கம் கேட்டனர். அமெரிக்க ஆயுதங்கள் தரமானவை, சீனாவிடம் அவற்றை விற்பது நல்ல யோசனைதான், ஆனால் அது குறித்து பேசவில்லை என்று திரு டிரம்ப் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெரிய AI நிறுவனங்களின் தலைவர்களை இன்று சந்திக்கவிருக்கிறார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி, அரசாங்கத்தின் பாதுகாப்பு நடைமுறைகள் இரண்டுக்கும் இடையே அவர் சமநிலையை காண முனைவார் என்று அவைத்தலைவர் மைக் ஜான்சன் கூறினார். அரசாங்கம் தனது பங்கை நிர்ணயித்துக் கொள்ள இந்த சந்திப்பு உதவும் என்றார் அவர். அதிகமான கட்டுப்பாடுகளை விதித்தால் அமெரிக்கா சீனாவுடனான போட்டியில் பின்தங்கிவிடும் என்று திரு ஜான்சன் சொன்னார். அதனால் சமநிலையை உறுதி செய்வது முன்னுரிமையாக விளங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தென்கொரியா தனது முதல் அணுவாற்றல் பெற்ற நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதை வடகொரியா சாடியிருக்கிறது. அதுகுறித்து வடகொரிய வெளியுறவு அமைச்சு அறிக்கை வெளியிட்டது. தென்கொரிய அமெரிக்க தற்காப்பு உறவில் இது ஓர் ஆபத்தான முன்னேற்றம் என்று அது குறை கூறியது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தின் அரசியல் ராணுவ நிலவரத்துக்கு இது புது சிக்கலை ஏற்படுத்துவதாக பியோங்யாங் கூறியது. பிரிட்டிஷ் ஆகாய தளம் மீது தாக்குதல் நடத்தும் சதித்திட்டத்தில் வெளிநாட்டு தலையீடு உள்ளதா என்று அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். ஃபேஃபோர்ட் நகரில் உள்ள ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். சுமார் 20 வயதுடைய அவர்கள் அனைவரும் பிரிட்டிஷ் நாட்டவர்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் போர் விமானங்கள் அந்த ஆகாய தளத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தளத்தை குறிவைத்துள்ளதாக ஈரானிய ராணுவப்படை சென்ற ஜூலையில் கூறியிருந்தது. மலேசியாவின் முன்னைய பிரதமர் மகாதீர் முகமதின் மனைவி டாக்டர் சிதி ஹஸ்மாவின் மறைவுக்கு சிங்கப்பூர் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். டாக்டர் ஹஸ்மாவுக்கு வயது 100. அவர் நேற்று காலை காலமானார். பிரதமர் லாரன்ஸ் வாங் பல தலைமுறை மலேசியர்களின் வாழ்வில் டாக்டர் ஹஸ்மா தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சொன்னார். மருத்துவத்துறையில் அவர் முன்னணி வகித்தவர் என்று திரு வாங் புகழாரம் சூட்டினார். மூத்த அமைச்சர் லீ சியன் லுங் டாக்டர் ஹஸ்மாவின் மறைவு வருத்தமளிப்பதாக கூறினார். அவரை பல ஆண்டுகளாக தெரியும் என்று கூறிய திரு லீ, அவருடைய உத்வேகம் குறிப்பிடத்தக்கது என்றார். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தமது அனுதாபங்களை சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். முன்னாள் கண் மருத்துவரான டாக்டர் பாலகிருஷ்ணன் டாக்டர் ஹஸ்மா மருத்துவத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை எண்ணி பெருமைப்படுவதாக கூறினார். தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் பல நாள்களாக நீடித்த வெள்ளம் மெல்ல வடிய தொடங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் வெள்ளத்தால் 8 பேர் மாண்டதாக அரசாங்க தரப்பு தெரிவித்தது. மொத்தம் 330,000 வீடுகள் பாதிக்கப்பட்டன. பேங்காக்கிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நீர்மட்டம் படிப்படியாக குறைகிறது. இருப்பினும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீரை வெளியேற்ற அதிகாரிகள் தொடர்ந்து முயன்று வருகின்றனர். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரின் பேட்மிண்டன் வீரர் லோ கியன் யூ தாய்லாந்து வீரர் குன் லவுட் விட்டிட்சானை சந்திக்கும் இறுதி ஆட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் யூ தே பிங்கை லோ நேற்று வீழ்த்தினார். ஆசிய விளையாட்டுகள் பேட்மிண்டன் போட்டியில் சிங்கப்பூர் பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாக இருக்கும். உலக தரவரிசையில் லோ 13 இடத்தில் இருக்கிறார். தாய்லாந்து வீரர் 2 இடத்தில் இருக்கிறார்.
6: சொல்லும் பொருளும் கிராண்ட் மானியம். சிங்கப்பூர் பண்ணைகள் அதிகரிக்கும் செலவுகளுக்கு இடையே நிதி ஆதரவு பெற அரசாங்க மானியத்துக்கு விண்ணப்பிக்கலாம். கிராண்ட் மானியம்.
5: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
7: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
8: வணக்கம் சிங்கே,
9: ஆதரவு BYD.
10: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
9: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
10: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
9: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
10: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
11: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
12: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
11: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
12: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
11: தொடர்புக்கு
12: 8854 8989 8 9. நெட்லி வந்தாச்சு,
11: டென்ஷன் போயாச்சு.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
13: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே. தாமனேனே செய்யல் வைகுண்டபுரம் திரைப்படத்தில இருந்து கார்த்திக் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: இது தெலுங்கு படம், நமக்கு தெரியும். தெலுங்குல பாட்டு வந்து பிரபலம் அடைஞ்சது, தமிழாக்கத்தை நம்ம கேட்டோம். அது என்னமோ தெரியல, தமிழ்ல இந்த வரிகளை இன்னும் கொஞ்சம் பார்த்து எழுதியிருக்கலாமோனு படுது. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சரி, பொதுவாவே தெலுங்கு பாடல்களை தமிழுக்கு கொண்டு வரும் போது அந்த கவிநயம் மாறும் போது தமிழ் கேட்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பல பாடல்கள் நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம், தொட தொடவே வானவில் வந்து தூரத்தில் விழுகின்ற நேரம், தெலுங்குல வித்தியாசமா இருக்கும் கேக்குறதுக்கு. அது அழகா தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யும் போது தமிழ விளையாடும் அந்த இடத்துல.
0: ஆனா இந்த சமீபத்துல வெளியான இந்த குறிச்சி மடத்தை பெட்டி பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் பாருங்க, தமிழ் வார்த்தைகளை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா எழுதி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனை.
1: தெலுங்குலயே ஒரு டைப் தான், அதனால நீங்க ரொம்ப யோசிக்க கூடாது. ஆனா இந்த பாடல் சொல்லும் போது எனக்கு வரிகளை கேட்கும் போது பரவாயில்ல, கவிஞர் சொல்ல வராரு, அது என்னங்கறது எனக்கு தெரியல.
0: என் பக்கத்துல இருக்கிற கவிஞர் துடிக்கிறாரே,
1: இல்ல பரவாயில்ல விட்டுருவோம். ஏன்னா இப்ப தமிழ் பாடல் வரிகளே கொஞ்சம் தடுத்தத்தும் தான் ஆடிட்டு இருக்கு. ஆனா தெலுங்கு பாட்டை நம்ம அவ்வளவோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு.
0: சரி, தொடர்ந்து உங்களுக்காக வீரம் திரைப்படத்தில இருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது. ஸ்ரேயா கோஷல் சகர் பாடலோட வராங்க. பாடலை கேட்பதற்கு முன்பு உங்களுக்காக
1: செய்ய
0: முடியும், அது என்ன?
1: கார் பந்தய வாகனத்தால 5 வினாடிகளுக்குள்ள
0: 3 விஷயத்த செய்ய முடியும்.
1: 3 செயல்கள்ல அந்த 3 சரியா சொல்லணும்.
0: ஆமா,
1: ஓகே, சரியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றவங்க வாட்ஸ்அப் அனுப்பலாம்.
0: 9678 நிலவரம். போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக AYEA நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ 1 முன்பும் ரெடல் ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்க.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது ஒன்பது அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும், ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோன்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது, ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
6: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா,
5: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
6: மீடியா கோப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
5: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து வாண்டர் ஷாப் .sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா, செல்லுங்கள் வாண்டர் ஷாப் .sg.
6: இத்தகவலை வழங்கியது த வாண்டர் ஷாப்.
7: கொஞ்சம்
6: சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: புதிய படத்துல இந்த பாடல கேட்டீங்க. தளபதி விஜய் ஸ்ருதி ஹாசன் இந்த பாடலை பாடிருந்தாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் உடைய சில பாடல் வந்துச்சு. இந்த பாடலை வெளியிடும் போது தேவிஸ்ரீ பிரசாத் சொன்னாரு, இந்த பாட்டை என்னுடைய குரு மானசீக குருவான இசைஞானி இளையராஜாவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த பாடல்ல பிரம்மாதமான இசையை பார்த்து பார்த்து வழங்கியிருக்கா நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் இல்லையா.
1: இந்த காலை வேளையில இந்த பாடலை கேட்கும் பொழுது அப்படியே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, அப்படியே மிதந்துகிட்டு போற மாதிரியே இருக்கிறவே. ஆமா, என்னுடைய சிரிப்புக்காக நீங்க இந்த பாடலை போடுறீங்க தானே?
0: கிடையாது.
1: அப்புறம்
0: இவ்வாறு நட்சத்திரம் மீனா அவங்கள பத்தி தகவல் சொல்லணும். அந்த தகவலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நேர்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது.
1: வெளியிட்டிருக்காங்க காதலிசம் 16 வயது நிலை அப்படிங்கிற இரண்டு ஆல்பம் அவங்க பாடி வெளியிட்டிருக்காங்க.
0: இரண்டு இசை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பின்னால பல வேலைகள் இருக்கும், அதுக்கான உழைப்பும் இருந்திருக்கும், அதுக்கான பயிற்சி எடுத்திருப்பாங்க இல்லையா மீனா?
1: ஆமா, அது மட்டும் இல்ல ரவி, அவங்க வந்து பட வாய்ப்புகள் அப்ப நடிக்க தொடங்கும் பொழுது பட வாய்ப்புகள் நிறைய வந்ததால உயர்நிலை 2 படிக்கும் பொழுது, அதாவது அவங்க ஒரு என் ராசாவின் மனசுல அப்படிங்கிற திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கதாநாயகியாக. அப்ப அதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்ததால அவங்களால சரியா படிப்ப தொடர முடியல. உயர்நிலை 2 இருக்கும் பொழுது அவங்க வந்து படிப்பை விட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப அவங்க வரலாற்றுல முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில இருந்து.
0: வாழ்நாள் கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம மீனா நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல இவங்க தமிழ்ல அறிமுகமான திரைப்படம் ஒரு புதிய கதை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேர் கொடுத்த படம் அப்படின்னு சொல்ல நீங்க சொன்ன மாதிரி என் ராசாவின் மனசுல.
1: ஆமா, கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்துல வெளியான திரைப்படம் 1981 வெளியானது.
0: இப்ப வாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், அதனை அடுத்து உன்னருகே நான் இருந்தால் படக்கிறது பாடல்களை கேட்போம். இது வணக்கம்
1: சிங்கை.

0: சிங்கப்பூர்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நிரம்பி பொழுது சரியாக காலை 7:39 ஆகிவிட்டது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் MCEA நோக்கி செல்லும் AYE பர்னா விஸ்டாவிற்கும் கிளமெண்டி அவென்யூ ஆறிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. PIEA நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி எக்ஸிட்டுக்கும் SLEக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: வேகத்தை
4: அதிகரிக்கிறது, நிறுத்துறது, அதுக்கப்புறம் முற்றிலும் நிறுத்துறது, இது எல்லாத்தையும் அந்த வாகனத்தால 5 வினாடிக்குள்ள செய்ய முடியும்.
3: சரியான இந்த பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் ராகேஷ். வாழ்த்துகள். இவர்கள் மூவரின் கூட்டணியில் 2 பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. புது கவிதை நிலவு சுடுவதில்லை திரைப்படங்களிலிருந்து.

0: டாம்பஸ் இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
2: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: அம்மானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே அம்மானுக்கு மாற போறேன்.
2: அம்மானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
3: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
5: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: போக்குவரத்து
3: நெரிசலாக உள்ளது.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.
6: சஜினி
3: சொல்லுங்க ரவி,
6: F1 கார்பந்தய போட்டிகள் அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல நடந்த போட்டிகளுக்கு நீங்க போயிருக்கீங்களா?
3: போனது கிடையாது ரவி. ஏன்னா அது ரொம்ப சத்தமா இருக்கும், காது கிளியோ. அது மட்டும் இல்ல, வாகனங்களை நான் ஒரு செகண்டுக்கு கூட பார்க்க முடியாது. அது ஒரு அரை செகண்டுக்குள்ள அப்படியே ஜூப் அப்படின்னு போறதுக்கு நான் எதுக்குங்க 1000 வெள்ளி காசு கட்டி போகணும்?
6: தப்புதான், உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டது ஏன் தப்புதான்.
3: நீங்க போயிருக்கீங்களா?
6: ஆமா, இப்படி நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஆரம்பத்திலயே வந்திருக்கலாம் நினைக்கிறேன். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முதல் முறையா போறதுக்கான வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, என்னுடைய நண்பர்கள் தான் காரணம். அவங்க கிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன், சும்மா தமாஷா விளையாட்டுக்கு நான் சொல்லுது என்னன்னா, இந்த F1 போட்டி எப்போதுமே என் பிறந்த நாள் அப்பதான் வருது. என்னமோ தெரியல, என் பிறந்த நாள் இருந்தா அவங்க ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு. தமாஷா சொன்னதுக்கு என்னுடைய 3 நண்பர்கள் சுந்தர், சங்கரன், பிரகாஷ் 3 பேரும் சேர்ந்து எனக்கு பிறந்தநாள் அதுவுமா F1 போய் பாக்குறதுக்கான அந்த விழிவு வாங்கி கொடுத்தாங்க. 4 பேரும் ஒன்னா போனோம், மறக்கவே மாட்டேன் வாழ்க்கைக்கும் அந்த அனுபவத்தை.
3: இந்த
6: F1 வில்லேஜ், அங்க இருக்கிற சுவாரஸ்யமான போட்டிகள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, நிகழ்ச்சிகள், ஏன்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், அதை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னே, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வியப்புல நான் இருந்தேன். அவங்க சொல்லவே இல்ல, யதார்த்தமா கூட்டிட்டு போனாங்க.
3: அப்ப உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க.
6: அவங்க கூட்டிட்டு போன ராசி அடுத்த ஆண்டு வசந்தம் ஒளி நாம ஒன்னா சேர்ந்து ஒரு சமூக ஊடக காணொலி செய்யணும்னு சொல்லிட்டு என்னையும் சுதாஷினியும் அனுப்புனாங்க. நாங்க 2 பேரும் போயிட்டு அங்க சமகலாட்டா
3: என்ன செஞ்சீங்க,
6: பல காணொலிகள், பல நடவடிக்கைகள் ஈடுபட்டோம், பல போட்டிகள்ல ஈடுபட்டோம். அதுக்கப்புறம் இரவு நேரத்துல அந்த கிராண்ட் சேன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பகுதியில உட்காந்து பந்தயத்தை பார்த்தோம்.
3: எனக்கு வந்து அந்த வாக் அபவுட் இருக்கு இல்லையா, அதாவது அந்த தடத்துல வந்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது, போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அவரை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது.
6: நீங்க அது நடந்த ராசி நேரம் அது வந்து அடிக்கடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வெட்டலுக்கு போயிருக்கு. இல்ல
3: அவர் என்ன நினைச்சிருப்பாரோ,
6: அவருக்கு தெரியும் இது நீங்க நடந்து வந்த பாதை, நீங்க தான் வழிகாட்டி அமைஞ்சிருக்கீங்க ஓட்டுநர்களுக்கு. சரி, இத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த மூவருக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா?
3: ஆமா, பார்க் லேப் குரூப் அப்படிங்கிற நிறுவனம், இவங்க வந்து இந்த பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விளையாட்டு வசதிகளை அமைத்து கொடுக்கும் ஒரு நிறுவனம். இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சமீபத்துல ஒரு காணொலிய பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. 3 ஊழியர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க எங்களுக்கு 1000 லைக்குகளை கொடுத்தீங்கன்னா எங்களுடைய முதலாளி எங்களை F1 பாக்குறதுக்கு அனுப்புவாரு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க.
6: அதன்படி மக்களும் லைக்ஸ் வழங்கிட்டாங்க.
3: ஆமா, இப்போது 14,000 லைக்குகளை இந்த காணொலி நிக்குது.
6: இதுக்கு கைத்தல்லன்னா எப்படி? அப்போ அந்த 3 பேரும் F1 பார்க்க போறது உறுதி.
3: உறுதி ஆயிடுச்சு. இவங்க மூவரும் அவங்களுடைய முதலாளியோட சேர்ந்து முதல் முறையா F1 கார் பந்தய போட்டிய பார்க்க போறாங்க.
6: இந்த நேரத்துல வானொலி பக்கமா இருக்கிற எங்களுடைய முதலாளிகளுக்கு நாங்களும் அதை தெரிவிச்சுக்க விரும்புறோம். இதே மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா, பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்குமே.
3: அதே மாதிரி
6: உங்களை பார்த்து நாங்க ஒவ்வொரு நாளும் எங்க முதலாளி தங்க முதலாளி எங்க முதலாளி தங்க முதலாளி.
3: நம்ம நேயர்கள் தான் வந்து கை கொடுக்கணும் ரவி.
6: எப்படி எப்படி எப்படி எப்படி?
3: அவங்க தான் லைக்குகளை அள்ளி குடுக்கணும்.
6: ஆஹா, இது நல்லா இருக்கே.
3: நல்லா இருக்குல்ல.
6: நாங்களும் ஒரு படத்தை எடுத்து போடுறோம், பதிவேற்றம் செய்த உடனே உங்ககிட்ட நாங்க சொல்லிடுறோம்.
3: நேயர்களே, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபங்க. 9,680 லைக்ஸ் கொடுத்தாலே போதும், எங்களுடைய முதலாளி எங்களுக்கு நுழைவு சீட்டுகளை வாங்கி கொடுத்துருவாருன்னு நம்பிக்கையில இருப்போம்.
6: October 9 F1 ட்ராக்ல நாங்க நிக்கிறோம்.
7: நல்லவருக்கு நல்லவரு, நாணயம் தான் உள்ளவரு, தொழிலாளி வர்க்கத்து

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு BYD.
0: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
0: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு